0: இடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய வளர்ச்சிக்கான இரண்டாம் அமைச்சர் இந்திராணி ராஜா அவ்வாறு கேட்டுக்கொண்டார். கட்டடங்களின் வடிவமைப்பு, அவற்றில் உள்ள வசதிகள் ஆகியவற்றை சொத்து மேம்பாட்டுத்துறை தீர்மானிக்கிறது. குடும்பங்களுக்கு ஆதரவளிக்கும் சிங்கப்பூரின் முயற்சிகளில் அந்த துறைக்கும் பங்கு உண்டு என்றார் அவர். பிள்ளைகள், மூத்தோர் போன்றோருக்கு ஏற்ப வசதிகளை அமைத்து தரும்படி அமைச்சர் இந்திராணி கேட்டுக்கொண்டார். சிங்கப்பூர் சொத்துச்சந்தை மேம்பாட்டாளர் சங்கத்தின் நிகழ்ச்சியில் அவர் பேசினார். சிங்கப்பூர் தரவு நிலையங்களுக்கான அதிகரிக்கும் தேவைக்கு ஈடுகொடுக்க விரும்பினாலும் வளர்ச்சிக்கு கட்டுப்பாடுகள் உள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது. நிலம், எரிசக்தி, தண்ணீர் ஆகியவை குறைவாக இருப்பது அதற்கு காரணம் என்று தகவல் மின்னிலக்க மேம்பாடு மூத்த துணை அமைச்சர் தான்கியராவ் கூறினார். அதனால் நிலையங்களால் கையாளக்கூடிய தரவுகளின் அளவை விட அதன் மதிப்பில் கவனம் செலுத்தப்படும் என்றார் அவர். அதே நேரத்தில் வட்டாரத்தில் உள்ள பொருளாதாரங்களின் வெவ்வேறு ஆற்றல்கள் பயன்படுத்தப்படும் என்று திரு டான் சொன்னார். சிங்கப்பூரில் புதிதாக தொடங்கப்பட்ட நிறுவனங்கள் அவற்றின் தொழில்நுட்பங்களை சோதிக்கவும் மெருகேற்றவும் கூடுதல் இடவசதியை பெறவிருக்கின்றன. அதற்கான தனது வளாகத்தை ஏஸ்டா எனும் அறிவியல் தொழில்நுட்ப ஆய்வு அமைப்பு விரிவாக்கம் செய்திருக்கிறது. நிறுவனங்கள் வளர்வதற்கு ஆதரவளிப்பது நோக்கம். அனைத்துலக சந்தைகளில் அவை தடம் பதிக்கவும் சிங்கப்பூரில் இருந்தவாறு அனைத்துலக அளவில் போட்டித்தன்மை மிக்க வர்த்தகங்களை உருவாக்குவதும் எண்ணம். வளாகம் 18,000 சதுர அடிக்கு விரிவாக்கப்பட்டிருக்கிறது. அது முன்னதாக 10,000 சதுர அடியாக இருந்தது. லைஃப் சயின்சஸ் எனும் உயிர் அறிவியல் ரசாயன பணிகளுக்கான இடம் இருமடங்காகியுள்ளது. ஸ்டார்ஹாப் கெப்பல் நிறுவனங்கள் M1 தொலைத்தொடர்பு நிறுவனம் சம்பந்தப்பட்ட உத்தேச ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதாக உறுதி செய்திருக்கின்றன. கலந்துரையாடல்கள் நடைபெறுவதாக இரு நிறுவனங்களும் கூறின. ஆனால் அவற்றின் மூலம் ஏதேனும் பரிவர்த்தனை ஏற்படுமா என்பது உறுதி அல்ல என நிறுவனங்கள் தெரிவித்தன. சில மாதங்களுக்கு முன் M1 நிறுவனத்தை சிம்பா நிறுவனம் வாங்கும் முயற்சி கைகூடவில்லை. ஆஸ்திரேலிய பிரதமர் ஆந்தனி அல்பனீசி OpenAI நிறுவனத்தின் தொழில்நுட்பம் ரகசிய அரசாங்க ஆவணங்களை ஊடுருவியிருப்பதாக கூறியிருக்கிறார். ஓர் அரசாங்க இணைய பக்கத்தை AI தொழில்நுட்பம் அத்துமீறி நுழைந்திருப்பதாக கூறப்படுவது இது முதன்முறை. சம்பவம் ஜூன் மாதம் நடந்தது. மெடிகேர் எனும் நாட்டின் சுகாதார பராமரிப்பு அமைப்பின் புள்ளி விவரத்தளத்திற்குள் தொழில்நுட்பம் அத்துமீறி நுழைந்ததாக தெரிவிக்கப்பட்டது. நோயாளிகளின் அந்தரங்க ஆவணங்களோ தனிப்பட்ட விவரங்களோ பெறப்பட்டதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று ஆஸ்திரேலியாவும் OpenAI நிறுவனமும் கூறின. விடைகளை தேடும் முயற்சியில் தொழில்நுட்பம் எதிர்பாரா நடவடிக்கைகளை எடுத்ததாக நிறுவனம் சொன்னது. சம்பவம் குறித்து மிகுந்த கவலை தெரிவிக்க நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியுடன் நேரடியாக பேசியிருப்பதாக திரு அல்பனீசி கூறினார். சீன அதிபர் ஷி ஜின்பிங் அமெரிக்காவை சென்றடைந்திருக்கிறார். அவர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடன் முக்கிய சந்திப்பில் கலந்து கொள்ளவிருக்கிறார். திரு ஷியை திரு ட்ரம்ப் விமான நிலையத்தில் வரவேற்றார். சுமார் 60 ஆண்டுகளுக்கு பின் ஓர் அமெரிக்க அதிபர் வெளிநாட்டு தலைவரை ஆகாயப்படை தளத்தில் நேரில் சென்று வரவேற்றிருக்கிறார். திரு ஷி அமெரிக்காவில் 3 நாள் இருப்பார். 2015 ஆண்டிற்கு பின் திரு ஷி அமெரிக்காவிற்கு அதிகாரத்துவ பயணம் மேற்கொண்டிருப்பது இது முதன்முறை. ஈரானிய அதிபர் மசூத் பெசஷ்கியான் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் சாடியிருக்கிறார். போரால் தமது நாடு பாதிக்கப்பட்டதாக அவர் சொன்னார். ஈரான் ஒருபோதும் அடிபணியாது, துடைத்தொழிக்கப்படும் என்ற மிரட்டல்களுக்கு சரணடையாது என்று திரு பெசஷ்கியான் கூறினார். ஐக்கிய நாட்டு பொதுச்சபை கூட்டத்தில் உரையாற்றிய அவர் பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களை குறை கூறினார். திரு பெசஷ்கியானின் உரையின்போது அமெரிக்க பிரதிநிதி ஒருவர் வெளிநடப்பு செய்தார். கூட்டத்தின் 2 நாளில் உக்ரைனிய அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியும் உரையாற்றினார். மாஸ்கோ மீது பொருளாதார ரீதியில் தொடர்ந்து நெருக்குதலை அளிக்கும்படி அவர் உலகத் தலைவர்களை கேட்டுக்கொண்டார். ரஷ்யாவின் வருவாய் இலக்காக இருக்க வேண்டும் என்றார் அவர். உக்ரைன் மீதான போரில் 47 நாடுகளின் குடிமக்களை ரஷ்யா பயன்படுத்தியிருப்பதாகவும் திரு ஜெலன்ஸ்கி சொன்னார்.
1: சொல்லும் பொருளும்
0: ஜுடிஷரி நீதித்துறை. ஒரு நாட்டின் ஜனநாயகத்தை காப்பதில் நீதித்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. ஜுடிஷரி நீதித்துறை. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
3: வண்ணமயமான வியாழக்கிழமையில் சந்திக்கின்றோம்.
4: வீட்டுல இருந்து கொஞ்ச நேரம் தான் கீழே போறேன், அதுக்கு நான் எப்படி உடுத்திருந்தா என்னங்க அப்படின்னு கேக்குறீங்களா? வீட்டுல இருந்து ஒரு சில வினாடிகள் நீங்க காலை வெளியே எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் நல்ல பிரசன்டபிளா, அதாவது ஒப்பனை அணியணும்னு தேவையில்ல, கொஞ்சம் அழகா போகலாமே. அது எப்படி கொஞ்சம் அழகா அப்படின்னு தானே கேக்குறீங்க? அப்படி கேளுங்க, சொல்றேன். முகத்தை நல்லா கழுவிட்டு தலைய நல்லா வாரிக்கிட்டு வெளியே போனாலே நீங்க அழகா தான் இருப்பீங்க. கொஞ்சம் இருங்க, ஆனா அந்த முகத்துல ஏதோ ஒன்னு குறையுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்க கிட்ட வாங்கன்னு சொல்றாங்க.
5: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
6: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
7: ஜோதி ஸ்டா புஷ்ப கடை.
8: நல்ல தருணங்களை தருவேன் உன் பொன்னகையில் மகிழ்வேன்.

0: வணக்கம் சிங்கே.
1: வேட்டைக்காரன் திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது விஜய் ஆந்தனி, இசையில் கிரேஷ், சுசித்ரா, தினேஷ் கனகரத்னம். அந்த பாடல வழங்கியிருந்தாங்க.
2: நாங்க இருவரும் இப்ப டிக்டாக் லைவ் பக்கமா இருக்கோம். அங்க நீங்க வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பல தகவல்கள் காத்துக்கிட்டு

0: பாடலால் கைது செய்ய உங்களுக்காக பாடல் வரப்போகுது. இதமான பாடலை கேட்க போறோம். இதுக்கு இடையில சஜினி, கேள்வியோ இருக்கு பரிசோ இருக்கு இல்லையா?
1: ஆமாம் நேயர்களே, ஜோதிஷா புஷ்ப கடை வழங்கும் லவ் ஸ்டார் காஃபியை நீங்க வெல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க டிக்டாக் லைவ் வாயிலாக எங்களோடு இணையணும்.
0: காரணம், மாங்க வானொலியும் கேள்வி கேட்போம், ஆனா அதுக்கு முன்னாலே டிக்டாக் லைஃப்ல கேள்வி கேட்டுருவோம் ஒண்ணு.
1: ஆமா,
0: இரண்டாவது துணை குறிப்புகள் இருக்கு இல்லையா, அத டிக்டாக் லைஃப்ல மட்டும்தான் கொடுப்போம்.
1: அது மட்டும் இல்ல, டிக்டாக் லைவ் வாயிலாக நாங்க இரண்டு நேயர்களை வந்து தேர்ந்தெடுப்போம், வெற்றியாளர்களை தேர்ந்தெடுப்போம்.
0: யா, ஓகே, இப்ப நீங்க தயார்னா வர வேண்டிய டிக்டாக் லைவ் பக்கம்
1: மீடியாகாப் ஒலி 968 FM.
0: இப்போ ஒலி 968 வானிலை நிலவரம், இடியுடன் கூடிய மழைய நீங்க மத்திய வேளையில எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தான்.
1: அதோடு சிங்கப்பூரில் PSI எனும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 68 84 இடைப்பட்டிருக்கிறது.
0: வானிலை நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.
3: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
0: ஓர் அமெரிக்க டாலர்
1: ஒரு வெள்ளி 28 காசு.
0: ஓர் யூரோ
1: ஒரு வெள்ளி 46 காசு.
0: ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட்
1: ஒரு வெள்ளி 71 காசு.
0: ஓர் ஆஸ்திரேலிய டாலர்
1: 90 காசு.
0: 100 இந்திய ரூபாய்
1: ஒரு வெள்ளி 34 காசு.
0: 100 இலங்கை ரூபாய்
1: 39 காசு.
0: ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியன் ரிங்கிட்
1: 3 வெள்ளி 20 காசு.
4: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

0: சாதனம் வேலை செய்யலையா?
1: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
0: GED ஏகோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர் சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 வருடம் அனுபவம் GED ஏகோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர் சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
2: GED ஏகோன் அண்ட் என்ஜினியரிங். அறியுங்கள் 6371111105. புலனும் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். GEDAircon.com.
3: எப்பப்பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கி ஜின்னையில சமைச்சு கொடுத்தேன். உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நீங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
4: சிங்கப்பூரின் திருப்பமான

0: என்ன பாட்டு. இந்த பாட்டுல எனக்கு ரொம்ப பிடித்த பகுதி வந்து இந்த கடைசி கட்டம் பாருங்க, அந்த குரல்களுக்கு நடுவுல அந்த குழல் சத்தம் வரும். கேட்டீங்களா?
1: கேட்டேன்.
0: என்ன பாட்டுல
1: கேட்டேன்? ரொம்ப அமைதியாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
0: சரி, நீங்க வந்து திகில் டில்ஸ் மாதிரி பேசாதீங்க.
1: இல்ல இல்ல, திகில் டில்ஸ் மாதிரி இல்ல, அமைதியா இருந்தா இந்த மாதிரி தான் ஸ்வீட்டா பேசுவேன் ரவி.
0: நீங்க அமைதியா ஸ்வீட்டா பேசினா இந்த பூமி தாங்காது. அடுத்து பாட்டு வருது கேளுங்க நேர்களே.
1: சென்னை காதல் திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் எனக்கு பிடிச்ச பாடல் காதல் சாம்ராஜ்யம் திரைப்படத்துல இருந்தும் நீங்க பாடல் கேட்க இருக்கீங்க.
0: இதமான காதல் பாடல்கள் உங்களுக்காக இடம்பெற போகுது. டிக்டாக் லைஃப்ல நாங்க இருக்கோம், அந்த பக்கமா வந்துருந்தீங்கன்னு சொன்னா இந்நேரம் உங்களுக்கு கேள்வி என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அதுதான் டிக்டாக் லைஃபுடைய மகிமையே.
1: ஆமா, அது மட்டும் இல்ல, இன்னும் கொஞ்சம் நேரத்துல நாங்க உதவி குறிப்புகளை வழங்க இருக்கோம். எனவே கேள்வி என்ன, உதவி குறிப்புகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மீடியா காப் 968 FM என்பதுதான் எங்களுடைய டிக்டாக் பக்கம். அந்த பக்கமா வந்து எங்களோட சேர்ந்துருங்க.
0: இப்போ வானொலி வாயிலா இணைந்திருக்கும் இவர்களுக்கு கேள்வி என்ன அப்படிங்கறத சொல்லிடுறோம். உலகத்திலேயே ஆக பழமையான நிறுவனம் இந்த நாட்டுலதான் தொடங்கப்பட்டது அப்படின்னு தகவல் சொல்லுது, அது எது?
1: உங்களுடைய பதில்களை நீங்க சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, பரிசை வெல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிக்டாக் பக்கமா வந்துருங்க, பதில நீங்க தெரிவிக்கலாங்க, பரிசை வெல்லலாம். மீண்டும் உங்களுக்காக அந்த கேள்வி, உலகத்திலேயே ஆக பழமையான நிறுவனம் எந்த நாட்டில் நிறுவப்பட்டது?
2: 968 போக்குவரத்து நிலவரம்.
0: 8:26 ஆகிவிட்டது, விபத்துகள் நேர்ந்துள்ளன. PIE குறிப்பாக BKE அங்கே SLEக்கு முன்பு முதலாம் இரண்டாம் தடங்களில் விபத்துகள் நேர்ந்துள்ளன. PIE நோக்கி செல்லும் TPE பாசிரிஸ் டிரைவ் 12, அதற்கு பிறகு முதல் தடத்திலும் விபத்து நேர்ந்துள்ளது.

0: இவரு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
1: சேட் சலான், அனுபவம் உள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்றவில்லை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா, சேட் சலான்.
2: கல்யாண விருந்துனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பக்கம் நம்ம வீட்டு பாரம்பரிய சுவைய வாழை இலையில வரவங்களுக்கு அன்போடு பரிமாறணும், இன்னொரு பக்கம் அப்பஞ்சால பூரி ஆப்பம் பணியாரம் ஃபில்டர் காஃபின்னு கேட்ட உடனே சுட சுட செஞ்சு அசத்தணும்.
3: அதுக்குதான் மதுராஸ் விலாஸ். 20 ஆண்டு அனுபவம், பாரம்பரிய வாழை இலை திருமண விருந்தா இருக்கட்டும், உடனே தயாரிக்கிற உணவா இருக்கட்டும், எல்லாமே மதுராஸ் பாத்துக்குவாங்க.
4: சுவையின் சிறப்பு, அன்பின் அரவணைப்பு. மதுராஸ் விலாஸ் கேட்டரிங், தொலைபேசி 8183-90075.

0: முதல் சாம்ராஜ்யம் படத்தில் இருந்த அந்த பாடலை கேட்டீங்க. யுவன் சங்கர் ராஜாவுடைய சில பாடல் இடம்பெற்றது பால்ராம் கோபிகா பூரிமா அந்த பாடலை உங்களுக்காக வழங்கியிருந்தாங்க இல்லையா?
1: ஆமாம், 2002 இந்த திரைப்படம் வந்து வெளியாக வேண்டியது, ஆனால் வெளியாகவில்லை. இருந்தாலும் அப்ப வந்து உரிநிலை பள்ளியில நான் வந்து படிச்சுட்டு இருந்தேன் ரவி. இந்த பாடலை கேட்கும் பொழுது என்னமோ எனக்கு வந்து மேகங்கள்ல மிதக்கிற மாதிரி ஒரு உணர்வு தோணுச்சு.
0: ஏன் மேகத்துல மிதக்கிறீங்களா?
1: ஆமா, ஏன்னு தெரியல. அந்த நேரத்துல வந்து எனக்கு அந்த அந்த இசை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரவி, ரொம்ப மென்மையா இருந்துச்சு. அதனாலயே வந்து எனக்கு இந்த இந்த பாடல் வந்து ரொம்ப பிடித்த ஒரு பாடல். இந்த காதல் பாடல்களையே ஒரு பாடல் அப்படின்னு சொல்லணும்னா வந்து ரொம்ப பிடித்த ஒரு பாடல். இதுல வந்து கோபிகா பூர்ணிமா வந்து ரொம்ப உருகி அவங்க வந்து பாடியிருப்பாங்க. சோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யுவன் சங்கர் ராஜா இசை சொல்லவே தேவையில்லை. 2000 அப்படியே கொடி கட்டி பறந்தாரு.
0: நிச்சயமா நிச்சயமா, இன்னைக்கு வரைக்கும் அவருடைய பாடலை கேட்கும் போது எப்படி இசைச்சாருன்னு தெரியல அப்படின்னு சொல்ல தோணும் இல்லையா? அடுத்ததா இதமான பாடல்கள் வரிசையில இந்த பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஐயா படத்துல இடம்பெற்ற பாடல் கே கே சாதனா சருகம் குரல்ல இடம்பெற போகுது பரதோஷோட இசையில. இந்த பாட்டை சொல்லும் போது யார் ஞாபகத்துக்கு வரா?
1: நயன்தாரா நயன்தாரா.
0: நான் கூட அண்மையில ஒரு காணொலி பாத்திருந்தேன், அதுல ஒரு சிலர் அவங்களுடைய பிள்ளைகள் கிட்ட காட்டுறாங்க இப்படிதான் நயன்தாரா இருந்தாங்க, அங்கிருந்துதான் இன்னைக்கு இப்படி வந்திருக்காங்க அப்படின்னு. ஆனா இங்கதான் நம்ம கூட்டிட்டு பார்க்க வேண்டிய ஒரு பகுதி இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம எப்படி ஆரம்பிக்கிறோங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம எங்க போய் சேர விரும்புறோம் அப்படிங்கறதுதான் முக்கியம். அந்த இலக்க பார்க்கும் போது நயன்தாரா கட்டம் கட்டமா அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தை ரொம்ப அழகா அமைச்சிருக்காங்க அப்படின்னு தான்
1: சொல்லணும். ஆமா, அது மட்டும் இல்ல, சில நேரங்கள்ல நாம திரும்பி பார்க்கணும் ரவி, எங்க ஆரம்பிச்சோம் இப்ப நாம எங்க இருக்கோம் அதை வந்து நாம மறக்கவே கூடாது. ஆனா நாம வந்து முன் நோக்கி போய்கிட்டே இருக்கணும்.
0: சரி, இப்ப நாங்க எங்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிக்டாக் லைஃப்ல ஒரு கேள்வியோட ஆரம்பிச்சோம். கேள்வி என்னவென்றால்,
1: உலகத்திலேயே ஆக பழமையான நிறுவனம் இந்த நாட்டுல நிறுவப்பட்டது அப்படிங்கிற கேள்வியை நாங்க கேட்டிருந்தோம். எந்த நாடு அது?
0: அது வேற எதுவும் கிடையாது, ஜப்பான். 1400 முன்னால இருந்தே கொங்கு குமி அப்படிங்கிற கட்டுமான நிறுவனம் ஜப்பான்ல இயங்கி வந்ததா தகவல்கள் சொல்லுது.
1: சரி, டிக்டாக் வாயிலாக நேயர்கள் நீங்க பதில் சொல்லலாம் அப்படின்னு நாங்க சொல்லியிருந்தோம். 2 நேயர்கள் சரியான பதிலா சொல்லிட்டாங்க.
0: அந்த வெற்றியாளர்களின் பெயர்கள் என்னவென்றா,
1: குமுதா ராஜகோபால், ஜமுனா ஆர் எஸ்.
0: நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.

0: எட்டே முக்கால் ஆகிவிட்டது. அடுத்து வர பாடல் உங்களுக்காக விருமாண்டி வரத்துல இருந்து வரப்போகுது.
1: எனக்கு ஒரு நல்ல பார்ட்னர் கிடைக்கவில்லை.
0: இதெல்லாம் இப்ப சொல்லக்கூடாது. நான் ஜப்பானுக்கு போயிட்டோன்னு இங்க ஒரு நாலு பேர் சுத்துவாங்கல்ல, அந்த நாலு பேருக்கிட்ட நாலு முறை இதை பாடுங்க, அப்பதான் உண்மையான அன்பு வெளிப்படும்.
1: இருப்பேனே, எப்படி பாடுறது?
0: நீங்க பாடிக்கிட்டே இருக்க, நீங்க பாட பாட பாட அது ஜப்பானுக்கும் கேக்குறோம். தமிழ் படத்தெல்லாம் பாத்து இல்லையா நீங்க? அண்ணன் வந்து கீழே பாடுவாரு, மலையில இருக்க தம்பிக்கு கேக்கும், அதுக்கப்புறம் அம்மா வந்து இந்த ஊர்ல பாடுவாங்க, வெளிநாட்டில் இருக்கிற பையனு கேட்கும். என்ன பேசுறீங்க நீங்க? அப்படிப்பட்ட பாரம்பரியத்திலிருந்து நம்ம வந்திருக்கோம். நீங்க இங்க பாடுங்க, எனக்கு ஜப்பான்ல கேட்கும்.
1: சரி, பாடுறேன். ஆமா, ஜப்பான் சொல்றீங்களே, எப்ப போறீங்க அப்படின்னு கொஞ்சம் சொல்லிட்டு போனா நல்லா இருக்கும். நம்ம நேர்களும் தெரிஞ்சுப்பாங்களே.
0: நிச்சயமா நம்ம நேர்கள் கூட தான் போக போறேன். டிசம்பர் 5ஆம் தேதி தொடங்குற இந்த பயணத்துல சில பேருக்கு கேள்வி இருக்கும், நீங்க என்ன அங்க போயிட்டு சும்மா இருக்க போறீங்க
1: அப்படின்னு.
0: டிசம்பர்ல குறிப்பா நான் இதுக்கு முன்னாடி போனதுல வச்சு சொல்றேன், இந்த மாதிரி பயணங்கள் போகும்போது அங்க இருக்கிற நம்ம நேர்களுக்கு வந்து பெரும்பாலும் நேரத்துல வழிகாட்டுதல் தேவைப்படும். இரண்டாவது உணவு பத்தின கேள்விகள் இருக்கும். மூணாவது அங்க போயிட்டு பேருந்து பயணம் மேற்கொள்ளும் போது நம்ம நிறைய கேம்ஸ் விளையாடுவோம், அதுல பரிசுகள்லாம் கூட கொடுப்பாங்க.
1: சரி, எந்தெந்த இடங்களுக்கு போறீங்க ரவி?
0: ஆமா, குறிப்பிட்டு நான் எங்க போறேன், நம்ம எங்க தங்க போறோம், எதை பாக்க போறோம், எப்படிப்பட்ட நடவடிக்கைகள் ஈடுபட போறோம் அப்படிங்கிற கேள்வி உங்க மனசுல இருக்குல்ல?
1: ஆமா,
0: வாட்ஸ்அப் அனுப்புங்க, நான் சொல்றேன்.
1: சரி, 9688 9688 என்று எனக்கு நேர்களே உங்களுக்கு கேள்விகள் இருந்தா வாட்ஸ்அப் அனுப்பி வைங்க.
0: ஆமா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டிசம்பர் 5ஆம் தேதி நம்ம ஜப்பானுக்கு போன கையோட இங்க சஜினி பாடுறது அங்க ஃபூஜி மலையில நமக்கு கேட்கும்.
1: நீங்க வீடியோ எடுக்கணும், அத பதிவு செய்யணும். விபத்துகள் ஏற்பட்டுள்ளன. BKE மண்டாய் ரோடிற்கு பிறகு விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளதால் SLE வரையிலும் போக்குவரத்து நெரிசலாக உள்ளது. முதலாம் இரண்டாம் தடங்களை தவிர்க்கவும். AYE நோக்கி செல்லும் CTE அங்மோக்கியோ அவென்யூ 5 பிறகும் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது.

0: மதுரையோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது சாலை 321 கிளெமென்டி மால் 6 வேர்டன் சாலை.
2: அப்பப்பா, உன் முகம் எப்படி இவ்வளவு அழகா இருக்கு?
3: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்பை பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
2: அப்ப பொலிவான சருமத்திற்கு
3: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாயா சோப்பை பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கரும்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
2: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
3: அப்பப்பாவை எடு, கவலைய விடு, அப்பப்பானா பியூரிட்டி.
4: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை சிங்கப்பூர்.
5: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
2: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
5: M1 க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
2: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
5: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
2: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
5: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
2: அடடா, நான் இப்பவே M1 க்கு மாற போறேன்.
5: M1 க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
6: சிங்கப்பூர் உற்சாகத்துடன் தயாராகுங்கள். இந்த செப்டம்பரில் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் ஆசியாவின் தலை சிறந்த வீரர்களுடன் களமிறங்குகிறது சிங்கப்பூர் அணி. செப்டம்பர் 19 தேதி முதல் அக்டோபர் 4 தேதி வரை ஆசிய விளையாட்டு போட்டிகளை நீ வாட்சின் 6 ஒளி வழிகளில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். மேலும் தினசரி சிறப்பம்சங்கள், வெற்றி தருணங்கள் ஆகியவற்றை ஒளி வழி 5 மற்றும் மீடியாகாம் ஸ்போர்ட்ஸ் யூடியூபில் கண்டு மகிழ்ந்திடுங்கள். பரவசமூட்டும் ஒவ்வொரு பந்தயமும், வெற்றியை நோக்கிய ஒவ்வொரு முயற்சியும், சிங்கப்பூரையே ஆர்ப்பரிக்க வைக்கும் ஒவ்வொரு தருணமும் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளை மீடியாகாம் தளங்களில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். சிங்கப்பூர் அணியை உற்சாகப்படுத்துங்கள். மேல் விவரங்களுக்கு newwatch.sg/asiangames.

0: நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 968 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது மீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 968
1: கேட்டாலே பரவசம்.

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரேங்கன் ரோட், சிங்கப்பூர். இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
2: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
3: ஜோதி ஸ்டா புஷ்ப கடை.
4: நல்ல தருணங்களை தருவேன், உன் புன்னகையில் மகிழ்வேன்.
1: ஒலி 9.68 கேட்டாலே பரவசம். வாத்தி திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது தனுஷ். அந்த பாடல் வழங்கியிருந்தாரு ஜிவி பிரகாஷின் இசைய.
5: தனுஷுடைய ஓம் படத்தை பத்தி ஒரு சுட சுட தகவல் வெளிவந்திருக்கு, அதை பத்தி நாங்க விரிவா இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்ககிட்ட சொல்றோம்.
1: அது மட்டும் இல்ல, உங்களுக்காக சுவாரஸ்யமான தகவல், தங்க விலை நிலவரமும் காத்துக்கொண்டிருக்கின்றது.
5: இதுக்கிடையில இதமான தொண்ணூறுகள் வந்த பாடல்கள் உங்களை தேடி வருது.
1: திருடா திருடா திரைப்படத்துல இருந்தும்
5: எனப்படும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 68 84 இடைப்பட்டிருக்கும். வானிலை நிலவரம் ஆதரவு
6: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
1: வணக்கம் சிங்கே.

0: அப்படி பாடக்கூடாது.
1: பாடவா உன் பாடலை,
0: இப்படிலாம் இல்லாம உங்களை நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா?
2: இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள்,
0: உங்க மனம் கவர்ந்து பாடுகளை காத்திருக்குங்க.
3: டீ கடைக்கு போகுமா?
2: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை
0: உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
3: எக்ஸாக்ட்லி,
0: கேட்க தவறாதீங்க.
4: சொந்தபுல என்ன ஒரு ஸ்ட்ராங் டீ, சுகர் தூக்கல்.
5: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர் சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
6: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்க தான் புதுப்பிச்சாங்க.
5: விலை எப்படி?
6: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியா புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பமிடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
0: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002-21-96. செல்லுங்கள் newmtechgroup.com.
7: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
0: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
7: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
0: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
7: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
0: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
7: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
0: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
7: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர், 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
0: வணக்கம் சிங்கே.

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: துவாசை நோக்கி செல்லும் AYE பயணியர் எக்ஸிட் அங்கேயும், AYE நோக்கி செல்லும் CTE அங்மோக்கியோ அவென்யூ 1 முன்பும் போக்குவரத்து நெரிசலாக உள்ளது.
4: உங்களுக்கு தெரியுமா,
3: இதே நாள் செப்டம்பர் 24 1993 நொராடோம் சிஹானோக் கம்போடியாவின் மன்னராக 2 முறையாக முடிசூட்டப்பட்டார்.
5: ஆக கம்போடியா பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை இப்ப நாம தெரிஞ்சுப்போமா.
3: உலகத்துல பல தேசிய கொடிகள் இருக்கின்றன, பல விதமான வடிவமைப்புகள்ல உள்ளன. ஆனால் கட்டிடம் ஒன்றை தமது கொடியில் கொண்ட ஒரே ஒரு நாடு என்றால் அது கம்போடியாவின் தேசிய கொடிதான். இவங்களுடைய தேசிய கொடியில அங்கோர் வாட் இடம்பெற்றிருக்கும்.
5: உலக புகழ் பெற்ற அங்கோர் வாட் உலகத்திலேயே இந்தியாவுக்கு வெளியில இருக்கிற ஆக பெரிய ஹிந்து கோவில் அப்படின்னு பரவலா அழைக்கப்படுது. இதன் மொத்த பரப்பளவு 160 hectares. இத்தகவலை வழங்கியோர்
3: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய், சுத்தமானது நம்பகமானது. நெய் என்றால் மில்கி மிஸ்ட்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: வணக்கம் சிங்கே.

0: பணம் பத்தும் செய்யும். பணம் இருந்தாலே ஆபத்து தான்.
1: நல்ல ஒரு நிறுவனமா தேடிதான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். சும்மா ஏனோ தானோன்னு கண்டவங்க சொல்றாங்கன்னு சொல்லி போட்டுற முடியாதுல்ல. நேத்து ஃபிளையர் ஒண்ண பார்த்தா எங்க வச்சேன்னு தெரியலையே. அதுல ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருந்தாங்க. என்ன மெசேஜ் இது?
0: அன்பான வாடிக்கையாளர்களே, ஏபிசி முதலீட்டு நிறுவனத்திலிருந்து அன்பான வணக்கங்கள்.
2: இந்த வலைப்பதிவு இப்போது எங்களுடைய மீ லிசன் செயலியில் இருக்கிறது.
0: என்ன நடந்தது போய் கேளுங்க.
3: சான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ் வழி சீனாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். 1-for-1 சலுகையை இப்போதே பெறுங்கள். ஒவ்வொரு 2வது பயணிக்கு 50 விழுக்காடு வரையிலான தள்ளுபடி, இலவச 3 பயணப்பெட்டிக்கான தொகுப்பு, கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உணவு வகைகளின் மூலம் கலாச்சாரத்தை அனுபவித்தல், ஏரிக்கரை ஓரத்தில் ஹை டீ, பாலைவன அழகு என பல அனுபவங்கள் உண்டு. சான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ் 2 நாட்களுக்கு மட்டும், செப்டம்பர் 26-27 முற்பகல் 11 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை, மரினா ஸ்கொயர் 2வது மாடி, சென்ட்ரல் ஏட்ரியம் ஹில்.
4: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
5: ஏஎஸ்கே ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
4: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
5: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
4: வாவ், அருமை. இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
5: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ஏஎஸ்கே உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
6: வணக்கம் சிங்கே,
7: கொஞ்சம் சிந்தனை
8: நிறைந்த புன்னகை
9: சொல்லாமலே யார் பா.

0: அடுத்தவர்களுக்காக இசை ஞானி இளையராஜாவின் இசையில் இரண்டு பாடல்கள் ஒலிக்கவிருக்கின்றன. ராஜா கைய வச்ச அரங்கேற்ற வேளை திரைப்படங்கள்ல இருந்து
1: ஒலி 9:00 இப்ப உங்களுக்காக தங்க விலை நிலவரம்.
0: 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 171 வெள்ளி 90 காசு.
2: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
1: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.

0: திங்கள்
1: முதல் வெள்ளி வரை
2: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை
3: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கும். சோ தேங்க் யூ
4: அருண். என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர்சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
5: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே. என் வீட்டையும் இவங்கதான் புதுப்பிச்சாங்க.
4: விலை எப்படி?
5: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
6: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002-21-96. செல்லுங்கள் newmtechgroup.com.
7: Maverick Events in production Varangum Masala Coffee live in Singapore The Return Tour Isai Rasikirgane 8 ஆண்டுகளுக்கு பிறகு Masala Coffee மீண்டும் சிங்கப்பூரில் Masala Coffee தனித்துவமான Fusion Isai நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா October 10 இரவு 7 மணிக்கு D-Marke Downtown Eastdale Masala Coffee live in Singapore The Return Tour நுழைவிச்சிட்டுகளுக்கு bookmyshow.sg
8: கொஞ்சம் சிந்தனை
9: நிறைந்த புன்னகை.

0: நிலவரம்.
1: சாங்கியை நோக்கி செல்லும் பிஐஇ கேபிஇக்கும் தாம்சன் ரோடிற்கும் இடைப்பட்ட பகுதிகளில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. குவீன்ஸ் வேயை நோக்கி செல்லும் ஃபேரர் ரோடு ஹாலண்ட் ரோடிற்கும் பிஐஇ துவாஸ் எக்ஸிட்டுக்கும் இடைப்பட்ட பகுதிகளிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. பிஐஇயை நோக்கி செல்லும் டிபிஇ லோயாங் அவென்யூவிற்கும் பொங்கோல் ரோடிற்கும் இடைப்பட்ட பகுதிகளிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
2: ஒலி 968 தானுஷ்.

0: அடுத்த வெளியாக இருக்கும் திரைப்படம் ஓம். இந்த திரைப்படத்தை ராஜ்குமார் பெரியசாமி இயக்குறாரு. தனுஷோட சேர்ந்து மம்முட்டி, நசிருதீன் ஷா, சாய் பல்லவி, ஸ்ரீலீலா, இந்திரன்ஸ் இப்படின்னு ஒரு நட்சத்திர பட்டாளமே நடிக்கிறாங்க.
1: இந்த படம் ஆரம்பத்துல அக்டோபர் 16 வெளிவரும் அப்படின்னு பரவலா சொல்லப்பட்டது.
0: ஆமா,
1: ஆனா இப்ப அதிகாரப்பூர்வமா தனுஷ் என்ன சொல்லிருக்காருன்னா,
0: என்ன சொல்லிருக்காரு,
1: படம் அக்டோபர் 16 வெளிவராது.
0: அப்புறம் எப்ப வெளியாகும், என்னாச்சு, என்ன காரணம்?
1: சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய ஜெயில படம் இருக்கு இல்லையா, அது அக்டோபர் 15 வெளிவருது. அதுக்கு போட்டி கொடுக்கற மாதிரி என்னுடைய படத்தை வெளியிட்டா அது அவருக்கு மரியாதையா இருக்காது. மாமனிதர் அவரோட நான் எப்படி போட்டி போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் அங்கிருந்து வெளியாகிறாராம்.
0: சரி,
1: அதுக்கப்புறம் தீபாவளி படம் வருமா அப்படின்னு கேட்டதுக்கு, ஏற்கனவே சூர்யா அவருடைய படத்தை வெளியிடுறதா சொல்லிட்டாரு. அந்த நாள்ல நான் என் படத்தை வெளியிட்டா இரண்டு பெரிய படங்கள் போட்டியிட்டா அது சரி வராது, தமிழ் திரையுலகத்திற்கு அது ஆரோக்கியமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தனுஷ் சொல்லிருக்காரு.
0: அப்படின்னா இந்த திரைப்படம் பொங்கலுக்கு தான் வெளியாக போகுது. மாரி பொங்கல், மாரி பொங்கல். இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ரங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி. கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கை.

0: ஒவ்வொரு வினாடியும் நம்மை சுற்றி ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையை சொல்ல போனால் எல்லோருக்கும் உதவி கிடைப்பது இல்லை. சில வேளைகளில் எதிர்பாராத விதமாக அது அசம்பாவிதமாக நடந்து முடிந்து விடுகிறது.
1: அப்போது முதியவர் பணிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
0: சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்கள் வலைப்பதிவாக கைபேசிக்கு மெசேஜுக்கு மேல மெசேஜ். என்ன நடந்தது? சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்களின் வலைப்பதிவுகள் யாவும் எங்களுடைய மீலிசன் செயலியில் இருக்கின்றன. நீங்கள் ஓய்வாக இருக்கும் நேரத்தில் கேட்பதற்காக.
2: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாக வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
3: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
4: சொல்லுங்கள் ராஜமாதா.
5: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
4: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
5: காலை 7 மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
4: 7:30 மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
5: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
4: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
5: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

0: தேனிசைத்தென்றல் தேவாவுடைய சில பாடலை கேட்டீங்க. நேருக்கு நேர் படத்துல இருந்து பாட்டு வந்துச்சு, அதுக்கு முன்னால காதல் கோட்டை படத்துல இருந்து பாடல் இடம்பெற்றது.
1: ரவி
0: சொல்லுங்க,
1: நாளை செப்டம்பர் 25 ரொம்ப மங்களகரமான ஒரு நாள் கிழமையா இருக்கு, ஆனா நாளைக்கு யாரோடையோ பிறந்த நாள். அடுத்த அத்தியாயம் தொடங்குது.
0: எனக்கு இந்த பிறந்த நாள் இப்ப வரும்போதுலாம் மனசுக்குள்ள ஒரே பயமா இருக்கு, வயசு அதிகரிச்சுக்கிட்டே போகுது ரவி, பாத்துக்கப்பா சாமி.
1: வயசானாலும் உங்க ஸ்டைலும் அழகும் என்னைக்குமே உங்களை விட்டு போவாது ரவிஜி.
0: கூடவே போறது இப்பெல்லாம் சொல்ல ஆசைதான் இருக்கே. ஆனா உண்மை என்ன தெரியுமா, வயது ஆக ஆக மனசுல ஒரு கேள்வி வருது, அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம். குறிப்பா ஓய்வு காலத்தை நோக்கி நம்ம போகும்போது அதுக்கான காசு நம்ம கிட்ட இருக்கா, மருத்துவ ரீதியா ஆரோக்கியமா இருக்குமா. ஏன்னா ஓய்வு காலம் சொல்லும் போது சஜினி சும்மா போய் ஒரு நாக்கடையில உட்காந்துக்கிட்டு போய் ஓய்வு காலம் இல்ல, உலகத்தை சுத்தி பார்க்கணும், வாழ்க்கைய அனுபவிக்கணும். இத பத்தி எல்லாம் யோசிக்கிற அந்த காலகட்டத்துக்கு நானும் வந்து விட்டேன் என்று நினைக்கும் போது மாதிரிதான் இருக்கிறது.
1: இந்த வயசுலயே இப்படி ஒரு சிந்தனையா
0: எனக்கு புரியுது. நான் இந்நேரம் ஓல்ட் ஃபோக்ஸ் போய் புக் பண்ணிருக்கணுமே நீங்க யோசிக்கிறீங்க, அதானே?
1: சரியா சொன்னீங்க ரவி, சரியா சொன்னீங்க.
0: உண்மை என்னன்னா சஜினி, வாழ்க்கையில எல்லாருக்கும் இலக்குகள் இருக்கு, அதன் பிரகாரம் நம்ம செயல்படுறோம். அந்த இலக்கை நம்ம அடையும் போது மகிழ்ச்சி ஏற்படுது. ஆனா வாழ்க்கை எனக்கு கத்து கொடுத்த மிகப்பெரிய பாடம், மகிழ்ச்சி என்ற அற்புதமான இந்த உணர்வை தள்ளி போடக்கூடாது.
1: இன்னைக்கே எப்படியாவது நம்ம மகிழ்ச்சியோட இருக்கணும். அதற்கான பல சின்ன சின்ன தருணங்கள் உள்ளன, பல வாய்ப்புகள் உள்ளன, அது நம்ம கண் முன்னாடியே இருக்கு. இது நடந்தாதான் நான் மகிழ்ச்சியா இருப்பேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில என்னைக்குமே நாம மகிழ்ச்சியா இருக்க மாட்டோம்.
0: பிரம்மாதமா சொன்னீங்க சஜினி.
1: சரி, எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு.
0: என்னவா?
1: நாளைக்கு நீங்க வேலைக்கு வரீங்களா இல்லையா?
0: இந்த கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்க நாளை காலை 6 மணிக்கு வணக்கம் சிங்க கேளுங்க.
1: என்னடா ஒரு மர்மமா இருக்கே.

0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
2: ஜோதி ஸ்டா புஷ்ப கடை.
3: நல்ல தருணங்களை தருவேன் உன் புன்னகையில் மகிழ்வேன்.
4: நேர அறிவிப்புக்கு ஆதரவு
5: மனம் நிகழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
6: வணக்கம். காலை மணி 10, மீடியா காபூலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். சட்ட அமைச்சர் எட்வின் டாங் இணைய துன்புறுத்தல்களுக்கு தளங்கள் இன்னும் வேகமாக நடவடிக்கை எடுப்பதற்கு முயற்சிகள் எடுக்கப்படும் என்று கூறியிருக்கிறார். பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளிப்பதை எளிதாக்கும் வழிகள் ஆராயப்படும் என்றார் அவர். வெளிநாடுகளில் இருப்போருக்கு நீதிமன்ற ஆணைகளை சுலபமாக பிறப்பிக்கும் முறைகளும் ஆய்வு செய்யப்படும். தற்போது குறிப்பிட்ட தளங்கள் புகார் அளிக்கப்பட்ட 6 முதல் 48 மணி நேரத்திற்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதை இன்னும் வேகமாக தளங்களுடன் இணைந்து செயல்படவிருப்பதாக அரசாங்கம் சொன்னது. அண்மையில் சிங்கப்பூரின் புதிய இணைய பாதுகாப்பு ஆணையம் நிறுவப்பட்ட 2 மாதங்களுக்குள் 500க்கும் மேற்பட்ட புகார்கள் கிடைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. சிங்கப்பூர் தரவு நிலையங்களுக்கான அதிகரிக்கும் தேவைக்கு ஈடுகொடுக்க விரும்பினாலும் வளர்ச்சிக்கு கட்டுப்பாடுகள் உள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது. நிலம், எரிசக்தி, தண்ணீர் ஆகியவை குறைவாக இருப்பது அதற்கு காரணம் என்று தகவல் மின்னிலக்க மேம்பாடு மூத்த துணை அமைச்சர் டான்கியன் ஹவ் கூறினார். அதனால் நிலையங்கள் கையாளக்கூடிய தரவுகளின் அளவை விட அதன் மதிப்பில் கவனம் செலுத்தப்படும் என்றார் அவர். அதே நேரத்தில் வட்டாரத்தில் உள்ள பொருளாதாரங்களின் வெவ்வேறு ஆற்றல்கள் பயன்படுத்தப்படும் என்று திரு டான் சொன்னார். சிங்கப்பூரில் புதிதாக தொடங்கப்பட்ட நிறுவனங்கள் அவற்றின் தொழில்நுட்பங்களை சோதிக்கவும் மெருகேற்றவும் கூடுதல் இடவசதியை பெறவிருக்கின்றன. அதற்கான தனது வளாகத்தை ஏஸ்டா எனும் அறிவியல் தொழில்நுட்ப ஆய்வு அமைப்பு விரிவாக்கம் செய்திருக்கிறது. நிறுவனங்கள் வளர்வதற்கு ஆதரவளிப்பது நோக்கம். அனைத்துலக சந்தைகளில் அவை தடம் பதிக்கவும் சிங்கப்பூரில் இருந்தவாறு அனைத்துலக அளவில் போட்டித்தன்மை மிக்க வர்த்தகங்களை உருவாக்குவதும் எண்ணம். வளாகம் 18,000 சதுர அடிக்கு விரிவாக்கப்பட்டிருக்கிறது. அது முன்னதாக 10,000 சதுர அடியாக இருந்தது. லைஃப் சயின்சஸ் எனும் உயிர் அறிவியல் ரசாயன பணிகளுக்கான இடம் 2 மடங்காகியுள்ளது. ஸ்டார்ஹாப் கெப்பல் நிறுவனங்கள் M1 தொலைத்தொடர்பு நிறுவனம் சம்பந்தப்பட்ட உத்தேச ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதாக உறுதி செய்திருக்கின்றன. கலந்துரையாடல்கள் நடைபெறுவதாக 2 நிறுவனங்களும் கூறின. ஆனால் அவற்றின் மூலம் ஏதேனும் பரிவர்த்தனை ஏற்படுமா என்பது உறுதி அல்ல என நிறுவனங்கள் தெரிவித்தன. சில மாதங்களுக்கு முன் M1 நிறுவனத்தை சிம்பா நிறுவனம் வாங்கும் முயற்சி கைகூடவில்லை. அமெரிக்காவும் சீனாவும் அவற்றின் வர்த்தக உடன்பாட்டை மேலும் 2 மாதத்திற்கு நீட்டிக்க சம்மதித்திருக்கின்றன. அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன் அதனை தெரிவித்தார். ஒப்பந்தம் நவம்பர் 1 முடிவடையவிருந்தது. சீன அதிபர் ஷி ஜின்பிங் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்புடன் முக்கிய சந்திப்பில் கலந்து கொள்ளவிருக்கும் வேளையில் அறிவிப்பு வந்துள்ளது. சந்திப்பிற்காக திரு ஷி அமெரிக்கா சென்றுள்ளார். இரு தலைவர்களும் ஓராண்டில் சந்திப்பது இது 3வது முறை. ஆஸ்திரேலிய பிரதமர் ஆந்தனி அல்பனீசி ஓபன் ஏஐ நிறுவனத்தின் தொழில்நுட்பம் ரகசிய அரசாங்க ஆவணங்களை ஊடுருவியிருப்பதாக கூறியிருக்கிறார். ஓர் அரசாங்க இணைய பக்கத்தை ஏஐ தொழில்நுட்பம் அத்துமீறி நுழைந்திருப்பதாக கூறப்படுவது இது முதன்முறை. சம்பவம் ஜூன் 1 நடந்தது. மெடிகே எனும் நாட்டின் சுகாதார பராமரிப்பு அமைப்பின் புள்ளி விவர தளத்திற்குள் தொழில்நுட்பம் அத்துமீறி நுழைந்ததாக தெரிவிக்கப்பட்டது. நோயாளிகளின் அந்தரங்க ஆவணங்களோ தனிப்பட்ட விவரங்களோ பெறப்பட்டதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று ஆஸ்திரேலியாவும் ஓபன் ஏஐ நிறுவனமும் கூறின. விடைகளை தேடும் முயற்சியில் தொழில்நுட்பம் எதிர்பாரா நடவடிக்கைகளை எடுத்ததாக நிறுவனம் சொன்னது. சம்பவம் குறித்து மிகுந்த கவலை தெரிவிக்க நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியுடன் நேரடியாக பேசியிருப்பதாக திரு அல்பனீசி கூறினார். ரோஹிஞ்சா அகதிகளை மியான்மருக்கு திருப்பி அனுப்பும் திட்டத்தை கைவிடும்படி மனித உரிமை குழுக்கள் மலேசியாவிற்கு நெருக்குதல் அளிக்கின்றன. சுமார் 160 சமூக அமைப்புகள் அறிக்கை வெளியிட்டன. அதில் அகதிகளை திருப்பி அனுப்பும் திட்டத்தை நிறுத்தும்படி பிரதமர் அன்வர் இப்ராஹிமிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டது. மியான்மரில் நிலவும் வன்முறையை அறிக்கை சுட்டியது. மக்கள் திருப்பி அனுப்பப்பட்டால் அவர்கள் இராணுவத்தில் சேர கட்டாயப்படுத்தப்படலாம் என்றும் கூறப்பட்டது. மியான்மரைச் சேர்ந்த சுமார் 200,000 பேர் மலேசியாவிற்கு இடம்பெயர்ந்திருப்பதாக ஐக்கிய நாட்டு நிறுவனம் மதிப்பிடுகிறது. அவர்களில் பலரும் முஸ்லிம் சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். யார் என்பதை குறிப்பிடாமல் 5,000 அகதிகளை திருப்பி எடுக்க மியான்மர் சம்மதித்திருப்பதாக மலேசியா சொன்னது. முதல்கட்டமாக 1,500 அகதிகள் வரும் 29 தேதி திருப்பி அனுப்பப்படுவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் அமைதிக்குழு காசாவை மறுசீரமைப்பதற்கான நகல் திட்டத்தை வெளியிட்டிருக்கிறது. அதன் மதிப்பு 2.45 பில்லியன் டாலர். 6 மாத கால பணிகளில் சுமார் 70 திட்டங்களை மேற்கொள்வது எண்ணம். வீடுகளை சரி செய்வது, தண்ணீர் விநியோகம், மின்சார உள்கட்டமைப்புகளை மீண்டும் நிலைநாட்டுவது அவற்றில் அடங்கும். மொத்த மறுநிர்மாண பணிகளுக்காக அடுத்த 10 ஆண்டில் 71 பில்லியன் டாலர் தேவைப்படலாம் என்று குழு மதிப்பிடுகிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.

0: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
1: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
2: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679666 8679666

தலை சிறந்த அழகுக்கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212212. வாரத்தில் 7 நாட்களும்.

0: வச்சுக்க முடியல இடிப்புல, மூணு நாள் தான் காணுமே.
1: நல்ல ஒரு கோர்ஸ் போயிட்டு வந்திருக்கேன் காதர், நிறைய புதிய அம்சங்களை கற்றுக்கொண்டு இன்னும் நல்ல புத்துணர்ச்சியா உற்சாகமா உங்களோட சேர்ந்து நிகழ்ச்சி படக்க நான் வந்துட்டேன்.
0: நல்ல உற்சாகமா இருக்கேன். அந்த மூணு நாள் அப்படி என்ன கத்துக்கிட்டு வந்திருக்கீங்க?
1: ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த AI அப்படின்னு சொல்லும் போது செயற்கை நுண்ணறிவு, அது எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்தலாம், எதற்கு நம்ம பயன்படுத்தலாம், எந்தெந்த அம்சங்கள்ல நம்ம அதை புகுத்தலாம். பல பேரும் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அது கொஞ்சம் பயங்கரமா இருக்கு, அதை தவறான முறையில் நம்ம பயன்படுத்திட்டோம்னா அது பாதகமாக நமக்கு அமையுமே அப்படின்னு சில பேர் சொல்றவங்களும் இருக்காங்க காதர். ஆனா உங்க கண்ணோட்டத்துல தான் எல்லாமே இருக்கு. அதை நீங்க சரியான முறையில உங்க வேலைக்கு அதை மெருகூட்டுறதுக்கு நீங்க பயன்படுத்த போறீங்கன்னா அது சிறப்பான முறையில உங்களுக்கு நல்ல ஒரு தூணாக, உதவியாக, ஒரு நல்ல உத்தியாக அமையும்.
0: நீங்க சொன்ன மாதிரி தொழில்நுட்பம் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்குது.
1: ஆமா,
0: இப்ப எப்படி ஒரு காலத்துல லேண்ட்லைன்ல இருந்து நம்ம பேஜர், மோட்டோலா வந்து கைபேசி, அதன் பிறகு இப்ப ஐபோன் வந்து இப்ப செயற்கை நுண்ணறிவுக்கு வந்துட்டோமோ, காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம மாறிக்கிட்டே வரணும். அப்பதான் அந்த நுட்பங்கள் வந்து நமக்கு எப்படியாவது கைகூடி வரும்.
1: அதனால தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருங்க. லைஃப் லாங் லேர்னிங் அப்படின்னு சொல்வாங்க இல்லையா, வாழ்நாள் கற்றல் என்பது ரொம்ப முக்கியங்க. நான் பார்த்த சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொடுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா இப்ப இல்ல, இரண்டு பாடல்களுக்கு பிறகு.
0: இந்த நிகழ்ச்சியில நம்ம கத்து கொடுக்க வரல, கத்த வந்திருக்கோம். ஆனந்தம்
1: வம்புதான் போச்சு.

0: நீங்க அணியும் உடையின் நிறம் தங்க நகையின் அழகையே மாற்றி காட்டும்னு உங்களுக்கு தெரியுமா? கருப்பு, மருன், அடர்பச்சை, நீலம் போன்ற ஆழமான நிற உடைகளை நீங்க அணியும் போது மஞ்சள் தங்கம் மிக அழகாக தெரியும். மென்மையான இளஞ்சிவப்பு, இளநீலம், கிரீம் போன்ற நிறங்களுடன் மெலிதான தங்க நகைகளை நீங்க அணியும் போது அல்லது ரோஸ் கோல்ட் தங்க நகைகளை நீங்க தேர்ந்தெடுக்கும் போது அது ரொம்ப அழகா பொருந்தி வரங்க. உடை ஏற்கனவே அதிக வேலைப்பாடுடன் இருந்தால், நிறைய எம்ப்ராய்டரி எல்லாம் உங்களுடைய உடைகள்ல இருந்துச்சுன்னா நீங்க உங்க நகைகளை கொஞ்சம் எளிமையானதாக வைத்துக் கொள்ளணும். அப்படிப்பட்ட நகைகளை நீங்க தேர்ந்தெடுக்கணும். எளிய உடையா இருந்துச்சுன்னா நகைக்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவத்தை நீங்க கொடுக்கலாம். உடையும் நகையும் ஒன்றுக்கொன்று துணையா இருக்கணுங்க, போட்டியா இருக்க கூடாது. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜோயலுக்காஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
1: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்குதான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சே குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
2: குமார் மெஸ், இப்போது ஒன்பது அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வர்டன் சாலை.
3: உங்க அபிமான நட்சத்திரங்களின் தேர்விருப்பான ஆட்டம் போட வைக்கும் பாடல்களை கேட்க கொண்டாட நீங்க தயாரா?
4: வாரந்தோறும்
3: வியாழக்கிழமைகள்ல மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை டீ கடன் நிகழ்ச்சி கேட்க தவறாதீங்க. இந்த தொகுப்பை நீங்க ஒலியின் டிக்டாக் வாயிலாக நேரடியாக பார்க்கலாம். ஆதரவு பஞ்சாராஸ் சரும பராமரிப்பு பொருட்களையும் தலைமுடி பராமரிப்பு பொருட்களையும் விற்பனை செய்யும் ஜோதி ஸ்டா புஷ்ப கடை.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

0: எனக்கு வயசாகி போச்சுல, அந்த செயற்கை நுண்ணறிவு அந்த அறிவு இந்த அறிவுலாம் தேவையில்ல, ஒரே ஒரு அறிவு இருக்கு அதை மட்டும் பயன்படுத்திக்கிட்டு நான் சந்தோஷமா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போறேன்னு சொல்றவங்க இருக்கலாம்.
1: ஆமா ஆமா, ஆறு அறிவு மட்டும் போதும் அப்படின்னு, ஆனா எத்தனை பேர் அதை பயன்படுத்துறோம்னு தெரியல. சரி, அது பக்கம் போக வேண்டாம், நம்ம செயற்கை நுண்ணறிவுக்கு வருவோம். இப்ப இந்த ஒரு கோர்ஸ்க்கு நான் போன போதுக்காக பலதரப்பட்ட மக்களை பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு அமைஞ்சது. வெவ்வேறு வயதினர்கள் இங்க வந்திருந்தாங்க. அதுல ஆக மூத்தவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு வயது 67. 67 வயதுல அதே அந்த ஒரு வேட்கையோட அந்த ஒரு ஆர்வத்தோட அவர் வந்து உட்கார்ந்திருந்தாரு. என் பக்கத்துலதான் அவர் இருந்தாரு, அதே மேசைதான் என் பக்கத்துடைய இயற்கையில அவர் இருந்தாரு. அவர்கிட்ட நான் கேட்டேன், அங்கிள், அவர் பேரு ராம், அங்கிள் ராம், நீங்க 67 வயதுலயும் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறீங்களே, அதுவும் குறிப்பா AI செயற்கை நுண்ணறிவை நீங்க கற்றுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, எது உங்களுக்கு பெரிய ஒரு உந்துதலா அமைஞ்சது அப்படின்னு கேட்ட போது அவர் சொன்னாரு, இல்லம்மா இப்ப காலம் ரொம்ப மாறிடுச்சு, என்னுடைய காலத்துல வந்து பேஜ் எல்லாம் அதற்கு முன்னால இருந்த ஒரு காலத்துல நான் பிறந்தேன், ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அதிநவீன உலகத்துல இந்த நுட்பங்கள்ல நான் பயன்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கேன். இப்ப நான் கத்துக்கலனா அப்ப எப்படி நான் நல்ல முறையில பங்களிக்க போறேன், எப்படி நான் பங்காற்ற போறேன்? அவருடைய முனப்பான்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு காதர். அவருடைய வயதை ஒரு தடையாவே அவர் பாக்கல. ஓ, எனக்கு 67 வயது ஆயிடுச்சு, எனக்கு வயசாயிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன இருக்கு கத்துக்கணும், ஒண்ணுமே இல்ல. அங்க வந்து உட்கார்ந்து நம்மோட, அதாவது அந்த இளம் வயதினர் கூட ஈடு கொடுத்து அவர் செஞ்சாரு. அவருடைய படைப்பை பார்க்கும் போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், பெருமைப்பட்டேன். பல பேரும் கைத்தட்டியும் இருந்தாங்க, அங்கிள் சிறப்பான ஒரு லிஸ்ட் இருக்கீங்க, வெரி குட் அப்படின்னு.
0: அதே வேளையில நீங்க சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு வந்து இந்த இறுதி நாள்ல வந்து FYP ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் மாதிரி ஒன்று இருக்கும்.
1: ஆமா, நீங்க ஒரு படைப்பு நீங்க காட்டணும்.
0: அதுக்கு வந்து அவர் ஒரு முந்தைய நாள் வந்து தூங்காம விடிய விடிய உட்கார்ந்து பிரசன்டேஷன் செஞ்சு, நான் வந்து வா பாருங்க, அந்த வயசுல ஒரு உத்வேகம் இருக்கு பாத்தீங்களா.
1: சரியா சொன்னீங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா அந்த வகுப்பு முடிந்த பிறகு எல்லாரும் கிளம்பிடுவோம் இல்லையா, அவர் மட்டும் உட்கார்ந்துருந்தாரு, பல கேள்விகளை கேட்டு இருந்தாரு. அந்த இன்ஸ்ட்ரக்டர் கிட்ட பல கேள்விகள் கேட்டாரு, இதை நான் எப்படி பயன்படுத்துறது, இப்ப ஏன் நான் இதை கிளிக் பண்ணும் போது எனக்கு இது சரியா வந்து விழ மாட்டேங்குது, எதனால நான் ஏதாவது தவறா செய்யறேன், கற்றுக்கொடுங்களேன்னு அவர் பொறுமையா உட்கார்ந்து ஒரு மணி நேரம், அதாவது வகுப்பு முடிஞ்சிருச்சு காதர், ஆனா அவர் உட்கார்ந்து சரியா பார்த்துட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு தொடர்ந்து அந்த வேலையை செஞ்சாரு. ஏன்னா அவருக்கு என்னன்னா, நீங்க எல்லாருமே 2 மணி நேரத்துல முடிச்சிருவீங்கம்மா, ஆனா எனக்கு 2 மணி நேரம் பத்தாது, கூடுதல் நேரம் தேவை, அதுக்கு நானும் என் உழைப்பு போடணும் இல்லையா, அதனால வீட்டுக்கு போய் ஒரு ரிஃப்ரெஷ் மாதிரி எல்லாமே செஞ்சுட்டு 4:30 தூங்கிட்டு 2 மணி நேரம் தான் தூங்கிட்டு எழுந்து அவரு திரும்ப நம்ம வகுப்புக்கு வந்திருந்தாரு 7:30 கிட்ட. ஆமா
0: அலிமா, நீங்க சொல்றது கேட்கும் போது இது தெரிஞ்சுதான், அப்பவே திருவள்ளுவர் திருக்குறள் 391 கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தகவல் சொல்லியிருக்கிறாரு.

0: வேட்டையாடு விளையாடு படத்துல இருந்த தேவன் ஏகாம்பரம் டிப்பு நக்குள் கொண்டு வந்த பாடல் ஒலிபரப்பானது. ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லும் போது சிங்கப்பூர்களுக்கான ஒரு நல்ல நல்ல நல்ல தள்ளம் அப்படின்னு சொல்லலாம் காதர். இந்த ஸ்கில்ஸ் ஃபியூச்சரை நீங்க பயன்படுத்தி நீங்க வெவ்வேறு பாடத்திட்டங்களுக்கு போகலாம், வெவ்வேறு பயிலரங்களுக்கு போகலாம்.
1: ஆமா, நிறைய காசஸ் இருக்கு, பயிற்சிகள் இருக்கு, பட்டறைகள் இருக்கு. இதை பயன்படுத்தி சில பேர் தான் அதை பயன்படுத்துறாங்க. தெரிஞ்சு பல பேருடைய அந்த ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் கணக்குல அப்படியே அந்த
0: உட்கார்ந்துருக்கு
2: பிடிச்சிருக்கோங்க.
0: சில பாடத்திட்டங்களுக்கு நீங்க கட்டணம் செலுத்தவே தேவையில்லை, இலவசமா நீங்க போயிட்டு வந்துடலாம். அதுவும் உங்களுக்கு வயது கூடுதலாக இருந்தா உங்களுக்கு அதிகமான கிரெடிட்ஸ் இருக்கும். சில பேருக்கு 4000 வள்ளி கூட இருக்கும் காதர். 40 வயதுக்கு மேல 4000 வள்ளி நினைக்கிறேன். 4000 வள்ளி வச்சு நீங்க எத்தனை பாடத்திட்டங்களுக்கு போகலாம்? ஏறக்குறைய ஒரு 10 பயிலரங்களுக்கு போகலாம்.
1: நான் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த வருஷம் 40. அதை பயன்படுத்தி முக்கியங்க புலனாய்வு கோஸ்லாம் இருக்கா?
0: அங்க போய் துப்பு செய்ய போறீங்களா?
1: துப்பு பாக்கணும். நிறைய பேர் துப்பு துப்பு துப்பு.
0: ஐயோ, நீங்க பகிர்ந்து

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றை சமைத்து பாருங்கள்.
0: எப்படி எல்லாருமே பயனடைகிற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
2: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பற்றி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
3: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கி ஜின்னையில சமைச்சு கொடுத்தேன்.
4: ஆஹா, சம்ம வாசனை!
5: அம்மா வெளியிலாங்க. ஏய் அம்மா, எங்க?
3: அது நான் சமைச்சதுதான்னு சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜினை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
6: ஆர்கேஜினை சிங்கப்பூரின் விருப்பமான நெய்.
7: குற்ற கண்காணிப்பில் திருடப்பட்ட கார் பற்றி செய்யப்பட்ட புகாரை தொடர்ந்து கார் விபத்தில் சிக்குகிறது. அதற்குள் கைவிடப்பட்ட பயணியும் போதைப் பொருளும் ஆயுதங்களும் காணப்படுகின்றன. புட்லண்ட்ஸ் காவல் நிலைய மத்திய போதைப் பொருள் அதிகாரிகள் எப்படி சந்தேக நபரை தேடிப்பிடித்து கைது செய்தனர் என்பதை பாருங்கள். அதோடு சமூக தொண்டூடியர்களை சந்தித்து மோசடிகள் மற்றும் பிற குற்றங்களில் இருந்து சிங்கப்பூரை பாதுகாக்க அவர்கள் உதவுவதை பற்றியும் அறிந்து கொள்ளலாம். குற்ற கண்காணிப்பு இந்நிகழ்ச்சியின் புதிய பாகத்தை இப்போது மீ வாட்சில் தேவைக்கேற்ப இலவசமாக பார்க்கலாம்.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.

0: ரோக்ஸ்டார் அனிருத்தின் எக்ஸ் வி டூர். ரோக்ஸ்டார் அனிருத்தின் 15 ஆண்டுகள் இசை பயணத்தை கொண்டாடும் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி இப்போது சிங்கப்பூரில். வரும் செப்டம்பர் 26 தேதி சிங்கப்பூர் இண்டோ ஸ்டேடியமில் புத்தம் புதிய பரிமாணத்துடன் ட்ரெய்லர் 2, ஜனநாயகன், பாரடைஸ், ராகா ஆஃப் ரிவெஞ்ச், AA23. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg. நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்குவோர் மைஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன் மற்றும் இஷ்டாரா ஜுவல்லரி. ரோக்ஸ்டார் அனிருத் எக்ஸ் வி டூர்.
1: சிங்கப்பூர் உற்சாகத்துடன் தயாராகுங்கள். இந்த செப்டம்பரில் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஆசியாவின் தலை சிறந்த வீரர்களுடன் களமிறங்குகிறது சிங்கப்பூர் அணி. செப்டம்பர் 19 தேதி முதல் அக்டோபர் 4 தேதி வரை ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை நீ வாட்சின் 6 ஒளிவடிகளில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். மேலும் தினசரி சிறப்பம்சங்கள், வெற்றி தருணங்கள் ஆகியவற்றை ஒளிவழி 5 மற்றும் மீடியாகாப் ஸ்போர்ட்ஸ் யூடியூபில் கண்டு மகிழ்ந்திடுங்கள். பரவசமூட்டும் ஒவ்வொரு பந்தயமும், வெற்றியை நோக்கிய ஒவ்வொரு முயற்சியும், சிங்கப்பூரையே ஆர்ப்பரிக்க வைக்கும் ஒவ்வொரு தருணமும் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை மீடியாகாப் தளங்களில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். சிங்கப்பூர் அணியை உற்சாகப்படுத்துங்கள். மேல் விவரங்களுக்கு newwatch.sg/asiangames.

0: பயன்படுத்தி நீங்க ஏதாவது உங்களே வந்து உங்க திறனை மேம்படுத்திருக்கீங்களான்னு கேட்டப்போ
1: ஒரு குரல் பதிவு.
2: காலை வணக்கம் ஹலிமா காதர்.
1: வணக்கம்.
2: அமுதா பேசுறேன்.
0: உண்மையிலே
2: சொல்றேன், உங்களை மாதிரி ஆளு பக்கத்துல இருந்தா நிறைய கத்துக்கலாம். யாரு இந்த அளவுக்கு பொறுமையெல்லாம் உட்காந்து எல்லாம் கத்து கொடுக்க மாட்டாங்க. அவங்கவுங்க வேலை உண்டு அப்படின்னுட்டு ஓடி போயிடுவாங்க. உண்மையிலே நிறைய உங்களை மாதிரி ஆள் இருக்கணும் கத்துக்கிறதுக்கு. நிறைய பக்கத்துல இருந்தா நிறைய கத்துக்கலாம், நிறைய சாதிக்கலாம். எனக்கெல்லாம் அந்த குடுப்பினம் இல்ல. ரொம்ப ஆசை நிறைய விஷயங்கள் கத்துக்கணும்னு. இப்ப எனக்கு 62 வயசாகுது. நிறைய கத்துக்கணும்னு ஆசை, என்னால முடியல. ரொம்ப ஆசையா இருக்கு. யாரும் இல்ல எனக்கு கத்துக்கிட்டு. உங்களை மாதிரி ஆளு மட்டும் இருந்தாங்க உண்மையிலேயே உற்சாகம் கொடுக்கறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கு படைக்கிற படைப்புகள் எல்லாமே, நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு.
0: நீங்க ஆசைப்பட்ட மாதிரி அமுதா உங்க பக்கத்துல வந்து கத்து கொடுக்கலாம். அதுக்கு எங்க அம்மா கத்த ஆரம்பிச்சிருவாங்க, ஏன்டா நான் இங்க பக்கத்துல உட்காந்து கத்திட்டு இருக்கேன், ஏதோ சொல்லி கொடுன்னு.
1: அங்க போய் நீ கத்து கொடுக்கறியா அப்படின்னு. ஆனா நீங்க ஏமா கவலைப்படுறீங்க, உங்களுக்கு கிரெடிட்ஸ் இருக்குது. ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உங்க சிங் பாஸை பயன்படுத்தி நீங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் இணைய பக்கத்துக்கு நீங்க போகினீங்கன்னா அங்க நிறைய கோர்சஸ் இருக்காமா. 62 வயது தானே உங்களுக்கு ஆகுது.
0: அவங்க பொறுமையா அவங்க சொல்லி கொடுப்பாங்க.
1: ஆமா,
0: யாருமே இங்க அவசரப்படுத்த போறது இல்ல. நிதானமா உங்களுக்கு புரியற மாதிரி அவங்க சொல்லி கொடுப்பாங்க.
1: ஆமா, அந்த இணையதளத்துக்கு மட்டும் நீங்க முதல்ல போங்க. ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் இணையதளத்துக்கு போங்க, உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை பாருங்க, பதிவு செய்யுங்க. அந்த 2-3 நாட்கள் தான் நீங்க அந்த கோர்ஸ்க்கு போவீங்க. ஆனா அது உங்களுடைய கண்ணோட்டத்தை ரொம்பவே மாற்றும். நிறைய நீங்க கற்றுப்பீங்க, புதிய புதிய மக்கள்ல நீங்க பார்ப்பீங்க, அவங்க கூட நீங்க பேசுவீங்க, அதுலயே ஒரு உரையாடல் பிறக்கும். சில பேர் அவங்களுடைய இந்த தொடர்பு எல்லாம் மாத்திப்பாங்க, காதர் பரிமாறிக்கொள்வாங்க, அது நல்லா இருக்கும். இப்ப நான் என்னுடைய வகுப்புல பாத்தீங்கன்னா 11 பேர் இருந்தாங்க, வெவ்வேறு வாழ்க்கை பின்னணியில இருந்து வந்தவங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்க கிட்ட பேசும்போது, அவங்களுடைய வேலையை பற்றி கேட்கும் போது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு.
0: வாணிய பாருங்க, வாணிய முகத்தை பாருங்க.
1: அதையும் அவங்க கத்துக்கிட்டாங்க.
0: சமையல் ஒரு பக்கம் இருக்க, தையல் ஒரு பக்கம் இருக்க. ஏன் வாணி, நீங்க சமைக்கும் போது உங்க சட்டை கிளியுமா? சமைச்சு பிடிச்சவருக்கு தைக்கலாம்.

0: குளிர்சாதனம் வேலை செய்யலையா?
1: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
0: ஜிஇடி ஏகோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர்சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 வருடம் அனுபவம் ஜிஇடி ஏகோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர்சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
2: ஜிஇடி ஏகோன் அண்ட் என்ஜினியரிங். அழையுங்கள் 6371 1105. புலனும் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். ஜிஇடி ஏகோன்.com.
3: சான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ் வழி ஐரோப்பாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லலாம். ஒவ்வொரு 2வது பயணிக்கு 800 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்த கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அல்பைனின் பிரம்மாண்ட மலைப்பகுதிகள், அஞ்சல் அட்டை நகரங்கள், வடதுருவ ஒளி அனைத்தையும் பார்த்து ரசிக்கலாம். சான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேக்ஸ். 2 நாட்களுக்கு மட்டும், செப்டம்பர் 26-27, முற்பகல் 11 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை, மரினா ஸ்கொயர், 2வது மாடி, சென்ட்ரல் ஏட்ரியமில்.
4: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

0: ராமன் படத்துல இருந்து மலேசிய வாசுதேவன் கொண்டு வந்த பாடல் ஒளிபரப்பானது. நேரம் சரியா 11:12 ஆயிடுச்சு. இன்றைக்கு ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். நிறைய பயிலரங்குகள், நிறைய பாடத்திட்டங்கள்ல நீங்க பங்கெடுக்கலாம், பதிவு செய்யலாம் அப்படின்னு ஒரு குறுஞ்செய்தி வந்திருக்கு. பானு வேலு அனுப்பி வச்சிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க கதை?
1: அவங்க நிறைய விஷயங்கள் பேசிருக்காங்க. அவங்க வந்து சென்ற ஆண்டு இந்த 500 கொடுத்தாங்களே, அது எக்ஸ்பயர் ஆச்சியா? அவங்க வந்து அதை பயன்படுத்தல. அவங்க வந்து அது பிறகு வந்து ஒரு ஜென் AI பயிற்சி பயிலரங்க போய் கலந்துக்கிட்டாங்க. செயற்கை நுண்ணறிவை பத்தி அவங்க கலந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து இப்ப பொதுவா இந்த AI தொழில்நுட்பம் எப்படி வேலை செய்யுது போன்ற விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. இப்ப மீதம் இருக்கிற இந்த 500 இருக்குல்ல, அதை பயன்படுத்தி இந்த பேசிக் போட்டோகிராபி படப்பிடிப்பு, புகைப்படங்கள் எடுப்பது எப்படி, படப்பிடிப்பு செய்யறது எப்படி, அது போன்ற விஷயம் வந்து அவங்க கத்துக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து 4 முடிச்சிட்டாங்களாம், வெளியூர் பயணம் போயிட்டாங்களாம். எனக்கு நேரம் பத்தல, பட் டெஃபினெட்லி அவங்க வந்து அடுத்த வருஷம் இந்த 4000 வரும்ல, அதை பயன்படுத்தி அவங்க போய் பல விஷயங்கள் கத்துக்க போறாங்க அப்படின்னு
0: சொல்லிருக்காங்க. பயன்படுத்துறீங்கப்பா, அந்த அரசாங்க கட்டணம் காசை வீணடிக்காதீங்க.
2: வணக்கம் காஜல், வணக்கம் ஹலிமா, நந்தினி
1: பேசுறேன்.
2: எனக்கு வந்து பேக்கிங் வந்து ஒரு அளவு பிடிக்கும். ஸோ இந்த ரொட்டி வகைகள் செய்யறதுதான் எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் வந்து இந்த யூடியூப் பார்த்து தான் நான் செய்வேன். ஆனால் ஐ தாட் எனக்கு வந்து ஒரு ப்ராப்பர் கோச்சிங் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு சரி ஆப்டியில் போகலாம் அப்படின்னு என்னோட வீட்டுக்கிட்ட உள்ள சிசியில் வந்து பேக்கிங் கோர்ஸ் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸ்கில் ஃபியூச்சர்ஸ் வச்சு தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கிளாஸ் வந்து எனக்கு அடுத்த மாதம் ஆரம்பிக்குது. ஸோ நான் அந்த கிளாஸ்க்கு போகிறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ கைஸ்.
1: இங்கே குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரிப்பப்ளிக் பலதுறை கல்லூரியில் வந்து அவங்க வந்து 2 முன்பு இந்த 3D பில்ட் அண்ட் பிரிண்ட் பயிற்சிக்கு போயிருந்தாராம். அது உண்மையிலே நான் கலந்துக்கிட்ட ஒரு சூப்பரான ஒரு கோர்ஸ். அந்த பயிற்சியை முடிச்ச பிறகு எனக்கு ஒரு இலவசமா பிரிண்டரும் கொடுத்துருந்தாங்க. என்னுடைய நண்பர்கள் அனைவரையும் நான் வந்து ஊக்குவித்து அந்த பயிற்சிக்கு போக சொல்லியிருந்தேன்னு எங்க குமார் அனுப்பியிருக்காரு.
0: 3D பில்ட் அண்ட் பிரிண்ட்,
1: 3D பிரிண்டர் கொடுத்துருக்காங்க. பரவாயில்லையே, 2 வருடங்களுக்கு முன்பு இருந்திருக்கு.
0: குமாரே லிங்க் அனுப்பி வைக்கப்பா.

0: வண்ணமயமான வியாழக்கிழமையில் சந்திக்கின்றோம்.
1: வீட்டுல இருந்து கொஞ்ச நேரம் தான் கீழே போறேன், அதுக்கு நான் எப்படி உடுத்திருந்தா என்னங்க அப்படின்னு கேக்குறீங்களா? வீட்டுல இருந்து ஒரு சில வினாடிகள் நீங்க காலை வெளியே எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் நல்ல பிரசன்டபிளா, அதாவது ஒப்பன அணியணும்னு தேவையில்லை, கொஞ்சம் அழகா போகலாமே. அது எப்படி கொஞ்சம் அழகா அப்படின்னு தானே கேக்குறீங்க? அப்படி கேளுங்க, சொல்றேன். முகத்தை நல்லா கழுவிட்டு தலைய நல்லா வாரிக்கிட்டு வெளியே போனாலே நீங்க அழகா தான் இருப்பீங்க. கொஞ்சம் இருங்க. ஆனா அந்த முகத்துல ஏதோ ஒன்னு குறையுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்க கிட்ட வாங்கன்னு சொல்றாங்க.
2: Events in production Varangum Masala Coffee live in Singapore The Return Tour இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காஃபி தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? அக்டோபர் 10 இரவு 7 மணிக்கு டிமார்க்கே டவுன்டவுன் ஈஸ்டில் மசாலா காஃபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர். நுழைவுச்சீட்டுகளுக்கு bookmyshow.sg.
3: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
4: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
3: சுவையா?
4: இந்த காஃபி.
3: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
4: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
5: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.

0: நட்சத்திரம் ஆதரவு
1: ஹான்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும்.
2: ஆஹா ஆஹா, இந்த வாரம் முழுவதும் நம்ம என்ன பி பி ஸ்ரீனிவாசுடைய குரல்ல கேட்கிறோம்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, இவ்வார நட்சத்திரம் பி பி ஸ்ரீனிவாஸ் அவருடைய பிறந்த நாள் வந்து செப்டம்பர் 22 இரண்டு நாட்கள் முன்பு பிறந்தது. அதனால இந்த வாரம் முழுவதுமே அவருடைய பாடல்களை கொண்டாடிட்டு இருக்கோம்.
3: ஆமா, அந்த வரிசையில ஊட்டி வரை உறவு படத்துல இருந்த பி பி ஸ்ரீனிவாஸ் என் ஆர் ஈஸ்வரி கொண்டு வந்த பாடலை சற்று முன்பு நம்ம கேட்டு இருந்தோம். ஸ்கில்ஸ் ஃபியூச்சர், இதை பயன்படுத்தி ஏதாவது ஒரு பாடத்திட்டத்துக்கு பயிலுக்கு நீங்க போகிருக்கீங்களா அப்படின்னு கேட்ட போது நேர் ஒருத்தவங்க சாந்தகுமாரி என்ன சொல்றாங்க?
4: வணக்கம் காதர் ஹலிமா, நான் சாந்தி டெம்பனிஸ்ல இருந்து பேசுறேன்.
3: சொல்லுங்க.
4: நான் வந்து இந்த ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் பயன்படுத்தி 3 கோர்ஸ்க்கு போயிருக்கேன்.
3: அடேங்கப்பா.
4: ஒன்று வந்து டீச்சிங் இங்கிலீஷ் டு ஸ்பீக்கர்ஸ் ஆஃப் அதர் லாங்குவேஜ், டெஸல் கோர்ஸ்னு சொல்லுவாங்க, அதுக்கு போயிருந்தேன். அடுத்தது அந்த டிஜிட்டல் கோர்ஸ்க்கு ஒன்று போயிருந்தேன். சமீபத்தில் ஏஐ கோர்ஸ்க்கும் போனேன். ரொம்ப பயனுள்ளதா இருந்தது எனக்கு. இந்த 3 கோர்ஸுமே ரொம்ப பயனுள்ளதா இருக்கு எனக்கு. மற்றவங்களும் போகணும்னு நிச்சயமா நான் என்கரேஜ் பண்ணுவேன். தயவு செஞ்சு அந்த அந்த ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் கிரெடிட்டை யூஸ் பண்ணாதவங்க அதை யூஸ் பண்ணி அவசியம் யூஸ் பண்ணணும், பயன்படுத்தணும். நன்றி, வணக்கம்.
2: நம்ம கேட்ட பிறகுதான் தெரிய வருது எத்தனை பேர் இதை பயன்படுத்திருக்காங்க, எத்தனை பேர் இன்னும் பயன்படுத்தலே. லீலாவதையும் அதான் சொல்லிருக்காங்க, 2 முறை அவங்க வந்து 2 டிப்ளமா முடிச்சிட்டாங்களாம். ஏஐ கோர்சஸ் முடிச்சிருக்காங்க. இப்ப அரசாங்கம் கொடுக்குற இந்த 4000 வெள்ளி இருக்குல்ல, சில அமைப்புகள் சில நிறுவனங்கள் வந்து 70 வயதுக்கு மேல இருப்பவர்கள் அதை பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லியிருக்காங்களாம். இதை என்னன்னு கொஞ்சம் விசாரிச்சு பாக்கணும் இல்லையா. அவங்களுக்கு வந்து படிக்கணும்னு ஆசையா இருக்கான், முடியல. நீங்க என்ன செய்யுங்க லீலாவதி, அந்த 4000 வெள்ளி எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க.
3: முடியாது,
2: டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது.
3: மோசடி காரர்.

0: சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கேட் 3 ரிங்கேட் 20 காசு. சொல்லுங்க அலிமா.
1: கிளி கிளி, இது கிளி சாதாரண கிளி இல்ல, கோளாறு புடிச்ச கிளி.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

0: ரோக்ஸ்டார் அனிருத்தின் XV Tour. ரோக்ஸ்டார் அனிருத்தின் 15 ஆண்டுகள் இசை பயணத்தை கொண்டாடும் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி இப்போது சிங்கப்பூரில். வரும் செப்டம்பர் 26 தேதி சிங்கப்பூர் இண்டோ ஸ்டேடியமில் புத்தம் புதிய பரிமாணத்துடன் ஜெயிலர் 2, ஜனநாயகன், பாரடைஸ், ராகா ஆஃப் ரிவெஞ்ச், AA23. நுழைவுச் சீட்டுகளுக்கு sistic.com.sg. நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்குவோர் மைஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன் மற்றும் இஷ்டாரா ஜுவல்லரி. ரோக்ஸ்டார் அனிருத் XV Tour.
1: எனக்கு M1 ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
2: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
1: M1 க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
2: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
1: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
2: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
1: ஆமா, அதோட துணைக்கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
2: அடடா, நான் இப்பவே M1 க்கு மாற போறேன்.
1: M1 க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
3: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
4: 11:30 வரை நேயர் விருப்பம் காத்துக்கிட்டு இருக்கு. 1.5 மணி நேரம் அதுல நீங்க கேக்குற பாட்டு கிடைக்கும்.
5: இரவினில் ஆட்டம், பாடல்கள் கேளுங்கள், மறைந்து விடும் சோகங்கள்.

அம்மாடியோ தனனான தன ரதியும் நாடும் அழகிலாடும் கண்கள் கவிதை உலகம்.

0: ருசியாக சமைக்க.
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: அம்மா சொல்லி கொடுத்த மாதிரிதான் சமைக்கிறேன், அதே சமையல் குறிப்பையும் பயன்படுத்துறேன். அதே ஏன் சமையல் மட்டும் சரியா வர மாட்டேங்குது அப்படின்னு யோசிப்பவரா இருந்தீங்கன்னா உங்க சமையல் முறையில பிரச்சனை இல்லைங்க. நீங்க காய்கறிகளை எப்படி பார்த்து வாங்குறீங்க என்பதோ அதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம்.
2: என்ன சொல்றேன்,
0: சந்தையில முட்டைக்கோஸ் வாங்க போறீங்களா? இல்ல கனமானதாக தேர்ந்தெடுங்க, இது சுவையா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாட்டர் ஸ்பினிச் கங்கோங் அப்படின்னு மலாய் மொழியில சொல்லுவோம். மெல்லிய உறுதியான தண்டுகளை கொண்ட கங்கோங்க தேர்ந்தெடுங்க. தடிமனாக இருந்தா பொதுவாகவே சாப்பிடவும் ருசியா இருக்காது, அது கடினமாகவும் இருக்கும். சாவி வகையான கீரை, அவற்றின் தண்டுகளை மெதுவா அழுத்தி பாருங்க, அவை உறுதியாக இருக்கணும். இலைகள் மஞ்சள் நிறமாக இருந்தா அவற்றையும் தவிர்த்து விடுங்க. அடுத்து பூண்டு, நல்ல இறுக்கமா சேதமடையாத தோல் கொண்ட பூண்டுகளை தேர்ந்தெடுங்க, அப்பதான் சுவையாக இருக்கும். நிறைவா இஞ்சி, மென்மையான தோலுடன் அழுத்தும் போது உறுதியா இருக்கணுங்க. இப்படிப்பட்ட இஞ்சிதான் வாசமா சுவையா இருக்கும். சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக் கொள்ள சிறந்த வழி.
3: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை
4: ஆனந்தம் ஆரம்பம்.
5: இன்றைக்கு ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த வரிசையில ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் சொல்லும் போது 2015 அதாவது 11 ஆண்டுகளுக்கு முன்னால இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதை நீங்க பயன்படுத்தி நீங்க வெவ்வேறு பாடத்திட்டங்களுக்கு போகலாம், பயிலரங்குகளுக்கு போகலாம், கற்றுக்கலாம். கற்றுக்கும் போதுதான் நம்ம தொடர்ந்து நம்ம மூளைக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம்.
6: ஆமா, இந்த 2015 ஆரம்பித்ததுன்னு சொன்னீங்களே, அதுக்கு அடுத்த ஆண்டு 2016 25 வயதுக்கு மேற்பட்டோர் இந்த 500 ரூபாய் பயன்படுத்தி அந்த கத்துக்கலாம், அவங்க கோர்சஸ்க்கு போலான்னு அவங்க அறிவிச்சாங்க. இப்ப சற்று முன்பு லீலா சொன்னாங்களே, எங்களுக்கு 4-6 வழி வந்துருச்சு, அதான் 70 வயதுக்கு மேல அதை பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நாங்க ஆராய்ச்சி செஞ்சு பார்த்ததுல அப்படி கிடையாது, 70 வயசு ஆனாலும் நீங்க போகலாம். அவங்க சொன்ன மாதிரி சில நிறுவனங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, ஆனா நீங்க பாக்கலாம், இன்னும் நிறைய பயிற்சிகள் இருக்கு. இந்த மீட் கரியர் சொன்னாங்களே, வேலை பயணத்துல நீங்க வந்து திறனை வந்து மேம்படுத்தணும், புதிய திறன்களை கத்துக்கணும்னா நம்மளுடைய அரசாங்கம் May 1st 2024 இந்த 4000 வழி ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் கிரெடிட் வந்து அறிமுகப்படுத்தினாங்க.
5: 40 வயது அல்லது அதற்கும் மேற்பட்டவங்களுக்கு இந்த 4000 வழி கிரெடிட்ஸ் உங்களுடைய இந்த கணக்குல வரும், ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் கணக்குல வரும். அதை நீங்க எப்படி பயன்படுத்தலாம்னா, முதல்ல உங்களுடைய சிங் பாஸ்க்கு நீங்க போகணும், அங்க சென்று அது நீங்க தான் அப்படின்னு உறுதிப்படுத்தின பிறகு உங்களுடைய ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் போர்ட்டல்ல நீங்க பிடிச்ச ஒரு பயிலரங்குக்கோ இல்ல காஸ்கோ பதிவு செய்யலாங்க. காசு கூட கட்ட தேவையில்லை, இலவசமா நீங்க போயிட்டு வந்துடலாம். இந்த 4000 வழி அரசாங்கம் கொடுக்கிற இந்த 4000 வழி நீங்க பயன்படுத்தலாம்.
6: இந்த மீட் கரியர் ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் கிரெடிட்க்கு காலாவதி கிடையாது, உங்களுக்கு 100 வயசானாலும் நீங்க அதை பயன்படுத்தலாம்.
7: இத்தகவலை வழங்கியோர்
8: அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர், கெட்டியானது சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் தயிர்.

0: வேண்டும், கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: மல்லிகா, உங்க பொண்ணு கல்யாணத்தை சிறப்பா செஞ்சிருக்கீங்க. அதுவும் அந்த மலர் மாலைங்க கண்ண பறிக்குது.
3: ஆமா, ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கட மாலைனா கண்ண பறிக்கத்தான் செய்யும்.
2: நினைச்சேன், நாங்களும் வாழையடி வாழையா ஜோதி ஸ்டோர்ல தான் வாங்குவோம். அந்த கைவண்ணமே தனிதான்.
3: நிச்சயமா, எல்லா சுப வைபவங்களுக்கும் தனித்தன்மை வாய்ந்த மாலைகளுக்கு என்றுமே ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை. எண் 1, கேம்பல் லேன்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய். சொல்லுங்கள் ராஜமாதா.
1: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
2: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
1: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
2: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
1: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
2: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
1: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
3: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
4: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
5: வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியா கப் ஒளி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். சிங்கப்பூரில் உள்ள பெரிய நிறுவனங்கள் ஈராண்டிற்குள் சான்றிதழ் பெற்ற மனிதவள ஊழியர்களை கொண்டிருக்க வேண்டும். 200 ஊழியர்களுக்கு மேல் உள்ள நிறுவனங்களுக்கு அது பொருந்தும். மனிதவள செயல்பாடுகளில் AI தொழில்நுட்பத்தை இணைக்க நிறுவனங்களுக்கு உதவியும் வழங்கப்படும். 2028 ஜூலை 1st தேதியிலிருந்து மாற்றம் நடப்பிற்கு வரும். அப்போது பெரிய நிறுவனங்கள் IHRP நிபுணத்துவ நிலை அல்லது அதைவிட பெரிய நிலையில் உள்ள குறைந்தது ஓர் ஊழியரை வேலைக்கு எடுக்க வேண்டும். IHRP என்பது மனிதவள நிபுணர்கள் கழகம். அதை மனிதவள அமைச்சு, தேசிய தொழிற்சங்க காங்கிரஸ், சிங்கப்பூர் தேசிய முதலாளிகள் சம்மேளனம் ஆகியவை நிறுவின. புதிய மாற்றங்களை முத்தரப்பு பங்காளிகள் அறிவித்தன. வரப்போகும் வேலையிட சட்ட திருத்தங்களுக்கு நிறுவனங்களை தயார்படுத்த புதிய நடவடிக்கைகள் அறிவிக்கப்பட்டதாக கூறப்பட்டது. நில போக்குவரத்து ஆணையமும் சிங்கப்பூர் குடிமை தற்காப்பு படையும் மின் வாகனங்களுக்கான உரிமை எண் பட்டைகள் குறித்து கருத்துக்களை திரட்டுகின்றன. அதற்காக அவை இணைய கருத்துக்கணிப்பை அறிமுகம் செய்துள்ளன. உரிமை எண் பட்டிகளுக்கு 3 வடிவங்கள் உள்ளன. பிடித்த வடிவத்திற்கு மின் வாகன ஓட்டுநர்கள் வாக்களிக்கலாம். இரு அமைப்புகளும் மின் வாகனங்களுக்கு தனித்துவமான பட்டையை அறிமுகம் செய்ய எண்ணுகின்றன. சாலைகளில் மின் வாகனங்களை வேகமாக அடையாளம் காண அது உதவும். விபத்து அல்லது தீச்சம்பவத்தில் மின் வாகனங்களுக்கு தனித்துவ பாதுகாப்பு அக்கறைகள் உள்ளன. சீனாவும் அமெரிக்காவும் நட்பு நாடுகளாக இருக்க வேண்டும் என்று சீன அதிபர் ஷி ஜின்பிங் கூறியிருக்கிறார். வாஷிங்டனுடன் பெய்ஜிங் ஒத்துழைக்க வேண்டும் என்று திரு ஷி வலியுறுத்தினார். சீனாவின் தேசிய ஊடகமான சின்ஹுவா தளத்தில் திரு ஷி அந்த கருத்துக்களை வெளியிட்டார். இருநாட்டு மக்கள் பல காலமாக நட்பார்ந்த பரிமாற்றங்களை கொண்டிருப்பதாக அவர் சொன்னார். வாஷிங்டன் சென்றுள்ள திரு ஷியை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நேரில் சென்று வரவேற்றார். இருதரப்பு உறவுகள், அனைத்துலக சூழல் ஆகியவற்றின் தொடர்பில் திரு டிரம்புடன் ஆழமான கலந்துரையாடல் நடத்த ஆவலுடன் இருப்பதாக திரு ஷி சொன்னார். இந்நிலையில் அமெரிக்காவும் சீனாவும் அவற்றின் வர்த்தக உடன்பாட்டை மேலும் 2 மாதத்திற்கு நீட்டிக்க சம்மதித்திருக்கின்றன. அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன் அதனை தெரிவித்தார். ஒப்பந்தம் நவம்பர் மாதம் முடிவடையவிருந்தது. ஆஸ்திரேலிய பிரதமர் ஆந்தனி அல்பனீசி ஓபன் AI நிறுவனத்தின் தொழில்நுட்பம் ரகசிய அரசாங்க ஆவணங்களை ஊடுருவியிருப்பதாக கூறியிருக்கிறார். ஓர் அரசாங்க இணைய பக்கத்தை AI தொழில்நுட்பம் அத்துமீறி நுழைந்திருப்பதாக கூறப்படுவது இது முதன்முறை. சம்பவம் ஜூன் மாதம் நடந்தது. மெடிகே எனும் நாட்டின் சுகாதார பராமரிப்பு அமைப்பின் புள்ளி விவர தளத்திற்குள் தொழில்நுட்பம் அத்துமீறி நுழைந்ததாக தெரிவிக்கப்பட்டது. நோயாளிகளின் அந்தரங்க ஆவணங்களோ தனிப்பட்ட விவரங்களோ பெறப்பட்டதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று ஆஸ்திரேலியாவும் ஓபன் AI நிறுவனமும் கூறின. விடைகளை தேடும் முயற்சியில் தொழில்நுட்பம் எதிர்பாரா நடவடிக்கைகளை எடுத்ததாக நிறுவனம் சொன்னது. சம்பவம் குறித்து மிகுந்த கவலை தெரிவிக்க நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியுடன் நேரடியாக பேசியிருப்பதாக திரு அல்பனீசி கூறினார். ரோஹிஞ்சா அகதிகளை மியான்மருக்கு திருப்பி அனுப்பும் திட்டத்தை கைவிடும்படி மனித உரிமை குழுக்கள் மலேசியாவிற்கு நெருக்குதல் அளிக்கின்றன. சுமார் 160 சமூக அமைப்புகள் அறிக்கை வெளியிட்டன. அதில் அகதிகளை திருப்பி அனுப்பும் திட்டத்தை நிறுத்தும்படி பிரதமர் அன்வர் இப்ராஹிமிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டது. மியான்மரில் நிலவும் வன்முறையை அறிக்கை சுட்டியது. மக்கள் திருப்பி அனுப்பப்பட்டால் அவர்கள் ராணுவத்தில் சேர கட்டாயப்படுத்தப்படலாம் என்றும் கூறப்பட்டது. மியான்மரைச் சேர்ந்த சுமார் 200,000 பேர் மலேசியாவிற்கு இடம்பெயர்ந்திருப்பதாக ஐக்கிய நாட்டு நிறுவனம் மதிப்பிடுகிறது. அவர்களில் பலரும் முஸ்லிம் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள். யார் என்பதை குறிப்பிடாமல் 5,000 அகதிகளை திரும்ப பெற்றுக்கொள்ள மியான்மர் சம்மதித்திருப்பதாக மலேசியா சொன்னது. முதல் கட்டமாக 1,500 அகதிகள் வரும் 29 தேதி திருப்பி அனுப்பப்படுவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவின் ஆகப்பெரிய பங்குச்சந்தை நிறுவனம் சந்தையில் அறிமுகம் கண்டிருக்கிறது. அதன் பெயர் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அல்லது NSE. பொதுமக்களுக்கான அதன் முதல் பங்கு விற்பனை 10 பில்லியன் டாலருக்கும் அதிகமான மதிப்பில் ஏலங்களை பெற்றது. பங்குகளின் மதிப்பை விட அது 5 மடங்கிற்கும் மேல். அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் அமைதிக்குழு காசாவை மறுசீரமைப்பதற்கான நகல் திட்டத்தை வெளியிட்டிருக்கிறது. அதன் மதிப்பு 2.45 பில்லியன் டாலர். 6 மாத கால பணிகளில் சுமார் 70 திட்டங்களை மேற்கொள்வது எண்ணம். வீடுகளை பழுது பார்ப்பது, தண்ணீர் மின்சார உள்கட்டமைப்புகளை சரி செய்வது ஆகியவை அவற்றில் அடங்கும். மொத்த மறுநிர்மாண பணிகளுக்காக அடுத்த 10 ஆண்டில் 71 பில்லியன் டாலர் தேவைப்படலாம் என்று குழு மதிப்பிடுகிறது.
6: சொல்லும் பொருளும் ஜுடிஷரி, நீதித்துறை. ஒரு நாட்டின் ஜனநாயகத்தை காப்பதில் நீதித்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. ஜுடிஷரி, நீதித்துறை.
5: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை மாலை 6 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
1: அக்ஷயா ஜுவலர்ஸ்,
2: 48 ஸ்ட்ரெங்கன் ரோட், லிட்டில் இந்தியா ஆகே.
3: அறிமுகம் இல்லாதவரிடமிருந்து பணம் செலுத்த இணைப்பை அழுத்தும்மாறு குறுஞ்செய்தி வந்ததா? அது மோசடியாக இருக்கலாம். அத்தகைய குறுஞ்செய்திகளில் வரும் இணைப்புகளை ஒருபோதும் அழுத்த வேண்டாம். சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தொலைபேசி, இணையதளம் அல்லது செய்தி மூலம் தொடர்பு கொள்ளவும். தெரியாத அழைப்புகளையும் மோசடி தகவல்களையும் தடுக்க உங்கள் ஆப்பிள் சாதனத்தில் பாதுகாப்பு அம்சத்தை செயல்படுத்துங்கள். மோசடி என சந்தேகமா? 1799 என்ற 24 மணி நேர ஸ்கேம் ஷீல்ட் உதவி எண்ணுக்கு அழையுங்கள். இத்தகவலை வழங்குவது சிங்கப்பூர் காவல்துறை.

0: ஆயுத எழுத்து படத்துல இருந்து அனந்த் சாமி சுஜாதா கொண்டு வந்த பாடல் ஒளிபரப்பானது.
1: ஒரு காலத்துல பாடலாம் நெஞ்சமில்லாம் காதல், இப்ப எல்லாம் நெஞ்சமில்லாம் ஒரே வன்மம் தான்.
0: நீங்க அப்படியே கண்ணு மாதிரி ஆசையோட பாசத்தோட அந்த ஒரு புத்துணர்ச்சியோட ஆக்கப்பூர்வமான சிந்தனையோட இருக்கணும்.
1: ஆமா, அந்த அன்பு என்கிற மழையை மனதுல பெய்யணும். ரொம்ப நாள ரொம்ப ரொம்ப ட்ரையா இருக்குது, பாலைவனமா இருக்குது.
0: பாலைவனமா அந்த பக்கமே நான் போக வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை நினைக்கிறேன். ஆனா இடியுடன் கூடிய மழையே காதலுடைய மனசுல எப்படி மழை பெய்யுதோ,
1: மழை பெய்யணும்
0: அதே மாதிரி. ஆனா அதற்கு முன்னால நம்ம வானிலை வானம் என்ன சொல்றதுன்னா பெய்யும் அப்படின்னு சொல்றது. வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ்க்கும் 34 டிகிரி செல்சியஸ்க்கும் இடைப்பட்டு இருக்கும். ஈரத்தன்மை 60க்கும் 95 விழுக்காட்டிற்கும் இடைப்பட்டு இருக்கும்.
1: இப்ப அடுத்த ஒரு மணி நேரம் பரிசு மழையும் பெய்ய போகுது.
0: ஆமா, 100 வெள்ளி பற்றுச்சீட்டு உங்களுக்கு அக்ஷயா ஜுவல்லர்ஸ் வழங்குறாங்க. ஒரு கேள்வியோட இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களை நாங்க சந்திக்கிறோம்.
2: வானிலை நிலவரம் ஆதரவு
3: எஸ்பி முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் புண்ணியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் புண்ணிரைஸ்.
0: இந்த பக்கத்துக்கு ஆதரவு வழங்கிருக்காங்க அக்ஷயா ஜுவல்லர்ஸ்.
1: அலிமா, சில பேர் வீட்டுல அவங்களுடைய அலமாரியில இந்த நகைகள்லாம் வந்து அவங்க பூட்டி வச்சிருப்பாங்க. இது வந்து பழைய நகைகளா இருக்கும்.
0: பல நாட்கள் திறக்கப்படாத ஒரு பெட்டியாக இருக்கும். திறந்து பார்க்கும் போது என்ன இவ்வளவு சிலந்தி வலையெல்லாம் இருக்கு.
1: உங்க நகைகளை அந்த சிலந்தி தான் அணிஞ்சிட்டு இருக்கோம்.
0: ஆனா சிலந்தி அணிற அளவுக்கு எல்லாம் நீங்க காத்துட்டு இருக்க கூடாதுங்க. அவ்வப்போது உங்க நகைகளை நீங்க அணியணும். அதுக்குதான் நகைகள் இருக்குது இல்லையா?
1: பழைய நகைகளை அப்படியே எடுத்துட்டு நீங்க அக்ஷயா ஜுவல்லர்ஸ் போனீங்கன்னா நல்ல தரமான விலை உயர்ந்த நகைகளை நீங்க வாங்கலாம். 0% விழுக்காடு கழிவு கொடுக்கறாங்க 916 தங்க நகைகளுக்கு,
0: பாத்தீங்களா? அதனால நீங்க உங்க பழைய நகைகளை கொடுத்து எந்த ஒரு கழிவும் இல்லாம உங்க புதிய நகைகளை நீங்க வாங்கிக் கொள்ளலாம். அது ஒரு நல்ல சலுகை கண்டிப்பா. இதற்கு நீங்க அக்ஷயா ஜுவல்லர்ஸ்க்கு போகலாங்க. ரெண்டாவது, உங்களுக்கு குறிப்பா ஏதாவது ஒரு வடிவம் ரொம்ப பிடிச்ச ஒரு வடிவமா இருக்கலாம், அதை நீங்க கூகுள்ல பார்த்து வச்சிருக்கலாம். அந்த புகைப்படத்தை எடுத்து நீங்க நிபுணர்கள் கிட்ட காட்டுனீங்கன்னா அதே வடிவத்துல உங்களுக்கு அழகா துல்லியமா செஞ்சு கொடுப்பாங்க. எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம உங்களுக்கு அற்புதமான வடிவத்துல செஞ்சு கொடுப்பாங்க. அதனால நீங்க எதற்கும் கவலைப்பட வேண்டாம். நிபுணர்கள் உங்களுக்கு இருக்காங்க, உங்களுக்கு அழகான அறிவுரைகளை கொடுக்கறதுக்கு, ஆலோசனைகளை வழங்கறதுக்கு.
1: ஆனந்தம் ஆரம்பம், அதை வைத்து நான் ஒரு நகை டிசைன் பண்ண போறேன்.
0: ஓ, ஆனந்தம் ஆரம்பம் என்கிற நகை வடிவமா? இது அக்ஷயா ஜுவல்லர்ஸ் உடைய உரிமையா? சரி, நாங்களும் செய்யறோம், நீங்களும் செய்யுங்க.

0: கல்யாண விருந்துனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பக்கம் நம்ம வீட்டு பாரம்பரிய சுவைய வாழை இலையில வரவங்களுக்கு அன்போடு பரிமாறணும், இன்னொரு பக்கம் அப்பஞ்சால பூரி ஆப்பம் பணியாரம் ஃபில்டர் காஃபின்னு கேட்ட உடனே சுட சுட செஞ்சு அசத்தணும்.
1: அதுக்குதான் மதுராஸ் விலாஸ். 20 ஆண்டு அனுபவம், பாரம்பரிய வாழை இலை திருமண விருந்தா இருக்கட்டும், உடனே தயாரிக்கிற உணவா இருக்கட்டும், எல்லாமே மதுராஸ் பாத்துக்குவாங்க.
0: சுவையின் சிறப்பு அன்பின் அரவணைப்பு. மதுராஸ் விலாஸ் கேட்ரிங், தொலைபேசி 8183-9075.
2: அக்ஷயா ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சி இடம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. அவங்க வழங்குற 100 வெள்ளி மதிப்புள்ள பட்டுச்சீட்டு உங்களுக்கு வேண்டுமா?
3: அப்ப இந்த 3 கேள்விகளுக்கு சரியான பதில்களை சொல்லுங்க. முதல் கேள்வி, ரால ஆரம்பிக்கும் ஒரு விளையாட்டு பொருள்.
2: இரண்டாவது கேள்வி, ரால ஆரம்பிக்கும் ஒரு காப்பியத்தின் கதாபாத்திரம் பெயர்
3: சொல்லுங்க.
2: இருக்கு அதுல காப்பியத்தின் பெயர்.
3: ரால ஆரம்பிக்கும். மூன்றாவது கேள்வி, சாப்பிடும் ஒன்று. திரும்ப கேக்குறோம், 3 கேள்விகள். ரால தொடங்கும் ஒரு விளையாட்டு பொருள், காப்பிய பெயர் ஒன்று, அது ரால ஆரம்பிக்கணும் கதாபாத்திரத்தின்
2: பெயர். எஸ்.
3: மூன்றாவது கேள்வி, சாப்பிடும் ஒன்று, அதுவும் ரா வார்த்தையில அல்லது ரா வரிசையில தொடங்கும் ஒன்றாக இருக்கணும்.
2: யாருடைய மனசுல அப்படியே பதில்கள் வந்துட்டு இருக்கு, சீக்கிரம் அனுப்பிவிங்க. 9 6 7 8 8 9 6 குரல் பதிவு அனுப்பணும்.

0: தாம் தூம் திரைப்படத்தில் பாடலை ஒளிபரப்பினோம். அதே மாதிரி தாம் தூம்னு நேரம் ஓடிட்டே இருக்குது.
1: பதில்களை நீங்க அனுப்பி வைக்கணும் மக்களே. ரா வரிசையில தொடங்கும் ஒரு விளையாட்டு பொருள், ஒரு காப்பியத்தின் கதாபாத்திரத்தின் பெயர், மூன்றாவது சாப்பிடும் ஒன்று. இந்த மூன்று கேள்விகளுக்கும் உங்களுடைய பதில்கள் ரா வரிசையில தொடங்கணும். நேரத்தை சரி பார்த்துக் கொள்ளுங்க. நேரம் சரியா 12:31.
0: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு
1: நிகழ்ச்சி படைக்கப்படுது. அந்த வரிசையில இந்த வாரம் அக்ஷய ஜுவல்லர்ஸின் உரிமையாளர் செந்தில் குமரன் என்ன சொல்றாருன்னு கேப்போம் வாங்க.
2: நவரத்னங்களை பாத்தீங்கன்னா நிறைய குவாலிட்டிஸ் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா சில நவரத்னங்கள்லாம் ரொம்ப மலிவா வைப்பாங்க, சில நவரத்னங்கள்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். அது ஏன், என்ன காரணம்னா நவரத்னங்களே நிறைய கிரேடிங்ஸ் இருக்கு. இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா எல்லோ சஃபயர் வச்சுக்கீங்க, எல்லோ சஃபயர்ல வந்து நிறைய குவாலிட்டிஸ் இருக்கு. இப்ப நல்ல எல்லோ சஃபயர், நல்ல நீரோட்டம், நல்ல லஸ்தர், நல்ல கிளீனா, அதாவது கிளீனா உள்ள வந்து ஒரு பழது இல்லாம நல்லா கிளீனா இருக்கிற எல்லோ சஃபயர்னா அதோட விலை கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கணும். ஆனா அந்த குவாலிட்டி நீங்க நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப சீப்பா இருக்கும், ஆனா அது குவாலிட்டி இருக்காது, அது போட்டாலும் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் எல்லாம் இருக்காது. ஸோ நம்ம அக்ஷயா ஜுவல்லர்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா நவரத்தினங்களும் நம்ம ஹேண்ட்பிக் பண்ணி எல்லாமே தரம் பிரிச்சு தரம் பார்த்து அப்புறம் தான் நம்ம வந்து ரிங்ல எல்லாம் செட் பண்ணுவோம். அது இல்லாம நம்மள்ட்ட லூஸ் ஸ்டோன்ஸும் நிறைய இருக்கு. அந்த லூஸ் ஸ்டோனும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் அதே குவாலிட்டி, ஹை அண்ட் குவாலிட்டி தான் இருக்கும். எல்லா நவரத்தினங்களும் நம்ம வந்து கியூசி பண்ணி எல்லாம் செக் பண்ணி அப்புறம் தான் விற்பனைக்கு கொண்டு போவோம். இந்த நவரத்தினங்கள்லாம் பல ஊர்லேருந்து பல நாட்டுகள்லேருந்து வருது, நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து வருது. அதை எல்லாமே நம்ம ஃபில்டர் பண்ணி எந்த நவரத்தினங்கள் நல்லா இருக்கோ, நல்ல குவாலிட்டியா இருக்கோ, அதை ஒண்டி தான் நம்ம கஸ்டமருக்கு விற்போம். ஸோ நீங்க எப்போ வேணாலும் நம்ம அக்ஷயா ஜுவல்லர்ஸ்க்கு வந்தீங்கன்னா நீங்க நம்ம நவரத்தின கலெக்ஷன் எல்லாம் பார்க்கலாம். உங்களோட பிறந்த தேதி, மாசம், வருஷம் அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நம்ம கணிச்சு உங்களுக்கு எந்த ஜெம் ஸ்டோன் போடணும்னா நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து உங்க ஜெம் ஸ்டோனை ரெடிமேடாவும் வாங்கிக்கலாம், உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்க வந்து கஸ்டமைஸ் ஜுவல்லரியாவும் கூட வாங்கிக்கலாம். அது இல்லாம இப்ப நம்ம லக்கி ட்ரா வந்து நல்லா விறுவிறுப்பாகவும் போயிட்டு இருக்கு. ஸோ 1000 வள்ளிக்கு மேல நீங்க பர்ச்சேஸ்

0: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கி ஜின்னையில சமைச்சு கொடுத்தேன். உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். அதுவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
1: ஆர்கே ஜினை சிங்கப்பூரின் விருப்பமான நெய்.
2: அக்ஷயா ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது.
3: தங்க விலை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. எங்கப்பா தங்கத்தை வாங்குறது? தங்கத்தை வாங்கணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு, விலையெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு இது கண்டிப்பா தேன் வந்து பயறது போல நல்ல ஒரு இனிமையான செய்தியா இருக்கும். இப்ப நீங்க அக்ஷயா ஜுவல்லர்ஸ்க்கு சென்று உங்களுடைய நகைகளை வாங்கும் போது செய்கூலில உங்களுக்கு 60 விழுக்காடு கழிவு கிடைக்கும். நல்ல ஒரு நேரம். இந்த நேரத்துல நீங்க போய் உங்க நகைகளை வாங்கும் போது யோசிச்சு பாருங்க, 60 விழுக்காடு செய்கூலில கழிவு கிடைக்குதுன்னா நீங்க எவ்வளவு சேமிக்கலாம் என்று.
2: ஹலிமா, இப்ப விலை உயர்ந்த நகைகளை வாங்கும் போது எப்போதுமே மனசுல என்ன தெரியுமா கேள்வி வரும், இது தரமான நகைகளா, இது குவாலிட்டியா இருக்குதா? அக்ஷயா ஜுவல்லர்ஸ் என்ன செய்யறாங்க, அவங்க பல தர நிலைகளை தாண்டிதான் வராங்க, பல கட்டங்களை தாண்டிதான் வராங்க. ஒவ்வொரு நகையும் சரியா இருக்குதா, சரியா வடிவமைக்கப்பட்டிருக்குதா அப்படின்னு குவாலிட்டி செக் பண்ண பிறகுதான் அது கடைக்கே வருது.
3: ஸ்ட்ரிக்ட் ஆபீசர்ஸ் அங்க இருக்காங்க.
2: சோ அதனால நீங்க கவலைப்பட தேவையில்லை, நீங்க தரமான நகைகளை தான் அக்ஷயா ஜுவல்லர்ஸ்ல வாங்குறீங்க.
3: இப்போதே உங்களுடைய எல்லா விசேஷங்களுக்கும் தெரிவுகளுக்கும் நீங்க செல்லலாம். 48 ஸ்ட்ராங்கன் ரோட், லிட்டில் இந்தியா ஆகியில இருக்கிற அக்ஷயா ஜுவல்லர்ஸ்.

அக்ஷயா ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகள் வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10ஆம் பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்வாங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டுன்னு தங்க சேரும். மெட்ராஸ்.

0: டாம்பஸ் இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
1: சுத்தமான முறையில் தரத்துடன் தயாரிக்கப்படுகின்ற பாரம்பரியத்தின் அசல் சுவை கொண்ட மொறுமொறு தின்பண்டங்கள் சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். டாம்பஸ் ஸ்நாக்ஸ், இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
2: அப்பப்பா, உன் முகம் எப்படி இவ்ளோ அழகா இருக்கு?
3: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்பு பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
2: அப்ப பொலிவான சர்மத்திற்கு
3: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாயா சோப்பை பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கருப்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
2: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
3: அப்பப்பாவை ஈடு கவலைய விடு, அப்பப்பானா பியூரிட்டி.
4: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர் புஷ்ப கடை சிங்கப்பூர்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன். இது உங்க ஆனந்தம் ஆரம்பம். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒலி 968 டிக்டாக் பக்கமா நம்ம வரப்போறோம், லைஃபா வரப்போறோம். நீங்க நம்மோட அங்க இணையலாம்.
6: சென்ற வாரம் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம 1 மணி நேரம் 90கள் 80கள் இந்த 2 பாடல்களை தேர்ந்தெடுத்து நம்மளுடைய டிக்டாக் வாசிகளை வாக்களிக்க சொல்லியிருந்தோம். நல்ல வரவேற்பு. இன்னைக்கும் அதே மாதிரி நடக்க போகுது. ஆனா முதல்ல நம்ம முதல் செட் இருக்குல்ல, முதல் 2 பாடல்கள் என்னன்னு நம்ம சொல்லிடலாமா?
5: ஆமா, 2 பாடல்களை எடுத்து வச்சிருக்கோம், கேளுங்க.
6: இந்த மாதிரி பாட்டு போட்டா எப்படி காதல் ஹலிமா அப்படின்னு கேட்டீங்க.
5: நீங்க வாக்களிக்கணுங்க. எந்த பாடல் உங்களுக்கு வேணும், காதோரம் லோலாக்கா இல்ல கட்டி வச்சுக்கோ, எந்த ஒரு பாடல நீங்க அதிகமா இந்த ஒரு நேரத்துல கேட்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னு எங்களுடைய டிக்டாக் வந்து நீங்க உங்களுடைய தெரிவை சொல்லணும். ஒரு போல் இருக்கும், அந்த போல்ல வந்து எந்த பாடல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க வாக்களிச்சா நீங்க தட்டினா மட்டும் போதுங்க, அந்த திரையை தட்டினா மட்டும் போதும். அந்த வாக்குகளுக்கு ஏற்ப இந்த 2 பாடல்களை ஏதாவது ஒரு பாடலை பிற்பகல் 1 மணி திரை செய்திக்கு பிறகு நம்ம ஒலிபரப்ப போறோம். அதனால தொடர்ந்து நீங்க வானொலி பக்கமா இணைச்சிருக்கணும்.
6: சீக்கிரமா வந்துருங்க. மீடியா ஒலி 968 டிக்டாக் லைவ்.
5: இப்பவே வாங்க, இப்பவே வாங்க. ஒரு விளையாட்டு சொல்லணும். இரண்டாவது கேள்வி
6: ஒரு காப்பியத்துல கதாபாத்திரங்கள் இருக்குல்ல, அந்த கதாபாத்திரத்தோட பெயர் ரால ஆரம்பிக்கணும்.
5: மூன்றாவது கேள்வி, ரா வரிசையில தொடங்கும் ஒரு உணவு பொருள் சாப்பிடும் ஒன்றை நீங்க கூறணும்னு சொல்லியிருந்தோம். பல நேர்கள் உங்களுடைய பதில்களை குரல் பதிவை எடுத்து நீங்க அனுப்பி வச்சிட்டீங்க. சுதா என்ன சொல்றாங்க?
7: ஹாய், வணக்கம் ஹலிமா, வணக்கம் காதர். நான் வந்து சுதா பேசுறேன்.
6: வணக்கம்.
7: இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, ரால ஆரம்பிக்கும் விளையாட்டு பொருள் வந்து ரப்பர் பந்து. காப்பியத்துல உள்ள ஒரு ஒரு கேரக்டரோட பேர் கேட்டீங்க. ராமாயணத்துல வந்து ராமன். சாப்பாடு பொருள் ஒன்னு கேட்டிருந்தீங்க, ரசகுல்லா.
5: பல நேரங்கள் நீங்க ராமாயணம் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. ஆனா காப்பியத்துல இருக்கிற ஒரு கதாபாத்திரத்தின் ஒரு கேரக்டருடைய பெயரை நம்ம கேட்டோம்.
6: சில பேர் ராவணன் சொல்லிருக்கீங்க, அதுவும் சரிதான். ஆனா முதல்ல சுதா குரல் பதிவு அனுப்பியதுனால அவங்களுக்கு தான் பரிசு.
5: மற்றவர்கள் எல்லாருக்குமே உங்களுக்கு ஒரு பாடல் வந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து மொழி பக்கமா இணைஞ்சிருங்க.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

நேர்களுக்கு வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழடி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. வணக்கம் தமிழடியில் முதலே வருவது வளமை போல் என்றும் மங்கள வாத்தியசியாக நாதீஸ்வர தவிலிசை.

நீங்கள் கேட்டது நாதேஸ்வர தபிலிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்ஸ் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தபிலதியில். வடக்கம் தபிலதி, வடக்கம் தபிலதியிலே இனி தொடர வருவது பக்திப்பாமாலைகள். பக்திப்பாமாலைகளில் முதலில் விநாயகர் துதியாக.

கேட்டது விநாயகர் துதி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழதியில். வடக்கம் தமிழதியில் பக்தி பாமரைகள், பக்தி பாமரைகள் வரிசையிலே இனி கிறிஸ்தவ கீதமாக

ஒலித்து ஓய்ந்த கிறிஸ்தவ கீதத்தை தொடர்ந்து பக்கிப்பா மாலையில் இனி தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக எம் ஹனிபா பாடிய இந்த பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில். வடக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள், பக்தி பாமாலைகள் வரிசையிலே இனி சூலமங்கலம் சௌதரிகள் பாடிய இந்த பாடல்

கேட்டது சூலமங்கலம் சௌதரிகள் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியில். வடக்கம் தமிழலியில் பக்தி பாமாலைகள், பக்தி பாமாலைகள் வரிசையிலே இனி கிறிஸ்தவ கீதமாக

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழதியில். வணக்கம் தமிழதி. வணக்கம் தமிழதியில் பக்தி பாமாலைகளோடு இணைந்திருக்கிறீர்கள். பக்தி பாமாலைகள் வரிசையிலே இனி தொடர்கின்றது எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடிய

தஞ்சை நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படிப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:03, ஐக்கிய ராஜ்யத்தில் 7:03. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் தொடர்கின்றது.

0: வணக்கம். நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:04 ஐக்கராட்சியத்தில் 7:04 பிளந்திருக்கும் இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாக மலர எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தமிழொலியில் தொடர்கின்றது நச்சிந்தனை நேரம். நச்சிந்தனை நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு அழகான நச்சிந்தனையை வழங்கலாம். அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம் வணக்கம் திருமதி பத்மராணி, நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்கள் நலமா இருக்கோம். நீங்களும் அவ்வாறு இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு.
2: நன்றி.
1: சாஸ்திரி சுவாமிகள், எப்போது எது நடக்குமோ. சமீபத்தில் ரொம்ப தடவுறதாக அடிபட்ட ஒரு வார்த்தை தாசி. அந்த காலத்தில் தாசியல் இருந்தார்கள். அவர்களில் ஒருத்தி அரமேலு. உழைக்க வேறு வழி தெரியாதவள் திருவண்ணாமலை வாசி தாசி அரமேலு தொழிலால் இழிந்தவள் ஆனாலும் மனதால் உயர்ந்தவள். சேசாத்திரி சுவாமிகள் மீது அளவில்லாத பக்தி கொண்டவள். ஒரு நாள் அண்ணாமலையார் கோவில் செல்லும் பாதையில் ஒரு இருப்பை மரத்தடியில் நின்று கொண்டிருந்த சுவாமியை பார்த்து விட்டாள். வணங்கினாள். சுவாமியும் அவளை பார்த்தார். கீழே ஒரு சாமந்தி பூ கிடந்தது. இங்கே வா ஜாடையாக அவளைக்கு கிட்டே கூப்பிட்டார். அந்த சாமந்தி பூவை எடுத்து அவள் தலையில் போட்டார். பூ ஒன்று கேட்டினார். அன்று மாலையே வறுமையில் வாடிக்கொண்டிருந்த அந்த பெண்ணை யாரோ ஒரு தனவந்தர் ஆசையாக தன்னோடு வீட்டுக்கு அழைத்து போய் ராஜபோக வாழ்க்கை அவளுக்கு கிடைத்தது. இது மாதிரி சுவாமிகள் அனுபவங்களை எழுதி கொண்டே போனால் அதற்கு எல்லையே இல்லை. ஒவ்வொரு நிமிடமும் ஒரு அபூர்வ சங்கதி சொல்லும். சுவாமிகள் பெருமையை சொல்வதற்கு வெறுமனே கதைகளை அடுக்கிக் கொண்டே போக வேண்டாம். சுவாமிகள் விசித்திரம் நிறைந்த மகான். விதியையே மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவர். ஒரு வேளை இறைவனே சுவாமிகள் வடிவில் வந்திருப்பானோ என்று கூட வியக்க வைக்கிறது. அவர் திருவடி தரிசித்தால் அவர் திருஷ்டி பட்டாதே போதும், பாவங்கள் விலகும், புனிதம் கிட்டும். எத்தனையோ பேருக்கு பிள்ளை பேறு, சம்பள உயர்வு, நல்ல உத்தியோகம், திருமணம் கட்டத்தில்
0: பத்மராணி அவர்கள் இணைப்பில் இருக்கின்றீர்களா? அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது என்பதை தெரிவித்துக் கொண்டு அவர் மீண்டும் இணைந்து கொள்ளலாம். அவரை தொடர்ந்து இணைப்பில் வைஃபரோடாக இணைந்திருக்கும் ராணி சம்மந்தரை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற வணக்கம் ராணி. நலமா இருக்கிறீங்களா? அது இனி விரதமாக சிரமமாக இருக்கும் சகோதரம். சில நேரம் கேட்டு பார்க்குறேன். நீங்கள் தாருங்கள் உங்கள் நச்சந்தினி.
3: கேள்வியுற்று மனம் குழம்பினான். ஏனெனில் சிலர் இறந்த ஜோவான் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்றனர். வேறு சிலர் எலியா தோன்றியிருக்கின்றார் என்றனர். மற்றும் சிலரோ முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர்த்தெழுந்துள்ளார் என்றனர். ஏரோது மன்னன் ஜோவானின் தலையை நான் வெட்ட செய்தேனே, இவர் யாரோ, இவரை பற்றி இவ்வாறெல்லாம் கேள்விப்படுகின்றனே என்று சொல்லி ஜேசுவை காண வாய்ப்பை தேடிக் கொண்டிருந்தான். இது வாழ்வுதரம் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனைக்கு இயேசு பிறந்த போது அவரை சந்திக்க தேடினார்கள் மூன்று ஞானிகள். இயேசுபாலனை சந்தித்து அவரை ஆராதித்து வணங்க சக்கேயு இயேசுவை தேடினான். மனமாற்றம் பெற ஏழைகள் இயேசுவை தேடினார்கள். அன்பையும் அரவணைப்பையும் பெற்றிட நோயாளிகள் இயேசுவை தேடினார்கள். உடல் நலம் பெற கிரேக்கர்களும் புற இனத்தாரும் இயேசுவை தேடினார்கள் நட்பை பெற்றிட. நற்செய்தியில் வரும் குறுநில மன்னன் ஏரோது இயேசுவை தேடுகிறான். எதற்காக? அவரை அழித்து விடவே தேடுகின்றான். இறைவனை தேடும் நோக்கம் ஒவ்வொராக இருக்கின்றது. இன்று நாமும் இறைவனை தேடுகின்றோம். எதற்காக தேடுகின்றோம்? பல புனித இடங்களுக்கு சென்று இறைவனை தேடுகின்றோம். அந்த இறைவன் நமது இதயத்தில் உள்ளாரே. அகத்தில் தேடினால் இறைவனை காணலாம். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம். பிறர் அன்பில் இறைவனை காணலாம். நீதியின் பாதையில், உண்மையின் வழியில், அன்பின் அரவணைப்பில் இறைவனை காணலாமே. சக மனிதர்கள் மனிதர்களை அன்பு செய்து இறைவனை கண்டு அகமாழ்வோம். நன்றி, வணக்கம் ராஜனா.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து மீண்டும் பத்மராணி அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
2: வணக்கம் பாயா, என்ன நடந்தாலும்
0: உங்களுடைய அனௌன் உங்களுடைய விக்கி விக்கி விக்கி வந்து அப்படியே நின்றுடுது.
2: சரி, இல்ல பாப்பமா.
0: ஓகே, நான் தாருங்கள், முதல்ல இருந்து தாருங்கள்.
2: சரி, அதுல ஒரு நாள் இரவு சத்தியார் வீட்டு கதவை யாரோ பலமாக இடித்தார்கள். சத்தியார் கோபத்தோடு, யார் இந்த நேரத்தில் கதவை இடிப்பது என்று கதவை திறந்தார். எதிரே சுவாமிகள். அப்படியே சாஷ்டாங்கமாக சத்தியார் சுவாமிகள் காலில் விழுந்தார். கண்களில் ஆனந்த கண்ணீர். சுவாமிகள் உள்ளே நுழைந்து தரையில் உட்கார்ந்து கொண்டார். சத்தியார் அவரை போஜனம் செய்ய வேண்டினர். சரி, கொண்டு வா, சாப்பிடுகிறேன். செட்டியார் மனைவி நிமிஷமாக ஏதோ தயார் செய்தால் இலையில் சாதம், குழம்பு, பருப்பு, நெய், அப்பளம், ஊறுகாய், காய்கறிகள் பரிமாறுவதை எல்லாம் சுவாமிகள் பார்த்தார். போதுமென்றார். எல்லாவற்றையும் ஒரே அடியாக கலக்கி உருண்டையாக்கினர். வழக்கப்படி அதோடு விளையாடினர். கொஞ்சம் வாயில் போட்டு கொண்டார். சட்டென்று இழந்து விட்டார். ஜட்ஜ் செட்டியாருக்கு பெரும சந்தோஷம். யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் அல்லவா இது. சுவாமிக்கு ஒரு புது வஸ்திரம் தர வேண்டும் என்று அவருக்கு ஆசை. வீட்டிலிருந்த ஒரு புது ஜரிகை வேஷ்டியை சுவாமியிடம் கொடுத்தார். ஜோர் ஜோர் என்று சிரித்துக் கொண்டே சுவாமிகள் புது வேட்டியை தனது உடலின் மேல் சுற்றி கொண்டு தனது அழுக்கு கந்தல் வேஷ்டியை அவிழ்த்து ஜட்ஜ் செட்டியாரின் தோளில் போட்டு விட்டார். பிறகு அதை எடுத்து அவர் கழுத்தில் மாதையாக போட்டார். மாற்றி மாற்றி வெற்றி என்னமோ செய்த திடீரென்று சென்று வெளியே சென்று விட்டார். அதற்கு அப்புறம் நடந்தது ஆச்சரியம். செட்டியார் 1927 தென்னார்காடு ஜில்லா ஜட்ஜாக பதவியேற்றார். ஒரு சில நாள் விடுமுறை வாங்கி கொண்டு திருவண்ணாமலை வந்தார். சுவாமிகளை சந்திக்க ஆசைப்பட்டார். அவர் அதிர்ஷ்டம் சுவாமிகளை சாது சத்திரத்தில் பார்த்து வணங்கினார். என்னவோ தெரியவில்லை, நீ உட்கார் என்று சுவாமிகள் செட்டியாரை திண்ணையில் உட்கார வைத்தார். அதற்கு சுவாமிகள் கொடுக்க ஒரு புதிய வஸ்திரம் வாங்கி வர ஒருவரை விரதமாக அனுப்பினார் செட்டியார். அதற்குள் பல தடவை செட்டியார் கைகளை போயிற்று.

0: அவருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம்.
1: காலை வணக்கம் ராஜா. புங்கையூர் ராஜா.
0: வணக்கம் புங்கையூர் ராஜா. நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்கள் நலமா இருக்கோம் ராஜா. நீங்கள் எப்படி இருக்க?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி.
1: தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாண்டவருக்கும் இறைவா போற்றி. முருகப்பெருமான் அருளும் ஆசியோடும் அனைத்து உறவுகளும் இன்பிற்று ஆரோக்கிய வாழ்வாக வாழ்க வாழ்க வாழ்க. வாழும் வாழ்க்கையில் நல்லதை செய்வோமா? பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காலை எழுந்தவுடன் அமைதி பொறுமையோடு இறை சிந்தனையோடு இதுவரை காலமும் இறைவன் தான் வாழ வைத்துக் கொண்டு இருக்கின்றார் என்ற முழு நம்பிக்கையோடும் இறைவனை மனத்தினோடு வணங்கி வழிபடும் போது வாழ்க்கை பயணம் இறை ஆட்சியுடன் தொடர்ந்து செல்லும். இறைவனை எல்லாவற்றையும் மன்னித்தபடியால் தான் இன்று உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். மென்மேலும் பாவங்களையும் தீமைகளையும் தப்பு தவறுகளையும் செய்யாமல் மனம் போன போக்கில் வாழாமல் நம் வாழ்க்கை என்னும் வரமுறைக்கில் வாழும் போதும் வாழும் காலம் வரை அமைதி பொறுமையோடு புரிந்துணர்வோடு வாழும் கலாச்சாரத்தோடும் வாழும் போதும் இறையாசியுடன் வாழலாம். நாங்கள் இளமையிலிருந்து முதுமை வரை இறை பக்தியோடு வாழ்ந்தாலும் இறைவனை நேரில் காண முடியாது. மனித ரூபத்தில் தான் இறைவனை காணலாம். நமக்கு ஒரு ஆபத்து வரும்போதும் பெரிய நோய்கள் வரும்போதும் மனித ரூபத்தில் வந்து காப்பாற்றி வரும் இறைவன்தான். இதுவே உண்மையின் யதார்த்தமாகும். யாரையும் குறை சொல்லாமலும் யார் குடும்பத்திலும் தலையிடாமலும் நாங்கள் வாழும் போது இறை ஆட்சியுடன் வாழலாம். இறைவனே நல்வழி காட்டி வாழ வைப்பார். இறைவன் இந்த உலகத்தில் அனைவருக்கும் எல்லோருக்கும் சுதந்திரம் கொடுத்து இருக்கின்றார். இந்த உலகில் உள்ள எல்லாம் ஈசன் உறவுடன் என்பதை உணர வேண்டும். இறைவன் தருவதை மன மகிழ்ச்சியோடு வரவேற்று வாழ வேண்டும். இறைவன் தான் வாழும் காலம் வரை வாழ வைக்க போறார் என்ற நம்பிக்கையோடும் வாழ வேண்டும். இறைவனோடு ஒன்றித்து வாழ வேண்டும். இறைவனும் நாம் நம் செயல்கள் அறிந்து இறைவன் தருவதை தந்து கொண்டே இருப்பான். அது வேண்டும் இது வேண்டும் என இறைவன் கேட்க தேவையில்லை. இறைவனால் இறைவனை முழுமையாக அர்ப்பணிக்கும் போது அவதானமாக செயல்பட வேண்டும். அனைத்துக்கும் அறிவான் இறைவன் பயபக்தியோடும் வாழ வேண்டும். இறைவனை அர்ப்பணித்து விட்டால் அமைதி பொறுமையோடு வாழ வேண்டும். பரந்த நோக்கம் மட்டுமே வாழ வைக்கும். இதற்கு மாறாக பொறாமை கோபம் மானவம் அகம்பாவம் சந்தேகம் எல்லாம் வருங்காலத்தில் நம்மை வாழ வைக்காது. அன்பால் எதையும் சாதிக்க முடியும் உரை ஆசியுடன். இறைவனை முழுமையாக சரணடைந்து இறை ஆசியுடன் ஆரோக்கிய வாழ்வாக வாழ்வோம். நோயற்ற வாழ்வே எல்லா குறைவற்ற செல்வமே. மீண்டும் நல்ல நச்சோடு வாழ்க்கை அனுபவத்தோடு இறைவன் அனுபவத்தோடு நாளை சந்திப்போம். நன்றி வணக்கம் ராஜா.
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
1: நன்றி வணக்கம்.
0: அவரை தொடர்ந்து பாலன் அவர்கள் இணைந்திருக்கின்றார் வைபரூடாக. வணக்கம் பாலன்.
2: இனிமையான காலை வணக்கம் ராஜாண்ணா.
0: நலமா இருக்கிறீங்களா?
2: ராஜன் ரொம்ப நன்றி. என்ன நீங்க நீ கலை உறவுல எல்லோரும் நிலமா இருக்கீங்க?
0: எல்லோரும் நிலமா இருக்கிறோம். நன்றி.
2: ரொம்ப நன்றி ராஜாண்ணா. மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த தேவ குமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு உமது அன்பான உறவுகள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு எல்லோருடைய சூழ்நிலைகளையும் விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்கள் பேர் பேராக அனைத்து உறவுகளுக்கும் கிடைக்கணும்னு சொல்லி அவருடைய நாமத்தை எவ்வளவு எடுத்துக்கொண்டு தந்த நீச்சமுடைய பாலன் பரிசுத்த வேதாமத்திலிருந்து புதிய ஏற்பாட்டு தான் புனித லூக்கா எழுதின சுவிசேஷம் 23 இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து 10 முடியும். கத்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். அவர்களுடைய கூட்டத்தார் எல்லாரும் எழுந்திருந்து இயேசுவை பிலாத்து இடத்துக்கு கொண்டு போய் இவர் தன்னை கிறிஸ்து எனப்பட்ட ராஜாவென்றும் ராஜருக்கு வரி கொடுக்க வேண்டுவதில்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலகப்படுத்த கண்டோம் என்று இயேசுவின் மேல் குற்றம் சாட்ட தொடங்கினார்கள். பிலாத்து இயேசுவை நோக்கி நீர் யூதருடைய ராஜாவா என்று கேட்டார். அதற்கு அவர் பிரதியுத்தரமாக நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான் என்றார். அப்பொழுது பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் ஜனங்களையும் நோக்கி இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்றார். அதற்கு அவர்கள் இவர் கலிலேயா நாடு தொடங்கி இவ்விடம் வரைக்கும் யூதேயா தேசமெங்கும் உபதேசம் பண்ணி ஜனங்களை கலகப்படுத்துகிறார் என்று வைராக்கியத்தோடு சொன்னார்கள். கலிலேயா என்பதை பிலாத்து கேட்ட பொழுது இந்த மனுஷன் கலிலேயனா என்று விசாரித்து அவர் ஏரோதின் அதிகாரத்துக்குள்ளவரார் என்று அறிந்து அந்நாட்களில் எருசலேமிலே வந்திருந்த ஏரோதுவிடத்துக்கு இயேசுவை அனுப்பினார். ஏரோது இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்ததினாலும் இயேசுவால் செய்யப்படும் அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பி இருந்ததினாலும் இயேசுவை காணும்படி வெகு நாளாய் ஆசை கொண்டிருந்தார். அந்தபடி இயேசுவை கண்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டு அநேக காரியங்களை குறித்து இயேசுவிடத்தில் வினாவினார். இயேசு மறுமொழியாக அவருக்கு ஒன்றும் சொல்லவில்லை. பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் இயேசுவின் மேல் பிடிவாதமாய் குற்றம் சாட்டி கொண்டே நின்றார்கள். சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தார் ராஜா. சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நன்றி, வணக்கம் ராஜா.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பேற்ற உங்களுக்கு நன்றிகள். அவர் பாலன் அவர்கள் லண்டனில் இருந்து இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம். வணக்கம் திருமதி ஜோசரியம்மா, நலமா இருக்கீங்களா? நன்றி. தாயே தாருங்கள்,
3: நன்றி. உங்களுக்கு வணக்கம் கூறி எல்லோருக்கும் கால வணக்கம் கூறிக்கொண்டு இன்று மாணிக்கவாசகன் திருவாசகத்தில் இருந்து ஆனந்தாதீதம் பேரின்ப மேலீடு மாவிலாத மா கருணை வெள்ளமே வந்து முந்தி நின் மலர் கொண்டாளுமை வேறில்லாத பதப்பருது பெற்ற நின் மெய்மையன்மர் அன்பருண்மை மேவினார் வேறில்லாத நீ எளியாகி வந்து ஒளிசை மானிடமாகம் நோக்கியும் கீறிலாத நெஞ்சுடையனாயினேன் கடையனாயினேன் பட்ட கீழ்மையே உதை என்றும் மாற்றம் என்றும் மாற்றமில்லாத பெருங்கடலே பேரருட் கடலே எனக்கு முன்பாகவே மின்பார் சென்று பூவின் தன்மையை கொண்ட நினது திருவடி இரண்டையும் விட்டு நீங்காத நிலையாகிய சிறப்பை பெற்ற நினது உண்மை அன்பர்கள் உனது மெய்த்தன்மையை அடைந்தார்கள். முடிவில்லாத பெருந்தன்மையாய எளி வந்த அருளி அருளொளி காலும் மனித வடிவத்தோடு திருக்கன் பார்வை நல்கியும் பிளவுபட்டிருக்காத திண்ணிய மனமுடைய நானேன் கீழ்ப்பட்டவனாகிய நான் பட்ட இழிவை என்னவென்பது மயிலங்குன கன்னி வங்கனி வந்து இணைப்பணி கொண்ட பின் மலக்கை இளங்கு பொற்கின்னமென்றால் அரிய என்று உனை கருது என்றேன் இலங்கு மண்ணீட்டு மேனியாய் மெய்மை என்பரும் மெய்மை மேவினாரு பொய்யிலங்கு இணை புகுத விட்டு நீ போவதோ புதலாய் பொருத்தமாவதே உரை தீட்டிய மை விளங்குகின்ற அழகிய கண்ணை உடையால் பகலே நீ குருவாய் எழுந்தருளி வந்து என்னை தொண்டனாட்டிய பின் மெல்லிய கையிலே விளங்கும் பொன்னாலாகிய வள்ளம் அல்லது பட்டில் போல உன்னை எளியா என்று கருதியதல்லாமல் எழுத கருமையுடையா என்றெண்ணவில்லை. திருமேனியில் விளங்குகின்ற வெள்ளிய திருநீற்றின் ஒளி உடையாய் உனது மெய்யன்பர்கள் உண்மை நிலையை அடைந்தனர். பொய் விளங்கு மெயில் பொய் விளங்கு முயல்வுடைய என்னை இந்நில உலகிலே கைவிட்டு போதல் பொருத்தமாவென்று சொல்லி அருள்க செய்தினாலே அன்பு வேறறிவும் கண்களே கொள்ள அளப்பெருங்கரணங்கள் நான்கும் சிந்தையாக குணம் ஒரு மூன்றும் திரும்பு சாத்வீகமியாக இன்று வாழ்கலையானாடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தின் வந்த பேரின் பவுள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மகிழ்ந்தார். திருச்சி கும்பலம். நன்றி, வணக்கம் ராஜா.
0: நன்றி அம்மா, இணைந்து கொண்டு சிறப்பேற்ற உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி யோசுரி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு ரோ வணக்கம்.
4: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் ராஜலிங்கம், நலமா இருக்கீங்களா?
4: நாங்கள் நலமா இருக்கோம். ஆன்மீக அறிவியல் இரண்டுமே ஆன்மாவும் உடலும் போல் உண்மையை ஆன்மாவை இறையை உணர்வது ஆன்மீகம். ஆன்மா புலன் புலன்களுக்கு புலப்படுத்துவதில்லை. ஆதலால் ஆன்மீகத்தின் இருப்பை பற்றி அங்கொள்வது இயல்பு. உடலையும் உலகத்தையும் ஆண்ட வெளியையும் அறிவது அறிவியல், அறியப்படுவது அறிவியல். அறிவியல் மற்றும் அறிவியலால் விளைந்த கண்டுபிடிப்புகள் உடல் வாயிலாக மெய், வாய், விழி, செவி, நாசி, மனம், அறிவு, சித்தம் ஆகியவை அறிந்ததின் அல்லது அறிவின் வெளிப்பாடுகள் இருப்பை பற்றி சந்தேகம் ஏதும் இல்லை. ஆன்மீகம் அறிமனிதர் அவரின் தேவை. தேவைக்கேற்ற தேடுதல், தேடுதலுக்கேற்ற முயற்சி. ஒவ்வொரு மனிதர் வாழ்க்கையையும் சரியாக நான்கு பிரிவுகளாக பிரிக்கலாம். குடும்ப வாழ்க்கை, தொழில் வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை. இதில் ஆளுக்கு வித்தியாசப்படும். சிலருக்கு ஆன்மீக வாழ்க்கை கூட இருக்கலாம். இறைவன் உண்டு என்கின்ற நம்பிக்கைதான் ஆன்மீகம். ஆன்மீகம் என்பது அவரவர் மனதில் எழும் இறைவன் பற்றி எண்ணங்கள். சிலருக்கு கோவிலில் இறைவன் இருப்பான், சிலருக்கு எங்கும் இறைவன் நுழைந்திருப்பான், சிலருக்கு இறைவன் இருக்கிறான் என்பதை அவர்கள் நம்புவதுதான் ஆன்மீகம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி ராஜாண்ட.
0: நன்றி இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் ஷன், நலமா இருக்கீங்களா? நன்றி, தாருங்கள் உங்கள் சிந்தனையை.
5: வணக்கங்கள் நண்பரவனே, நலந்தானே செல்லாம்பல குருபவானே, பாலத்தாமதவனை கொண்டு குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பல பிரம்மா, தஸ்மை துறை குரவே நம செல்லாம்பல சதீசாயி பவானி தைரியர் நமதம் வியாழக்கிழமை படைப்பில் உள்ள பொறுமையை நாம் உணர்வதை தடுப்பது எது? பகவான் அதை விளக்கி அந்த பொறுமையை உணரும் பாதையில் நம்மை வழிநடத்துகிறார். மனிதனிடம் உள்ள அகங்காரம் அவனை மற்ற அனைத்திற்கும் எதிராக நிறுத்துகிறது. அதை அடக்கினால் அனைத்தும் ஒருவனின் உறவினர்களாகிவிடும். அகங்காரம் என்பது அறியாமையினும் விதையிலிருந்து முளைக்கும் முதல் துளிராகும். அறியாமை என்பது ஒரு நேர்மறையான கையகப்படுத்தல் அல்ல, மாறாக அது அறிவின்மையாகும். அறிவு பிரகாசிக்கும் போது அக மற்றும் புற இயல்புகள் இரண்டுமே தெய்வீகமாக தெரிகின்றன. அது அல்லாதது எதுவும் இல்லை. இதை அனுபவிக்கும் போது அன்பு இயத்தில் நிரம்பி வழிந்து அனைவரையும் நோக்கி பாய்கிறது. அங்கு சுதந்திரம் இல்லை, சார்பு நிலை மட்டுமே உள்ளது. ஏனெனில் எல்லா அலைகளும் கீழே உள்ள கடலை சமமாக சார்ந்துள்ளன. நீங்கள் என்னுடைய சொல்லை பயன்படுத்துகிறீர்கள். உங்களை சொந்தமாக கொண்டிருப்பவரும் நீங்கள் உங்களாக கொண்டிருப்பவருமான இந்த என்னுடையது யார்? அது உங்களுக்குள்ளும் அனைவருக்குள்ளும் இருக்கும் தெய்வீகம். சமஸ்கிருதத்தில் ஒருவரின் ஆதி என்பதற்கான சொல் சுயேச்சமாகும். இது ஸ்வத்தன் தன்னுடைய ஆசை. ஒருவனின் ஆன்மாவும் மற்ற அனைவரின் ஆன்மாவும் ஒன்றை என்பதால் ஸ்வச்சமே எல்லா ஆசைகளிலும் அதாவது அன்பிலும் பொதுவான காரணியாக இருக்க வேண்டும். எச்சரிக்கும், வழிநடத்தும், தோண்டும், தடுக்கும் இறைவனின் குரலுக்கு செவி கொடுங்கள். அப்போது நீங்கள் தவறாக இருக்க முடியாது. அன்பு மற்றவரிடம் உள்ள நல்லதையே காண வேண்டுமே தவிர மோசமானது அல்ல. அன்பால் மற்றவரிடம் உள்ள தெய்வீகத்தை புறக்கணிக்க முடியாது என்று பகவான் நிலவுடையில் கூறியிருக்கிறார். கூறிக்கொண்டு மற்றும் சிந்தனை நாளை சந்திக்கிறேன். அன்புடன் நேசிக்கும் அன்பாளாக்குனர்
0: நன்றி சண்முகநாதன். அவர் சண்முகநாதன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். நச்சிந்தனை நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அடுத்த அன்பு வணக்கம்.
6: வணக்கம் ராஜா.
0: அவர்கள் நல்லமா இருக்கீங்களா?
6: ஓம் நல்ல சுகமா
0: இருக்கிறேன்.
6: எல்லோருக்கும் கால வணக்கங்கள். சூரிய எல்லா உயிர்களும் மின்பிட்டு வாழ்கிறவனை பிரார்த்தித்துக் கொண்டு. ஒரு தாய் தனது ஒரு மாத கை குழந்தையோடு தரையிலே பாய் விரித்து படுத்திருந்தாள். அப்போது அவளுக்கு கொஞ்ச தூரத்தில் ஒரு பாம்பு வந்து நின்றது. பாம்பை கண்ட உறவினர்கள் பதறினார்கள், துடித்தார்கள். அந்த பாம்பு குழந்தையையும் தாயையும் கடித்து விட போறதே என்று பார்த்தார்கள். தாயின் பெயரை சொல்லி சத்தமிட்டார்கள். தாய் எழவில்லை. ஓங்கி தடியால் அடித்தார்கள். அப்போதும் அவள் எழவில்லை. பக்கத்தில் படுத்திருந்த குழந்தையின் மீது ஒரு மல்லிகை பூவை எடுத்து போட்டார்கள். தாய் உடனே விழித்து கொண்டு அந்த பூவை எடுத்து வெளியில் எடுத்து போட்டாள். தன்னை உதைத்த போது கூட சுருணை இல்லாது உறங்கிய தாய் குழந்தை மீது பூ விழுந்ததும் விழித்து கொண்டது. இப்படி அந்த உள்ளம் குழந்தையிடமே லைத்து கிடந்ததால் தான். அர்ஜுனனுக்கு பரந்தாமன் உபதேசித்தது பகவத்கீதை. மனிதனின் மனதை பற்றி அர்ஜுனனுக்கும் கண்ணனுக்கும் வாக்குவாதம் நடக்கிறது. கண்ணன் சொல்கிறார், அர்ஜுனா, இவன் தன்னையே உதாரணமாக கொண்டு இன்ப துன்பங்கள் இரண்டையும் சமமாக பார்க்கிறானோ அந்த யோகிதான் சிறந்தவன் என்பது துணிவு. அர்ஜுனன் கேட்கின்றான், மதசூதனா, உன்னால் கூறப்படும் சம நோக்கத்துடன் கூடிய யோகத்தின் சிரமான நிலையை என்னால் உணர முடியவில்லை. காரணம், உள்ளம் சஞ்சலம் உடையது. கிருஷ்ணா, மனித மனம் சஞ்சலம் உடையது, கலங்க வைப்பது, வலிமை உடையது, அடக்க முடியாதது. காற்றை அடக்குவது போல் அதை அடக்குவது கடினமானது. கிருஷ்ணர் கூறுகின்றார், தோல் வலி படைத்த காண்டிவா மனம் அடக்க முடியாதது, சலனம் அடைவது, இதில் ஐயம் இல்லை. ஆனால் குந்தியின் மகனே, பழக்கத்தால் அதை அடக்க முடியும். இதையே ராமகிருஷ்ண பரமஹம்சர் இப்படி கூறுகிறார், கீழே கொட்டிய கடுகை பொறுக்கி எடுப்பது வெகு சிரமம். அதுபோல பல திசைகளிலும் ஓடும் மனத்தை ஒருமைப்படுத்துவது எளிதன்று. ஆனால் வைராக்கியத்தால் அதை சாதித்து விட முடியும். மனித மனதில் சரணங்களை சபலங்களை எப்படி அடக்குவது என்பது பற்றி பரந்தாமன் அர்ஜுனனுக்கு உபதேசித்த பகுதி பகவத்கீதையின் தியான யோகமாகும். சகல காரியங்களுக்கும் இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் நன்மைக்கும் தீமைக்கும் இருட்டுக்கும் வெளிச்சத்திற்கும் பாவத்திற்கும் புண்ணியத்திற்கும் அன்புக்கும் வெறுப்புக்கும் மனமே காரணம். மனதின் அலைகளே உடம்பை செலுத்துகின்றன. பகுத்தறிவையும் ஆக்கிரமித்துக் கொண்டு வழி நடத்துகிறது. கருணையாளனை கொலகாரன் ஆக்குவதும் மனம்தான். கொலகாரனை ஞானி ஆக்குவதும் மனம்தான். அது நோக்கி செல்லும் தடங்களின் அனுபவத்தை பெற்று பேதலிக்கிறது. அப்போதுதான் அறிவு வேலை செய்கிறது. எந்த அனுபவங்களையும் கொண்டு வருவது மனம்தான். இது தவறு, இது சரி, இது தவறு என்று விடை போடக்கூடிய அறிவை மனத்தின் ராகங்கள் அழித்து விடுகின்றன. உடம்பையும் அறிவையும் மனமே ஆக்கிரமித்துக் கொள்வதால் மனத்தின் ஆரிக்கத்திலேயே மனிதன் போகின்றான். என்ன இது மனது? காலையில் துடிக்கிறது, மதியத்தில் சிரிக்கிறது, மாலையில் ஏங்குகிறது, இரவில் அழுகிறது. இன்பமோ துன்பமோ எல்லாம் ஒன்றுதான். நடப்பது நடக்கட்டும் என்று இருக்க மனம் விடுவதில்லை. ஒரே சீரான உணர்ச்சிகள் இந்த மனத்துக்கு தோன்றுவதில்லை. எவ்வளவு பக்குவப்பட்டாலும் மனத்தின் அலைகளாலேயே சஞ்சலிக்கிறான். கடிவாளம் இல்லாத இந்த மனக்குதிரியை அடக்குவது எப்படி? வைராக்கியத்தால் முடியும் என்கிறது கீதை என்று கூறிக்கொண்டு மிகுதியை நாளை தருகின்றேன். நன்றி. வணக்கம் ராஜா.
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பேற்ற உங்களுக்கு நன்றிகள். இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய நச்சிந்தனை நேரம். நச்சிந்தனை நேர நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து வானொலியில் மலர்கின்றது இன்றைய நாள் உங்களுக்கு. பன்னிரண்டு ராசிகளுக்கான பலாபலன்களோடு தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர் மகேசையா அவர்கள் இணைந்து கொள்கின்றார். அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இன்று 24 தேதி செப்டம்பர் மாதம்

0: வியாழக்கிழமைக்கே உரியது.
1: முதல் மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய இன்றைய ராசி பலன் நம்ம பார்க்க போறோம். சிவபெருமானுடைய அனுகிரகத்தினால மேஷராசி நண்பர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமான நாள். நிறைய விஷயங்கள் நீங்க நினைச்சது கண்டிப்பாக நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு தடங்களை அந்த காரியங்கள் வெற்றி பெறதுக்குள்ள நாளாக இன்றைய தினம் உண்டு. சில பேர் உங்களுக்கு எடுத்து சொல்லுவா, சில பேர் பார்த்துட்டு

காரியம் முடிச்சதுக்கப்புறம் அழகாக பார்த்துட்டிங்கன்னா அதை அவாய்ட் பண்ணுற மாதிரியே பேசக்கூடிய நபர்களாக இருந்து கொண்டிருப்பார்கள். மேஷராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் நினச்ச காரியம் நடக்கும். நண்பர்கள் மூலமாக காரியங்களை சாதிச்சுடுவீங்க. உங்களுக்கு அற்புதமான காரியங்கள் சாதிக்கிறதுக்கு இன்றைய தினம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நினச்ச விஷயங்கள் கைகூடுறதுக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், ஏதேனும் இடம், வீடு, தோட்டம் இது போன்ற வாங்கிறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆனாலும் ஒன்றுக்கு ரெண்டு முறை லீகல்லாம் செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். பட்ட இடத்துல படும் அப்படின்னு சொல்லுவாங்க. வயிறு சம்பந்தமான பிரச்சனை இருந்துட்டு இருக்கிறவங்க, உடல் ஆரோக்கிய சம்பந்தமான சகோதர சகோதரிக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தவங்க கூட மாட இருந்து கவனிச்சுப்பீங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு நிறைய அலைச்சல்கள் இன்றைய தினத்தில் உண்டு. திருமண காரியம் கைகூடி வரக்கூடிய அற்புதமான நாள். வெளிநாடு, வெளியூர், தூர பிரயாணம் போன்ற விஷயங்கள் கைகூடி வரக்கூடியதாக இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லேட்டாக எழுந்திருப்பாங்க, அப்புறம் பார்த்துப்போம். ஏன்னா சயனபாவம் வேலை செய்கிறது அந்த இடத்துல. அதே போன்று லாஜிஸ்டிக் சம்மந்தமாக வச்சுருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி பிரமாதமாக இருந்துட்டுருக்கு. ஒரு விஷயம் மற்றவர்கள் மூலமாக வரணும்னு எதிர்பார்த்தவங்களுக்கு இன்றைக்கி சாதகம் உண்டு. 50% சாதகமாக இருக்கக்கூடிய நாளாக இருந்துருக்கும். இன்றைய கிரக நிலை பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால், கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துட்டுருக்கு. ஒரு விஷயத்தில் நம்ம ஜெயிச்சே ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. சில தடங்கள் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி தடங்கள் ஆகும்னா, நாம் இன்னொருத்தர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வேலை செய்யலைனாலும் பணம் போயிடும். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் இருந்துட்டுருக்கும். பிறருக்கு ஒரு 60% சாதகமும், நமக்கு ஒரு 40% சாதகமாகவும் இன்றைய தினத்தில் உண்டு ரிஷபராசி நண்பர்களுக்கு. ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா, நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மூத்த சகோதர சகோதரிக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி இடம் சம்மந்தமாக பேசின்னு இருக்கிறவங்க, வயல் தோட்டம் சம்மந்தமாக பேசின்னு இருக்கிறவங்க, உறவுகள் சம்மந்தமாக பேசுகிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. மன ரீதியாக தைரியங்களை எப்போவுமே வச்சுட்டு இருக்கணும். உங்களுக்கு இன்றைய தினம் அது அதிகமாகவே இருக்கும். இருப்பினும் மன ரீதியான தைரியங்கள் இருக்கணும். சில பேர் பேசுகிறத வச்சே கண்டுபிடிச்சிருவீங்க, இது எப்படி இவங்க எப்படி எதற்காக இப்போ பேச வராங்க, இப்போ ஆரம்பிக்கிறாங்க, எங்கே கொண்டு போய். ஏன்னா முந்தியெல்லாம் ஏமாந்து இப்போ ஒரு பழக்கமாகிடுது. இவங்க எதற்காக இப்படி பேச வராங்கன்னு பார்த்தோன்னா கண்டுபிடிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக இருக்கும். ஆக ரிஷபராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா, துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுன ராசி நேயர்களுக்கு, மிதுன ராசிக்கு இன்றைக்கி ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். உண்மையை சொல்லப்போனால் பணவரவுகளுக்கு உண்டான அற்புதமான நாள். பணவரவுகள் கூடி வரும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய நாளாக இருக்கும். ரொம்ப நாளாக இருந்தால் எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி பெறத்துக்கு உண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. அதே சமயத்தில் வேலை வாய்ப்பு இடமாற்றத்துக்கு சாதகமாக இருந்துட்டுருக்கு. பிறருடைய ரெஃபரன்ஸோட ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துட்டுருக்கு. அதே சமயத்தில் நிறைய பெரிய ஆட்கள் கூட எனக்கு பழக்கம் இருக்குது, நல்ல கான்டாக்ட்ஸ் இருக்குன்னா அந்த கான்டாக்ட்ஸை யூஸ் பண்ணிட்டு அதன் மூலமாக தொழில் வரலாற்றுக்குண்டான ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்குது. திருமண காரியம் கைகூடியும் பிடித்தமானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருந்திருக்கிறோம், கடன் சம்பந்தமான விஷயங்களில் மட்டும் கவனமாக இருக்கணும். மீதி எல்லா விஷயத்துக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமையக்கூடியதாக இருக்குது. மிதுனராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு, ஒரு அற்புதமான வழிபாடு. கடகராசி நண்பர்களே, கடகராசிக்கு இன்னைக்கு 100% பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தொழில் வேலை சம்பந்தமான மாற்றங்கள் யோசிப்பீங்க. பியூட்டிஷியனாக இருந்துட்டு இருக்கிறவங்க, காஸ்மெட்டிக் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, கார்மெண்ட் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க, தோட்டம் துறவு வீட்டிலேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஒர்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய நல்ல நாளுங்க. கடகராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் உங்களுக்கு நிறையா சாதகமான குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு அற்புதமாக இருந்துருக்கு. சொந்த பந்தங்கள்லாம் வீட்டுக்கு வர்றது, அவங்களுடைய விசேஷங்களில் நீங்கள் போய் கலந்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. தொழில் சம்மந்தமான விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகள் இருக்கும். குறிப்பாக என்னுடைய சித்தப்பா அதை பண்ணிகிட்டு இருந்தார், என்னுடைய மாமா அதை பண்ணிட்டு இருந்தார், என்னுடைய ஒய்ஃபினுடைய சொந்தக்காரங்க இதை தொழில் பண்ணிட்டுருக்காங்க, நானும் இனிமேல் சேர்ந்து பண்ணலான்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக காரிய அனுகூல்யம் ஏற்படக்கூடியதாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி ஒரே ஒரு மைனஸ் இருக்குது, என்னென்னா சட்டுன்னு கோவப்படுவீங்க. ஒரு விஷயத்துக்கு டக்குன்னு கோவப்படக்கூடிய நாளாக இருந்துருக்கும். கோவப்பட்டதுக்கப்புறம் எதுக்கு இவ்வளோ கோவப்பட்டோம், எதுக்கு இவ்வளோ நர்வஸ் ஆனோம், எதுக்கு இவ்வளோ மற்ற காரியமெல்லாம் தடங்களாக எடுத்து. எப்போவுமே நம்மளுடைய கிரகநிலை எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு 2 இடத்துல கேதுவும்
கரெக்டா பாத்துட்டீங்க அப்படின்னா எட்டாம் இடத்துல ராகு பகவான் உட்கார்ந்து

0: அப்ப இந்த எட்டாம் இடத்துல ராகு பகவான் உட்காரும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு நிறைய தடங்கல்கள் வர்றதுக்குண்டான சூழ்நிலைகள் வரும். ஆனா ஒரு வகையில இன்றைய கிரகச்சாரங்கள் நமக்கு 50% நன்னா இருந்தாலும் 50% புனர்பூசம் பூச நட்சத்திரத்துக்கு சில பாதிப்புகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படுத்துது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா வரும் ஆனால் ஒரு தடங்களும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா சந்திரன் வந்து உங்களுக்கு எட்டாம் இடத்துல போய் உட்காந்துட்டு இருக்காங்காட்டி. ஸோ இந்த விதமான குழப்பங்கள் மனசில் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. ஆக இன்றைய தினத்தில் இரவு நேர பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. கடகராசி நண்பர்கள், இன்றைய தினத்தில் எல்லா சாதகம் இருந்தாலும் இந்த குணத்தில் கெட்டுடுவான்ப்பா, கோபத்தில் தான் இப்போ எல்லாம் கெட்டுறான், எல்லாம் வேண்டாம். அதாவது முக்காவாசி பேர் இருந்துட்டு கடைசியில் அது வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வந்து கடைசியில் ஒரு விஷயத்தில் விட்டுருவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கவனமாக இருக்க வேண்டும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி நண்பர்களே, சிம்மராசிக்கு இன்னைக்கு பிரமாதமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. லாபங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா வீடு கட்டுறது, ஏதாவது இந்த பக்கம் தொழிலில் லாபம் வருது, இந்த பக்கம் வேற ஏதாவது விஷயத்தில் விரயமாகிறது. எப்படி வேற ஏதாவது உங்களோட வீடு கட்டுறது அல்லது ஏதேனும் ஒரு பொருள் வாங்குறது, வீட்டுக்கு தேவையானது வாங்குறதுல கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறது. அப்போ பணம் வந்த மாதிரியே தெரியல. பண வரவுகளுக்கெல்லாம் நல்லா இருக்கு, ஆனால் செலவுகள் இங்கே ஜாஸ்தியாரங்காட்டி உங்களால் அதை கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலைகள் நிறையா இருக்கு. ஆக சிம்மராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி தொழில் சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்கணும். வீடு, இடம், பொருள், வாகனங்கள் இது போன்ற விஷயங்களில் அதீத செலவுகள் பண்ணாமல் இருக்கிறத பார்த்து செலவு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சிம்மராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் குழந்தைகளுடைய படிப்பில் கவனம் தேவை. ஆராய்ச்சி கல்வி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அதி அற்புதமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். திருமண சம்பந்தமான விஷயங்கள் சில நேரம் வேண்டாம்னு சொல்லிட்டா ரிஜெக்ட் பண்ணிட்டா பரவாயில்ல, தப்பு கிடையாது. அடுத்த பொறுத்த உங்களுக்கு நல்லா வரத்துக்குண்டான யோகங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடுங்க. கன்னிராசி நண்பர்களே, கன்னிராசிக்கு இன்றைய தினத்தில் கிரகநிலைகள் ரொம்ப சாதகமாக இருந்துருக்கு. நினைச்ச காரியம் கைகூடி வரும். ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு போன்ற விஷயங்களில் கவனம் என்பது தேவை. மறைமுக எதிரிகள் இருப்பார்கள். நினைச்சதை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இன்றைக்கி நட்சத்திராதிபதி காலையில் 11:04 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில தடங்கல்கள், அதே மாதிரி கோவப்படுறது, டென்ஷன் ஆகிறது, சின்ன விஷயத்தில் படபடப்பு ஏற்படுத்துறது, ஒரு காரியம் நடக்காமல் தடங்களாகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. இதெல்லாம் 11:04. அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா உங்களுக்கு உண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. நீங்கள் நினைச்ச சுய வெற்றின்னு சொல்லுவாங்க, செல்ஃப் சக்ஸஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனாலும் எதிரிகளை நண்பர்களாக பாவித்து கொண்டு இருப்பீங்க. அது வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம் அல்லது வெளியில் இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களில் கவனம் என்பது தேவை. நன்றாக பேசி, நல்லதை பேசி, நல்லா பேசி அதுக்கப்புறம் காரியத்துக்கு எடுத்து விட்டுருவாங்க. அதனால் ரொம்ப கவனமாக இன்றைய தினத்தில் இருக்க வேண்டும். கன்னிராசி நண்பர்கள், வேலையில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், வேறு எதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. ஃபுல்லாக வேலையில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கிரகநிலை இன்றைக்கி சாதகமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதகமாக இருக்குது. ஆனாலும் ஒரு சில தடங்கல்கள் இருக்குது. அதாவது ராசியாதிபதி வழியில் பார்க்கும்பொழுது ஒரு 30-40% நமக்கு தடங்கள் ஏற்படுறது கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு அப்படின்னா விநாயகப் பெருமான் வழிபாடு. நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். துளாராசி நண்பர்களே, துளாராசிக்கு கிரகநிலைகள் இன்னைக்கு சாதகமாக இருக்கு. நினைச்ச விஷயங்கள் நடக்கும். பணவரவுகள் கூடி வரும். மற்றவர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டு. பதவி, பேர், புகழ், அந்தஸ்து எல்லாமே கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். மற்ற ராசிகளை கவனிக்கும் பொழுது இன்றைய தினத்தில் மிதுன ராசிக்கும் துளாராசிக்கும் சாதகமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. அதே சமயத்தில் இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். பலவிதமான யோசனை, அதாவது குழப்பம் மட்டும் இல்லாமல் இருந்தால் இது எல்லாமே சக்ஸஸ் ஆகிடும். மத்தியானத்துக்கு மேலே பிடித்த மாலை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. சிறு சிறு விஷயங்களில் கோபித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. இன்றைய தினத்தில் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. வேலை வாய்ப்பில் வேற யாராவது கூட இருந்து வேலை செய்கிறாங்கன்னா உங்களை பற்றி மேலிடத்தில் போட்டு கொடுப்பாங்க, அதுலேயும் கவனம் தேவை. மற்ற எல்லாமே துளாராசிக்கு சாதகமாக வரக்கூடிய வாய்ப்புகள். ஞாபகம் மறதி அப்பப்போ இருக்கும். யாருக்காவது பே பண்ணோம் அப்படின்னா இந்த ஞாபகம் மறதினால ஐயோ நினச்சிட்டே இருந்தால் கடைசியில் மறந்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இன்றைய தினத்தில். ஆனால் கிரெடிட் கார்டு பேமெண்ட்டு, யாருக்கேனும் பணம் கொடுக்கக்கூடிய விஷயங்களில் முதலே ஏற்பாடு பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசிக்கு இன்னைக்கு அமோகமான பலன்கள் உண்டு. இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் நினைச்ச இடத்துல இங்கேனும் நீங்க வந்து கடன் சம்பந்தமான விஷயங்கள், ஹவுசிங் லோன், அதே மாதிரி பர்சனல் லோன், பிசினஸ் லோன் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில பேர் ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறதும், சில பேர் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதும், சில பேர் தன்னுடைய குணாதிசயங்கள் மாற்றுறதும் நம்ம கண்கூட பார்க்கக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். பெற்றவங்களுடைய ஹெல்ப்ஃபுல் உங்களுக்கு கண்டிப்பாக இருந்துட்டு இருக்கும். ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய மன கசப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். சரி, இது கடந்து அடுத்த விஷயத்தை நோக்கி நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களும் எதிர்பார்ப்புகளும் இன்றைய தினத்தில் உண்டு. இடம், வீடு, பொருள், வாகனங்கள் போன்ற விஷயங்களை பற்றி பேசக்கூடிய நாளாக இருக்கும். சேமிப்பு, கை செலவுகள் ஆச்சுங்கிறத வார்த்தைகளை நிறைய இன்றைய தினத்தில் கேட்பீங்க. இது வந்தது இப்படி போச்சு, இது வந்தது இப்படி போச்சுங்கிற வார்த்தைகளை நிறையா கேட்பீங்க ஷேர் மார்க்கெட்டில். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கில் இதெல்லாம் இருந்துட்டு இருக்கிறவங்க அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது நல்லது. பட் விருச்சிகராசி என்பவர்களுக்கு இந்த தினத்தில் பாக்கியஸ்தான வேலை செய்கிறங்காட்டி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நினைச்ச காரியங்கள் கைகூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். தந்தையாருடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசிக்கு நிறைய காரியங்கள் வெற்றி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா அன்பானவர்கள், பிரியமானவர்கள் நம்மளை விட்டு நகர்ந்து போவாங்கன்னு சொல்லலாம். சில நேரம் பார்த்துட்டிங்கன்னா பொசசிவாக இருக்கிறது, ஓவர் அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க. அதனால தான் வேதங்கள், வேதாந்தங்கள் ரொம்ப அழகாக சொல்ல டிட்டாச்மெண்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. தாமரை இலையில் நீர் போல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ரொம்ப அன்பாக, ரொம்ப பிரியமாக இருந்தால் கடைசியில் நமக்கு கிடைச்சது மிச்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசியில் ஒன்றும் இல்லை சார், அவங்க தான் அவங்க எல்லாத்தையும் அனுபவிச்சுன்னு போயிட்டான், நான் தான் இப்படி இருந்துட்டு இருக்கேன், ரொம்ப ஏமாந்துட்டேன்ல அப்படின்னு நிறைய வார்த்தைகள் சொல்லுவோம் இல்லையா. அதனால ஃபஸ்ட்டே ரொம்ப அழகாக, ரொம்ப அழகாக, ரொம்ப அழகாக ப்ரிப்பேர்டாக இருக்கணும். எப்போவுமே ஒரு விஷயத்தில் ஆர்கியூ பண்ணுறத தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு குழந்தை இன்ஸ்டாவில் பார்த்தேன், அந்த குழந்தை பேசும்போது சொல்லிச்சு, அதாவது நீ எப்படி ஜெயிச்சுட்டு வர அப்படின்னு சொன்னோன்னே, ஐ நெவர் ஆர்கியூ வித் த பீப்புள் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போது தென் வாட் யூ சே, யூஆர் ரைட், ஐல் சே யூஆர் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரொம்ப அற்புதமாக பேசினேன், எஸ் யூஆர் ரைட் அப்படின்ட்டு இருந்த குழந்தை. அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் மற்றவர்கள் பேசும்போது ஆர்கியூ மட்டும் பண்ணாமல் தான் சரி, ஒருவேளை அவங்க ஆர்கியூ வந்தால் கூட சரி ஆமாம் கரெக்ட் தான் அப்படின்னு விட்டு கொடுத்துட்டேன்னா எந்த விதமான பிரச்சனைகளும் வராது. தனுசு ராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் விட்டு கொடுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு இன்னைக்கு கிரக நிலையெல்லாம் பார்க்கும்பொழுது சாதகமாக இருந்துட்டுருக்கு. வேக வேகமாக செயல்படுவீங்க, சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள் நிறையா இருக்குது, நிறைய ஹெல்ப் பண்ணக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. ஒரு விஷயத்தை நீங்கள் நினச்சா அந்த காரியங்கள் வெற்றி பெறுறதுக்குண்டான அற்புதமான நாளாக இருக்கும். ரொம்ப நாளாக இருந்தால் மனக்கசபுகள், மன யோசனைகள் கண்டிப்பாக தீரும். சின்ன சின்ன விஷயங்களில் டென்ஷன் ஆகிறது தவிர்த்துக்கிறது நல்லது. ரொம்ப சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, நிறைய அறிவுரைகள் சொல்லுவாங்க, இதெல்லாம் கேட்டு கேட்டு உங்களுக்கு புளிச்சு போய் கேட்டு கேட்டு பழகி போயிடுது. அதனால் இதையும் தாண்டி வர்றதுக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில மன யோசனைகள் அப்பப்போ வந்து போகும். அதே சமயத்தில் குடும்பத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. திருமண காரியம் எதிர்பார்த்தவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இழந்தாவது குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்லா இருந்துட்டுருக்கு. கணவர் மனைவி பேரில் வாங்குறது, மனைவி கணவர் பேரில் வாங்குறதுக்குண்டான ஏதேனும் பொருட்கள் சேர்ந்து வரும். நகை, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் இருந்துட்டு ட்ரேடிங்கில் இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம். இன்றைய தினத்தில் பணவரவுகள் கண்டிப்பாக உண்டு. ஒரு சில 30% விரயங்கள் இருக்கும், அதை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டாம். மகர ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி நண்பர்களே, கும்பராசிக்கு இன்றைய தினத்தில் நட்சத்திர நாள். நட்சத்திர நாளில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு டென்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும், சில பேர் ரொம்ப கூலாக இருப்பாங்க. டிபெண்ட்ஸ் தேர் ஹாரஸ்கோப்னு சொல்லுவாங்க, தசாபுக்தி அந்தரத்தை பொறுத்து அது மாறும். அதனால் நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். அதே சமயத்தில் நீங்கள் நினச்சது நடக்கும். சில பேர் இது எப்படி சார் நான் கண்டுபிடிக்க, காலையில் ஒரு 2 மணி நேரம் போதும், இந்த 2 hours நமக்கு வித்தியாசம் தெரிஞ்சிடும், நல்லா இருக்கா அந்த 2 hours தெரியும், சரியில்லையா அந்த 2 hours தெரிஞ்சிடும். அதுக்கு தகுந்தாப்பில் உங்களை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இன்றைய தினத்தில் கும்பராசி என்பவர்களுக்கு நிறையா லாங்குவேஜ் ஸ்கில் கற்றுக்கிறது, அதே சமயத்தில் முக்கியமான விஷயங்களை தெரிந்துக்கிறது, முக்கியமான நபர்களை பார்க்கறது, அவங்கள பார்த்து நாம் சில நேரங்களில் இதில் மாற்றம் பண்ணணும், இதில் சரியாக்கணும், இது போன்ற காரியங்கள் வெற்றி பெறும். பட் இன்றைய தினத்தில் சாதகமான தினம், ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை. வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுனா துர்கை அம்பாள் வழிபாடு. மீனராசி நேயர்களே, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குள்ளான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்கள் விரயம், சில நேரங்கள் லாபம், ரெண்டுமே இருந்துருக்கு. வெளிநாடு, வெளியூர், பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயம் கைகூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனைகள் தீரும். மீனராசிக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. என்னென்னா, குரு மங்கள யோகம்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்குது. பிரயாண சம்பந்தமான விஷயம் கைகூடி வரும். சேமிப்பை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ப்ராஃபிட் லாஸ் இந்த பேசிக்கான இந்த பிஸ்னஸோடைய ஸ்ட்ராட்டஜி மட்டும் மனசில் வச்சுருந்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கைகூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். நண்பர்கள் உதவி செய்வார்கள். பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்துட்டா துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும். மேஷம் முதல் மீனராசி
1: அந்த உறவுகள் 12 ராசிகளுக்கான பலாபலன்களை கேட்டீர்கள். தயாரித்து தொகுத்து வழங்கியவர் தமிழகத்தின் தலைசிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள். நேரம் சரியாக 8:51 மைக்ராட்சத்தில் 7:51 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி, தமிழொலியில் தொடர்கின்றது.

வாழ்த்துவோர் வாழ்த்தலா. இன்று உங்கள் இல்லங்களில் இடம்பெறுகின்ற மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பம் தங்களது இதய நிறைந்த நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. அத்தோடு இந்த பாடலையும் அன்பு பரிசாக வழங்குகின்றது.

ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம், வாழ்த்துவோர் வாழ்த்தலாமை தொடர்ந்து வானொலியில் வலம் பெறுகின்றது முதன்மை செய்திகள்.

வணக்கம், இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழொலியின் நிறைவாக வளமை போல் இன்றும் தொடர்கின்றது. டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள், முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர் சாசல் கார்ஷா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். 22வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐக்கிய மக்கள் சக்தியினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஆர்ப்பாட்டமும் கவன ஈர்ப்பும் இன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. ஜனநாயகத்தை சூறையாடும் 22 வேண்டாம் என்ற கருப்பொருளின் கீழ் இந்த ஆர்ப்பாட்டம் காலை 9 மணிக்கு பத்திரமுள்ள பொல்துவ சந்தியில் கொட்டும் மலைக்கிடையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பத்திரமுள்ள பொல்துவ சந்தியில் அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்டமூலத்துக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தி ஏற்பாடு செய்துள்ள போராட்டம் காரணமாக அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. எதிர்வரும் 2029ஆம் ஆண்டு நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசா அல்லது நாமல் ராஜபக்சாவே நிச்சயமாக நாட்டின் அடுத்த ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார்கள். மாறாக தற்போதைய ஜனாதிபதி ஆந்திரகுமார தேசநாயக்கா மீண்டும் ஒருமுறை அதிகாரத்துக்கு வரமாட்டார் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கிரிடிகா பிரேமச்சந்திர குறிப்பிட்டிருக்கிறார். சமூக ஊடக பதிவொன்றை அடிப்படையாக கொண்டு சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் அனுஜன் சிவராசாவின் உயிரை காப்பதற்கான ராஜேந்திர நடவடிக்கைகள் நேற்று உத்தியோகமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அனுஜன் சிவராஜா விவகாரத்தில் இலங்கை அரசு அதிகாரபூர்வமாக சவுதி அரேபிய அரசை நாடி கோரிக்கை விடுத்ததன் பின்னரே இந்த விவகாரத்தில் இந்திய அரசு அதன் முயற்சிகளை முன்னெடுக்க முடியும் என்று இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோய்யா பாராளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் தலைமையிலான தமிழர் முற்போக்கு கூட்டணியின் பிரதிநிதிகளிடம் குறிப்பிட்டிருக்கிறார். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை எதிர்கொண்டுள்ள 26 வயதான சிவராசா அனுஜனுக்கு மன்னிப்பை பெற்றுக் கொடுத்து அவரை விடுதலை செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக ஜனாதிபதி ஆந்திரகுமார திசநாயக்காவுடன் அவசர சந்திப்பொன்றை நடத்துமாறு இலங்கை தமிழரசு கட்சி கோரிக்கையை விடுத்திருக்கிறது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக சட்டத்தரணி ஹபீப் ரிபான் இன்று சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். 1979ஆம் ஆண்டு 48வது இலக்க பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு பதிலாக புதிய சட்டம் மூலம் ஒன்று வர்த்தமானியில் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. பேராதனையில் விவசாய தினக்கழகத்தின் வருடாந்த மாநாடு எதிர்வரும் 30ஆம் தேதி நடைபெற உள்ளதாக விவசாய தினக்கழகத்தின் பணிப்பாளர் நாயகம் குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கை சுங்க திணைக்களம் தனது முதலாவது தாளில்லா சுங்க பிரகடன முறைமையை வரும் October 1 முதல் உத்தியோகமாக தொடக்கி வைக்க இருக்கிறது. டிஜிட்டல் வருமான வரி பத்திர சேவைகள் தளத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள முக்கியமான கட்டமைப்பு மேம்பாடு காரணமாக எதிர்வரும் September 25 முதல் 28 வரையான 4 நாட்களுக்கு இந்த சேவைகள் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகள் சாரதி அனுமதி பத்திரங்களை பெறுவதற்கான நடைமுறைகளை இலகுபடுத்தும் வகையில் முக்கிய கொள்கை மாற்றங்கள் மற்றும் சட்ட திருத்தங்களை மேற்கொள்ள நாடாளுமன்ற விசேட குழு பரிந்துரையை வழங்கியுள்ளது. சாரதி அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கு தேவையான மருத்துவ சான்றிதழ்களை வழங்கும் நடைமுறையை இலகுபடுத்தும் வகையில் புதிய டிஜிட்டல் முறைமை இன்று முதல் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. போலீஸ் நெட் சான்றிதழ்கள் தொடர்பில் பொதுமக்கள் தகவல்களை விரைவாக பெற்றுக் கொள்வதற்கும் விசாரணைகளை இலகுபடுத்துவதற்கும் போலீஸ் தலைமையகம் விசேட நடவடிக்கை ஒன்றை எடுத்திருக்கிறது. இலங்கைக்கு கிடைக்கப்பெற இருந்த ஏறத்தாழ 10,000 வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கடந்த அரசாங்கங்களின் தான் தோன்றித்தனமான ஊழல் செயற்பாடுகள் காரணமாக இழக்கப்பட்டதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியத்தின் தலைவர் கோசல விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிறார். புத்தள மொன்றாக்கலை பிரதான வீதியின் மககுடைய பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் வண்டியொன்றும் தனியார் பஸ் வண்டியொன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. கீகால மாவட்டம் கிந்துகல மன்னாங்கெத்திய பகுதியில் நீராடச் சென்ற 2 இளைஞர்கள் நீரில் மூழ்கியதில் ஒருவர் உயிரிழந்திருப்பதோடு மற்றொரு இளைஞர் காணாமல் போயிருப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. நுவரெலியா மாவட்ட செயலகத்தின் உத்தியோர்வ கடித தலைப்புகள் மற்றும் முத்திரைகளை போலியாக தயாரித்து அரசாங்க வேலைவாய்ப்புகள், வீடுகள் மற்றும் கடன்களை பெற்றுத் தருவதாக கூறி பொதுமக்களிடம் பணம் வசூலித்த 5 சந்தேக நபர்கள் நுவரெலிய
கோட்ட குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கைது செய்யப்பட்டவர்களில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 70 வயதுடைய நபர் ஒருவரும் நுவரெலியா, ஹட்டன் மற்றும் கொட்டகலை ஆகிய பகுதிகளின் தகவல் தொடர்பு மையங்களை நடத்தி சென்ற நபர்களும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். அஸ்வசம நிதி மோசடி தொடர்பில் நுவரெலியா மாவட்டம் நோர்வுட் பிரதேச செயலக பிரிவின் கீழ் இயங்கும் இளைஞர் மன்ற ஊழியர் ஒருவரும் அவரது மனைவியும் பணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார்கள். வெள்ளவத்தை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போது போதைப் பொருளுடன் சந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். வவுனியாவைச் சேர்ந்த ஆசிரியையும் கலை மற்றும் இலக்கிய துறைகளில் ஆர்வத்துடன் செயல்பட்டு வந்தவருமான வனிதா சேனாதி ராஜா நேற்று சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். நாட்டின் பல பகுதிகளில் அடுத்த சில மணித்தியாலங்களில் கனமழையுடன் பலத்த காற்று வீசக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. கிங்கங்கையின் கரையோரத்தில் அமைந்துள்ள தவலம, நாகொட, பத்தைகம மற்றும் வெளிவீட்டிய திவித்துரு ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளின் தாழ்ந்த பகுதிகளில் அடுத்த 24 மணித்தியாலங்களில் சிறியளவிலான வெள்ளநிலை ஏற்படக்கூடும் என்று நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பிலிப்பைன்ஸில் நடைபெறவுள்ள சர்வதேச அழகி போட்டிகளில் இலங்கையை பிரதித்துவப்படுத்தி பங்கேற்பதற்காக சந்தீபா செவ்வினி மற்றும் நிமோஷா பிரேமச்சந்திர ஆகியோர் இன்று அதிகாலை கட்டுநாயக்கா சர்வதேச விமானத்திலிருந்து பிலிப்பைன்ஸ் நோக்கி புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். இந்திய செய்திகளில், ஒன்றிய அமைச்சரவையின் 2 நாள் ஆலோசனை கூட்டம் நேற்று தொடங்கியது. முதல் நாள் கூட்டத்தில் சிறுத்தைகள், பெண்கள், இளைஞர்களுக்கான நலத்திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டிருக்கிறது. கர்நாடக அரசு அறிவித்துள்ள வறட்சி பாதித்த தாலுகாக்கள் பட்டியலில் விஜயபுரம் மாவட்டத்தில் உள்ள இண்டி மற்றும் சடதன தாலுகாக்கள் சேர்க்காமல் தவித்துள்ளதால் அதிருப்தி அடைந்துள்ள இண்டி தொகுதி ஆளுங்கட்சி சட்டப்பேரவை உறுப்பினர் ஜஸ்வந்த் ராய கவுடா தனது பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து சபாநாயகரிடம் கடிதம் கொடுத்ததால் பரபரப்பு நிலவுகிறது. ஒன்றிய மோடி அரசுக்கு பொது சிவில் சட்டம் என்பது சட்ட திருத்தத்துக்கான சாதனம் அல்ல, மாறாக சமூகத்தில் பிரிவினையையும் குழப்பத்தையும் ஏற்படுத்த பாரதிய ஜனதா பயன்படுத்தும் அரசியல் ஆயுதம் என்று காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. பாரதிய ஜனதா கட்சியும் தேர்தல் ஆணையமும் மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலை சூறையாடியது இப்போது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஞானேஷ்குமார் தலைமை தேர்தல் ஆணையராக அவர் நீடிக்கும் வரை நாடு தழுவிய போராட்டங்கள் நடைபெறும். உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட வேண்டும். பழைய வாக்காளர் பட்டியலை கொண்டு மேற்கு வங்கத்தில் மீண்டும் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி வலியுறுத்தியிருக்கிறார். நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட உள்ளூராட்சி ஆணையர் கட்டுமான இடத்தை ஆய்வு செய்ய சென்றபோது அவர் மீது நாய்கள் அவிழ்த்துவிட்டு அவரது பணிக்கு இடையூறு செய்ததற்காக இருவருக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் நீதிமன்ற அவமதிப்பு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தின் 81வது உயர்நிலை அமர்வில் உலகத் தலைவர்கள் மத்தியில் உரையாற்றிய துருக்கி அதிபர் ரிசாப் தைப் எர்டோகன் காஷ்மீர் பிரச்சினை குறித்து பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. சாண்டா கிளாஸ் தொப்பியால் நீதிமன்றம் வரை சென்றிருக்கிறது ஒரு வேலையிட சர்ச்சை. இந்தியாவின் ஆக்ரா நகரில் அந்த சம்பவம் நடந்தது. தமக்கு கீழ் வேலை செய்யும் ஊழியர்களை சாண்டா தொப்பி அணிய கட்டாயப்படுத்தியதாக விக்ரம் சிங் என்ற நபர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. திருநங்கியான காலி சித்தார்த்த மடப்பள்ளி சுரப்பி மாற்று சிகிச்சையை தொடங்கிய போது ஓராண்டுக்குள் அறுவை சிகிச்சையை முடித்து விடலாம் என்று கனவு கண்டிருந்தார். இப்போது அந்த கனவு கலைந்து விட்டது. உத்தரப்பிரதேசத்தின் கிரேட்டர் நொய்டாவில் உள்ள யமுனா விரைவு சாலையில் இன்று அதிகாலை தூங்கும் வசதி கொண்ட சுற்றுலா பேருந்து ஒன்று தீப்பிடித்ததில் ஒரு பெண் உட்பட 9 பேர் தீயில் கருகி உயிரிழந்தார்கள். மேலும் பலர் காயமடைந்துள்ளார்கள். சபரிமலை கோவிலில் பாதுகாக்கப்பட்ட அறையில் வைத்திருந்த தங்க கிரீடம் திருடப்பட்டுள்ளது. போலி கிரீடத்தை வைத்துவிட்டு 1.5 கிலோ இடையிலான தங்க கிரீடம் திருடப்பட்டதான தகவல்கள் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து காவல்துறையினர் விசாரணைகளை தொடங்கியுள்ளார்கள். சென்னையில் ஆமணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1080 ரூபாய் குறைந்து 112,000 ரூபாவுக்கும் கிராமுக்கு 135 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,000 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில், எல்லினோ பருவநிலை நிகழ்வால் உலகளவில் கூடுதலாக 451 பேர் இறக்கலாம் என்று நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். வெப்பம் தொடர்பான காரணங்களால் அவர்கள் இறக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது.
ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் ஈரானிய அதிபர் மசூத் பெசஸ்கியான் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் சாடியிருக்கிறார். போரால் தமது நாடு பாதிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். ஈரான் ஒருபோதும் யாருக்கும் அடிபணியாது, துடை துளைக்கப்படும் என்ற மிரட்டல்களுக்கு ஒருபோதும் ஈரான் சரணடையாது என்றும் பெசஸ்கியான் தனது உரையில் குறிப்பிட்டார். கூட்டத்தின் இரண்டாம் நாளில் உக்ரைனிய அதிபர் விளாடிமிர் செலஸ்கியும் உரையாற்றினார். மொஸ்கோ மீது பொருளாதார ரீதியில் தொடர்ந்து நெருக்குதலை அளிக்கும்படி அவர் உலக தலைவர்களை கேட்டுக்கொண்டார். ஐக்கிய நாடுகள் சபையில் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலஸ்கி நேற்று உரையாற்ற இருந்த சில மணி நேரங்களுக்கு முன்பாக அந்த நாட்டு தலைநகர் கீவ் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் குறைந்தது 2 பேர் உயிரிழந்து போனார்கள். சீன அதிபர் சிசி ஜின்பிங் அமெரிக்காவை சென்றடைந்திருக்கிறார். அவர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்புடன் முக்கிய சந்திப்பில் கலந்து கொள்ள இருக்கிறார். சிஐ டிரம்ப் விமானத்துக்கு சென்று வரவேற்றிருக்கிறார். ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி ஆல்பான்சி ஓபன் ஏ நிறுவனத்தின் தொழில்நுட்பம் ரகசிய அரசாங்க ஆவணங்களை ஊடுருவியிருப்பதாக கூறியிருக்கிறார். ஒரு அரசாங்க இணைய பக்கத்தை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அத்துமீறி நுழைந்திருப்பதாக கூறப்படுவது இது முதன்முறை சம்பவம். ஜூன் மாதம் நடந்ததாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் கிரீன்லாந்தில் அமெரிக்க ராணுவ செயற்பாட்டை விரிவுபடுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளார். டென்மார்க் கிரீன்லாந்து தலைவர்களுடன் டிரம்ப் ஒப்பந்தம் செய்திருக்கிறார். கம்போடிய பிரதமர் ஜூன் மனட் தமது நாடு அனைத்துலக மோசடி கும்பல்களுக்கு ஒருபோதும் பாதுகாப்பான புகலிடமாக இனி இருக்காது என்று கூறியிருக்கிறார். போரினால் உருகுலைந்துள்ள காசாவை மறுசீரமைக்கவும் அங்கு நிர்வாகத்தை நிலநிறுத்தவும் 245 கோடி டாலர் மதிப்பிலான 6 மாத செயல்திட்டத்தை அமெரி வாரியம் முன்மொழிந்திருக்கிறது. குடும்பத்துடன் விடுமுறை சென்ற இடத்தில் நேர்ந்திருக்கிறது பெரும் சோகம். ஹோட்டலின் 4வது மாடி ஜன்னலிலிருந்து விழுந்து 3 வயது சிறுவன் உயிரிழந்து போனார். மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் குழந்தை பிறக்க தயாரானால் என்ன செய்வது? இங்கிலாந்தின் போர்செஸ்டரில் ஒரு தம்பதிக்கு அருகில் இருந்த KFC உணவகமே உதவிக்கு வந்து உதவியை புரிந்து வெற்றிகரமாக குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறது. நெடுங்காலமாக விடையில்லாத கேள்விகளுக்கு முட்டையிலிருந்து கோழி வந்ததா, கோழியிலிருந்து முட்டை வந்ததா என்ற கேள்வியை உதாரணம் சொல்லிக் கொண்டிருந்த நிலையில் இங்கிலாந்து விஞ்ஞானிகள் இதற்கான விடையை தற்போது தேடி கண்டடைந்து விட்டார்கள். விளையாட்டுச் செய்திகளில் நெதர்லாந்து கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக முன்னாள் ஆஸ்திரேலிய வீரர் ஆஸ்லி நோப்கே நியமிக்கப்பட்டிருக்கிறார். சிம்பாவே வீரர் சிக்கந்தர் ராசா, அவருக்கு 40 வயது, சர்வதேச கிரிக்கெட் சபையின் ஒருநாள் ஆல்ரவுண்டர்கள் தரவரிசையில் 2வது இடத்துக்கு அவர் முன்னேறி அசத்தியுள்ளார். சிங்கப்பூர் ஓபன் மகளிர் டென்னிஸ் போட்டியில் ரஷ்யாவின் மீரா ஆட்ரிவா, கனடாவின் லைலா பெர்னாண்டோஸ் ஆகியோர் காலிறுதி சுற்றுக்கு நேற்று முன்னேறினார்கள். மகளிர் சாம்பியன் லீக் கால்பந்து போட்டியில் ரியல் மேட்ரிட் பாரிஸ் சென்ட் ஜெர்மன் அணிகள் நேற்று மோதிய ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் சமநிலையானது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பெண்களுக்கான 49 கிலோகிராம் எடைதூக்கும் போட்டியில் 3 உலக சாதனைகளை படைத்திருக்கிறது வடகொரியா. மேஜர் லீக் கால்பந்தாட்டத்தின் பெண் நடுவரிடம் தகாத முறையில் நடந்ததற்கும் இழிவுபடுத்தும் விதத்தில் பேசியதற்கும் அர்ஜென்டினா அணியின் பயிற்றுவிப்பாளர் பணிநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று விதங்கள். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 375.45 ரூபாய், இந்திய பிரமதியில் 109.15 ரூபாய், 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 329.85 ரூபாய், இந்திய பிரமதியில் 95.89 ரூபாய், 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 400.15 ரூபாய், இந்திய பிரமதியில் 116.32 ரூபாய், 1 அக்ராச்சியா பவுண்ட் இலங்கை பிரமதியில் 436.78 ரூபாய், இந்திய பிரமதியில் 126.98 ரூபாய், 1 கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 233.90 ரூபாய், இந்திய பிரமதியில் 67.99 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழொலியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழொலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் விடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: குழந்தைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜாண்ணா, லாச்சப்பிலுக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் போத்தனா. ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது. இங்க போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
2: VT Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse.
2: Mélodie et Tordre VT Cash and Curry Paris La Chapelle Tordre Televisi Lacam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
1: எத்தனை பேருக்கு?
0: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
1: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணுமென்றாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
0: ஓ, அப்படி என்ன? டிஆர்ஜியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. யூ ஆர் வெரி நைஸ், தேங்க் யூ.
2: என்ன சமயலோ, என்ன சமயலோ.
3: உங்கள் தேவையறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 846 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:15, ஐக்கிய ராஜ்யத்தில் 8:15. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானலையில் மலர்கின்றது. காலவேளையில் இடமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தண்டல். காலை பூந்தண்டல் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான கருவினை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சு விட்டாகலாத பாடல்களை கேட்டு மகிழுங்கள். இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கின்றார் வைபர் ஊடாக எங்கள் அன்பு பாடகர் கணேஷ் அவர்கள். வணக்கம் கணேஷ், நல்ல சுகமாக இருக்கின்றோம். கணேஷ், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
2: நானும் அதே போல் சுகமா இருக்கிறேன்.
1: நன்றி. எப்படி காலநிலை, வெயிலா இருக்குதா அல்லது
2: மழை? எங்க மழை குணமா இருக்கு? மழை பெய்ய இல்ல, மழை குணமா இருக்கு.
1: மழை குணமா இருக்கு. அதால வீட்டு நிக்கிறீங்களா?
2: வீட்டு நிக்கிறோம்.
1: வானில்
2: வரும் வேளையில் நான் விழித்திருந்தேன்.
1: நீங்கள்
2: வானில் வரும் வேளையில் நான் விழித்திருந்தேன். சரியா?
1: நன்றி, வாழ்த்துகள். அந்த மாதிரி பாட்டு வாலிக்குட்டின் பாட்டு,
2: நல்ல பாட்டு.
1: எஸ் எம் சுப்பையா நாயுடு இசையமைத்தவர். மன்னிப்பு திரைப்படத்தில் அருமையான பாடல் ஜெயசங்கருக்கும் வெண்ணிலாடன் நடித்த மன்னிப்புல எல்லா பாடலும் அப்படியே சூப்பர் கீட்டான பாடல். நீ எங்கே, நினைவுகள் அங்கே,
2: நல்ல பாட்டு.
1: அதனால பாடின பாடல்கள் வாய திறந்து
2: நன்றி
1: சோதரம். உங்களுக்கான பாடலை அனுப்பி வைக்கின்றேன், கேட்டு மாளுங்கள்.
2: நன்றி, வணக்கம். வணக்கம்.

0: ஒலித்த பாடலை பாடகர் கணேஷ் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார் ஜெர்மனியிலிருந்து. நேரம் சரியாக 9:21 அக்கியராட்சியத்தில் 8:21 இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்று.
1: வணக்கம் பாஜி, நான் சதீஷ் வைக்கிறேன்.
0: வணக்கம் சதீஷ், நலமா இருக்கிறீங்களா? நல்ல சௌக்கியமா உற்சாகமா இருக்கின்றோம். நன்றி. என்ன பாடலுக்கு?
1: நன்றா
0: பிடிக்கும். உங்களுக்கு பிடித்த நடிகர் என்றா யாரை சொல்லுவீங்க?
1: மறந்துட்டேன்.
0: ஸ்வீடன்ல இருக்கிறார் என்ன ஒருவர், சுவிஸ்ல இருக்கிற சர்வானந்தன், அப்படி பெரிய பெரிய ரசிகர் எல்லாம் இருக்கிறார்கள். இப்ப நீங்க கண்ணை நம்பாதேன்ற பாட்டு கேக்குறீங்க. ஓகே, உங்களுக்காக அந்த பாடலை அனுப்பி வைக்கின்றோம். கேட்டு மாலுங்கள். நன்றி.
2: உண்மை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாததே. அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம்.

0: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் சதீஸ் அவர்கள் பிரான்சில் இருந்து. நேரம் சரியாக 9:27 ஐக்கிய ராஜ்யத்தில் 8:27 இந்த நேரத்தில் இணைப்பில் வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜன்.
2: வணக்கம் பார்த்திபன், நலமா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நலமாக உற்சாகமாக இருக்கின்றோம் பார்த்திபன். நன்றி.
1: நேற்று கொஞ்சம் வெயிலா
2: இருந்தா ராத்திரி நித்திர உண்டீங்களா? நல்லா உண்டீங்களா?
1: செவ்வாய்க்கிழமை
2: அப்படி பல ரேடியோக்கள் விளையாண்ட அந்த மாதிரி அதிகாரிகள் சொல்லவும் விட மாட்டார்கள்.
1: அல்ல, பிலிப்ஸ் கீழே பட்டன் இருக்கு, ஒரு சேனலுக்கு அந்த பட்டன் மட்டும் நாங்க திருப்போம்.
2: சொந்தமா
1: சரியான
2: முள் இருக்கு.
1: வேற மீன், செல்வ மீன், அதுல எல்லாம் சாப்பிட்டவர்கள் இது மட்டும்
2: நன்றி. வாழ்த்துகள், நல்லா நன்றி. உங்களுக்கான பாடல் வருகின்றது, கேப்பங்களை யாரும் செய்தர போறாங்க உங்களுக்கு.
1: நன்றி.
2: இது அவர்களுக்கு பார்த்திபன் கேட்ட பாடல்.

0: கிணறு இருக்கும், அந்த இவங்க இந்த தோட்டத்துக்கு கிணறு அடிச்சு போட்டு அந்த பேட்ரி லைன் மாட்டி தண்ணி வாசடைப்பாங்க.
1: நேற்றைய செய்தியில் கேட்டுனீங்களா ஆளுநர் என்ன சொல்லியிருக்கிறார், வேதனாயத்தார் குழாய் கிணறு அடிக்கக்கூடாது அந்த ஜாழ்ப்பாணத்தில்.
0: அப்படியா, குழாய் கிணறு அடிக்கக்கூடாது?
1: அடிக்கக்கூடாது, மற்ற நீர்களையும் மாசு வர செய்து விட்டுரும். முல்லைத்தீவு பகுதிகளில் குழாய் கிணறு எக்கச்சக்கமாக இலவசமாக செய்து கொடுக்கிறார்கள். இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் பணம் அனுப்பும்போது ஒரு பிரபல்யமான டிக்டாக் கலைஞர் நினைக்கிறார் அவர் அந்த உதவியெல்லாம் நிறைய செய்து கொடுத்துருக்கிறார். அப்படியெல்லாம் பெரிய பெரிய வேலையெல்லாம் வேலை திட்டங்கள் எல்லாம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் ஏழ்மை தான் இந்த மாறுதில்லை, ஏழ்மை மாறுதில்லை. ஆனால் அவர்கள் கிணறு அடித்து ஒரு கிணறு கிண்டி தந்தீங்களா அது போதும், ஒரு ஆடு வாங்கி தந்தால் ஒரு மாடு வாங்கி தந்தால் அது போதும். அங்கெல்லாம் நாய்க்குட்டி வளர்க்குறவர்கள், நாய்க்குட்டி சிங்கக்குட்டி புலிக்குட்டி எல்லாம் வளர்க்குறவர்களுக்கு உதவி செய்யுங்கள்லாம் கேட்குறார்கள். உண்மையாக உண்மையாக நல்லா தான் நாடு முன்னேறிகிட்டு வந்துடுறா சௌரம். நீங்கள் போய் பார்க்க இல்லையா சௌரம்?
0: பிள்ளையெல்லாம்
1: முடிச்சு போட்டு போய் இருக்க போறீங்களா?
0: இல்ல, அப்படியே போய் இருக்கலாம் தானே, ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருக்கலாம் தானே.
1: நீங்க நேஷனாலிட்டி? அடேங்க அப்பா, தியாகராஜா ஜெர்மன்காரன்.
0: என்ன
1: பாட்டு கேட்க போறீங்க ஜெர்மன்காரன்?
0: நாங்க ஒரு மறக்கலமான ராஜா.
1: என்ன பாட்டு கேட்க போறீங்க?
0: திரைப்படம், திரைப்படம் வந்து
1: சொல்லுங்க சொல்லுங்க. திரைப்படம்,
0: திரைப்படம் வந்து ஆண் பாவம்.
1: ஓ, ஆண் பாவம், பாண்டியராஜன் நடிச்சது. பாண்டியராஜன் மாமா தான் அவினாசி மணி அவர்கள்லாம் டைரக்டர் பண்ணேன்னு நினைக்கிறேன். என்னடா பாவம், கஷ்டம், நட்டப்பட்டு
0: போனேன்.
1: அப்படியா,
0: ரேவதிமா?
1: ஆண் பாவம் சீதாவா ரேவதியா? என்ன பாட்டு கேக்குறீங்க? அருமையான பாட்டு. அது வந்து எழுதினவர் குருவிக்கரை, குருவிக்கரம்பை சண்முகம் என்று. அவர் வந்து பாரதி இவர் தான் எங்கட பாக்கியராஜன். அவரை ஒரு கவிஞராக அறிமுகம் செய்து வைத்தவர்.
0: நல்ல பாட்டு.
1: அப்ப அவர் கவிஞர் இயக்குனர் பாக்கியராஜ் கேட்ட உடனே ஒரு பாட்டு எழுத மறத்துட்டார். என்னன்னா, எனக்கு சங்கீதம் தெரியாது, நான் சங்கீதம் கற்றுக்கொண்டு வந்து உங்களுக்கு எழுதித்தரணும்னு சொல்லித்தான் அவர் எழுதின பாடல்கள் எல்லாம் அருமையான பாடல்கள். சங்கீதத்தோடு சேர்ந்து பாடல்களை, அதான் சங்கீதம் நல்லா தெரிஞ்சவர்கள் பாடல் எழுதுவது ஈஸி. குருவிக்கரம்பை சண்முகம், நல்ல மனுஷன், நல்ல கட்டிக்கார மனுஷன், நல்ல ஒரு படிச்ச மனுஷன்.
0: ஆனா இது நடிச்ச பாண்டியன் இப்ப இல்லை.
1: அவர் வந்து டயபெட்டிக். அவர்கள் இந்த டயபெட்டிக் இருக்கிறவர்கள் தண்ணி பாய்க்க கூடாது. தண்ணி என்ன, பச்சை தண்ணியில நான் சொல்ல இந்த என்ன சொல்லுவார்கள், வெளிநாட்டு குடிவகைகள் ஒன்றும் குடிக்க கூடாது. குடிவகைகள் குடிக்கிறீங்களா? அப்படி அற்கோள் அப்படி கொண்டு வரும். ஒரே ஆளை தூக்கி அடிக்கும். நிரம்பெல்லாம் அப்படியே உள்ள மெலிஞ்சு அப்படியே இந்த எலும்பு தான் இருக்கும். மிச்சம் எல்லாத்தையும் இடிக்க விட்டுரும்.
0: என்ன ராஜா, என்ன குடிச்சு போட்டு சாப்பாடுல கவனம் செலுத்துறீங்க?
1: சாப்பாடு டயபெட்டிக்கு சாப்பிடக்கூடாது. வரும் சாப்பிடாம கிடந்தீங்கன்னா 1000 வருஷமும் வாழலாம். ஒரு சொட்டு ஒரு பிடி சோறு சாப்பிட்டு கிடந்தீங்கன்னா உங்களுக்கு டயபெட்டிக் கூட மாட்டது, குறைய மாட்டது. ஆனால் சாப்பாடு ராமனாக இருந்து கொண்டு குடிகாரனாக இருந்தால் அவர் உயிர் வாழ்வது கஷ்டம்.
0: வெடிக்கும்
1: மேல போனா சரியாள். பாட்டு கேப்போமா?
0: பாட்டு கேப்போம்.
1: அழகான பாடல்,
0: அழகான பாடல்.
1: நடிகை சீதா.

0: ஒலித்த பாடலை பின்னர் ராஜா அவர்கள் விரும்பிக் கொண்டிருந்தார். ராஜாவை தொடர்ந்து வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் மிஸ்டர் தயாளன், நலமா இருக்கிறீங்களா? நன்றி. என்ன பாடலோடு வந்திருக்கிறீங்க தயாளன்? நாங்கள் உங்களோட அன்போடு நல்ல உற்சாகமாக கலகலப்பா இருக்கிறோம். என்ன செய்யற வதனா?
1: வீடு
0: துப்புரவாக்குறோம். ஒவ்வொரு நாளும் குப்பியா வருதா வீடு?
1: என்ன
0: பாட்டு?
1: பிளாட்பாரம் மட்டம் உண்டு என்னாதீங்க,
0: அப்படி பாட்டு இருக்கா?
1: ஓ, தேடி வந்த செல்வம், தேடி வந்த செல்வம் என்ற படம்.
0: என்ன பிளாட்பாரம் உண்டு? நான் என்ன எழுதுறது பிளாட்பாரம் உண்டு? என்ன பாட்டு
1: கேக்குறீங்க?
0: மூன்று வயசுல வந்த படம்.
1: அது தெலுங்கு படத்தை தமிழ்ல எடுத்த
0: படம். பாரம்
1: மட்டம் என்று என்னாதீங்க,
0: மட்டம் வந்து என்னாதீங்க. டயபெட்டிக் விதி வந்தா ஒன்றும் செய்யல. அதே குடும்பம் தானே? குடும்பம் எல்லா வருத்தமும்
1: குடும்பம்தான்.
0: சரியான கேட்டீங்க. நீங்க பழைய பாடல்ல புதுப்படம் மட்டும் பாக்குறீங்களா சவரம்? அந்த காலத்துல நீங்க இந்த வயசு உங்களுக்கு இருக்கும் முன்னிலும்பாக குறைவைத்தான் இருக்கும் நினைக்கிறேன்.
1: என்ன
0: உங்களுக்கு வயசு? மூத்த மகளின் திருமணத்துக்கு தம்பதிகளா வந்த நாங்கள்.
1: நன்றி
0: சவரம், உங்களுக்கான பாடல் மூன்று நிமிஷ பாடல் சின்ன பாடல் தருகின்றேன், கேட்டு மாளுங்கள்.
1: நன்றி, வணக்கம்.
2: மட்டம் எண்ணாதீங்க, சும்மா பேச்சுக்கு பேச்ச

0: இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பவர் கிருஷ்ணன். திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்தவர்களில் இவரும் ஒருவர். திராவிட கொள்கையை கொண்டவர், ஒரு நகைச்சுவை கலைஞர்.
1: பாடுபடும் ஏழைகளின் கூரையில்லா வீடு இந்த பிளாட்பாரம் மட்டம் ஒண்ணு எண்ணாதீங்க, சும்மா பேச்சுக்கு பேச்சு கேலி பண்ணாதீங்க. ஜாதி மத பேதமின்றி ஏழை பணக்காரருக்கும் சமத்துவம் கொடுப்பது பிளாட்பாரம். ஜாதி மத பேதமின்றி ஏழை பணக்காரருக்கும் சமத்துவம் கொடுப்பது பிளாட்பாரம். காசையெல்லாம் கோட்டை விட்ட ஊதாரி சீமான்கள் கடைசியில் சேரும் இடம் பிளாட்பாரம். பிளாட்பாரம் மட்டம் ஒன்று எண்ணாதீங்க, சும்மா பேச்சுக்கு பேச்சு கேலி பண்ணாதீங்க. காதல் கொண்ட ஆணும் பெண்ணும் மத்தவங்காமே கண்ணாலே பேசும் இடம் பிளாட்பாரம். காதல் கொண்ட ஆணும் பெண்ணும் மத்தவங்க காணாமே கண்ணாலே பேசும் இடம் பிளாட்பாரம்.
0: அருமையான நடிகர் நகைச்சுவையோடு இவற்ற மனைவி மதுரம். அதாவது ஒரு நகைச்சுவை நடிகை.
1: சாட்டாரம் மட்டம் ஒண்ணு எண்ணாதீங்க, சும்மா பேச்சுக்கு பேச்சு கேலி பண்ணாதீங்க.

0: கீழே ஏற்றுவதும் பாட்பாரம். பிறகு கட்சி விட்டு கட்சி மாறும் பச்சோந்தி கும்பலை அலைவாரி விடும்.
1: மரணராசி அவர்களுடைய கவிதை வரி
0: எண்ணாதீங்க. சும்மா பேச்சுக்கு பேச்சு
1: கேஜி லிங்கப்பா அவர்களுடைய இசை.
0: இளக்காரமாகவே பணக்காரர் ஏழைக்கு இடுகின்ற செல்ல பெயர் பிளாட்வாரம். இளக்காரமாகவே பணக்காரர் ஏழைக்கு இடுகின்ற செல்ல பெயர் பிளாட்வாரம். எவர் எது சொன்ன போதிலும் அஞ்சாமல் கடமையை எப்பொழுதும் செய்யும் இந்த பிளாட்வாரம். எது சொன்ன போதிலும் அஞ்சாமல் கடமையை எப்பொழுதும் செய்யும் இந்த பிளாட்வாரம். பிளாட்வாரம் மட்டமுன்னு எண்ணாதீங்க.
1: ஒலித்த பாடலை தயாளன் அவர்கள் கேட்டிருந்த நல்ல பாடல். தயாளன் நிச்சயமாக அவர் வந்து ஒரு கொள்கையான மனிதன், நல்ல கொள்கை லட்சியம். கடைசியில் வந்து உழைத்த பணங்களை எல்லாம் மக்களுக்கு கொடுத்த எம்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆர் தான் இவரை கடைசியாக காப்பாற்றினவர். அவர் ஹாஸ்பிட்டல் வைத்தியசாலையில் காசு பணம் இல்லை, அவர் எம்ஜிஆர் கொடுத்தால் வாங்க மாட்டார், உடனடியாக தலைகணிக்கு கீழே வைத்துட்டு போன அந்த உத்தமர். இவருடைய கொள்கைகளை பின்பற்றி தான் மற்றவர்களும் கொடைவளர்களாக மாறினார்கள் என்பது சரித்திர கதை இருக்கின்றது. இந்த நேரத்திலே வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற வணக்கம். வணக்கம் திருமதி மீனா மகேஸ்வரன் அவர்கள், நலமா இருக்கீங்களா மீனா? என்ன மீனா விற்கிறீங்க? உங்களோட டெலிபோன் விற்குது திருமதி மீனா, நிற்கிறீங்களா இல்லையா? மீனா மைசூர் உங்களுடைய தொடர்பு கொள்ள முடியாமல் இருக்கின்றது, முயற்சி பண்ணி பாருங்கள். அவரை தொடர்ந்து வைபர் ஊடாக வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். அடே வணக்கம், அமெரிக்காவிலிருந்து கமலவேணி, நலமா இருக்கிறீங்களா? நேரத்து நேரம் சாப்பிட்றீங்களா? நேரத்து நேரம் குளிசல் போடுறீங்களா? எல்லாம் செய்யறீங்களா? உடம்ப கவனா பாருங்க, வெயிலுக்கு வியத்தொழுகும், கட்ட கொழுப்பு எல்லாம் கரையும். என்ன பாடல கேக்குறீங்க? அட்டேங்கப்பா, மாலை கருகளில் சோலை குயில் ஒன்று, நல்ல பாட்டு கேக்குறீங்க. அங்க போய் எல்லாம் உங்களுக்கு ஞானம் பிறந்துட்டு போலீங்க. என்ன எனக்கு தெரியா போல, நல்ல பாட்டு கேக்குறீங்க. மாலை கருக்களில் சோலை குயிலா, அப்படி ஒரு அருமையான பாடலை கேட்குறீங்க. விஜயகாந்தன் நடித்த படம், ராதிகாவோட சேர்ந்து சோபான்ற கதை. நாங்களும் உங்களோட மருந்து தந்துட்டு போனீங்க தானே, அந்த மருந்தை குடிச்சு நல்ல உற்சாகமாக கலகலப்பாக சந்தோஷமா. நாங்கள் வடிவு தான் எப்பயும் இந்த வடிவில்லாமே இருக்கிறோம் நாங்கள். அந்த மாதிரி நீங்களும் வடிவாக சாப்பிட்டு வடிவாக பால் கஞ்சி எல்லாம் குடிச்சு உங்களோட அத்தான் எப்படி இருக்கிறார்? பார்த்து ஒண்ணு அதான் நல்ல பிள்ளை, நீங்களும் போய் நில்லுங்க அவரோட. என்னன்னு சொன்னா அப்பதான் அந்த பயிர்கள் கூட காய்க்கும், உங்களோட வாயுக்கள் எல்லாம் அதில் நீங்க விடையக்கலாம், அதுக்கு நல்ல சுவாத்தியம். அந்த கிண்டி கொடுக்கணும், அதுல கிண்டி உள்ளுக்கு அந்த காத்துகள் எல்லாம் இருக்கும். அப்படியா? அந்த மாதிரி நன்றி. நீங்கள் நல்ல வேலை, நான் நீங்கள் மூன்று பேரை எடுக்கின்றனையும் பாத பொறுமையாக காத்திருந்த உங்கள் பொறுமைசாலிக்கு தன்மைக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கான பாடல், பெரிய பாடல் வருகின்றது. கேட்டு மாளுங்கள். மீனா உங்களுக்கு உதவி செய்திருக்கு, மீனாவுக்கு நன்றி. புலமைப்பித்தன் அவர்களுடைய கவிதை வரி, இளையராஜா அவருடைய இசை, யேசுதாசனுடைய குரல்.

0: பாடலை விரும்பிக் கொண்டிருந்தார் இலங்கையிலிருந்து திருமதி கமலமணி அவர்கள். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய மீனா வைபர் ஊடாக இணைந்திருக்கின்றார். வணக்கம் மீனா, நலமா இருக்கிறீங்களா? நலமா இருக்கிறீங்களா? நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். உங்களோட மருந்தோட என்ன பாடல கேட்க போறீங்க?
1: அரண்மனை படத்திலிருந்து
0: அந்த பாட்டு கேக்குறீங்களா? உங்களுக்காக அந்த பாடல் இல்லம் தேடி வருகின்றது.

கலந்து கொள்கின்றார் மித்ரி கிளையில் வசிக்கும் சோதி அண்ணா அவர்கள். அருமையான பாடல்களோடு இன்றைய நட்சத்திரம் வானிலைக்கு வலம் வர இருக்கின்றது. ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது என்றைய காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தேடி வந்த காலை பூந்தொண்டல். காலை பூந்தொண்டல் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்கள் அனைவருக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகள். நடைபெற்றது காலை பூந்தொண்டல். தொடர்ந்து மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரண வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தனிக்கன்குளம் பகுதியில் உள்ள வீடொன்றில் உறங்கிக் கொண்டிருந்த தம்பதியினர் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். இன்று அதிகாலை 2 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா அமைச்சரவை அந்தஸ்தை பயன்படுத்தி ஆதனத்தை அடாத்தாக ஆட்சி புரிந்துள்ளார் என்று யாழ்ப்பாண மாவட்ட நீதிமன்ற இடைக்கால கட்டளையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து நீர் ஆகாரமின்றி உண்ணாவிரதம் இருந்து உயிர்நீத்த தியாக தீபம் தெளிவனின் 39வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் யாழ்ப்பாணம் நல்லூரில் உணர்வெழுச்சியுடன் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் நினைவேந்தல் நிகழ்வுகளின் 10ஆம் நாள் நிகழ்வுகள் இன்று நல்லூரில் அமைந்துள்ள தியாக தீபம் தெளிவனின் நினைவிடத்தில் நடைபெற்றன. சுவிட்சர்லாந்துக்கும் இலங்கைக்கும் இடையிலான ராஜேந்திர உறவுகளின் 70 ஆண்டுகள் பூட்டிய முன்னிட்டு சுவிட்சர்லாந்து தூதரகம் யாழ்ப்பாணத்தில் 2 நாள் நிகழ்வொன்றை நடத்த உள்ளது. இந்த நிகழ்வு எதிர்வரும் அக்டோபர் 3 மற்றும் 4 தேதிகளில் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மையத்தில் நடைபெற உள்ளது. அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்டம் மூலம் மீதான விவாதம் இன்றும் நாளையும் நாடாளுமன்றத்தில் நடைபெறுகிறது. 22வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐக்கிய மக்கள் சக்தியினால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஆர்ப்பாட்டமும் கவனயீர்ப்பும் இன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. பத்திரமுள்ள பொல்துவ சந்தியில் அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்ட மூலத்துக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தி ஏற்பாடு செய்துள்ள போராட்டம் காரணமாக அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருந்தது. இந்த நாட்களில் நடத்தும் எதிர்ப்புகள், போராட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களின் போது சிறப்பு போலீஸ் பாதுகாப்பு தேவையில்லை என்றும் தற்போது வழங்கப்படும் போலீஸ் பாதுகாப்பே போதுமானது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கிறார். எதிர்வரும் 2029வது ஆண்டு நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசா அல்லது நாமல் ராஜபக்சாவே நிச்சயமாக நாட்டின் அடுத்த ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார்கள். மாறாக தற்போதைய ஜனாதிபதி ஆந்திரகுமார திசநாயக்கா மீண்டும் ஒருமுறை அதிகாரத்துக்கு வரமாட்டார் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கிரிடிகா பிரேமச்சந்திர குறிப்பிட்டிருக்கிறார். அனுஜனின் விடுதலைக்காக இனமத பேதமில்லாமல் அனைத்து சமூகங்களைச் சார்ந்த தலைவர்களும் பல முயற்சிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் இஸ்லாமிய சகோதரர்களை கோபமூட்டும் நோக்கத்தோடும் பொதுவெளியில் கருத்துக்கள் பகிரப்படுகின்றன. இது மிகவும் துரதிருஷ்டவசமானது என்று தமிழரசு கட்சியின் செயலாளரான ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் கவலை வெளியிட்டுள்ளார். சமூக ஊடக பதிவொன்றை அடிப்படையாக கொண்டு சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் அனுஜன் சிவராசாவின் உயிரை காப்பதற்கான ராஜேந்திர நடவடிக்கைகள் நேற்று உத்தியோகமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அனுஜன் சிவராஜா விவகாரத்தில் இலங்கை அரசு அதிகாரபூர்வமாக சவுதி அரேபிய அரசை நாடி கோரிக்கை விடுத்ததன் பின்னரே இந்த விவகாரத்தில் இந்திய அரசு அதன் முயற்சிகளை முன்னெடுக்க முடியும் என்று இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோய்யா பாராளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் தலைமையிலான தமிழர் முற்போக்கு கூட்டணியின் பிரதிநிதிகளிடம் குறிப்பிட்டிருக்கிறார். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை எதிர்கொண்டுள்ள 26 வயதான சிவராசா அனுஜனுக்கு மன்னிப்பை பெற்றுக் கொடுத்து அவரை விடுதலை செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக ஜனாதிபதி ஆந்திரகுமார திசநாயக்காவுடன் அவசர சந்திப்பொன்றை நடத்துமாறு இலங்கை தமிழரசு கட்சி கோரிக்கையை விடுத்திருக்கிறது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக சட்டத்தரணி ஹபீப் ரிபான் இன்று சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். 1979வது ஆண்டு 48வது இலக்க பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு பதிலாக புதிய சட்டம் மூலம் ஒன்று வர்த்தமானியில் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. பேராதனையில் விவசாய தினக்கழகத்தின் வருடாந்த மாநாடு எதிர்வரும் 30ஆம் தேதி நடைபெற உள்ளதாக விவசாய தினக்கழகத்தின் பணிப்பாளர் நாயகம் குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கை சுங்க திணைக்களம்
நிறுவனம் தனது முதலாவது தாளில்லா சுங்க பிரகடன முறைமையை வரும் அக்டோபர் முதலாம் தேதி முதல் உத்தியோகமாக தொடக்கி வைக்க இருக்கிறது. டிஜிட்டல் வருமான வரி பத்திர சுவைகள் தளத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள முக்கியமான கட்டமைப்பு மேம்பாடு காரணமாக எதிர்வரும் செப்டம்பர் 25ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரையான 4 நாட்களுக்கு இந்த சேவைகள் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகள் சாரதி அனுமதி பத்திரங்களை பெறுவதற்கான நடைமுறைகளை இலகுபடுத்தும் வகையில் முக்கிய கொள்கை மாற்றங்கள் மற்றும் சட்ட திருத்தங்களை மேற்கொள்ள நாடாளுமன்ற விசேட குழு பரிந்துரையை வழங்கியுள்ளது. சாரதி அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கு தேவையான மருத்துவ சான்றிதழ்களை வழங்கும் நடைமுறையை இலகுபடுத்தும் வகையில் புதிய டிஜிட்டல் முறைமை இன்று முதல் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. போலீஸ் நற்சான்றிதழ்கள் தொடர்பில் பொதுமக்கள் தகவல்களை விரைவாக பெற்றுக் கொள்வதற்கும் விசாரணைகளை இலகுபடுத்துவதற்கும் போலீஸ் தலைமையகம் விசேட நடவடிக்கை ஒன்றை எடுத்திருக்கிறது. இலங்கைக்கு கிடைக்கப்பெற இருந்த ஏறத்தாழ 10,000 வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கடந்த அரசாங்கங்களின் தான் தோன்றித்தனமான ஊழல் செயற்பாடுகள் காரணமாக இழக்கப்பட்டதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியத்தின் தலைவர் கோசல விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கிறார். புத்தல மொன்றாக்கலை பிரதான வீதியின் மககுடைய பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் வண்டியொன்றும் தனியார் பஸ் வண்டியொன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. கீகால மாவட்டம் கிந்துகல மன்னாங்கத்திய எல்லை பகுதியில் நீராடச் சென்ற 2 இளைஞர்கள் நீரில் மூழ்கியதில் ஒருவர் உயிரிழந்திருப்பதோடு மற்றொரு இளைஞர் காணாமல் போயிருப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. நுவரெலியா மாவட்ட செயலகத்தின் உத்தியோர்வ கடித தலைப்புகள் மற்றும் முத்திரைகளை போலியாக தயாரித்து அரசாங்க வேலைவாய்ப்புகள் வீடுகள் மற்றும் கடன்களை பெற்றுத் தருவதாக கூறி பொதுமக்களிடம் பணம் வசூலித்த 5 சந்தேக நபர்கள் நுவரெலிய கோட்ட குற்றப்புணர்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கைது செய்யப்பட்டவர்களில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 70 வயதுடைய நபர் ஒருவரும் நுவரெலியா ஹட்டன் மற்றும் கொட்டகலை ஆகிய பகுதிகளின் தகவல் தொடர்பு மையங்களை நடத்தி சென்ற நபர்களும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். அஸ்வசிம நிதி மோசடி தொடர்பில் நுவரெலியா மாவட்டம் நோர்வுட் பிரதேச செயலக பிரிவின் கீழ் இயங்கும் இளைஞர் மன்ற ஊழியர் ஒருவரும் அவரது மனைவியும் பணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார்கள். வெள்ளவத்தை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போது போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். வவுனியாவைச் சேர்ந்த ஆசிரியையும் கலை மற்றும் இலக்கிய துறைகளில் ஆர்வத்துடன் செயல்பட்டு வந்தவருமான வனிதா சேனாதி ராஜா நேற்று சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். நாட்டின் பல பகுதிகளில் அடுத்த சில மணித்தியாலங்களில் கனமழையுடன் பலத்த காற்று வீசக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. கிங்கங்கையின் கரையோரத்தில் அமைந்துள்ள தவலம நாகொட பத்தைகம மற்றும் வெளிவீட்டிய திவித்துரு ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளின் தாழ்ல பகுதிகளில் அடுத்த 24 மணித்தியாலங்களில் சிறிய அளவிலான வெள்ளநிலை ஏற்படக்கூடும் என்று நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பிலிப்பைன்ஸில் நடைபெற உள்ள சர்வதேச அழகி போட்டிகளில் இலங்கையை பிரதித்துவப்படுத்தி பங்கேற்பதற்காக சந்தீபா செவ்வினி மற்றும் நிமோஷா பிரேமச்சந்திர ஆகியோர் இன்று அதிகாலை கட்டுநாயக்கா சர்வதேச விமானத்திலிருந்து பிலிப்பைன்ஸ் நோக்கி புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். இந்திய செய்திகளில் ஒன்றிய அமைச்சரவையின் 2 ஆலோசனை கூட்டம் நேற்று தொடங்கியது. முதல் நாள் கூட்டத்தில் சீர்திருத்தங்கள் பெண்கள் இளைஞர்களுக்கான நலத்திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டிருக்கிறது. கர்நாடக அரசு அறிவித்துள்ள வறட்சி பாதித்த தாலுகாக்கள் பட்டியலில் விஜயபுரம் மாவட்டத்தில் உள்ள இண்டி மற்றும் சடதன தாலுகாக்கள் சேர்க்காமல் தவித்துள்ளதால் அதிருப்தி அடைந்துள்ள இண்டி தொகுதி ஆளுங்கட்சி சட்டப்பேரவை உறுப்பினர் ஜஸ்வந்த் ராய கவுடா தனது பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து சபாநாயகரிடம் கடிதம் கொடுத்ததால் பரபரப்பு நிலவுகிறது. ஒன்றிய மோடி அரசுக்கு பொது சிவில் சட்டம் என்பது சட்ட திருத்தத்துக்கான சாதனம் அல்ல, மாறாக சமூகத்தில் பிரிவினையையும் குழப்பத்தையும் ஏற்படுத்த பாரதிய ஜனதா பயன்படுத்தும் அரசியல் ஆயுதம் என்று காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. பாரதிய ஜனதா கட்சியும் தேர்தல் ஆணையமும் மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலை சூறையாடியது இப்போது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஞானேஷ்குமார் தலைமை தேர்தல் ஆணையராக அவர் நீடிக்கும் வரை நாடு தழுவிய போராட்டங்கள் நடைபெறும். உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட வேண்டும். பழைய வாக்காளர் பட்டியலை கொண்டு மேற்கு வங்கத்தில் மீண்டும் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி வலியுறுத்தியிருக்கிறார்.
நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட உள்ளூராட்சி ஆணையர் கட்டுமான இடத்தை ஆய்வு செய்ய சென்றபோது அவர் மீது நாய்கள் அவிழ்த்துவிட்டு அவரது பணிக்கு இடையூறு செய்ததற்காக இருவருக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் நீதிமன்ற அவமதிப்பு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இலங்கையைச் சேர்ந்த 50 வயது நிறைவடைந்த பெண்ணுக்கு செயற்கை கருத்தரிப்பு சிகிச்சைக்கு வயது வரம்பில் விலக்கு அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் சரக்கு கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் இந்திய மாலுமியொருவர் இறந்து போனார். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தின் 81வது உயர்நிலை அமர்வில் உலக தலைவர்கள் மத்தியில் உரையாற்றிய துருக்கி அதிபர் ரிசாப் தைப் எர்டோகன் காஷ்மீர் பிரச்சினை குறித்து பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. சாண்டா கிளாஸ் தொப்பியால் நீதிமன்றம் வரை சென்றிருக்கிறது ஒரு வேலையிட சர்ச்சை. இந்தியாவின் ஆக்ரா நகரில் அந்த சம்பவம் நடந்தது. தமக்கு கீழ் வேலை செய்யும் ஊழியர்களை சாண்டா தொப்பி அணிய கட்டாயப்படுத்தியதாக விக்ரம் சிங் என்ற நபர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. திருநங்கியான காளி சித்தார்த்த மடப்பள்ளி சுரப்பி மாற்று சிகிச்சையை தொடங்கிய போது ஓராண்டுக்குள் அறுவை சிகிச்சையை முடித்து விடலாம் என்று கனவு கண்டிருந்தார். இப்போது அந்த கனவு கலைந்து விட்டது. உத்தரப்பிரதேசத்தின் கிரேட்டர் நொய்டாவில் உள்ள யமுனா விரைவு சாலையில் இன்று அதிகாலை தூங்கும் வசதி கொண்ட சுற்றுலா பேருந்து ஒன்று தீப்பிடித்ததில் ஒரு பெண் உட்பட 9 பேர் தீயில் கருகி உயிரிழந்தார்கள். மேலும் பலர் காயமடைந்துள்ளார்கள். சபரிமலை கோவிலில் பாதுகாக்கப்பட்ட அறையில் வைத்திருந்த தங்க கிரீடம் திருடப்பட்டுள்ளது. போலி கிரீடத்தை வைத்துவிட்டு 1.5 கிலோ இடையிலான தங்க கிரீடம் திருடப்பட்டதான தகவல்கள் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து காவல்துறையினர் விசாரணைகளை தொடங்கியுள்ளார்கள். சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1080 ரூபாய் குறைந்து 112,000 ரூபாவுக்கும் கிராமுக்கு 135 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,000 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் எல்லினோ பருவநிலை நிகழ்வால் உலகளவில் கூடுதலாக 451 பேர் இறக்கலாம் என்று நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். வெப்பம் தொடர்பான காரணங்களால் அவர்கள் இறக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. CNN, MS Now, Politico ஆகிய நிறுவனங்களின் செய்தியாளர்களுக்கு வெள்ள மாளிகை உடனடியாக அனுமதி வழங்க வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். அந்த 3 ஊடக நிறுவனங்கள் மீதான அதிபர் டொனால்ட் டிரம்பின் தடை சட்டத்துக்கு புறம்பானது என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். ரோஹிங்கா அகதிகளை மியன்மாருக்கு திருப்பி அனுப்பும் திட்டத்தை கைவிடும்படி மனித உரிமை குழுக்கள் மலேசியாவுக்கு நெருக்குதல் அளிக்கின்றன. சுமார் 160 சமூக அமைப்புகள் இது தொடர்பான அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றன. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் ஈரானிய அதிபர் மசூத் பெசஸ்கியான் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் சாடியிருக்கிறார். போரால் தமது நாடு பாதிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். ஈரான் ஒருபோதும் யாருக்கும் அடிபணியாது, துடை துளைக்கப்படும் என்ற மிரட்டல்களுக்கு ஒருபோதும் ஈரான் சரணடையாது என்றும் பெசஸ்கியான் தனது உரையில் குறிப்பிட்டார். கூட்டத்தின் 2nd நாளில் உக்ரைனிய அதிபர் விளாடிமிர் செலஸ்கியும் உரையாற்றினார். மொஸ்கோ மீது பொருளாதார ரீதியில் தொடர்ந்து நெருக்குதலை அளிக்கும்படி அவர் உலக தலைவர்களை கேட்டுக்கொண்டார். ஐக்கிய நாடுகள் சபையில் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலஸ்கி நேற்று உரையாற்ற இருந்த சில மணி நேரங்களுக்கு முன்பாக அந்த நாட்டு தலைநகர் கீவ் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் குறைந்தது 2 பேர் உயிரிழந்து போனார்கள். சீன அதிபர் சிசி ஜின்பிங் அமெரிக்காவை சென்றடைந்திருக்கிறார். அவர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்புடன் முக்கிய சந்திப்பில் கலந்து கொள்ள இருக்கிறார். சிஐ டிரம்ப் விமானத்துக்கு சென்று வரவேற்றிருக்கிறார். ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி ஆல்பான்சி ஓபன் ஏ நிறுவனத்தின் தொழில்நுட்பம் ரகசிய அரசாங்க ஆவணங்களை ஊடுருவியிருப்பதாக கூறியிருக்கிறார். ஒரு அரசாங்க இணைய பக்கத்தை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அப்துமுறை நுழைந்திருப்பதாக கூறப்படுவது இது முதன்முறை சம்பவம். ஜூன் மாதம் நடந்ததாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் கிரீன்லாந்தில் அமெரிக்க ராணுவ செயற்பாட்டை விரிவுபடுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளார். டென்மார்க் கிரீன்லாந்து தலைவர்களுடன் டிரம்ப் ஒப்பந்தம் செய்திருக்கிறார். கம்போடிய பிரதமர் ஜூன் மனட் தமது நாடு அனைத்துலக மோசடி கும்பல்களுக்கு ஒருபோதும் பாதுகாப்பான புகலிடமாக இனி இருக்காது என்று கூறியிருக்கிறார். போரினால் உருகுலைந்துள்ள காசாவை மறுசீரமைக்கவும் அங்கு நிர்வாகத்தை நிலநிறுத்தவும் $245 கோடி மதிப்பிலான 6 மாத செயல்திட்டத்தை அமைதி வாரியம் முன்மொழிந்திருக்கிறது. குடும்பத்துடன் விடுமுறை சென்ற இடத்தில் நேர்ந்திருக்கிறது பெரும் சோகம். ஹோட்டலின் 4வது மாடி ஜன்னலிலிருந்து விழுந்து 3 வயது சிறுவன் உயிரிழந்து போனார்.
மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் குழந்தை பிறக்க தயாரானால் என்ன செய்வது? இங்கிலாந்தின் போர்செஸ்டரில் ஒரு தம்பதிக்கு அருகில் இருந்த கேவிசி உணவகமே உதவிக்கு வந்து உதவியை புரிந்து வெற்றிகரமாக குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறது. நெடுங்காலமாக விடையில்லாத கேள்விகளுக்கு முட்டையிலிருந்து கோழி வந்ததா, கோழியிலிருந்து முட்டை வந்ததா என்ற கேள்வியை உதாரணம் சொல்லிக் கொண்டிருந்த நிலையில் இங்கிலாந்து விஞ்ஞானிகள் இதற்கான விடையை தற்போது தேடி கண்டடைந்து விட்டார்கள். விளையாட்டுச் செய்திகளில், நெதர்லாந்து கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக முன்னாள் ஆஸ்திரேலிய வீரர் ஆஸ்லி நோப்கே நியமிக்கப்பட்டிருக்கிறார். சிம்பாவே வீரர் சிக்கந்தர் ராசா, அவருக்கு வயது 40 வயது. சர்வதேச கிரிக்கெட் சபையின் ஒருநாள் ஆல்ரவுண்டர்கள் தரவரிசையில் 2ஆம் இடத்துக்கு அவர் முன்னேறி அசத்தியுள்ளார். சிங்கப்பூர் ஓபன் மகளிர் டென்னிஸ் போட்டியில் ரஷ்யாவின் மீரா ஆட்ரிவா, கனடாவின் லைலா பெர்னாண்டோஸ் ஆகியோர் காலிறுதி சுற்றுக்கு நேற்று முன்னேறினார்கள். மகளிர் சாம்பியன் லீக் கால்பந்து போட்டியில் ரியல் மேட்ரிட் பாரிஸ் சென்ட் ஜெர்மன் அணிகள் நேற்று மோதிய ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் சமநிலையானது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பெண்களுக்கான 49 கிலோகிராம் எடைதூக்கம் போட்டியில் 3 உலக சாதனைகளை படைத்திருக்கிறது வடகொரியா. மேஜர் லீக் கால்பந்தாட்டத்தின் பெண் நடுவரிடம் தகாத முறையில் நடந்ததற்கும் இழிவுபடுத்தும் விதத்தில் பேசியதற்கும் அர்ஜென்டினா அணியின் பயிற்சியாளர் பணிநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 375.45 ரூபாய், இந்திய பிரமதியில் 109.15 ரூபாய், 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 329.85 ரூபாய், இந்திய பிரமதியில் 95.89 ரூபாய், 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 400.15 ரூபாய், இந்திய பிரமதியில் 116.32 ரூபாய், 1 ஐக்கிய ராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 436.78 ரூபாய், இந்திய பிரமதியில் 126.98 ரூபாய், 1 கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 233.90 ரூபாய், இந்திய பிரமதியில் 67.99 ரூபாய். கேட்டது மணிக்குந்தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரை விடி சூப்பர் ஸ்டோர் உமணத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் உமணமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்ச பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
3: அங்க போய் போத்தனா. ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காடி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
4: அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், பரிசு லாச்சப்பலில்
5: 11 13 rue Caille, 75 000 Paris.
4: வீட்டி சூப்பர் ஸ்டோர், காலா கோனே சாசலில்
5: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesse.
4: மேலதிக தொடர்புகளுக்கு வீட்டி கேஷ் அண்ட் கரி, பரிசு லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள வீடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் இன்றும் என்றும் வீடி கேஷ் அண்ட் கரி, வீடி சூப்பர் ஸ்டோர்.
6: நேரம் சரியாக 10:20 அக்கிராட்சத்தில் 9:20 அன்பர்களை 10:40 இன்றைய நட்சத்திர நிகழ்ச்சி வானிலையில் வளரும் வரும் அந்த நிகழ்ச்சியை தயாரிக்கின்றார் சோதி அண்ணா அவர்கள் மெட்ரிக்கிலிருந்து. தொடர்ந்து வானிலையில் வளம் பெறுகிறது பாரதி பாஸ்கர் அவர்கள் ஆற்றிய ஒரே ஒன்று, அதாவது ஒரு நொடி கோபம் பல வருட உறவுகளே தூக்கி எறிந்துவிடும் என்பதை தருகின்றார். சரி கேட்டு பார்ப்போம்.
7: சில வார்த்தைகள் வாயிலிருந்து வந்துருங்க, உறவுலையும் வரும் நட்புலையும் வரும். நட்புல வரும்போது அது அவ்வளவு பெருசா தெரியாது, அவன் தான் உளர்வேண்டா எப்பவுமே அவன் அப்படித்தான் விட்டுவோம் நாம. ஆனா உறவுல, அதுவும் சில முரண்பட்ட உறவுகள், இந்த மாமியார் மருமகள் மாதிரி, இந்த நாத்தனார் அண்ணி மாதிரி, இந்த மாதிரி சில உறவுகள் இருக்குல்ல, இந்த உறவுகள்ல ஒரு வார்த்தை தப்பா வந்துட்டு வர்றது சகஜம்தான், வந்துடும். அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சு தொங்க கூடாது. ஏன்னா ஒரு மனிதன் என்பது ஒரு வார்த்தை அல்ல, ஒரு மனிதன் என்பது ஒரு வார்த்தை அல்ல, அவன் நிறைய லேயர்ஸ் இருக்கு அவனுக்குள்ள அந்த நேரத்தில். அதனாலதான் ஜெயகாந்தன் அபாரமா ஒரு கதைக்கு தலைப்பு வச்சாரு, சில நேரங்களில் சில மனிதர்கள். இதுக்கு ஒரு உதாரணத்தை கம்பன் தான் சொன்னான், வேகமா சொல்ல நிறைய இருக்கு, ஆனா நான் சொல்ல போறது ஒரே ஒரு உதாரணம் தான். இந்த மாயமான பார்த்து சீதை ஆசைப்பட்டா, பொன் போல மின்னிட்டு ஒரு மான் வருது, அது வேணுங்கிறா. தம்பி வந்து வேணாம் அண்ணி வேணும் இது கூடாதுன்றான். நான் என் கணவன்கிட்ட கேட்கற போது தம்பி வந்து இது வேணாம்னு சொன்னா இன்னும் கூடுதலா பெண்ணுக்கு கோபம் வருத்தம் வரும். நீ இப்ப நாயக நீயே பற்றி நல்கலை போலும் ராமன்ட்ட, நீ தான் போய் பிடிச்சிட்டு வரணும்ன்றான். அவன் போயிட்டான், அந்த அங்க போய் அது கத்துது, மாரீசன் கத்துது, சீதா சீதா லக்ஷ்மணா லக்ஷ்மணான்னு கத்துது. இவளுக்கு பதட்டம் ஆயிருச்சு, ராமனுக்கு ஏதோ ஆயிருச்சு. தம்பி நீ போன, அவன் சொல்றான் எங்க அண்ணன்ல எதுவுமே ஆகாது அண்ணி, அவனுக்கு தெரியும் அண்ணனுடைய வீரம், அவனெல்லாம் யாரும் எதுவுமே செய்ய முடியாது அண்ணி, நீ பாரு சும்மா, நான் அவனுக்கு துணையா இருக்கேங்க. அவளுக்கு கோவம் வந்துருது, கோவம் வர்ற போதுதான் வார்த்தைகள்ல கண்ட்ரோல் வேணும் பாருங்க. உண்மையான கோவம் என்னன்னா வார்த்தைகளை விழுங்குவது தான் நல்ல கோவம். கம்பன் சொல்ல, ஒரு பகல் பழகினால் உயிரை வரால், குகனை வச்சு சொல்றா, ராமனோட ஒரு நாள் தான் பழகினான்ப்பா, உயிரை கொடுப்பேன்னு வந்து நிக்கிறான். பிறந்ததுல இருந்து அவன் கூட இருக்கியடா, அவன் அங்க கத்துறான், என் பக்கத்துல நிக்கிறியடா நீரு சொல்லிட்டான். என் பக்கத்துலன்றது அங்க இடத்துல பயங்கரமான ஒரு வார்த்தை. என் அயல் நிற்றியோ ஒரு நீ, எந்த ஒரு நீ, ராமனுக்காக உயிரை கொடுக்க கூடிய ஒரு நீ, அவன் காட்டுக்கு வந்ததுக்காக நீயும் காட்டுக்கு வந்த ஒரு நீ, அவனுக்காக குடிசைய வேஞ்சு கண்ண தூங்காம காவல் காத்த அந்த ஒரு நீ, இன்னைக்கு அந்த ஒரு நீ ஏன்பா என் பக்கத்துல நிக்கிறன்னு கேட்டுட்டான். இந்த வார்த்தையை பொறுக்க முடியாம போயிடுச்சு அந்த குழந்தை, குழந்தைதான் அது. அதுக்கு தெரியும் எங்க அண்ணனுக்கு எதுவுமே ஆகாதுன்னு அவனுக்கு தெரியும், அவன் அண்ணனுடைய வீரம் அவனுக்கு தெரியாத. ஆனா இவ சொன்ன சொல்லனுடைய வெம்மை பொறுக்க முடியாம போயிட்டான். அந்த நேரத்துல ராவணன் வந்து தூக்கி போயிட்டான். ராமன் திரும்பி வந்த உடனே லக்ஷ்மணன் கிட்ட, ஏண்டா வந்த அவளை விட்டு தனியா, அந்த இடத்துல நீங்க இருந்தா என்ன சொல்லிருப்பீங்க, உன் மனைவி என்ன என்ன சொல்லிட்டா தெரியுமா, அவளுக்கு இருக்கிறது நாக்கு இல்ல தேள் கொடுக்கு, அவளுக்கு அவ இருக்காளே வார்த்தை ரொம்ப சொல்லிருப்பீங்களா மாட்டீங்களா, லக்ஷ்மண் என்ன சொன்னான்? இல்ல உன் சத்தம் வந்த உடனே அண்ணி பயந்துட்டாங்க அண்ணா, அதனாலதான் அண்ணா வந்தேன். உடனே ராமன் சொல்ற, வா வா போய் பார்க்கலாம். போய் பார்த்தா சீதை இல்ல. அவன் சொல்ற, லக்ஷ்மண் ஏன்டா விட்டுட்டு வந்த நீ, ஏன்டா இப்படி பண்ணிட்ட நீ, அவ எங்கடா போனா? அப்போ சொல்லிருக்கணும்ல? சொல்லல. சரி, அதுக்கப்புறமா இவங்க சண்டைக்கு போய் அங்க சண்டையில இல்லாத லோல் பட்டு ஒரு நேரம் எல்லாம் முடிஞ்சிருச்சுடா, பட்டாபிஷேகம் முடிஞ்சுத. அன்னைக்கு அண்ணி என்ன சொல்லவே இல்லை சார், கடைசி மட்டும் சொல்லல சார். சரி, இதுல ஒரு பெரிய பாடம் இருக்கு பாருங்க. நமக்கு உறவுகள் வாழ வேண்டும் என்றால் சில சொற்களை நாம் விழுங்க வேண்டும். பார்க்கடலை கடைஞ்ச போது அமிர்தம் மட்டுமா வந்தது, விஷமும் வந்தது. எங்க சிவன் அந்த விஷத்தை விழுங்கி கழுத்துல வச்சுட்டார். குடும்பம் என்பது பார்க்கடல், அமிர்தமும் இருக்கும் விஷமும் இருக்கும். அமிர்தத்தை எல்லாரும் பங்கு போட்டுக்கலாம், ஆனா பெரும்பாலும் எல்லா குடும்பத்திலையும் யாரோ ஒருத்தர் அந்த விஷத்தை விழுங்கி தொண்டையிலே வைத்திருப்பதனால் தான் குடும்பங்கள் குடும்பமாக இருக்கிறது. நான் கெஞ்சி கேக்குற, குடும்பம் ரொம்ப முக்கியம். கம்பர்னு சொல்ல வர்றதே அவ்வளவுதான், குடும்பத்துக்கு தான் சொல்றான் அவன். ஆனா விஷத்தை விழுங்கணும். ஏன் நான் தான் விழுங்கணுமா? அவ விழுங்க கூடாத? ஏன் இவ விழுங்க கூடாதா? நான் தான் எழுச்சவ, ஈனாவானவ, என் தலையில எழுதியிருக்கா என்றால் எல்லா குடும்பத்திலும் யாரோ ஒரு ஈனாவான விஷத்தை விழுங்குவதனால் தான் குடும்பங்கள் குடும்பங்களாக இருக்கிறது. இங்க எங்க லக்ஷ்மண விழுங்கினா, யார பார்த்து சீதை கேட்டா? கம்பன்ல அது இல்ல, ஆனா நாட்டுப்புற ராமாயணங்கள்ல இருக்கு. சீதை நகையெல்லாம் தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டே போனா, ராவணன் போன போது குரங்கு அதெல்லாம் எடுத்து வச்சிருந்தது. தேடிக்கிட்டே வரும்போது இந்த நகையான்னு கேட்டா, ராமன் பார்த்தான். ஏ லக்ஷ்மணா பாருடா, இதுதானடா சீதையோட சுட்டி பாருடா. அண்ணா தெரியாதுண்ணா எனக்கு. ஏ இதுதானடா சீதையோட நெக்லஸ் பாருடா. அண்ணா எனக்கு தெரியாதுண்ணா. ஏ பாருடா அவளோட ஒட்டியானம் தானடா இது. அண்ணா எனக்கு தெரியாதுண்ணா. அவ வளையல் தாண்டா இது, நல்லா பாருடா. அண்ணா எனக்கு தெரியலண்ணா. இது அவள் காலில் போடுற சிலம்பு இதுதானே? ஆமா அண்ணா, அவளோட சிலம்பு. ஏண்டா, சுட்டி தெரியாது, தோடு தெரியாது, நெக்லஸ் தெரியாது, ஒட்டியானம் தெரியாது, காலில் போடுற சிலம்பு மாத்திரம் எப்படிடா உனக்கு தெரியும்? அவ காலை தாண்டி நான் பார்த்ததே இல்லைண்ணா. அந்த லக்ஷ்மண பார்த்துதான் சீதை சொன்னா, என் அயல் நெற்றியோ ஒரு நீ நின்ற இந்நிலை நெறியற்ற அன்று. என்ன தீச்சொல்! அந்த தீச்சொல்லை லக்ஷ்மண விழுங்கினான், அதனாலதான் உறவு இருந்தது. அப்போ உறவுகள் என்றால் இந்த மாதிரி சில பேர் சில விஷயங்கள்லாம் மறந்துடணும், விழுங்கிடணும், அப்போதான் உறவு இருக்குன்ற பெரிய பாடத்தை கம்பன் நமக்கு சொல்லலையா? இது மாதிரி இன்னும் ஆயிரம் உதாரணம் சொல்லலாம். ஒன்று போகிறோம், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். அப்போ உறவு தான் மிளிர்ந்ததுன்னு சொல்லிடலாமா? ஒன்று யோசிச்சிங்களா? ஒன்று யோசிச்சிங்களா? தம்பி அதை அழகாக சொல்லிட்டாரு. கம்பன் பெரிதும் போற்றியது எதை என்றால் உறவு தான். மாற்றுகிறது கிடையாது எனக்கு, ஆனால் தலைப்பு போற்றியது அல்ல. ஒரு சொல்ல போட்டாங்க, எது மிளிர்ந்தது? மிளிர்ந்தது என்றால் வானத்திலே தோன்றுகிறதே கதிரவன் சூரியன், அதுபோல எந்த நாளும் மாறாத ஒளியோடு எது திகழ்கிறது? நட்பு என்றதுக்கு இன்ஸ்டன்சஸே கம்மி தான். ஆனால் எதை நீங்கள் எடுத்தாலும் அதில் பிழை என்று ஒன்று கூட இல்லை. உறவுல மாறி மாறி வருது, ரொம்ப அபாரமா இருக்காங்க, ரொம்ப கீழ்த்தரமாவும் போயிடுறாங்க. யாரோ ஒருத்தர் விஷத்தை விழுங்குறாரு, யாரோ ஒருத்தர் அமிர்தத்தை விழுங்குறாரு, மாறி மாறி இருக்கு. ஏன்னா அதுதான் இயல்பு. நம்ம குடும்பங்கள் அப்படிதான் இருக்கும், நம்ம உறவுகள் அப்படித்தான் இருக்கும். அதை நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்றதுக்கு தான் கம்பெனி இவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதியிருக்க. சார், நெருப்புல இறங்க சொல்லிட்டான் சார் ராமன். சாதாரண சொல்லா சொன்னான், சாதாரண சொல்லா சொன்னான், நெருப்புல இறங்க சொல்லிட்டான். எல்லாம் முடிஞ்சது, அவ வந்தா. தயரதன் வந்து சொல்றான், என் பையன் நெருப்புல இறங்க திரும்ப வராரு வானத்துல இருந்து. உங்க சொன்னாங்க இல்ல, வானத்துல இருந்து தயரதன் திரும்பி வந்து சீதைட்ட சொல்றான், என் பையன் நெருப்புல இறங்க சொன்னான்றதுக்காக அவனை தப்பா நினைச்சிடாதம்மா, மற்றவர்களுக்கு புரியணும்ன்றதுக்காக தான் சொன்னான். சீதை முழுமையாக ராமனை ஏற்றுக்கொண்டான். இது சாத்தியமா என்றால் சாத்தியம். அன்பு சகலத்தையும் மன்னிக்கும், அன்பு சகலத்தையும் மன்னி. அதுதான் சில நேரங்களில் சில மனிதர்கள் சில நேரத்தில் ஏதோ ஒன்று சொல்லிடுவான், ஏதோ ஒன்று செஞ்சிருவான். அதுக்காக அவன் அப்படித்தான் பிராண்ட் பண்ணிடாதீங்க. அதுதான் எங்கள் வள்ளுவன் சொன்னான், குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். ஒரு மனுஷனை வேண்டான்னு தள்ளு, தப்பில்லை. ஆனால் குணம் நாடு குற்றம் நாடு எது ஜாஸ்தின்னு பாரு. குணம் நாடு ஜாஸ்தினா தள்ளாத, குற்றங்களோட ஏற்றுக்கோன்னு பொருள். அது அதான் சீதை செஞ்சா, உறவுக்கான பாடம். ஆனால் அது மிளர்கிறதா என்றால் அது மின்னி மின்னி மறைகிறது. தம்பி சொல்ற மாதிரி மின்னி மின்னி மறைகிறதே தவிர மிளறவில்லை. ஆனால் நட்பு எல்லா இடத்துலையும் அழ வச்சிடறான் சார் அந்த பாவி நம்மளை. எல்லா இடத்துலையும் அழ வச்சிடறான் சார். நீங்கள் அந்த சீனை மட்டும் இதை சொல்லிட்டா முடிஞ்சிடலாம் சார். அந்த சீனை மட்டும் இவன் இவன் சக்கரவர்த்தி திருமகன். காட்டுக்கு போனால் என்ன, எங்கே போனாலும் சிங்க சிங்கம் தான் சார். காட்டுக்கு போனால் என்ன, அவன் ராஜகுமாரன் தான். அவன் தான் அடுத்த அரசன், அவன்தான் ராமன், ராஜாதி ராஜன். முனிவர்கள் அத்தனை பேர் அவன் காலில் விழறதுக்காக நின்றுட்டு இருக்காங்க. வாசலில் வந்து நிற்கிறான் சார், வாசலில் வந்து அவன் நிற்கிறான். கம்பன் எழுதுறான், தேனும் மீனும் திருத்தி கொண்டு வந்திருக்கான். இவன் மீன்லாம் சாப்பிட மாட்டாள் அப்படிலாம் அவன் யோசிக்கவே இல்லை. அவன் சாப்பிட்றதுலையே எது பெஸ்ட்டோ அதை எடுத்துகிட்டு வந்திருக்கான் சார். அவன் எப்படி, கண்ணப்பன் குடிமிநாதனுக்கு தான் வேட்டையாடிய பன்றியினுடைய கறியை சமைத்து சமைச்சதோடு இல்லை, வாயில போட்டு பார்த்து எது நல்லா வெந்திருந்ததோ அதை எடுத்துட்டு போச்சோம். கண்ணப்பன் தலை பூ போடணும் சார், அவனுக்கு பூ கூட எல்லாம் இல்லை. கண்ணப்பனுக்கு பூ எடுத்து தலையில சுருக்கிட்டானோ. அபிஷேகத்துக்கு தண்ணி வேணும், தண்ணி மொழறதுக்கு சொம்பு இல்லை, வாயில தண்ணியை வச்சுக்கிட்டானோ. அந்த காலத்து வேடனுக்கும் இந்த கங்கை வேடனுக்கும் ஒண்ணுமே வித்தியாசம் கிடையாது சார், ரெண்டு பேரும் ஒண்ணுதான். அப்படிதான் வந்து நிக்கிறான். காலில் போட்டிருக்கிற செருப்பு, அவன் மேல இருக்கிற ட்ரெஸ், அவன் அவனுக்கு சிரிக்க தெரியாது சார். ஏன்னா அவனுக்கு யாரும் சொல்லி கொடுக்கல. நமக்கு ஒருத்தனை பிடிக்கலன்னா கூட ஹவ் ஆர் யூ, ஐ அம் ஃபைன், உள்ளுக்குள்ள ஏறிது போய் தோலை. ஆனால் நமக்கு நாகரிகம் நமக்கு என்ன சொல்லியிருக்கு, ரொம்ப ஐம் குட் ஹவ் ஆர் யூ, போ போ போ போ. அவனுக்கு சிரிக்க யாரும் சொல்லித்தரலன்னா அவனுக்கு நாகரிகம் கிடையாது. காரணம் இன்றியும் கடுமையாக விழுத்து பார்த்தானோ, அங்கே போய் கடுமையாக முழிச்சிட்டு நிற்கிறான். ஏன்னா அதுக்கு தெரியல சார், இந்த இடத்துக்கெல்லாம் போனால் இப்படி சிரிக்கணும், இப்படி பேசணும், அதில் சொல்லித்தரல சார். அவன் அங்கே போய் நிற்கிறான், நான் வாய் ஓட்டுவேன், நான் அடியேன், தேவா நின் கடல் சேவிக்க வந்தேன்னு ராமன்ட்ட சொல்றதா நினைஞ்சு லக்ஷ்மண்ட்ட சொல்லிட்டான். ராம யாரு லக்ஷ்மண் யாருன்னு தெரியல சார் அவனுக்கு. இலக்குவன் ஒரு பார்வை தான் பார்த்தான், ராமன்ட்ட போய் சோன்சோ சோன்சோ அதெல்லாம் சொல்லல, தாயினும் நல்லான்ட்டான். ஒரே வார், அம்மாவோட நல்லவன்பா, அப்படி போய் நின்னான் சார். அந்த அவனை பார்த்து தான் சார் தோழமை. அந்த தோழமைன்ற சொல்லி அவர் சொன்னார் ஒரு இடத்துல தான் வருதுன்னு. ஆனால் திருமங்கை ஆழ்வார் சொல்லிட்டாரு, ராமன் வந்து தோழன் குகனுக்குன்னு சொல்லிட்டார். அதை சீதை நினைச்சு பார்க்கிறான், அந்த குகனுக்கு கூட இடம் கொடுத்தானே, வாழி நண்பினை உன்னி மயங்குவாள்னு கம்பன. ராமனை பிரிஞ்சு நெஞ்சு கொதிக்குது. ராமனை பத்தி நினைச்சு நினைச்சு பாக்குறா, நாவாய் ஓட்டுகிற குகனை இவன் என் நண்பன் சொன்னானேன்னு அவன் நினைச்சு பாக்குறான். அந்த நட்பு எத்தனை புனிதமான. திருசடைக்கும் சீதைக்கும் இருந்த நட்பு. திருசடை தூங்கி கனவு கண்டுதா சொல்றா, அவளுக்கு நிஜமாவே கனவு வந்ததா யாருக்கு தெரியும், சும்மா கப்சாவா கூட இருக்கலாம். சீதை சந்தோஷமா இருக்கணும்னு கூட அவன் சொல்லியிருக்கலாம், என் கனவுல ராவணன் தோத்து போறான், ராமன் ஜெயிக்கிறான். அது வந்துட்டே இருக்கும்போது இவங்கெல்லாம் சேர்ந்து என்னை எழுப்பி விட்டாங்க. நான் சீதை சொன்னாளா, இன்னமும் துயில்க என்று இருகை கூப்பினாள். தூக்கத்தை தொடரலாம், கனவை தொடர முடியுமா? தூக்கத்தை தொடரலாம், அதே கனவு விட்டு இடத்துல திரும்பி வரதுக்கு சினிமாவா? ஆனா சீதைக்கு ஆசை, திரும்பவும் தூங்கி அந்த கனவு உனக்கு வந்து அது என்னன்னு எனக்கு சொல்லு. நீ திருசடையின ஒருத்தி இல்லைன்னா சீதையால அந்த 10 மாசத்தை அங்க வாழ முடியாது. அது நட்பு, அது நட்பு. அப்போ உறவு என்பதை கம்பன் முக்கியமான செய்தியா அவதான் வைக்கிறான். அதுல நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும்பா. நான் சொன்ன மாதிரி பார்க்கடல் மாதிரி எல்லாம் வரும் அதுல இருந்து, நீ எடுத்து வச்சுக்க. தாங்கு தாங்கு தாங்கு, அதுதான் கம்பன் சொல்றான், உறவில் தாங்கு. வார்த்தைகளை தாங்கு, துரோகத்தை தாங்கு. சில பேர் மாறிடுவாங்க, கைகை மதி எப்படி இருந்தவன் எப்படி மாறினா, தாங்கு, அப்பதான் உறவுகள் இருக்கும். இதுதான் அவன் சொல்ல வந்த விஷயம். இந்த பாடத்தை எடுத்துக்கணும். ஆனா எது மிளர்கிறது என்றால், எங்கே தேடி தேடி தேடி போகிற நட்புல ஏதாவது ஒரு குறை இருக்கா? ஏதாவது அவங்க சொன்னாங்க, விபீஷணன் வந்து இளையவர் கவித்த மோலி என்னையும் கவித்தின்னு சொன்னானே, விபீஷணன் நாட்டுக்காக தானே வந்தான். எனக்கு அப்படி தோணலை, அவன் சரணடைய வந்தான் சார், அவன் சரணடைய வந்தான். இளையவர் கவித்த மோலி எது தெரியுமா? பரதனுக்கு கொடுத்த செருப்பை எனக்கு கொடுறா ராமான்னு கேட்டான். நாட்டை கேட்கல, இவன் நாட்டை கொடுத்தான், அது வேற விஷயம். நட்பில் எங்க பார்த்தாலும் எந்த விதமான ஃப்ளாஸ் மேலே, சுக்ரீவன்ட்ட ஃப்ளாஸில் இருந்தது, நிறைய இருந்தது, நிறைய இருந்தது. ஆனால் அந்த சுக்ரீவன் தான் ராவணனை பார்த்த உடனே பாஞ்சு போய் கடிச்சிட்டு திரும்பி வந்தான் பாருங்க. என் நண்பனுடைய மனைவியாடைய எடுத்துட்டு போனன்னு பாஞ்சான் பாருங்க. ஏன்னா அவன் வானர், அவனுடைய சுபாவப்படி அவன் இருந்தான். அப்ப தேடி தேடி பார்க்கிற போது இறுதியில் நிறைவாக கண்ணுக்கு தெரிவது ஜடாயுவினுடைய பெருநட்பு, பெருநட்பு. சாதாரண நட்பா அது? அந்த நண்பன் இல்லை என்று கேட்ட உடனே ஜடாயு அழுகிறது. அதுக்கப்புறம் ராவணன் தூக்கிட்டு போறப்போ ஜடாயு சொன்ன பாரு, சார் நீங்கள்லாம் வாய்ப்பு இருந்தா பரோடால இருக்கிற ஒரு மியூசியம்ல ரவிவர்மாவுடைய ஒரு பெயிண்டிங் இருக்கு, ராவணனோடு ஜடாயு சண்டை போடுகிற ஒரு காட்சியை ரவிவர்மா வரைஞ்சிருக்கார், ஒரு ஒரு 20 அடி பெயிண்டிங். அதனுடைய ரக்கை அப்படியே வெட்டுறான், சந்திரஹாசம் என்ற அந்த வாழ்நாள் அப்படியே துணிக்கிறான். ஒரு பறவைக்கு ஒரு சிறகு போனால் அந்த பறவையில் என்ன பாக்கி இருக்கு? ரத்தம் கொட்டுது. ரத்தம் கொட்டுகிற நேரத்திலே கூட கீழே விழாமல் ராவணனை பிடித்து இழுக்கிறான் ஜடாயு. அதுதான் அந்த காட்சி. ஏன் சார் வயசான பறவை ராவணனோட சண்டை போடணும்னா? ஏன், ஐயோ என் நண்பனுடைய மருமகளை நீ எடுத்துட்டு போறியேடான்னு சண்டை போடுறான் ஜடாயு. நட்புனா அப்படித்தான், எனக்கு சக்தி இருக்கான்னு அது யோசிக்காது. அந்த நேரத்தில் என் நண்பனுக்காக என் உயிரையும் கொடுப்பேன்னு தான் நட்பு யோசிக்கும்.

0: மாதிரி இருக்கு.
1: உண்மை குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல் விற்பனை முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள் செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை பண முதலீட்டு சேவைகள் உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் வன்கூவர் நகரில் வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778 994 23

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 10:39 ஐக்கிய ராஜ்யத்தில் 9:39. இந்த நேரத்தில் வானொலியில் இன்றைய நட்சத்திரம், இந்திய நட்சத்திரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கு ஆவலோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக அளப்பா இருக்கின்றோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இரவினை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு பிரதி வியாழக்கிழமை நேயர்களின் ஆக்கத்தினூடாக வானொலியில் வலம் பெறுகின்றது 10:40 to 11:00 வரை. இன்றைய நட்சத்திரமாக ஜொலிக்க இருப்பவர் யார் என்பதை நீங்களே கண்டுபிடிங்கள். அன்புறவுகளே, பாடல் திரிவுகளை எங்களுக்காக பிரான்ஸ் மித்ரி இருந்து திரு சோடியன் அவர்கள் எழுதி அனுப்பியிருக்கின்றார். அவர்களுக்கும் அவரது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு முதலில் அவர் எழுதிய பாடல்

நேரம் சரியாக 10:44 ராஜ்யத்தில் 9:44. அந்த உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பர்சலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருப்பவர் யார் என்பதை நீங்களே கண்டுபிடிங்கள். அந்த உறவுகளே, பாடல் தெரிவுகளை எங்களுக்காக எழுதி அனுப்பியிருக்கின்றார். மிட்டனுக்கிலேயே மித்ரி மாரிஸிலிருந்து சகோதரர் சோதி அண்ணா அவர்கள், அவர்களுக்கும் அவது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அவர் தெரிவித்திருக்கும் அடுத்த பாடல் இதோ வானலையில் மலர்கின்றது.

0: பாடலை கேட்கும் போது எல்லோர் மனதையும் கொள்ளை கொண்ட பாடல்கள்.
1: கவிதை
0: நாடி
1: ஓடு இன்பமே.

0: எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு.
1: அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் இன்று மிட்டரி முரேஸ் நகரில் இருந்து சகோதரர் சோதியன் அவர்கள் எழுதி அனுப்பிய பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அவர் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடல்

0: அந்த உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருப்பவர் யார் என்பதை நீங்களே சொல்லுங்கள். அன்பு உறவுகளே, அருமையான பாடல், தத்துவ பாடல், எல்லோருக்கும் ஞானம் பிறக்கும் இந்த பாடலை கேட்டதற்கு. இந்த பாடலை தெரிவு செய்து எங்களுக்காக அனுப்பிய சகோதரர் சோதி அவர்களுக்கு இந்திய நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து வரும் பாடல்
1: தெய்வீகம்.

கவிஞர் மருதகாசி அவர்களுடைய கவிதை வரி அன்புடவர்களே, இந்த படத்திற்கு இசையமைத்தவர் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் தெரியவில்லை, மாஸ்டர் வேணு என்பவர். ஒரு கைவிரலும் விட்டு எண்ணக்கூடிய தமிழ் திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கின்ற ஒரு பெற்ற இசையமைப்பாளர்.

0: எத்தனை கவிஞர்கள் அங்கு இருந்து, மாயவநாதன், மருதகாசி, சுரதா,
1: கள்ளிப்பூ.

அதுதான் சே அவர்களுடைய சதவீத விவசாய குடும்பத்தில் வந்த ஒரு கவிஞர். டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்கள் இந்த பாடலை பாடியிருக்கின்றார். அடுத்து சோதி அண்ணா அவனுடைய தெரிவில் வரும், அதாவது மிட்டரி மொரிஸ் பகுதியில் வசிக்கும் சோதி அண்ணா அவர்கள் ஆக்கங்களை எழுதி அனுப்புவதில் நல்லவர். ஏதோ அவர் தெரிவு செய்த அடுத்த பாடல் உங்களை எங்கேயோ கொண்டு போய் சேர்க்கப் போகின்றது. காமோ ஷெரீப் அவர்களுடைய கவிதை வரி.

இன்றைய நட்சத்திரமாக ஒளித்துக் கொண்டிருப்பவர் யார் என்பதை நீங்களே கண்டுபிடித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். நண்பர்களே, நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நல்ல முத்து ஒன்று வருகின்றது. முத்தாகல ரத்னமா மருந்துகாசி அவர்களுடைய கவிதை வரி, டாக்டர் சீதாளி அவர்களுடைய

நாற்பது வருடங்களுக்கு எங்களுக்காக எழுதி அனுப்பிய சோதி அவர்களுக்கும் எங்கள் இதே நிறைந்த நன்றிகளை. பாடலை ரசித்து கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருந்த டாக்டர் சிவாலி எஸ் கோவிந்த்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷன் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷா கோனிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தனிக்கன்குளம் பகுதியில் உள்ள வீடொன்றில் உறங்கிக் கொண்டிருந்த தம்பதியினர் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். இன்று அதிகாலை 2 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா அமைச்சரவை அந்தஸ்தை பயன்படுத்தி ஆதனத்தை அடாத்தாக ஆட்சி புரிந்துள்ளார் என்று யாழ்ப்பாண மாவட்ட நீதிமன்ற இடைக்கால கட்டளையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து நீர் ஆகாரமின்றி உண்ணாவிரதம் இருந்து உயிர்நீத்த தியாக தீபம் தெளிவனின் 39வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் யாழ்ப்பாணம் நல்லூரில் உணர்வெழுச்சியுடன் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் நினைவேந்தல் நிகழ்வுகளின் 10ஆம் நாள் நிகழ்வுகள் இன்று நல்லூரில் அமைந்துள்ள தியாக தீபம் தெளிவனின் நினைவிடத்தில் நடைபெற்றன. சுவிட்சர்லாந்துக்கும் இலங்கைக்கும் இடையிலான ராஜேந்திர உறவுகளின் 70 ஆண்டுகள் பூட்டியை முன்னிட்டு சுவிட்சர்லாந்து தூதரகம் யாழ்ப்பாணத்தில் 2 நாள் நிகழ்வொன்றை நடத்த உள்ளது. இந்த நிகழ்வு எதிர்வரும் அக்டோபர் 3 மற்றும் 4 தேதிகளில் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மையத்தில் நடைபெற உள்ளது. அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்டம் மூலம் மீதான விவாதம் இன்றும் நாளையும் நாடாளுமன்றத்தில் நடைபெறுகிறது. 22வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐக்கிய மக்கள் சக்தியினால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஆர்ப்பாட்டமும் கவன ஈர்ப்பும் இன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. பத்திரமுள்ள பொதுவ சந்தியில் அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்ட மூலத்துக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தி ஏற்பாடு செய்துள்ள போராட்டம் காரணமாக அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசலம் ஏற்பட்டிருந்தது. இந்த நாட்களில் நடத்தும் எதிர்ப்புகள், போராட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களின் போது சிறப்பு போலீஸ் பாதுகாப்பு தேவையில்லை என்றும் தற்போது வழங்கப்படும் போலீஸ் பாதுகாப்பே போதுமானது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கிறார். எதிர்வரும் 2029வது ஆண்டு நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசா அல்லது நாமல் ராஜபக்சாவே நிச்சயமாக நாட்டின் அடுத்த ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார்கள். மாறாக தற்போதைய ஜனாதிபதி ஆந்திரகுமார திசநாயக்கா மீண்டும் ஒருமுறை அதிகாரத்துக்கு வரமாட்டார் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கிரிடிகா பிரேமச்சந்திர குறிப்பிட்டிருக்கிறார். அனுஜனின் விடுதலைக்காக இனமத பேதம் இல்லாமல் அனைத்து சமூகங்களை சார்ந்த தலைவர்களும் பல முயற்சிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் இஸ்லாமிய சகோதரர்களை கோபமூட்டும் நோக்கத்தோடும் பொதுவெளியில் கருத்துக்கள் பகிரப்படுகின்றன. இது மிகவும் துரதிருஷ்டவசமானது என்று தமிழரசு கட்சியின் செயலாளரான ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் கவலை வெளியிட்டுள்ளார். சமூக ஊடக பதிவொன்றை அடிப்படையாக கொண்டு சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் அனுஜன் சிவராசாவின் உயிரை காப்பதற்கான ராஜேந்திர நடவடிக்கைகள் நேற்று உத்தியோகமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அனுஜன் சிவராஜா விவகாரத்தில் இலங்கை அரசு அதிகாரபூர்வமாக சவுதி அரேபிய அரசை நாடி கோரிக்கை விடுத்ததன் பின்னரே இந்த விவகாரத்தில் இந்திய அரசு அதன் முயற்சிகளை முன்னெடுக்க முடியும் என்று இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோய்யா பாராளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் தலைமையிலான தமிழர் முற்போக்கு கூட்டணியின் பிரதிநிதிகளிடம் குறிப்பிட்டிருக்கிறார். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை எதிர்கொண்டுள்ள 26 வயதான சிவராசா அனுஜனுக்கு மன்னிப்பை பெற்றுக் கொடுத்து அவரை விடுதலை செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக ஜனாதிபதி ஆந்திரகுமார திசநாயக்காவுடன் அவசர சந்திப்பொன்றை நடத்துமாறு இலங்கை தமிழரசு கட்சி கோரிக்கையை விடுத்திருக்கிறது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக சட்டத்தரணி ஹபீப் ரிபான் இன்று சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். 1979வது ஆண்டு 48வது இலக்க பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு பதிலாக புதிய சட்டம் மூலம் ஒன்று வர்த்தமானியில் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. பேராதனையில் விவசாய திணைக்கழகத்தின் வருடாந்த மாநாடு எதிர்வரும் 30ஆம் தேதி நடைபெற உள்ளதாக விவசாய திணைக்கழகத்தின் பணிப்பாளர் நாயகம் குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கை சுங்க திணைக்களம் தனது முதலாவது தாளில்லா சுங்க பிரகடன முறைமையை வரும் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் உத்தியோகமாக தொடக்கி வைக்க இருக்கிறது.
டிஜிட்டல் வருமான வரி பத்திர சுவைகள் தளத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள முக்கியமான கட்டமைப்பு மேம்பாடு காரணமாக எதிர்தினம் செப்டம்பர் 25ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரையான 4 நாட்களுக்கு இந்த சேவைகள் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகள் சாரதி அனுமதி பத்திரங்களை பெறுவதற்கான நடைமுறைகளை இலகுபடுத்தும் வகையில் முக்கிய கொள்கை மாற்றங்கள் மற்றும் சட்ட திருத்தங்களை மேற்கொள்ள நாடாளுமன்ற விசேட குழு பரிந்துரையை வழங்கியுள்ளது. சாரதி அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கு தேவையான மருத்துவ சான்றிதழ்களை வழங்கும் நடைமுறையை இலகுபடுத்தும் வகையில் புதிய டிஜிட்டல் முறைமை இன்று முதல் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. போலீஸ் நெட் சான்றிதழ்கள் தொடர்பில் பொதுமக்கள் தகவல்களை விரைவாக பெற்றுக் கொள்வதற்கும் விசாரணைகளை இலகுபடுத்துவதற்கும் போலீஸ் தலைமையகம் விசேட நடவடிக்கை ஒன்றை எடுத்திருக்கிறது. இலங்கைக்கு கிடைக்கப்பெற இருந்த ஏறத்தாழ 10,000 வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கடந்த அரசாங்கங்களின் தான் தோன்றித்தனமான ஊழல் செயற்பாடுகள் காரணமாக இழக்கப்பட்டதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியத்தின் தலைவர் கோசல விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கிறார். புத்தல மொன்றாக்கலை பிரதான வீதியின் மககுடைய பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் வண்டியொன்றும் தனியார் பஸ் வண்டியொன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. கீகால மாவட்டம் கிந்துகல மன்னாங்கெத்திய எல்லை பகுதியில் நீராடச் சென்ற 2 இளைஞர்கள் நீரில் மூழ்கியதில் ஒருவர் உயிரிழந்திருப்பதோடு மற்றொரு இளைஞர் காணாமல் போயிருப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. நுவரெலியா மாவட்ட செயலகத்தின் உத்தியோர்வ கடித தலைப்புகள் மற்றும் முத்திரைகளை போலியாக தயாரித்து அரசாங்க வேலைவாய்ப்புகள் வீடுகள் மற்றும் கடன்களை பெற்றுத் தருவதாக கூறி பொதுமக்களிடம் பணம் வசூலித்த 5 சந்தேகநபர்கள் நுவரெலிய கோட்ட குற்றப்புணர்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கைது செய்யப்பட்டவர்களில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 70 வயதுடைய நபர் ஒருவரும் நுவரெலியா ஹட்டன் மற்றும் கொட்டகலை ஆகிய பகுதிகளின் தகவல் தொடர்பு மையங்களை நடத்தி சென்ற நபர்களும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். அஸ்வசிம நிதி மோசடி தொடர்பில் நுவரெலியா மாவட்டம் நோர்வுட் பிரதேச செயலக பிரிவின் கீழ் இயங்கும் இளைஞர் மன்ற ஊழியர் ஒருவரும் அவரது மனைவியும் பணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார்கள். வெள்ளவத்தை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போது போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். வவுனியாவைச் சேர்ந்த ஆசிரியையும் கலை மற்றும் இலக்கிய துறைகளில் ஆர்வத்துடன் செயல்பட்டு வந்தவருமான வனிதா சேனாதி ராஜா நேற்று சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். நாட்டின் பல பகுதிகளில் அடுத்த சில மணித்தியாலங்களில் கனமழையுடன் பலத்த காற்று வீசக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. கிங்கங்கையின் கரையோரத்தில் அமைந்துள்ள தவலம நாகொட பத்தைகம மற்றும் வெளிவீட்டிய திவித்துரு ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளின் தாழ்ந்த பகுதிகளில் அடுத்த 24 மணித்தியாலங்களில் சிறியளவிலான வெள்ளநிலை ஏற்படக்கூடும் என்று நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பிலிப்பைன்ஸில் நடைபெற உள்ள சர்வதேச அழகி போட்டிகளில் இலங்கையை பிரதித்துவப்படுத்தி பங்கேற்பதற்காக சந்தீபா செவ்வினி மற்றும் நிமோஷா பிரேமச்சந்திர ஆகியோர் இன்று அதிகாலை கட்டுநாயக்கா சர்வதேச விமானத்திலிருந்து பிலிப்பைன்ஸ் நோக்கி புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். இந்திய செய்திகளில், ஒன்றிய அமைச்சரவையின் 2 நாள் ஆலோசனை கூட்டம் நேற்று தொடங்கியது. முதல் நாள் கூட்டத்தில் சிறுத்தைகள், பெண்கள், இளைஞர்களுக்கான நலத்திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டிருக்கிறது. கர்நாடக அரசு அறிவித்துள்ள வறட்சி பாதித்த தாலுகாக்கள் பட்டியலில் விஜயபுரம் மாவட்டத்தில் உள்ள இண்டி மற்றும் சடதன தாலுகாக்கள் சேர்க்காமல் தவித்துள்ளதால் அதிருப்தி அடைந்துள்ள இண்டி தொகுதி ஆளுங்கட்சி சட்டப்பேரவை உறுப்பினர் ஜஸ்வந்த் ராய கவுடா தனது பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து சபாநாயகரிடம் கடிதம் கொடுத்ததால் பரபரப்பு நிலவுகிறது. ஒன்றிய மூடிய அரசுக்கு பொது சிவில் சட்டம் என்பது சட்ட திருத்தத்துக்கான சாதனம் அல்ல, மாறாக சமூகத்தில் பிரிவினையையும் குழப்பத்தையும் ஏற்படுத்த பாரதிய ஜனதா பயன்படுத்தும் அரசியல் ஆயுதம் என்று காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. பாரதிய ஜனதா கட்சியும் தேர்தல் ஆணையமும் மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலை சூறையாடியது இப்போது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஞானேஷ்குமார் தலைமை தேர்தல் ஆணையராக அவர் நீடிக்கும் வரை நாடு தழுவிய போராட்டங்கள் நடைபெறும். உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட வேண்டும். பழைய வாக்காளர் பட்டியலை கொண்டு மேற்கு வங்கத்தில் மீண்டும் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி வலியுறுத்தியிருக்கிறார். நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட உள்ளூராட்சி ஆணையர் கட்டுமான இடத்தை ஆய்வு செய்ய சென்றபோது அவர் மீது நாய்கள் அவிழ்த்துவிட்டு அவரது பணிக்கு இடையூறு செய்ததற்காக இருவருக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் நீதிமன்ற அவமதிப்பு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது.
இலங்கையைச் சேர்ந்த 50 வயது நிறைவடைந்த பெண்ணுக்கு செயற்கை கருத்தரிப்பு சிகிச்சைக்கு வயது வரம்பில் விலக்கு அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கோர்முஸ் நீரிணையில் சரக்கு கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் இந்திய மாலுமியொருவர் இறந்து போனார். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தின் 81வது உயர்நிலை அமர்வில் உலகத் தலைவர்கள் மத்தியில் உரையாற்றிய துருக்கி அதிபர் ரிசாப் தைப் எர்டோகன் காஷ்மீர் பிரச்சினை குறித்து பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. சாண்டா கிளாஸ் தொப்பியால் நீதிமன்றம் வரை சென்றிருக்கிறது ஒரு வேலையிட சர்ச்சை. இந்தியாவின் ஆக்ரா நகரில் அந்த சம்பவம் நடந்தது. தமக்கு கீழ் வேலை செய்யும் ஊழியர்களை சாண்டா தொப்பி அணிய கட்டாயப்படுத்தியதாக விக்ரம் சிங் என்ற நபர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. திருநங்கியான காலி சித்தார்த்த மடப்பள்ளி சுரப்பி மாற்று சிகிச்சையை தொடங்கிய போது ஓராண்டுக்குள் அறுவை சிகிச்சையை முடித்து விடலாம் என்று கனவு கண்டிருந்தார். இப்போது அந்த கனவு கலைந்து விட்டது. உத்தரப்பிரதேசத்தின் கிரேட்டர் நொய்டாவில் உள்ள யமுனா விரைவு சாலையில் இன்று அதிகாலை தூங்கும் வசதி கொண்ட சுற்றுலா பேருந்து ஒன்று தீப்பிடித்ததில் ஒரு பெண் உட்பட 9 பேர் தீயில் கருகி உயிரிழந்தார்கள். மேலும் பலர் காயமடைந்துள்ளார்கள். சபரிமலை கோவிலில் பாதுகாக்கப்பட்ட அறையில் வைத்திருந்த தங்க கிரீடம் திருடப்பட்டுள்ளது. போலி கிரீடத்தை வைத்துவிட்டு 1.5 கிலோ இடையிலான தங்க கிரீடம் திருடப்பட்டதான தகவல்கள் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து காவல்துறையினர் விசாரணைகளை தொடங்கியுள்ளார்கள். சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1080 ரூபாய் குறைந்து 112,000 ரூபாவுக்கும் கிராமுக்கு 135 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,000 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் எல்லினோ பருவநிலை நிகழ்வால் உலகளவில் கூடுதலாக 451 பேர் இறக்கலாம் என்று நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். வெப்பம் தொடர்பான காரணங்களால் அவர்கள் இறக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. CNN, MS Now, பொலிட்டிகோ ஆகிய நிறுவனங்களின் செய்தியாளர்களுக்கு வெள்ள மாளிகை உடனடியாக அனுமதி வழங்க வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். அந்த 3 ஊடக நிறுவனங்கள் மீதான அதிபர் டொனால்ட் டிரம்பின் தடை சட்டத்துக்கு புறம்பானது என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். ரோஹிங்கா அகதிகளை மியான்மாருக்கு திருப்பி அனுப்பும் திட்டத்தை கைவிடும்படி மனித உரிமை குழுக்கள் மலேசியாவுக்கு நெருக்குதல் அளிக்கின்றன. சுமார் 160 சமூக அமைப்புகள் இது தொடர்பான அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றன. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் ஈரானிய அதிபர் மசூத் பெசஸ்கியான் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் சாடியிருக்கிறார். போரால் தமது நாடு பாதிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். ஈரான் ஒருபோதும் யாருக்கும் அடிபணியாது, துடைத்துளைக்கப்படும் என்ற மிரட்டல்களுக்கு ஒருபோதும் ஈரான் சரணடையாது என்றும் பெசஸ்கியான் தனது உரையில் குறிப்பிட்டார். கூட்டத்தின் 2 நாளில் உக்ரைனிய அதிபர் விளாடிமிர் செலஸ்கியும் உரையாற்றினார். மொஸ்கோ மீது பொருளாதார ரீதியில் தொடர்ந்து நெருக்குதலை அளிக்கும்படி அவர் உலகத் தலைவர்களை கேட்டுக்கொண்டார். ஐக்கிய நாடுகள் சபையில் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலஸ்கி நேற்று உரையாற்ற இருந்த சில மணி நேரங்களுக்கு முன்பாக அந்த நாட்டு தலைநகர் கீவ் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் குறைந்தது 2 பேர் உயிரிழந்து போனார்கள். சீன அதிபர் சிசி ஜின்பிங் அமெரிக்காவை சென்றடைந்திருக்கிறார். அவர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்புடன் முக்கிய சந்திப்பில் கலந்து கொள்ள இருக்கிறார். சிஐ டிரம்ப் விமான நிலையத்துக்கு சென்று வரவேற்றிருக்கிறார். ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி ஆல்பான்சி ஓபன் ஏ நிறுவனத்தின் தொழில்நுட்பம் ரகசிய அரசாங்க ஆவணங்களை ஊடுருவியிருப்பதாக கூறியிருக்கிறார். ஒரு அரசாங்க இணைய பக்கத்தை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அத்துமீறி நுழைந்திருப்பதாக கூறப்படுவது இது முதன்முறை சம்பவம். ஜூன் மாதம் நடந்ததாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் கிரீன்லாந்தில் அமெரிக்க ராணுவ செயற்பாட்டை விரிவுபடுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளார். டென்மார்க் கிரீன்லாந்து தலைவர்களுடன் டிரம்ப் ஒப்பந்தம் செய்திருக்கிறார். கம்போடிய பிரதமர் ஜூன் மனட் தமது நாடு அனைத்துலக மோசடி கும்பல்களுக்கு ஒருபோதும் பாதுகாப்பான புகலிடமாக இனி இருக்காது என்று கூறியிருக்கிறார். போரினால் உருகுலைந்துள்ள காசாவை மறுசீரமைக்கவும் அங்கு நிர்வாகத்தை நிலநிறுத்தவும் 245 கோடி டாலர் மதிப்பிலான 6 மாத செயல்திட்டத்தை அமைதி வாரியம் முன்மொழிந்திருக்கிறது. குடும்பத்துடன் விடுமுறை சென்ற இடத்தில் நேர்ந்திருக்கிறது பெரும் சோகம். ஹோட்டலின் 4வது மாடி ஜன்னலிலிருந்து விழுந்து 3 வயது சிறுவன் உயிரிழந்து போனார். மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் குழந்தை பிறக்க தயாரானால் என்ன செய்வது? இங்கிலாந்தின் வோர்செஸ்டரில் ஒரு தம்பதிக்கு அருகில் இருந்த KFC உணவகமே உதவிக்கு வந்து உதவியை புரிந்து வெற்றிகரமாக குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறது.
நெடுங்காலமாக விடையில்லாத கேள்விகளுக்கு முட்டையிலிருந்து கோழி வந்ததா கோழியிலிருந்து முட்டை வந்ததா என்ற கேள்வியை உதாரணம் சொல்லிக் கொண்டிருந்த நிலையில் இங்கிலாந்து விஞ்ஞானிகள் இதற்கான விடையை தற்போது தேடி கண்டடைந்து விட்டார்கள். விளையாட்டுச் செய்திகளில் நெதர்லாந்து கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக முன்னாள் ஆஸ்திரேலிய வீரர் ஆஸ்லி நோப்கே நியமிக்கப்பட்டிருக்கிறார். சிம்பாவே வீரர் சிக்கந்தர் ராசா அவருக்கு வயது 40 வயது. சர்வதேச கிரிக்கெட் சபையின் ஒருநாள் ஆல்ரவுண்டர்கள் தரவரிசையில் 2ஆம் இடத்துக்கு அவர் முன்னேறி அசத்தியுள்ளார். சிங்கப்பூர் ஓபன் மகளிர் டென்னிஸ் போட்டியில் ரஷ்யாவின் மீரா ஆட்ரிவா, கனடாவின் லைலா பெர்னாண்டோஸ் ஆகியோர் காலிறுதி சுற்றுக்கு நேற்று முன்னேறினார்கள். மகளிர் சாம்பியன் லீக் கால்பந்து போட்டியில் ரியல் மேட்ரிட் பாரிஸ் சென்ட் ஜெர்மன் அணிகள் நேற்று மோதிய ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் சமநிலையானது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பெண்களுக்கான 49 கிலோகிராம் எடைதூக்கம் போட்டியில் 3 உலக சாதனைகளை படைத்திருக்கிறது வடகொரியா. மேஜர் லீக் கால்பந்தாட்டத்தின் பெண் நடுவரிடம் தகாத முறையில் நடந்ததற்கும் இழிவுபடுத்தும் விதத்தில் பேசியதற்கும் அர்ஜென்டினா அணியின் பயிற்சியாளர் பணிநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 375 ரூபாய் 45 சதம், இந்திய பிரமதியில் 109 ரூபாய் 15 சதம். 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 329 ரூபாய் 85 சதம், இந்திய பிரமதியில் 95 ரூபாய் 89 சதம். 1 சுவிஸ் பிராங் இலங்கை பிரமதியில் 400 ரூபாய் 15 சதம், இந்திய பிரமதியில் 116 ரூபாய் 32 சதம். 1 ஐக்கிய ராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 436 ரூபாய் 78 சதம், இந்திய பிரமதியில் 126 ரூபாய் 98 சதம். 1 கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 233 ரூபாய் 90 சதம், இந்திய பிரமதியில் 67 ரூபாய் 99 சதம். கேட்டது மணிக்குந்தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரை விடி சூப்பர் ஸ்டோர் உமணத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் உமணமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: என்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க, அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜாண்ணா, லாச்சப்பிலுக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
2: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
3: VT Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse.
3: Mélodie et Tordrelec VT Cash and Curry Paris La Chapelle Tordre Télévisie Lacam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 11:19, ஐக்கிய ராஜ்யத்தில் 10:19. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானலையில் மலர்கின்றது.

0: பெரும்பாலும் நிகழ்ச்சியினை கேட்பதற்கு ஆவலோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தேனும்பாலம் நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் பரிசு ஆட்சியப்பள்ளல் அமைந்திருக்கும் அம்பாளி ஸ்டோஸ் ஆசி பூசரி இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு முதலில்
1: இந்த அடியம்மா நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கிக் கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா
2: இருக்கோம். மரக்கறிகளை மாறி போன மீனையும் வாங்கி வாருங்கள். நான் உங்களை எங்க போய் வாங்கி சொன்னேன். இதுவரையெல்லாம் உங்களை குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரத?
2: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலாம்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
3: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
0: பொது பண்டிகை ராம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொது பண்டிகை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொது பண்டிகை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு இறால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டு பொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டு பொண்டே மார்க்கெட், 1 அவென்யூ எடுவான் பயோன், 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டு பொண்டே ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டு பொண்டே மார்க்கெட். பொந்துபண்டிகை மார்க்கெட் நேரம் சரியாக 11:23 ஐக்கியராஜ்யத்தில் 10:23. இந்த நேரத்தில் இன்றைய தேனும்பால நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க வரும் பாடல்
4: குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, இது கொள்ளை அடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு.

அறிவை மடமை மூடியே இருட்டு உலகமடா. வாழ்வில் எந்த நேரமும் சண்டை ஓயாத முரட்டு உலகமடா. தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் திரிந்த மருந்து சொல்லடா. குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குறுத்து உலகமடா. இது கொள்ளையடிப்பதில் வல்லமை.

சென்றிடும் தோட்டக்காரனிடம் மிரட்டல் வார்த்தைகளாடும் பல வறட்டு கீதமும் பாடும் விதவிதமான பொய்.

ஆகும். கொம்பு பொடிந்து கொடியும் குலைந்து குரங்கும் விழுந்து சாகும். சிலர் குணமும் இது போல் குறுகி போகும்.

கூத்து உலகமடா, இது கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் இருட்டு உலகமடா. தந்தை சொல்லு நடந்து கொள்ளடா, இதயம் தீர்ந்தமா.

0: கோத்திலகம் எம்ஜி ராமச்சந்திரனுக்காக டி எம் எஸ் சார் அவர்கள் பாடிய பாடல் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்களுடைய கவிதை வரி. இந்த கவிதை வரிக்கு இசையமைத்தவர்கள் மெல்லிசை மாமன்னர்கள் விஸ்வநாதன் டி கே ராமமூர்த்தி அவர்கள். மகாதேவி திரைப்படத்தில் ஒலித்தது பாடல்.
1: இந்த மாதிரி ஊர்ல சாப்பிடுற ரஜி நான் ஜெர்மனில கூட சாப்பிடல இல்லையாப்பா.
2: ஓமாப்பா, இந்த ஜெர்மனில நாங்க வாங்குற ரஜி எலும்பு சாப்பிடுமா இருக்கும், இந்த ஊர்ல உள்ள ரஜி சாப்பிட்ட மாதிரி இருக்கு.
3: உங்களுக்கு விஷயம் தெரியாதா, உங்கள ஆசுபசரி ரஜி தான். வெளிநாட்டுல இருந்து வாரவ எல்லாம் ஆசுபசரி ரஜியத்தான் அள்ளி கொண்டு போயினா.
1: சரி சரி, சாப்பிடுறது காணும், உடனே விழுக்கிடப்பா, போவோம் ஆசிபூசரி.
4: ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பரிசுக்கு வருபவர்கள் நாடி செல்வது ஆசை பூசரி. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கி செல்ல ஆசை பூசரி. மேலதிக விவரங்களுக்கு ஆசை பூசரி இலக்கம் 195 பாரிஸ் 10, தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஆசி 1 42 5 23 78.
0: நேரம் சரியாக 11:27 ஐக்கியராஜ்யத்தில் 10:27 இந்த நேரத்தில் இன்றைய தேனும்பாலன் நிகழ்ச்சியில் வரும் இந்த பாடல்.

0: இந்த நியாயம் அநியாயம் ஒரு நாள் ஜெயிப்பேனே.
1: ஒலித்த பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ கே ஜே ஜெயசாஸ் அவர்கள். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஒரு காவலன். பாடலுக்கு இசையமைத்தவர் சங்கர் கணேஷ் அவர்கள். நேரம் சரியாக 11:31, ஐக்கிய ராஷ்டிரத்தில் 10:31. இந்த நேரத்தில் அறிவித்தவர்கள்

0: குளிச்சாங்க விட்டு மானம் கூட ஆகல, ஒழுங்கா வேலை செய்யல. சிக், என்ன செய்யறது?
1: அப்பா, இந்த தப்புல பணம் ஒண்ணும் வரதில்ல அப்பா. இந்த ஹெட்போன் உடைஞ்சு போச்சு.
2: சரி சரி, எந்த காரும் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய் தான். ஜோயின் போன் நம்பரை சொல்லுங்கப்பா.
3: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0782 81 88 14. மறந்து விடாதீர்கள், ஜோய் 0782 81 88 14.
4: மறந்து விடவர்கள் அந்த உறவுகளை ஜோய் அவர்களோடு தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ளலாம் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பால நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

1962 பத்மினி புரொடக்ஷனில் வந்த படம் பந்துலு அவர்களுடைய இயக்கத்தில் பழைய பாண்டிய பாடலை ஆற்றுவர் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். இவ்வாறு பாடல்களை கேட்கும்போது எவ்வளவு ஆசையாக ஆசையாக இருக்கும் அன்புறவுகளை நெஞ்சமெல்லாம் அப்படியே குளிரும். அந்த மாதிரியான பாடல்களை உங்களுக்காக என்று தவித்து தருகின்ற நண்பர்களே, தேனும்பால நிகழ்ச்சியிலே இப்பொழுது மாமா மாப்பிள்ளையை கேட்டீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் என்ன பாடலாக இருக்கும்?

இசைஞானியுடைய இசை ஜானகி அம்மாவோடு பாலா வாலி அவர்களுடைய கவிதை வரி.

0: பாலு நிகழ்ச்சியில் ஒலித்த பாடலை பாடியவர்கள் ஜானகி அம்மாவோடு இணைந்து எஸ் பி பாலா அவர்கள். இந்த பாடல் கவிதை வரியை தந்தவர், அதாவது காமமும் காதலும் அப்படியே தயிர் வந்து நீங்கள் எப்படி போட்டு கடையிறீங்களோ அந்த மாதிரி கடைஞ்சு எடுத்திருக்கிறார் வாலியவர்கள். 50 வருஷமாக கவிதையை எழுதிய வடித்த 15,000 இந்தியாவிலேயே கூடுதலான கவிதையை எழுதிய ராகங்கள் தெரிந்த ஒரு கண்ணதாசன் வாலியும் ராகங்கள் தெரிந்தவர்கள். பாடல் என்ன ராகத்தில் அமைய வேண்டும் என்று கேட்பார்கள். சிலர் வந்து கதாநாயகனாரு கதாநாயகியார் அவர்களுடைய பெயர்கள் என்ன மாதிரி வருது படத்தில் என்று கேட்பார்கள். ஆனால் கவிஞானி இளையராஜாவுக்கே உனக்கு ராகத்தை பற்றி தெரியுமாண்டு முதல் பாடல் எழுத போகும்போது கேட்டவரான். அப்படி கவிஞானி வாலிக்கு நிகர் யாருமே இல்லை காதல் பாடல்கள் வரைவதில். நேரம் சரியாக 11:44 நிமிடம், ஐக்கியராஜ்யத்தில் 10:44 நிமிடங்கள். அவருக்கு எதிராக எதிர்கடை விரித்தவர் தான் கவியரசர் கண்ணதாசன். கவியரசர் கண்ணதாசனுடைய கவிதை மலையில் வரும் இந்த பாடல் ஆச்சி மனோரமாவோடு இணைந்து பாலசுப்ரமணியம்.
1: ஒரு பொண்ணு பின்னாலே நான் போய் வந்தேன்டி, அவ போறவன் நல்லாலே
2: வந்த வேலையில்
1: போட முடியலே, அவ போட்டு விட்டா மாட்டி விட்டா கழட்ட முடியலே. ஒரு பொண்ணு பின்னாலே நான் போய் வந்தேன்டி, அவ போறவ

கேஸ் அவள் இருக்கா டூப்பு போடாதே. மல்லியல்லே ஒரு பொண்ணு பின்னாலே நான் போய் வந்தேன்டி அவ போறவன் நல்லாலே.

வந்தேன்டி அவ போறவன் நல்லாள்ளு.

0: தந்தா சட்ட தந்தா போட முடியல் அவ போட்டு விட்டா மாட்டி விட்டா கழட்ட முடியல் மல்லியல்லே ஒரு பொண்ணு பின்னாலே நான் போய் வந்தேன் அவ போறவ நல்லாலே
1: ஒலித்து பாடல் கரும்பேல் கண்ணாயிரம் திரையிலிருந்து கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை வரி பாடலுக்கு இசை அமைத்தவர் ஷியாம் அவர்கள் பாடலை பாடியவர்கள் மனோரமா ஆட்சியோடு எஸ்பி பாலசுப்ரமணியம் அதாவது இந்திய வெளியேற்றங்கள் பெற்ற பல்குரல் மன்னன் சதன் அவர்கள் இணைந்து இந்த பாடலை தந்திருந்தார்கள் கண்ணதாசனுடைய கவிதை வரியில். அடுத்த பாடல் என்ன பாடலை தரலாம் என்று யோசிக்கும் போது இந்த பாடல் உங்களுக்காக வானொலியில் மலர்கின்றது.
2: வரவு எட்டனா செலவு பத்தனா அதிகம் ரெண்டனா கடைசியில் துன்பனா

ராம விஜயம் திரையில் இருந்து அடுத்த பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ டி என்னோடு இணைந்து சுசீலா எல்ஆர் ஈஸ்வரி குழுவினர். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மாமன்னல் என்எஸ்வி அவர்கள். அடுத்த பாடல் அன்பவர்களே ஒரு அபூர்வமான பாடல். இந்த பாடலை அதாவது ஹிந்தியிலே இந்த படத்தை தயாரித்திருக்கின்றார்கள். ஹிந்தியிலேயே இந்த பாடலை சவுந்தரராஜனுடைய குரலில் முகமது ரபி அவர்கள் பாட போயிருக்கின்றார். கடைசி வரையும் அவரால் பாட முடியவில்லை. அன்புறவுகளை இந்த பாடல் சற்று வித்தியாசமாக, அதாவது முத்து குளிக்கிறவர்கள் வந்து கூடுதலாக தூத்துக்குடியில் தான் இருப்பார்கள். அவர்களுடைய பாசை என்று நினைக்கிறேன். அந்த பாசையின்படி அந்த வசனங்கள் வந்து அவருக்கு தமிழ் வசனங்கள் அவரால் பாட முடியவில்லை. அவர் விட்டு விலகி சென்று விட்டார் என்று நினைக்கின்றேன். பிறகு சவுந்தரராஜன் பாடிய அந்த விட்டு பாட முடியாமல் இருந்த குரல்களை அந்த குரலில் ஜாயின் பண்ணி அந்த பாடல் பெண் பாடலும் மனோரமாவுக்கு நடித்தவர் வந்து சுசிலா பாடினு நினைக்கிறேன். அந்த குரலுக்கு நல்லதா மங்கேஷ்கார் பாட அவாக்கும் அந்த பாடலை ஜாயின் பண்ணி தான் கொடுத்தார்களாம். அப்படி கொண்ட வீராத வீரர்கள் அந்த காலத்தில் சவுந்தரராஜனை போல ஒரு பாடகர் உலகத்திலேயே இல்லை என்பது ஒரு நடிகருக்கு சமனான ஒரு பாடகர். இப்பொழுது அந்த பாடலை கேளுங்கள்.

விஸ்வநாதன் அவர்களுடைய இசை, கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை வரி, மன்னிக்கவும் நான் சுசிலாண்டுகளில் எல்லாரும் ஈஸ்வரியுடைய

ஒலித்த பாடலை பாடியவர்கள் எல்லாரும் ஈஸ்வரியோடு இணைந்து பத்மஸ்ரீ ஜி எம் சவுந்தரராஜன் அவர்கள் மனோரமாக்கும், அதாவது நாகேசுக்கும் இந்த திரைப்படத்தில் என்ற காட்சி, பாடல் காட்சி. பாடலை இயற்றியவர் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள், பாடலுக்கு இசையமைத்தோர் நெல்லிசை மாமன்னர் எம் எஸ் வி. இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய தேனும் பாலும் தேனும்பால நிகழ்ச்சியை. வானொலிக்கு எடுத்து வந்தவர்கள் பரிசலா செப்பலில் அமைந்திருக்கும் அம்பாலிஸ்டோஸ் ஆசி பூசரி, போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் எமது இதயபூர்வ நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றது தேனும் பாலும் தொடர்ந்து வானலையில் மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷரா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தனிக்கன்குளம் பகுதியில் உள்ள வீடொன்றில் உறங்கிக் கொண்டிருந்த தம்பதியினர் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். இன்று அதிகாலை 2 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா அமைச்சரவை அந்தஸ்தை பயன்படுத்தி ஆதனத்தை அடாத்தாக ஆட்சி புரிந்துள்ளார் என்று யாழ்ப்பாண மாவட்ட நீதிமன்ற இடைக்கால கட்டளையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து நீர் ஆகாரமின்றி உண்ணாவிரதம் இருந்து உயிர்நீத்த தியாக தீபம் தெளிவனின் 39வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் யாழ்ப்பாணம் நல்லூரில் உணர்வெழுச்சியுடன் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் நினைவேந்தல் நிகழ்வுகளின் 10ஆம் நாள் நிகழ்வுகள் இன்று நல்லூரில் அமைந்துள்ள தியாக தீபம் தெளிவனின் நினைவிடத்தில் நடைபெற்றன. சுவிட்சர்லாந்துக்கும் இலங்கைக்கும் இடையிலான ராஜேந்திர உறவுகளின் 70 ஆண்டுகள் பூட்டிய முன்னிட்டு சுவிட்சர்லாந்து தூதரகம் யாழ்ப்பாணத்தில் 2 நாள் நிகழ்வொன்றை நடத்த உள்ளது. இந்த நிகழ்வு எதிர்வரும் அக்டோபர் 3 மற்றும் 4 தேதிகளில் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மையத்தில் நடைபெற உள்ளது. அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்டம் மூலம் மீதான விவாதம் இன்றும் நாளையும் நாடாளுமன்றத்தில் நடைபெறுகிறது. 22வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐக்கிய மக்கள் சக்தியினால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஆர்ப்பாட்டமும் கவன ஈர்ப்பும் இன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. பத்திரமுள்ள பொல்துவ சந்தியில் அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்ட மூலத்துக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தி ஏற்பாடு செய்துள்ள போராட்டம் காரணமாக அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருந்தது. இந்த நாட்களில் நடத்தும் எதிர்ப்புகள், போராட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களின் போது சிறப்பு போலீஸ் பாதுகாப்பு தேவையில்லை என்றும் தற்போது வழங்கப்படும் போலீஸ் பாதுகாப்பே போதுமானது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கிறார். எதிர்வரும் 2029வது ஆண்டு நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாச அல்லது நாமல் ராஜபக்சாவே நிச்சயமாக நாட்டின் அடுத்த ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார்கள். மாறாக தற்போதைய ஜனாதிபதி ஆந்திரகுமார திசநாயக்கா மீண்டும் ஒருமுறை அதிகாரத்துக்கு வரமாட்டார் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கிரிடிகா பிரேமச்சந்திர குறிப்பிட்டிருக்கிறார். அனுஜனின் விடுதலைக்காக இனமத பேதமில்லாமல் அனைத்து சமூகங்களை சார்ந்த தலைவர்களும் பல முயற்சிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் இஸ்லாமிய சகோதரர்களை கோபமூட்டும் நோக்கத்தோடும் பொதுவெளியில் கருத்துக்கள் பகிரப்படுகின்றன. இது மிகவும் துரதிருஷ்டவசமானது என்று தமிழரசு கட்சியின் செயலாளரான ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் கபல வெளியிட்டுள்ளார். சமூக ஊடக பதிவொன்றை அடிப்படையாக கொண்டு சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் அனுஜன் சிவராசாவின் உயிரை காப்பதற்கான ராஜேந்திர நடவடிக்கைகள் நேற்று உத்தியோகமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அனுஜன் சிவராஜா விவகாரத்தில் இலங்கை அரசு அதிகாரபூர்வமாக சவுதி அரேபிய அரசை நாடி கோரிக்கை விடுத்ததன் பின்னரே இந்த விவகாரத்தில் இந்திய அரசு அதன் முயற்சிகளை முன்னெடுக்க முடியும் என்று இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோய்யா பாராளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் தலைமையிலான தமிழர் முற்போக்கு கூட்டணியின் பிரதிநிதிகளிடம் குறிப்பிட்டிருக்கிறார். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை எதிர்கொண்டுள்ள 26 வயதான சிவராசா அனுஜனுக்கு மன்னிப்பை பெற்றுக் கொடுத்து அவரை விடுதலை செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக ஜனாதிபதி ஆந்திரகுமார திசநாயக்காவுடன் அவசர சந்திப்பொன்றை நடத்துமாறு இலங்கை தமிழரசு கட்சி கோரிக்கையை விடுத்திருக்கிறது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக சட்டத்தரணி ஹபீப் ரிபான் இன்று சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். 1979வது ஆண்டு 48வது இலக்க பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு பதிலாக புதிய சட்டம் மூலம் ஒன்று வர்த்தமானியில் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. பேராதனையில் விவசாய திணைக்கழகத்தின் வருடாந்த மாநாடு எதிர்வரும் 30ஆம் தேதி நடைபெற உள்ளதாக விவசாய திணைக்கழகத்தின் பணிப்பாளர் நாயகம் குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கை சுங்க திணைக்களம்
தனது முதலாவது தாளில்லா சுங்க பிரகடன முறைமையை வரும் அக்டோபர் முதலாம் தேதி முதல் உத்தியோகமாக தொடக்கி வைக்க இருக்கிறது. டிஜிட்டல் வருமான வரி பத்திர சேவைகள் தளத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள முக்கியமான கட்டமைப்பு மேம்பாடு காரணமாக எதிர்வரும் செப்டம்பர் 25 தேதி முதல் 28 தேதி வரையான 4 நாட்களுக்கு இந்த சேவைகள் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகள் சாரதி அனுமதி பத்திரங்களை பெறுவதற்கான நடைமுறைகளை இலகுபடுத்தும் வகையில் முக்கிய கொள்கை மாற்றங்கள் மற்றும் சட்ட திருத்தங்களை மேற்கொள்ள நாடாளுமன்ற விசேட குழு பரிந்துரையை வழங்கியுள்ளது. சாரதி அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கு தேவையான மருத்துவ சான்றிதழ்களை வழங்கும் நடைமுறையை இலகுபடுத்தும் வகையில் புதிய டிஜிட்டல் முறைமை இன்று முதல் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. போலீஸ் நெட் சான்றிதழ்கள் தொடர்பில் பொதுமக்கள் தகவல்களை விரைவாக பெற்றுக் கொள்வதற்கும் விசாரணைகளை இலகுபடுத்துவதற்கும் போலீஸ் தலைமையகம் விசேட நடவடிக்கை ஒன்றை எடுத்திருக்கிறது. இலங்கைக்கு கிடைக்கப்பெற இருந்த ஏறத்தாழ 10,000 வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கடந்த அரசாங்கங்களின் தான் தோன்றித்தனமான ஊழல் செயற்பாடுகள் காரணமாக இழக்கப்பட்டதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியத்தின் தலைவர் கோசல விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கிறார். புத்தல மொன்றாக்கலை பிரதான வீதியின் மகக்குடைய பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் வண்டியொன்றும் தனியார் பஸ் வண்டியொன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. கீகால மாவட்டம் கிந்துகல மன்னாங்கெத்திய எல்லை பகுதியில் நீராடச் சென்ற 2 இளைஞர்கள் நீரில் மூழ்கியதில் ஒருவர் உயிரிழந்திருப்பதோடு மற்றொரு இளைஞர் காணாமல் போயிருப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. நுவரெலியா மாவட்ட செயலகத்தின் உத்தியோர்வ கடித தலைப்புகள் மற்றும் முத்திரைகளை போலியாக தயாரித்து அரசாங்க வேலைவாய்ப்புகள் வீடுகள் மற்றும் கடன்களை பெற்றுத் தருவதாக கூறி பொதுமக்களிடம் பணம் வசூலித்த 5 சந்தேக நபர்கள் நுவரெலிய கோட்ட குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கைது செய்யப்பட்டவர்களில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 70 வயதுடைய நபர் ஒருவரும் நுவரெலியா ஹட்டன் மற்றும் கொட்டகலை ஆகிய பகுதிகளின் தகவல் தொடர்பு மையங்களை நடத்தி சென்ற நபர்களும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். அஸ்வசிம நிதி மோசடி தொடர்பில் நுவரெலியா மாவட்டம் நோர்வுட் பிரதேச செயலக பிரிவின் கீழ் இயங்கும் இளைஞர் மன்ற ஊழியர் ஒருவரும் அவரது மனைவியும் பணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார்கள். வெள்ளவத்தை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போது போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். வவனியாவைச் சேர்ந்த ஆசிரியையும் கலை மற்றும் இலக்கிய துறைகளில் ஆர்வத்துடன் செயல்பட்டு வந்தவருமான வனிதா சேனாதி ராஜா நேற்று சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். நாட்டின் பல பகுதிகளில் அடுத்த சில மணித்தியாலங்களில் கனமழையுடன் பலத்த காற்று வீசக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. கிங்கங்கையின் கரையோரத்தில் அமைந்துள்ள தவலம நாகொட பத்தைகம மற்றும் வெளிவீட்டிய திவித்துரு ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளின் தாழ்ந்த பகுதிகளில் அடுத்த 24 மணித்தியாலங்களில் சிறியளவிலான வெள்ளநிலை ஏற்படக்கூடும் என்று நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பிலிப்பைன்ஸில் நடைபெற உள்ள சர்வதேச அழகி போட்டிகளில் இலங்கையை பிரதித்துவப்படுத்தி பங்கேற்பதற்காக சந்தீபா செவ்வினி மற்றும் நிமோஷா பிரேமச்சந்திர ஆகியோர் இன்று அதிகாலை கட்டுநாயக்கா சர்வதேச விமானத்திலிருந்து பிலிப்பைன்ஸ் நோக்கி புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். இந்திய செய்திகளில், ஒன்றிய அமைச்சரவையின் 2 நாள் ஆலோசனை கூட்டம் நேற்று தொடங்கியது. முதல் நாள் கூட்டத்தில் சீர்திருத்தங்கள், பெண்கள், இளைஞர்களுக்கான நலத்திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டிருக்கிறது. கர்நாடக அரசு அறிவித்துள்ள வறட்சி பாதித்த தாலுகாக்கள் பட்டியலில் விஜயபுரம் மாவட்டத்தில் உள்ள இண்டி மற்றும் சடதன தாலுகாக்கள் சேர்க்காமல் தவித்துள்ளதால் அதிருப்தி அடைந்துள்ள இண்டி தொகுதி ஆளுங்கட்சி சட்டப்பேரவை உறுப்பினர் ஜஸ்வந்த் ராய கவுடா தனது பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து சபாநாயகரிடம் கடிதம் கொடுத்ததால் பரபரப்பு நிலவுகிறது. ஒன்றிய மோடி அரசுக்கு பொது சிவில் சட்டம் என்பது சட்ட திருத்தத்துக்கான சாதனம் அல்ல, மாறாக சமூகத்தில் பிரிவினையையும் குழப்பத்தையும் ஏற்படுத்த பாரதிய ஜனதா பயன்படுத்தும் அரசியல் ஆயுதம் என்று காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. பாரதிய ஜனதா கட்சியும் தேர்தல் ஆணையமும் மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலை சூறையாடியது இப்போது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஞானேஷ்குமார் தலைமை தேர்தல் ஆணையராக அவர் நீடிக்கும் வரை நாடு தழுவிய போராட்டங்கள் நடைபெறும். உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட வேண்டும். பழைய வாக்காளர் பட்டியலை கொண்டு மேற்கு வங்கத்தில் மீண்டும் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி வலியுறுத்தியிருக்கிறார்.
நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட உள்ளூராட்சி ஆணையர் கட்டுமான இடத்தை ஆய்வு செய்ய சென்றபோது அவர் மீது நாய்கள் அவிழ்த்துவிட்டு அவரது பணிக்கு இடையூறு செய்ததற்காக இருவருக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் நீதிமன்ற அவமதிப்பு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இலங்கையைச் சேர்ந்த 50 வயது நிறைவடைந்த பெண்ணுக்கு செயற்கை கருத்தரிப்பு சிகிச்சைக்கு வயது வரம்பில் விலக்கு அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கோர்முஸ் நீரிணையில் சரக்கு கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் இந்திய மாலுமியொருவர் இறந்து போனார். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தின் 81வது உயர்நிலை அமர்வில் உலகத் தலைவர்கள் மத்தியில் உரையாற்றிய துருக்கி அதிபர் ரிசாப் தைப் எர்டோகன் காஷ்மீர் பிரச்சினை குறித்து பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. சாண்டா கிளாஸ் தொப்பியால் நீதிமன்றம் வரை சென்றிருக்கிறது ஒரு வேலையிட சர்ச்சை. இந்தியாவின் ஆக்ரா நகரில் அந்த சம்பவம் நடந்தது. தமக்கு கீழ் வேலை செய்யும் ஊழியர்களை சாண்டா தொப்பி அணிய கட்டாயப்படுத்தியதாக விக்ரம் சிங் என்ற நபர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. திருநங்கியான காலி சித்தார்த்த மடப்பள்ளி சுரப்பி மாற்று சிகிச்சையை தொடங்கிய போது ஓராண்டுக்குள் அறுவை சிகிச்சையை முடித்து விடலாம் என்று கனவு கண்டிருந்தார். இப்போது அந்த கனவு கலைந்து விட்டது. உத்தரப்பிரதேசத்தின் கிரேட்டர் நொய்டாவில் உள்ள யமுனா விரைவு சாலையில் இன்று அதிகாலை தூங்கும் வசதி கொண்ட சுற்றுலா பேருந்தொன்று தீப்பிடித்ததில் ஒரு பெண் உட்பட 9 பேர் தீயில் கருகி உயிரிழந்தார்கள். மேலும் பலர் காயமடைந்துள்ளார்கள். சபரிமலை கோவிலில் பாதுகாக்கப்பட்ட அறையில் வைத்திருந்த தங்க கிரீடம் திருடப்பட்டுள்ளது. போலி கிரீடத்தை வைத்துவிட்டு 1.5 கிலோ இடையிலான தங்க கிரீடம் திருடப்பட்டதான தகவல்கள் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து காவல்துறையினர் விசாரணைகளை தொடங்கியுள்ளார்கள். சென்னையில் ஆமணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1080 ரூபாய் குறைந்து 1,12,000 ரூபாவுக்கும் கிராமுக்கு 135 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,000 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் எல்லினோ பருவநிலை நிகழ்வால் உலகளவில் கூடுதலாக 451 பேர் இறக்கலாம் என்று நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். வெப்பம் தொடர்பான காரணங்களால் அவர்கள் இறக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. CNN, MS Now, பொலிட்டிகோ ஆகிய நிறுவனங்களின் செய்தியாளர்களுக்கு வெள்ள மாளிகை உடனடியாக அனுமதி வழங்க வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். அந்த 3 ஊடக நிறுவனங்கள் மீதான அதிபர் டொனால்ட் டிரம்பின் தடை சட்டத்துக்கு புறம்பானது என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். ரோஹிங்கா அகதிகளை மியான்மாருக்கு திருப்பி அனுப்பும் திட்டத்தை கைவிடும்படி மனித உரிமை குழுக்கள் மலேசியாவுக்கு நெருக்குதல் அளிக்கின்றன. சுமார் 160 சமூக அமைப்புகள் இது தொடர்பான அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றன. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் ஈரானிய அதிபர் மசூத் பெசஸ்கியான் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் சாடியிருக்கிறார். போரால் தமது நாடு பாதிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். ஈரான் ஒருபோதும் யாருக்கும் அடிபணியாது, துடைத்துழைக்கப்படும் என்ற மிரட்டல்களுக்கு ஒருபோதும் ஈரான் சரணடையாது என்றும் பெசஸ்கியான் தனது உரையில் குறிப்பிட்டார். கூட்டத்தின் 2வது நாளில் உக்ரைனிய அதிபர் விளாடிமிர் செலஸ்கியும் உரையாற்றினார். மொஸ்கோ மீது பொருளாதார ரீதியில் தொடர்ந்து நெருக்குதலை அளிக்கும்படி அவர் உலகத் தலைவர்களை கேட்டுக்கொண்டார். ஐக்கிய நாடுகள் சபையில் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலஸ்கி நேற்று உரையாற்ற இருந்த சில மணி நேரங்களுக்கு முன்பாக அந்த நாட்டு தலைநகர் கீவ் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் குறைந்தது 2 பேர் உயிரிழந்து போனார்கள். சீன அதிபர் சிசி ஜின்பிங் அமெரிக்காவை சென்றடைந்திருக்கிறார். அவர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்புடன் முக்கிய சந்திப்பில் கலந்து கொள்ள இருக்கிறார். சிஐ டிரம்ப் விமான நிலையத்துக்கு சென்று வரவேற்றிருக்கிறார். ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி ஆல்பான்சி ஓபன் ஏ நிறுவனத்தின் தொழில்நுட்பம் ரகசிய அரசாங்க ஆவணங்களை ஊடுருவியிருப்பதாக கூறியிருக்கிறார். ஒரு அரசாங்க இணைய பக்கத்தை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அத்துமீறி நுழைந்திருப்பதாக கூறப்படுவது இது முதன்முறை சம்பவம். ஜூன் மாதம் நடந்ததாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் கிரீன்லாந்தில் அமெரிக்க ராணுவ செயற்பாட்டை விரிவுபடுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளார். டென்மார்க் கிரீன்லாந்து தலைவர்களுடன் டிரம்ப் ஒப்பந்தம் செய்திருக்கிறார். கம்போடிய பிரதமர் ஜூன் மனட் தமது நாடு அனைத்துலக மோசடி கும்பல்களுக்கு ஒருபோதும் பாதுகாப்பான புகலிடமாக இனி இருக்காது என்று கூறியிருக்கிறார். போரினால் உருகுலைந்துள்ள காசாவை மறுசீரமைக்கவும் அங்கு நிர்வாகத்தை நிலநிறுத்தவும் $245 கோடி மதிப்பிலான 6 மாத செயல்திட்டத்தை அமைதி வாரியம் முன்மொழிந்திருக்கிறது. குடும்பத்துடன் விடுமுறை சென்ற இடத்தில் நேர்ந்திருக்கிறது பெரும் சோகம். ஹோட்டலின் 4வது மாடி ஜன்னலிலிருந்து விழுந்து 3 வயது சிறுவன் உயிரிழந்து போனார்.
மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் குழந்தை பிறக்க தயாரானால் என்ன செய்வது? இங்கிலாந்தின் போர்செஸ்டரில் ஒரு தம்பதிக்கு அருகில் இருந்த KVC உணவகமே உதவிக்கு வந்து உதவியை புரிந்து வெற்றிகரமாக குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறது. நெடுங்காலமாக விடையில்லாத கேள்விகளுக்கு முட்டையிலிருந்து கோழி வந்ததா, கோழியிலிருந்து முட்டை வந்ததா என்ற கேள்வியை உதாரணம் சொல்லிக் கொண்டிருந்த நிலையில் இங்கிலாந்து விஞ்ஞானிகள் இதற்கான விடையை தற்போது தேடி கண்டடைந்து விட்டார்கள். விளையாட்டுச் செய்திகளில், நெதர்லாந்து கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக முன்னாள் ஆஸ்திரேலிய வீரர் ஆஸ்லி நோப்கே நியமிக்கப்பட்டிருக்கிறார். சிம்பாவே வீரர் சிக்கந்தர் ராசா, அவருக்கு வயது 40 வயது. சர்வதேச கிரிக்கெட் சபையின் ஒருநாள் ஆல்ரவுண்டர்கள் தரவரிசையில் 2 இடத்துக்கு அவர் முன்னேறி அசத்தியுள்ளார். சிங்கப்பூர் ஓபன் மகளிர் டென்னிஸ் போட்டியில் ரஷ்யாவின் மீரா ஆட்ரிவா, கனடாவின் லெய்லா பெர்னாண்டோஸ் ஆகியோர் காலிறுதி சுற்றுக்கு நேற்று முன்னேறினார்கள். மகளிர் சாம்பியன் லீக் கால்பந்து போட்டியில் ரியல் மேட்ரிட் பாரிஸ் சென்ட் ஜெர்மன் அணிகள் நேற்று மோதிய ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் சமநிலையானது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பெண்களுக்கான 49 கிலோகிராம் எடைதூக்கும் போட்டியில் 3 உலக சாதனைகளை படைத்திருக்கிறது வடகொரியா. மேஜர் லீக் கால்பந்தாட்டத்தின் பெண் நடுவரிடம் தகாத முறையில் நடந்ததற்கும் இழிவுபடுத்தும் விதத்தில் பேசியதற்கும் அர்ஜென்டினா அணியின் பயிற்சியாளர் பணிநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 375.45 ரூபாய், இந்திய பிரமதியில் 109.15 ரூபாய், 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 329.85 ரூபாய், இந்திய பிரமதியில் 95.89 ரூபாய், 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 400.15 ரூபாய், இந்திய பிரமதியில் 116.32 ரூபாய், 1 ஐக்கிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 436.78 ரூபாய், இந்திய பிரமதியில் 126.98 ரூபாய், 1 கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 233.90 ரூபாய், இந்திய பிரமதியில் 67.99 ரூபாய். கேட்டது மணிக்கு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் உமணத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் உமணமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
4: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
3: Viti Superstore, Gare La Gonesse, Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
3: Mélodiguer Tordrugalke, Viti Cash and Curry, Paris La Chapelle, Tordrugue Tolibisi Lakam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் கால்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெரும்.
6: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனங்கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம், தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம், இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம், 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சிய. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம், ரம்சையே. நேரம் சரியாக 12:20 ஐக்கியராஜ்யத்தில், 11:20 இந்த நேரத்தில். கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு சுவிஸ் நேரத்தில் இடம்பெற்ற அரசியல் சமூக மேடையினுடைய மறு ஒலிபரப்பினை கேட்காத அன்புறவுகளுக்காக தருகின்றோம் அன்புறவு. இது ஒரு மறு ஒலிபரப்பு.

தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து

0: கையிலில் வைப்பதும் கொள்கை உமக்கின்றால் உம்முடன் கூடி இருப்பதும்
1: இந்த நேரம் மேலும் உங்களுடன் நாங்கள் நெருங்கி வரும் நேரம் இது. நேர்களே, வானலைகளில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்களை விமர்சிக்காது, நிகழ்ச்சியின் போக்கை மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம். விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வாத விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானலைகளில் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க மாட்டோம் என்பதை உங்களுக்கு

0: இன்றும் அரசியல் சமூக மேடைக்காக காத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே மீண்டும் அன்பு வணக்கங்களுடன். ஏற்கனவே நாம் அறிவித்ததன்படி இன்றைய நிகழ்ச்சியிலே நீண்ட நாட்களுக்கு பின்னர் ஹைதர்லி அவர்கள் இங்கே வானிலைகளிலே கலந்து சிறப்பிக்க இருக்கிறார். அவரை முதல்ல வரவேற்று இணைத்துக் கொள்ளுகின்றோம். இன்றைய வணக்கம் ஹைதர்லி அவர்களே.
1: வணக்கம் தர்ஷன், வணக்கம் நேயர்களே.
0: இன்றைய சமகால நிகழ்வுகளின் தொகுப்பாக இன்றைய அரசியல் சமூகம் இடைபெறுகிறது. குறிப்பாக இன்று இலங்கை செய்திகளிலே கூடுதலாக பேசப்படுகின்ற விடயம், சவுதி அரேபியாவிலே தண்டனை கைதியாக இருக்கின்ற இலங்கை இளைஞரான சிவராஜா அனோஜனை அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதாகவும், அந்த விடயத்திலே அனைவரும் தலையிட்டு அவரை விடுதலை செய்ய கோரி அவரது மரண தண்டனையாயிருந்தால் அதை குறைத்து கருணைகள் வழங்குமாறு வலியுறுத்தி பல இடங்களிலே இன்று போராட்டங்களும் நடந்திருக்கிறது. அவை இந்த விடயம் தொடர்பாக முதல்ல பார்க்கலாம். இந்த விடயம் தொடர்பாக நீங்கள் தெரிந்து வைத்திருக்கின்ற விடயங்கள் என்ன?
1: அனோஜனுடைய விடயம் சம்பந்தமாக வரும் பொழுது தர்சன், இது வந்து ஒரு நாட்டினுடைய நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. இதுவரைக்கும் சவுதி அரேபியாவுடைய தீர்ப்பு வெளிவரவில்லை. ஆரம்பத்தில் அனோஜன் இது போன்ற சம்பவம், இப்படியான ஒரு மத நிந்தனை சம்பந்தமான ஒரு விடயத்தில் ஈடுபட்டார் என்பதற்காக
0: மத நிந்தனையாக அவர் தெரிவித்த கருத்து என்ன?
1: அவர் என்ன கருத்து தெரிவித்தார் என்பது இது சம்பந்தமாக சமூக வலைத்தளங்களில் யாருக்கும் பெரிதாக எதுவுமே தெரியாது. ஏனென்றால் அவர் பதிவு செய்து ஒரு சில நிமிடங்களோடு அவர் அதனை அழைத்து விட்டிருக்கிறார். ஏனென்றால் அவர் அவ்வாறு பதிவு செய்ததன் பின்பு அவருக்கு பலர் கூறியிருக்கலாம், இது சவுதி அரேபியாவில் இருந்து கொண்டே நீ இப்படியான வசனங்களை எழுதியது உனக்கு எதிராக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதை அவருக்கு தெரிவித்ததன் காரணமாகவோ என்னவோ ஒரு சில நிமிடங்களிலே அவர் அதனை அழைத்து விட்டிருக்கிறார் முற்றாக. அது யாரிடமும் அது சம்பந்தமான ஸ்கிரீன்ஷாட்டுகள் அப்படி இல்லை. ஆனால் சவுதி அரேபியாவில் இருக்கின்றவர்களோ அல்லது ஏனையவர்களோ இது சம்பந்தமான உடனடியாக அவர்களுக்கு இடையிலான இரண்டு குழுக்களுக்கு இடையிலான வாத பிரதிவாதங்கள் சமூக வலைத்தளங்களில் செல்லும் பொழுது அதனை ஸ்கிரீன் போட்டோ அடித்து சவுதி உரிய உறுப்பினர்களுக்கு அறிவித்திருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அங்குள்ளவர்கள் எல்லாம் இதனை மோனிட்டர் பண்ணி கொண்டு இது சம்பந்தமா தமிழ்ல என்ன எழுதுறாங்க, சிங்களத்துல என்ன எழுதுறாமன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த பிரச்சனை ஆரம்பத்திலிருந்து உருவாகி இருக்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால், கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த தமிழ் முஸ்லிம் சகோதரர் மத்தியில் மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் ஆரம்பத்தில் உருவாகி இருக்கின்றது. ஏனென்றால் அந்த இதுக்கு பாத யாத்திரையாக கதிர்காமம் செல்ல சென்று கொண்டிருந்த ஒரு குழுவோடு ஒரு நாய் அவர்களோடு சென்றிருக்கிறது. அந்த பால பகுதியில் இலங்கையில் பாத யாத்திரை சென்ற பௌத்த குருமார்களோடும் ஒரு நாய் சென்றது என்று ஊடகங்களில் மிக பிரபல்யமானது. அதே மாதிரி இந்த நாய் செல்கின்ற பொழுதும் இந்த நாய்க்கும் களத்தில் பட்டி கட்டி பொட்டு வச்சு அந்த நாயையும் இவர்கள் அழைத்து சென்றிருக்கிறார்கள்.
0: இந்த நாய் வந்து தானாகவே அவர்களோடு இணைந்து சென்றதாகத்தானே செய்திகள் வந்தது?
1: அப்படித்தான்
0: செய்து வந்தது. வளர்க்கப்பட்ட நாய் இல்லாது
1: வளர்க்கப்பட்ட நாய். ஆனால் இல்லையா, அந்த நான் குறிப்பிடப்பட்டது என்னன்னு சொன்னால், அந்த காலப்பகுதிகளில் இலங்கை முழுக்க இப்படியான விடயங்கள் தான் பரவலாக பேசப்பட்டது. எனவே இந்த விடயமும் இவர்களோடு நாயும் தானாக செல்வதனால் அவர்களும் அந்த நாய்க்கு தானாக செல்கின்ற ஒரு நாய்க்கு யாரும் களத்துல பட்டி கட்டி பொட்டு வச்சு கூட்டிட்டு போக மாட்டாங்களோ எல்லா நாய்க்கும். அந்த நாய் வருவதை கண்டு அந்த நாய்க்குரிய சிலர் ஆதரவாளர்கள் நான் நாய அந்த நாய்க்கு உரிய ஒரு இவரையும் எங்களோட அழைத்துக்கிட்டு போறதுக்காக ஒரு அழகான வடிவத்தில் அவர் கொண்டு போயிருக்கலாம். அது நல்ல ஒரு விடயத்தில் நடந்திருக்குது. இதனை கல்முனை பிரதேசத்தை தாண்டு கண்ட நேரத்தில் அங்கு ஒரு இளைஞர் இந்த நாய்க்கு காலால் உதைந்தது என்கின்ற ஒரு சம்பவத்தில் இது அந்த இடத்தில் பிரச்சனை ஏற்படுகின்றதை விட சமூக வலைத்தளங்களில் தான் இந்த பிரச்சனை அதிகமாக அதிகரித்து பேச்சுவார்த்தை இரண்டு குழுக்களுக்கு இடையிலான வாத பிரதேதங்களாக சென்று கொண்டிருந்தது. இந்த நேரத்தில் தான் அங்கிருக்கின்ற அனோஜனும் இது சம்பந்தமான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். இந்த கருத்து அங்கு சவுதி அரேபியாவில் இருக்கின்ற ஏனைய தமிழர்களாலோ இல்லை அவர்களுடைய நண்பர்களாலோ அவருக்கு உடனடியாக உணர்த்தப்பட்டிருக்கலாம். நீ இங்கிருந்து கொண்டே இப்படி எல்லாம் ஒரு வசனம் பேசினால் அது உனக்கு ஆபத்தாக அமையும் என்ற ஒரு வார்த்தை பிரயோகத்தை சொல்லியிருக்கலாம். அதனாலோ என்னவோ உடனடியாக அவர் அனோஜன் அதனை அழைத்து விட்டிருக்கிறார். அது சம்பந்தமான தகவல் யாரிடமும் இல்லை. அப்படி என்ன பிறகு அனோஜன் இப்படி எழுதினார் அப்படி எழுதினார்னு சொல்லி கற்பனை கதைகளை சொல்வதை விட அவர் உடனடியாக அழைக்கப்பட்டிருக்கிறார், 10 நிமிடத்துக்குள்ளே அழைத்திருக்கிறார் என்பதுதான் தகவல். ஆனால் தர்சன் சவுதி அரேபியாவில் அமெரிக்காவினுடைய அறிக்கையின்படி 2024-25 அறிக்கைகளின்படி சவுதி அரேபியா 1996 பிறகு மத நிந்தனைக்காக சவுதி அரேபியாவில் எந்த ஒருவருக்கும் மரண தண்டனை விதிக்கப்படவில்லை என்கின்ற ஒரு தகவலை அமெரிக்காவினுடைய அந்த ஆய்வு அறிக்கைகள் கூறுகின்றது. அப்ப இந்த தகவலை தர்சன் நான் உங்களுக்கு யாரும் கேட்டால் பிறகு உங்களுக்கு அனுப்புறதுக்கு இலகுவாக நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி
0: விட்டேன். உங்களுடைய அந்த இணையதளத்தை சொன்னா அதுல போய் பார்க்கலாம் தானே தேவையானவர்.
1: நான் அதுல தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறேன், தமிழ்ல யாராவது தேவைன்னு சொல்லி சொன்னால் அதை பாக்குறதுக்காக அப்படியான ஒரு தகவலையும் குறிப்பிட்டிருக்கு. ஆனால் இந்த மரண தண்டனை விடயத்தில் ஏனைய சவுதி அரேபியாவில் ஒரு கொலை குற்றத்துக்காக கற்பழிப்புக்காக ஏனைய விடயங்களில் மரண தண்டனை அளிக்கப்பட்டவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். உலகத்தில் மரண தண்டனை அளிக்கப்படுகின்ற நாடுகளில் ஆக கூடுதலாக மரண தண்டனை விதிக்கப்படுகின்ற நாடுகளில் இங்கு முதல் பட்டியலில் இருக்கின்றது ஈரான் தான்.
0: சீனாவுக்கு அடுத்து ஈரான், அதுக்கு முன்னர் சவுதி அரேபியா இருந்தது, இப்ப ஈரான் அதை முந்தி விட்டது.
1: இது எந்த அளவுக்குன்னு சொல்லி சொன்னால் அது ஒரு காலத்தில் 1978 வரைக்குமே ஐரோப்பாவிலும் மரண தண்டனை மத நிந்தனைக்காக மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது. பிரான்சில் கூட மத நிந்தனைக்காக மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது 1978 வரைக்கும். அப்ப பிரான்ஸ் இந்த ஐரோப்பிய நாடுகள் இதனை ரத்து செய்திருக்கின்றது. ஆனால் இன்னும் ஏனைய நாடுகளில் இது சம்பந்தமாக நடந்திருக்கின்றது. ஆனால் இந்த மரண தண்டனை விடயத்தில் ராஜதந்திர மூலமான அணுகுமுறைகளில் இந்தோனேஷியா தன்னுடைய அங்கு வேலைக்கு சென்றவர்களுக்கு நடப்பட்ட மரண தண்டனையில் அவர்களுடைய பேச்சுவார்த்தைகள் மூலமாக அவர்கள் விடுதலை செய்திருக்கிறார்கள். இந்தியா தங்களுடைய ராஜதந்திர அணுகுமுறைகள் மூலமாக அவர்களை அந்த மரண தண்டனையிலிருந்து விடுவித்திருக்கிறார்கள். ஆனால் இலங்கையர்களுக்கு நிறைவேற்றப்பட்ட மரண தண்டனைகளில் இதுவரைக்கும் இலங்கை ராஜதந்திரமான அணுகுமுறைகளில் இதற்கு முன்பும் ஒரு இலங்கையைச் சேர்ந்த திருகோணமலையைச் சேர்ந்த ஒரு பெண் ரிஷானா நபீக் என்கின்ற ஒரு பெண்ணுக்கு சவுதி அரேபியாவில் கலத்தி வெட்டப்பட்டு கொல்லப்பட்ட ஒரு விடயத்தை நாங்கள் அறிந்த ஒரு விடயம். இந்த விடயங்களில் இலங்கையினுடைய
0: சவுதி அரேபியா மரண தண்டனை என்பது கழுத்தை துண்டிப்பது
1: உலகத்தில் ஒவ்வொரு விதமாக மரண தண்டனை வழங்குகிறார்கள். சவுதி அரேபியாவில் கழுத்து துண்டிக்கப்படுவது மட்டுமல்ல, சவுதி அரேபியாவில் அவர்கள் என்ன தூக்கும் இரண்டும் அறிமுகத்தில் இருக்கின்றது, தூக்கு போட்டுக் கொள்றதும். ஆனால் இப்ப அமெரிக்காவில் இன்று வரைக்கும் இந்த நடைமுறையில் இருக்கின்ற ஒரு பழக்கம் தான் எலக்ட்ரிக் கதிரை. அடுத்தது அமெரிக்காவில் இன்னும் ஒரு முறை இருக்கின்றது, இந்த கேஸ் சாம்பருக்குள்ள போட்டு அடைச்சி
0: ஊசி போடுவார்கள்.
1: இல்ல, அமெரிக்காவில் கேஸ் சாம்பரம் இருக்கின்றது சில மாநிலங்களில், இன்னு வரைக்கும் நடைமுறையில் இருக்கின்றது. இப்ப இந்தோனேஷியாவில் துப்பாக்கியால் சுடுக்கிறார்கள், சைனாவில் துப்பாக்கியால் சுடுக்கின்ற ஒரு பழக்கம் இருக்கின்றது. இப்படி ஒவ்வொரு நாடுகளில் மரண தண்டனை நிறைவேற்றுகின்ற ஒவ்வொரு முறைகள் இருந்திருக்கின்றது. ஈரானில் தூக்கில் ஏற்றித்தான் அவர்கள் அந்த முறைகளை செய்கிறார்கள் தர்சன். இப்படி உலகத்தில் இன்று வரைக்கும் உலகத்தில் பல நாடுகளில் இந்த சட்டத்திட்டங்கள் நடைமுறையில் இருக்கின்றது. ஆனால் அனோஜனுடைய விடயத்தில் நாங்கள் குறிப்பாக பார்க்கின்ற பொழுது இது உலகத்தினுடைய ஒரு நாட்டினுடைய சட்டத்திட்டத்தில் அந்த சட்டத்தை மாத்து இந்த சட்டத்தை மாத்துன்னு சொல்ற விடயத்தில் நீதிமன்றம் தீர்ப்பளித்த ஒரு சட்டத்துக்கு வெளியிலிருந்து ஒருத்தர் வந்து தலையீடு செய்வது முடியாத ஒரு விடயம். அது உலகத்தில் எந்த நாடா இருக்கலாம், பிரான்சினுடைய நீதிமன்றம் வழங்கிய ஒரு தீர்ப்புக்கு வேறொரு நாட்டிலிருந்து வந்து தலையிட்டு அதுக்கு இப்படி மாற்று அந்த தீர்மானத்தை சொல்லி யாருக்கும் சொல்றதுக்கு முடியாது. ஆனால் அதுக்கு சில அணுகுமுறை, ராஜதந்திர ரீதியான அணுகுமுறைகள் இருக்கின்றன. உதாரணத்துக்கு மனித உரிமைகள் அமைப்புகள் மூலமாக, அம்னஸ்டி இன்டர்நேஷனல் மூலமாக, சர்வதேச நாடுகள் மூலமாக, ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் மூலமாக இந்த விடயத்தை அணுகி இவருக்கு ஒரு பொது மன்னிப்பு அளிக்க சொல்லுகின்ற ஒரு விடயத்துக்குத்தான் எங்களுக்கு செல்லலாம். அதல்லாமல் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மாற்ற சொல்லி சொல்வதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. இப்ப இலங்கையை பொறுத்தளவில் இலங்கையில் இதுவரைக்கும் நீதிமன்றத்தில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட எத்தனையோ கைதிகள் இருக்கிறார்கள். இதில் பல தமிழர்களும் இருக்கிறார்கள். மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த இவர்களுக்கு உதாரணத்துக்கு மைத்ரிபால சிறிசேனாவை கொலை செய்ய சென்ற ஒருவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு மைத்ரிபால சிறிசேனா ஜனாதிபதி ஆனதுக்கு பிறகு அவருக்கு மரண தண்டனையை ஜனாதிபதி பொது மன்னிப்பு அளித்து அவரை விடுதலை செய்கிறார். இதேபோல் ராஜீவ்காந்தியினுடைய கொலையில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு இப்படியான உலகத்தில் பல உதாரணங்கள் இருக்குங்க. ஆனால் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை யாருக்கும் மாற்ற முடியாது. இந்த விடயத்தை இலங்கை அரசாங்கம் எப்படி அணுகப் போகின்றது என்கின்ற ஒரு விடயத்தில் தான் இருக்கின்றது. ஆனால் இன்று அனோஜனுடைய விடயம் என்னென்றால், இவருக்கு ஏற்கனவே சவுதி அரேபியாவின் உள்ள ஒரு கீழ்மட்ட நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கின்றது. அதில் 5 வருட சிறை தண்டனையும் அவருக்கு 3 வருட சிறை தண்டனையும் 5 பில்லியன் ரூபாய்களும் அபராதம் கட்ட சொல்கின்ற ஒரு விடயத்தில் இந்த விடயம் தர்சன் இதனை அவர்கள் மேல்முறையிட்டு செய்கிறார்கள். மேல்முறையீடு செய்கின்ற நேரத்தில் இலங்கை தூதுவரையாளரால் அவருக்கு ஒரு சட்டத்தரணி நியமிக்கப்படுகிறார். அந்த சட்டத்தரணி நியமிக்கப்பட்டவுடன் இப்ப பிரான்சில் நாங்கள் ஒரு உடையத்தை தர்சன் உங்களோட உடையத்துக்கு நீங்க ஒரு சட்டத்தரணியை நியமித்தால் நீங்க வழக்குக்கு போக வேண்டிய அவசியம் இல்லையே. அப்ப சட்டத்தரணி தான் அந்த விடயத்தை போயிட்டு ஹேண்டில் பண்ணிக்கிட்டு வருவார். சட்டத்தரணி அவ்வாறு சென்று சவுதி அரேபியாவினுடைய நீதிமன்றத்துக்கு சென்று அவருடைய வாத பிரதிவாதங்கள்லாம் வைத்து விட்டு வந்ததன் பின்பு சட்டத்தரணி ஒரு தகவலை சொல்கிறார் இலங்கை தூதுவர் ஆலயத்துக்கு. எனக்கென்றால் இந்த விடயத்தில் ஒரு நம்பிக்கை காணப்படவில்லை. ஒரு நேரம் அனோஜனுக்கு இது மரண தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்கின்ற ஒரு தகவலை சட்டத்தரணி சொல்கிறார். இந்த தகவல் மட்டும்தான் இலங்கை தூதுவர்
0: பிரிசுபடுத்தி கொஞ்சம் காசை கூட வாங்கலாம் என்று திட்டத்தோடு சொன்னாரோ தெரியாது.
1: அது தெரியாது தர்சன். இந்த விடயத்தில் தான்

0: சரணி இப்படி விடயத்தை சொல்லி இருக்கிறார். ஆனால் இதுவரைக்கும் நீதிமன்றத்திலிருந்து உறுதிப்படுத்தப்பட்ட எந்த தகவலும் எங்களுக்கு வந்து சேரவில்லை என்று சொல்கிறார்கள். இந்த அப்பொழுது யார் இதனை மீடியா சமூக வலைதளங்களுக்கு இந்த செய்தியை பரப்பியிருக்கிறார்கள்? அதாவது சவுதி அரேபியாவில் உள்ள இலங்கை தூதுவராலயத்திலிருந்து தான் இந்த விடயம் வெளியே சென்றிருக்க வேண்டும். எனவே ஒரு தூதுவராலயம் ஒரு ராஜதந்திர அணுகுமுறைகளை விட்டுவிட்டு சமூக வலைதளங்களில் இப்படியான செய்திகளை கசிய விடுவதன் மூலமாக எதனை எதிர்பார்க்கிறார்கள்? ஒரு தூதுவராலயம் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு பொறுப்பான நடவடிக்கைகள் மூலமா அவர்கள் தவறிவிட்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் அனோஜனுடைய குடும்பத்தினுடைய அவருடைய தாயாருடைய மனநிலை எவ்வாறு இருக்கும்? அவர்களை இன்று அனோஜனுடைய தாயாரை அனோஜனுடைய குடும்பத்தை பயன்படுத்தி வீதியில் கொண்டு வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடிய அரசியல்வாதிகளாக மாறியிருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு காலத்தில் உங்களுக்கு தரிசன உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், சவுதி அரேபியாவின் உள்ள கலத்து துண்டிக்கப்பட்ட அந்த ரிஷானா நஃபீக்கினுடைய உடையத்தை அந்த காலத்தில் அதனை இடையில புகுந்து ஹிஸ்புல்லா தான் மிகப்பெரிய ஒரு அதை பிரச்சாரமா மேற்கொண்டார். மேற்கொள்ள வருகின்ற நேரத்தில் சவுதி அரேபியாவிலிருந்து அந்த அந்த குடும்பத்தினுடைய மண் அந்த மன்னர் பரம்பரையினுடைய ஒருவர் இலங்கைக்கு வந்து ரிஷானாவுடைய கழுத்து வெட்டப்பட்டதற்காக நாங்கள் மன்னிப்பு கூறி அவருக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் என்று சொல்லி அவர் நாட்டுக்கு வந்தார். நாட்டுக்கு வந்தவுடன் ரிஷானாவுடைய குடும்பம் அவரை விரட்டி விட்டது, நீங்கள் வர வேண்டாம், எங்களுடைய மகளையே கொலை செய்தவர்களிடமிருந்து நாங்கள் காசு மகளை விற்று காசு பெறுவதற்கு தயாராக இல்லைன்னு சொல்லி அவர் விரட்டி விட்டார்கள். அந்த விரட்டிவிட்ட அந்த மன்னர் குடும்பத்தைச் சேர்ந்த அரபிகளிடமிருந்து பல லட்சக்கணக்கான ரூபாய்களை கடந்துதான் இந்த ஹிஸ்புல்லா தங்களை வளம் பெற மாற்றிக்கொண்ட ஒரு வரலாறு கடந்த காலத்தில் இருக்கின்றது. இதே மாதிரியான ஒரு நிகழ்வுதான் இப்பொழுது அனோஜனுடைய வீட்டுக்கு திடீரென்று இரிஷாத் பதுருதீன் கிளம்புகிறதும் அனோஜனுக்காக கண்ணீர் விட்டு ஏனைய தமிழ் அரசியல்வாதிகள் முன்வந்து இதனை இப்ப கிரலப்பண்ணையில் இருக்கின்ற மனோகணேசன் தன்னுடைய அரசியல் லாபத்துக்கு அதை பயன்படுத்துறதையும் விட்டுவிட்டு இதனை ஒரு அரசியல்வாதிகள் தங்களுடைய சமூக வலைதளங்களில் கருத்துக்களை சொல்கிறதை விட இலங்கையினுடைய வெளிநாட்டு அமைச்சரோடு கலந்துரையாடி இலங்கையிலிருந்து ஒரு தூதுக்குழுவை அல்லது நீங்கள் சவுதி அரேபியாவுக்கு அனுப்புறதோ அல்லது இலங்கைக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான உறவுகளில் நீங்கள் ராஜதந்திர முறைகளில் உங்களுக்கு ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கிறது, நீங்க உங்களால் அதை நகர்த்த முடியலன்னு சொல்லி சொன்னால் இதே மாதிரியான ஒரு நடவடிக்கை இலங்கை அரசாங்கம் கடந்த காலத்தில் மேற்கொண்டிருக்கின்றதுதானே தர்சன். அதாவது ரணில் விக்ரமசிங்கடைய காலத்தில் இலங்கையினுடைய வெளிநாட்டு மஹிந்த ராஜபக்ஷ போன்றவருடைய காலத்தில் IMF-களோடு இருக்கின்ற தொடர்புகள் எல்லாம் ஒழுங்கான முறைகளில் நடைபெறாததனால் அந்த சர்வதேச உறவுகள் மிக பின்னடைவு சென்றிருந்தது. அந்த நேரத்தில் வெளிநாட்டு அமைச்சர் அலிசா பிரியையும் இந்தியாவினுடைய வெளிநாட்டு அமைச்சரை அணுகித்தானே அவங்க இந்த நிர்மலா சீதாராம் ஊடாகத்தான் அவர்கள் IMF-னுடைய கடனுதவியை கூட பெற்றார்கள் இந்தியாவினுடைய உதவியோடு. எனவே உங்களுக்கு நேரடியாக அந்த ராஜதந்திர முறைமைகளை நீங்கள் கையாள முடியாவிட்டால் இலங்கை அரசாங்கத்துக்கு நீங்கள் இந்தியாவோடு அல்லது பாகிஸ்தானோடு வேறு ஏதாவது ஒரு நாட்டோடு இருக்கு சவுதி அரேபியாவுக்கு இருக்கின்ற உறவுகளை பாவித்து இந்த விடுதலைக்கு ஒரு பொது மன்னிப்பு பெற்றாவது அனோஜனை விடுதலை செய்து கொள்வதற்கான ஒரு வேலை திட்டத்தில் இலங்கை அரசாங்கம் இறங்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் நாங்கள் சமூக வலைதளங்களிலும் பொதுமக்களையும் முசுப்பேற்றிவிட்டு இந்த தீர்வு பார்க்கிறது முடியாது. எனவே இப்படியான வேலை திட்டங்களில் ஒரு ஆரோக்கியமான ஒரு நிலை ஏற்படாது. இது சம்பந்தமான கருத்தில் கொள்ள வேண்டும் என்றுதான் என்னுடைய நிலைப்பாடு தர்சன். இந்த விடயத்தில்
1: சில வேளைகளில் அதாவது மரண தண்டனை கொடுத்து விட்டார்களா இல்லையான்றதை குடும்பத்துக்கு சொல்லுவார்களா? இப்போ இன்னொரு செய்தி வந்ததானே அவர் தொலைபேசி ஊடாக குடும்பத்தினருடன் உரையாடி இருக்கிறார் என்று.
0: நேற்று முன் தினம் அவர் தன்னுடைய குடும்பத்தோடு உரையாடுக்கான வாய்ப்பு உரையாடி இருக்கிறார். அந்த நேரத்தில் அவர் குடும்பத்திடம் சொன்னதாக தன்னை சாதாரண கைதிகள் வைக்கப்பட்டிருக்கின்ற சிறைச்சாலையிலிருந்து மரண தண்டனைகள் கொடுக்கப்படுகின்றவர்களுடைய சிறைச்சாலைக்கு மாற்றப் போகிறார்கள் என்கின்ற ஒரு தகவலை சொன்னதாக சமூக வலைதளங்களில் தான் இந்த செய்திகள் பரவுகின்றது. இந்த செய்திகளை இப்ப சவுதி அரேபியாவினுடைய ஒரு விஷயம் இருக்கின்றது என்னன்னு சொன்னால் யாருக்காவது மரண தண்டனை அவர்கள் நீதிமன்றம் வழங்க நீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்டால் சவுதி கெசட் என்று சொல்கின்ற ஒரு சவுதி கெசட்டில் அது அவருடைய பெயர் பதியப்படும். அதற்கு பிறகு எத்தனையாம் தேதி நிறைவேற்றப்படுகின்றது என்பதை பின்னர் தான் அவர்கள் தீர்மானித்தனர்.

0: அவர்கள் எப்பொழுதும் இந்த மரண தண்டனை நிறைவேற்றப்படுகின்றது என்று. இதுவரைக்கும் சவுதி அரேபியாவில் உத்தியோகபூர்வமான அரபு, ஆங்கிலம் என்ற பல மொழிகளிலும் உள்ள இணையதளங்களை தேடி, இந்த சவுதி அரேபியாவுடைய கசட்டை தேடி பார்த்தாலும் எதிலையும் அவர்கள் இப்படி அனோஜனுடைய பெயரை சேர்த்து அனோஜனுக்கு மரண தண்டனை வழங்கப்பட போகின்றது என்கின்ற ஒரு செய்தியை இதுவரைக்கும் சவுதி அரேபியா உத்தியோகபூர்வமாக பதிவிடவில்லை. அதற்கான காரணமும் இருக்கலாம். ஏனென்றால் இந்த விடயம் கடந்த வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் தான் வெளிவருகின்றது. இனி வெள்ளிக்கிழமை சவுதி அரேபியாவில் லீவ் நாளாக அது இருக்கிறதுனால் அந்த செய்தி வந்திருக்காவிட்டால் இன்று ஞாயிற்றுக்கிழமை, இன்று அங்கு வேலை நாள், இன்று ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமைகளில் அந்த செய்திகள் பதிவு செய்யப்படுமோ என்பது எங்களுக்கு தெரியாத தரசன். அந்த விடயத்தை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கிறோம். இதில் எப்படி அந்த அரசாங்கம் இவருடைய பெயரை அதில் சேர்த்திருக்கின்றதா, இலங்கை தூதுவராயத்துக்கு இது சம்பந்தமான உத்தியோகபூர்வ தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றதா என்கின்ற விடயத்தை நாங்கள் பார்க்கிறோம்.
1: இப்ப நீங்க தானே சொன்னீங்க அமெரிக்காவினுடைய அந்த அறிக்கையின்படி மதனிந்தனைக்கு மரண தண்டனை கொடுக்கிறது இல்லையாண்டு.
0: இல்ல, அமெரிக்கா சவுதி அரேபியா சம்பந்தமான ஒரு விடயத்தில் குறிப்பிட்டிருக்கின்ற அறிக்கையில் மத நிந்தனைக்கு சவுதி அரேபியாவில் 1996 2004 இடைப்பட்டவர்கள் ஒருவருக்கும் அந்த தண்டனை வழங்கப்படவில்லை என்று அந்த அறிக்கை சொல்லுகின்றது. ஆனால் இது சம்பந்தமான அடுத்த கட்டம் புதிய விடய தகவல்கள் சம்பந்தமாக தெரியாது. ஆனால் சவுதி அரேபியா மரண தண்டனை நிறைவேற்றாவிட்டாலும் சவுதி அரேபியா சர்வதேச களத்தில் செய்த கொலைகளை பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஜமால் கஷோகியை எப்படி துருக்கியில
1: வைத்து
0: கொலை செய்தார்கள் என்று சொல்லி, அப்ப அப்படிப்பட்ட ஜமால் கஷோகியை கொலை செய்த முகமது பின் சல்மானோடு தான் ஐரோப்பிய நாடுகளும் உலக அமெரிக்காவும் உறவு பாராட்டி கொண்டு அவர்களோடு தான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே சவுதி அரேபியா அறிக்கைகளுக்கு பின்னால் எவ்வளவு மூர்க்கத்தனமான தன்னுடைய வேலை திட்டங்களை சர்வதேச அரங்களில் பல பல கொலைகளை செய்திருக்கின்றது என்கின்றது எங்களை கண்ணூடாகவே கண்டோம். என்றால் சவுதி அரேபியா இன்னும் ஒரு ஊடகவியலாளரும் இருக்கிறார் தர்சன், இன்னும் அவரை இன்னும் சிறையில் அடைத்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய அந்த ஊடகவியலாளருடைய பேரும் ஹைதர் தான் தர்சன். அவருடைய மனைவி
1: எந்த நாட்டை சேர்ந்தவர்?
0: அவர் சவுதி அரேபியாவில் தான், சவுதி அரேபியா. அந்த நாட்டில் இருந்து கொண்டு சவுதி மன்னர் குடும்பத்துக்கு எதிராக எழுதினார் அப்படின்னு சொல்றது, ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சி செய்தார் என்ற குற்றத்தில் அவர் இருந்துதான் அவர் உள்ள அடைச்சிருக்கிறார். அவருடைய மனைவிக்கு கனடா அடைக்கலம் கொடுத்து கனடாவில் வைத்திருக்கிறார். இப்ப மனைவி ரெண்டு பிள்ளைகளும் கனடாவில் இருக்கிறார்கள். ஒட்டுமொத்த உலகத்தினுடைய அவர் செல்லாத நாடுகளுடைய தலைவர் நாடுகள் இல்ல, செல்லாத சந்திக்காத தலைமைகள் இல்ல, இப்படி எல்லாத்தையுமே சந்தித்திருக்கிறார். அமெரிக்காவில், ஐரோப்பாவுள்ள நாடுகள்ல, இப்படி பல நாடுகளையும் சந்தித்து இதுவரைக்கும் அவரை விடுதலை செய்ய முடியாதவர்களாக இருக்கிறார்கள். இப்படியான ஒரு நிலைமை, அங்கனுடைய சட்டத்திட்டம் இவ்வளவு ஒரு ஒரு மூர்க்கத்தனமான ஒரு நிலையில் இருப்பதை எங்களுக்கு தெரியும். அந்த அதற்கான ஒரு விடயம் என்னன்னு சொல்லி சொன்னால், பல சர்வதேச நாடுகள் ஒரு நீதிமன்றத்தினால் அளிக்கப்பட்ட ஒரு தண்டனையை அவர்களுக்கு விமர்சனம் செய்வதற்கோ எதுவும் இயலாது. அப்படியான ஒரு நிலைக்கு அவர்கள் போகலாம் தண்டனை கொடுக்கப்பட்டால். அந்த ராஜதந்திர அணுகுமுறைகள் மூலமாக, ராஜதந்திர அழுத்தத்தின் மூலமாகத்தான் அவர்களை விடுதலை செய்வதற்கான வேலை திட்டங்களில் இறங்க வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. அது உலகத்தில் எந்த ஒரு நாடாக இருந்தாலும் அந்த நிலைமைக்கு நாங்கள் என்ன செய்யலாம் என்கின்ற ஒரு விடயத்தை தான் இன்று கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். இலங்கை அரசாங்கத்துக்கு நேரடியாக அந்த விடயங்களை செய்ய முடியாவிட்டால் இது இந்தியாவோடு இணைந்து அந்த இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் உள்ள மிகப்பெரிய ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. அந்த முறையை அவர்கள் பயன்படுத்தலாம். அல்லது இப்பொழுது அண்மையில் பாகிஸ்தானுக்கும் சவுதி அரேபியாவுடைய முழுக்க பாதுகாப்பை கட்டுப்படுத்துகின்ற பொறுப்பு பாகிஸ்தானிடமும் துருக்கியிடம் இருக்கின்றது. அந்த சேனல் மூலமாக இந்த விடயத்தை அவர்கள் அணுகலாம். இது எவ்வாறு செய்ய போகிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது தர்சன். அந்த விடயங்களை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம்.
1: இதிலே ஒரு தகவல் 4 வருடங்களுக்கு முன்னர் ஒளிபரப்பான ஒன்று இருக்கு. மரண தண்டனை வழங்குவதில் முதல் 4 இடங்களில் இருக்கும் நாடுகளவை இது 4 வருடங்களுக்கு முன் ஒளிபரப்பானது. அதை கேட்டு பாருங்கள்.
2: சவுதி அரேபியாவில் ஒரே நாளில் 81 ஆண்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது. இது கடந்த வருடம் மொத்தமாக மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையை காட்டிலும் அதிகம். மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டவர்களில் ஏமன் நாட்டை சேர்ந்த 7 பேர் மற்றும் சிரியா நாட்டை சேர்ந்த 1 அடங்குவர். இவர்கள் பல்வேறு கொடூரமான குற்றங்களை புரிந்ததாக குற்றம் சுமத்தப்பட்டவர்கள். அதில் பயங்கரவாதமும் அடங்கும் என அரசு செய்தி முகமையான SPA தெரிவித்துள்ளது. இதில் சிலர் IS, அல்கைதா அல்லது ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சி குழுவை சேர்ந்தவர்கள் என்றும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. பல்வேறு மனித உரிமை அமைப்புகள் பல தருணங்களில் முறையான விசாரணைகள் நடைபெறுவதில்லை என்று குற்றம் சுமத்துகின்றனர். ஆனால் இந்த குற்றச்சாட்டுக்களை அரசு மறுக்கிறது. தற்போது மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் 3 கட்ட நீதி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டனர் என்றும் SPA தெரிவித்துள்ளது. இவர்கள் மீது முக்கிய பொருளாதார இடங்களில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டது, பாதுகாப்பு படையினரை கொன்றது, கடத்தல், பாலியல் வன்முறை மற்றும் நாட்டிற்குள் ஆயுதங்களை கடத்தியது போன்ற குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. சவுதி அரேபியாவில் அதிக அளவிலான மரண தண்டனைகள் நிறைவேற்றப்படுவதாக அம்னஸ்டி இன்டர்நேஷனல் தெரிவிக்கிறது. அதிக எண்ணிக்கையில் மரண தண்டனை விதிக்கும் நாடுகளின் பட்டியலில் சவுதி அரேபியா 5வது இடத்தில் உள்ளது. இந்த பட்டியல் அம்னஸ்டி இன்டர்நேஷனலால் தொகுக்கப்பட்டது. முதல் 4 இடங்களில் இருக்கும் நாடுகள் சீனா, ஈரான், எகிப்த் மற்றும் ஈராக். கடந்த வருடம் 69 பேருக்கு சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.
0: இது அல்லாமல் இப்பொழுது நாங்கள் சொல்ல போனால் இந்தோனேஷியாவில் மரண தண்டனை நடைமுறையில் இருக்கின்றது.
1: சிங்கப்பூர்ல வந்து எந்த விதமான மன்னிப்பும் கொடுக்க மாட்டார்கள்,
0: மரண தண்டனை. இப்பொழுது அண்மையில் எங்களுக்கு தெரியும், இலங்கையைச் சேர்ந்த ஒரு தமிழருக்கு கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு இந்தோனேஷியாவில் வைத்து மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது.
1: ஆஸ்திரேலியர்களோட போதைப்பொருள்
0: வியாபாரத்தில் இப்படி சிங்கப்பூரில் இந்த நடைமுறை இருக்கின்றது. எனவே இந்த சவுதி அரேபியாவில் சவுதி அரேபியாவில் கொடுக்கப்பட்ட இந்த தண்டனைகள், அதாவது நாட்டுக்கு எதிரான விடயங்களில் ஈடுபட்டார்கள் அல்லது இப்ப ஈரானில் கடந்த காலங்களில் நடக்கின்ற இந்த புரட்சிகளின் பொழுது அமெரிக்காவுக்கு மற்றது இஸ்ரேலுக்கு உளவு பார்த்தவர்கள் என்று சொல்லி பலரை தூக்கி போட்டு விட்டார்கள். பல 100 கணக்கானவர்கள் அப்படியானவர்களை கொலை செய்திருக்கிறார்கள் மரண தண்டனை வைத்து. எனவே இந்த வகையில் உலகளாவிய ரீதியில் இப்படியான ஒரு உலகத்தில் பல நாடுகள் இருக்கின்றது. அதற்கு மரண தண்டனைக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபை உலகத்தில் இதனை இல்லாமலாக்குவதற்கு பல நாடுகளிடம் இதிலிருந்து வேண்டுகோள் விடுக்கின்றது. ஆனால் வேண்டுகோள் விடுத்தும் இன்னும் பல நாடுகள் இதனை அமுல்படுத்திய தீர வேண்டும். மைத்ரிபால சிறிசேன போன்றவர்கள் பதவிக்கு வரும் பொழுது மரண தண்டனை இலங்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார்கள். தற்பொழுது இலங்கையினுடைய பொதுமக்கள் கூட இந்த போதைப் பொருள் விடயத்தில் எங்களுக்கு எங்களுடைய பிள்ளைகளை வளர்க்க முடியாது என்பதற்காக இந்த நாட்டில் மரண தண்டனை அறிமுகப்படுத்துங்கள் என்று கூறுகின்றவர்கள் கூட இருக்கிறார்கள். ஆனால் இன்று ஒரு உலகத்தில் ஒரு மனிதாபிமானமான நடைமுறைகள் இருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட சட்டத்திட்டங்கள், இப்படிப்பட்ட நடைமுறைகளை ஒவ்வொரு நாடுகளும் பின்பற்றுகின்றது என்றது ஒரு நாகரிகம் அடைந்த ஒரு மனித சமூகம் வாழ்கின்ற ஒரு சூழலில் அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு தண்டனைகள். அது ஒரு பாவிய ரீதியான ஒரு தண்டனைகளாகத்தான் அந்த முறைமைகளை பார்க்கப்பட வேண்டும். அதனை அடுத்து இன்னும் ஒரு விடயம் தரிசனம் என்னன்னு சொன்னால், இப்ப சவுதி அரேபியாவில் இந்த தொழில் நிமித்தம் சென்றிருக்கின்ற ஆசிய ஆப்பிரிக்க நாட்டை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தானா இந்த தண்டனைகள் இதுவரைக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றது? ஏனைய ஐரோப்பிய நாடுகளிலிருந்து சென்றவர்கள் அல்லது அமெரிக்காவிலிருந்து சென்றவர்கள் எங்கும் நாங்கள் இதுவரைக்கும் கேள்விப்படவில்லை கவசன் சவுதி அரேபியாவில் இப்படி இவர்களுக்கு எதிரான தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டதாக. இன்று யமன் ஹூதிகளுடைய தாக்குதலுக்கு உள்ளாகப்படுகின்ற அராம்கோ என்கின்ற ஒரு இடம் இருக்குது, அராம்கோன்னு சொல்றது. இந்த அராம்கோன்னு சொல்றது வெறுமனே ஒரு கட்டிடம் அல்ல, அது ஒரு பெரிய ஒரு கிராமம், அது ஒரு வில்லேஜாக இருக்கின்றது அராம்கோ பகுதிகளில். அங்க முழுக்க முழுக்க சாதாரண மக்களுக்கு யாரும் உள்ளே செல்ல முடியாது. அங்கு இருக்கின்றவர்கள் எல்லோரும் ஐரோப்பியர்கள், அமெரிக்கர்கள், அப்படி எல்லாரும் தான் அங்க இருக்கிறார்கள். அப்ப சவுதி அரேபியாவில் மதுபானம் தடை, அங்க சூதாட்டம் தடை, சவுதி அரேபியாவில் வேற நைட் கிளப்புகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது, இப்படி எல்லாம் பரவலாக சொல்கிறார்கள். ஆனால் அந்த அராம்கோவுக்குள் உலகத்தில் உள்ள எந்த நாட்டைச் சேர்ந்த விபச்சார விடுதிகள் வேண்டுமோ அல்லது மதுபான சாலைகள் வேண்டுமோ அந்த கிளப்புகள் வேண்டுமோ இவைகள் எல்லாமே அங்கு உள்ளே இருக்கின்றது. இப்ப இந்த நிலைமையில் வந்து கொண்டு மேற்கத்திய உலகத்துக்கு சார்பான ஒரு தண்டனை முறைமைகளும் அங்கு சவுதி அரேபியாவிலிருந்து அன்றாடம் வாழ்க்கையில் பிழைக்க செல்கின்றவர்களுக்கு ஒரு தண்டனை முறைமையும் வழங்குகின்ற ஒரு பாரபட்சமான நீதி நிலைமை அங்கு நிலவுவதை எங்களுக்கு காணக்கூடியதாக இன்று இருக்கின்றது சவுதி அரேபியாவில். தர்சன், இந்த விடயத்தில்
1: இப்ப இன்னொரு விடயம் என்னன்னா, சவுதி அரேபியா, பாகிஸ்தான், துருக்கி இந்த நாடுகள் அண்மையிலே ஒரு ஒப்பந்தத்தை செய்திருக்கின்றன. ஒருவர் மீது ஒருவர் ஏதாவது ஒரு நாடு தாக்கினால் இந்த மூன்று நாடும் அந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும். அவர்களுக்காக எந்த ஒரு அந்த பாகிஸ்தானை தாக்காவிட்டால், இப்போ பாகிஸ்தான் இந்தியாவை தாக்கிச்சதுண்டா, சவுதியும் துருக்கியும் நேரடியாக சென்று பாகிஸ்தானுக்காக சண்டையிட வேண்டும் என்ற மாதிரியான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்கிறார்கள். இந்த நடைமுறையானது இந்தியாவுக்கான மிரட்டலா அல்லது ஈரான் போன்ற நாடுகளுக்கான மிரட்டலா?
0: தர்சன், இந்த விடயத்தில் இப்ப நேட்டோ தான் ஆரம்பத்தில் இப்படியான ஒரு நடைமுறையை கொண்டு வந்தது. ஏனென்றால் நேட்டோக்குள்ள ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு பாதுகாப்பா இருப்போம்னு சொல்லி. ஆனால் அதே மாதிரியான ஒப்பந்தங்கள் உலகத்தில் பல நாடுகள் கைச்சாத்திட்டு இருக்கின்றது. உதாரணத்துக்கு சிரியாவோடு ஈரான் ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கின்றது. ஈரானுக்கும் சிரியாவுக்கும் இடையிலான பசர் அல் அசாத் இருக்கின்ற நேரத்தில் அப்படியான ஒரு ஒப்பந்தம் இருந்தது. இதேபோல் ஈரான் ரஷ்யா, சைனா போன்ற நாடுகளுக்கு இடையிலான இப்படியான ஒரு ஒப்பந்தம் இருந்தது. அப்படி ஒப்பந்தங்கள் இருந்தது நேரத்தில் ஒரு நாட்டுக்கு எதிரான ஒரு யுத்தம் என்று சொல்கின்ற பொழுது எந்த ஒரு நாடும் திடீரென்று போய் அந்த யுத்தத்தில் களமிறக போவதில்லை. இப்ப அமெரிக்கா வந்து முழுக்க முழுக்க இந்த யுத்தத்தில் தொடங்கி வைத்த நேரத்தில் அமெரிக்கா ஒட்டுமொத்த ஐரோப்பாவை மலைத்தது. ஆனா ஐரோப்பிய நாடுகள், நாங்கள் நேட்டோவோடு இந்த விடயத்தில் இந்த யுத்தங்களுக்கு செல்ல மாட்டோம் என்கிறது. இது போன்ற பல நாடுகள் இருக்கின்றது. இப்ப நேற்று கடந்த இரண்டு நாட்களாக யமன் வந்து சவுதி அரேபியாவுக்கு மேல் கடுமையான ஒரு தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. சவுதி அரேபியாவினுடைய ரியாத் விமான நிலையத்தில் அரம்கோவுக்கு அப்படி பல தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றது. அந்த கடல் வழி பாதை என்கின்ற பாபல் மந்திரை கூட அவர்கள் இப்பொழுது தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த சூழ்நிலையில் பாகிஸ்தானுடைய ராணுவம் களமிறங்கியிருக்க வேண்டும், துருக்கி களமிறங்கியிருக்க வேண்டும், சவுதி அரேபியா
1: இறங்குவோம் என்ற மாதிரி பாகிஸ்தான் வெளிவிவகார அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார்.
0: இப்படியான ஒரு விடயங்கள் உலகத்தில் நடந்தாலும் ஒரு இப்ப ஐக்கிய நாடுகள் இரண்டு மூன்று நாடுகளுக்கு இடையிலான ஒப்பந்தங்களாக இருக்கலாம், ஆனால் சர்வதேச ரீதியான ஒரு முறைமை இருக்கின்றது. ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு எதிராக, இன்னொரு குழுவுக்கு எதிராக போர் தொடுத்தால் அவர்களுக்கு எதிராக நாங்கள் திருப்பி அடிப்பதற்கான ரைட் டு டிஃபென்ஸ் சொல்லுகின்ற ஒரு முறைமை இருக்கின்றது. எனவே இந்த விடயத்தில் சவுதியரே பாகிஸ்தான் போய் தாக்குறேன்னு சொல்லி சொன்னாலும் பாகிஸ்தானிடம் ஆயுதங்கள் இருக்கலாம், பாகிஸ்தானுடைய மனித பலம் இருக்கலாம், ஆனா முழுக்க முழுக்க பண ரீதியாக தங்கியிருக்க வேண்டிய ஒரு பொறுப்பு சவுதி அரேபியாவிடம் தான் இருக்கின்றது. எனவே என்னை பொறுத்தளவில் நான் பாகிஸ்தானுடைய ராணுவம் யமனுக்கு நேற்று சல்மான் ஒரு இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டையும் வைத்திருக்கிறார். சவுதி அரேபியாவுடைய மன்னர் யமனுடைய பொதுமக்களை அப்புறப்படுத்த சொல்லி பல இடங்களில் இருந்து அவர்கள் தாக்குதல் நடத்தப் போவதாக சொல்கின்றேன். இந்த சூழ்நிலையில் இது இப்படித்தான் உலகத்தில் பல நாடுகளில் ஒப்பந்தங்கள் கைச்சாத்திட்டாலும் அது 100% நடைமுறைப்படுத்தப்படுகின்ற ஒரு நிலைமை காணப்படவில்லை. இனி நாங்கள் இந்த சவுதி அரேபியா, துருக்கி இந்த ஒப்பந்தத்தில் அவர்களுடைய எதிர்கால போக்கு எப்படி நடைபெறப் போகின்றது என்று நாங்கள் பார்க்கிறோம். இதுவரைக்கும் உலகத்தில் இருந்த ஒப்பந்தங்களில் அப்படி ஒரு பரவலாக ஒரு விடயம் இருக்கவில்லை. ஆனால் இந்த நேட்டோ மாத்திரம் உலகத்தில் இந்த எல்லா சட்டத்திட்டங்களையும் அப்புறப்படுத்தி அவர்கள் அந்த விடயத்தை செய்திருக்கிறார்கள். லிபியாவுக்கு எதிரான போர் தொடுத்து வளம் பொருந்திய லிபியாவை நாசமாக்கி உலகத்தில் இந்த பிச்சைக்காராக மாற்றியவர்கள் நேட்டோவாக இருக்கிறார்கள். ஈராக்ல அதே மாதிரியான ஒரு போரை தொடுத்து, ஈராக்கில் அணு ஆயுதம் இருக்கின்றதுன்னு சொல்லி போரை தொடுத்து, கடைசிக்கு அந்த போரை தொடுத்துகின்ற தோனி பிளேயர் கூட மன்னிப்பு கேட்கிறார் என்ற அளவுக்கு வந்திருக்கின்றார் என்றார். தோனி பிளேயர் சொல்கின்றார், நாங்கள் ஈராக்கில் இருக்கின்ற இப்படி அணு ஆயுதம் இருக்கின்றோம் என்கின்ற நம்பிக்கையில் சென்றோம், அங்கு அணு ஆயுதம் இருக்கவில்லை, நாங்கள் தவறு இழைத்து விட்டோம் என்று சொல்லி. என இப்படிப்பட்ட ஒரு விடயங்களில் தான் நேட்டோவினுடைய கூட்டுப்படைகள் கடந்த காலங்களில் செயற்பட்டிருக்கின்றது. எனவே இதற்கு பிறகும் உலகத்தில் ஒரு நாடு இன்னொரு நாட்டை தாக்கினால் அதற்கு எதிராக நாங்கள் ஒன்று சேர்ந்து தாக்குவோம் என்கின்ற ஒப்பந்தங்களை அந்தந்த நாடுகள் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்பட போகின்றது அல்லது ஒப்பந்தத்தினோடு மாத்திரமாக இருக்குமோ என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம்.
1: ஈரானுக்கு தாக்குதலுக்கான களத்தை கொடுத்திருக்கிறவர்கள் அவர்களுடைய பக்கத்தில் உள்ள அரபு நாடுகள் தானே அமெரிக்காவுக்கான தளத்தை கொடுக்கிறார்கள். இப்ப அவர்களுக்கு விளங்கவில்லையா? இப்ப சாதாரணமான ஆசியாவில் இருக்கக்கூடிய கல்வியறிவு இல்லாதவர்களே அமெரிக்காவினுடைய அந்த ஊடுருவல்கள் இது தொடர்பாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ஒரு நாட்டுக்குள் பூந்து அந்த நாட்டை இல்லாமல் செய்வார்கள், அவர்களுடைய பொருளாதாரத்தில் வீழ்த்துவார்கள் என்பது இது அங்குள்ள அரசியல் தலைவர்களுக்கு தெரியவில்லையா? அமெரிக்காவின் நோக்கம் என்பது தங்களுடைய சகோதரத்துவத்தை உடைப்பது என்று தெரியாமல் ஆதரவு கொடுக்கிறார்களா, அல்லது அந்த மத ரீதியான சியா சுனி அந்த அந்த பிரிவினை பிரச்சனை இருக்கிறபடியால தான் மற்ற நாடுகள் ஆதரிக்க வேண்டிய நிலைமைகளில் இருக்கிறார்களா? ஒவ்வொரு நாட்டையும் வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்தில் மத பிரிவு காரணமாகத்தான் ஒன்றுபடாமல் இருக்கிறார்களா?
0: இல்ல தர்சன், இந்த மத பிரிவுகள் என்கின்ற ஒரு விடயத்தை ஒரு சாயமாக பூச முற்படுகிறார்களே தவிர அங்க மத பிரிவுகளுக்கும் மத ரீதியான ஒரு சண்டை ஒன்று அங்க இல்லை. இது என்ன சொல்ல ஒரு பொதுவான ஒரு கண்ணோட்டத்தில் ஒரு சாதாரண மனிதன் ஒரு பார்க்கின்ற விடயத்தை விட இது ஆய்வு ரீதியாக நாங்கள் இந்த விடயத்தை பார்க்கிறேன்னு சொன்னால், சவுதி அரேபியா என்கின்ற ஒரு நாடு தோற்றம் படுகிறது முதலாம் உலக மாயுத்த கால பகுதிகளுக்கு பிறகு. அதற்கு முன்பு சவுதி அரேபியா என்கின்ற ஒரு நாடு இல்லை. ஈரான் என்ற நாடு 5000 வருடங்கள் பழமை வாய்ந்த ஒரு வரலாற்றை கொண்ட ஒரு நாடு. அது அங்க ரெண்டு விடயம் இருக்கின்றது. சவுதி அரேபியாவினுடைய மன்னர் சவுத்னு சொல்றவர், சவுத் அவருடைய பேர் வந்து சவுத் என்றவர், அரபு கடலில் வழிப்பறை கொள்ளையாக இருந்தவர். அவருக்குத்தான் பிரித்தானியாவும் அமெரிக்காவும் இணைந்து இந்த அரபு பகுதியை ஆளும்படி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த காலத்தில் இந்த பிரித்தானியா இப்படி உலகத்தில் நாடுகள் எல்லாத்தையும் பிடித்து கொண்டு போற நேரத்தில் இங்கு எண்ணெய் வளம் இருக்கின்றது என்று தெரிந்திருந்தால் அந்த பகுதியை மன்னர் சவுதுக்கோ இல்லாட்டி யாருக்காவது அரபுகளுக்கு வெட்டி வைத்திருப்பார்கள். அது சாத்தியமே இல்லை. ஏன்னா அப்படி வழிப்பறை கொள்ளையர்களுக்கு கொடுத்து விட்டு அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் உங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுடைய பொறுப்பு. எனவே பிரித்தானியாவும் அமெரிக்காவும் தான் அந்த காலத்தில் பிரான்சும் அரபு நாடுகளுடைய பல நாடுகளை கைப்பற்றியிருந்தது. இப்ப சிரியாவையாக இருக்கலாம், லெபனானாக இருக்கலாம், இவர்கள் அவர்களுடைய கொலனியாகவும் இருந்தது. அவர்கள் தங்களுடைய அந்த நாடுகளை பாதுகாக்கின்ற பொறுப்புகளில் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இன்று வரைக்கும் மத்திய கிழக்கில் பல நாடுகளில் பிரித்தானியாவினுடைய கப்பல்கள் பாதுகாப்புக்கு இருக்கின்றது. அதே நேரத்தில் பிரித்தானியாவினுடைய ஏர்பேஸ் அங்கு காணப்படுகின்றது. எனவே அதனை இதை எல்லாத்தையும் தாண்டி 90களின் ஆரம்பத்தில் சதாம் ஹுசைன் வந்து குவைத் மீது படையெடுத்த நேரத்தில் அமெரிக்கா திடீரென்று அமெரிக்காவும் நேட்டோவும் நாங்கள் உங்களுக்கு வாக்களித்தபடி குவைத்தையும் அரபு நாடுகளையும் காப்பாற்றுகின்றோம், உங்களுக்கான பாதுகாப்பை தருகிறோம் என்று சொல்லி அமெரிக்காவுடைய மிக கூடுதலான பேஸ்களை அங்கே உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தார்கள். எனவே இந்த நிலையை அரபு மன்னர்கள் அமெரிக்காவுடவும் ஐரோப்பிய நாடுகளிடமிருந்துதான் அவர்கள் தங்கியிருக்க வேண்டிய ஒரு நிலை அவர்களுக்கு இருக்கின்றது. இதனை ட்ரம்ப் அண்மையில் கூட ஒரு இன்டர்வியூல சொல்கிறார், அரபு நாடுகளின் மன்னர்களுக்கு நாங்கள் இல்லாவிட்டால் நீங்கள் 24 மணித்தியாலம் கூட இருக்க மாட்டீர்கள் பதவியிலிருந்து. எனவே அரபு நாடுகளுக்குள்ளேயே அங்கு அவர்களுடைய மன்னர்கள் தங்களுடைய மக்களை அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சுதந்திரமான பேச்சு இல்லை, சுதந்திரமான ஊடகம் இல்லை, சுதந்திரமான கருத்து தெரிவிக்கக்கூடிய நிலைமை இல்லை. இங்கு மத ரீதியான ஒரு ஆட்சி அங்கு நடைபெறுகின்றது என்பது ஒரு போர்வைதான். இது அவர்கள் அந்த போத்தி இருக்கின்ற ஒரு போர்வைதான். அது அல்லாமல் அங்கு மத ரீதியான ஆட்சியோ அப்படி ரீதியான ஒரு முழுமையால் அல்ல, முழுக்க முழுக்க அமெரிக்காவிடமும் மேற்கத்திய உலகத்தினிடமும் பாதுகாப்பில் தான் இந்த மன்னர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற விடயத்தை நாங்கள் தெளிவா புரிந்து கொள்ளணும் சார்.
1: என்னடா இந்த சிக்கல் வந்து தீராத வரை இருப்ப எல்லோருமே இங்கே உலக நாடுகளில் இருப்பவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், மற்ற பிரான்ஸில் இருந்தவர்கள் அதிகம் பாதிப்படைகிறார்கள். இப்போ டீசல் எல்லாம் 2.45 எல்லாம் தாண்டி விட்டது. உங்களோட கொம்பியனிலும் அதே நிலைமை தானா? எப்படி வாகனங்களை இனி வைத்து வேலைக்கு போய் வர்றது, இதுக்கெல்லாம் இவ்வளவு செலவு செய்ய முடியுமா?
0: இந்த நிலை வந்து முழுக்க முழுக்க அமெரிக்கா வந்து உலகத்தினுடைய ஐரோப்பிய நாடுகளுக்கு இந்தியாவுக்கு சொல்கிறது, நீங்கள் எங்களிடமிருந்து பெட்ரோல் வாங்க, எங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு தாராளமாக தருகின்றோம். மத்திய கிழக்கிலிருந்து நம்பிக்கை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
1: இவர்கள் மத்திய கிழக்கிலிருந்து தானே சுரண்டி கொண்டு போகிறார்கள்.
0: யாரு?
1: அமெரிக்கா எல்லாம் மத்திய கிழக்கிலிருந்து தானே அவர்களோடு மறைமுகமாக ஒரு நாட்டுக்கும் பாதுகாப்பு இதென்று சொல்லி வெளியில தெரியாத வகையில பெருமளவு இது என்னடா, அவர்களிடம் தான் சேமிப்பு வசதிய பெரிய அளவில் உற்பத்தி செய்யறது பிரச்சனையிலே அதை சேமித்து வைக்கிற வசதி அமெரிக்காவில தாராளமா இருக்கிறது.
0: இந்த பிரச்சனைய வந்து இவ்வளவு காலமும் அரபு நாடுகள் தங்களுடைய நாடுகளில் பெட்ரோலிய வளம் இருக்கின்றதுன்னு சொல்லி சொன்னால், பெட்ரோலை நீங்க எல்லாம் நினைத்தால் அரபு ரியார்கள்ல தான் வாங்கணும்னு சொல்லி எந்த ஒரு நாடும் சொல்லலையே. பெட்ரோலை நீங்க வாங்குறேன்னு சொல்லி சொன்னால் அமெரிக்கா டாலர்ல தான் வாங்கணும்.
1: அதுக்கு எதிராக சதாம் ஹுசைன் வெளிக்கிட்டபடியா ஏரோயிலும் வாங்கலாம் என்று அறிவித்தபடியான அவருக்கு பெரிய சிக்கல் ஏற்பட்டது.
0: லிபியா
1: மற்ற சதாம் ஹுசைனும் அதைத்தானே சொன்னார், ஏரோவிலேயே நான் விற்க போறேன்.
0: இப்படியான ஒரு நிலையை, ஒரு மோனோபோலி உலகத்தை வந்து அமெரிக்கா உலகத்தில் உருவாக்கி இருக்கின்றது. எனவே இந்த இடத்துக்கு வந்து இந்த யுத்தம் தான் காரணம்னு சொல்லி இப்ப ஐரோப்பாவினுடைய பொருளாதாரம்
1: கனடா எல்லாம் சிந்திக்குது, அமெரிக்கா விட்டு வெளியேற வேணும்ண்டு.
0: அது மட்டும் இல்லையே தர்சன், எங்கோ இருக்கின்ற அமெரிக்கா ஐரோப்பாவினுடைய வாசலில் வந்து ஒரு யுத்தத்தை தொடங்கி இந்த புட்டினுக்கு ரஷ்யாவுக்கு எதிரான யுத்தத்தை உருவாக்கி அந்த யுத்தத்தை இவ்வளவு தூரத்துக்கு, அதாவது
1: இல்லை அவர்களுடைய நோக்கம் ஐரோப்பிய ஒன்றியத்தை உடைப்பது, யூரோ நாணயத்தை இல்லாமல் செய்து பழையபடி ஒவ்வொரு நாடும் அங்க தேசியவாதிகளை கொண்டு வந்து அவர்கள் தங்களுடைய நாணயத்தை வைத்திருந்தா தான் அமெரிக்க நாணயம் தொடர்ந்து பொருட்கள் வாங்குறதுல பயன்படுத்தப்படும், அதன் ஊடாக அவர்களுக்கு எந்த விதமான முதலீடும் இல்லாமல் ஒரு கமிஷன் கிடைச்சு கொண்டிருக்கும்.
0: இந்த நிலையை அமெரிக்கா ஐரோப்பாவுக்கு உள்ளுக்கு வந்து ஒரு யுத்தத்தை உருவாக்கிட்டு போயிட்டு ஐரோப்பாவினுடைய பொருளாதாரத்தில் ஆரம்ப, இப்ப வந்து உக்ரைன் யுத்தத்துக்கு பிறகுதான் ஐரோப்பாவினுடைய பணவீக்கம் அதிகரிக்குவதற்கு ஆரம்பிக்கின்றது. கோவிட் காலத்தில் கொஞ்சம் தொடக்கம், அடுத்த உக்ரைன் யுத்தத்தின் மூலமாக, தற்பொழுது இந்த மத்திய கிழக்கின் யுத்தத்தின் மூலமாக ஐரோப்பாவினுடைய அதிகமான டெக்ஸ் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறதுனால இந்த நாட்டை சேர்ந்த வியாபாரிகள் கூட முதலீட்டாளர்கள் கூட இந்த நாடுகளை விட்டு வெளியேறுகிறார்கள். ஐரோப்பாவினுடைய பிரான்சினுடைய பலம் பெருந்திய கம்பெனிகள் எல்லாம் இப்பொழுது துபாயில தங்களுடைய காரியாலயங்களை அமைக்கிறார்கள். ஐரோப்பாவினுடைய லோரியல், ஐரோப்பாவினுடைய பிராண்ட் உடுப்புகள் சப்பாத்து தயாரிக்கின்ற கம்பெனிகள் எல்லாம் பங்களாதேஷில் கொண்டு போயிட்டு தங்களுடைய கம்பெனிகளை ஆரம்பிக்கிறார்கள். எனவே இந்த நிலையை வந்து ஐரோப்பாவினுடைய அரசியலாக இருக்கலாம், ஐரோப்பா அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற பொருளாதார கொள்கைகளாக இருக்கலாம், இங்கு ஐரோப்பாவை விட்டு மக்கள் வெளியேறுகின்ற ஒரு நிலைக்கு உருவாகி இருக்கின்றது. ஐரோப்பாவினுடைய பல முதலீட்டு நிறுவனங்கள் எல்லாம் இப்பொழுது பங்களாதேஷை, இந்தியாவை தேடி அல்லது ஆப்பிரிக்காவினுடைய இங்கு ஒரு நாட்டில் தங்களுடைய முதலீட்டை செய்யக்கூடிய நிலைக்கு உருவாகி இருக்கின்றது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு நிலை. ஆனால் மறுநேரத்தில் அமெரிக்கா இந்த முதலீட்டாளர்கள் உலகத்தில் எங்கு முதலீடு செய்தாலும் அவர்கள் அந்த வருவாயை ஈட்டக்கூடிய முறை இந்த டொலர்ல மாத்தின்தான். உலகத்தில் யார் போய் எங்கு முதலீடு செய்தாலும் பரவாயில்லை, அது அமெரிக்காவுக்கு பொருளாதாரம் வந்து சேரக்கூடிய வகையில் அவர்களுடைய சர்வதேச பொருளாதார சந்தையை அவ்வாறு வைத்திருக்கிறார்கள்.
1: இப்ப கொஞ்சம் ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு உலக நாடுகள் கொஞ்சம் அமெரிக்காவை நம்பி இருப்பது மிக ஆபத்து என்பதை சிந்திக்கிற மாதிரி பொதுமக்கள் மத்தியிலும் அமெரிக்காவுக்கு எதிரான கருத்தாக்கம் உருவாகி இருக்கிறதானே.
0: கருத்தாக்கம் உருவாகி இருக்கின்றது. ஆனால் இந்த ஐரோப்பாவினுடைய இப்ப உதாரணத்துக்கு சொன்னா அப்படியான ஒரு கருத்து உருவாக்கம் உலகத்தில் எல்லோருக்கும் உருவாகி இருக்கின்றது. அமெரிக்கா எங்களை வைத்து அவர்கள் தான் பிழைக்கிறார்கள் என்கின்ற ஒரு நிலை உருவாகி இருக்கின்றது. மறுபுறம் இந்த ஐரோப்பிய நாடுகள் தங்களை விட்டு முதலீட்டாளர்கள் வெளியேறுகிறார்கள் என்பதற்கான எந்த தீர்வும் இல்லை. இப்ப பிரான்சை பொறுத்தளவில் பிரான்சினுடைய பொதுவாக எல்லோரும் சமூக வேலை திட்ட சமூக ரீதியான உதவித்தொகைக்கு தான் பழக்கப்பட்டிருக்கிறார்கள் இங்குள்ளவர்கள். அது இந்த பிரெஞ்சு நாட்டவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அந்த நிலைக்கு அவர்கள் பழக்கப்பட்டிருக்கிறார்கள். தங்களுடைய பொருளாதார ரீதியான நிலைக்கும் எந்த ஒரு அரசாங்கம் வந்தாலும் எதனை இனாமாக கொடுக்கிறார்கள், எவ்வளவு தூரம் தருகிறார்கள் என்கின்ற ஒரு போக்குக்கு அவர்களுடைய பொருளாதாரம் வந்திருக்கிறதுனால் இங்கு எதற்கெடுத்தாலும் ஆர்ப்பாட்டம், எதற்கெடுத்தாலும் ஸ்ட்ரைக் அடிக்கிறார்கள். இப்படியான ஒரு நிலை இருப்பதனால் மிக முதலீட்டு கம்பெனிகள் இந்த நாடுகளில் வருவதற்கு அச்சப்படுகிறார்கள், அவர்கள் வேறு நாடுகளை நோக்கி செல்கிறார்கள். இப்படியான ஒரு நிலை தான் ஐரோப்பிய பொருளாதாரத்தில் உருவாகி இருக்கின்றது. இனி அடுத்த கட்டம் இதனை விட மோசமாகவும் பணவீக்கம் இன்னும் அதிகரிக்க போகின்ற ஒரு நிலை, வேலையில்லா பிரச்சனை உருவாகி கொண்டிருக்கின்றது. தர்சன்,
1: இனிய எங்களுடைய இலங்கையான் சமகால நிகழ்வுகளுக்குள் வந்துடுவோம். அர்ஜுனா தொடர்பாக நீங்கள் ஆரம்பத்திலேயே அவருடைய தவறான போக்கை சுட்டிக்காட்டிய போது பல எதிர்ப்புகளை நீங்கள் சந்திக்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் தற்போது அவருடைய நிலைப்பாடுகள் தொடர்பாக பார்க்கின்ற போது தமிழர்களுக்காக குரல் கொடுப்பேன் என்று கூறிய அவர் தமிழர்களை அழித்தவர்களையே ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையிலே தனது கருத்துக்களை குறிப்பிட முற்படுகின்றார். அதற்கு பொதுமக்கள், அதாவது தமிழர்கள் வந்து தன் மீது கோபப்படாத மாதிரி அதற்குள் விடுதலை புலிகளையும் சேர்த்து என்ன விருப்பத்தோடு அரசியலுக்கு வந்தாரோ அந்த கருத்தை திணிக்கிறார் அல்லவா?
0: தர்சன், நான் சில விடயங்களை வானொலியிலோ ஏதோ ஒரு வகையில நான் ஒரு கருத்தை சொல்றேன்னு சொல்லி சொன்னால் எந்த ஒன்றுக்கும் ஆதாரம் இல்லாம என்னுடைய கற்பனையில் இருந்த ஒரு கதையை நான் ஒரு நாளும் சொல்றதில்லை. அதற்குரிய யாரை எது கேட்டாலும் அதற்குரிய தகவலோடு தான் சொன்னேன். அர்ச்சுனாவினுடைய கடந்த கால நடவடிக்கைகள்ல நான் சொன்ன அந்த ஒரு விடயம் தமிழ் மக்களுக்கு தலைமைத்துவத்தில் ஒரு பெரிய வறுமை ஏற்பட்டிருக்கின்றது. இதற்கான காரணம் தமிழ் அரசியல்வாதிகள் தங்களுடைய எதிர்கால அரசியல் தலைமைத்துவத்தை கட்டி உருவாக்காததனால் வந்த விளைவு. எனவே இந்த என்ன தாங்கள் மட்டும்தான் சாவும் வரைக்கும் அரசியல் இருக்கணும்னு சொல்லி சில வயது முதிர்ந்த அரசியல்வாதிகள் இந்த நாளும் அந்த கதிரையை பிடித்துக் கொண்டிருந்தார்கள். அடுத்த சந்தனைக்கு இடம் கொடுக்கல. அப்படி இருக்கின்ற நேரத்தில் எங்கோ ஒரு வைத்தியசாலையில் உள்ள ஒரு வைத்தியர் தன்னுடைய வைத்தியசாலைகளுக்குள் நடைபெறுகின்ற ஊழலை வெளியே காட்டுகின்ற வருகின்ற பொழுது உடனே நினைக்கிறார்கள், நீங்கள் தான் தலைவா, நீங்கள் தான் எங்களுக்கு அடுத்து எங்களுக்கு தமிழர்களுக்கு உரிமை பெற்று தரப்போகின்றவர்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த தலைமைத்துவ வறுமையின் காரணமாக பின்னால் ஓடியவர்கள் தான் ஏராளம். அந்த நேரத்தில் அவர்கள் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அர்ச்சுனாதான் எல்லோரும் சொல்லி இப்ப ஐரோப்பாவில் வந்த நேரம்
1: வசப்படுவதுதான் தமிழர்களை நடுரோட்டுக்கு கொண்டு வந்தது.
0: இனி ஐரோப்பாவுக்கு அர்ச்சுனா வந்த நேரமும் கூட நான் ஜெனீவா மனித உரிமை மகாநாட்டில் பேச போகிறேன் என்று சொல்லி வந்தவருக்கு கூட தர்சன் உங்களுக்கு தெரியும் யாரு அவங்களுக்கு நாங்க உள்ள போறதுக்கு அட்மிஷன் கூட எடுத்து கொடுத்தது நாங்க தானே தர்சன். அப்ப அவருக்கு உள்ள ஐக்கிய நாடு சபை உள்ளக போயிட்டு வர்றதையும் கூட அனுமதி பத்திரத்தை கூட எடுத்து கொடுத்தோம். நாங்க அந்த நேரத்துல அதுக்கான எதிர்ப்பு எழுதி கொடுக்க வேணாம்னு ஒரு நாளும் சொல்லல. அவ கேட்ட நேரம் என்னுடைய நண்பருக்கு நான் நீங்க கொடுங்க, தாராளமா கொடுங்க, பிரச்சனை இல்லை, அவர் மாற்று கருத்துடையவர், எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி. ஏன்னா அவருக்கு அர்ச்சுனாவுக்கும் எங்களுக்கும் இடையே தனிப்பட்ட ரீதியான கோபங்கள் அல்ல, இந்த நிலைமைகளை அவர் பேரம் பேசுகின்ற நிலைமை. அவர் ஒரு அரசியல்வாதி,
1: முட்டாள் மக்களுக்கும் அவருக்கு பெர்மிஷன் கொடுத்தவர்களுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா?
0: இல்ல, இப்படித்தானே தர்சன். யாராவது வந்து ஒருத்தர் கேட்கிறேன்னு சொல்லி சொன்னால் இப்படித்தான் ஐக்கிய நாடு சபைக்குள்ள நான் போக போறேன்னு சொல்லி யாரு கேட்டாலும்
1: அவர்களுக்கான அங்கீகாரத்தை பிழையானவர்கள் என்று தெரிந்து கொண்டு அங்கீகாரத்தை கொடுப்பது என்பது எங்களுடைய பக்கத்துல உள்ள தவறு தானே? அதுதானே தமிழர்கள் தொடர்ந்து செய்து கொண்டு இப்ப வெளிநாடுகள்ல தேசிய தலைவர் படத்தையும் இதையும் வைத்திருப்பார்கள். தமிழர்களை அழித்தார்களோ அவர்களோடு இன்னொரு முகத்தோட மறைமுகமாக பழகி கொண்டிருப்பார்கள்.
0: இல்ல தர்சன், இந்த நிலைமை வந்து நாங்க இன்னைக்கு அர்ச்சுனாடிலிருந்து ஆரம்பிக்க கூடாது தர்சன். யுத்தத்துல 2009 விடுதலை புலிகள் முழுக்க முழுக்க கொத்து கொத்தாக தமிழ் மக்கள் கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்த அந்த யுத்தத்தை வழி நடத்திய சரத் பொன்சேகாவுக்கு வாக்களித்தார்கள் தானே தர்சன்.
1: முதலே இந்த வெளிநாடுகள்ல தமிழர்களுடைய பிரதிநிதிகளாக விடுதலை புலிகளுடைய பிரதிநிதிகளாக இருந்தவர்கள் எல்லாம் ஒரு பக்கத்துக்கு ஏற்கனவே அந்த குப்பி அல்ற மாதிரி எங்களை அல்றதுக்கான வேலை திட்டத்துல இவர்களுடைய பங்களிப்பு பெரிய அளவில் இருந்ததே இப்பொழுதுதான் தெரிந்து கொள்ளக்கூடியதா இருக்கிற
0: தெரிந்து இப்ப நான் யுத்தம் நடக்கின்ற காலத்திலேயே இங்க வந்து முழுக்க முழுக்க தமிழர்கள் மத்தியிலே இலங்கை அரசாங்கத்துக்கு சார்பான உளவாளிகளாக தொழில்பட்ட எத்தனையோ தமிழர்கள் இருக்கிறார்கள்
1: தனதர்சன். நாட்டிலும் இருக்கிறார்கள், வெளிநாட்டிலும் இருக்கிறார்கள். மற்றது அந்த அதாவது விடுதலை புலிகளுடைய தீவிர ஆதரவாளர்கள் என்றதை காட்டி தாங்கள் தான் விடுதலை புலிகளுடைய முதுகெலும்பு என்று சொல்லுவவர்கள் ரெண்டு முகத்தோட வேலை செய்ததெல்லாம் இப்பொழுதுதானே கண்டுபிடிக்கக்கூடியதா இருக்கு.
0: இப்பொழுது கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கின்றது. மற்ற நாங்கள் சொல்லுவோம், இப்ப இந்த யுத்தம் நடைபெறுகிறது.
1: ஒரு ரெண்டு கிழமைக்கு முதல் ஒரு விழா ஒன்று நடைபெற்றது. அங்க விழாவில தேசிய தலைவர் தேசியம் தொடர்பாக எல்லாம் செய்தது. ஆனா அதுக்கு முதல் நாள் இரவு புதிதாக வந்திருந்த தூதுவரோடு மறைமுக சந்திப்பு நடைபெற்றது. இதெல்லாம் ஆச்சரியமான விஷயங்கள்.
0: உங்களுக்கும் இது புதிய ஆச்சரியத்துக்கு உபயோகக்கூடிய ஒரு விடயம் இல்லை. இவர்களுடைய கடந்த கால போக்கு எங்களுக்கு நல்லாவே தெரியும் தானே தர்சன். என்றால் இலங்கையில அர்ச்சுனாவை விட மிகப்பெரிய அநீதி அநியாயங்கள் அக்கிரமங்கள் செய்தவர்களை கூட தமிழ் மக்கள் வாக்களித்து தங்களுடைய தலைவர்களாக தெரிவு செய்திருக்கிறார்கள். இப்ப கருணாவுக்கு வாக்களித்ததும் தமிழர்கள் தானே தர்சன், பிள்ளையானுக்கு வாக்களித்ததும் தமிழர்கள் தானே, அவங்களுக்கு வேறு யாரும் வாக்களிக்கலையே. விடுதலை புலிகளுடைய போராட்டம் வடக்குக்கு மட்டுமின்றி இருக்கிறதில்லையே, வடக்கு கிழக்கும் சேர்ந்துதானே அந்த போராட்டம் இருந்தது.
1: 83 இனக்கலவரத்துக்கு எல்லாம் காரணமா இருந்த ரணில் விக்ரமசிங்காவுக்கும் வாக்களித்து தான் இருக்கிறார்கள். கடைசி யுத்தத்துக்கு வீட்டுக்கு வீடு சென்று ராணுவத்தை சேர்த்து குடித்த ஜேவிபிக்கும் வாக்களித்து தான் இருக்கிறார்கள்.
0: ஜேவிபிக்கும் வாக்களித்திருக்கிறார்கள். இப்ப இந்த இந்த இந்த சந்தனையினருக்கு இன்னும் ஒரு ஒரு கேள்வி ஒன்று எனக்கு எழுதுகிறது. தமிழ் மக்களுக்கு ஒரு ஒரு என்ன எல்லா விடயத்தையும் மறந்து போகின்ற ஒரு நோய் இருக்கின்றதான் ஒரு கேள்வியை கேட்டேன்னு சொன்னா தர்சன். என்றால் 2009 தன்னுடைய மொத்த இனத்தையும் அழிப்பதற்கு இருந்தவர், ஆனால் 2010 அவருக்கு அவருக்கு வாக்களிக்கிறார்கள் சொன்னால் இது ஒரு வருடத்துக்குள்ள இது எப்படி தர்சன் இது நடக்கிறது? ஒரு தமிழ் மக்களை வந்து தன்னுடைய மிகப்பெரிய இனத்தின் துரோகிகளை காட்டி கொடுத்தவன் சொல்ற கருணாவுக்கு நீங்க கிழக்கு மாகாணத்தில் அதிகமான வாக்களித்து அவரை பாராளுமன்றம் அனுப்புறீங்க. தமிழ் மக்களுக்கு இனவா துரோகியாக இருந்தவரை வந்து கிழக்கு மாகாணத்தில் முதலமைச்சராக்குறீங்க. அப்ப இப்பொழுது கேபி என்ற நிலைமை எப்படி தர்சன்? மிகப்பெரிய அதிகாரம் பெற்ற பாதுகாப்பு அரங்களோடு இலங்கையில வடக்குல வாழ்ந்து கொண்டிருக்கிற கேபிக்கு எதிராக யாரும் பேச போறார்?
1: அவர்தான் இன்றும் வெளிநாட்டு கிளைகளை தன்னுடைய மறைமுகமாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள். இங்கே உள்ளவர்கள் அவரை மறைமுகமாக சென்று சந்தித்து வருகிறார்கள்.
0: அவருடைய
1: ஆதரவு சந்திப்பதை வந்து இலங்கை ராணுவத்தினரால் கூட தடுக்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள். அவ்வளவு தூரத்துக்கு அவர் கடைசி யுத்தத்துல வந்து குப்பி அள்ளின மாதிரி தேசிய தலைவர் எல்லாரையும் அல்றதுக்கு மிகப்பெரிய உதவியை செய்திருக்கிறார்.
0: அப்ப இந்த இவ்வளவு பெரிய அநியாயங்களை செய்த இந்த பெரிய வட்டத்தோடு நாங்கள் அர்ச்சுனாவை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அர்ச்சுனா வெறுமனே ஒரு கோமாளி கூத்துதானே தர்சன். எனவே அர்ச்சுனா ஒரு சாதாரண ஒரு விடயம். ஆனா இதனை தாண்டி இன்னொரு விடயம் இருக்கின்றது என்னன்னு சொன்னால், அர்ச்சுனா மேடையில் பேசினத இவ்வளவு காலமும், அதாவது இலங்கையினுடைய கிளி ராஜமகேந்திரனுக்கு சொந்தமான சக்தி சிரச தொலைக்காட்சி ஊடகங்கள் எல்லாம் கடந்த காலங்களில் உள்ள ஜனாதிபதி ஒருவருக்கு எதிராக மாற்று மஹிந்த ராஜபக்சேக்கு எதிராக வேறொரு இடத்தில் இருந்து கொண்டு வேறு யாராவது ஒரு ஜனாதிபதி இந்த வேலையை செய்திருந்தால் அத அந்த அர்ச்சுனாவை மிகப்பெரிய ஒரு பிரபலமான ஒரு ஒருவராக தமிழ் மக்களுடைய விடுதலைக்காக இப்படி அர்ச்சுனா இணைந்திருந்தார் என்று சொல்ற விடயத்தை கிளி ராஜமகேந்திரனுக்கு சொந்தமான தொலைக்காட்சி ஊடகங்கள் காட்டியிருக்கும். ஆனால் இந்த நேரத்துல அர்ச்சுனாவை முழுக்க முழுக்க இலங்கையினுடைய ஒரு துரோகி, அர்ச்சுனா வந்து தமிழ் மக்களுக்கும் துரோகியான ஒரு ராஜபக்சோட சேர்ந்திருக்கிறார். அது அல்லாமல் அர்ச்சுனாவுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்கிறார்கள் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பை பற்றி இந்த மேடையில் பேசியிருக்கிறார். எனவே இதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும்.
1: அதை வந்து இப்ப எல்லாருமே இப்ப வெளிநாட்டில எல்லாம் நீங்கள் பாக்குற போது ரெண்டு முகத்தோட வேலை செய்கிறவர்கள் தேசிய தலைவரையும் விடுதலை புலி கொடி எல்லாவற்றையும் மாவீரர்களுக்கு அஞ்சலி எல்லாம் நடத்துற மாதிரி அதை முன்னப்படுத்தி கொண்டுதான் மற்ற மறுபக்கத்தில் வந்து என்ன செய்கிறார்கள் என்பது இங்கே உள்ள புலனாய்வாளர்கள் அவர்களுக்கு எல்லாம் பார்த்து சிரிப்பார்கள். அதே மா ஆனால் இவரை இப்போ இவர் என்னென்னா வெளிப்படையாகவே விடுதலை புலிகளை ஆதரிக்கிறான்னு சொல்லி கொண்டு நேரடியாக இவர்கள் மறைமுகமாக செய்கிறதை அவர் வெளிப்படையாக செய்கிறார்.
0: இல்லையே தர்சன், இப்ப மறுபக்கத்து மறுபக்கத்துலயும் அப்படித்தானே. இன்று வரைக்கும் கருணா சொல்றாரு தானே, இந்த விடுதலை புலிகளுக்கு ஆதரவான கருத்தை தானே கருணா சொல்றாரு. ஆனா முழுக்க முழுக்க கருணா இருப்பது மறுபக்கம் தான். அப்ப விடுதலை
1: புலிகளுக்கு எதிராக தெரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்குதுன்னு சொன்னா, எங்களுக்கு மாத்திரமில்ல அடுத்த சந்ததிக்கும் ஒன்றும் கிடைக்க போறதில்லை, இருக்கிறதும் பரிபூர்ண நிலைமையைத்தான் இப்பொழுது தலைமையை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது சொல்லித்தான் சொல்லலாம். இவர்கள் விடுதலை புலிகளுடைய தலைவற்ற படத்தையும் இதையும் வச்சு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுல இருந்து மக்கள் ஏமாறி கொண்டிருக்கிற வரையிலே அடுத்த சந்ததிக்கும் ஒன்றுமே கிடைக்காது.
0: தர்சன், ஜேவிபியினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு கொள்கையில் ஒன்றுதான் இலங்கையினுடைய மாகாண சபைக்கு எதிரானவர். மாகாண சபை இலங்கையில வந்து 13வது அரசியல் யாப்பு சீர்திருத்தம் நடைமுறையில் கொண்டு வருவதற்கு இலங்கை இந்திய ஒப்பந்தம் செய்கின்ற நேரத்தில், அந்த ராஜீவ்காந்தி இலங்கைக்கு வந்த நேரம், ராஜீவ்காந்திக்கு கோல்ஃபேஸ்ல வச்சு துப்பாக்கி மூலமாக தாக்கியதும் வந்து ஜேவிபியினுடைய உறுப்பினர் ஒருவர் தான். அப்ப இவ்வளவு பெரிய ஒரு ஜேவிபி இந்தியாவுக்கு எதிராகத்தான் முழுக்க முழுக்க இந்தியாவில இந்தியாவிலிருந்து கொண்டு வர பெரிய வெங்காயம் வித்ததற்கு எதிராக, அதை கொண்டு வருகின்ற வியாபாரிகளுக்கு எதிராகவே களத்தை வெட்டினது, கையவட்டின தண்டனைகளை ஜேவிபி கடந்த காலத்தில் நடத்தி இருக்கின்றது. இந்தியாவிலிருந்து கொண்டு வருகின்ற சாரம் இலங்கையில் வித்தண்டத்துக்காக அந்த கடைகளை எரித்திருக்கிறார்கள். இப்ப இந்த வரலாறுகள் எல்லாம் எங்களுக்கு தெரியாமல் தர்சன், இப்படிப்பட்ட ஒரு அநியாயத்தை அட்டூழியத்தை கடந்த காலத்தில் ஜேவிபி தமிழ் மக்களுக்கு உரிமைகள் கொடுக்கப்படாது என்கின்ற காரணத்துக்காக சொன்னவர்கள். அப்ப நாங்க இந்த விடயத்தை பல முறை இந்த வானொலியில செவி காணுகின்ற பொழுது கூட, நேரடியாக சந்திக்கின்ற நேரத்தில் கூட ஜேவிபியின் உறுப்பினர்களிடம் தமிழ் மக்களுடைய உரிமைகள் சம்பந்தமான ஒரு விடயத்தில், அப்ப எங்களுக்கு என்ன அவர்கள் பதில் தந்தார்கள்? மாகாண சபையை பற்றி அவர்கள் எந்த ஒரு பேச்சிலையும் எங்களுக்கு இடம் தரவே இல்லை.
1: பேச்சில் தேவையில்லைன்னு சொல்றாரு. அதாவது இலங்கையில வந்து தமிழர் சிங்களவர் முஸ்லீம் என்ற பிரச்சனை இருக்கக்கூடாது, எல்லாரும் இலங்கையர்கள்.
0: இலங்கையர்கள் நாங்க எல்லோருக்கும் வாழக்கூடிய, எல்லோருக்கும் சர்வ அதிகாரத்தையும் கொண்டு வாழக்கூடிய ஒரு அரசியல் யாப்பை நாங்க தயாரிப்போம்.
1: வாழலாம், அதை ஒரு தரம்
0: கேட்க கூடாது, நாங்க அப்படியான ஒரு அதிகாரத்தை அதிகார பரவலாக்க கொண்டு வருவோம்னு சொல்லி சொன்னாங்க. பல முறை சொன்னா நீங்களும் கேட்டீங்க, தர்சன் நானும் கேட்டேன். அப்ப இன்னைக்கு வந்து அந்த நிலைமையில தன்னுடைய அரசியல, தன்னுடைய அரசியல எதிர்காலத்தை தக்க வைத்துக் கொள்றதுக்கு நீதிமன்றத்தை தன்னுடைய வசப்படுத்துவதற்கான தீர்ப்புகளை கொண்டு வர, நீதிமன்றத்தை தன்னுடைய வசப்ப அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி நீதிமன்றத்தை தன்னுடைய கைக்கு கொண்டு வர போகிறாங்க. நீதிமன்ற இந்த அரசியல் நீதித்துறையில் உள்ளவர்களுடைய வயதில்லையை நீட்டி தங்களுக்கு தேவையான தீர்ப்புகளை வரவழைத்துக் கொள்வதற்கு, தொடர்ந்தும் தனக்கு எதிரான அரசியல்வாதிகளை ஊழல் குற்றச்சாட்டின் மூலமாக உள்ளே சென்று உள்ளே அனுப்பினால், சீனாவை போல, சீனாவினுடைய இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியை போல எங்களுக்கு வாழ்நாள் முழுக்க அரசியலில் இருக்கலாம் என்கின்ற ஒரு தோரணையில் இந்த அரசாங்கம் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அவர் கடந்த காலத்தில் எங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் என்ன, ஜேவிபியினுடைய 1994 சந்திரிகாவை அரசியலுக்கு கொண்டு வருவதிலிருந்து ஒவ்வொரு ஜனாதிபதியோடும் ஜேவிபி செய்து கொண்ட ஒப்பந்தம் தான் ஜனாதிபதி முறைமையே இல்லாத ஒழிப்போம். அப்ப அந்த வகையில சிறிசேன வந்து இலங்கையில தர்சன், மைத்திரிபால சிறிசேன ஒரு கோமாளி கூத்து அரங்கேற்றினாலும், மைத்திரிபால சிறிசேன தன்னிடம் உள்ள அதிகாரங்களை குறைப்பதற்கான வேலை திட்டங்களை கொண்டு வந்தார் தர்சன். இது அப்படி இல்லையே, முழுக்க முழுக்க தன்னை சுற்றி இருக்கின்ற ஒரு அதிகாரத்தை தன்னுடைய கைவசத்தை வைத்துக் கொண்டு இருக்கோம்னு சொல்லி பார்க்கின்ற நேரத்தில் எந்த ஒரு ஜனநாயக போக்குகளும் தென்படக்கூடிய ஒரு நிலையில இல்லை. ஆனா மக்கள் சாதாரணமாக சந்தோஷப்படக்கூடிய சில விடயங்கள் நடக்கின்றது என்னன்னு சொன்னால், இந்த முன்னாள் அரசியல்வாதிகள் ஊழல்வாதிகளை கைது செய்கின்றார்கள், எனவே இவர்களை உள்ளத்தான் அடைக்கணும், ராஜபக்ச குடும்பத்தை கைது செய்கிறார்கள், அது எங்களுக்கு சந்தோஷம் தருதுன்னு சொல்லி. தர்சன், பிரான்ஸ்ல மாரி லூப்பனை கைது செய்தேன்னு சொல்லி மாரி லூப்பனுக்கு எதிராக நீதிமன்றம் கிட்ட ஒரு விடயத்தை செய்தாலும் அதுக்கும் மெக்ரோனுக்கும் தொடர்பு இல்லையே தர்சன். அது பிரான்சினுடைய நீதித்துறை செய்து கொண்டு இருக்கின்றவர்கள். அது வந்து ஒரு அரசியல்வாதியோட வேலை இல்லையே தர்சன். அது உலகத்துல பல நாடுகள்ல ஒரு ஜனநாயகத்தை ஒரு குற்றம் செய்திருந்த, அது அனுரகுமார திசாநாயக்காவும் உள்ள போகணும், ராஜபக்சவாகவும் உள்ள போகணும். இப்ப எங்களுக்கு இந்த அரசாங்கத்துக்கு வாக்களிச்சது, நீங்க வந்து கடந்த காலத்தில் உள்ள போல அரசியல்வாதிகள் செய்தது மாதிரி நீங்களும் நீதிமன்றத்தை உங்களோட கையில வச்சு கொள்ளாதீங்க, நீதிமன்ற தீர்ப்புகளை சுதந்திரமாக்க கொடுங்க, இலங்கையினுடைய திணைக்களங்கள் எல்லாம் சுதந்திரமாக, சுதந்திரமான ஒரு போலீஸ் திணைக்களம் வேண்டும், சுதந்திரமான நீதி சேவை ஆணைக்குழு வேண்டும், சுதந்திரமாக மக்களுக்கு கல்வி சேவைகளை வழங்கக்கூடிய பாடசாலைகள் இருக்கணும். இதுதானே மக்கள் எதிர்பார்க்கிற ஒரு விடயம். இது இன்று பிரதமர் வந்து சாதாரணமா சொல்கிறார். இலங்கையில் உள்ள அடுத்த ஒரு விடயம், இது எல்லாம் நான் பிரதமரோடு நாங்க நெருங்கி பழகினுறுத்துகின்ற வகையில இந்த பிரதமரா இப்படியான பேச்செல்லாம் பேசுறாருன்னு சொல்ற ஒரு சந்தேகம் எழுது தர்சன். நேற்று முன்தினம் அவருடைய ஒரு உரையை கேட்கக்கூடியதாக இருந்தது. இலங்கையில் உள்ள எல்லா பாடசாலைகளுக்கும் அந்த டிஜிட்டல் இந்த போர்டு நாங்க கொடுக்க மாட்டோம். அப்ப தர்சன், கடந்த காலத்துல இவர் வீடு வீடாக வீதி வீதியாக போராட்டம் நடத்தினவர் வந்து.
1: நீங்கள் தானே சொன்னீர்கள் உங்களோட பணியாற்றிய காலத்திலே அவருக்கும் இனவாதத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது என்று.
0: அப்படிப்பட்ட ஒருத்தர் இன்றைக்கு சொல்றாரு என்னன்னா, அவர் அந்த காலத்துல அவருடைய போராட்டங்கள்ல முக்கியமான ஒரு விடயம் என்னன்னு சொன்னா, இலங்கையில் உள்ள எல்லா பாடசாலைக்கும் ஒரே மாதிரியான வசதி வாய்ப்புகள் கிடைக்கணும் சொல்றது. கொழும்புல உள்ள ராயல் காலேஜுக்கு கிடைக்கிற அதே வசதி வாய்ப்பு ஒரு கிராமத்தில் உள்ள பாடசாலைக்கும் கிடைக்கணும்னு சொல்றது அவருடைய முக்கியமான கோஷமா இருந்தது.
1: அவருக்கு அவருக்கு உள்ளுக்குள்ள பிரச்சனைகள் ஏற்பட்டபடியாலதான் அவரும் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டார். என்னடா அவருடைய இருந்து பிரதமர் பதவியை பறிக்கிறதுக்கான உள்கட்சி நிலைமைகளும் ஏற்பட்டதானே.
0: அப்படியா நிலைமை ஏற்பட்டிருக்கு. ஆனால் இது இது வந்து அப்ப நாங்க எதிர்பார்த்த ஒரு அரசியல் அல்ல தர்சன். இப்ப நீங்களும் கடந்த காலத்தில் உள்ள அரசியல்வாதிகள் மூலம் நீங்களும் ஒரு அரசியல்வாதி. எங்கள்கிட்ட உங்கள்கிட்ட ஒரு மாற்றத்தை நாங்க எதிர்பார்க்க இயலாது என்றுதான் தெளிவாக தெரியுது தர்சன்.
1: இப்ப இன்று அதாவது இந்த தேசிய தலைவர்கள் வரலாறு வார வாரம் தந்து கொண்டிருக்கிறோம் தானே சங்கமத்தில. அதுல இன்றைய அந்த பாத்திரத்திலே இவர்கள் தான் எழுதியதுல, பாலசிங்கம் அவர்கள் தான் எழுதியது. அதுல எவ்வளவு ராஜீவ்காந்தி இவர்களோட இறங்கி போய் உரையாடிய ஒரு கட்டம் பெறுகுது. அவர் ஜே ஆர் ஜெயவித்தனாவோட சந்திப்பை நடத்துறதுக்கு முதல் அப்படி ஒரு அதிகாரத்தில் உள்ள ஒரு பிரதமர் வந்து எந்த காலத்திலும் இறங்கி போக மாட்டார்கள். ஆனா இவர்களை வந்து அதுல சம்மதிக்க வைக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய முயற்சிகளை மேற்கொள்ளுகின்ற அந்த பரிதாபகரமான நிலையே இவர்களே அதை உண்மையை அப்படியே வெளிக்கொணர்ந்திருக்கிறார்கள். அப்ப அது பின்னால வந்து உறுதிப்படுத்தக்கூடியதா இருந்தது. இங்கே இருந்து எங்களுக்கு ஒரு ஆதரவா இருந்த ஒரு பேராசிரியர் ஒருத்தர் இறந்து போயிட்டார். அவர் போயின போது ராஜீவ்காந்தி இப்படி நடந்த சம்பவங்களை சொன்னதும் அதுல அவர் இவர்கள் சொல்ற விடயங்களும் அந்த உண்மையை காணக்கூடியதா இருக்கிறது. ஆனா அவர் இவருக்கு சொல்லியிருந்தது முதல் தான் பாலசிங்கத்தாரோட தான் கதைச்சது. அவர் வந்து நல்ல விஷயம், ஆனா தனக்கு சொல்லாமல் நேரடியா தேசிய தலைவருக்கு சொல்லுங்கண்டு தனக்கு மறைமுகமாக சொல்லியிருந்தார். ஆனா தான் அதிகாரிகளை வச்சு கதைச்சு பார்த்து ஏழா கட்டத்துல தான் இவரை கூப்பிட்டு தான் பேசுகிற போது என்ன நடந்தது அதை அவர்கள் அதை நீங்க வாய்ச்சி பார்த்தீங்கன்னா தெரியும். அல்லது எங்கட சங்கமத்தை கேட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விடயம், இவ்வளவு தூரம் ஒரு பிரதமர் இறங்கி வந்திருக்கிறார். அப்ப அவர் தான் என்னென்ன மறைமுகமாக இப்ப இப்படி இருந்தாலும் தான் அவர்களை சம்மதிக்க பண்ணிட்டு என்னண்டா எல்லாத்தையும் தமிழர்களுக்கு கொடுக்குறேன்னா சிங்களவர்கள் எல்லாம் எதிர்க்க தொடங்கிடுவார்களே. அப்ப ஒரு சமாளிச்சு அடுத்த கட்டத்துக்கு போகலாம் என்பது தொடர்பாக இவர்களோட நடத்திய உரையாடலை அவர்களே அதை வெளிக்கொணர்ந்திருக்கிறார்கள். அதை வேணுமெண்டா நான் தாரன் நீங்க கேட்டு பாருங்கள், தங்கவேலி அவர்களோட இந்த உரையாடி பார்ப்போம். அதை சரியா.

0: இந்திய இலங்கை ஒப்பந்தத்துக்கு பிரபாகரனின் அங்கீகாரத்தை பெறுவதில் தமிழக முதல்வரின் முயற்சி வெற்றி பெறவில்லை என்று இந்திய பிரதமருக்கு தெரிய வந்தது. இதனால் ராஜீவ்காந்தி பெரிதும் ஏமாற்றம் அடைந்தார். ஆனாலும் தனது முயற்சியை கைவிட அவர் தயாராக இல்லை. கொழும்பு சென்று ஒப்பந்தத்தில் கச்சாத்திடுவதற்கு முன்பாக விடுதலை புலிகளின் தலைவரது அங்கீகாரத்தை பெற்றுவிடும் என்பதில் ராஜீவ்காந்தி உறுதி பூண்டிருந்தார். பிரபாகருடன் பேசி அவரது கருத்துக்களை கேட்டறிந்து இணக்கத்தை பெறுவதற்கு முயன்று பார்க்க அவர் முடிவெடுத்தார். அதை தொடர்ந்து நடைபெற்றவை குறித்து பாரசிங்கம் தனது நூலில் குறிப்பிட்டிருக்கிறார். 1987 ஜூலை 28வது நாள் நள்ளிரவு அசோகா விடுதியில் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த பிரபாகரனையும் என்னையும் அவசர அவசரமாக எழுப்பிய இந்திய புலனாய்வு அதிகாரிகள் பிரதமர் ராஜீவ்காந்தி எம்மை அவசரமாக சந்திக்க விரும்புவதாக கூறினார்கள். உடனடியாக புறப்படுமாறு பணித்தார்கள். ஆயுதம் தரித்த கரம்பூனை அதிரடி படையினரின் வாகன அணி பின்தொடர பிரதம மந்திரியின் இருப்பிடத்துக்கு அழைத்து செல்லப்பட்டோம். வீட்டு வாசலில் வெள்ள நிற தேசிய அங்கி அணிந்தவாறு எமக்காக காத்து நின்றார் பிரதமர் ராஜீவ்காந்தி. ராஜீவ்காந்தியுடன் இந்திய உலக புலனாய்வுத்துறை அதிபர் எம் கே நாராயணனும் தமிழக அமைச்சர் பன்ருட்டி ராமச்சந்திரனும் நின்று கொண்டிருந்தார்கள். கவர்ச்சியூட்டும் புன்முறுவல் பூத்தபடி எம்மை அன்புடன் வரவேற்றார் பிரதமர். பிரபாகரனின் கரத்தை பற்றி குலுக்கியவாறு, உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், உங்களை நேரில் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று ராஜீவ்காந்தி குறிப்பிட்டார். இவர்களை நான் அறிமுகம் செய்து வைப்பது அவசியமில்லை, இவர்கள் ஏற்கனவே உங்களுக்கு நன்கு அறிமுகமானவர்கள் என்று ராமச்சந்திரனையும் நாராயணனையும் சுட்டியபடி சொன்னார் ராஜீவ்காந்தி. பிரதமரின் சந்திப்பறையில் கலந்துரையாடல் உடனே ஆரம்பித்தது. இந்திய இலங்கை உடன்பாட்டை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்பதாக அறிந்தேன், ஒப்பந்தத்தில் உள்ள குறைபாடுகள் பற்றி விவரமாக கூறுவீர்களா என்று கேட்டார் ராஜீவ். எமது நிலைப்பாட்டை விவரமாக விளக்கும்படி பிரபாகரன் என்னை படித்தார். ஒப்பந்தத்தில் உள்ள குறைபாடுகளை நான் ஒவ்வொன்றாக எடுத்து விளக்கினேன். முதலில் இலங்கையின் ஒற்றியாட்சி அரசியலமைப்பை பற்றி மிக சுருக்கமான கண்டன ஆய்வை முன்வைத்தேன். இறுக்கமான, நெகிழ்த்த முடியாத விதிகளை கொண்ட அரசியல் யாப்பு பெரும்பான்மையினரின் நலன்களை பேணும் வகையில் வரையப்பட்டிருக்கிறது. இந்த அரசியல் யாப்பின் கீழ் மத்திய அரசுக்கும் மாநிலங்களுக்கும் மத்தியில் அர்த்தபூர்வமான
1: உறவுகள் இதுவரை கடந்த ஞாயிற்றுக்கிழமையே இரவு சுவிஸ் நேரத்தில் இடம்பெற்ற அரசியல் சமூக மணியினுடைய மறு ஒலிபரப்பினை கேட்டீர்கள். இதனை முழுமையாக கேட்பதற்கு எமது உத்தியோகபூர்வ இணையதளமான tatamilnadu.com சென்று நீங்கள் முழுமையாக கேட்கலாம். தொடர்ந்து மதிய பிரதான செய்திகளுக்கு உங்களை அழைத்து செல்கின்றோம்.
2: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க noolulagam.com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
3: noolulagam.com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் இணையத்திலே ஊடாக
4: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
5: NWLULAGA நூலகம் noolulagam.com.
6: பொன்னாங்கானி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
7: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
6: விடாதீங்க போங்க போங்க.
8: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
9: 11 à 13 rue Caille, 75 000 de Paris.
8: VT Superstore, Gala Gonesse, Sasselil.
9: 5 rue Marcel Cerdan,
10: 95 Cerdan, 95 Cerdan, 95 Cerdan, 95 Cerdan, 95 Cerdan, 95 Cerdan, 95 Cerdan, 95 Cerdan, 95 Cerdan, 95 Cerdan, 95 Cerdan, 95 Cerdan, 95 Cerdan, 95 Cerdan, 95 Cerdan, 95 Cerdan, 95 Cerdan, 95 Cerdan, 95 Cerdan, 95 Cerdan, 95 Cerdan, 95 Cerdan, 95 Cerdan, 95 Cerdan, 95 Cerdan, 95 Cerdan, 95 Cerdan, 95 Cerdan, 95 Cerdan, 95 Cerdan, 95 Cerdan, 95 Cerdan, 95 Cerdan, 95 Cerdan, 95 Cerdan, 95 Cerdan, 95 Cerdan, 95 Cerdan, 95 Cerdan, 95 Cerdan, 95 Cerdan, 95 Cerdan,
8: சூப்பர் ஸ்டோர்

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள், கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5, கார்டன் ஸ்ட்ரீட், ஸ்ட்ராஸ்பர்க், 3098, கோனிக்ஸ் சுவிஸ்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.nulagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வடத்தினர், சாசல் காஷ்லா கோடிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து புதிதாக கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பனிக்கன்குளம் பகுதியில் உள்ள வீடொன்றில் உறங்கிக் கொண்டிருந்த தம்பதியினர் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். இன்று அதிகாலை 2 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அந்த வீடொன்றில் தந்தை, தாய் மற்றும் மகள் ஆகியோர் உறங்கிக் கொண்டிருந்த போது அதிகாலை வேளையில் வீட்டுக்குள் புகுந்த குழுவொன்று தந்தையினதும் தாயினதும் தலையில் பலமாக தாக்கியுள்ளது. இதன்போது மகள் கூச்சலிட்டதை அடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த அயலவர்கள் இருவரையும் மீட்டு மாங்குளம் ஆதார வைத்தியசாலையில் அனுமதித்தார்கள். ஆனாலும் சிகிச்சை பலனின்றி இருவரும் உயிரிழந்து போனார்கள். இந்த கொலையை செய்தவர்கள் யார், எந்த காரணத்துக்காக இந்த சம்பவம் முன்னெடுக்கப்பட்டது என்பது தொடர்பில் சம்பவ இடத்துக்கு சென்றுள்ள மாங்குளம் போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருவதாக குறிப்பிடப்படுகிறது. நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா அமைச்சரவை அந்தஸ்தை பயன்படுத்தி ஆதனத்தை அடாத்தாக ஆட்சி புரிந்துள்ளார் என்று யாழ்ப்பாணம் மாவட்ட நீதிமன்ற இடைக்கால கட்டளையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் ஸ்டான்லி வீதியில் தமக்கு சொந்தமாக உள்ள ஆதனத்தை டக்ளஸ் தேவானந்தா 30 வருடங்களுக்கு மேலாக சட்டவிரோதமாக பயன்படுத்தி வருவதாக இருவர் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார்கள். இந்த ஆதனத்தை மீள ஒப்படைக்குமாறு பல சந்தர்ப்பங்களில் கோரிக்கை விடுத்ததாகவும், 2015 ஆதனத்தை மீள ஒப்படைப்பதாக டக்ளஸ் தேவானந்தா எழுத்து மூலம் உறுதியளித்த போதிலும் இதுவரை அது ஒப்படைக்கப்படவில்லை என்று வழக்காளிகள் குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த வழக்கில் வழக்காளிகள் சார்பில் மனு மற்றும் பல ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் எதிராளியான டக்ளஸ் தரப்பிலும் ஆட்சேபனை முன்வைக்கப்பட்டிருந்தது.

0: உண்ணாவிரதமிருந்து உயிர்நீத்த தியாக தீபம் திலீபனின் 39வது ஆண்டு நவேந்தல் நிகழ்வுகள் யாழ்ப்பாணம் நல்லூரில் உணர்வெழுச்சியுடன் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நிறைவேந்தல் நிகழ்வுகளின் 10ஆம் நாள் நிகழ்வுகள் இன்று நல்லூரில் அமைந்துள்ள தியாக தீபம் திலீபனின் நெவிடத்தில் நடைபெற்றன. தியாக தீபம் திலீபனின் நெவிடத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பலரும் கலந்து கொண்டு பலரும் அஞ்சலி செலுத்தினார்கள். சுவிட்சர்லாந்துக்கும் இலங்கைக்கும் இடையிலான ராஜேந்திர உறவுகளின் 70 ஆண்டுகள் பூட்டியை முன்னிட்டு சுவிட்சர்லாந்து தூதரகம் யாழ்ப்பாணத்தில் 2 நாள் நிகழ்வொன்றை நடத்த இருக்கிறது. இந்த நிகழ்வு எதிர்வரும் அக்டோபர் 3ஆம் மற்றும் 4ஆம் தேதிகளில் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மையத்தில் நடைபெறுகிறது. இதில் அரசு பங்காளர்கள், சமூக பிரதிநிதிகள், பங்காளர் அமைப்புகள் மற்றும் பிற பங்குதாரர்கள் ஒன்றிணைந்து இலங்கையுடனான சுவிட்சர்லாந்தின் நீண்டகால ஈடுபாடு, குறிப்பாக அபிவிருத்தி ஒத்துழைப்பு, சமாதானம் மற்றும் மனித உரிமைகள் சார்ந்த பணிகளை நினைவு கூற இருக்கிறார்கள். வடக்கு மற்றும் கிழக்கின் அபிவிருத்தி ஒத்துழைப்பு, சமாதானம் மற்றும் மனித உரிமைகள், மனிதநேய உதவிகள் ஆகியவற்றில் சுவிட்சர்லாந்தின் பங்களிப்பை மையமாக கொண்ட ஆவணப்படம் அக்டோபர் 3ஆம் தேதி சனிக்கிழமை அன்று திரையிடப்பட உள்ளதுடன் இந்த பணிகளுக்காக பங்காற்றியவர்கள் கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து இந்த வருட தொடக்கத்தில் கொழும்பில் காட்சிப்படுத்தப்பட்ட 70 ஆண்டுகள் 70 முகங்கள் 70 Years 70 Faces புகைப்பட கண்காட்சி யாழ்ப்பாணத்தில் காட்சிப்படுத்தப்படும். இது 7 தசாப்த கால இருதரப்பு உறவுகளின் தனிப்பட்ட கதைகளை சித்தரிக்கிறது. மேலும் அக்டோபர் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று எதிர்கால பொருளாதார அபிவிருத்தி, புலம்பெயர் தமிழ் மக்களின் பங்களிப்பு மற்றும் தேசிய ஒருமைப்பாடு ஆகிய தலைப்புகளில் நிபுணர்களின் குழு கலந்துரையாடல்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நினைவு நிகழ்வு சுவிட்சர்லாந்துக்கும் இலங்கைக்கும் இடையிலான பிணைப்பை வடிவமைத்த மக்களையும் பங்களிப்புகளையும் அங்கீகரிக்கும். அதேவேளையில் கலந்துரையாடல்கள் ஒத்துழைப்பு மற்றும் தொடர்புகளை வலுப்படுத்துவதற்கான புதிய வாய்ப்புகளை எதிர்நோக்கி இந்த ஆண்டு விழா மைல்கற்களை ஒன்றிணைக்கும் என்று குறிப்பிடப்படுகிறது. அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்டம் மூலம் மீதான விவாதம் இன்றும் நாளையும் நாடாளுமன்றத்தில் நடைபெறுகிறது. விவாதத்தின் முடிவில் இந்த திருத்த சட்டம் மூலம் தொடர்பான வாக்கெடுப்பு நடத்தப்படும். உயர்நீதிமன்ற வியாக்கியானத்துக்கு அமைய இந்த சட்டம் மூலத்தை நிறைவேற்றுவதற்கு நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை பலம் அவசியம் என்று அறிவிக்கப்பட்டுள்ள சூழலில் இன்று இதற்கான விவாதம் தொடக்கி வைக்கப்பட்டது.
1: 22வது அரசியலமைப்பு திருத்த சட்ட மூலத்தின் 2வது வாசிப்பு மீதான விவாதத்தை தொடர்ந்து நடத்துவதற்காகவும், நீதித்துறை திருத்த சட்ட மூலத்தின் 2வது வாசிப்பு மீதான விவாதத்தை தொடர்ந்து நடத்துவதற்காகவும் நீதி அமைச்சர் அர்ஷன நாணயக்கார வாதத்தினை ஆரம்பித்து வைப்பார்.
2: இன்றைய நிகழ்ச்சி நிரலின் முக்கிய பணிகளில் 1வது மற்றும் 2வது விடயங்களாக உள்ள 22வது அரசியலமைப்பு திருத்தம் மற்றும் நீதித்துறை அமைப்பு திருத்தம் எனப்படும் சட்டமூலம் ஆகியவற்றை 2வது வாசிப்பிற்காக பாராளுமன்றத்தில் நான் சமர்ப்பிக்கின்றேன். எமது அரசாங்கம் பதவியேற்று 2 ஆண்டுகள் நிறைவடையும் இந்த தருணத்தில் மக்களுக்கு இதனை மீண்டும் மீண்டும் நினைவூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நாம் மக்களின் ஆணைக்கேற்ப செயற்படும் அரசாங்கம் என்பதை மக்கள் நன்கு அறிந்துள்ளனர். எமது கொள்கை பிரகடனமான வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற கொள்கை பிரகடனத்தில் 2வது பக்கத்தை பார்த்தால் நீதித்துறை அமைப்பு மற்றும் சட்ட முறைமை செயற்படுவது தொடர்பாக அடிப்படை கொள்கையாக நாம் குறிப்பிடுவது என்ன? 1வது சட்டத்தின் பாதுகாப்பு, நியாயமாக சமமாகவும் வழங்கப்படுதல். 2வது வெளிப்படைத்தன்மை மற்றும் செயற்திறன், மக்களின் நம்பிக்கை. இந்த கொள்கைகளை அடிப்படையாக கொண்டே நாம் நீதித்துறை அமைப்பை நடத்துவோம் என்ற உறுதிமொழியை மக்களுக்கு வழங்கினோம். இன்று அந்த உறுதிமொழியின் ஒரு பகுதியை நிறைவேற்றும் நாளாக குறித்த 2 சட்டமூலங்களையும் முன்வைக்கும் நாள் அமைந்துள்ளது.
0: தொடர்ந்து 22வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐக்கிய மக்கள் சக்தியினால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஆர்ப்பாட்டமும் கவனயீர்ப்பும் இன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. ஜனநாயகத்தை சூறையாடும் 22 வேண்டாம் என்ற கருப்பொருளின் கீழ் இந்த ஆர்ப்பாட்டம் காலை 9 மணிக்கு பத்திரமுள்ள பொல்துவ சந்தியில் ஆரம்பிக்கப்பட்டது. 22வது அரசியலமைப்பு திருத்தம் நாட்டை சர்வாதிகார பாதைக்கு இட்டு செல்லும் வகையில் அமைந்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பில் கருத்து தெரிவித்த ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் மத்தும பண்டாரா, சர்வாதிகார பயணத்துக்கு வித்திடும் 22வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு எதிராக இந்த ஆர்ப்பாட்டமும் கவனயீர்ப்பும் நடத்தப்படுவதாகவும், இதில் கலந்து கொள்ளுமாறு அனைத்து மக்களுக்கும் ஏற்கனவே அவர் அழைப்பு விடுத்திருந்தார். இதற்கிடையில் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான சுதந்திர போராட்ட மையம் இன்று நடைபெற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதில்லை என்று தீர்மானித்திருந்தது.

0: தற்போது நிலவும் சர்ச்சைக்குரிய சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அறிக்கையொன்றையும் வெளியிட்டு அது அறிவித்திருந்தது. இதற்கிடையில் பத்திரம் உள்ள பொதுத்துவ சந்தியில் அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்டமூலத்துக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தி ஏற்பாடு செய்துள்ள போராட்டம் காரணமாக அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசலம் ஏற்பட்டிருந்தது.
1: ஜனநாயகத்தை அளிக்கும் 22 வேண்டாம் எனும் துணிப்புகளில் போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ், கட்சியின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் இதில் பங்கேற்றிருந்தனர்.
0: இந்த நாட்களில் நடத்தும் எதிர்ப்புகள், போராட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களின் போது சிறப்பு போலீஸ் பாதுகாப்பு தேவையில்லை என்றும், தற்போது வழங்கப்படும் போலீஸ் பாதுகாப்பே போதுமானது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். நாட்டில் சில அரசியல் தரப்பினர் நாட்டின் பல்வேறு இடங்களில் இந்த நாட்களில் நடத்தும் போராட்டங்களுக்கு அதிக அளவில் பாதுகாப்பு வழங்கப்படுகிறதா என்று ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கே அமைச்சர் பதிலளித்தார். நடத்தப்படும் போராட்டங்களின் போது கண்ணீர் புகை குண்டுகளை வீச வேண்டிய அவசியம் இல்லை என்று போலீசாருக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதோடு, வாகன போக்குவரத்துக்கும் பொதுமக்களுக்கும் எந்தவித இடையூறும் ஏற்படாத வகையில் செயல்படுமாறும் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கு போலீஸ் தலைமையகம் ஊடாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும், அத்துடன் ஏதேனும் அவசர தேவை அல்லது அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டால் போலீசாரால் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் பதிலளித்தார். எதிர்வரும் 2029 ஆண்டு நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசா அல்லது நாமல் ராஜபக்சாவே நிச்சயமாக இந்த நாட்டின் அடுத்த ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார்கள். மாறாக தற்போதைய ஜனாதிபதி ஆந்திரகுமார திருசநாயக்கா மீண்டும் ஒருமுறை எந்த காரணம் கொண்டும் அதிகாரத்துக்கு வரமாட்டார் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர குறிப்பிடுகிறார். நாட்டிலும் தற்போதைய அரசியல் சூழல் மற்றும் அரசாங்கத்தின் செயற்பாடுகள் குறித்து அவர் கருத்துக்களை தெரிவித்தார். நாட்டின் தற்போதைய அரசாங்கம் மேற்கொண்டு வரும் தன்னிச்சையான மற்றும் ஒருதலைப்பட்சமான செயற்பாடுகளுக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்துள்ளன. நீதிமன்றங்களின் தீர்ப்புகளுக்கு தான் எப்போதும் தலைவணங்க தயாராக இருப்பதாக குறிப்பிடும் அதேவேளை, ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்தின் மீது பல்வேறு தரப்பினரும் நம்பிக்கை கொண்டிருந்தாலும், கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள் யாவும் பிற்காலத்தில் ஆட்சியாளர்களுக்கு எதிராக மாறியதை போல் தற்போதைய அரசாங்கத்துக்கும் எதிர்காலத்தில் இந்த சீர்திருத்தங்கள் பிரச்சனையாக மாறக்கூடும். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடன் தொடர்புடைய உண்மையான குற்றவாளிகளுக்கும் சூத்திரதாரிகளுக்கும் முறையான தண்டனை பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் நாட்டு மக்கள் அனைவரும் ஒரே நிலைப்பாட்டில் இருக்கிறோம். மேலும் எதிர்காலத்தில் வரக்கூடிய அரசியல் மாற்றங்களின் போது தற்போதைய நிலைமைகளை கருத்தில் கொண்டு மக்கள் சஜித் பிரேமதாசா அல்லது நாமல் ராஜபக்சா போன்ற மாற்றுத் தலைவர்களை நோக்கி செல்லக்கூடும். மாறாக தற்போதைய ஆட்சியாளர்களை மக்கள் எவ்வாறு அணுகுவார்கள் என்பது கேள்விக்குறியாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஒரு நாட்டில் உண்மையான ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டுமென்றால் அங்கு பலமானதொரு எதிர்கட்சி இருப்பது அவசியம். ஆனால் தற்போதைய அரசாங்கம் எதிர்கட்சி உறுப்பினர்களை தொடர்ச்சியாக இலக்கு வைத்து அவர்கள் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்தி சமூக வலைதளங்கள் மற்றும் ஊடகங்கள் ஊடாக அவர்களின் நற்பெயரை கெடுக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது. குறிப்பாக அரசியல்வாதிகள் மட்டுமல்லாமல் அரசாங்கத்தின் தவறுகளை சுட்டிக்காட்டும் ஊடகவியலாளர்கள் மற்றும் சாதாரண பொதுமக்களும் கூட கடுமையான விமர்சனங்களுக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் முகம் கொடுக்க நேரிடுகிறது. சில சர்வாதிகார மற்றும் சட்டத்துக்கு எதிரான கொள்கைகள் கொண்ட நாடுகளைப் போல சமூக வலைதளங்கள் மற்றும் கருத்து சுதந்திரம் படிப்படியாக கட்டுப்படுத்தப்பட்டு மக்களின் உரிமைகள் பறிக்கப்படும் ஆபத்து தற்போது காணப்படுகிறது. இலங்கை நாட்டு மக்கள் எத்தகைய கடினமான சூழ்நிலைகளையும் நீண்ட காலம் பொறுத்துக் கொள்ளக்கூடிய சகிப்புத்தன்மை கொண்டவர்கள் என்றாலும், இந்த അടക്കുമുറകൾ എല്ലിയെ താണ്ട പോകുന്നും മക്കളിൻ കോപം എരിമേല പോലെ വടിക്കും. അന്തനാളിൽ എന്തൊരു തലവറാലും മക്കളിൻ അളിച്ചിയെ തടുത്ത് നിർത്ത മുടിയാതെ പോയിവിടുമെന്ന് എച്ചരിക്കുകയും അവർ വിടുത്തിരക്കാർ. പൊള്ളാധാര സ്ഥിരത്തന്മയ്ക്കപ്പാൽ നാട് നിലയാണ് മറ്റും ഉള്ളടക്കിയ വളർച്ചയെ നോക്കി നഗര വേണ്ടും എന്നതേ അരസാംഗത്തിന്റെ ഇലക്കെന്ന് പ്രതിമർ കരാണിധി ഹരണി അമരസൂരിയ തെരുവിത്തിരിക്കാർ. ഇലങ്കയ്ക്കാണ് സർവദേശ നാണയ നിധിയത്തിന് പണിക്കുളു പ്രധാനി ഇവാൻ ബാബു ജോർജിയോ തലമയിലാണ് പ്രതികൾ കുളുവിനർക്കും പ്രതിമർ ഹരണി അമരസൂരിയാവുക്കും ഇടയിലാണ് വിശേഷ സന്ധിപ്പൊന്ന് പാർലമെന്റത്തിൽ നടപ്പെട്ടിരിക്കുന്നത്.
2: சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவான கடன் வசதியின் கீழ் இலங்கையின் பொருளாதார சீர்திருத்த வேலை திட்டத்தின் முன்னேற்றம் மற்றும் அடிக்கப்பட்டுள்ள பலன்கள் தொடர்பில் மேற்கொள்ளப்படும் ஏழாவது மேலாய்வு குறித்து இதன்போது விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. சவாலான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் இலங்கை பொருளாதாரத்தை முகாமைத்துவம் செய்து அடைந்துள்ள முன்னேற்றம் தொடர்பில் பிரதமர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். வெளிப்புற அழுத்தங்களுக்கு மத்தியிலும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை பேணி பாதுகாப்பதற்கு அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருவதாக வலியுறுத்தியுள்ளது அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் பதவியேற்று 2 ஆண்டுகள் நிறைவடைந்ததன் பின்னர் அடைந்துள்ள முன்னேற்றம் குறித்தும் தெரிவித்த பிரதமர் சர்வதேச நாணய நிதியத்தினால் வெளிப்படைத்தன்மையுடன் வழங்கப்படும் ஆதரவையும் பாராட்டியுள்ளார். பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு அப்பால் சென்று நிலையான பொருளாதார வளர்ச்சி ஒன்றை அடைந்து கொள்வதற்காக அரசாங்கம் மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு தொடர்ச்சியாக ஆதரவு அளிப்பதற்கு சர்வதேச நாணய நிதியம் காண்பிக்கும் விருப்பத்தையும் பிரதமர் பாராட்டியுள்ளார். ஊழல் ஒழிப்பு சட்டம் மூலத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ள திருத்தங்கள் தொடர்பாகவும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளதுடன் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு சொத்து பிரகடனங்கள் ஊடாக சமர்ப்பிக்கப்படும் தகவல்களின் தனியுரிமை மற்றும் வெளிப்படைத்தன்மை ஆகியவற்றிற்கு இடையில் சமநிலையை பேணுவதன் முக்கியத்துவம் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது.
0: அனுஜனின் விடுதலைக்காக இனமத பேதமில்லாமல் அனைத்து சமூகங்களையும் சார்ந்த தலைவர்களும் பல முயற்சிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் இஸ்லாமிய சகோதரர்களை கோபமுற்ற நோக்கத்தோடும் பொதுவெளியில் கருத்துக்கள் பகிரப்படுகின்றன. இது மிகவும் துரதிருஷ்டவசமானது என்று தமிழக கட்சியின் செயலாளரான ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் கவலை தெரிவித்திருக்கிறார். இத்தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் சவுதி அரபு ராஜ்யத்தில் சிவராஜா அனுஜனுக்கு மன்னிப்பு வழங்கி ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கின்ற மரண தண்டனையை ரத்து செய்வதற்கான பல முயற்சிகளை இனமத பேதமில்லாமல் அனைத்து சமூகங்களை சார்ந்த தலைவர்களும் தற்போது மேற்கொண்டுள்ளார்கள். இதில் இஸ்லாமிய தலைவர்களது பங்களிப்பு மிகவும் முக்கியமானதாகும். முஸ்லிம் அரசியல் தலைவர்களும் மத தலைவர்களும் தாங்களாகவே முன்வந்து இந்த அளப்பெரும் பணியை செய்கிறார்கள். அதேவேளையில் இந்த ஒற்றுமையை குலைப்பதற்கென்றும் இந்த முயற்சி தோல்வியடைய வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடும் சில தீய சக்திகள் செயற்படுவதை காண முடிகிறது. வேண்டுமென்றே இஸ்லாமிய சகோதரர்களை கோபமூட்டும் நோக்கத்தோடும் பொதுவெளியில் கருத்துக்கள் பகிரப்படுகின்றன. இது மிகவும் துரதிருஷ்டவசமான செயலாகும். அனுஜனின் நன்மைக்கு புறம்பானதாகும். ராஜேந்திர ரீதியில் இந்த விடயத்தை கையாள்வதற்கு போதிய அவகாசம் அளிப்பதாக இருந்தால் இதை குறித்து கருத்துக்கள் எதையும் அனுஜனை மன்னிக்கும்படியாக வேண்டுவதை தவிர பொதுவெளியில் பகிர்வது உசிதமானது அல்ல, ஆபத்தானதும் கூட. ஆகவே ஒரு உயிரை காப்பாற்றும் முயற்சிகள் வெற்றி பெறும் வகையில் எமது நாவினை காப்போம். அவரை மன்னிக்கும்படியாக சவுதி அரபு ராஜ்யத்தை வேண்டுவோம். இறபக்தி உடையவர்கள் அதற்காக இறைவனிடத்தில் மன்றாடுவோம் என்று சுமந்திரன் குறிப்பிட்டிருக்கிறார். சமூக ஊடக பதிவொன்றை அடிப்படையாக கொண்டு சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் அனுஜன் சிவராசாவின் உயிரை காப்பதற்கான ராஜேந்திர நடவடிக்கைகள் நேற்று உத்தியோகமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ஜாபதி சட்டத்தரணிகளான பைசர் முஸ்தபா மற்றும் உபுல் குமாரப்பெரும ஆகியோர் இந்த நடவடிக்கைக்காக விசேட ராஜேந்திர தூதுவர்களாக செயற்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜாபதி மற்றும் வெளிவிகார அமைச்சரின் தலையீட்டின் கீழ் முன்னெடுக்கப்படும் இந்த நடவடிக்கைக்காக இருவரும் அரசாங்க நிதியை பயன்படுத்தாமல் தங்களது சொந்த செலவில் பயணங்களை மேற்கொள்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனுஜன் சிவராசாவின் உயிரை காப்பதற்கான கோரிக்கையுடன் இருவரையும் சவுதி அரேபியாவுக்கு அனுப்ப அரசாங்கம் கடந்த செவ்வாய்க்கிழமையன்று தீர்மானித்திருந்தது. இது தொடர்பான உத்தியோர்வ அறிவிப்பை வெளிவிகார அமைச்சர் விஜித கரத் நாடாளுமன்றத்தில் வெளியிட்டிருந்தார். இந்த நடவடிக்கையின் முதற்கட்டமாக சட்டத்தரணிகளான பைசர் முஸ்தபா மற்றும் உபுல் குமரப்பெரும ஆகியோர் நேற்று மாலத்தீவின் முன்னாள் ஜனாதிபதி முகமது நசீத்தை சந்தித்து அனுஜன் சிவராசா தொடர்பான கோரிக்கை குறித்து கலந்துரையாடியிருக்கிறார்கள். இந்த சந்திப்பின் போது அனுஜனின் சமூக ஊடக பதிவு இஸ்லாமிய சமூகத்துக்கு பாரதூரமானதாக இருந்ததாக தாம் கருதுவதாக தெரிவித்த முகமது நசீத் அதேவேளை மனிதநேய அடிப்படையில் அவரது உயிரை காப்பதற்கான முயற்சிகளுக்கு தம்மாலி என்ற ஆதரவை வழங்குவதாக உறுதியளித்திருக்கிறார். மாலத்தீவில் இடம்பெற்ற சந்திப்பு பயனுள்ளதாக அமைந்ததாகவும் அடுத்த கட்டமாக சவுதி அரேபியாவுக்கு பயணிக்க தயாராக இருப்பதாக ஜனாதிபதி சட்டத்தரணி உபில் குமரப்பெரும தெரிவித்திருக்கிறார். அனுஜன் சிவராசா விவகாரத்தில் இலங்கை அரசு அதிகாரப்பூர்வமாக சவுதி அரேபிய அரசை நாடி கோரிக்கை விடுத்ததன் பின்னரே இந்த விவகாரத்தில் இந்திய அரசு அதன் முயற்சிகளை முன்னெடுக்க முடியும் என்று இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷா பாராளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் தலைமையிலான தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதிகளிடம் தெரிவித்திருக்கிறார். மத நிந்தனை குற்றச்சாட்டில் கடந்த மாத தொடக்கத்தில் சவுதி அரேபிய நீதிமன்றத்தினால் 5 வருட கால சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்ட இலங்கையரான சிவராஜா அனுஜனின் மேன்முறையீட்டை அடுத்து தற்போது அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்று இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷாவை சந்தித்த தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதிகள் அனுஜன் விவகாரத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் நேரடி பங்களிப்பை கோரியிருந்தார்கள். அத்தோடு இலங்கை அரசின் முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் அதேவேளை அனைத்து வழிகளிலும் முயற்சிகளை மேற்கொண்டு அனுஜன் விவகாரத்துக்கு ஒட்டுமொத்த இலங்கையர்கள் சார்பில் தீர்வு தேடவே தமிழ் முற்போக்கு கூட்டணி விரும்புவதாக இதன்போது மனோகணேசன் இந்திய உயர்ஸ்தானிகரிடம் தெரிவித்திருந்தார். இந்த சந்திப்பின் போது இந்திய பிரதமருக்கான எழுத்து மூல மகளிர் ஒன்றும் உயர்ஸ்தானிகரிடம் கையளிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்க விடயமாகும். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை எதிர்கொண்டுள்ள 26 வயதான சிவராசா அனுஜனுக்கு மன்னிப்பை பெற்றுக் கொடுத்து அவரை விடுதலை செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்காவுடன் அவசர சந்திப்பொன்றை நடத்துமாறு இலங்கை தமிழர் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. இதொடர்பில் செப்டம்பர் 22 இடப்பட்ட கடிதம் ஒன்றை ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள இலங்கை தமிழர் கட்சி அனுஜனின் விடுதலைக்காக இலங்கைக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து ராஜேந்திர வழிமுறைகளையும் அவசரமாக பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளது. மேலும் சவுதி அரேபியாவுக்கு அனுப்பப்படவுள்ள இலங்கை பிரதிகள் குழுவில் அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கே கோடீஸ்வரனை கட்சியின் பிரதிநிதியாக நியமித்துள்ளதாகவும் தமிழரசு கட்சி தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொழும்பில் உள்ள பல்வேறு நாடுகளின் ராஜேந்திர தூதரகங்கள் மற்றும் பிரதிகளுடன் கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளதாக அந்த கட்சி தெரிவித்துள்ளது. இதன்போது சிவராஜா அனுஜனின் வழக்கு தொடர்பான தங்களுக்கு தெரிந்த தகவல்களை தெரிவித்ததோடு அவருக்கு மன்னிப்பை பெற்றுக் கொடுத்து விடுதலை செய்வதற்கான முயற்சிகளுக்கு ஆதரவளிக்குமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேவேளை தமிழர் கட்சியுடன் நெருக்கமாக செயற்படும் புலம்பெயர் அமைப்புகளும் தாங்கள் செயற்படும் நாடுகளின் அரசாங்கங்கள் மற்றும் தொடர்புடைய அதிகாரிகளை அணுகி அனுஜனின் வழக்கில் ராஜேந்திர மற்றும் மனிதாபிமான ஆதரவை பெற்றுக் கொள்ளும் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜேந்திர தூதரகங்கள் மற்றும் பல்வேறு நாடுகளின் பிரதிகளுடனான கலந்துரையாடல்களின் அடிப்படையில் இலங்கை அரசாங்கம் அவசரமாக பரிசீலிக்க வேண்டிய மேலதிக ராஜேந்திர நடவடிக்கைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தமிழரசு கட்சி குறிப்பிட்டுள்ளது. அந்த முன்மொழிவுகளை ஜனாதிபதியிடம் நேரடியாக முன்வைக்க விரும்புவதாகவும் சவுதி அரேபிய அதிகாரிகளுடனான இலங்கையின் ராஜேந்திர ஈடுபாடுகளுக்கு ஆதரவளிக்கக்கூடிய நட்பு நாடுகளின் உதவியை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளையும் பரிசீலிக்க வேண்டும் என்று தமிழரசு கட்சி தெரிவித்துள்ளது. அரசாங்கம் ஏற்கனவே முன்னெடுத்து வரும் தூதரகம் மற்றும் ராஜேந்திர நடவடிக்கையுடன் இணைந்து ஒருங்கிணைந்த உயர்மட்ட ராஜேந்திர முயற்சிகளை முன்னெடுக்க வேண்டும் என்றும் தமிழரசு கட்சி வலியுறுத்தியுள்ளது. சிவராஜா அனுஜனுக்கு மன்னிப்பை பெற்றுக் கொடுத்து அவர் பாதுகாப்பாக விடுதலை செய்யப்படுவதற்கான அனைத்து சாத்தியமான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதே தமது நோக்கம் என்று தமிழரசு கட்சி தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கைகளுக்காக ஜனாதிபதி, வெளிவிகார அமைச்சு, ராஜேந்திர பங்காளிகள், புலம்பெயர் அமைப்புகள் மற்றும் ஏனைய தொடர்புடைய தரப்பினருடன் இணைந்து செயற்பட தாங்கள் தயாராக இருப்பதாகவும் இலங்கை தமிழரசு கட்சி குறிப்பிட்டுள்ளது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக சட்டத்தரணி ஹபீப் ரிபான் இன்று சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். இன்று நாடாளுமன்ற நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டதை தொடர்ந்து சபாநாயகர் முன்னிலையில் அவர் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். அதன்படி தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் அவர் 1 வருட காலத்துக்கு செயற்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது.
3: அரசியலமைப்பு உறுதியாக போட்டி காப்பேன் என்றும் இலங்கையில் ஆல்புறத்துக்குள்ளாக தனி அரசும் காப்பிக்கப்படுவதென்று நேரடியாகவோ மறைமுகமாகவோ இலங்கையிலோ அல்லது இலங்கைக்கு வெளியிலோ ஆதரவு அளிக்கவோ ஆக்கிரமளிக்கவோ ஊக்குவிப்பு அளிக்கவோ நிதி உதவவோ ஊக்குவிக்கவோ கலந்துரைக்க மாட்டேன் என்றும்
0: தொடர்ந்து 1979 ஆண்டு 48வது இலக்க பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு பதிலாக புதிய சட்டம் மூலம் ஒன்று வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. பயங்கரவாத செயல்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய குற்றங்களை தடுப்பதற்கான சட்ட ஏற்பாடுகளை உள்ளடக்கிய இந்த சட்டம் மூலம் நீதிமன்றம் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்சன நாணயக்காராவினால் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி பயங்கரவாத செயலில் அல்லது அதனுடன் தொடர்புடைய பிற குற்றச்செயல்களில் ஈடுபடுவதாக கூறப்படும் நபர்களை அடையாளம் காணுதல், கைது செய்தல், சிறையில் அடைத்தல், தடுப்பு காவலில் வைத்தல், விசாரணை செய்தல், வழக்கு தொடருதல் மற்றும் தண்டனை வழங்குதல் உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்கான சட்ட ஏற்பாடுகள் இதில் முன்மொழியப்பட்டிருக்கிறது. மக்கள் அல்லது ஒரு குழுவினரிடையே பயங்கரவாத அச்சுறுத்தல் அல்லது சூழ்நிலையை ஏற்படுத்துதல், அரசாங்கம் அல்லது சர்வதேச அமைப்பு ஒன்றை குறிப்பிட்ட நடவடிக்கையை மேற்கொள்ளவோ அல்லது தவிர்க்கவோ சட்டவிரோதமான நிர்பந்தித்தல் உள்ளிட்ட செயற்பாடுகள் பயங்கரவாத குற்றங்களாக சட்டமூலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் அரசியல் அல்லது கருத்தியல் நோக்கங்களை முன்னெடுப்பதற்காக மேற்கொள்ளப்படும் குறிப்பிட்ட செயற்பாடுகளும் பயங்கரவாத குற்றங்களின் வரையறைக்குள் உள்ளடக்கப்பட்டுள்ளது. மேலும் சட்டமூலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள குற்றங்களுக்கான தண்டனைகள் மற்றும் அவற்றுடன் தொடர்புடைய சட்ட நடைமுறைகள் குறித்த ஏற்பாடுகளும் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகள் அபிவிருத்தி நிலையங்களில் தங்கியுள்ள சில சிறுவர்களுக்கு பிறப்பு சான்றிதழ்கள் இல்லாத காரணத்தால் அவர்களை பாடசாலைகளில் சேர்ப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளன. இதனால் உரிய அதிகாரிகளுடன் கலந்துரையாடி அருகிலுள்ள பாடசாலைகளில் அவர்களை பாதுகாப்பாக இணைப்பதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்திருக்கிறார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்ட போது வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தின் போது அவர் இதனை குறிப்பிட்டார். இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக பதிவாளர் திணைக்களம் மற்றும் கல்வி அமைச்சுடன் கலந்துரையாடி பிறப்பு சான்றிதழ் இல்லாத நிலையிலும் சிறுவர்களை பாடசாலைகளில் சேர்ப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். அதற்கமைய இந்த நடவடிக்கைகள் தற்போது துரிதமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதோடு நீண்ட காலமாக பாடசாலையை விட்டு விலகியிருந்த சில சிறுவர்கள் குழந்தைகள் அபிவிருத்தி நிலையங்களுக்கு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அவர்களின் கல்வி இடைவெளியை குறைப்பதற்காக விசேட கல்வி திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். இதனிடையே குழந்தைகள் அபிவிருத்தி நிலையங்களில் உள்ள சிறுவர்களின் சுகாதார நிலைமை தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். அதற்கமைய ஒவ்வொரு 3 மாதங்களுக்கும் குறைந்தபட்சம் 1 தடவை அங்கு தங்கியுள்ள ஒவ்வொரு சிறுவருக்கும் சுகாதார பரிசோதனை மேற்கொண்டு அறிக்கை பெற்றுக் கொள்ளும் திட்டம் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் பிரதேச சுகாதார அதிகாரிகளூடாக குழந்தைகள் அபிவிருத்தி நிலையங்களை கண்காணித்து அங்கு இருக்கின்ற ஒவ்வொரு சிறுவரின் சுகாதார நிலைமை தொடர்பான அறிக்கையை வழங்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குழந்தைகள் அபிவிருத்தி நிலையங்களில் உள்ள சிறுவர்களை அவர்களுக்கு அருகில் உள்ள பாடசாலைகளில் இணைக்க வேண்டும் என்ற நடைமுறை ஏற்கனவே சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். அதற்கமைய கல்வி மற்றும் சுகாதாரம் ஆகிய 2 துறைகளிலும் சிறுவர்களின் தேவைகளை அடிப்படையாக கொண்டு விரிவான வேலைத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்திருக்கிறார். ஈராவூர் அலிகார் தேசிய பாடசாலைக்கு 246.45 பேஜ் காணி சுவீகரிக்கப்பட்டு இதில் 172.77 பேஜ் காணி 2016 வழங்கப்பட்டுள்ள போதிலும் பாடசாலைக்காக சுவீகரிக்கப்பட்ட மீதமுள்ள 73.65 பேஜ் காணி இதுவரை வழங்கப்படவில்லை. எனவே இந்த காணியை சட்ட ரீதியாக வழங்குவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினர் ஹிஸ்புல்லா தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று நிலையியல் கட்டளை 27(2) கேள்வி எழுப்பி உரையாற்றுகையிலே அவர் இதனையும் வெளிக்கொணர்ந்தார். ஈராவூர் அலிகார் தேசிய பாடசாலை 1/10/1912 அன்று ஆரம்பிக்கப்பட்டு 100 மேலாக மட்டக்களப்பு மாவட்டத்தின் கல்வித்துறையில் முக்கிய பங்களிப்பை வழங்கி வரும் ஒரு புகழ்பெற்ற தேசிய பாடசாலை. இவ்வாறான வரலாற்று பெருமை மிக்க பாடசாலையின் எதிர்கால வளர்ச்சிக்கும் மாணவர்களின் கல்வி மற்றும் இணைப்பாடவிதான நடவடிக்கைகளுக்கும் போதுமான காணி வசதி மிகவும் அவசியமாக இருக்கிறது. பாடசாலை தேவைக்காக 1912, 1921, 1928 மற்றும் 1960 அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட காணி சுவீகரிப்பு நடவடிக்கைகள் மூலம் மொத்தமாக 246.45 பேஜ் காணி சுவீகரிக்கப்பட்டுள்ளது. இதற்கான அரசு வர்த்தமானிகள் மற்றும் நில அளவை ஆவணங்கள் உள்ளன. இதில் 172.77 பேஜ் காணி 2016 ஆண்டு வழங்கப்பட்டுள்ள போதிலும் பாடசாலைக்காக சுவரிக்கப்பட்ட மீதமுள்ள 73.65 பேஜ் காணி இதுவரை பாடசாலைக்கு வழங்கப்படவில்லை. அதேவேளை ஈராவூர் போலீஸ் நிலையமும் இந்த பிரச்சினையில் சட்டம் ஒழுங்கு மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் மிக முக்கியமான அரசு நிறுவனம். எனவே போலீஸ் நிலையத்துக்கும் நிரந்தரமான சட்டபூர்வமான காணி மற்றும் தேவையான கட்டிட வசதிகள் வழங்கப்பட வேண்டியது அவசியம். 1925 ஆண்டு தயாரிக்கப்பட்ட 6006 இலக்க நில வரைபடம் மற்றும் 13/2016 தேதி மேற்கொள்ளப்பட்ட நில அளவையின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட நிலவரைப்படம் இவற்றிலும் குறித்த காணி அரச காணியாகவும் பாடசாலை தேவைக்காக சுயரிக்கப்பட்ட காணியாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் 2008 ஆண்டு காலப்பகுதியில் அந்த காணியை அடிப்படையாக கொண்டு ஈராவூர் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் பெயரில் முற்பதிவற்ற உறுதி தயாரிக்கப்பட்டுள்ளதாக ஆவணங்களில் காணப்படுகிறது. மேலும் 3/2/2025 அன்று 73.65 பேஜ் காணியை அளவிட சென்ற நில அளவை திணைக்கள அதிகாரிகளின் நடவடிக்கை தடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எனவே இந்த பிரச்சனை இனியும் காலதாமதப்படுத்தப்படாமல் மிக அவசரமாக தீர்க்கப்பட வேண்டிய ஒன்றாகும். இது பாடசாலைக்கும் போலீஸ் நிலையத்துக்கும் இடையிலான மோதலாக இது கருதப்படக்கூடாது. மாறாக பாடசாலைக்கு அதன் சட்ட ரீதியாக சுவீகரிக்கப்பட்ட காணி கிடைப்பதையும் போலீஸ் நிலையத்துக்கு நிரந்தரமான காணி மற்றும் கட்டிட வசதிகள் கிடைப்பதையும் அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும். எனவே அரசாங்கத்தின் உத்தியோர்வ ஆவணங்கள் மற்றும் காணி சுவீகரிப்பு பதிவுகள் மற்றும் நில அளவை ஆவணங்களின் அடிப்படையிலும் இந்த வரலாற்று பெருமைமிக்க தேசிய பாடசாலையின் எதிர்கால தேவைகளை கருத்தில் கொண்டு 73.65 பேஜ் காணியை ஈராவூர் அலிகார் தேசிய பாடசாலைக்கு சட்ட ரீதியாக வழங்குவதற்கு தங்களது அமைச்சு மூலம் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கு ஆவண செய்யுமாறு கேட்டுக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டார். அதன் பிரகாரம் இங்கே தரப்படுகிற கேள்விகளுக்கு முறையான பதிலை எதிர்பார்க்கிறேன். பாடசாலை தேவைக்காக அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட காணி சுயரிப்பு நடவடிக்கைகளின் மூலம் மொத்தமாக 246.45 பேஜ் காணி சுயரிக்கப்பட்டுள்ளது என்பதை தாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா? ஏற்கனவே அரசாங்கத்தினால் பாடசாலை தேவைக்காக சுயரிக்கப்பட்ட அரசு காணியை அடிப்படையாக கொண்டு ஈராவூர் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் பெயரில் முற்பதிவற்ற உறுதி தயாரிக்கப்பட்டதற்கான சட்டபூர்வ அதிகாரம் என்ன? அரசாங்கத்தின் உத்தியோர்வ ஆவணங்கள் மற்றும் காணி சுயரிப்பு பதிவுகள் மற்றும் நில அளவை ஆவணங்களின் அடிப்படையிலும் பாடசாலையின் எதிர்கால தேவைகளை கருத்தில் கொண்டும் 73.65 பேஜ் காணியை பாடசாலைக்கு சட்ட ரீதியாக வழங்குவதற்கு அரசாங்கம் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் என்ன என்று கேட்க விரும்புவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பேராதனையில் விவசாய திணைக்கழகத்தின் வருடாந்த மாநாடு எதிர்வரும் 30 தேதி நடைபெற உள்ளதாக விவசாய திணைக்கழகத்தின் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்திருக்கிறார். பேராதனை கண்ணுருவ விவசாய திணைக்கழகத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார். இலங்கை விவசாயத்துறையில் விஞ்ஞான ரீதியான ஆய்வுகள், புதிய தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள், விவசாய கொள்கைகள் என்பன தொடர்பான கலந்துரையாடப்படும் பிரதான மேடையாக இது அமைந்திருப்பதோடு விவசாயத்துறையின் தொடர்புடைய விஞ்ஞானிகள் மற்றும் துறை சார்ந்தவர்கள் தமது ஆய்வுகளின் முடிவுகளை சமர்ப்பிக்கும் ஒரு களமாக அமைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இந்த மாநாடு எதிர்வரும் 30 தேதி கண்ணுருவ விவசாய ஆராய்ச்சி திணைக்கழகத்தில் நடைபெறும். இந்த நிகழ்வில் காணி விவசாய நீர்ப்பாசனத்துறை கால்நடை வளர்ப்பு அமைச்சர் கே டி லால்காந்த் பிரதம அதிதியாக கலந்து கொள்வார் என்றும் இதில் கடந்த வருடம் சாதனைகள் புரிந்த பலர் கௌரவிக்கப்பட இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை ஆண்டின் சிறந்த விவசாயிகளுக்கான விருதுகள் ANPN அபேசிங்காவும் சிறந்த விஞ்ஞானிக்கான விருதுக்கு கே என் கண்ணங்கராவும் தெரிவாக்கியுள்ளார்கள். அத்துடன் WMADP விக்ரம்சிங்க வாழ்நாள் சாதனையாளர் விருதுக்கும் தேர்வு செய்யப்பட்டுள்ளதோடு இந்த மாநாடு 2 அமர்வாக இடம்பெறும் என்று விக்ரமாராய்ச்சி தெரிவித்திருக்கிறார். இலங்கை சுங்க திணைக்களம் தனது முதலாவது தாளில்லா சுங்க பிரகடன முறைமையை வருகின்ற அக்டோபர் 1 தேதி முதல் உத்தியோகமாக தொடங்கி வைக்க இருக்கிறது. இது சுங்க நடைமுறைகள் மற்றும் வர்த்தக சமூகத்துக்கான சேவைகளை டிஜிட்டல் மயமாக்கும் நோக்கில் எடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. புதிய முறைமையின் மூலம் சுங்க பிரகடனங்கள் மற்றும் அதற்குரிய ஆவணங்களை மின்னணு முறையில் சமர்ப்பிக்கவும் பரிசீலிக்கவும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இதனால் காகித ஆவணங்களின் பயன்பாடு கைமுறை செயல்பாடுகள் வெகுவாக குறைந்துவிடும். இந்த திட்டம் மூலமாக ஆவண செயலாக்கங்கள் விரைவுபடுத்தப்படுவதோடு வெளிப்படைத்தன்மை மற்றும் நிர்வாக தாமதங்கள் தவிர்க்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இடர் அடிப்படையிலான சுங்க கட்டுப்பாடுகள், வருமான பாதுகாப்பு, ஒழுங்குமுறை இணக்கம் மற்றும் வர்த்தக வசதிகளை மேம்படுத்துவதோடு சுற்றாடல் நட்பு ரீதியான பணிச்சூழலுக்கும் இது வழிவகுக்கும். இந்த புதிய டிஜிட்டல் முறைமை அக்டோபர் 1ஆம் தேதி கொழும்பில் உள்ள இலங்கை சுங்க திணைக்கள கேட்போர் கூடத்தில் உத்தியோகமாக தொடக்கி வைக்கப்பட இருக்கிறது. சுங்க அதிகாரிகள், தொழில்நுட்ப குழுக்கள், அரசாங்க நிறுவனங்கள், வர்த்தக சமூகம், சுங்க தரகர்கள் மற்றும் தளபாட போக்குவரத்து துறை பங்காளிகள் பங்களிப்புடனே இந்த திட்டம் சாத்தியமாகியுள்ளதாக இலங்கை சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. டிஜிட்டல் வருமான வரி பத்திர சேவைகள் தளத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள முக்கியமான கட்டமைப்பு மேம்பாடு காரணமாக எதிர்வரும் செப்டம்பர் 25ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரையான 4 நாட்களுக்கு அந்த சேவைகள் இடம் நிறுத்தப்பட உள்ளது. இலங்கையின் டிஜிட்டல் வருமான வரி பத்திர சேவைகள் முறைமையின் ஒட்டுமொத்த செயல்பாடு ஸ்திரத்தன்மை மற்றும் நம்பகத்தன்மை அதிகரிக்கும் நோக்கிலே இந்த மேம்பாட்டு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. மத்திய உவா, தென் சப்ரகோமுவா, வடமேல், வடக்கு மற்றும் கிழக்கு உள்ளிட்ட 8 மாகாண சபைகளின் முதன்மை செயலாளர்களின் உத்தியோர்வ உடன்பாடு மற்றும் அனுமதியுடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்நிலையில் மேல் மாகாணம் தவிர்ந்த இனி அனைத்து மாகாணங்களிலும் டிஜிட்டல் வருமான வரி பத்திர சேவைகள் 4 நாட்களுக்கு தற்காலிகமாக இடம்பெறுகிறது. மாற்றுத்திறனாளிகள் சாரதி அனுமதி பத்திரங்களை பெறுவதற்கான நடைமுறைகளை இலகுபடுத்தும் வகையில் முக்கிய கொள்கை மாற்றங்கள் மற்றும் சட்ட திருத்தங்களை மேற்கொள்ள நாடாளுமன்ற விசேட குழு பரிந்துரை செய்துள்ளது. போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி பற்றிய அமைச்சரவை ஆலோசனைக் குழுவினால் நியமிக்கப்பட்ட இந்த விசேட குழுவின் ஆரம்ப கூட்டம் அண்மையில் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற போதே இந்த தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. பார்வை மற்றும் செவிப்புலன் குறைபாடுடைய நபர்களுக்கு சாரதி அனுமதி பத்திரம் வழங்குவதற்கான தகுதிகளை விரிவுபடுத்துதல், மாவட்ட மட்டத்தில் மருத்துவ பரிசோதனைகளை அறிமுகப்படுத்தல் மற்றும் அவர்களின் தேவைகளுக்கேற்ப வாகனங்களை மாற்றியமைப்பதற்கான தெளிவான வழிகாட்டல்களை உருவாக்குதல் ஆகியவற்றுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்தின் நடைமுறைகள் மற்றும் தொடர்புடைய வர்த்தமானி அறிவித்தல்களை திருத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. குறிப்பாக பார்வை புல மதிப்பீடுகளின் அடிப்படையில் மருத்துவ அளவுகோள்களை மதிப்பீடு செய்து பார்வை சவால்கள் உள்ளவர்கள் பரந்தளவிலான வாகன பிரிவுகளை பயன்படுத்த அனுமதிப்பது குறித்து முன்மொழியப்பட்டுள்ளது. செவிப்புலன் சவால்கள் உள்ள ஓட்டுநர்களுக்கு சைகைமொழி மொழிபெயர்ப்பாளர்களின் சேவையை பயன்படுத்துதல், சிறப்பு அடையாள குறியீடுகளை அறிமுகப்படுத்துதல் மற்றும் மாற்றியமைக்கப்பட்ட பல வாகனங்களை ஒடி அனுமதி பத்திரத்தின் கீழ் பதிவு செய்ய அனுமதித்தல் ஆகியவை அதில் அடக்கப்பட்டுள்ளது. நிர்வாக தடைகளை நீக்கும் வகையில் தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனம் மற்றும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் இடையிலான டிஜிட்டல் அமைப்பை மேம்படுத்தவும் சாலை பாதுகாப்பை பேணி மாற்றுத்திறனாளிகளின் போக்குவரத்து உரிமைகளை உறுதி செய்யவும் குழு வலியுறுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. சாரதி அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கு தேவையான மருத்துவ சான்றுகளை வழங்கும் நடைமுறையை இலகுபடுத்தும் வகையில் புதிய டிஜிட்டல் முறைமை இன்று முதல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்தின் தலைவர் கிளிஃபோர்ட் ஃபெரேரா இதனை தெரிவித்திருக்கிறார். புதிய முறைமையின் கீழ் சாரதி அனுமதி பத்திரத்துக்கான மருத்துவ பரிசோதனையை மேற்கொள்வதற்கு விண்ணப்பத்தார்கள் எந்தொரு தொலைபேசி வலையமைப்பின் ஊடாகவும் நேர ஒதுக்கீட்டை பெற்றுக் கொள்ள முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த நேர ஒதுக்கீட்டு சேவை முற்றிலும் இலவசமாக வழங்கப்பட உள்ளதாகவும் தேதி மற்றும் நேரத்தை ஒதுக்குவதற்காக விண்ணப்பதார்கள் எந்தவித மேலதிக கட்டணத்தையும் செலுத்த தேவையில்லை என்றும் அவர் தெரிவித்தார். இதன் மூலம் சாரதி அனுமதி பத்திர விண்ணப்பதார்கள் மருத்துவ சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளும் நடைமுறை மேலும் இலகுபடுத்தப்படுவதோடு மருத்துவ பரிசோதனைக்கான நேர ஒதுக்கீட்டையும் விரைவாக பெற்றுக் கொள்ள முடியும் என்று தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்தின் தலைவர் கிளிஃபோட்டோ ஃபெரேரா குறிப்பிட்டிருக்கிறார். போலீஸ் நற்சான்றிதழ்கள் தொடர்பில் பொதுமக்கள் தகவல்களை விரைவாக பெற்றுக் கொள்வதற்கும் விசாரணைகளை இலகுபடுத்துவதற்கும் போலீஸ் தலைமையகம் விசேட நடவடிக்கை ஒன்றை எடுத்துள்ளது. இதற்கமைய நேற்று முதல் அமலுக்கு வரும் வகையில் போலீஸ் நற்சான்றிதழ் பிரிவுக்கு வாட்ஸ்அப் ஊடாக செய்திகளை அனுப்புவதற்காக புதிய தொலைபேசி இலக்கம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் தமக்கு தேவையான தகவல்களை வாட்ஸ்அப் செய்திகள் மூலம் அனுப்பவும் போலீஸ் நற்சான்றிதழ் பிரிவுடன் நேரடியாக செய்திகளை பரிமாறி விசாரணைகளை மேற்கொள்வதற்கும் இதன் மூலம் வசதி செய்யப்பட்டுள்ளது. இலங்கையில் கிடைக்கப்பெற இருந்த ஏறத்தாழ 10,000 வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கடந்த அரசாங்கங்களின் தான் தோன்றித்தனமான ஊழல் செயற்பாடுகள் காரணமாக இழக்கப்பட்டதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் கோசல விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கிறார். இஸ்ரேலிய நாட்டுக்கு தொழிலினை பெற செல்ல உள்ள இலங்கையர்களை சந்தித்து அவர் உரையாற்றினார். கடந்த அரசாங்கங்களின் ஆட்சி காலத்தின் போது விவசாயத்துறைக்காக வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் 12,000 கிடைத்திருந்த போதிலும் அவற்றில் ஏறத்தாழ 2,000 பேரையே இலங்கையிலிருந்து அனுப்ப முடிந்துள்ளது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பான மோசடி மற்றும் ஊழல் செயற்பாடுகள் காரணமாகவே சர்வதேச தொழில் வாய்ப்புகளை முறையாக பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். ஆனாலும் தற்போது வேலைவாய்ப்பு முகவர் நிறுவனங்கள் மற்றும் அவற்றுடன் தொடர்புடைய தனிநபர் மேற்கொள்ளும் மோசடி தொடர்பில் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. தற்போது வருடாந்தம் ஏறக்குறைய 3,00,000 இலங்கையர்கள் சட்ட ரீதியாக வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளுக்காக நாட்டை விட்டு வெளியேறுகிறார்கள். இதேவேளை அரசாங்கத்தின் ஊடான வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை பெற்ற 5,000 பேர் இஸ்ரேலுக்கும் 5,000 பேர் தென்கொரியாவுக்கும் 1,000 பேர் ஜப்பானுக்கும் அனுப்பப்பட்டுள்ளார்கள். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்து மீண்டும் நாடு திரும்பிய இலங்கையர்களுக்கு 5,00,000 ரூபாய் முதல் 10,00,000 ரூபாய் வரையிலான வீடமைப்பு கடன்கள் வழங்கும் திட்டமும் நடைமுறையில் உள்ளதோடு வெளிநாட்டில் உயிரிழக்கும் புலம்பெயர் தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு காப்புறுதி இழப்பீடு வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். புத்தல மொன்றாக்கலை பிரதான வீதியின் மகாகோடிய பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் வண்டி ஒன்றும் தனியார் பஸ் வண்டி ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இந்த விபத்தில் காயமடைந்த நபர்கள் உடனடி சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கேகாலை மாவட்டம் கித்துல்கல மன்னாங்கெத்தியல்ல பகுதியில் நீராடச் சென்ற 2 இளைஞர்கள் நீரில் மூழ்கியதில் ஒருவர் உயிரிழந்திருப்பதோடு மற்றொரு இளைஞர் காணாமல் போய்விட்டார். சம்பவம் குறித்து தெரிய வருகின்ற மேலதிக தகவல்களில் அந்த பகுதிக்கு நீராடுவதற்காக சென்ற போது எதிர்பாராத விதமாக இந்த இருவரும் நீரில் மூழ்கியுள்ளார்கள். சம்பவம் தொடர்பில் தகவலறிந்த காவல்துறையினர் உடனடியாக அந்த பகுதிக்கு சென்று மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். இதன் போது நீரில் மூழ்கிய ஒரு இளைஞரின் உடலம் மீட்கப்பட்டிருப்பதோடு காணாமல் போயுள்ள மற்ற இளைஞரை தேடும் பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நுரலியா மாவட்ட செயலகத்தில் உத்தியோர்வ கடித தலைப்புகள் மற்றும் முத்திரைகளை போலியாக தயாரித்து அரசாங்க வேலைவாய்ப்புகள் வீடுகள் மற்றும் கடன்களை பெற்றுத் தருவதாக கூறி பொதுமக்களிடம் பணம் வசூலித்த 5 சந்த நபர்கள் நுரலிய கோட்ட குற்றப்பிணவு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கைது செய்யப்பட்டவர்களில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 70 வயதுடைய நபர் ஒருவரும் நுவரெலியா ஹட்டன் மற்றும் கொட்டகலை ஆகிய பகுதிகளில் தகவல் தொடர்பு மையங்களை நடத்தி சென்ற நபர்களும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். நுவரெலியா மாவட்ட செயலாளர் துஷாரி தென்னக்கோனுக்கு பதிலாக மாவட்ட செயலகத்தின் பதில் கணக்காளர் மற்றும் திட்டமிடல் பணிப்பாளர் என்று தங்களை காட்டிக்கொண்டு அவர்களின் போலி கையொப்பங்கள் இட்டு சந்த நபர்கள் இந்த மோசடியை முன்னெடுத்திருப்பது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இவ்வாறு போலி கையொப்பம் விட்டு பணம் பெறப்பட்ட நபர்களுக்கு சந்த நபர்களால் வழங்கப்பட்ட கடிதங்களுக்கு இதுவரை எந்தவித பதில்களும் கிடைக்கப்பெறாததால் அதுகுறித்து மாவட்ட செயலாளருக்கு அனுப்பப்பட்ட சில கடிதங்களை பரிசீலித்த போதே அந்த கடித தலைப்புகளும் கையொப்பங்களும் போலியானவை என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனை அடுத்து மாவட்ட செயலாளர் நுவரெலிய கோட்ட குற்றப்பிணவு பிரிவில் அளிக்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. கட்டன் மற்றும் கொட்டகலை பகுதிகளைச் சேர்ந்த மேலும் சிலரின் ஒத்துழைப்புடன் பிரதேசவாசிகளிடமிருந்து பணத்தை பெற்றுக் கொண்ட சந்த நபர்கள் அந்த பணத்தை பெற்றுக் கொண்டதை உறுதிப்படுத்துவதற்காக போலியான முத்திரையிடப்பட்ட கடிதங்களை வழங்கியுள்ளார்கள். கைது செய்யப்பட்ட சந்த நபர்களிடமிருந்து போலியான முத்திரைகள் கடித தலைப்புகள் மற்றும் அவற்றை உருவாக்க பயன்படுத்தப்பட்ட கணினிகளும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்த மாவட்ட செயலாளர் துஷாரி தென்னக்கோன் தனது பெயரையும் மேலதிக மாவட்ட செயலாளரின் பெயரையும் பயன்படுத்தி ஒழுங்கமைக்கப்பட்ட பல்வேறு நிகழ்வுகளுக்காக பொதுமக்களிடமிருந்து பணம் திரட்டப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அந்த நிகழ்வுகளில் தாம் கலந்து கொள்வதாக கூறிவிட்டு பின்னர் தவிக்க முடியாத காரணமாக வர முடியவில்லை என்று தொலைபேசியில் அறிவித்து கூட்டங்களை தொடர்ந்து நடத்துமாறு தெரிவிக்கும் தந்திரோபாயத்தையும் இவர்கள் பயன்படுத்தியுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். நுவரெலிய கோட்டத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட அத்தியட்சகரின் மேற்பார்வையில் கோட்டை குற்றப்பிணாம்பு பிரிவின் பொறுப்பதிகாரி உள்ளிட்ட போலீஸ் குழுவினர் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அஸ்வசிம நிதி மோசடி தொடர்பில் நுவரெலியா மாவட்டம் நோர்வுட் பிரதி செயலக பிரிவின் கீழ் இயங்கும் இளைஞர் மன்ற ஊழியர் ஒருவரும் அவரது மனைவியும் பணியிலிருந்து இடநீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள். போவந்தலாவையில் சேர்ந்த கனகராஜ் என்ற அந்த இளைஞர் மன்ற ஊழியர் அஸ்வசிம நலன்பிரி நிதி ஒதுக்கீட்டில் முறைகேட்டில் ஈடுபட்டதாக இருந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் பணி நீக்கம் செய்யப்பட்டார். அத்துடன் ஆசிரியையாக பணியாற்றி வந்த இவரது மனைவிக்கும் இந்த நிதி முறைகேட்டில் தொடர்பு இருப்பதாக கூறப்பட்டதை அடுத்து அவரும் ஆசிய பணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அதிகாரிகள் தீவிரமாக முன்னெடுத்து வருகிறார்கள். வெள்ளவத்தை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போது போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதன் போது 10 கிராம் 230 மில்லி கிராம் போதைப் பொருள் வர்த்தகத்தின் மூலம் ஈட்டப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 66,230 ரூபாய் பணம் மற்றும் வெளிநாட்டு பணத்துடன் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புடையதாக கூறப்படும் நதுன் சிந்தக விக்ரமரட்ன எனப்படும் கரகட்டா மற்றும் மத்னி பத்மஸ்ரீ பெரேரா எனப்படும் கேகல் பத்ர பத்னி ஆகியோருக்கு இடையில் ஏற்பட்ட மோதல் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மோதலுக்கு முன்னர் இருவரும் ஒருவரையொருவர் சந்திக்கும் வகையில் சூழ்நிலை எவ்வாறு உருவானது என்பது தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் செனக பலதென தெரிவித்திருக்கிறார். இதேவேளை இந்த மோதல் தொடர்பில் காவல்துறை மற்றும் சிறைச்சாலை திணைக்களம் ஆகிய இருதரப்பினரும் தனித்தனியாக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் பிற்பகல் இடம்பெற்றதாக கூறப்படும் இந்த மோதலில் கிகல் பத்ர பத்மி சிறு காயங்களுக்கு உள்ள நிலையில் வெளிசர கடற்படை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். பின்னர் சிகிச்சை நிறைவடைந்ததை தொடர்ந்து அவர் வெளிசர சிறைச்சாலையில் தங்க வைக்கப்பட்டிருந்த சிறைப்பிரிவுக்கு மீண்டும் அழைத்து செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வவுனியாவைச் சேர்ந்த ஆசிரியையும் கலை மற்றும் இலக்கிய துறைகளில் ஆர்வத்துடன் செயற்பட்டு வந்தவருமான வனிதா சேனாதிராஜா நேற்று புதன்கிழமை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மின்னேரியா பகுதியில் உள்ள தங்குமிடம் ஒன்றிலிருந்து அவரது சடலம் காணப்பட்டதை சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். ஆரம்பகட்ட விசாரணைகளின் அடிப்படையில் வனிதா சீனாதிராஜா தனது உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கலாம் என்று மின்னேறிய போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளார்கள். ஆனாலும் இது தொடர்பில் இறுதியான முடிவு எதுவும் அறிவிக்கப்படாத நிலையில் மேலதிக விசாரணைகள் தொடர்கின்றன. இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக தகவல்கள் விசாரணைகளின் முன்னேற்றத்தின் அடிப்படையில் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையின் பல பகுதிகளில் அடுத்த சில மணித்தியாலங்களில் கனமழையுடன் பலத்த காற்று வீசக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வங்களா விரிகுடாவின் மத்திய மற்றும் வடமேற்கு பகுதிகளில் உருவாகியுள்ள ஆழமான தாளமுக்கமே இதற்கு காரணம் என்று திணைக்களகத்தின் அதிகாரி குறிப்பிடுகிறார்.
4: இலங்கைக்கு வடக்கே நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது ஆந்திர பிரதேச கடற்கரை வழியாக இந்திய கடற்பரப்புக்குள் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. எனினும் இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தொடர்ந்தும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை என்ற நிலையிலேயே காணப்படுகின்றது. இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையை நோக்கி வீசும் காற்று இலங்கை ஊடாக தொடர்ந்து பயணிப்பதால் குறிப்பாக இன்றைய தினம் மேல் சபரகமோ வடமேல் மத்திய தென் மாகாணங்களில் நாள் முழுவதும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும். தற்போது குறிப்பாக தென் மாகாணத்திலும் தென்மேல் மாகாணத்தை சூழ்ந்த சில பகுதிகளிலும் பலத்த மழை பெய்து வருகின்றது. தென் மாகாணத்தின் காலி மாத்தறை மாவட்டங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பதிவாகி வருகின்றது. எனவே குறித்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். மேலும் இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையை நோக்கி வீசும் காற்று இலங்கை ஊடாக நிலவுவதால் குறிப்பாக நாட்டின் மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவு பகுதிகள் வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்கள் திருகோணமலை மாவட்டம் மற்றும் அம்பாறை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களில் மணித்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்போது பலத்த காற்று வீசக்கூடும். இந்த பலத்த காற்றினால் மரங்கள் முறிந்து விழுதல் உள்ளிட்ட அனர்த்தங்கள் ஏற்படக்கூடிய சாத்தியம் நிலவுவதால் அவற்றால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்கும் வகையில் மக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள்.
5: நாட்டை சூழ உள்ள கடற்பரப்பில் தற்போதைய வானிலை நிலைமை எவ்வாறு காணப்படுகின்றது?
4: கடற்பரப்புகள் தற்போது கொந்தளிப்பான நிலை காணப்படுவதால் மீனவர்கள் மற்றும் கடற்றொழிலாளர்கள் இது தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். அதே வேளை வங்காள விரிகுடாவின் ஆழ்கடல் பகுதிகளிலும் குறிப்பாக வடக்கு வங்காள விரிகுடாவின் ஆழ்கடல் பகுதிகளிலும் மீன்பிடி கடற்றொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை மறு அறிவித்தல் வரை தவிர்க்குமாறு மீண்டும் அறிவுறுத்தப்படுகின்றீர்கள்.
2: தொடர்ந்து பெய்து வரும் கடும் மழையால் நில்வளாங்கங்கை பஸ்கோடு பிட்டபத்திர அத்துரலிய மாலிம்படு கம்புரப்பிட்டிய திககுட பிரதேச செயலக பிரிவுகளில் சிறிய அளவிலான வெள்ளமட்டத்தை எட்டியுள்ளது. கிங்கங்கையும் தவளமு நாகுடு பத்திகமு வல்பிட்டிய திவித்துறை பிரதேச செயலக பிரிவுகளில் சிறிய அளவிலான வெள்ளமட்டத்தை எட்டியுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. எனவே குறித்த பிரதேச செயலக பிரிவுகளில் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு நீர்ப்பாசன திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. கிங்கங்கையின் பத்திகம நீர்மட்ட அளவீட்டு நிலையத்தில் இன்று காலை சுமார் 4.2 மீட்டர் நீர்மட்டம் பதிவாகியிருந்தது. நேற்றிரவு முதல் தொடர்ச்சியாக பெய்த பலத்த மழையால் தலவாக்கலை மேல்குக்மலை நீர்த்தேக்கத்தின் ஒரு வான்கதவு திறந்துவிடப்பட்டுள்ளது. இதேவேளை மாத்தறை மொரவக்கவில் நேற்று மாலை முதல் பெய்து வரும் கடும் மழையால் மொரவக்க நிலுவ கொடிக்காரகுட வீதி வெள்ளத்தில் மூழ்கியது. வீதியை அண்டியுள்ள சில வீடுகளும் பகுதியளவில் வெள்ளத்தில் மூழ்கியதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். கொழும்பு மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் இன்று காலை முதல் மழை பெய்து வருகின்றது. கொல்கொண்ட மகாவலி அணைக்கட்டின் 3 வான்கதவுகளை தலா 18 அங்குலம் அளவிற்கு திறக்க இன்று நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதன் மூலம் வெளியேற்றப்படும் நீர் விக்டோரியா நீர்த்தோக்கத்திற்கு வெளியிடப்படுகின்றது. இதேவேளை கண்டி மாவட்டத்தின் பஸ்பாகி கோரளி நுவரலியா மாவட்டத்தின் அபகமுவ கொத்மலை கிழக்கு கொத்மலை மேற்கு நோர்வுட் பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண்சரிவு தொடர்பான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காலி கண்டி கேகாலை மாத்தறை ரத்தினபுரி மாவட்டங்களின் பல பிரதேச செயலக பிரிவுகளுக்கு 2ஆம் கட்டத்தின் கீழ் மண்சரிவு எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. கொழும்பு காலி கம்பஹா ஹம்பாந்தோட்டை களுத்துறை கண்டி கேகாலை குருநாகல் ரத்தினபுரி மாவட்டங்களுக்கு 1ஆம் கட்டத்தின் கீழ் மண்சரிவு எச்சரிக்கை
0: தொடர்ந்து பிலிப்பைன்ஸில் நடைபெறவுள்ள சர்வதேச அழகி போட்டிகளில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி பங்கேற்பதற்காக சந்திபா செவினி மற்றும் நிமோஷா பிரேமச்சந்திர ஆகியோர் இன்று அதிகாலை கட்டநாயக்கா சர்வதேச விமான நிலையத்திலிருந்து பிலிப்பைன்ஸ் நோக்கி புறப்பட்டு சென்றுள்ளார்கள். 43வது மிஸ் ஏசியா பசிபிக் இன்டர்நேஷனல் 2026 அழகி போட்டி உலகின் 50 நாடுகளைச் சேர்ந்த அழகிகளின் பங்கேற்புடன் இன்று முதல் அக்டோபர் 10ஆம் தேதி வரை பிலிப்பைன்ஸின் செபு நகரில் நடைபெறுகிறது. உலகின் 32 நாடுகளைச் சேர்ந்த திருமணமான அழகிகள் பங்கேற்கும் 12வது மிஸ்ஸிஸ் டூரிசம் 2026 அழகி போட்டி இன்று முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரை பிலிப்பைன்ஸின் மணிலா நகரில் நடைபெறுகிறது. இதில் இலங்கை சார்பில் போட்டியிடும் நிமோஷா பிரேமச்சந்திர சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் சிங்கப்பூர் ஊடாக பிலிப்பைன்ஸுக்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார். இந்த போட்டியாளர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்காக இரு போட்டியினதும் தேசிய பணிப்பாளர் ருக்மால் சினநாயக்கா உள்ளிட்ட குழுவினரும் போட்டியாளர்களின் குடும்ப உறவினர்களும் கட்நாயக்கா விமானத்துக்கு இன்று சென்றிருந்தார்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை இசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி. இது தமிழ் மக்களின் வானொலி.
7: நேரம் சரியாக 2:27, ஐக்கிய ராஜ்யத்தில் 1:27 தொடர்கின்றது மதிய பிரதான செய்திகளில் இந்திய செய்திகள். ஒன்றிய அமைச்சரவையின் 2 நாள் ஆலோசனைக் கூட்டம் நேற்று தொடங்கியது. முதல் நாள் கூட்டத்தில் சீர்திருத்தங்கள், பெண்கள், இளைஞர்களுக்கான நலத்திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டன. மதுரந்தகம் தாராபுரம் இடைத்தேர்தலில் எக்காரணம் கொண்டும் தமிழக வெற்றிக்கழகம் வெற்றி பெறக்கூடாதென மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் அந்த தொகுதி வாக்காளர்களை கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய அரசின் கொள்கைகளை ஒரு மாநிலம் அமல்படுத்துமாறு உச்சநீதிமன்றம் ஒரு மாநிலத்தை கட்டாயப்படுத்த முடியாதென திராவிடர் கழக வீரமணி தெரிவித்துள்ளார். கர்நாடக அரசு அறிவித்துள்ள வறட்சி பாதித்த தாலுகாக்கள் பட்டியலில் விஜயபுர மாவட்டத்தில் உள்ள இண்டி மற்றும் சடஷானா தாலுகாக்களுக்கு சேர்க்காமல் தவிர்த்துள்ளதனால் அதிருப்தி அடைந்துள்ள இண்டி தொகுதி ஆளுங்கட்சி சட்டப்பேரவை உறுப்பினர் யஸ்வந்த ராயகாவுடன் தனது பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து சபாநாயகரிடம் கடிதம் கொடுத்தால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஒன்றிய அரசு மோடி அரசுக்கு பொது சிவில் சட்டம் என்பது சட்ட சீர்திருத்தத்திற்கான சாதனம் அல்ல, மாறாக சமூகத்தில் பிரிவினையையும் குழப்பத்தையும் ஏற்படுத்த பாரதிய ஜனதா பயன்படுத்தும் அரசியல் ஆயுதம் என்று காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணியின் போது தமிழ், தெலுங்கு, கன்னடம், மராட்டி, பெங்காலி உட்பட பிராந்திய மொழிகளில் இருந்த பெயர்களை தேர்தல் ஆணையம் பயன்படுத்திய மென்பொருள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த போது எழுத்துப்பிழைகள் மற்றும் வயது கணக்கீடுகளில் குளறுபடிகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. பாரதிய ஜனதாவும் தேர்தல் ஆணையமும் மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலை சூறையாடியது இப்போது நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஞானேஷ்குமார் தலைமையில் தேர்தல் ஆணையாளராக நீடிக்கும் வரை நாடு தழுவிய போராட்டங்கள் நடைபெறும், உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என்று பழைய வாக்காளர் பட்டியலை கொண்டு மேற்கு வங்கத்தில் மீண்டும் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். நீதிமன்றத்தினால் நியமிக்கப்பட்ட உள்ளாட்சி ஆணையாளர் கட்டுமான இடத்தை ஆய்வு செய்ய சென்றபோது அவர் மீது நாய்களை அவிழ்த்துவிட்டு அவரது பணிக்கு இடையூறு செய்ததற்காக இருவருக்கு டெல்லி உயர் நீதிமன்றம் அவமதிப்பு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. டெல்லியில் 17 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் சம்பவத்தில் நீதி கேட்டு கல்லூரி மாணவிகள் பேரணியாக சென்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஹோர்முஸ் நீரிணையில் சரக்கு கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் இந்திய மாலுமி ஒருவர் உயிரிழந்துள்ளார். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தின் 81வது உயர்நிலை அமர்வில் உலக தலைவர்கள் மத்தியில் உரையாற்றிய துருக்கி அதிபர் ரிசப் தாயிப் எர்கோடன் காஷ்மீர் பிரச்சினை குறித்து பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை திருப்பரங்குன்றம் அருகே தென்பழனி பழஞ்சியில் மேலும் ஒரு கல்குவாரி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதனால் பரபரப்பு நிலவியுள்ளது. மதுரை, திருமங்கலம், சுற்றுவட்டார கிராமங்களில் தொடரும் அறிவிக்கப்படாத மின்வெட்டு காரணமாக கூலி தொழிலாளர்கள் வேலைக்கு செல்ல முடியாமல் வீட்டில் முடங்கி கிடப்பதாக கவலை தெரிவிக்கின்றார்கள். ஷண்டா கிளாஸ் தொப்பியால் நீதிமன்றம் வரை சென்றது ஒரு வேலை இடச்சர்ச்சை. இந்தியாவின் ஆக்ரா நகரில் சம்பவம் நடந்தது. தமக்கு கீழ் வேலை செய்யும் ஊழியர்களை ஷாண்டா தொப்பி அணிய கட்டாயப்படுத்தியதாக விக்ரம் சிங் என்ற நபர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. லஞ்சம் கேட்டதற்கான ஆதாரம் இல்லாமல் வெறும் ரசாயனம் தடவிய பணத்தை பறிமுதல் செய்வதை வைத்து ஒருவரை குற்றவாளியாக அறிவிக்க முடியாது என்று நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. திருநங்கையான காலி சிட்டாண்டு மடப்பள்ளி சுரப்பியை மாற்று சிகிச்சையை தொடங்கிய போது ஓராண்டிற்குள் அறுவை சிகிச்சையை முடித்து விடலாம் என்று கனவு கண்டிருக்கின்றார். இப்போது அந்த கனவு கலைந்து விடுகிறது. சிகிச்சை தொடங்கிய சில மாதங்களிலேயே தட்டங்கள் நாட்டின் திருநங்கை திருநம்பி சட்டத்தை நாடாளுமன்றம் திருத்தியுள்ளது. சிகிச்சையை சந்து வந்த மருந்தகம் அவருக்கு மருந்துகளை கொடுப்பதை நிறுத்தியுள்ளது. நடிகை ராதாவின் குற்றச்சாட்டுகளுக்கு அவரது அக்காவும் நடிகையுமான அம்பிகா கண்ணீர் மல்க நேற்று பேட்டி அளித்துள்ளார். நடிகை அம்பிகா தன்னிடம் 46 கோடி ரூபாய் மோசடி செய்துவிட்டதாக சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அறிவித்தார். அவரது தங்கையின் நடிகையுமான ராதா மேலும் அக்கா என்று நம்பினேன், ஆனால் இப்படி செய்துவிட்டார் என செய்தியாளர்களிடம் கண்ணீர் விட்டார் நடிகை ராதா. இலங்கை சேர்ந்த 50 வயது நிறைவடைந்த பெண்ணுக்கு செயற்கை கருத்தரிப்பு சிகிச்சை வயது வரம்பில் விலக்கு அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இலங்கை சேர்ந்த அகிதா சாமுவேல் மற்றும் சாமுவேல் ஜெயநாதன் தம்பதியினர் வெளிநாட்டில் வசித்து வருகின்றார்கள். சென்னையில் உள்ள ஜிஜி மருத்துவமனை மூலமாக செயற்கை முறை கருத்தரிப்பு சிகிச்சையை பெற முடிவு செய்தனர். 2013 சிகிச்சையை பெற சென்னை வந்த போது அகிதா சாமுவேலுக்கு கருப்பையில் கட்டியிருப்பதை கண்டறிந்து அதற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. கடந்த செப்டம்பர் 7ஆம் தேதி சென்னைக்கு வந்து செயற்கை கருத்தரிப்பு சிகிச்சைக்காக ஜிஜி மருத்துவமனையில் அனுமதி கோரினார். ஆனால் அகிதா சாமுவேலுக்கு 50 வயது பூர்த்தியாக இருந்ததால் செயற்கை முறை கருத்தரிப்பு முறை ஒழுங்குமுறை சட்டத்தின் சிகிச்சை அளிக்க முடியாது என ஜிஜி மருத்துவமனை அவர்களின் கோரிக்கையை நிராகரித்தது. இதை எதிர்த்து அகிதா தம்பதியினர் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கு நீதிபதி பாரத சக்கரவர்த்தி முன்பும் விசாரணைக்கு வந்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் கிரேட்டர் நொய்டாவில் உள்ள ஜமுனா விரைவுச்சாலையில் இன்று 24ஆம் தேதி அதிகாலை தூங்கும் வசதி கொண்ட சுற்றுலா பேருந்தொன்று தீப்பிடித்ததில் ஒரு பெண் உட்பட 9 பேர் தீயில் கருகி உயிரிழந்துள்ளார்கள். மேலும் பலர் காயமடைந்துள்ளார்கள். சபரிமலை கோயிலை பாதுகாக்கப்பட்ட அறையில் வைத்திருந்த தங்க கிரீடம் திருடப்பட்டுள்ளது. போலி கிரீடத்தை வைத்துவிட்டு 1.5 கிலோ இடையிலான தங்க கிரீடம் திருடப்பட்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றார்கள். சென்னையில் ஆபரணத்தங்கம் விலை சவரனுக்கு 1080 குறைந்து 1,12,000 விற்பனை செய்யப்படுகின்றது. தங்கம் விலை கிராமுக்கு 135 குறைந்து 1 கிராம் 14,000 விற்பனை செய்யப்படுகின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் உலக செய்திகள். உலக செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொண்டிருக்கும் பிடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தின் அவர்களுக்கு நன்றிகள். எல்னினோ பருவமழை நிகழ்வால் உலகளவில் கூடுதலாக 451,000 பேர் இறக்கலாம் என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள். வெப்பம் தொடர்பான காரணங்களால் அவர்கள் இறக்கலாம் என்று கூறப்படுகின்றது. சிஎன்என், எம்எஸ் நவ், பொலிட்டிகோ ஆகிய நிறுவனங்களின் செய்தியாளர்களுக்கு வெள்ளை மாளிகை உடனடியாக அனுமதி வழங்க வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். அந்த 3 ஊடக நிறுவனங்கள் மீதான அதிபர் டொனால்டு டிரம்பின் தடை சட்டத்திற்கு புறம்பானது என்று அவர் தெரிவித்துள்ளார். ரோஹிஞ்சா அகதிகளை மியான்மருக்கு திருப்பி அனுப்பும் திட்டத்தை கைவிடும்படி மனித உரிமை குழுக்கள் மலேசியாவிற்கு நெருக்குதல் அளிக்கின்றன. சுமார் 160 சமூக அமைப்புகள் அறிக்கை வெளியிட்டுள்ளன. ஐக்கிய நாட்டு பொதுச்சபை கூட்டத்தில் ஈரானிய அதிபர் மசூத் பெசன்ஸ்கியான் அமெரிக்காவும் இஸ்ரேலையும் சாடியிருக்கின்றார். போரால் தமது நாடு பாதிக்கப்பட்டதாக அவர் சொன்னார். ஈரான் ஒருபோது மடிபணியாது துடைத்தொழிக்கப்படும் என்று மிரட்டல்களுக்கும் சரணடையாது என்று திரு பெசன்ஸ்கியான் கூறியுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையில் உக்ரைன் அதிபர் வெலோடிமிர் ஜெலன்ஸ்கி நேற்று உரையாற்ற இருந்த சில மணி நேரங்களுக்கு முன்பாக அந்த நாட்டு தலைநகர் கீவ் மீது ரஷ்யா நடத்திய ஆளில்லா விமான தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்துள்ளார்கள். சீன அதிபர் ஜின்பிங் அமெரிக்காவை சென்றடைந்திருக்கின்றார். அவர் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் முக்கிய சந்திப்பில் கலந்து கொள்ள இருக்கின்றார். ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பானிசி ஓபின் ஏ1 நிறுவனத்தின் தொழில்நுட்ப ரகசிய அரசாங்க ஆவணங்கள் ஊடுருவியிருப்பதாக கூறியிருக்கின்றார். ஓர் அரசாங்க இணைய பக்கத்தை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மாற்றிமுறை நுழைந்திருப்பதாக கூறப்படும் இது முதன்முறை சம்பவம் ஜூன் மாதம் நடந்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கிரீன்லாந்தில் ராணுவ செயல்பாட்டை விரிவுபடுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளார்கள். டென்மார்க் கிரீன்லாந்து தலைவர்களுடன் திரு டிரம்ப் ஒப்பந்தம் செய்துள்ளார். ஐக்கிய நாட்டு நிறுவன பொதுச்சபை கூட்டத்திற்கு இடையே ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது. கம்போடியா பிரதமர் ஹென் மானட் தமது நாடு அனைத்துலக மோசடி கும்பல்களுக்கு ஒருபோதும் பாதுகாப்பான புகலிடமாக இருக்காது என்று கூறியிருக்கின்றார். போரினால் உருக்குலைந்துள்ள ஹாசாவை மறுசீரமைக்கவும் அங்கு நிர்வாகத்தை நிலைநிறுத்தவும் $145 கோடி மதிப்பிலான 6 மாத செயல் திட்டத்தை அமைதி வாரியம் முன்மொழிந்துள்ளது. குடும்பத்துடன் விடுமுறை சென்ற இடத்தில் நேர்ந்தது பெரும் சோகம். ஹோட்டலின் 4வது மாடி ஜன்னலில் இருந்து விழுந்து 3 வயது சிறுவன் உயிரிழந்துள்ளான். சைப்ரஸ் பாபோஸ் நகரில் ஜூலை மாதம் இந்த சம்பவம் நடைபெற்றது. மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் குழந்தை பிறக்க தயாரானால் என்ன செய்வது? இங்கிலாந்தின் வோர்ஷன்சரில் ஒரு தம்பதிக்கு அருகிலிருந்த KFC உணவகமே உதவிக்கு வந்துள்ளது. 33 வயது கேடி மார்பிக்கு ஆகஸ்ட் மாதம் 29 பிரசவ வலி அதிகரித்து துணைவர் ஸ்டீபன் கிர்பியுடன் மருத்துவமனைக்கு காரில் சென்று கொண்டிருந்தார். பாதி வழியில் குழந்தை பிறக்க போவதை உணர்ந்த கேடி உடனே அவசர சேவையை அழைத்த ஸ்டீபன் அங்கிருந்து KFC வாகன நிறுத்துமிடத்திற்குள் காரை செலுத்தினார். ஆனால் மருத்துவ உதவி வருவதற்கு குழந்தை பிறந்துள்ளது. இரவு 9:35 பிறந்த ஆண் குழந்தையை ஸ்டீபன் கைகளில் ஏந்தினார். 5 பிறகு மருத்துவ உதவி வந்தது. குழந்தைக்கு கோடி என்று பெயரிட்டுள்ளார்கள். நெடுங்காலமாக விடையில்லாத கேள்விக்கு முட்டையிலிருந்து கோழி வந்ததா, கோழியிலிருந்து முட்டை வந்ததா என்ற கேள்வியே உதாரணம். சொல்லிக் கொண்டிருந்த நிலையில் இங்கிலாந்து விஞ்ஞானி இதற்கான விடையை தேடி கண்டுபிடித்து விட்டார். வெறும் வார்த்தைகளால் அல்ல, விஞ்ஞானபூர்வமாக கோழியா அல்லது முட்டையா இது முதலில் தோன்றியிருக்கும் என்பதை கண்டறிந்துள்ளனர். அவர்கள் சொல்லியிருப்பது முதலில் முட்டைதான் வந்திருக்கும்.

சூப்பர் கம்ப்யூட்டர் மூலம் ஆய்வு செய்ததில் அது புரோட்டீன் மூலம் உருவான மிக முக்கியமான பகுதி. இது கோழியின் உள்ளிருந்து மட்டும் உருவாக்கப்பட முடியும் என்பதை உறுதி செய்திருக்கின்றார்கள். அதாவது கோழியின் உடல் உறுப்புகள் எவ்வாறு ஓடுகளை உருவாக்குகின்றன என்பதை ஆராய்வது, அதனை புரிந்து கொள்வது மிக சுவாரஸ்யமானது. இது புதிய பொருட்களை வடிவமைப்பதற்கான சில ஆச்சரிய குறிப்புகளையும் கொடுக்கலாம் என்கின்றார்கள் விஞ்ஞானிகள். தொடர்ந்து விளையாட்டு செய்திகள். நெதர்லாந்து கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக முன்னாள் ஆஸ்திரேலிய வீரர் ஆஷ்லி நோக்கபெகே நியமிக்கப்பட்டுள்ளார். ஜிம்பாவே வீரர் ஷிக் கந்தரசா ஐசிசி ஒருநாள் ஆல் ரவுண்டர் தரவரிசையில் இரண்டாம் இடத்துக்கு முன்னேறியுள்ளார். சிங்கப்பூர் ஓபன் மகளிர் டென்னிஸ் போட்டியில் ரஷ்யாவின் மீரா ஆண்டனோவா, கனடாவின் டெய்லா பேர்னன்ஸ் ஆகியோர் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்கள். மகளிர் சாம்பியன் லீக் கால்பந்தாட்ட போட்டியின் ரியல் மெட்ரிக் பாரிஸ் செயின்ட் ஜெர்மன் அணிகள் நேற்று மோதியன ஆட்டம் 1-1 என கோல் கணக்கில் சமநிலையானது, வெற்றி தோல்வி இல்லாமல். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பெண்களுக்கான 49 கிலோகிராம் இடைதூக்கும் போட்டியில் 3 உலக சாதனைகளை படைத்துள்ளது வடகொரியா. மேஜர் லீக் கால்பந்தாட்டத்தின் பெண்ணடிவர் தகாத முறையில் நடத்துவதற்கு இழிவுபடுத்தும் விதத்தில் பேசியதற்கும் அர்ஜென்டினா அணியின் பயிற்றுவிப்பாளர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். நிறைவாக இன்றைய நாணய மாற்ற வீதம். இன்றைய நாணய மாற்ற கணசனை வழங்குகின்றார்கள் இணையதளம். உடனுக்குடன் இல்லங்கை இந்திய உலக செய்திகளையும் இணையதள வானொலியையும் வானொலிய மறு ஒளிபரப்பையும் அத்தோடு மது வானொலியில் வலம் பெறுகின்ற அனுசரணை நிகழ்ச்சியாவும் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசரிக்கின்றோம். ஒரு ஈரோ இலங்கையில் 375.45 ரூபா, இந்தியாவில் 109.15 ரூபா. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 329.85 ரூபா, இந்தியாவில் 95.89 ரூபா. ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கையில் 415 ரூபா, இந்தியாவில் 116.32 ரூபா. ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கை 466.72 ரூபா, இந்தியாவில் 126.92 ரூபா. ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 833.90 ரூபா, இந்தியாவில் 67.99 ரூபா. இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியால செய்திகளுக்கு இலங்கை செய்திகளுக்கு புத்தகங்களை விட்டுவரும் நூலுலகம் நிறுவனத்திற்கும், இந்திய செய்திகளுக்கு பரிசல் ஆட்சியப்பிள்ளல் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் குணத்தில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்திற்கும் நன்றிகள். அதேபோல் உலக செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் விடிஎஸ் ஃபினான்ஸ் ஜிஎம்பிஹெச் நிறுவனத்தினர். இந்த 3 நிறுவனங்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு செய்திகளை செவிமடுத்துக் கொண்டு கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள். இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது மதிய பிரதான செய்திகள்.

அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 2:43 மைக்கேல் ராட்சத்தில் 1:43 தொடர்கின்றது.

0: அது ஒரு மனிதனுக்கு மட்டும், குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும், குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் என்று எல்லைப்படுத்தக்கூடியது அல்ல. சத்தியமும் தர்மமும் எல்லா மனிதர்களுக்கும், எல்லா நாடுகளுக்கும், எக்காலத்திற்கும் பொருத்தமானவை. சத்தியம் என்ற அடித்தளத்தின் மேல் தர்மம் என்ற மாளிகை கட்டப்படுகின்றது. தர்மம் என்ற மாளிகை எப்போதும் உள்ளது, அது கூடுவதோ குறைவதோ இல்லை. தர்மம் ஒரு பொழுதும் நலிவுறுவது இல்லை. சில சமயங்களில் அது ஆட்டம் காண்கின்றது. உண்மை கூறினால் தர்மம் ஒரு பொழுதும் நலிவுறுவது இல்லை. அதை மறைப்பதும் இயலாது. மக்கள் அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த மறுக்கும் போது அது மறைந்திருப்பது போல தோன்றுகின்றது. ஒளிவிடும் கதிரவன் பலத்த கருமேகங்களால் மூடப்படுகின்றது. கதிரவனுக்கும் கதிரவன் ஒளிக்கும் இடையே எதுவும் குறுக்கிட இயலாது. சூரிய ஒளிதான் தர்மம், சூரியன்தான் சத்தியம். இரண்டுக்கும் இடையே எதுவும் குறுக்கிட இயலாது. சத்தியமும் தர்மமும் ஒன்றுக்கொன்று தொடர்பு உடையவை, ஒன்றையொன்று சார்ந்தவை. இவை இரண்டின் உறவு பிரகிருதிக்கும், அதாவது இயற்கைக்கும் கடவுளுக்கும் உள்ள தொடர்பை போன்றன. இவை சடத்திற்கும் ஆற்றலிற்கும் இடையே உள்ள சம்பந்தம் போன்றவை. ஆகவே யாரும் சத்தியத்தையும் தர்மத்தையும் பிரிக்க இயலாது. இவை இரண்டும் மனிதனின் இயற்கையான இயல்புகள். இவை இரண்டையும் வளர்த்து நடைமுறையில் கடைப்பிடித்து அனுபவம் பெற்று ஆனந்தம் பெறுவதே மனிதனின் கடமை என்று கூறி, அதே சமயம் உத்தியோகம் புருஷ லட்சணம் என்றும் கூறுகின்றார்கள். வேலையில் அமர்வது பொருளீட்டுதல், ஆணின் இலக்கணம் என்கின்றார்கள். இக்காலத்தில் பெண்களும் வேலைக்கு செல்கின்றார்கள். இதற்கு எவ்வாறு பொருள் கொள்வது? பொருள் ஈட்டுவது ஆணுக்கு மட்டும் விதிக்கப்பட்ட கடமை என்றுதான் பொருள். சமூக நெறியை காண்கையில் தர்மார்த்த காம மோட்சம் என்று கூறப்படுகின்றது. அப்போது நான்கு புருஷார்த்தங்களில் தர்மம் முதல் இடம் வகிக்கின்றது. வேலை இல்லாது பல ஆண்கள் இருப்பதை காண்கின்றோம். அவர்கள் ஆண்கள் இல்லை என்பது பொருளா? பல பெண்கள் வேலைக்கு செல்வதால் உத்தியோகம் ஸ்திரீ லட்சணம் என்று கூறலாமா? வேலைக்கு செல்வது புருஷ லட்சணம் அல்ல. சத்தியம் புருஷ லட்சணம், தர்மம் புருஷ லட்சணம். புருஷன் என்றால் என்ன பொருள்? சஃபாரி உடை அணிந்து பேண்ட்ஸ் ஷர்ட் அணிபவனே புருஷன் என்பதா? இல்லை. உடல் என்பது புறம். அங்கு சைத்தன்யம், அதாவது விழிப்புணர்வு, உச்சி முதல் உள்ளங்கால் வரை பரவி இருக்கின்றது. அதுவே புருஷன். தர்மம் மனிதனுக்கும் மற்றைய ஜீவராசிகளுக்கும் பொதுவானது. தர்மம் பல வகைகளாக பிரிக்கப்பட்டு உள்ளது. பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்ற நான்கு வகைகள் உள்ளன. ஒவ்வொன்றுக்கும் தனிப்பட்ட விதிமுறை உண்டு. அதுவும் உலகியலில் தற்காலிகமான விதிமுறையே. இது எல்லோருக்கும் பொதுவானது அல்ல. இது வெளிப்புற தர்மம், இது உட்புற அகநோக்கின் தர்மம் அல்ல. எண்ணம், சொல், செயல் இவை மூன்றும் பொருந்தி இருக்க வேண்டும் என்பதே உள் தர்மம் ஆகும். ப்ராப்பர் ஸ்டடி ஆஃப் மேன் கைண்ட் இஸ் மேன். எண்ணம், சொல், செயல் இவை மூன்றும் ஒரே விதமாக இருத்தல் வேண்டும். இது மனிதனை பற்றிய இயல்பான உண்மை. இது மனிதனின் தர்மம். இதற்கு ஆண்கள் பெண்கள் என்ற வேறுபாடு இல்லை. இது மனித சமுதாயம் அனைத்திற்கும் பொருத்தமானது. பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் அவற்றிற்குரிய தர்மம் உண்டு. எரிதல் நெருப்பின் தர்மம், பிரவாகமாகச் செல்வது நீரின் தர்மம், இனிப்பாக இருத்தல் சர்க்கரையின் தர்மம். இதேபோல ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தனிப்பட்ட இயல்பு தர்மம் உண்டு. இது படைப்பில் இருந்து தொடங்கியது. இது உலக சம்பந்தமானதே தவிர இதய சம்பந்தமானது அல்ல. முழுமையான உண்மையும் என்றும் உள்ளதுமான தர்மம் இதயத்தில் இருந்து வருவது. மனிதர்கள் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள் ஆயினும், எந்த இடத்தைச் சேர்ந்தவர்களானாலும், எந்த குலத்தைச் சேர்ந்தவர்களானாலும், அவர்களது எண்ணம், சொல், செயல் மூன்றும் பொருந்தி இருக்க வேண்டும். மனிதர்கள் வெளிப்புறமாக சிலவற்றை கண்டுபிடித்து அவை தர்மம் என்று கூறுகின்றார்கள். கைக்கு அணிகலன் தானம் வழங்குதல், கழுத்துக்கு அணிகலன் உண்மை பேசுதல், காதுக்கு அணிகலன் சாத்திரம் கேட்டல். இவை தவிர வேறு என்ன நகைகள் வேண்டும்? இவை என்றும் உள்ள நகைகள். இவையே உடலுக்கு அழகை தருகின்றன. இவை தவிர உடலுக்கு வேறு அழகு இல்லை. மிகச் சிறந்த அழகுள்ளவர் யார்? யாருக்கு இவை மூன்றும் ஒருங்கு சேர பொருந்தி உள்ளனவோ அவரே மிகுந்த அழகு உள்ளவர். ஆகவே இவை இரண்டையும் போற்றி வளர்க்க, இவை இரண்டையும் பயில வேண்டும். தொன்று தொட்டு எமது கலாச்சாரம் சத்தியம் தர்மம் இவற்றை கண்கள் என போற்றி வந்தார்கள். தர்மம் மனிதர்கள் பிறப்பதற்கு முன்னம் ஏற்பட்டது. மனைவி மனிதனால் தேர்ந்தெடுக்கப்படுபவள். தர்மம் மனிதனால் தேர்ந்தெடுக்கப்படுவது அல்ல. தர்மத்தில் தமக்கு வேண்டியவற்றை தேர்ந்தெடுக்க யாருக்கும் அதிகாரம் உரிமை இல்லை. தர்மத்தை தேர்ந்தெடுக்க இறைவனுக்கு மட்டுமே அதிகாரம் உண்டு. தர்மம் உங்கள் தாயை போன்றது. ஆகவே நீங்கள் தாயின் ஆணைக்கு கீழ்ப்படிந்து அதை நிறைவேற்ற வேண்டும். மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். சத்தியமே கடவுள், தர்மமே இறைவன். அன்பின் வடிவங்களே, பழங்காலத்திலோ சிறு சிறு செயல்களுக்கு கூட தர்மங்கள் விதிக்கப்பட்டன. நடத்தல், பார்த்தல், காதால் கேட்டல், பேசுதல், ஆடல், பாடல், இவை ஒவ்வொன்றுக்கும் உரிய தர்மங்கள் விதிக்கப்பட்டன. பிரபஞ்சத்துக்கே மூலமாக ஆதாரமாக உள்ளது தர்மமே. ஜகத் என்றால் என்ன? இவ்வுலகத்திற்கு தனியான உருவம் இல்லை. மனிதர்கள் அனைவரும் ஒன்றிணைந்தால் அது உலகம். சமூகத்திற்கு சமூகம் என்ற பெயர் உண்டு, அதற்கு வடிவம் இல்லை. மனிதர்கள் கூடி வாழும்போது அது சமூகம் எனப்படுகின்றது. சமூகத்திற்கு வடிவம் இல்லை, ஆனால் அதற்கென்று குணம் உண்டு. சத்தியம் தர்மம் இரண்டும் அதன் அடிப்படை குணங்கள். இவ்விரண்டு தத்துவங்களை சமூகம் பின்பற்றாவிட்டால் உலகத்தால் அது நிந்திக்கப்படும். உண்ணும்போது பழம் இனிப்பாக இல்லாது கசப்பாக இருந்தால் அதை துப்பி விடுகின்றீர்கள். அதேபோல சமூகத்திற்கு நன்மகிழ்ச்சி தரும் செயல்களை புரியாவிட்டால் சமூகத்தால் புறக்கணிக்கப்படுவீர்கள். தர்மம் இதயத்தில் இருந்து வெளிவர வேண்டும். ஒரு விதையை தகரக் குவளையில் வைத்து நீர் ஊற்றினால் அது முளைவிடாது, விதையும் அழுகிவிடும். அதேபோல விதையை பானையில் விதைத்தால் அது வளர்கின்றது. தர்மத்தை போதிப்பதாலோ பிரச்சாரம் செய்வதாலோ அது வளராது. இதயம் என்ற விளை நிலத்தில் தர்மம் என்ற விதியை நட்டால்தான் அது அமைதி பாதுகாப்பு என்ற மரமாக வளரும். தர்மம் மிகுந்த விலை மதிப்பு உள்ளது. எவ்வாறு அதனை தீர்மானிக்கின்றீர்கள்? இவ்வுலகில் மிக பலர் பல கோட்பாடுகளை பிரச்சாரம் செய்கின்றார்கள். உங்களுக்கு முழு நிறைவு வேண்டும் என்றால் உங்களது மனச்சாட்சிக்கு நிறைவு ஏற்பட வேண்டும். உங்களது இதய சாட்சியை சாட்சி பூதமாக கொண்டு உண்மையே பேசுங்கள். தப்ப வேண்டும் என்று பல பொய்களை கூறி அவற்றையெல்லாம் உண்மை என்று கூறுகின்றீர்கள். கூடாது. ஜீவ சாட்சியை ஆதாரமாக கொண்டு பேசுவதே சத்தியம். ஃபாலோ த மாஸ்டர், எசமானரை பின்பற்றுங்கள். ஹூ இஸ் யுவர் மாஸ்டர், உங்களது எசமானர் யார்? கன்ஷன்ஸ் தான். அதாவது மனச்சாட்சி, இதய சாட்சி, ஜீவசாட்சி உங்களது எஜமானர். உங்களது ஆசிரியரோ குருவோ உங்களது எஜமானர் அல்ல. உங்களுக்கு கற்பிக்கும் ஆசிரியரோ, உங்களுக்கு மந்திர உபதேசம் செய்யும் குருவோ உங்களுக்கு எசமானர் அல்ல. உங்களுடைய இதய சாட்சியே உங்களுக்கு எசமானர். இதயமே தந்திரம், செய்முறை வழிபாடு. உடலே யந்திரம், செய்முறை கருவி. உணர்ச்சி பாவனையே மந்திரம், அடிப்படை உபதேச மொழி. உடலை யந்திரமாக கொண்டு, இதயத்தை தந்திரமாக கொண்டு சோகம் என்ற மந்திரம் இடைவிடாமல் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றது. தந்திரம், யந்திரம், மந்திரம் அனைத்தும் நாமே. இதைவிட உயர்ந்த மந்திரம் வேறு எதற்கு? மந்திரத்துக்கு நீங்களே மூலாதாரம், நீங்களே யந்திரம். உடல் என்ற இந்த கருவி மிகவும் அற்புதமாக வேலை செய்கின்றது. இதற்கு ஒரு உதாரணத்தை பார்ப்போம். மரத்தின் உச்சியில் ஒரு பழத்தை பார்க்கின்றீர்கள். கண் பழத்தை பார்த்தது. கண் பழத்தை பார்த்ததும் மனம் அதை விரும்புகின்றது. உடனே பழம் உங்களுக்கு கிடைப்பது இல்லை. கால் மரத்தை நெருங்குகின்றது. வெறுமனே நடப்பதால் பழம் கிடைப்பது இல்லை. முதுகு வளைகின்றது. கை கல்லை எடுத்து எறிகின்றது. தோள் கல்லை எறிகின்றது. பழம் கீழே விழுகின்றது. அப்போதும் பழத்தை உண்ண இயலாது. பழத்தை கையால் பிடிக்கின்றீர்கள். அப்போதும் பழத்தை உண்ண இயலாது. பழம் வாய்க்கு கொண்டு வர வேண்டும். கடித்து சுவைக்கின்றீர்கள். பழம் வயிற்றிற்கு செல்கின்றது. உடலில் எந்த உறுப்பு உதவி செய்தது? எல்லா உறுப்புகளும் உதவி செய்தன. அனைத்து உடல் உறுப்புகளும் சீராக இயங்கின. ஒரு உறுப்பு ஒத்துழையாமல் இருந்தாலும் நீங்கள் பழத்தை அடைந்திருக்க முடியாது. இத்தகைய ஒத்துழைப்பினால் தொலைவில் உள்ளதை கூட அருகில் கொண்டு வர இயலுகின்றது. பழம் வயிற்றுக்குள் சென்றால் அது அங்கேயே தங்குவது இல்லை. எல்லா உறுப்புகளும் சேர்ந்து இப்பழத்தை எனக்கு கொடுத்தன. ஆகையால் நான் அனைத்துக்கும் இதன் சாரத்தை வழங்குவேன் என்று சாரத்தை அனைத்து உறுப்புகளுக்கும் வழங்குகின்றது. இறைவன் அங்கீரசாய நமக என்று அழைக்கப்படுகின்றார். அங்கங்களின் ரசமாக இருப்பதால் இவ்வாறு அழைக்கப்படுகின்றார். இத்தகைய ஒத்துழைப்பு தர்மம் என்று அழைக்கப்படுகின்றது. இக்காலத்தில் கோஆபரேஷன் ஒத்துழைப்பு எங்கும் காணப்படுவது இல்லை. ஆபரேஷன் தான் காணப்படுகின்றது. ஒவ்வொன்றும் பல பகுதிகளாக பிரிந்து விட்டது. குடும்பம் உடைந்து விட்டது. சமூகம் பல பிரிவுகளாக பிரிந்து விட்டது. அனைத்தும் ஒன்றாக இணைய வேண்டும். இத்தகைய ஒருமைப்பாட்டால், யூனிட்டியால் உலகில் எதையும் சாதிக்க இயலும். இக்காலத்தில் அனைவரும் தர்ம நிஷ்டர்கள் போல, தர்மத்தை கடைப்பிடிப்பவர் போல தோன்றுகின்றார்கள். உண்மை கூறுபவர்கள் போன்று தோற்றம் அளிக்கின்றார்கள். யாரும் நிஜமான உண்மை எது, தர்மம் எது என்று கண்டறிய இயலவில்லை. சிலர் தர்ம வழியில் நடக்காவிட்டாலும் அவ்வாறு நடப்பது போல நடிக்கின்றார்கள். சிலர் தர்ம வழியில் நடந்தாலும் நடக்காதவர் போல் நடிக்கின்றார்கள். இவை அனைத்தும் உலகியற் செயல்கள். இவையெல்லாம் தெய்வீகச் செயல்கள். ஒரு சமயம் கோபிகைகள் சென்றபோது கிருஷ்ணர் தூங்குவது போல நடித்தார். ஒருவர் தூங்கிக் கொண்டிருந்தால் அவரை எழுப்பலாம். தூங்குவது போல கண்ணை மூடிக்கொண்டு நடிப்பவரை எவ்வாறு எழுப்ப முடியும்? உண்மையாகவே நன்கு உறங்குபவனை எழுப்ப முடியும். ஒரு முறை அழைத்தாலே விழித்து விடுவான். தூங்குவது போல நடிப்பவனை எத்தனை தடவைகள் அழைத்தும் எழுப்ப இயலாது. இது எல்லாம் நடிப்பு. அதேபோல சத்தியம் தர்மம் இவற்றை பிரச்சாரம் செய்வதும் ஒரு வகை நடிப்புத்தான். பயிற்சி மிக மிக அவசியம். புனித நூல்கள் வெறுமே பாராயணம் செய்வதற்காக மட்டுமே என்று அமைக்கப்படவில்லை. அவை பயிலுவதற்காக இயற்றப்பட்டன. பக்தர்கள் சாதகர்கள் இதை அறியாமல் வெறுமனே புனித நூல்களை படித்து மட்டும் தெரிந்து கொள்கின்றார்கள். ஆனால் அவற்றை கடைப்பிடிப்பது இல்லை. சத்தியம் தர்மம் இவற்றை அறிந்து கொண்டு அவற்றை வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டும். உண்மையே பேச வேண்டும். தர்மத்தின் வழியில் நடக்க வேண்டும். சத்தியத்தை பயிலுங்கள் என்று கூறப்படவில்லை, சத்தியத்தையே பேசுங்கள் என்று கூறப்பட்டு உள்ளது. பேசுவது வாய், செய்வது கை. இவற்றை ஒன்று இணைப்பது மனம். இவற்றில் எந்த பேதமும் இருத்தல் ஆகாது. யூனிட்டி, பியூரிட்டி, டிவினிட்டி, ஒத்துழைப்பு முழுமையாக இருக்க வேண்டும். இதுவே ஒருமைப்பாடு, யூனிட்டி. இதில் இருந்து தூய்மை, பியூரிட்டி பிறக்கின்றது. தூய்மை அதிகரிக்கும் போது அதில் இருந்து தெய்வத்துவம், டிவினிட்டி வெளிப்படுகின்றது. இக்காலத்தில் யூனிட்டி இல்லை, பியூரிட்டி இல்லை, என்மிட்டி தான், பகைமைதான் இருக்கின்றது. பகைமை வளரும் போது உலகம் முழுவதும் அமைதியை இழக்கின்றது. ஆகவே நமது இதயத்தை நாம் சத்தியம் தர்மம் இவற்றால் நிரப்ப வேண்டும். அப்போது அங்கு பகைமை இருக்காது. நமது இதயம் ஒற்றை நாற்காலி, விளையாட்டு நாற்காலி அல்ல. அது இரட்டை சோஃபாவும் அல்ல. அங்கே சத்தியம் அமர்ந்தால் வேறு எதுவும் உள்ளே வர இயலாது. அங்கே தர்மம் அமர்ந்தால் வேறு எதுவும் அங்கு வர இயலாது. ஒரு சமயத்தில் சத்தியம், இன்னொரு சமயத்தில் அசத்தியம், ஒரு சமயத்தில் தர்மம், இன்னொரு சமயத்தில் அதர்மம். இவ்வாறு இருப்பவனை மனிதன் என்று எவ்வாறு கூற முடியும்? எண்ணமும் சொல்லும் செயலும் ஒருங்கிணைந்தால்தான் ஒருவனை மனிதன் என்று நாம் கூற முடியும். எண்ணம் சொல் செயல் இவை மூன்றும் ஒருங்கிணைவதே உண்மையான மனித பண்பு. அதுவே உண்மையான தர்மம். சீதையின் விவாகத்தின் போது ஜனகர் இராமரை கேட்கத் தொடங்கினார். தர்மம், அர்த்தம், அன்பு இவற்றில் சீதையுடன் கூடவே இருப்பேன் என்ற வாக்குறுதியை அளிக்க கேட்டார். தர்மம் என்பது என்ன? உலகியலின் படி என்னுடைய தர்மமே உங்களுடைய தர்மம், உங்களுடைய வாழ்க்கையே என்னுடைய வாழ்க்கை. ஆனால் தர்மத்தின் உட்பொருளில் கருத்து வேறுபாடு உண்டு. சமூக தர்மத்தை கடைப்பிடிக்கும் போது சீதையை கைவிட வேண்டும் என்ற அவசியம் ஏற்பட்டால் சமூக தர்மத்திற்குத்தான் முதலிடம் கொடுப்பேன் என்றார் இராமர். யாரோ ஒரு வண்ணான் சீதை தனியாக 10 மாதங்கள் வசித்ததை குறை கூறிய போது இராமர் சீதையை உடனேயே துறந்தார். இதுவே சத்தியம். தனது வாக்கை மட்டுமல்ல, தன் தந்தை கொடுத்த வாக்குறுதியையும் இராமர் காப்பாற்றினார். தந்தை மகனின் வடிவு கொள்கின்றார், தந்தை தனக்கே மகன் ஆகின்றார். நானே தசரதன், தசரதனே இந்த வடிவு கொண்டார். அவரது வாக்குறுதியும் என் வாக்குறுதியும் வேறு அல்ல. ஆகவே தசரதர் வாக்குறுதியை நிறைவேற்றினார். இதுவே உண்மையான தர்மம். இராம ராஜ்யம் என்பது பற்றுதல் ராஜ்யம் அல்ல, தியாக ராஜ்யம். ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உதவி செய்ய வேண்டும். இறைவனை பற்றி இடைவிடாது சிந்திக்க வேண்டும். எல்லாவற்றிலும், எப்பொழுதும், எச்செயலிலும் இறைவனையே சிந்திக்க வேண்டும். இறைவன் இங்கு இருக்கின்றார், அங்கு இல்லை என்று கூறுதல் ஆகாது. எவ்விடத்திலும் சத்தியமும் தர்மமும் உள்ளன. ஆகவே நாம் தர்ம வழியில் நடக்க வேண்டும். பழங்காலத்தில் இராமருடைய கோவில் ஒவ்வொரு கிராமத்திலும் காணப்படும். தானம் செய்யாத கையும் இராம நாமம் தெரியாத மனிதனும் பாரத நாட்டில் இல்லை. மனதை மகிழ்விப்பவர் இராமர். இராம நாமம் அனைவரையும் வசீகரிக்க கூடியது. இராமர் என்றால் தசரதன் மகன் என்ற பொருள் மட்டும் அல்ல, இதயம் இராமர் எனப்படுகின்றது, ஆத்மா இராமர் எனப்படுகின்றது. ஆத்மாவே இராமராக வழிபடுத்தது, ஆத்மாவே பிறகு மகனாக வழிபடுக்கின்றது. ஆகவே எங்கும் ஆத்ம தத்துவத்தையே காண்கின்றோம். இதை நன்கு உணர்ந்து தர்ம வழியில் நடக்க வேண்டும். நாம் பல கருத்துக்களை அறியாமல் இருக்கலாம், ஆனால் கொடுத்த வாக்குறுதியை மீறுதல் ஆகாது. நமது மனச்சாட்சி நிறைவு அடையும் வகையில் நாம் செயல்கள் புரிய வேண்டும். அப்போதுதான் நமது வாழ்க்கை உண்மையானதாக, நற்பயன் உள்ளதாக அமையும். வியாசர் 11 புராணங்களை இயற்றினார். ஒவ்வொன்றும் ஒரு தலையணை அளவு கனமானது. 11 புராணங்களையும் படிப்பவர் யார்? அதற்கு நேரமும் போதாது, ஆயுட்காலமும் போதாது. கலிகாலத்தில் ஆயுட்காலம் குறைவு, துவாபர யுகத்தில் ஆயுட்காலம் அதிகம். மகாபாரத போர் சமயத்தில் கிருஷ்ணரின் வயது 76, அர்ஜுனனின் வயது 74, பீஷ்மரின் வயது 112. துவாபர யுகத்தில் அவர்கள் இளைஞர்கள் என்று கூறப்பட்டார்கள். 70 வயதில் அவர்கள் யங் பாய் எனப்பட்டனர். இப்போது 17 வயதில் யங் மேன் என்று கூறுகின்றோம். இதயத்தின் தூய்மையே இதற்கு காரணம். அவர்களிடம் 3 P இருந்தன: பியூரிட்டி தூய்மை, பேஷன்ஸ் பொறுமை, பெர்சிவியரன்ஸ் இடைவிடாத முயற்சி. இவை இருந்ததால் எப்போதும் இளைஞர்களாக பொலிவுடன் இருந்தார்கள். ஆகவே நீங்கள் இத்தகைய புனித உணர்வுகளை மனதில் கொண்டு உண்மையே பேசி தர்மத்தின் வழியில் நடந்து இவ்விரண்டையும் பரவச் செய்ய வேண்டும். கலியுகத்தில் பற்பல மாறுதல்கள் உள்ளன. கடவுளை நினைப்பதற்குள் பல தடங்கல்கள் ஏற்படுகின்றன. கோவில்கள் கட்டுவதற்கு பல சச்சரவுகள் ஏற்படுகின்றன. கோவில்கள் கட்டுவதில் கலகங்கள் எதற்கு? கோவில்கள் கட்டுவதற்கு மனிதர்களை ஊக்குவிக்க வேண்டும். சகிப்புத்தன்மை வளர்த்தால் நமது வாழ்க்கை கடைத்தேறும். அன்பின் வடிவங்களில் நீங்கள் புனித உணர்வுகளை மனதில் நிலைத்திருக்க செய்ய வேண்டும். தெய்வ சிந்தனையுடன் கூட சத்தியம் தர்மம் இவற்றை பயில வேண்டும். கடவுளின் அன்பை பெற முயற்சி செய்யுங்கள். கடவுளின் அன்பை பெற்றால் எதையும் சாதிக்கலாம். சத்தியம் தர்மம் இவற்றை ஒழுங்காக கடைப்பிடித்தால் கடவுளின் அன்பு தானாகவே கிடைக்கும். கடவுள் வேறு யாரும் அல்ல, உண்மையே இறைவன். தர்மம் என்ற சொல்லை சரியாக மொழிபெயர்க்க இயலாது. தர்மம் என்ற சமஸ்கிருத சொல்லை தர்மம் என்றே மொழிபெயர்க்க முடியும். புராணம், இதிகாசம், வேறு எந்த புனித நூலிலும் தர்மம் என்ற சொல்லே பயன்படுத்தப்படுகின்றது. தர்மம் என்ற சொல்லை ரைட் ஆக்ஷன் என்று கூறுவது சரியான மொழிபெயர்ப்பு அல்ல. தர்மம் இதயத்தில் தன்னையே பதிய வைத்துக் கொண்டு ஆனந்தத்தையும் அளிக்கின்றது. தர்மம் மனிதனுக்கு இலக்கணம். பெண்களும் புருஷன் என்ற சொல்லுக்கு உரியவர். தேகம் என்பது புறம். தேகத்தில் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரையில் வியாபித்து உள்ளிருக்கும் தெய்வத்துவம் புருஷன். இதற்கு இலட்சியமாக திகழ்பவர் புருஷோத்தமன். உடல் அளவில் நாம் ஆண் பெண் என்று பிரிக்கலாம். இது உபாதியில் தோற்றத்தில் உள்ள வேறுபாடுதான். பெண்களும் பேண்ட் ஷர்ட் அணிகின்றார்கள், அதனால் ஆண் என்று கூற முடியுமா? இல்லை. இவை எல்லாம் வெளிப்புற வேறுபாடுகள். பிறப்பும் இறப்பும் எல்லோருக்கும் பொதுவானவை. மரணம் என்பது வாழ்க்கையின் உடை. ஒவ்வொன்றும் ஒரு உடை போன்றது. ஒவ்வொன்றும் உடையை போன்றது. உடலை கண்டு உள் இருப்பது யார் என்று சிந்திக்க வேண்டும். ஏமாறல் ஆகாது, அதுவே உண்மையான சத்தியம். உங்கள் மனச்சாட்சியை திருப்தி செய்யும் வகையில் நடந்து கொள்ள வேண்டும். திரிகரண சுத்தியை ஏற்படுத்தி சமூகத்தில் உள்ள அமைதியற்ற நிலையை போக்கி அமைதி பாதுகாப்பு இவற்றை பரவ செய்து சமூகத்தில் அமைதி இருக்கும்படி செய்ய வேண்டும். சமூகத்தில் சட்டமும் ஒழுங்கும் சீர்குலைந்து விட்டன. சட்டமும் ஒழுங்கும் சீர்பட வேண்டும் என்றால் அன்பு தோய்ந்த செயல்கள் புரிய வேண்டும். அப்போது சட்டமும் ஒழுங்கும் சீர்படும். ஜெய் சாய்ராம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அன்பு நேயர்களே, நன்றி, வணக்கம். ராஜா.
1: நன்றி சகோதரி. அன்பு உறவுகள், இதுவரை சாய் அருள்மதன் நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் தமிழ் கனடிய தமிழ் ஒலிபரப்பு கோடு ஸ்தாபன சிரேஷ்ட அறிவிப்பாளர் திருமதி சாந்தா சோமாஸ்கந்தன் அவர்களுக்கும் எமது நன்றிகள்.

0: அப்பா இந்த ஃப்ரிட்ஜ் வாங்க விட்டு மாதம் கூட ஆகல, ஒழுங்கா வேலை செய்யல, என்ன செய்யறது?
1: அப்பா இந்த தப்புல பணம் ஒன்றும் வரதில்லை அப்பா, இந்த ஹெட்போன் உடைஞ்சு போச்சு.
2: சரி சரி, இந்த காரம் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல, எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய் தான். ஜோயின் போன் நம்பரை சொல்லுங்க அப்பா.
3: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0782 81 88 14. மறந்து விடாதீர்கள் ஜோய், 0782 81 88 14.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 3:14 ஐக்கியராஜ்யத்தில் 2:14. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானிலையில் மலர்கின்றது.

0: பொங்கல் விருப்ப நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக நல்ல பாருகின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டேன். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சுவிட்டு அகலாத பாடல்களை கேட்டு மகிழலாம். அந்த வகையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்
1: என்ன
0: கதை சொல்ல
1: அந்த
0: கதை ஆசையாக சொல்லுங்க.
1: எல்லாரும் கேட்கக்கூடிய நல்ல கதை சொல்லவா?
0: மறந்து குடிச்சியா சாப்பிட்டியா? இதெல்லாம் என் பர்சனல். நான் மறந்து குடிப்பேன், குடிக்காம விடுவேன், நான் சாப்பிடுவேன், சாப்பிடாம இருப்பேன், மனசியோட ஓய்ச்சிக்கிட்டு
1: அப்படி எல்லாம் இருக்க விட மாட்டேன். நாங்கள்
0: எப்படி நீங்க உங்களுக்கு எப்படி தெரியும் நான் இத்தனை நாள் சாப்பிடாம பட்டினி கிடப்பேன்?
1: அது கதைக்கிற கதையில கண்டுபிடிச்சிடலாம்.
0: நாங்க செல்ல வேண்டாம், நடிக்கிறோம், நடிக்கிறதான இதுல மயக்க கண்டா.
1: அது சோர்வு தெரியும், கதைக்கு தெரியும். தெரியும்
0: பெயின் நீங்க கண்டுபிடிக்க மாட்டீங்க சோதரம். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருந்து என்ன பாடல கேட்க போறீங்க? என்ன உங்களை விக்குது? எங்கடையா விக்குது? எங்கடையா விக்குது? யோசிரியம்மா என்ன பாடல் கேட்க போறீங்க? யோசிரியம்மா அவனுடைய அப்போதையும் தொலைபேசி இப்படித்தான் செய்தது. இது எங்கட பக்கம்தான் இந்த பிரச்சனை இருக்கின்றது. யோசிரியம்மா அப்படியே நில்லுங்க, நீங்க ஒரு இடம் போகாதீங்க.

0: அவருக்கு நான் சொன்னது தெளிவாக கேட்கவில்லை. அதனால் அவர் தொலைபேசியை துண்டித்து விட்டு சென்று விட்டார். பைபிளோடாக அமெரிக்க ராஜா அவர்கள் வந்திருக்கின்றார். வணக்கம் ராஜா. நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நிகழ்ச்சிக்கு வரும்போது அவருடைய விக்கி விக்கித்தான் வந்து திரும்ப வந்து திரும்பியும் கட் பண்ணி போயிட்டா. நீங்க நலமா இருக்கீங்களா?
1: என்ன
0: பாடல என்ன பாடல கேக்குறீங்க?
1: என்ன தெரியுமா, நான் சிரித்து பழகி கருத்து கவரும் ரசிகன்.
0: ரெண்டு பாட்டு கேட்க போறீங்களோ?
1: இந்தியால பாக்கணும். அந்த மாதிரி உடம்பு உடம்புலாம் வளையும் ஆடையும்.
0: அந்த படம் பாத்தீங்களா? அந்த படம்
1: படம் பார்த்துருக்கோம். அந்த பாட்டு கிட்ட அடிக்கடி
0: பாத்துருந்தேன். இது குடியிருந்த கோயில்.
1: குடியிருந்த கோயில்
0: அம்மாண்ட பாட்டுக்கு முதல் உங்களோட பாட்டு தான் பாத்தியாட்டா ஸ்டாயில கேட்க போறேன் நானும். அமெரிக்க ராஜா அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல் இப்பொழுது வானொலியில் மலர்கின்றது.
2: என்னை தெரியுமா, என்னை தெரியுமா, நான்

0: பொழியலாம்.
1: ஆஹ ரசிகன், ஆஹ ரசிகன், நல்ல ரசிகன், நல்ல ரசிகன், உங்கள் ரசிகன், உங்கள் ரசிகன்.

0: ஒலித்த பாடலை அமெரிக்க ராஜா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். கவிஞானி வாலி அவர்களுடைய கவிதைக்கே மல்லிசை மாமன்னருடைய இசை அமைத்திருந்தார். இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற வணக்கம். வணக்கம் திருமதி குணநாயகி, நலமா இருக்கீங்களா? என்ன நடந்தது உங்களோட குப்பினுக்கு? உண்மையாவா என்று நினைக்கிறீங்க நீங்க? அப்படி நினைக்கிறீங்க குணநாயகி? என்ன பாடல கேட்க போறீங்க குணநாயகி? என்ன பாடல கேட்க போறீங்க?
1: எனக்கு வந்து இன்னைக்கு இப்படி பறக்கும் பாடம்.
0: ஓ,
1: நீல வண்ண ஆடை கொண்டாளோ.
0: பறக்கும் பாவையில் எம்ஜிஆர் நடிச்ச அதே படம். அதே படத்துல இருந்து நீல வண்ண ஆடை கொண்டாளோ.
1: இப்ப ராஜா கேட்டது என்ன படம் அது?
0: அது குடியிருந்த கோயில்.
1: அதான் குடியிருந்த கோயில். நான் அதான் படத்தை எனக்கு அது தெரியல. நான் ஆடலுடன் பாடலே என்று நான் இந்த மனதில் நினைச்சேன். நல்ல அளவிங்கல வந்துட்டேன்.
0: நீல வண்ண ஆடை
1: கொண்டாளோ.
0: நீல வண்ண ஆடை கொண்டாளோ.
1: ஓ, பறக்கும் பாவை படம் பாருங்கோ.
0: ஆடை கொண்டாளோ. நீல வண்ண ஆடை கொண்டாளோ.
1: ஆனா நீல வண்ண ஆடை என்றுதான் வரும் பாருங்கோ. அது ஸ்பெல்லிங்கள் வச்சு நீல வண்ண ஆடை கொண்டாளோ.
0: நீல வண்ண ஆடை கொண்டாலோ என்றுதான் வரும். பறக்கும் பாவையில் சரோஜா தேவி எம்ஜிஆர் நடிச்சாலும் சாவித்ரி தெரியல. எனக்கு தெரியல. பார்த்தனீங்களா? அப்ப சரோஜா தேவி என்ன மாதிரி அண்ணாவோட என்ன மாதிரி நடிச்சுவா? எம்ஜிஆரோட எம்ஜிஆர் அண்ணான்னு தான் சொல்லுவா. ஓ, இந்த நேரம் அண்ணா அண்ணா அண்ணா நூறு நூறு அண்ணா சொல்லுவா. ஓமன்றன் பாவம். கடைசியாக அவர் 87 தனக்கு அப்பாயின்மெண்ட் வச்சவரான். ரெண்டு நாளுக்கு முதல் புறா பார்த்தா அவர் காலமாகி விட்டாரா? அப்படி கவிதை அப்படியே கலங்கி போய் சொல்கிறா. 26 படம் நடிச்சு வேண்டாம் சொல்லி ஆகணும். சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாரு. சாப்பிட்டுட்டு எல்லாம் நிறைய சந்தோஷமாக இருந்து பறக்கும் பாவையில் பண்பாடு கலைகளா வாத்தியார்தான் கொஞ்சம் வெரிட்டி வச்சிருந்த ஆக்களை திரைத்துறையில. குளப்படி போடுறதுக்கு அடியும் போட்டு சாப்பாடு கொடுப்பார். வடிவா ஒரு பண்பாடு மட்டும் உண்மையான சொந்த சகோதரங்கள் மாதிரி தான் எம்ஜிஆர் சில நடிகைகளை வீட்டை போறதுக்கு நீ என்ன எப்படி போக போறேன்னு கடைசியாக கூப்பிடுறான். எப்படி போக
1: போறேன்
0: மாறியை கூப்பிட்டு அவர் அனுப்பி பாதுகாப்பு விட்டுட்டு வந்து அவர் வீட்டை போய் சொல்லணும். எம்ஜிஆர் வீட்டை நான் அனுப்பி போய் வீட்டை உடனே கொடுத்துட்டேன். அப்படி நல்ல குணம் இயல்புகள் இருந்தது அவர்ல. அப்ப திரையுலகம் பயப்படும். இப்போ அப்படி இல்லை. இப்போ எங்கே எல்லாம் நடிகைகள் நடிகைகள்லாம் வந்து இன்னும் இந்த குடிசைகள் மாதிரி இந்திய யூரோப்பில் இருக்கிற குடிசைகள் வீடுகள் குடிசை வீடுகளுக்கு போவார்கள் சுற்றுலா பயணிகள். அது மாதிரி இப்போ சென்னையில் கட்டி அங்கே அந்த சென்னையில் இருந்து தான் அந்த அட்டகாசம் எல்லாம் செய்கிறார்கள். அதாவது அவச்சட சாமன் சாமமாக நடிகைகள் எல்லாம் கண்டவாரில் போகிறது. கட்டுப்போச்சு கிட வச்சிட்டார்கள். நன்றி. உங்களுக்கான பாடலை தருகின்றேன். கேட்டு மாளுங்கள்.
1: கேட்டு மாளுங்கள். நன்றி.

0: ஒலித்த பாடலை திருமதி குணநாயகி பசுமதி அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். இந்த நேரத்தில் இணைந்திருக்கும் அன்பு ரவி,
1: நான் புடித்துக் கொண்டே இருக்கிறேன்.
0: கட்டிக்கார், என்ன பாடலை கேட்க போறீங்க?
1: என்ன
0: பாடல் கேக்க போறீங்க? அந்த பாடலை உங்களுக்காக தருகின்றோம். கேட்டு மாளுங்கள். நன்றி. அவர் திருமதி யோசுரியம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவர் கேட்ட பாடல் வானலையில் மலர்கின்றது. குருவி திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நேரம் சரியாக 3:36 ஐக்கியராட்சியத்தில் 2:36. இந்த நேரத்தில் மதனி மோகன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் மதனி. வணக்கம் மதனி. வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றீர்கள். மதனி நிற்கிறீங்களா? துண்டிச்சு விட்டுதா உங்களோட தொலைபேசி? வாட்ஸ்அப்பில் நிற்கின்றீர்களா மதனி? சரி, அவருடைய தொடர்பை துண்டிக்கின்றேன். அவரை தொடர்ந்து வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற வணக்கம். வணக்கம்
1: ராஜலிங்கம்.
0: ராஜலிங்கம் நலமா இருக்கீங்களா? ராஜலிங்கம் அப்படியே நலமாக உற்சாகம் இருங்கள். ராஜலிங்கம், என்ன பாடலை கேட்க போறீங்க?
1: பாடல் வந்து இந்த பாடலை கேட்போம். மனைவி அமைவதெல்லாம்
0: மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்.
1: ஆமாம்.
0: அப்ப கணவன் அமைவதெல்லாம் கடவுள் கொடுத்த வரம்.
1: ஆமாம். நிக்கிறேன் மூத்தவள் பேரப்பிள்ள விட்ட முடிய மறிக்கிறான். லைன் வர மாட்டவள்.
0: ஏன் வர இல்லை? உங்களுக்கான பாடலை தருகின்றேன் சோதரம். இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
1: நன்றிகள் ராஜா.
2: மனைவி அமைவதெல்லாம்

0: ஹலோ ரேகாவா, ஆபீஸ்ல இருந்து பேசுறேன். ஓவர் டைம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு சினிமா ப்ரோக்ராம் வேணாமே, என்ன கோவமா?
1: ஓவர் டைம்னு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க.
0: தேங்க்யூ.

0: ஒலித்த பாடலை விரும்பிக் கொண்டிருந்தார் ராஜலிங்கம் அவர்கள் பிரான்சில் இருந்து. நேரம் சரியாக 3:43 ஐக்கியராஜ்யத்தில் 2:43 இந்த வேளையில் வைபருடன் இணைந்திருக்கின்றார் பதனி மோகன் அவர்கள். வணக்கம் பதனி.
1: வணக்கம் அண்ணா.
0: நலமா இருக்கிறீங்களா?
1: ஆமாம், நலமாகவே இருக்கிறோம். நீங்க?
0: நாங்களும் நலமாக இருக்கின்றோம். நன்றி. என்ன பாடலை கேட்க போறீங்க பதனி?
1: நான் ஒரு பாட்டு கேட்க போறேன். இந்த பாக பிரிவின படத்துல இருந்து தலையாம் பூ முடிச்சு தடம் பார்த்து நடந்து அந்த பாட்டு இருக்கா கேப்போம்.
0: தலையாம் பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து வாழையில
1: போல வந்த அந்த அதுல ஒரு இந்த வரி ஒன்று வெறும் பேருங்க. அதுல சவுந்தரராஜனும் சுசிலாவா இல்லையா ரெண்டு தெரிய இல்லையனாக்க அங்கம் குறைந்தவனே அழகு அங்கம் குறைந்தவனே அழகில்லா ஆண் மகனே மங்கையர்கள் நினைப்பதுண்டோ சொல்ல அங்க எதிர்பார்ட்டாவா கொடுப்ப.
0: அதாலும் நல்லா பிடிச்சது.
1: அப்ப இந்த திருமணம் செய்யறான்டா உண்மையில இந்த அங்கம் குறைந்தவரை கட்ட எனக்கு நல்ல விருப்பம் அண்ணா. நான் உள்ளதா சொல்றேன்.
0: அப்பே நீங்க கட்டே இல்ல
1: ஆண்மகனை
0: மங்கையர்கள் ஒருபோதும் விரும்புவதில்லை.
1: மங்கையர்கள் விரும்புவதும் எதிராகவும் சொல்லுவாங்க.
0: சரி, அப்ப உங்களோட சேர்ந்து நானும் அந்த பாடலை கேட்டு ரசிப்போம். நன்றி, வாழ்த்துக்கள். இது வந்து அவர் தன்னுடைய காதலிக்கு உண்மையாக தன்னுடைய பொன்னம்மா என்ற காதலிக்காக எழுதிய பாடல் தான். பிறகு இந்த படத்துக்காக மாற்றி அமைச்சர் கண்ணதாசன் குட்டிதான்
1: அவர் தான் எழுதுவேன்.
0: அவர் எழுதினார் பொன்னழகி என்ற பெயரு

0: கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை வரிக்கு இந்த குரல் கொடுத்தவர் டி எம் சவுந்தரராஜன், மற்றது பிரபல பாடகி பி லீலா அவர்கள். இதே ஜானகியோ அல்லது சுசிலாவோ பாடிய, யமுனா ராணியோ பாடிய பாடல் அல்ல, பி லீலான்னு ஒரு சங்கீத பூசணம். அருமையான பாடகி, யமுனா ராணியினுடைய குரலை சாயலாக வைத்திருக்கின்றார். அருமையான பாடகி. இவரை பார்த்து தான் மற்றவர்கள் பயிற்சி எடுத்திருப்பார்கள். அந்த வயதில் அருமையான ஒரு பாடல், எல்லாராலும் புகழப்பட்ட பாடல். இந்த நேரத்திலே இணைப்பில் காத்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜானா.
0: வணக்கம் திருமதி லாலா. நலமா இருக்கீங்களா லாலா? நாங்கள் நல்லா உங்களை எதிர்பார்த்து கொண்டே இருக்கணும் லாலா. நீங்க வாரீங்க இல்ல லாலா? எப்ப வருவீங்க? நல்லா நித்திர கொள்றீங்களா? என்ன நல்லா மருந்துக்கு நித்திர தானா வரும்? என்ன
1: பழகிருப்பீங்க
0: அப்பாடா. என்ன மாதிரி பழகி? நீங்க அம்மா பழகி விட்டதோ நீங்க நீங்களா பழகினீங்களா? நீங்களா
1: பழகிட்டீங்க?
0: குருவி இல்லாத ஒரு சிசியா வந்திருக்கிறீங்க.
1: அக்கா வேண்டிக்கணும்.
0: இது இந்த கொடுமையை போய் நான் எங்க சொல்றேன். எட்டு அக்கா இருந்திருக்கிறேன் உங்களை
1: வீட்டை. ஒரு
0: தங்கச்சி, எட்டு அக்கா. எட்டு அப்ப ரெண்டும் பத்து. அஞ்சு புள்ள பெற்றாலே அரசனை ஆண்டியாயா? அஞ்சு புள்ள பெற்றாலே அரசன ஆண்டியாயிருவான்னு
1: சொன்னாங்க. அதான் குணராஜா அடியாரோ கேட்டவரா பாப்பா பாப்பாட்ட, அஞ்ச பெத்த ஆண்டியா, நீங்க பத்த பெத்த என்ன செய்யலாம் பெருமை ஆகுவேன்ட்டு.
0: குணராஜாவ தெரியுமா உங்களுக்கு? குணராஜாவ
1: வாடைக்காட்டுக்குறி
0: என்ன பாட்டு கேக்க போறீங்க? செங்காலி அவரு காலமாய் விட்டார்.
1: விழியில்
0: விழுந்து இதயம் நுழைந்து. அவருடைய என்ன நல்ல பாட்டா இது?
1: என்ன காதல் வந்து எப்படி சொல்றேன், முதலாவது விழியில் விழுந்து பேந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே. அப்ப பேந்த அந்த மாலை பொழுத சொல்லிக்கிற ராஜா என்ன சொல்றேன், இரவும் பகலும் உதசிக்கொள்ளும் அந்தி பொழுதில் வந்துவிடு அப்படி சொல்லி போட்டேன். அது தெரிந்து இது இன்னொரு வசனம் இருக்குது பொம்பளவ, எனக்கு மட்டும் சொந்தம் உந்தன் இதழ் கொடுக்கும் முத்தம், உனக்கு மட்டும் கேட்கும் என்று உயிர் உருகும் சத்தம்.
0: சத்தம் கதாநாயகிக்கும் அக்காக்கும் தங்கச்சிக்கும் இடையில சண்டையா? நாற்பது கோடி
1: எனக்கு இப்ப 63 வயசு ஆச்சுதே. ஆனா இந்த வரைக்கும் நாங்க இத்தனை சௌரம் இருக்கிற
0: ஒரு சின்ன சண்டை கூட நாங்க காசு கூடினா அப்படித்தானம்மா?
1: நல்லூரடி
0: கலங்கி இருக்கு. நீ அங்க இருந்திருந்தா நல்ல போல பிரான்சுக்கு வந்துட்டீங்க. எப்படி இருக்கு உங்களுடைய இல்லத்து அரசன்?
1: அளவா சாப்பிடு
0: சும்மா தேவையில்லாத கதையில கதைக்காத. நல்லவர்களே நல்லவர்களா.
1: சத்தனானியக்காக தெரிஞ்ச ஆக்கள் கைட்ஸாக்கள் அங்க நல்லூர் அடியில எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்தவைய அவன் எங்கட ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி. அவட அக்கா அப்ப அவன் இன்னும் பார்க்க கனடாவில இருந்து வந்தவ கல்யாணி அவன் தங்கச்சியாக்க அவங்க ஜெர்மனியில இருந்து வந்து பகட்டு நீங்க டீ வைக்கிறீங்களா நாங்க கேட்கிறேன் நாங்க பத்மராணியக்கா சியாமலா
0: எல்லாம் கேட்கிறோம்
1: ஓ எல்லாம் தங்களுக்கு பக்கத்துலதான் தான் அந்த படி குத்தான் படிப்பிக்கிறோம் பத்மராணியக்கா உடைய
0: என்ன பேர வாக்கு
1: கல்யாணி
0: கல்யாணி நான் கேட்கிறேன் நாளைக்கு வந்த நன்றி வாழ்த்துக்கள் உங்களுக்கான பாடலை

வெளித்த பாடலை சகோதரி லாலா ரவி அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய உங்கள் விருப்பம் உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் இதே ஒரு மன நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மணித்தியால செய்திகள் வானொலியில் மலர்கின்றது.

நேரம் சரியாக 4 மணி. ஐக்கியராட்சியத்தில் 3 மணி. மணித்தியால செய்திகள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பரிசு லாட்சப்பில் அமைந்திருக்கும் பி டி கேஷன்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் 2 நிறுவனங்களுக்கும் எமது நன்றிகள். வவுனியாவில் 2026 சர்வதேச சைகை மொழி தினத்தை முன்னிட்டு சிறப்பு விழிப்புணர்வு பேரணியொன்று நடைபெற்றது. யாழ்ப்பாணத்தில் பருவமழைக்கு முதல் குளங்களை புனரமைக்கும் பணிகள் துரித கதியில் இடம்பெற்று வரும் நிலையில் வடமாகாண ஆளுநர் தலைமையிலான குழுவினர் இன்று வியாழக்கிழமை அக்குளங்களை பார்வையிட்டுள்ளார்கள். அரசியலமைப்பின் 22வது திருத்தம் ஊடாக நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நன்மைகள் ஏற்படுமாக இருந்தால் அதை நாங்கள் எதிர்க்கப் போவதில்லை. புதிய அரசியலமைப்பு ஊடாக முன்னெடுக்க வேண்டிய விடயங்களை திருத்தங்கள் ஊடாக கொண்டு வருவதையே நாங்கள் எதிர்க்கின்றோம் என இலங்கை தமிழர் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் பத்மநாதன் சத்யலிங்கம் தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சாவுக்கு 70 மில்லியன் ரூபாய் லஞ்சமாக வழங்கிய குற்றச்சாட்டின் கீழ் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட கிரீஸ் நிறுவனத்தின் முன்னாள் பணிப்பாளர் ஜானகி ஸ்ரீவர்த்தனாவை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 6 வரை விளக்கமறையில் வைக்குமாறு கொழும்பு நீதிமன்றம் இன்று வியாழக்கிழமை உத்தரவு பிறப்பித்துள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பனிக்கன்குளம் பகுதியில் உள்ள வீடொன்றில் இறங்கிக் கொண்டிருந்த தம்பதிகள் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். இன்று வியாழக்கிழமை அதிகாலை 2 மணி அளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு அப்பால் நாடு நிலையான மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சியை நோக்கி நகர வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் இலக்காகும் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியா தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தேசிய பட்டியலில் நாடாளுமன்ற உறுப்பினராக சட்டத்தரணி ஹபீப் ரஹ்மான் என்று சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். ஏறாவூர் ஹலிகார் தேசிய பாடசாலைக்கு 246.45 பேர் காணி சுவீகரிக்கப்பட்டு அதில் 172.77 பேர் காணி 2016 வழங்கப்பட்டுள்ள போதிலும் பாடசாலை ஸ்வீகரிக்கப்பட்ட மீதமுள்ள 73.65 பேஜ் காணி இதுவரை வழங்கப்படவில்லை. எனவே காணியை சட்ட ரீதியாக வழங்குவதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினர் ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளார். போலீஸ் நற்சான்றிதழ் தொடர்பில் பொதுமக்கள் தகவல்களை விரைவாக பெற்றுக் கொள்வதற்கும் விசாரணைகளை இலகுபடுத்துவதற்கும் போலீஸ் தலைமையகம் விசேட நடவடிக்கை ஒன்றை எடுத்துள்ளது. கெகாலை மாவட்டம் கிண்டுகல மன்னாங்குத்தி எல்லைப்பகுதியில் நீராடச்சென்ற 2 இளைஞர்கள் நீரில் மூழ்கியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றொரு இளைஞர் காணாமல் போயுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அஸ்வஸ்ம நிதி மோசடி தொடர்பில் நுவரேலியா மாவட்டம் நோர்வுட் பிரதேச செயலக பிரிவின் கீழ் இயங்கும் இளைஞர் மன்ற ஊழியர் ஒருவர் அவரது மனைவியும் பணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார்கள். வள்ளுவத்தை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பின் போது போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களுடன் தொடர்புடைய கூறப்படும் நதுன் சிண்டுக விக்ரமண்ணா எனப்படும் கரகட்டா மற்றும் மதினு பத்மஸ்ரீ பெயரா எனப்படும் கிகல் பற்ற மத்தியமே ஆகியோருக்கு இடையில் ஏற்பட்ட மோதல் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. வவுனியாவை சேர்ந்த ஆசிரியை கலை மற்றும் இலக்கிய துறைகளில் ஆர்வத்துடன் செயற்பட்டு வந்தவருமான வனிதா சேனாதிராஜா நேற்று புதன்கிழமை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மலையகத்தின் மூத்த எழுத்தாளர் இலக்கிய ஆளுமை கலைஞர் தொழிற்சங்கவாதி மற்றும் சமூக செயற்பாட்டாளர் ஸ்மூனா சிவலிங்கம் காலமானார். நாட்டின் பல பகுதிகளில் அடுத்த சில மணித்தியாலங்களில் கனமழையுடன் கூடிய காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தொடரும் இந்திய செய்திகள். ஒன்றிய அமைச்சரவையின் 2 ஆலோசனை கூட்டம் நேற்று தொடங்கியது. முதல் நாள் கூட்டத்தில் சீர்திருத்தங்கள் பெண்கள் இளைஞர்களுக்கான நலத்திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளது.
பாரதிய ஜனதாவும் தேர்தல் ஆணையமும் மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலை சூறையாடியது இப்போது நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஞானேஷ்குமார் தலைமையில் தேர்தல் ஆணையாளராக நீடிக்கும் வரை நாடு தழுவிய போராட்டங்கள் நடைபெறும். உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என்று பழைய வாக்காளர் பட்டியலை கொண்டு மேற்கு வங்கத்தில் மீண்டும் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். மதுரை திருப்பரங்குன்றம் அருகே தென் பழஞ்சியில் மேலும் ஒரு கல்குவாரி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதனால் பரபரப்பு நிலவுகின்றது. லஞ்சம் கேட்டதற்காக ஆதாரம் இல்லாமல் வெறும் ரசாயனம் தடவிய பணத்தை பறிமுதல் செய்வதை வைத்து ஒருவரை குற்றவாளியாக அறிவிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. சபரிமலை கோயிலில் பாதுகாக்கப்பட்ட அறையில் வைத்திருந்த தங்க கிரீடம் திருடப்பட்டுள்ளது. போலி கிரீடத்தை வைத்துவிட்டு அரை கிலோ இடையிலான தங்க கிரீடம் திருடப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. உலக செய்திகள் CNN, MS Now, பொலிசியோகோ ஆகிய நிறுவனங்களின் செய்தியாளர்களுக்கு வெள்ளை மாளிகையை உடனடியாக அனுமதி வழங்க வேண்டும் என்று நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி நேற்று உரையாற்றியிருந்த சில மணி நேரங்களுக்கு முன்பாக அந்த நாட்டு தலைநகர் கீவ் மீது ரஷ்யா நடத்திய ஆளில்லா விமான தாக்குதலில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளார்கள். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கிரீன்லாந்தில் அமெரிக்க ராணுவ செயல்பாட்டை விரிவுபடுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளார். கம்போடிய பிரதமர் ஹான் மனட் தமது நாடு அனைத்துலக மோசடிக்கும் கும்பல்களுக்கும் ஒருபோதும் பாதுகாப்பாக புகலிடம் இருக்காது என்று கூறியிருக்கின்றார். குடும்பத்துடன் விடுமுறை சென்ற இடத்தில் நேர்ந்த பெரும் சோகம் ஹோட்டலின் நான்காவது மாடி ஜன்னலிலிருந்து 3 வயது சிறுவன் உயிரிழந்தான் விழுந்து. நெடுங்காலமாக விடையில்லாத கேள்விகளுக்கு முட்டையிலிருந்து கோழி வந்ததா கோழியிலிருந்து முட்டை வந்ததா என்ற கேள்வியை உதாரணம் சொல்லிக் கொண்டிருந்த நிலையில் இங்கிலாந்து விஞ்ஞானிகள் இதற்கான விடையை தேடி கண்டறிந்துள்ளார்கள். விளையாட்டு செய்திகள். நெதர்லாந்து கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக முன்னாள் ஆஸ்திரேலிய வீரர் ஆஸ்லி நெவேக் நியமிக்கப்பட்டுள்ளார். ஜிம்பாப்வே வீரர் சிக்கந்தராஷா ICC ஒருநாள் ஆல்ரவுண்டர் தரவரிசையில் 2ஆம் இடத்துக்கு முன்னேறி அசத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டு போட்டிகளில் பெண்களுக்கான 49 கிலோகிராம் இடைதூக்கம் போட்டியில் 3 சாதனைகளை படைத்துள்ளது வடகொரியா. மேஜர் லீக் கால்பந்தாட்ட பெண்ணடிவரிடம் தகாத முறையில் நடந்ததற்கு இழிவுபடுத்தும் விதத்தில் பேசியதற்கும் அர்ஜென்டினா அணியின் பயிற்சியளிப்பாளர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். நிறைவாக இன்றைய நாணய மாற்றுவிடம். ஒரு ஹீரோ இலங்கையில் 375 ரூபா 45% இந்தியாவில் 109 ரூபா 15 பைசா ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 329 ரூபா 85% இந்தியாவில் 95 ரூபா 89 பைசா ஒரு சுவிஸ் ஃப்ராங்க் இலங்கையில் 400 ரூபா 15% இந்தியாவில் 116 ரூபா 32 பைசா ஒரு ஐக்கராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 436 ரூபா 78% இந்தியாவில் 126 ரூபா 98 பைசா ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 133 ரூபா 99% இந்தியாவில் 67 ரூபா 99 பைசா. இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பாரிஸ் லாட்சப்பிலில் அமைந்திருக்கும் பி டி கேஷன்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான தார்லிஸ் கோனஸில் அமைந்துள்ள பி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தை 2 நிறுவனங்களுக்கும் அவது இதயபூர்வமான நன்றிகள்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது. இங்க போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
4: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
3: VT Superstore, Gare La Gonesse, Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
3: Mélodiguer Tordobrelake, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordobu Tolibisi Lakam, Cyberundre, Napade, Cyberinde, Cyberele, Padanete. சாசல் கால்லா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: நேரம் சரியாக 4:10 ஐக்கியராட்சியத்தில் 3:10. இந்த நேரத்தில் கடந்த திங்கட்கிழமை இரவு சுவிஸ் நேரத்தில் இடம்பெற்ற பட்டிமன்றத்தினுடைய மறு ஒலிபரப்பினை கேட்காத அன்புறவுகளுக்காக தருகின்றோம். இந்த பட்டிமன்றம் 173வது பட்டிமன்றம். வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா அல்லது சொந்த புத்தியா என்ற தலைப்பிலான பட்டிமன்றம் நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்குகின்றார் சபா கேது அவர்கள்.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுடன் கலந்து

0: உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற தமிழ் ஒலியில் தொடர்வது சுவிஸ் நேரம். சுவிஸ் நேரத்தில் மாளிகை ஆதரவில் பட்டிமன்றம் பட்டிமன்றத்தை கேட்க கலந்து சிறப்பிக்க காத்திருக்கும் அனைவருக்கும் முதலில் நமது கனிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு 173வது பட்டிமன்றம் இன்று 3வது வாரமாக பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது. வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா அல்லது வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொந்த புத்தியா? வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா மனதா அல்லது வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொந்த புத்தியா மூளையா? இன்று 3வது வாரமாக முதலாவதாக இணைந்திருக்கின்றார் கனடாவிலிருந்து எங்கள் குணவண்ணா இணைந்திருக்கின்றீர்கள். உங்களை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம் கேது, நலமா இருக்கிறீங்களா?
0: நலமாகவே இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: நல்ல சுகமா இருக்கின்றேன். நல்ல தலைப்பு. நான் சென்ற வாரங்கள் உண்மையில் எல்லோரும் உரையாடியதை கேட்கவில்லை. இருந்தாலும் இந்த தலைப்பை பார்த்து நான் என் மனதில் பட்டதை கொஞ்சம் சொல்லி ஆதப்படுகின்றேன்.
0: கண்டிப்பாக உங்கள் வாதங்களை தாருங்கள்.
1: வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா அல்லது சொந்த
0: புத்தியா?
1: அது நான் சொந்த புத்தி என்ற அணிக்காகத்தான் நான் உரையாடுறேன்.
0: சொந்த புத்தி என்ற அணிக்காக வந்திருக்கிறீர்கள். சரி, உங்களது வாதங்களை தாருங்கள்.
1: எனக்கு தெரிந்த மட்டும் டொரண்டோல நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை வச்சுக்கொண்டு சொல்லுங்க. இப்ப ஒரு எல்லாரும் பிள்ளைகளை கூடாதுன்ற தாய் தப்பன் கூடாது அப்படி என்ற கருத்து இல்லை. ஒரு சில இடங்கள்ல நடந்த ஒரு சில கார இதை வச்சுக்கொண்டுதான் நான் சொல்லுறேன். ஒரு ஒரு தகப்பன் வந்து கஷ்டப்பட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டை
0: வாங்கினவன்.
1: அப்பார்ட்மெண்ட் அப்ப வாங்கி அது கன காலம் இருந்து இருக்க மகன் படிச்ச காலங்கள்ல வளர்ந்து மகன் வேலைக்கு போய் உழைக்க வேண்டி வரைக்கும் அவர் சொல்லியிருக்கிறார். மகன் நாங்களொரு இத வித்து நாங்கள் பெரிய ஒரு வீடா கட்டுவோம், அது கொஞ்சம் ஆடம்பர வாழ்க்கை அருமையாக வாழலாம், நல்ல லக்ஸரி வாழ்க்கை வாழலாம். அந்த அப்பார்ட்மெண்ட் சொல்லியிருக்கார். இப்ப கஷ்டம் எனக்கு வந்து இப்ப நீங்க வேலை சேரக்கூடிய நிலைமைகள் நாங்கள் இதுல இருப்போம், இதை விற்க எனக்கு விருப்பம் இல்லையாண்டு அவர் நின்றாலும் அவர் சொல்லிட்டா இந்த நான் நிக்கிறேன் தானே அதை செய்யலாம், நீங்க வாங்க அப்படி செய்வோம் நாங்கிட்டு. அப்ப பிள்ளைதானேன்ட்டு அவர் எல்லா பிள்ளைகளையும் சொல்ல நடந்த ஒரு உதாரணத்தை தான் சொல்றேன். எவ்வளவோ நல்ல பிள்ளைகள் இருக்கிறார்கள், அதற்காக நான் சொல்லவில்லை. இது இப்ப நடந்த ஒரு உதாரணத்தை தான். அப்ப அவ சொல்லிருக்காரு, இப்ப வித்து நாங்க பண்ணோம்னா சரி என்று நீ பிள்ளை ஆசைப்படுவாருன்ட்டு அவரும் அப்ப அதை விற்போம்ட்டு வித்துட்டு பெரிய வீடு வாங்கி கேட்டார். இவருக்கும் திருமணம் ஆகிட்டது. பெண் வீட்டு தாய் தந்தையர் எல்லாரையும் கூப்பிட்டு இங்க வாழ வேண்டிய இது சந்தோஷத்துக்கு வந்து விட்டார்கள், எல்லாரும் வந்து விட்டார்கள். ஒரு ஒரு கூட்டு குடும்பமாகவே அவர்கள் இப்ப பிள்ளை இது மற்ற வாய்ப்புட தாதப்பன் இல்லாம வரைக்க இப்ப தாதப்பன் ஆக்களுக்குள்ள முரண்பாடு வந்து விட்டது. கொஞ்சம் பிரச்சனை பெருத்து கொண்டு போகும்போது வேற சொல்லிக்கார், அப்ப இது இப்படி போயிடாது, நீங்கள் இவளோட உங்களுக்கு ஒத்து வருது இல்ல, நீங்கள் பேஸ்மெண்ட்ல போய் உங்களுக்கு நான் எடுத்து தெரியல, நீங்கள் பேஸ்மெண்ட்ல போய் இருங்கோ, அங்க இருந்து ரெண்டு கிடைக்கலன்னு அங்க இருங்கோண்டு சொல்லி அவரை கொண்டு பேஸ்மெண்ட்லயே விட்டாச்சு. அப்ப அந்த தண்ட பிள்ளை தப்பனா கொண்டு ஒரு பிள்ளை பேஸ்மெண்ட்ல விடுது என்றால் பேஸ் இவ்வளவு ஒரு அவர் சொந்த வீடை வச்சு கஷ்டப்பட்டு படிப்பிச்சு இந்த ஆளாக்கின நிலைமையில அவர் அந்த நேரம் அதை யோசிக்காமல் இருந்திருந்தால் அவர் இந்த முடிவு அவர் பேஸ்மெனுக்கு போக வேண்டிய நிலைமை வந்திராது.
0: பிரெஞ்சில காவல் சொல்வார்கள், டொச்சில என்னன்னு சொல்லுவாரு, அதை டொச்சில பேஸ்மென்னை எப்படி எப்படி சொல்வது, கெல்லர் கிளியர்டா கெல்லர் என்று சொல்லுவதா டொஜ்ஜில
1: வாடகை எடுத்து குடுக்கற நான் பாக்குறேன்னு சொல்லி குடுக்கற அவர் அப்ப இப்படியான ஒரு நிலைமை அவர் அந்த நேரம் சொந்த புத்திய அவர் ஜோசிச்சா இருந்தா என்றால் உள்ள வந்துட்டு தானே வரைக்கும் நான் நல்ல நிலப்பாட்டில் இருப்பேன் வேண்டாம் இதுல இருக்கேன் இனி அந்த அவற்ற வயதுக்கு அவர் இனி திருப்பி அப்பார்ட்மெண்ட் வேண்ட கூடிய ஒரு நிலைமையில இல்லை அந்தபடிகள் இப்படியான ஒரு சில இதுகள் வந்து உண்மையிலேயே சொந்த புத்தி எடுக்காதான் அவரால இந்த அவர் வெளியில வருவதற்கும் என்ன ஒரு காரணம் மற்ற சில நண்பர்களுக்கு மற்ற நண்பற்ற புத்தியை கேட்டு நாங்கள் பிசினஸ் தொடங்குவோம் ஒரு பெரிய கடை எடுத்து நடத்துவோம் முதலெடுப்போம் பேங்க்ல கடன் எடுப்போம் வந்து வங்கியில கடன்கள் எல்லாம் எடுத்து பார்ட்னர்ஷிப்பா தொடங்குவார்கள் பிறகு அவர்களுக்குள்ளே இங்க எத்தனையோ பேர் இப்ப உங்க பிரான்ஸ்ல இருந்தாலும் பார்த்திருப்பீங்க நிறைய பேர் நடந்து பிரிஞ்சாக்கள் இருப்பினோம் நல்ல சின்னல இருந்து சிறு வயதுல இருந்து நண்பர்களாக இருந்து அருமையாக வாழ்ந்திருந்தவர்கள் இன்று பிரிந்து போக வேண்டிய இந்த உல்லாச வாழ்க்கை வாழலாம் நாங்கள் பெரிய முன்னேற்றத்தை அடகம் என்று நினைத்து வந்தவர்கள் இன்று பிரிந்து போற காரணம் வந்து உண்மையில இந்த சொந்த புத்திய நண்பனின் கதையை கேட்டு போய் இழந்த அதான் இந்த நிர்கந்தியாக வேண்டி இருக்குது அதனால நாங்கள் சொந்த புத்தி எடுக்கிறதுல நல்ல மற்ற இப்ப அண்மையில கனடாவில் என்ன பண்ற சொல்லுறேன் நீங்கள் எல்லாம் யூடியூப்ல எல்லாரும் பார்த்துருப்பீர்கள் இப்ப வந்திருக்கிறது சொந்த புத்தி இப்ப பிள்ளைய ஒரு கோயில் உண்டு பாபான்னு யூடியூப்ல பாத்தீங்களோ தெரியல இப்ப ரெண்டு மூணு நாளா ஓடிக்கொண்டிருக்கு முதல்ல இருந்திருந்த இப்பான் கொஞ்சம் மோசமா இருக்கு அவர் வந்து கோவில் உண்டத்துல வந்து மாக்கம் பகுதியில கோயில் உண்டத்துல வந்துட்டு அங்க வந்து அவ என்ன அவர் முதல்ல யுஎஸ்ஏல அந்த ஐயா வந்து யுஎஸ்ஏல அம்மன் கோயில் ஒன்றில அவர் படிப்பிச்சு செய்திருக்கிறார் அந்த கோயில் இதுகள் செய்திருக்கார் இப்ப இங்க வந்திருக்கிறார் அவர் 24 அந்த கோயிலை அவர் உருவாக்கி இருக்கிறார் அந்த கோயில வந்து 21 தான் அவர் உருவாக்கிறார் 21 அந்த கோயில உருவாக்கி அவரை அவற்ற இது வந்து தான் அந்த மருந்துகள் பூத பஸ்துகளுக்கு அடிமையாகிற பிள்ளைகளை கொஞ்சம் நல்வழியில கொண்டு வரது அதை போதிக்கிறோம் படிப்பிக்கிறோம் என்று சொல்லித்தான் அந்த கோயில எல்லாம் உருவாக்கி செய்து அந்த பிள்ளைகளை படிப்பிச்சு நீதிமன்றத்துல கூட கொண்டு அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்திருக்கிறார் நல்ல திருப்பி இருக்கிற மண்டா அப்ப அவர் ஒரு நன்மதிப்புகள் வந்த மாதிரி கொண்டு போய் அவர் அந்த விளையாட்டுல ஆரம்பிச்சிட்டார் பிறகு இப்ப என்னென்றால் அவர் அங்க இளம் பெண் பிள்ளைகளை இவையல் தங்கட கோயிலுக்கு வாருங்கள் இது சொல்லி அவையில் ஒரு குரூப் மாதிரியே இப்ப அவையல் ஒரு ஒரு கேங் மாதிரியே வைத்திருக்க அப்ப அவையல் வந்து அந்த கோயிலுக்கு கூடுதலா வந்து அந்த இளம் பெண்களை பிள்ளைகளை தான் அவ டச் அப் பண்ணி இதை செய்வ கொண்டு கோயிலுக்கு வருவேன் பிறகு அந்த அவர் அந்த கோயில இப்ப என்னன்னா 45 பெரிய ஹானி வாங்கி அங்க எல்லாம் பில்டிங் இந்த இதுகள் கட்டி அங்கேயே இவளை தாங்க எல்லாம் வைக்கிட்டாரு பெரிய ஒரு இது ஒரு பெரிய திட்டம் இப்பான் வந்திருக்கிறது வெளிச்சத்துக்கு அங்க எல்லாம் மாக்களை எல்லாம் விட்டு அங்க இருக்கிற ஆனால் தாதப்பன் மெசேஜ் போட்டார் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் வந்து அவருக்கு அனுப்பி அவர் ஓகே பண்ணாதான் இவையெல்லாம் அவைகளுக்கு தாப்பனுக்கு சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு
0: வந்துட்டுனான்
1: ஓ அது மாதிரி இவர் வந்து யாழ்ப்பாணத்தை தான் இவர் குருவியா கொண்டவர் இந்தியாவில போய் இந்திய பெண்ணை தான் திருமணம் செய்து பிறகு இங்க வந்திருக்கிறார் அப்ப அவரு ஏற்கனவே அமெரிக்காவிலே அவர் இருந்திருக்கிறார் இப்ப இப்ப இங்க டொரண்டோல வந்துட்டு இதுக்கு நிறைய பெண் பிள்ளைகள் எல்லாம் வந்திருக்குது இப்ப என்னென்றால் இவர் அந்த டெஸ்ட்ல அங்க இருக்கிறார்கள் எல்லாம் கூட வசதியான துணைவியாரும் ஒத்துழைப்பு தான். ஏனென்றால் இவருட நிர்வாகத்துக்கு அந்த இதே நேரம் 24 ஆம் ஆண்டிலேயோ 21 ஆம் ஆண்டிலே ஒரு தாயார் ஒருவர் தனக்கு வீடு வேண்டும் என்று சொல்லி வேண்டித்தெல்லாம் என்று சொல்லி அந்த காசை எல்லாம் மோசடி செய்து இவர் அந்த காசே இவர் வீடும் இல்லாமல் அந்த காசே அபகரிச்சிட்டு நம்ம அந்த அந்த வீடும் அவைகளுக்கே போயிட்டு இப்ப வழக்கெல்லாம் இந்த பெண் பிள்ளைகளோட பிரச்சனைப்படுது என்று சொல்லி அது அவைகள் கொஞ்சம் அவர் தங்களை தங்களுக்கு தொந்தரவு தாரார் இவர் என்று சொல்லி வழக்கு போட்டு செப்டம்பர் மாதம் இப்ப வார மாதம் 26 ஆம் தேதி மாக்கம் கோர்ட்ஸுக்கு வருகுது வழக்கு.
0: இந்த மாதம்
1: இப்ப இவர் இந்த செப்டம்பர்
0: 21 செப்டம்பர் மாதம் 26 ஆம் தேதி
1: வழக்கு வருது. இப்ப இது வந்து உண்மையில இந்த புள்ளிகள் வந்து தாதப்பனை விட்டு வெளியில போய் இப்படி வளர்ந்த சொந்த புத்திய அவைகள் மற்றவைகள்ட்ட கேட்டு இத கேக்குறதால நீங்க வாங்கோ அந்த அவைகளை கூட்டி கொண்டு போறாங்க. ஃப்ரெண்ட்ஸுகளையும் கூட்டி கொண்டு போய் வேறுட்ட விடுறேன் இந்த இதுல இந்த இந்த இந்த கோயில்ல நீங்கள் செய்யலாம் இருக்கலாம் எல்லா வசதிகளும் இருக்குது உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையண்டு அவைய அப்போ மற்ற பிள்ளைகளையும் இவள் கூட்டி கொண்டு போயினும் இவளும் போய் அடி இவ இவள் அந்த கூடுதலா இவர் டச் இவர் ஆக்கள் வந்து இப்ப சிங்கிள் மாமோட பிள்ளைகளை தான் கூட அந்த இலகுவா இவ கையாண்டு அப்படியான ஆக்களை தான் இவள் இவரு குழு மாதிரியே வச்சிருக்கலாம் அந்த கூட்டி கொண்டு போறார்கள். இன்றைக்கு எங்களுக்கு இஞ்சி ஒரு பங்கன் இருக்குது இந்த கோயில் இதுல வாங்கொண்டு அவை எல்லாரையும் கூட்டி கொண்டு போறது புற அண்ணன் ஒரு ஆள் இருக்கிறார் அவரோட நீங்கள அவர் ரூம் கொண்டு திருநூறு பூசி சந்தனம் எல்லாம் போட்டு தீத்தமும் கொடுப்படுமாம். தீத்தம் கொடுத்து என்ன நடக்கன்னு தெரியல. இது உண்மையில இதுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் இருக்குது. ஆனால் இப்படி சொந்த புத்தியில பிள்ளைகள் பெரிய சொல்ல கேட்காமல் ஒரு வந்து பேட்டி கொடுத்து அந்த யூடியூப்ல வந்திருக்கு தனக்கு 2 பிள்ளைகள் இருக்குது இந்த ஒரு பிள்ளையை தான் மீட்டு தர சொல்லித்தான் அவன் கேட்கிறா அப்ப தன்னை மீட்க முடியாம இருக்கு மற்ற பிள்ளையும் தான் காப்பாற்றணும் என்ற ஒரு நிலைமையெல்லாம் இருக்குது. ஆனபடியால் இப்ப உண்மையில இந்த இப்படியான இந்த எல்லா இப்ப அதுக்கா ஆலயங்களை நான் குற்றம் சொல்ல இல்லை எவ்வளவோ நல்ல ஆலயங்கள் இருக்குது. 1-2 பேரைத்தான் தரும் வயல்ல ஒரு களை வாற மாதிரி 1-2 பேரைத்தான் செய்யும். ஏதோ நான் இருக்கிற புள்ளிகள் எல்லாம் இந்த இப்ப கனடாவில இப்ப திடீரென்று வந்தரு இந்த காய்ச்சல் மாதிரி எல்லாரும் பயந்து போயிருக்கிற மாதிரி மற்ற இடங்கள்லயும் கவனமா இருக்கணும். இந்த கோயில்கள் வந்து செய்யற ஆக்களை கொஞ்சம் அந்த புது ஆக்கள் இப்ப பழைய நிர்வாகங்கள் இதுகள் எல்லாம் அவைகள் எல்லாம் உணசா செய்து கொண்டு இருப்பினா இந்த புதுசா இப்ப ஏதாவது உண்டு பாபா அப்படி இப்படி வேண்டு பாராக்களை கொஞ்சம் கவனமா இருந்து எடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு மற்ற வழிவிட்டு உங்களிடமிருந்து அன்பாக விட வச்சு சொல்லுகின்றேன். நன்றி வணக்கம்.
0: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்தவருக்கு நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்தவருக்கு நன்றி குணம் பண்ண நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொந்த புத்தி என்ற அணிக்காக கனடாவில் இருந்து திருவாளர் குணம் அவர்கள் தனது விவாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களை இறுகப்பட்டிக் கொண்டு 173வது பட்டிமன்றம் என்று 3வது வாரமாக இணைந்திருக்கும் அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். எங்கள் சந்திரசேகர் ஐயா நலமாக இருக்கின்றீர்களா?
2: பட்டிமன்றத்துக்கு போவோம்.
0: சொல் புத்திக்காக கடந்த வாரத்துக்கு முதல் வாரம் உங்களது வாதங்களை வைத்திருந்தீர்கள்.
2: வணக்கம். பட்டிமன்ற நடைபெற்ற சபாகீதி சொன்னார்களே இன்று நடைபெற கொண்டிருக்கின்ற 173வது பட்டிமன்றத்தின் 3வது நிகழ்ச்சிக்கு ஆதரவு தருகின்ற நியூ டிவி ஆரணமாளிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பட்டிமன்ற நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கும் உலக தமிழ் வானல நேயர்களுக்கும் இப்பட்டிமன்றத்தில் கலந்து கொள்ளும் இன்னணியினருக்கும் சார்ந்தவர்களுக்கும் எதிரணியை சார்ந்தவர்களுக்கும் நன்றியை கூறி தொல் புத்திய சிறந்தது என்ற எனது அணி சாராக பல சில கருத்துக்களும் இந்த கேட்கிறேன். இந்த உலகில் நல்லது கெட்டது எது நல்லவர்களாக கெட்டவர்களாக என்று அறிந்து கொள்வதற்கு மற்றவன் சொல்ல கேட்பதால் அவசியம். கணவன் சொல்லதை மனைவி கேட்க மறுத்தால், மனைவி சொல்லதை கணவன் கேட்க மறுத்தால் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பல விவகாரத்துகள் போய் நீதிமன்றத்தில் தலையிட்டால் சிலர் சேர்த்து வைப்பதும் உண்டு, சிலர் தலரை பிரித்து வைப்பதும் நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஆகவே எப்பொழுதும் அந்த ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சொல்ல கேட்க நடக்கின்ற பொழுது அந்த குடும்பம் சிறப்பாக நடவரும் என்ற ஒரு கருத்தையும், மற்ற தா சொல்ல தட்டாவே தந்த சொல் நிற்க வர்த்தனவில்லை என்று எல்லாம் தோன்றிய காலம் தொட்டு இன்று வரையும் பெரியவர்கள் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். என்ன அது தந்தர் சொல்ல குரு என்று சொல்ல நாங்கள் கேட்கப்படும். மற்றது நீங்கள் நடத்தும் பார்வோர் பாடலாம் என்ற நிகழ்ச்சியில் கட்டுப்பாட்டு பாடல் போட்டியில் கலந்து கொள்கிறார். அதேபோன்று பாடல்களை கேட்டுத்தான் நாங்கள் அதற்கு ஏற்ற அவருடைய பாடல்கள் எப்படி பாடல்களை நினைத்து நாங்கள் அதற்கு ஏற்ற மாதிரி புரிய போடுறோம்.
0: கட்டுப்பாடுகளும்
2: நிபந்தனைகளும் அடுத்து மற்றும் மாட்டணிய பேசிய தம்பி இட்டாரி ஏசுதாஸ் அவர்கள் சொன்னார்கள், சொல் புத்தி கேட்பது கூடிய போது ரெண்டு தடவை ரெண்டு வேறும் அவர் அந்த கருத்தை சொல்லியிருந்தார். வேறமே இப்ப எங்களுடைய நாட்டில் கூடியவரை கூடி குடிக்க தெரியாதும் கூட விமானம் ஒரு வெளிநாடம் வந்து இந்த நாட்டில் பெரிய பணக்காரர்களா இருக்கிறா, பெரிய தொழிலாளர்களா இருக்கிறார்கள்,
0: கூடி பண்ணியே வச்சிருக்கிறார்கள்.
2: ஆசிரியர் சொல்றதுல அறிவுரைய அவர்கள் கேட்டு தண்ணி கூட அப்படி என்ன அந்த ஆசிரியர் மூன்று மாதத்துக்கு பரீட்சை வைக்கிறார்கள். தாங்கள் சொன்னது நிலையில் வெற்றி பேருந்து அறிந்து அவர்கள் பயிற்சியில் பார்ப்பது பயிற்சியில் நடக்குது. ஆனால் சொல்லு மற்ற சொல்ல கேட்டு கிரகித்துக் கொள்ள கொண்டாத்தான் முடியும். அதாவது கரையில் வந்த குற்றாலம் குணவர்கள் வந்து பாதாடிய இதன்படுவது சொல் புத்தியலால அந்த பிள்ளைகள் வந்து இந்த தங்களுடைய தங்களுடைய சொந்த புத்தியலால பிள்ளைகளை மாட்டுப்பட்டு
0: இருக்கீங்க.
2: சொல்ல கேட்டிருந்தால்
0: சொல் புத்தி இல்லாத
2: தாதந்தர் சொல்ல கேட்டிருந்தால் கட்டாயமார்கள் நல்லா இருக்க வந்திருக்கீங்க வந்திருக்க முடியும். அதே சொல்ல கேட்டு கேட்டு மறுப்பவர்கள் வெறுப்பவர்கள் வெறுப்பவர்கள் நிவாரிக்கப்படுவார்கள். ஒதுங்கி சென்ற காலம் ஒரு நாள் அவர்களுக்கு உண்மையை உணர்த்தும் என்று கூறி உண்மையை உணர்த்தும் என்று கூறி நாம் சொல்லுவாக ஒரு மனம் நிம்மதியடைகிறது என்றால் அதுவே நாம் சொல்வதை கேட்டு நடப்பதன் மூலம்தான் நடவர் என்று கூறி என்ற வாதத்தை முடித்ததற்கு நன்றி வணக்கம்.
0: அருமையாகவே உங்கள் வாதங்களை தந்திருந்தீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
2: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியே என்ற அணிக்காக ஜெர்மனியில் இருந்து திருவாளர் இரா சந்திரசேகரம் அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் இறுகப்பட்டி கொண்டு 173வது பட்டிமன்றம் இன்று 3வது வாரமாக வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா அல்லது சொந்த புத்தியா இணைந்திருக்கும் அடுத்த பட்டிமன்ற பேச்சாளரை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
3: வணக்கம்
0: வணக்கம். எங்கள் இளம் பட்டிமன்ற புயல் அபிவரதன் நலமாக இருக்கிறீர்களா? நாங்களும் நலமாகவே இருக்கின்றோம். எங்கள் குடும்பத்தில் அனைவரும் நலமாக இருக்கிறார்கள் தானே?
3: ஓமும் சுகத்தோடையே
0: இருக்கிறோம். நன்றி ஐயா. சரி சொல்லுங்கள்.
3: வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியே என்று அணிக்காக வந்திருக்கிறேன் மாமா. மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம். அதாவது மூத்தவர்கள் கூறும் அறிவுரைகள் அவர்களின் அனுபவத்தால் வந்தவை என்பதால் அவற்றை கேட்டு நடப்பது நன்மை பயக்கும். ஒரு தூக்குநான் குருவியின் கூடு என்பது அந்த ஒற்றை குருவியினுடைய அறிவோ அனுபவமோ ஆற்றலோ அல்ல. மூதாதைய குருவிகளிடம் இருந்து கற்றுக்கொண்டு எந்த மரத்திலே நார் உரிக்க வேண்டும், எந்த மரத்தின் உச்சியிலே கட்ட வேண்டும் என்று சிந்திப்படுகின்றது. கூடி வாழ்வதற்கு ஒரு இடம், குஞ்சு பொறிப்பதற்கு ஒரு இடம் என்று இதையெல்லாம் எவ்வாறு கற்றுக்கொண்டது? தன்னுடைய மூதாதையர்களிடம் இடம். ஒரு சாதாரண நரேந்திரனை விவேகானந்தராக மாற்றியது என்னுடைய தாய் என்று சுவாமி விவேகானந்தர் தனது சுயசரிதையில் குறிப்பிட்டு இருக்கின்றார். ஒரு சாதாரண மோகன்தாசை மகாத்மாவாக மாற்றியது என்னுடைய தாய் என்று மகாத்மா காந்தி தனது சத்திய சோதனை என்னும் நூலில் குறிப்பிட்டுள்ளார். அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கூறுகிறார், 130 கோடி பேர் இதயங்களில் இடம் பிடிக்கும் ஒரு எளிமையான மனிதனாக உருவாக்கியது எனது தாயே என்று. ஒரு பிள்ளையின் எதிர்காலம் பற்றிய சிறந்த முடிவை எடுக்க பெற்றோர்களால் மட்டுமே முடியும். தூக்க மருந்தினை போன்றவை பெற்றவர் போற்றும் புகழுரைகள், தூக்க மருந்தினை போன்றவை பெற்றவர் போற்றும் புகழுரைகள், நோய் தீர்க்கும் மருந்தினை போன்றவை கற்றவர் கூறும் அறிவுரைகள், கூறும் அறிவுரைகள். ஒரு பிள்ளை தூங்குவதற்கு முன் பெற்றோர்கள் மிகப்பெரிய மனிதர்கள், வாழ்க்கையில் வெற்றி பெற்ற மனிதர்கள், இவர்களுடைய கதைகள் எல்லாம் எடுத்துச் சொல்கிறார்களே எதற்காக? அதன் வழி தங்கள் பிள்ளை வாழ்க்கை பாதையை சிறப்பாக அமைக்க வேண்டும் என்பதற்காக சிறு பராயம் முதல் விரல் பிடித்து நடை பழக்கி தலைவாரி பூச்சூட்டி கண்கள் மூலம் பாச கதைகள் பலவும் பேசி இமையெல்லாம் ஆளாக்கிய பெற்றோரும் உற்றாரும் தன்னிகரற்றவர்கள், நிறை அனுபவசாலிகள். அவர்களுடைய அறிவுரைகள் எமக்கு வெற்றிக்கு வழிகாட்டும். ஆதி மனிதன் எப்படி கல்லாயுதங்களை உற்பத்தி செய்யவேண்டும் என்று கற்றுக் கொடுத்தான். வேட்டையாடுவதற்கு தன்னுடைய சமூகத்தை பழக்கினான். மற்ற விலங்குகளில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு நெறிமுறைகளை சொல்லி தந்தான். எவன் ஒருவன் சிக்கி முக்கி கல்லில் தீயை உண்டாக்கினானோ அவன் மற்றவர்களுக்கு அதை சொல்லி கொடுத்து மனித நாகரிகத்தை பாய்ச்சல் வேகத்தில் முடுக்கினான். இப்படி மனித சமூகமே ஆசானாக ஒருவர் இருந்து நமது சுண்டு விரலை பிடித்து சுட்டு விரலை நீட்டு நமக்கு கற்றுக் கொடுத்ததால் தான் நாம் இந்த நிலையை அடைந்திருக்கிறோம். எனவே வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியே என்று உறுதியாக கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மாமா.
0: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்தமைக்கு நன்றி ஐயா. நன்றி வணக்கம்.
3: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தி என்ற அணிக்காக பிரான்சிலிருந்து செல்வன் அபிவர்தன் சத்யராஜ் அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் முருகப்பட்டிக் கொண்டு 173வது பட்டிமன்றம் இன்று 3வது வாரமாக வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா அல்லது வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொந்த புத்தியா? இணைந்திருக்கும் அடுத்த பட்டிமன்ற பேச்சாளரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம். எங்கள் திருமதி பிலோம்னா அண்ணன், நலமாக இருக்கின்றீர்களா? கரங்களையும் பற்றி கொள்கின்றோம்.
4: வணக்கத்தை கூறிக்கொண்டு நடுவர் கேவுக்கும் செய்மறுத்துக் கொண்டிருக்கும் அன்பு உறவுகளுக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு இருவாரமாக இருதரப்பினரும் வாதாடியவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்று வாதாடியவர்களுக்கும் வாதாட வருபவர்களுக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துகளையும் கூறிக்கொண்டே இருக்கும். எனவே வாதமாக எங்கட அதாவது சொந்த புத்தியே நமக்கு வேண்டிய அதாவது நாங்கள் எங்கட அதாவது எங்கட சுய சிந்தனை வந்து எங்களுக்கு இருக்க வேணும். பிறர் வழிகாட்டுறார் என்று சொன்னால் அதாவது பிறர் சொல்லிடும் நீ அப்படி செய் இப்படி செய் என்று சொன்னாலும் அவர்கள் சில வேலை இப்போ புலியானதையும் காட்டி விட்டுருவார்கள் எங்களுக்கு வழிகாட்டி விட்டுருவார்கள். அப்ப அந்த நேரத்துல இப்ப நாங்கள் இதையும் நாங்கள் சுத்தம் செய்ய வேணும் எங்கட சுய புத்தியால் அவர் அப்படி சொன்ன அதை அப்படியே செய்யலாம் போல கண்டு நெச்சு கொண்டு நாங்கள் போய் விழக்கூடாது. எப்பவும் வந்து எங்கட சிந்தனையை தான் கட்டாயமா இருக்கணும் சொந்த புத்தி கட்டாயம் தேவை. மற்ற உதாரணத்துக்கு நாங்கள் எடுத்தா உடனடியாக நெருக்கடியான சூழல்ல வந்து யாரையும் வந்து நாங்க உடனே அடிச்சு கேட்கலாமா எனக்கு இன்றைக்கு போய் அப்படி இருக்கு இப்படி இருக்கு அதை உடனே சொல்லன்ட்டு சொன்ன அவர்கள் வந்து உங்களுக்கு நீங்க எந்த நிலையில இருக்கிறீங்கன்னு அவைக்கு தெரியாது. நீங்க கேட்கறது ஒரு உதாரணத்துக்கு கேட்டு நீங்க என்னத்த கேட்க வர்றீங்கன்னு நீங்க மற்றவர்களை சொல்ல மாட்டீங்க இப்படி செய்யலாமன்னு மட்டும்தான் கேட்பீங்க. அப்ப அவன் வேற மாதிரி சொல்லி விட்டுருவான். சரி சரியோ அவன் நம்ம அப்படி சொல்லி போட்டான் அவன் சொல்லி போட்டான் அப்ப நான் அப்படியே செய்ய முடியும்னா அது நீங்க சில வளர்த்தான் போகணும் அப்ப நீங்க சிந்திக்கணும் அப்படி சொன்னாச்சு அப்படி போகலாமா. சில பேரே வழி கேட்டு பாருங்க இங்க அந்த வழியால போகணும்னு சொல்லிட்டுறாங்களோ அங்க சரிப்பட்டு வராது. நீங்களா சுயமா சிந்திச்சு ஓ அந்த வழியால போகலாமான் தேடுங்க தேடுங்க அதாவது சுய புத்திய தேடினாத்தான் நாங்களும் அந்த வழியில செல்லலாம் அப்படி நானே சில இடத்துல கண்டிருக்கேன். சில பேர் சும்மாவே சொல்லிட்டு போவாங்க வேலை போய் வேலை போன்னு சொல்லி விடுவாங்க பார்த்தா அங்க இருக்காது அப்படி நானே அனுபவப்பட்டிருக்கிறேன். அப்படியே சொன்ன அப்ப சரியான முடிவை நாங்கள் எடுக்கிறோம் நாங்கள் எங்களுடைய சிந்தனையை நாங்கள் யோசிச்சு தான் செய்ய வேணும். அதாவது சுய சிந்தனை சரியாத அதாவது வந்து அவர் சொல்லுவாருன்னு சொன்ன மற்ற அது சொன்னது சரியா பிள்ளையாண்டு எங்களுக்கு ஒரு அறிவு இருக்கு அதாவது பகுத்தறிவு அதை பிரித்து எப்படி பார்க்கலாம் அப்படி செய்யலாமா செய்யக்கூடாதா ரெண்டு நாங்களும் யோசிக்க வேணும் அதாவது கட்டாயமா யோசிக்க வேணும். அவன் சொல்றான் வேணும் சொல்றான்னு போட்டு அவன் சொல்லி போட்டான் நான் அப்படிதான் செய்ய போறேன் நாங்கள் அவன் கிணத்துக்கு விழுந்து தானா நீங்கள் நாங்கள் கிணத்துக்கு விழுந்துட முடியுமா யாராவது கூட நீ போய் சும்மா போய் கிணத்துக்கு விழான்னு சொன்னா அது அப்படியே நாங்க செய்யறதா இல்லையே நாங்க சுயமா சிந்திக்கணும் அடைய கிணத்துக்கு விழுந்துட்டு என்ன செய்யறத போயிருவோம் மேலே அது பாதிக்கு செவ்வாய் அந்த வாசாச்சு வந்து நான் அப்படியே பாக்கியக்களை வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு அந்த ஒரு புத்தி இருக்க வேணும் அதாவது பகுத்தறிவு இருக்க வேணும் அந்த சொற்புத்தி சொந்த புத்தி பிறர்கிட்ட கேட்டா வந்து நடந்த வந்தா அவர்களுக்கு பின்னால்தான் நாங்க நெடுவை சென்று கொண்டிருக்கோம் நெடுவெல்லாம் மறைச்சு தான் கேட்டு கொண்டிருப்பேன் நாங்க சுயமா சிந்திக்க மாட்டோம் அப்படியே இருந்தோண்டு நான் அவன்கிட்ட கேட்டா இல்ல அவள்கிட்ட கேட்டா அவர் புத்தி சொல்லுவாள் அப்படி சொல்லுவாள் நாங்கள் இப்படியே எங்கட

0: முடிவாக கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த தியடி வானொலிக்கும் நடுவர் சேதுவுக்கும் நீரூபி ஆபரண மாளிகைக்கும் செவிமடுத்து கொண்டு கேட்டிருந்த அன்பு உறவுகளுக்கும் எனது அன்பான நன்றியையும் கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி வணக்கம்.
1: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்ததற்கு நன்றி. நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். சரியான முடிவுகளை தருவது சொந்த புத்தி என்ற அணிக்காக பிரான்சிலிருந்து திருமதி பிலோமினா ஆண்டன் அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் பற்றிக் கொண்டு 173rd பட்டிமன்றத்தில் 3rd வாரமாகவும் இணைந்திருக்கின்றார். டென்மார்க்கிலிருந்து திருமதி ராதா உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். நலமாகவே இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
2: உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு நான் சொல்றேன்.
1: நீங்கள் சொல்புத்தி தான் இரண்டு வாரம் வந்திருந்தீர்கள். இன்றும் சொல்புத்திக்கு என்ற அணிக்காகவே வந்திருந்தீர்கள்.
2: சொல்புத்தி நான்
1: பார்த்தேன்.
2: சொல்புத்திக்கு தான் என்னென்றால் நாங்கள் எங்களது சுய புத்தி எங்களால முடியும் நாங்கள் தான் செய்வோம் என்றெல்லாம் தலக்கணும். சொல்புத்தியில செயலாற்றினாத்தான் அந்த முடிவெடுக்கிறதும் சரியான முறையில் என்னால முடியும் என்று தீர்மானிக்கிறதும் சொல்புத்தியில இருந்து அதுதான் திரட்டி எடுத்து எங்களை உருவாக்குது. இந்த தங்கம் மாதிரி தான் என்ன தங்கம் எவ்வளவு இருந்தாலும் அது எவ்வளவு தட்டி அடிச்சு பொறுக்கி பண்ணி படைச்சதி புறாதுதான் அது பெரிய பேர் பற்றியது. அதே போல எவ்வளவு எப்படி சொன்னாலும் சொல் புத்தி அடிப்படையும் அதுதான் நிலநிறுத்தி எங்களை வாழ வைக்கிறதும் சொல் புத்தி. சொந்த புத்தியில ஒரு காலம் செய்யலாத ஓர்வு பிடிக்கிற குழந்தை மாதிரி அல்ல சொல்
1: புத்தி.
2: அதுக்கு நாங்கள் இப்ப அது சுட்டுதும் சொன்னா நெருப்புல தொடாது கொண்டு தெரியாது. அப்படிதான் சில மனுஷரும் அப்படித்தான் சொட்டு புறாதுதான் ஆஹா ஒருவன் பேக்கல் என்று கையை உழுக வைக்கிறது. அதே போல சொந்த புத்தி ஒரு காலம் இயலாது. சொந்த புத்தி நான் உங்களால முடியும் என்று சொல்றதெல்லாம் சொல் புத்தி தான் திரட்டி எடுத்து கொடுத்த ஒரு மனசுல என்னால முடியும் என்று சொல்றது. சொல்புத்தின் முதல் காரணம் சொல்லி ஒரு திராசில ஒரு சாமான நிறுத்தாலும் என்னென்ன கண்ணோட்டத்துல தெரியுமாப்பா இவ்வளவு தானம் எல்லாம் அதை அனுபவமும் அந்த அதை அடிபட்ட திறத்துல கண்டுபிடிச்ச திரட்டி கட்டத்துலதான் அதையுடைய அர்த்தம் அது பேசுது. அதை செல்லின வேண்டாம் அந்த சொன்ன சொன்ன அது சரியா யோசிக்கிறேன். அந்த அந்த யோசிப்பு சரி சொல்புத்தி சரியா இருக்கின்றது என்ன அது ஒரு போல அது அது ஒரு போல ஏறாது. ஆனா இந்த சொல் புத்தியில கடைஞ்செடுத்து இந்த தயிர் மாதிரி தத்தி பிறகுதான் அது வெண்ணெய் ஆக்கிதே தவிர ஒரு காலமும் சொந்த புத்தி நிக்காதுன்னா புத்தி தான் அதை கடைஞ்செடுத்து எங்களை ஆதென்று காட்டுறதும் எங்களை சரியான வழியில கொண்டு போறதும் எங்களை மனுஷராக்கி நல்ல நிலையில எடுக்க வைக்கிறதும் சொல் புத்தி தான். சொல் புத்திய தவிர இதுவும் இல்ல. ஆசிரியர் ரெண்டு சொல்லி அந்த குணம்னா சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்தேன். அது அவர்களோட சரியான இறக்கத்திலேயும் எங்களுக்கு அதை கேட்க இறக்கமாங்கிறது கஷ்டமாயும் இருக்கு. ஆனா ஒரு ஒரு விளக்கம் தெரியுது என்றால் அகங்காரம் ஆணவத்திலேயும் அவர் நின்று கொண்டு எல்லாரையும் அறியாத புள்ளியால் எல்லாரையும் பிடிச்சவர் மொட்டி அடிக்கலாம் தீட்டம் கொடுக்கலாம் பண்ணலாம் படைக்கலாம் அது தன்னால முடியும் சொல்ற தலக்கணம். தலக்கணத்துக்கு தெரியாத பிள்ளைகள் எல்லாரையும் பிடிச்சு அவர் போற கொடுத்தா என்னமா கொடுத்த அந்த பிள்ளைகளுக்கு என்றால் ஆசை வைக்க மரியாதைன்ற மாதிரி அதுகள் சொல்வழி கேட்காம தெரியாம அம்மாவுக்கு தெரியாம தெரியாம வந்து அடிபட்டு விழுந்து நொந்து நூலாகட்டும் மங்கள பிரச்சனை. அந்த பேர் அப்பாவுக்கு போய் சொல்லி அம்மாவுக்கு போய் சொல்லி அண்ணாக்கு போய் சொல்லி ஆவோ எல்லாருக்கும் போய் சொல்லிட்டு அந்த பிள்ளைகளுக்கு போய் கேட்டு விழுது
1: அப்படியே
2: போட்டு கையை கட்டி சொல்லி போடுவோம்.
3: வட்டி வசதி

0: கைகட்டித்தான் தலையை பாய் போட்டு தன் கைகட்டி பாய் போட்டு சொன்னார். ஆனா அப்படி செய்தாலும் அதுவும் அந்த இந்த தங்கம் அப்படி செய்யறாங்க, நாங்கள் நல்லா இருக்கிறோம். கண் போன போகல கால் போகலாமான்னு சொல்லி கொண்டு நாங்கள் எங்க நிப்ப எங்க நிப்ப வேண்டிய ஆக்க சொல்லுங்க அவங்க வந்துருப்போம். அங்கே உளுத்து போயிருப்போம் நாங்க. ஒண்ணும் இல்ல சொல்றேன், நான் சொல்றேன் எவ்வளவு என்ன சொன்னான், எப்படி எதை சொன்னான். எங்களால நானும் ஒரு வீட்டை எடுத்துட்டேன், இதுக்கு இந்த வரி கட்டுறேன், அதுக்கு இது செய்யறேன், லைட்ட கணக்கா செய்யறேன், தண்ணியை செலவழிக்கிறேன், இந்த புத்தி வேலை செய்யறேன்னு சொல்லி எல்லாரு. அது எங்களுக்கு பத்து பேட்ட கழிச்சு நாங்கள் எப்படி எந்த பத்தாயிரம் நாங்கள் எப்படி சம்பாதிக்கணும் எப்படி செய்யறேன்னு சொல்லி சொல் புத்தி மூலம் நாங்கள் திரட்டி எடுத்து ஓடிஸ்வரரா இருக்கலாம். ஆனா என்னால முடியும், எனக்கு சொந்த புத்தி தான் ஒரு போதும் சொல்ல மாட்டேன். சொல் புத்தி தான் என்ன வழி நடத்துது, சொல் புத்தி தான் எல்லாரையும் வழி நடத்தும். அதுதான் சொல் புத்தியால் தான் நாங்கள் வாழ்றோம் நல்ல மாதிரி. சொந்த புத்திய சொன்னா நான் இன்றைக்கு இந்த மகள நிப்பேன், நாளைக்கு பரிசுல நிப்பேன், நான் இன்றைக்கு எங்கு நிப்பேன், கார் போன போகலாம் போய் கொண்டு போகலாம். அதுதான் நான் சொல்றேன், நான் சோமா இருக்கும். நான் அதுல பொண்ணு போடுறது நீங்க பார்க்கல போறத
1: பாருங்கன்னா உங்கள் வாதங்களை வைத்தவங்க நன்றி நன்றி வணக்கம்
0: நன்றி
1: நன்றி நன்றி வணக்கம். அவர் டென்மார்க்கிலிருந்து ராதா அவர்கள் இணைந்திருந்தாங்க. அவரது கரங்களையும் பற்றி கொண்டு 173rd பட்டிமன்றம் இன்று 3rd வாரமாக வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா அல்லது வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொந்த புத்தியா இணைந்திருக்கும். அடுத்த ஒரு வணக்கம்.
2: நடுவரவர்களுக்கு இனிமையான திங்கள் இரவு வணக்கத்துடன் பாரதி.
1: வணக்கம் வணக்கம் பாரதி அக்கா, நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலம்
1: சொல்லுங்க.
2: விஞ்ஞானியிலும் திறனிலும் வாதிட வந்த உறவுகளுக்கு வணக்கத்துடன். நீண்ட அடைகளின்றி நலம் பெற்று இத்தாலியில் இருந்த இந்த சகோதரர் யேசுதாசன் அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களுடன். காசி நகர் புலவர் பேசும் உரைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம் என்றார் பாரதியார். நானுக்கு அந்த காலத்துல வானொலி எல்லாம் இல்ல போல
1: இருக்கு,
2: மட்டும்தான் இருந்தாரு. அப்ப பாரதியாரே சொல்லுவார், சொல் புத்தி தான் வாழ்வ முன்னேற்றமாக்கொண்டு சொல்லாம சொல்லுவார். காசி நகர் புலவர் பேசும் உரைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம் உண்டு. சொல்புத்தி தானே முக்கியமானது. எங்கட ஐயன் வள்ளுவன் சொல்கிறான், ஏபவும் செய்கலான் தான்தேதான் அவ்வுயிர் போகும் அளவும் ஓர் நோய் என்று சொல்கிறார் வள்ளுவர். சொல்புத்தி சுயபுத்தி இரண்டும் இல்லாதவர்கள் தங்களுக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் துன்பம் விளைவித்தார்கள். முதலில் சொல்புத்தி கொண்டு நடக்க வேண்டும். அப்படி நடந்தால் தன்னாளவில் நமக்கு சொந்த அறிவு வரும் என்கிறார் வள்ளுவர். மாதா பிதா குரு தெய்வம் இது சனாதன தர்மத்தின் தொன்மையான பண்பாடு. அதுபோலவே அப்பா அம்மாவுக்கு கீழ்படிந்து நட நட நட என்று சொல்லி சொல்லி சொல்லியே அப்பா அம்மா மட்டுமே அக்கா அண்ணா தம்பி தங்கச்சி உறவுகளின் சொல் புத்தியிலேயே குழந்தையிலிருந்தே வளர்ந்த அம்மாக்கு வயதாயினாலும் ஒரு பிரச்சனை இருந்தா சரி பிரச்சனை வந்துட்டு என்ன செய்வோம், எங்கட நிலநில அக்கறையுள்ள எங்கட உறவுகள் சொந்தங்கள் நட்புகளோட ஆலோசனை கேட்போம் தான்
1: என்ன
2: நாங்க அப்படியே வளர்ந்து வரம் வர. சின்ன வயசுல இருந்தே அம்மா சொல் கேட்டு வளர்ந்து அம்மா அப்பாண்ட சொல் கேட்டு பிறகு ஆசிரியர் சொல் கேட்டு உயர்ந்து அறிஞர்கள் உரைகள் கேட்டு மனசு விரிந்து நல்ல மனிதர்களாக நாம் வாழ்வதற்கு சொல் புத்தியே இங்கு சிறப்பான பங்கு வகிக்கிறது என்பது என் ஆணித்தரமான கருத்து. இப்ப சகோதரி பிலோமினா அவர்கள் ரெண்டு பேருக்கும் அவர் வந்து சொன்னா இல்ல சுய புத்தியில தான் இருக்கிறோம் நாங்க எங்க போனோம் எந்த ஆர் இப்ப நேவிகேஷன் இல்லாம போகணும், ஒரு வீட்டுக்கோ ஒரு இடத்துக்கோ ஒரு நாட்டுக்கோ நவி இல்லாம போற ஆக்களை காணுவே நீங்க அது சொல்ற புத்தி கேட்டுத்தானே போறோம். 99.9% அப்படித்தான் வாழுவோம். நாங்க எப்பவும் சொல் புத்தி கேட்டு வளர்ந்த ஆக்கள், சொல் புத்தியும் இல்லாம சுய புத்தியும் இல்லாம சொல் புத்தி ஒழுங்கா கேட்டு வளர்க்காமத்தான் முகனுள்ள கொஞ்சம் பைத்தியங்கள் படுற பாடு மற்ற மனுஷர்களையும் பைத்தியம் மாத்தி கொண்டு தாங்கியில்லாத தொல்லியெல்லாம் இருக்கு. நாங்க உடனே என்ன சொல்றோம், அம்மா அப்பாண்ட சொல்லிக்கிட்டு வளராத பிள்ளைகள்ன்றதான் பேசுவோம். நடுவரவர்களை ஆண்டுக்கு சுமார் 15,000 புத்தி சொல்லும் புத்தகங்கள் வெளியிடப்படுகின்றன. அப்ப இது நான் உங்களுக்காக உங்களோட தலைப்புக்காக தேடி எடுத்த, அப்ப இதுல இருந்து தெரியுதுதானே புத்தி சொல்லுவ புத்தகங்கள் வெளியிடப்படுது. அப்ப நாங்க சொல் புத்தி கேட்டு வளர்றோம். எங்களை போலதான் எல்லாரும் புத்தகங்களை பார்த்து புத்தகங்களை கேட்டு அதை சொல்ல அறிவுரையின்படிதான் நடக்கும். அப்பதான் எங்களோட வாழ்க்கை சிறப்பா இருக்கும். ஏன் டிஆர்டி தமிழறியில கூட நீங்களே ஒத்துக்கொள்வீங்க, தினமும் நித்தம் யாராவது ஒரு அறிஞரின் ஒரே ஒலிபரப்பு செய்யப்படுவது மறக்க முடியாத உண்மை. இப்ப எல்லாரும் அதை எத்தனை தரம் ராஜா அத 100 தரம் போட்டிருந்தாலும் சிகிச்சிதமோ யாரோ திருப்பி திருப்பி திருப்பி கேட்க புதுசா கேட்கிற மாதிரி அவ்வளவு ஆர்வமா கேட்போம். என்ன போலதான் எல்லாரும் இருப்பினம் வந்து நான் நம்புறோம். அப்ப சொல் புத்தி கேட்டுத்தான் நாங்க வளர்ந்த, நாங்க அப்படித்தான் வாழுவோம், அப்படி இருந்தாதான் எங்களோட வாழ்வும் சுழாக்கும் என்பதை இந்த இடத்துல பதிவு செய்து கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்ததற்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
2: நன்றி.
1: வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல்புத்தி என்ற அணிக்காக ஜெர்மனியிலிருந்து திருமதி பாரதி அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களை இறுகப்பட்டிக் கொண்டு 173 பட்டிமன்றம் இன்று 3 வாரமாக இணைந்திருக்கும் அடுத்த பட்டிமன்ற பேச்சாளரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம் நடுவர் கேதுவோட பாலேந்திரா.
1: வணக்கம் வணக்கம். எங்கள் பாலேந்திரா, பாலேந்திரா நலமாக இருக்கின்றீர்களா?
3: நாங்கள் நலம். நீங்கள்?
1: நாங்களும் நலமாகவே இருக்கின்றோம். நலத்துடன் பாலேந்திரா.
3: நானும் சொல் புத்தி தான் போன வாரமும் இணைந்து கொண்டு.
1: ஆமா ஆமா, இந்த வாரம் சொல் புத்தி.
3: ஆனா உங்களுக்கு உங்களுக்கு கண்ணுக்கு மிளகா போட்டது என்ன சொன்னீங்களா? கண்ணுக்கு மிளகா போட்டது வெளிநாடு வந்து சொல் புத்தியில சொந்த புத்தியில இருந்திருந்தா நீங்கள் அங்கனை மண்டியா போட்டிருப்போம் நாங்கள். எனக்கு எல்லாம் தூள போட்டாலும் எனக்கு எனக்கு கட்டி போட்டு அடிச்சவர் அண்ணா. மரத்துல பின்கையால பின்பகமா கையை கட்டி போட்டு அடிச்சவர் செண்டு முறை. அப்படி அடித்து அப்படி சாய் சொல்ல தட்டாதே அம்மா அப்பா அம்மா அண்ணாக்கள் அடிச்சு எங்களை வளர்த்து எங்க விட்ட வழியத்தான் நாங்கள் இன்றைக்கு சொல் புத்தியால இன்றைக்கு நாங்கள் ஏதோ தங்கினாலும் குடிக்கிற அளவுக்கு நல்லா இருக்கிறோம். இன்றைக்கு சொந்த புத்தியில இருந்தா நாங்கள் இன்றைக்கு எங்கேயோ எங்கேயோ எப்பயோ போயிருப்போம். நடுவர் அவர்களை நண்பன் இயேசுதாசன் போன வாரம் வந்து அந்த காரைப்பிடி கதை சொல்றாரு. உண்மையில அது அவர் அவர் சொல்றது நான் வாழ்த்துக்கள் வரவேற்கிறேன். ஆனா கார் வந்து ஒரு ஒரு ஒரு ஆள் தான் டிரைவர். நான் அது இல்லையென்று சொல்லு. அது இப்ப புரியுற காலத்துல முந்தியெல்லாம் நாங்கள் பக்கத்துல இருந்து சொல்லுவோம். சின்னக்கிருக்கா முன்னுக்கிற கால ரோடு சொல்லணும், அது சொல்லணும், அப்படி சொல்லுவோம், அப்படி திருப்பி அங்க போட் பாக்கணும். அவர் ஓடிக்கொண்டு பார் போட் பாக்குறது இன்னொரு ஆளு என்ன தெரியுமான நடுவர் அவர்களே என்ன. அப்படி இப்ப பாரதி சொன்ன மாதிரி நவிகேசன் இப்ப நவிகேசன் சொல்லுது இப்ப அண்ணன். அப்படி இருந்தாலும் ஒரு ஆள் பக்கத்துல வேணும் அவருக்கு சொல் புத்தி. என்னன்னா அவருக்கு கண்ண கண்ண வட்டி விட்டாருன்னா என்ன செய்யறாரு? இப்ப பாருங்க, இப்ப பாருங்க நடுவர் அவர்கள் இப்ப கல்யாணம் செய்யறா ஒரு புள்ளி ஒரு அட்டன் பண்ணாலும் என்னண்டான நாங்களே அப்பயே தெரியும். ஐயரை பிடிக்கிறீங்க, ஐயர் பிடிக்காம நீங்களே உங்களை சொந்த புத்தியில எல்லாம் செய்யலாம். உங்களுக்கு தெரிஞ்சாது தேவாரத்தை அம்பாச்சி மந்திரத்தையும் மோதி ஓதுரையும் ஓதையிலையும் வேவிருதோ வேதரையிலையும் நீங்கள் உங்களோட வீட்டுல வச்சே நீங்கள் எல்லாத்தையும் செய்யலாம். பிள்ளைகள் ஐயர் தேவையில்லையே கோயிலுக்கு போறீங்க கோயில கும்பிடுறீங்க இதெல்லாம் சொந்த புத்திக்கா செய்யுங்க. சொல் புத்தி என்ன? சொல் புத்தியேப்பா நாங்களும் ஐயரை பிடிக்கிறோம். அவர் வந்து இன்றைக்கு அவர் அவர் அவற்ற மன திருப்திக்கு அவர் எல்லாம் செய்த அப்புறம்தான் எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. நாங்க புத்த சமைச்சு சாப்பிட குட்டி கழுவி துளைச்சிட்டு சாப்பிடலாம். அந்த ஐயர் ஐயர் வந்து சொல் புத்தி அதுக்கு தான் ஐயர் இருக்காரு எங்களுக்கு இன்னத்துக்கு அவர். இப்ப அப்ப என்னது நீங்க கல்யாணம் பேசுற புரோக்கர் தேடுறீங்க நடுவர் அவர் புரோக்கர் இல்லாம கல்யாணம் செய்யலாமே புரோக்கரை தேடி நாள் பார்த்து பிடிச்சி ஐயரை கேட்டு நட்சத்திரங்கள் வாக்கு குறிப்பு பார்த்து நாங்க செய்யறோம். இதெல்லாம் சொல்புத்தி தானே, சொல்புத்தியில நாங்க ஒன்றும் செய்யல. அது இப்ப இப்ப பாருங்க, நாங்க எல்லாம் தனியா வாழ்ந்து இன்றைக்கு நடுவர்கள உண்மையில சொல்றதா நாங்கள் இருக்கிறோம் என்ன இல்லையான்னு சொல்றீங்களா? பிள்ளைகள் சொல் பிள்ளைகள் அப்பா அன்றா நாங்க நடங்குறோமே, நாம நடங்குறோம். பிள்ளைகள் பிள்ளைகள் இப்ப பிள்ளைகள் சொல்றதுதான் நாங்கள் இருக்கிறோம். சொல் புத்தி எங்கட புத்தியில நாங்கள் வாழ இப்ப பிள்ளைகள் சொல்ற அளவுக்கு, இப்ப பிள்ளைகள் சொல்லி என்ன திருத்துற அளவுக்கு நாங்க வந்துட்டோமே. என்ன சொல் புத்தி என்ன? இப்ப பாருங்க, இப்ப விமானம் வந்து ஒரு ஒருத்தரால ஒரு ஆளு விட இல்லாம மேல ஒரு ஆக்களை ஏத்தி தலையை போட்டு பிளைட்ட மேல விட இல்லாமா விமானத்தை? ரெண்டு பேர், இப்ப மூன்று பேர், என்ன சொல் புத்தி? அவரை தனியா விட சாதர்
1: இருந்தே ஓடர் போட்டுக்கொண்டிருப்பார்கள், மேல எலும்பு இவ்வளவு தூரத்துல பறகுளவா அண்டு.
3: ஐயோ, அதுதான் இப்ப சொல்ல வார நடுவர்களே, ட்ராபிக் கண்ட்ரோல் என்ற ஒரு ஆள் இருக்காரு. அவர் அவர் அவர் ஓகே பண்ணதான் அவர் அவர் வந்து சொந்த புத்தியில மேல மேல விமானத்தை எடுக்கல. ட்ராபிக் கண்ட்ரோல் என்று ஒன்று இருக்குது, அவர் வந்து சொல்லணும் ஓடி ரன்வேல கொண்டு நிப்பாட்டு. அவர் ஓகே பண்ண அப்புறம் இவர் கொண்டு எழும்பலாம் மேல பிளைட். அது மாதிரி தனியார் கோயிலா சென்று அது மூன்று வேற என்ன அவர் சொந்த புத்தியில எல்லாம் எல்லாம் கண்ட்ரோல்ல எல்லாம் கீழே சொல்லுவார்கள். இந்த ரூட்டாலாம் நீ போகணும் என்ன? அதுக்கு மேல ரூட் இருக்கு, ரசிக்கிற கண்ட்ரோல் இருக்கு. அவர் அவர் ஓகே பண்ணினாத்தான் இவர் மேல எடுக்கலாம் திருப்பலாம் என்ன செய்யலாம். அது என்ன சொல்றது? சொந்த புத்தியில கொண்டு போறா ஜெர்மன்ல, ஜெர்மன்ல ஒரு பிளைட்ட கொண்டா தெரியுமா? கனடால வந்து ஒரு பிரான்ஸ்ல ஒரு மலிகளை கொண்டு அடிக்க தெரியுமா உங்களுக்கு?
1: நடுபுறவர்கள்
3: ஒரு பைலட் கொண்டு 140 பேரை கொண்டு அப்படி ஒரு அடி அடிச்சு சா கொண்டது. அது வந்து அது அவருக்கு சொந்த புத்தி, சொந்த புத்தி. அது வந்து அவர் மனமடி செய்தது என்ன? இப்ப இப்ப கட்டி தூக்குறார்கள், தற்கொலை செய்யறார்கள் என்ன சொல்லுமா? தற்கொலை
1: என்ன
3: தற்கொலை செய்யறார்? அது வந்து சொந்த புத்தி. ஒரு சொல் புத்தி என்ன? நாலு பேர் சொல்லுவாங்க, ரே உனக்கு கடன், உனக்கு கடன் இருக்குதா, உனக்கு கஷ்டமா, உனக்கு மனிதர்கள் பிரச்சனையா, இப்ப தனியா புறம்பாயிரு, தனியா வாழ்ந்து காட்டு, தனியா வாழ்ந்து காட்டு. நீ இப்படியான இப்படியான முட்டாள் வேலை பார்க்காத மனசை வச்சு யோசிச்சு நீ நல்ல மாதிரி வாழ்ந்து காட்டு. அதுக்காக நீங்க கட்டி தூங்க, அதை குளத்துக்கு எவ்வளாத, கடலுக்கு எவ்வளாத, ரயிலுக்கு எவ்வளாது என்று சொல்லுவாங்களா? அதுதான் சொல் புத்தி என்ன? அதுதான் சொல் புத்தி நடைபெறவர்களே. சொந்த புத்தியில சொந்த புத்தியில இதுல தான் செய்யறவன் ஒரு முட்டாள்தனமே. அப்படி பார்த்தால் சோழனால எறும்புக்கு மூளை இருக்குது என்ன? எறும்புக்கு மூளை இருக்குது, எறும்பு மூளையின் படியா போகுது. அந்த மனசை வச்சு மணந்து பிடிச்சுதான் போகுது. எங்கெங்க இனிப்பு உள்ள சாப்பாடு இருக்கு அங்க போய் கொத்தி சாப்பிடலாம். அந்த திரும்புற தந்த மனசை வச்சுதான் போகுது. அது தந்த மூளையை வச்சு தான் போகவில்லை, எறும்புக்கு மூளை இருக்கு தான் நடுவுறவர்கள். இப்ப பாருங்க, இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு சொந்த எங்களை சொந்தக்காரர், அதாவது விஜய்வால் இருந்தால் சொந்தக்காரர் ஒரு கார் ஒன்று பண்ணவே என்ன, அவருக்கு தாய் சொன்னது, தகப்பன் சொன்னது, ஃப்ரெண்ட்ஸ்கள் சொன்னது, இங்க வா காரை வந்து தனியா வேண்டாத உண்டை, தனியா போய் வேண்டாத உண்டி எண்ணத்துக்கு ஒரு மெக்கானிக்கு அது ரெண்டு பேர் தெரிஞ்சாக்கள கூட்டி கொண்ட கதைச்சு போய் நல்ல ஒரு காரா பார்த்து வேண்டாம் சொல்ல அவர் ஓமாமன் சொல்லி போட்டு தந்த புத்தியில போய் காசை கொடுத்து ஒரு தமிழாட்ட காசை கொடுத்து அவர் 5000 யூரோ காரை 6000 யூரோ கொண்டு கொடுத்து 1000 யூரோ அவருக்கு கொமிஷனா? அடியா கழுகு நடத்துறவர்களே, இது வந்து சொந்த புத்தி என்ன? இது வந்து முட்டாள் என்ன? அவர் 6000 யூரோக்கு வேண்டி 1000 அவருக்கு, 5000 வந்து இவருக்கு காரக்காரன். கார் எடுத்துக்கொண்டு வீட்டை வேற நடுபெறவர்களே இன்ஜின் கேட்டா விழுந்துட்டு உண்மை சம்பவமா? திருப்பி சொல் புத்தியெல்லாம் அவர் பேருந்து பேருந்து வாகனம் பண்ணி நல்ல மாதிரி எண்ணிட்டு பிரான்ஸ்ல வந்து அவருக்கு பஸ் டிரைவர் ஆராய்ச்சி. இது வந்து சொந்த புத்தியால தான் அவர் முன்னேறின வழியா, சொல் புத்தியால அவர் சரியா ஃபைனல் எல்லாம் கட்டி நட்டப்பட்ட ஆள் என்ன? ஒரு நாள் நாங்கள் எங்கடி
1: சொல்
3: புத்தியால முன்னேறி சொந்த புத்தியால நட்டப்பட்டவர். சொந்த புத்தியால நட்டப்பட்டு ஃபைன்கள் எல்லாம் வந்து பட்டிக்கு எடுத்து தாய் தப்பன் கொடுத்து பெண்ணு கடைசியா சொல் புத்தியிலதான் அவர் இன்றைக்கு முன்னாடி இன்றைக்கு பிரான்ஸ்ல வந்து ஆர்ஏடிபி பாஸ் டிரைவர் என்ன ஒரு ஏர்போர்ட் இல்லையா? அப்படி சொந்த புத்தி, அதாவது சொல்லுவாங்க தாய் சொல்ல தட்டாது என்ன? ஓ, அப்படி இப்ப பாரதி சொன்ன மாதிரி, மத்திய ராதா வந்து சொன்ன மாதிரி, நாங்கள் உண்மையில நாங்கள் என்னதுக்கு நாங்க பள்ளிக்கூடத்துக்கு போறோம்? வீட்டுல இருந்து படிக்கலாம் தான் நாடு வருவாங்க. எங்களுக்கு எங்களுக்கு வச்சா என்ன சொந்த புத்தி வேணும்? சொல் புத்தி சொந்த புத்தி என்ன வரும் பள்ளிக்கூடத்துக்கு போறாதானே சொல் டீச்சர் மாதிரி சொல்றத மாத்தியமாரி சொல்றத நாங்க கேட்டு டியூஷனு போய் கொஞ்சம் வந்தாலும் ஆனா வந்தாலும் விடலாமே சொந்த புத்தியில போட்டு என்ன பிரியோசனம் வந்து கதைக்கிறவர் எல்லாம் சொந்த புத்தி என்றா என்ன நடக்கிறோம் இல்லையா சொந்த புத்தி வந்து நாங்கள் வந்து சொல் புத்தியாலான் சொந்த புத்தி வந்தது என்ன சொல் புத்தியாலான் பெண்கள் எங்களுக்கு எங்களோட மனசு வந்து மூளைகள் ஏறினது என்ன மனசாலே என்ன சொந்த சொல் புத்தியால சொந்த புத்தியால வந்து சொல் புத்திக்கு கடைசி வரையும் பெறாது கடைசி வரையும் பெறாது என்ன இன்றைக்கு பாருங்க இன்றைக்கு எவ்வளவு பேரை கொடுத்து உள்ளுக போடுறார்கள் இன்றைக்கு கொழும்புல பாருங்க உலகத்தை என்ன இதெல்லாம் சொல் புத்தி என்ன சொந்த புத்தி இல்ல சொல் புத்தி என்ன ஆனபடியினால் நடுவரவர்களே நீண்ட நேரம் நான் கதைக்க விரும்பல நீங்கள் அடுத்த வாரம் தொடங்குறீங்களா இந்த வாரம் முடிக்கிறீங்களோ தெரியாது ஆனா என்னுடைய கருத்து என்னுடைய அணிகளுக்கும் வாழ்த்துக்கள் சந்திரசரவண்ணா ராதா பாரதி எல்லாருக்கும் என்னுடைய அணிகளுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நான் வந்து சொல் புத்தி தான் எங்கட முன்னேற்றம் என்று சொல்லிக் கொண்டு விடப்படுகிறேன் நடுவரவர்களே
1: என்ன இந்து உங்கள் வாதங்களை வைத்தவர்கள் நன்றிகள் பாலேந்திரா நன்றி வணக்கம்
3: நன்றி
1: நன்றி வணக்கம் வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா அல்லது வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொந்த புத்தியா சொல் புத்தி என்ற அணிக்காக பாலேந்திரா அவர்கள் இணைந்து சிறப்பித்திருந்தார் அவரது கரங்களை மிருகப்பட்டி கொண்டு 173 பட்டிமன்றம் இன்று 3 வாரமாக
4: அவதாரத்தோடு 9 அவதாரங்கள் பூர்த்தியாகிவிட்டன 10 அவதாரம் எதுவோ
5: கல்கி அவதாரம்
4: அந்த அவதாரம் எப்போது எடுக்கப் போகிறீர்கள்
5: கலி முற்றும் போது
4: கலி முற்றிவிட்டது என்று எப்படி தெரிந்து கொள்வது
6: சத்தியம் பொய்யாடும் தர்மம் தலைசாயும்

அது முட்டிய கலியின் அடையாளம், அதன் முடிவே கல்கி அவதாரம். அது முட்டிய கலியின் அடையாளம்.

பாவமும் எதிலும் கலப்படம் என்னும் நிலைமை வரும். அது பிஞ்சு குழந்தைகள் உண்ணும் உணவிலும் பெரிதும் கலந்துவிடும். அருந்தும் மருந்தில் நஞ்சை கலக்கி அழகு சிமிழில் அடைத்து மய விற்பனை செய்பவர் வளமடைவார். பெரும் வியாபாரிகள் எனும் பெயரடைவார். மானாட்டம் மயிலாட்டம் மலராட்டம் கொடியாட்டம் மகிழ்வூட்டும் பரத கலை கண்வழியே மனம் காட்டும் புனி

அந்த உறவுகள் இதுவரை கடந்த திங்கட்கிழமை இரவு சுவிஸ் நேரத்தில் இடம்பெற்ற பட்டிமன்றத்தினுடைய மறு ஒலிபரப்பை இதுவரை கேட்டீர்கள். நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் சபா கேது அவர்கள். நேரம் சரியாக 5:04 ஐக்கிய ராஜ்யத்தில் 4:04 தொடர்கின்றது.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 5:05 ஐக்கியராஜ்யத்தில் 4:05. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானலையில் மலர்கின்றது. ஜெர்மனி நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாக கலகலப்பாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான நகரவினை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு. செவ்வாய், வியாழன், வெள்ளி ஆகிய 3 தினங்கள் 5 6 மணி வரை வானொலியில் வலம் பெறுகின்றது ஜெர்மனி நேரம். வளமை போல் இன்று உங்களுக்காக ஒரு புதிய கேள்வி. அந்த கேள்வியை நான் கேட்கும் போது அந்த கேள்வியில் வருகின்ற சொல்லை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து அதனுடைய முன்னெழுத்து மாறாமல் இருக்க 2 பகுதிக்கான விடையோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். விடைதிருந்தால் நீங்கள் விரைவாக இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம். அன்புறவர்களே, இதோ உங்களுக்கான பாடலையும் அதற்கான கேள்வியையும் தருகின்றேன். உலக நாடுகள் முழுவதும் அமைதி நிலவினாலும், உலக நாடுகள் முழுவதும் அமைதி நிலவினாலும், கடும் யுத்தம் நடந்தாலும், ஒலிக்கும் சத்தமாக ஒலித்து வருபவற்றில் ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து, உலக நாடுகள் முழுவதும் அமைதி நிலவினாலும், கடும் யுத்தம் நடந்தாலும், ஒலிக்கும் சத்தமாக ஒலித்து வருபவற்றில் ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து, உலக வாழ் மக்களில் பலரை இன மத பேதம் இன்றி மயக்க நிலைக்கு செல்ல வைக்க கூடியதை நீங்கள் விடையாக பெறலாம். உலக வாழ் மக்களின் பலரை இன மத பேதமின்றி மயக்க நிலைக்கு செல்ல வைக்கக்கூடியதை நீங்கள் விடையாக பெறலாம். அது என்ன என்பதான் 2 கேள்வி. உலக நாடுகள் முழுவதும் அமைதி நிலவினாலும், கடும் யுத்தம் நடந்தாலும், ஒலிக்கும் சத்தமாக ஒலித்து வருபவற்றில் ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து, உலக வாழ் மக்களின் பலரை உலக வாழ் மக்களில் பலரை இன மத பேதமின்றி மயக்க நிலைக்கு செல்ல வைக்கக்கூடியதை நீங்கள் விடையாக பெறலாம். உலக வாழ் மக்களில் பலரை இன மத பேதமின்றி மயக்க நிலைக்கு செல்ல வைக்கக்கூடியதை நீங்கள் விடையாக பெறலாம். அது என்ன என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. இதோ அதற்கான பாடல் வானலையில் வலம் வருகின்றது. அதிலிருந்து சொல்லை கண்டுபிடித்து எங்களோடு இணைந்து கொள்ள

0: சரி, அன்பு உறவுகளை ஒலித்த பாடலை கேட்டிட்டு ஒலித்த பாடலிருந்து நான் கேட்ட கேள்விக்குரிய சொல்லை கண்டுபிடித்து அதனுடைய முதல் எழுத்து மாறாமல் இருக்க இரண்டாவது பகுதிக்கான விடையோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். விடை தெரிந்தால் விரைவாக இணைந்து கொள்ளுங்கள். உலக நாடுகள் முழுவதும் அமைதி நிலவினாலும் கடும் யுத்தம் நடந்தாலும் ஒலிக்கும் சத்தமாக ஒலித்து வருபவற்றில் ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து உலக நாடுகள் முழுவதும் அமைதி நிலவினாலும் கடும் யுத்தம் நடந்தாலும் ஒலிக்கும் சத்தமாக ஒலித்து வருபவற்றில் ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து உலக வாழ் மக்களின் பலரை இன மத பேதமின்றி மயக்க நிலைக்கு செல்ல வைக்க கூடியதை விடையாக பெறலாம். அது என்ன என்பதுதான் உங்களுக்கான கேள்வியாக அமைந்திருக்கின்றது. விடை தெரிந்தால் விரைவாக நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அன்பு உறவுகளே, ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படிப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
1: சோழன் பல்பொருள் வாணிப நேரம் சரியாக 5:16. ஐக்கிய ராஜ்யத்தில் 4:16. இந்த விலையில் வைஃபை ரூடாக இணைந்திருக்கின்றார் ராணி சம்பந்தர் அவர்கள். வணக்கம் ராணி.
2: வணக்கம் ராஜண்ணா.
1: நலமா இருக்கீங்களா?
2: ஆமா, நான் நலமா இருக்கிறேன். நன்றி அண்ணா. நீங்க?
1: நாங்களும் நலமா இருக்கிறோம், நன்றி.
2: அன்றைக்கு வெள்ளிக்கிழமை என்ன விட சொன்னீங்க?
1: பட்டயத்தில் இருந்து பகலவன்.
2: பாட்டு வடிவ வழங்கையில இன்றைக்கு மட்டும்தான் இந்த போட்டீங்க. தடையிலிருந்து தங்கம் என்று சொல்லி
1: பாக்குறேன்.
2: தங்கம்
1: தங்கத்துக்கு தானா இல்ல?
2: ஓ, தடை தடை பொருளாதார தடை, அது இந்த தடையை நீக்க சொல்லி கத்தி கொண்டிருக்கேன். அந்த தடையில இருந்து தங்கம் இப்ப பெரிய பிரச்சனையா தானே நிக்குது.
1: விலை கூடினு சொல்றீங்க.
2: விலை கூடினது களை ஒரு பக்கத்தால எடுத்துக்கொண்டு போட்டு கொண்டு திரிகிறாங்களா ஆப்பிரிக்கன் எல்லாம்.
1: நன்றி,
2: வாழ்த்துகள்.
1: அவர் சகோதரி ராணி சமந்தர் அவர்கள் இணைந்து கொண்டு தண்டையில் இருந்து தங்கம் என்று கூறினார். அவரை தொடர்ந்து வந்திருக்கும் அடுத்த அன்பூர்வம். வணக்கம். நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இராதா?
3: நாங்களும் எல்லோருமே நலமாக இருக்கின்றோம் அண்ணா.
1: ஓம்.
3: கேள்வியில வந்து ஒலித்து கொண்டிருக்கிறேன்
1: மயக்க நிலைக்கு செல்லக்கூடியதை ஒலிக்கும் சவுண்ட்
3: ஒலிக்கும்
1: சத்தம்.
3: நான் இசையண்டு எடுக்கிறேன் அண்ணா.
1: இசையண்டு எடுக்கிறீங்க?
3: இசையண்டு எடுத்து
1: நன்றி.
3: இந்த கேள்விக்குள்ளேயும் ஒரு டெக்னிக் இருக்கு, பாப்பம் வேற எதுவும் விட இருக்கு.
1: இதுக்காண்டு ஜோதிச்சு பாருங்க. நன்றி.
0: அவர் ராதா கனகராஜா அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வானலில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
4: வணக்கம் ராஜா, நான் ஜெர்மனிலிருந்து உதயம் பேசுகிறேன்.
0: உதயன் அவர்கள் நலமா இருக்கிறீங்களா?
4: ஆம் ராஜா, நான் நல்ல சுகமா இருக்கோம். நீங்கள் எப்படி அங்க நிலந்தா?
0: நல்லா இருக்கிறோம், நன்றி.
4: நன்றி அண்ணா. நான் இதுக்கு குழந்தைகள் என்று சொல்லி எடுத்து குடிவகை என்று சொல்றேன்.
0: குழந்தைகள் என்று சொல்லி ஏன் குழந்தைகள் எடுத்தீங்க?
4: உலக மக்கள் தொகை உயர்ந்து கொண்டுதானே போகுது. யுத்தம் நடந்தாலும் அமைதியா இருந்தாலும் சரி, குழந்தை பிறப்பு நடக்க முடியாதானே. குழந்தைகள் மக்கள் தொகை உயருது, அதால குழந்தைகளின் ஒளி அழுகுறலோ இல்ல தொண்ட குரலோ ஒழித்துக்கொண்டே இருக்குது. அதை குடிவகை மயக்க நிலை கொண்டு போவோம்.
0: குடிவகை எத்தனை விதமான மக்கள் குடிக்கிறார்கள் உலகத்துல?
4: தெரியல, பெரும்பாலும் குடிக்கிறார்கள்.
0: 80%? அவர் உதயன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவர்களுக்கும் அவரது நன்றிகளும் வாழ்த்துகளும். அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும். உங்கள் அபிமான தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது ஜெர்மனி நேரம். ஜெர்மனி நேரம் நிகழ்ச்சியில் நல்ல ஒரு கேள்வி உங்களிடம் கேட்டிருக்கின்றேன் அன்பு உறவுகளே, அதற்கான பதிலோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். உலக நாடுகள் முழுவதும் அமைதி நிலவினாலும் கடும் யுத்தம் நடந்தாலும் ஒலிக்கும் சத்தமாக ஒலித்து வருபவற்றில் ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து உலக வாழ் மக்களில் பலரை இன மத பேதமின்றி மயக்க நிலைக்கு செல்ல வைக்கக்கூடியதை விடையாக பெறலாம். ஓ, மயக்கம், இந்த மயக்க நிலை இருப்பதாக தான் அவர் குடிவகை என்று சொன்னார். இந்த நேரத்தில் விடையோடு வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம் சௌதரி பிலோமினா, நலமா இருக்கிறீங்களா?
3: நலமாகவே இருக்கிறோம்.
0: நன்றி. நாங்கள் நல்லா இருக்கிறோம். நன்றி
3: நன்றி நன்றி. நிலைமை இருக்க வேண்டிய ஒன்றுதான் என்ன. நான் எந்த காலத்துக்கு கேட்ட மாதிரி பாட்டு அப்படி இப்படித்தான் போச்சு. நான் எந்த காலத்துக்குள்ள ஒரு சொல்லு வழங்கிச்சது, வதை அண்டு
0: வதை
3: வதை வதைக்கிறண்டா துன்புறுத்தது, துன்புறுத்தல் எல்லாம் இருக்குதானே. அப்படி என்ன சொன்னாலும் இந்த துன்புறுத்தல் கொலை எல்லாம் இங்க நடந்துட்டுதான் இருக்குது. என்ன கொடுமை எல்லாம் இருக்கு. ஆனா பின்னுக்கு பெருசா வரையில வசீகரம் மட்டும் வருமோ தெரியல. சும்மா வசீகரம் மட்டும் சொல்லி போட்டு போறேன்,
0: தெரியல பாப்பம். அவர்களை தொடர்ந்து வானிலையில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம் சசிகம்மா, நலமா இருக்கிறீங்களா?
5: நன்றி
0: சசியம்மா. ஐயா எப்படி இருக்கிறார்?
5: ஐயா நலமாக இருக்கிறேன்.
0: நன்றி.
5: நானும் குழந்தைகள்ல இருந்து குடிவகை என்றுதான் சொல்றோம்.
0: குழந்தை என்று குழந்தை
5: பாட்டு வரி விளங்க இல்ல,
0: விளங்க இல்லையா உங்களுக்கு?
5: எனக்கு இசை என்ற சொல்லு கேட்டுது,
0: லிரிக்ஸ் வரே இல்லையா?
5: குழந்தைகளும் கேட்டது அனுபடியா நான் குழந்தைகள் கூட பொருந்தும் அந்த கேட்டதை வச்சு சொல்றேன்.
0: நன்றி, வாழ்த்துக்கள்.
5: குடிவகை என்று சொல்றேன்.
0: அவர் சசியம்மா அவர்கள் இணைந்து ஒன்று சிறப்பித்தார். அவர்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். அவருடைய தொடர்பு இணைத்துக் கொள்ளவில்லை. அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம் ராஜண்ணா.
0: வணக்கம் தேவி தனராஜ், நலமா இருக்கிறீங்களா தேவி?
6: நலமா இருக்கிறோம். நீங்கள்?
0: நல்லா இருக்கிறோம், நன்றி.
6: நீங்க நலமா இருக்க இறைவனை வேண்டிக் கொண்டு நானும் குழந்தை எடுக்கிறேன்.
0: நீங்களும் குழந்தைன்னா எல்லாருக்கும் பேராசு, அதால குழந்தை எடுக்கிறீங்க. குழந்தை எடுத்து
6: குழந்தையில இருந்து உதயண்ணா சொன்ன மாதிரி குடிவகை என்று சொல்றேன்.
0: குடிவகையா?
6: மயக்கத்துல வச்சிருக்க
0: குடிவகை.
6: நான் சுற்று பூமி அதுகளை எடுத்து யோசிச்சு நான் பூமிக்கும் முட்டு புள்ளி அதுகளும் சரி வராது. குழந்தையோட பொருள்
0: செய்தியில வாச்சவர் தர்ஷன் செய்தியில வாச்சவர் கேளுங்க.
6: இந்த
7: நன்றி வாழ்த்துக்கள்.
8: அவர்
7: சகோதரி தேவி தனராஜ் அவரை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும். அடுத்த அன்புரா, வணக்கம். வணக்கம் சித்ரா பவன், நலமா இருக்கீங்களா? நாங்களும் நல்ல சௌக்கியமா சாமா கூட அன்போடு இருக்கிறோம். அதே போல் நீங்களும் நல்லா இருக்கணும் என்று இறைவனையும் பிரார்த்தித்துக் கொண்டு,
8: நீங்களும் நல்லா இருக்கணும் எல்லாம் பிரார்த்தித்துக் கொண்டு
7: என்ன சித்ரா, நீங்க நான் சொல்றேன், சித்ரா நல்லா வா கேக்குறான், நீ நல்லா வாசி அதுவும் கேக்குதான். சத்தியான என்ன இதான் கேக்குறீங்க செய்தி, ஒன்றுக்கும் தான் பேலாது. அப்ப என்ன செய்யற பிள்ள பாமண்டா, அவருக்கு அறிவு இருக்குதானே?
8: கிடைச்சதோ
7: கிடைக்கலையோ ஆசைய சொல்லே மாட்டீங்கள். உலகத்துல இப்படி ஒருவர் செய்தி வாசித்த உலகமே அறிஞ்சிருக்கா. இப்படி இந்த தங்கச்சி செய்தியை ரசிச்சு கேக்குறான் எனக்கு பெரிய அதுபூர்வமா இருக்கு. சந்தோஷம். குடிவை என்று சொல்றீங்களே, அது பொறுத்து இருந்து பாப்போம். நன்றி, வாழ்த்துகள். அவர் சகோதரி சித்ரா பவன் அவர்கள் நோர்வேலிருந்து அவரை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும். அடுத்த அன்புறவு, அவருடைய தொடர்பை இணைத்துக் கொள்ள முடியவில்லை. அன்புறவுகள் கேட்டுக் கொண்டிருப்பது ஜெர்மனிய நேரம், திங் செவ்வாய் வியாழன் வெள்ளி ஆகிய மூன்று தினங்கள் 5 மணியிலிருந்து 6 மணி வரை வானொலியில் வலம் பெறுகின்றது. இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்வதற்கு நாங்கள் தயாராக காத்திருக்கின்றோம். வந்திருக்கும் அன்புறவு, வணக்கம். அவருடைய தொடர்பை இணைத்துக் கொள்ள முடியவில்லை. அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம்.
8: வணக்கம்.
7: வந்து கண்டுபிடிச்சிட்டீங்களா? வசீகரம்
8: கண்டுபிடிச்சம்
7: நன்றி வாழ்த்துகள். அவர் சகோதரி பிலோமினா அவர்கள் பிலோமினாவை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும். அடுத்த அன்புறவு, அறிவு கட்ட ஜென்மம் உண்டு. அடுத்த இணைந்திருக்கும் வைஃபரோடாக இணைந்திருக்கும் ஷியாமலா, வணக்கம்.
9: வணக்கம். நான் அறிவு கட்ட ஜென்மம் இல்லை,
7: நான் உங்களை சொல்லி இல்லை,
9: அதுதான் எனக்கு வந்தது. வணக்கம் ராஜா, நான் நிலைமை இருக்கு
7: நல்லா இருக்கிறோம். நீங்க எவ்வளவு கட்டிக்காரி என்று சொல்லி நானே நேற்று முத்தாரத்திலே திகைச்சு போனேன். 60க்கு பிறகு 70க்கு, 70க்கு என்ன சொல்லி வச்சிருங்க?
9: 70க்கு பாட்டிருக்குமா தெரியல,
7: தெரியலையா?
9: 70, 80, 90க்கு இல்ல,
7: இல்லையா? 100 இருக்கு,
9: 100க்கு இருக்கு.
7: 3 ஆண்டு காலம் வாழ்க.
9: நான் இந்த கிடம் கிடைச்ச வந்து அந்த மிச்சம் முட்டை நேத்தியம் பாட்டையும் கேட்போம்னு பார்த்தேன், வரையில.
7: அப்ப செய்யாமலாம் கொந்தரா வாங்கிட்டா வச்சியா டேண்டில் வரும்.
9: அது சரி,
7: அது சரி. பாவம் வந்து போட்டு விட்டா,
0: நன்றி. நீங்க எழுதி அனுப்புங்க.
9: வெட்டி எடுக்கிறீங்க.
0: கண்டுபிடிச்சிருங்க.
9: வணக்கம்
0: சுவாசினி, நல்லமா இருக்கீங்களா சுவாசினி?
10: நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா சௌக்கியமா உற்சாகமா கலகலப்பாக இருக்கின்றோம். அதே போல் நீங்களும் நல்லா இருக்கணும். நீங்க பாட்டு கண்டுபிடிச்சிட்டீங்களா? பாட்டு இந்த மின்னலேனானோ அப்படி அந்த அப்படித்தான் தொடங்குது.
0: அப்ப இது பாட்டு சொல் வருது இல்ல பாட்டு இதுதான் வருது. அப்ப என்ன சொல்ல கண்டுபிடிச்சீங்க?
10: அப்ப நான் எனக்கும் முழங்கையில பாட்டுல வந்த உயிர் வந்தது, காற்று வந்தது, இசை வந்தது. அப்ப நானும் குழந்தை வந்த குழந்தையில இருந்து குடிவாயன்னு சொல்லிப்பாங்க.
0: குழந்தை எடுத்துட்டீங்களா?
10: ஆமா,
0: கடவுளே, குழந்தையில இருந்து குடிவகை.
10: அதுவும் ஒளிக்கு சத்தம் தான் குழந்தை. அப்ப அதாவது எடுக்க வேண்டிய நீ வெள்ளிக்கு நாளைக்கு பாப்போம்.
0: பாப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.
10: நன்றி, வணக்கம்.
0: அவர் திருமதி சுபாசினி பத்மநாதன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார்.
11: பாரிஸ் லாச்சபலில் ரூயி கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்ற பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 ரூ கை பாரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.
0: நேரம் சரியாக 5:32 ஐக்கியராட்சியத்தில் 4:32 அன்புறவர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒளிபரப்பாக தமிழொழி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது ஜெர்மனிய நேரம். செவ்வாய், வியாழன், வெள்ளி ஆகிய மூன்று தினங்களில் 5:00 to 6:00 வரை வானிலையில் வலம் பெறுகின்றது ஜெர்மனிய நேரம். வளமை போல் இன்று உங்களுக்காக ஒரு பாடல் தந்திருக்கின்றோம். அந்த பாடலிருந்து சொல்லை கண்டுபிடித்து நான் கேட்டுக்கொள்ளக்கூடிய சொல்லை கண்டுபிடித்து அந்த சொல்லினுடைய முதல் எழுத்து மாறாமல் இருக்க இரண்டாவது பகுதிக்கான விடையையும் கண்டுபிடித்து எங்களோடு இணைந்து கொள்ளலாம். விடை தெரிந்தால் நீங்கள் விரைவாக இணைந்து கொள்ள அழைக்க வேண்டிய தொலைபேசி. வணக்கம் குணநாயகி அவர்கள், நலமா இருக்கீங்களா? நன்றி.
12: நீங்க
0: நலமா தான் இருக்கணும். நல்லா
12: நன்றி. நான் வந்து குழந்தை எடுத்து
0: குழந்தை எடுத்தீங்களா? பெற்ற எத்தனை மாத குழந்தை?
12: அது வளர்ந்தது. குழந்தையும் குமரி,
0: குழந்தையும் குமரி,
12: ரெண்டு பேருக்கு கூணாவில. அப்ப நான் குழந்தை எடுத்து பின்னுக்கு அந்த மயக்க இந்த பெண்களுக்கு குருதி சொல்றேன்.
0: என்ன சாமான்?
12: குருதி.
0: குருதி என்ற ரத்தம். குருதி ரத்தம் மயக்கமாகல.
12: எனக்கு
0: தெரியாது, நான் பாக்கையும் இல்ல கடவுளே.
12: கோர்ல வந்து சுட்டு தள்ளி வட்டி கொத்தி இது கேக்க இப்படி இருந்தது பாக்க. நான் அத குருதி என்று சொல்றேன். குடி
0: தசையாடும் என்ன?
12: சின்னொரு காயமா இருக்கு கத்தி வெட்டினாலும் எனக்கு தலையில இருந்து உள்ளங்கால் வட்டும்
0: மீன் வெட்டிய அறிவால் வெட்டும்.
12: ஓ அப்படி எவ்வளவு
0: எவ்வளவு சோதனைகளை சந்திச்சிருக்கீங்க.
12: இந்த நெருப்பு பட்டி முந்தி பட்டியில தட்டைக்கு அந்த குச்சி பட்டாலே அந்த கைவிரல் எப்ப சூடு பட்டா அப்படி இருக்கு அந்த சூடா. அப்ப நெருப்பில எரிகிறது ஜோதிச்சு பாக்குறது
0: சட்டி சுட்டுதலா கை விட்டுதலா? அந்த மூளைக்கு முன்னாருக்கு உள்ள தொடர்பு துண்டிக்கப்படாமல் இருக்கைக்கு சுடும். துண்டிக்கப்படணும் அதே பிராக்டிஸ் ஆகும்.
12: அதுக்கு அது அது சின்ன விஷயங்களே எங்களுக்கு தாங்க இல்லாம இருக்கின்றான்.
0: நன்றி வணக்கம். அவர் குணநாயகி பசுபதி அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம். வணக்கம். இந்த பாட்டு விளங்கவில்லை என்று சொல்லுகிறார்கள். ஹெட்போனை போட்டு கேளுங்கள் அன்பு உறவுகளே.

0: சரி சரி, என்ற காரும் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய் தான். ஜோயின்ற போன் நம்பரை சொல்லுங்கப்பா.
1: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0782 81 88 14. மறந்து விடாதீர்கள், ஜோய் 0782 81 88 14.
0: இவ்வாறான பிரச்சனைகளில் உள்ளவர்கள் தயவு செய்து உங்களுடைய பொருட்களை, அதாவது விலை அந்த பொருட்களை உங்கள் வீட்டுக்கு வாங்கி வைத்திருப்பீர்கள். உடனடியாக கொண்டே குப்பையில் போட்டு விட்டுறாதீர்கள். தயவு செய்து ஜோய்க்கு ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். அவர் என்ன சொல்லுகின்றாரோ அதன்படி செய்யுங்கள். அன்பு உறவுகளே, 0772 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0782 81 88 14. மீண்டும் ஒரு முறை தொலைபேசி இலக்கம் நான் மண்டமாரி காத்திரன். நீங்கள் எழுதுகிற எங்களோ தெரியவில்லை, தயவு செய்து எழுதி கொள்ளுங்கள். 0782 81 88 14. அழைத்து மகிழுங்கள். ஜாய் அவர்களை பிரான்சுக்குரியது. இந்த வேளையில் விடையோடு வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம் மிஸ்டர் ராஜலிங்கம், நலமா இருக்கீங்களா? என்ன சளி பிடிச்சிரு ராஜலிங்கம், இந்த 60வது கல்யாணத்தோட ஒரே சளி.
2: நேர்களும் வாழ்த்தினது மகிழ்ச்சி அந்த மாதிரி தானே. அப்ப தெரியாத கண்ணூர் மட்டும் போச்சோம்.
0: கண்ணூர் மட்டும் தடவை இருக்கு சொல்லுங்க. புஷ்பராணி
2: அது செய்யறோம். அதான் எல்லாருக்கும்
0: எல்லாருக்குமா
2: சரியான
0: முற்கூட்டியே பேரும் எடுத்து வச்சிட்டீங்க.
2: தேன்மலை
0: நீங்க சரவையில தேன்மலைன்னு போய் சொல்லி விட்டுறாங்க. அதுக்கு நீங்க பொய்யன்னு சொல்றீங்க வானொலியில.
2: தேன்மலை
0: நெஞ்சம் மறப்பதில்லை. இன்றைய மற்றது இன்றைய நேர் நேற்று இன்றைய நேர் போட்டாச்சு உங்களோட 60வது கல்யாணத்துக்கு.
2: என்ன
0: வருது உங்க
2: இங்கிலீஷ்
0: அவர் ராஜலிங்கம் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார் பிரான்சில் இருந்து. அவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும்.

0: வேலை செய்யல. சிக், என்ன செய்யறது?
1: அப்பா, இந்த தப்புல படம் ஒன்றும் வரதில்ல அப்பா. இந்த ஹெட்போன் உடைஞ்சு போச்சு.
2: சரி சரி, எந்த காரம் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய்தான். ஜோயின்ற போன் நம்பரை சொல்லுங்கப்பா.
3: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0782 81 88 14. மறந்து விடாதீர்கள், ஜோய் 0782 81 88 14.
4: நேரம் சரியாக 5:47 ஐக்கியராட்சியத்தில் 4:47 இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் தேவி அன்றனை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் தேவி அன்றன், நலமா இருக்கிறீங்களா? உங்களுடைய உங்களோட தொலைபேசி ஏதோ அழைப்பு கொடுக்குது.
5: உலகம் முழுக்க மயங்கி இருக்கிறது.
4: உலக வாழ் மக்களின் முன் பலரை இன மத பேதமின்றி மயக்க நிலைக்கு செல்ல வைக்கக்கூடியதை விடையாக பெறலாம். இரண்டாவது கேள்விக்கு
5: அதான் அந்த இரண்டாவது கேள்வி. இணையத்துக்கும் உடைய உண்டா சமூக ஊடகங்கள்லாம் இப்ப மனுஷரை மயக்கல்லையில வச்சிருக்கு.
4: ஊடகங்களா?
5: சமூக ஊடகங்கள்,
4: சோசியல் மீடியான்னு வழியான பேர் வச்சிருக்கிறோம்.
5: மயக்க நிலைமை இப்ப குடிச்செல்லாம் அதை எல்லாரும் இப்ப குடிக்கிற இல்ல சொல்லி எனக்கு அந்த
4: உடன்பாடு எங்களுக்கு எனக்கும் அந்த உடன்பாடு இல்ல.
5: அந்த பதில திருப்தி இல்ல. ஆனா இப்ப மயக்க நிலைக்கு எல்லாரும் சொல்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்.
4: எல்லாருக்கும் மயக்க நிலையில வச்சிருக்கோம்
5: முகப்புத்தகம்
4: என்று சொல்லுவார்கள். வாட்ஸ்அப், வைபர், இதுக்கு என்ன தெரியாது?
5: அதுக்கு வைபர் தெரியும், மறந்து போனேன். வைபர் வாட்ஸ்அப் ஏதோ அதுகளுக்குள்ளே ஒன்றுதான் வரும்ன்றது அதுகளுக்குள்ளதான் ஒன்றும் பதிலா வரும்ன்றது என்னுடைய கருத்து.
4: உங்களுடைய கருத்து?
5: நான் வேறு ஒன்றுக்குள்ளேயும் போக மாட்டேன். இந்த இதுக்குள்ளதான் ஏதோ ஒன்றுதான்.
4: ஊடகங்களுக்கு தான் இருக்கிறீங்க? ஊடகங்களுக்கு
5: ஊடகம் என்று சொல்லே.
4: முன்னெழுத்து என்ன? முன்னெழுத்து முன்னுக்கு என்ன எடுத்தீங்க?
5: அந்த சமூக ஊடகம் என்று பாக்க சானாவில் ஒரு சொல்லும் வர இல்லை.
4: வர இல்ல.
5: அப்படி அப்படி இல்லையண்டா இசை எடுத்தாலும் இணையம் என்றா இணையம் என்றேக்குள்ள தனியா இதுகள் என்று இல்லையே. இணையம்
4: அவர்தான் இணையம். நிறைய
5: இணையமும் சில வேளையில இசையும் இணையமும் வரலாம் வருமோ. ஏன்னா இணையமும் தனியா அதுக்கண்டு இல்ல தானே. அது தனியா இணையம் எல்லாரையும் மயக்கிறேன்னு இல்ல. சில வேளையில இருக்கலாம் ஏதோ அந்த இதுக்குள்ளதான். நான் இப்போதைக்கு இசையும் இணையம் இணையம்
4: சொல்றீங்க. நன்றி சகோதரி,
5: சேர்ந்து பார்ப்போம்.
4: ஓகேம்மா, நன்றி. அவர் சகோதரி மீரி அன்டன் அவர்கள், தேவி அன்டன் அவருடைய தமிழ் பேர். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரா. வணக்கம்.
6: வணக்கம் அண்ணா.
4: வணக்கம். மீனா தான் சரியான முடிவோட வர போறீங்க. இவ்வளவு லேட்டா வரீங்க.
6: உங்களுக்கு
4: சுர்லங்கால இருந்து டெலிவ் வந்துருது.
6: அது நான் என்ன செய்யறது அப்ப எடுத்துட்டா கொஞ்சம் காய்ச்சிட்டு நான் இடையில முத கேள்வி கேட்டுட்டேன். அந்த கொஞ்சம் பேர் மரமணியும் கேட்டுக்கொண்டு நான்
4: அதான் சொல்றேன்.
6: பயப்படணும்
4: நன்றி வாழ்த்துக்கள். அவர் சகோதரி மீனா மகேஸ்வரன் அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானில் வந்திருக்கும். அடுத்த அன்புரோ வணக்கம்.
7: வணக்கம் அண்ணா.
4: வணக்கம் மதனி. இவ்வளவு நேரம் பிள்ளையை அடைச்சு
7: வச்சுட்டேன்.
4: தெய்வம் நீங்களும் அதுல இருந்து நீங்க மதனி மூச்சு விட கஷ்டமா இருக்கு இல்லையா?
7: என்னது கஷ்டம்? மற்றதுலதான் கதை கேட்க கஷ்டமா இருக்கு. ரெண்டா சுவம் ஆனா நீங்க தூக்குறீங்க.
4: நான் தூக்கினான் பிள்ளை உங்களை தூக்கிடுமே என்னால மூடித்தான் போச்சு. நலமா இருக்கீங்களா மதனி?
7: நலமாவே இருக்கிறோம். நீங்க
4: படிவா மோகன் எப்படி இருக்கிறார்? சுகமா இருக்கிற சுகமா இருக்க சொல்லுங்க. சொல்லுங்க மதனி. நீங்க என்ன சொல்றது? உசுப்பேத்தி விடுறது. அது பாவங்கள் சகோதரம், இப்படி செய்யாதீங்க. தயவு செய்து நீங்களும் செய்யாதீங்க. நீங்களும் பேர்த்தே கொண்டு வந்தாலும் நீங்களும் அப்படி செய்யக்கூடாது.
7: உங்களுக்கு
4: கணேஷ் வரும், சோபிதா வரும், பிறகு ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா ரெண்டு பேரும் இருப்போம். பிறகு இரவு வேறு வேறு வேறு எங்கட ரகு. அப்ப இதுகளுக்கு வந்து சாப்பாடும் இங்கி கிடக்கும் புள்ள. அது ஒருவரும் சாப்பிட மாட்டார்கள். ஃப்ரிட்ஜுக்கு எடுத்து வைப்பார்கள். பிறகு ஃப்ரிட்ஜுக்கு எடுத்து வச்சு போட்டு பிறகு வீடு சொன்னா நான் சொன்னா தான் போய் பார்ப்பார்கள். அவர்கள் எல்லாரும் வந்து வீட்டில் சாப்பிட்றபடியே எல்லாம் தைரியமாக வந்திருப்பார்கள். அவர் தேத்தண்ணியிட நல்லா குடிப்பார்கள். தேநீர்ண்டா அது தேநீர் நல்லா எல்லாருக்கும் பிடிக்கும். அம்மா சின்னல இருந்து பெருக்கி பெருக்கி
7: கிடந்து
4: நித்திர அடிப்பார். என்ன
7: சீரக தண்ணி குடிக்கிறேன்னா சீரக தண்ணி மாதிரி ஒரு என்ன சொல்ற ஒரு சின்ன சின்ன இதா இருக்கும். அதற்கு தண்ணிய ஊத்தி போட்டு கிளக்கி போட்டு குடுக்கறது.
4: அப்ப என்ன விட கண்டுபிடிச்சீங்க?
7: நானும் வந்து இசை எடுத்து வச்சுக்கொண்டு பின்னாடி ஒன்றும் இல்லி ஒன்று போட்டு அதை விட்டுட்டு இருந்தேன்னா இப்ப அவ வந்து என்ன போட்டு
4: இசையில இருந்து இணையம் இணையம்
7: இணையம் ஒன்று சொல்லிட்டு போறா. நான் கேக்குறேன், இந்த குழந்தை சரியோ?
4: குழந்தை சரியோ ஒன்று கேக்குறீங்களோ? பாரதி அக்கா வந்தா தான் சொல்லுவேன்.
7: பாரதி வந்தா தான் சொல்லுவேன்.
4: நன்றி வாழ்த்துக்கள்.
7: பொறுங்க, நான் என்ன சொல்றேன்னு நீங்க கேட்கல. நன்றி வாழ்த்துக்கள் சொல்றீங்க.
4: குழந்தை சரியோ ஒன்று கேட்டா அது நான் எனக்கு விஷயம் விளங்கும் தானே.
7: அவர்
4: சௌதரி மதனி மோகன். மதனி மோகனை தொடர்ந்து பைபர் ஊடாக வந்திருக்கும் அன்புரோ வணக்கம்.
8: வணக்கம் அண்ணா.
4: சுதாகர் வணக்கம். நலமா இருக்கீங்களா சுதாகர்? நாங்கள் நல்ல சௌக்கியமா இருக்கிறோம். நன்றி.
8: அடுக்கா வந்து ராஜானா ஹாய் சொல்லுவோம். கிடைக்கவும் கிடைக்குது இல்ல, எடுக்கவும் கிடைக்குது இல்ல.
4: அதுதான் உங்களுக்கு வாட்ஸ்அப் எல்லாம் போட்டு ஒரு சிம்பிள் ஒன் செகண்ட்ல வந்து கதைச்சிட்டு போகலாம்.
8: எல்லாம் செய்து வச்சிருக்கீங்க. ஆனா அது உண்மையிலேயே என்ன வாட்ஸ்அப் நம்பர் நான் இன்னும் பதிவு செய்யவில்லை இந்த போன்ல. எனக்கு வாட்ஸ்அப் நம்பரும் தெரியாது. வாய்ப்பரும் இந்த 40 முடிகிற நம்பர் தான் கிடக்கும். எவ்வளவு நேரம் 40 அடிச்சேன் அது வேற செய்யலை. அக்கா நின்று இருக்கா அவனி அக்கா
4: உங்களுக்கு சொன்னா நீங்க பதிவீங்களா சௌரம்? பதிவீங்களா? பேனை வச்சிருக்கீங்களா கையில?
8: ஓ பேனை வச்சிருக்கிறோம் பிரச்சனை இல்லை. வாரம் பதிவிலாம் சொன்னீங்க சொன்னா
4: ஒரு
8: பிரச்சனையும் இல்ல.
4: அந்த மாதிரி
8: அப்படி கூடுது, சந்தோஷமா இருக்குது. பார்த்து நாங்களும் சேர்ந்து அட்டாசம் பண்ணி கொண்டிருக்கிறோம்.
4: நன்றி சுதாகரன் நினைந்து கொண்டு சிறப்பித்த
8: உங்களுக்கு. எனக்கு எனக்கு என்ன சொன்னா இந்த கேள்வியில முன் கேள்வி இருக்க சொன்னாங்க.
4: முன் கேள்வி உடனே கம்ப்யூட்டர் வருது. உலக நாடுகள் முழுவதும் அமைதி நிலவினாலும் கடும் யுத்தம் நடந்தாலும் ஒலிக்கும் சத்தமாக ஒலித்து வருபவற்றில் ஒன்றினை நீங்கள் விடையாக பெறலாம். உலக நாடுகள் முழுவதும் அமைதி நிலவினாலும் கடும் யுத்தம் நடந்தாலும் ஒலிக்கும் சத்தமாக ஒலித்து வருபவற்றில் ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும்.
8: இல்ல எனக்கு அந்த மலை என்று ஒரு சொல்லு வந்தது என்னன்னா பின்னால மதுபானத்தை எடுக்கிறதுக்காண்டிக்கு முன்னுக்கு மலையை எடுத்து
4: வச்சிருந்தேன்
8: போட்டு நான் அது வராது. மலைச்சட்டம் கேக்குறேன் நான். இப்ப மலையால வெள்ளத்து வெள்ளம் வந்தோன்றதுதான் அது வராது. நான் பின்னுக்கு அந்த மதுபானத்தை போடணும்ன்றதுக்காண்டி முன்னுக்கு மலைச்சத்தம் அது குழந்தை உரளத்துக்கு பொருந்தது. இசையும் தேவியேந்திரன் அக்கா சொன்னதும் பொருந்தது. சரி நான் அதை எடுத்து வச்சதே பதிஞ்சு விடணும்.
4: நாளைக்கு கொண்டு வாங்க அப்படியே ஜோச்.
8: நாளைக்கு கொஞ்சம் பஸ்ஸுக்கு சத்தம் இல்லையென்றா கேட்டுட்டு வரேன்.
4: நன்றி சௌரம்.
8: நன்றி நன்றி.
4: அவர் சுதாகரன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். சுதாகரனை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு ரூபா. வணக்கம்.
9: வணக்கம் ஜெயந்திமாலா சதாசிவம்.
4: வணக்கம் ஜெயந்திமாலா, நலமா இருக்கீங்களா?
9: ரொம்ப நலமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்ல சூப்பரா. எப்படி இருக்கு பகால்?
9: நன்றி
4: வாழ்த்துக்கள். சகோதரி ஜெயந்திமாலா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். மிதவாதம் என்ற விடையை கூறியிருந்தார். பின்னுக்கு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்களுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய பொழுது மாத்திரமல்ல அனைத்து பொழுதும் உங்களுக்கு உற்சாகமான பொழுதாக மலர வேண்டுமென்று இருவினையும் பிரார்த்தித்து உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது. ஜேர்மனிய நேரம் தொடரும் நிகழ்ச்சியோடு இந்திரன் உங்களை சந்திப்பார்.
10: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சே. செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொரிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணமாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மாணிகரா, பிரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃபோர்ஸ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், சைபர் 1 60 20 21 47, அல்லது கை தொலைபேசி இலக்கம் சைபர் 6 67 20 40 சைபர் சைபர்.
11: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
12: எத்தனை பேருக்கு?
11: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
12: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணும்னாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
11: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. யூ ஆர் வெரி நைஸ், தேங்க் யூ.
10: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி, சைபர் 1 55 93 16 78, மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

வாழ்வில் நடக்கின்ற விடயங்களை அறிந்ததை தெரிந்ததை கண்டதை அனுபவித்ததை நாடகமாக தருகின்ற மதிப்புக்குரியவர்களை அன்போடு வாங்க வாங்க வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். உங்களுடைய வளமையான தொலைபேசி இலக்கம் தெரிந்தானே?

சமுதாய விழிப்புக்காக எத்தனையோ கருத்துக்கள், எத்தனையோ நாடகங்கள், கவிதைகள் எல்லாம் இந்த மண்ணில் விதைக்கப்படுகிறது. நல்லவற்றை கேட்டால் நல்லபடி வாழலாம் இல்லையா?

0: கலை என்பதும் ஒருவித மருந்து. நல்ல பாடல்களை, நல்ல கவிதைகளை, நல்ல குரலை, நல்ல நடனத்தை, நாடகங்களை மனதார இதயத்தால் ரசிக்கின்ற பொழுது இந்த உள்ளமெல்லாம் பூரிப்படைந்து விடும். சிலருடைய திரைப்படங்கள், சிலருடைய நாடகங்கள், சிலருடைய கவிதைகள் கேட்கின்ற பொழுது எங்களை அறியாமல் கண்ணீர் விழும். ஒரு நாடகத்தை பார்த்து கொண்டு அதுதான் அந்த நாடகத்தினுடைய சிறப்பு. உங்களிடம் இருக்கின்ற உணர்வுகளை, உங்களிடம் இருக்கின்ற உணர்வுகளை தட்டி எழுப்புவதும், உங்களை ஒரு கலையோடு உங்களுடைய கவலைகளை தூர விலத்துவதும் தான் இந்த கலைஞர்களுடைய சிறப்பு. எனவே அன்புக்குரியவர்களே, பெற்றோராக இருப்பவர்கள், நீங்கள் திருமணம் செய்து பிள்ளைகுட்டி பெற்ற பிறகும் உங்களுடைய வயதானவர்கள் சில கருத்துக்கள் சொல்லுவார்கள். ஏனென்று கேட்டால், அப்பு பத்திரம் உன் மீது வைத்திருந்த அன்பு, மிகுந்த அன்பு என்ற பிள்ளை கெட்டுவிடக்கூடாது. எனவே அதை கேட்கிறவன் எப்போவுமே சிறப்பான பிள்ளையாக இருக்கும். எனவேதான் இன்றும் நாங்கள் எங்களுடைய தாய் தந்தையர் இறந்த பிற்பாடும் அவருடைய பெயரை களங்கமாக்கக்கூடாது என்பதில் நாங்கள் நிரந்தரமான ஒரு அன்பு பாதை போய்கொண்டிருக்கிறோம். இங்கே இந்த அன்பான பாதைகளில் நிறைய கல்லும் உள்ளிருக்கும். காரணம், கலை உலகில் அல்லது போனால் வியாபாரத்தில் நீண்ட தூரம் நடக்கின்ற பொழுது அவர்களால் முடியாதவர்கள் கீழிலிருந்து சீச்சி இந்த பழம் புளிக்கும் என்று ஏதோ ஒன்றை சொல்லி அல்லது போனால் அவர்களை பற்றி ஏதாவது சொல்ல நினைப்பார்கள். அது எல்லாம் நீங்கள் காதில் எடுக்கப்படாது. நல்லதை நினைத்தால் நல்லது தான் நடக்கும். சரி, நாடகத்துக்காக காத்திருப்பவர்களே அன்போடு வரவேற்கின்றேன். வணக்கம்.
1: வணக்கம் இந்திரன்.
0: யோகேஸ்வரி அம்மா, தாயார் சுகமா இருக்கிறீங்களோ? நலமாக சுகமா இருக்கிறோம் அம்மா. நல்லது, சொல்லுங்கோ, இன்றைக்கு என்ன நாடகத்தினுடைய தலைப்பு? ஊர்ல ஒரு வயதானவர்கள் கூப்பிட, இந்த தம்பி என்றதே, இப்ப நீங்க உங்களோட தம்பிய, உங்களோட மகன் சில விட தம்பி என்று கூப்பிடுகள் இல்ல, என்னென்று கூப்பிடுகள்?
1: வணக்கம் அம்மா சுகமா இருக்கிறீங்களோ?
0: புஷ்பவதி அம்மா, நல்லது. என்ன நிலமாக இருக்க வேண்டும்? 229வது நாடகம். மறக்கத்தகுமோ, நல்ல தலைப்பு. மறக்கத்தகுமோ, நல்ல சொல், தகுமோ. சரி, இருவருமே உங்களோட கலக்கு கலக்கி விடுங்க பாப்பம்.
1: கேக்குது. சரி, தொடங்குவோம். என்னம்மா இந்த பெரியம்மா இந்த பேருந்துக்கிறான் இல்லே, பெரிய மூத்த
2: பொடியன்,
1: தொட்டருக்கும் மூன்று வருஷமா படித்தவன், படிச்சு வந்துக்கிறான். இப்ப என்னடாண்டால் அவன் எனக்கு தரியா நான் படிக்க வேணா தன கஷ்டமா கிடக்கு. அவன் இனியை வட்டி பரிசோதிக்க சொல்றாங்களாம், உரங்க வட்டி பரிசோதிக்க சொல்றாங்களாம், தன கஷ்டமா கிடக்கு. பெரிய பெரிய பிரச்சனை பண்ணுவான் நான் வீட்டுல.
2: ஏன்னா கட்டிக்காரன் என்று இந்த மகனுக்கும் சொல்லி கொடுத்து அவன் ஓகே போய் கொண்டிருக்கிறான். இவர் மருத்துவத்துக்குன்னு சொல்லி வடி வேலாம்னு சொல்லித்தான் ஓமண்டு போனவர் தான் விரும்பி. ஏன் இந்த அப்படி அப்படி செய்தவர்?
1: அது தனக்கு அது எல்லாம் கஷ்டமே கிடக்குதான். முதல் வெட்டி எல்லாம் தனக்கு அது சரி வராது, நான் போக மாட்டேன்னு சொல்லி பெரிய அங்க பிரச்சனை நடக்குன்னு கவலைப்பட்ட ஒன்று சொன்னா எனக்கு.
2: அதுக்கு நான் என்னம்மா செய்யறது? இப்ப இந்த காலத்துல இப்ப பாருங்கோ, எங்கட தியாகி திலீபன் மருத்துவத்துக்கு போய் படித்து கொண்டிருந்த பிள்ளை நாட்டுக்கு கண்டு, மண்ணுக்கு கண்டு, மக்களுக்கு கண்டு, எங்களுக்கு கண்டு ஒரு தனி ஒரு இது கிடைக்க வேணும்னு சொல்லி, தனித்து வாழ வேணும் மக்கள்னு சொல்லி எவ்வளோத்த விட்டுட்டு வந்தார் அந்த பிள்ளை. இப்படி இதுக்காக, மண்ணுக்காக வந்து இருந்து வீட்டுல குந்தி கொண்டிருக்க போது என்னம்மா?
1: அது அதான மூன்று வருஷம் 40 பேர் கொண்டு படிக்கிறேன்டா. அப்படி போகும்போது பேரலத்தையும் திலீபன் எல்லாம் என்ன மாதிரி இவ்வளவு படித்தாலும் அந்த மண்ணுக்காக, மண்ணுக்காக தண்ட தாரத்தின் விளக்குகள் இல்லாட்டியும் அது வளர்த்தவர் அம்மா தானே. அதையும் இல்லாம விட தெரிஞ்சு கொண்டு மண்ணுக்காக வந்து அந்த நல்லூர் திளையில 12 நாள் அண்ணன் தண்ணியே இல்லையா அண்ணன் கதையை கிடைப்பான், தண்ணியே குடிக்காமல் 12 நாள் இரவு 10 மணி அப்பொழுதான் வந்திருக்கும் அப்படி கவலையாய் மாதிரி அந்த உயிர் போனது யாருக்காக, எங்களுக்காக, தமிழுக்காக. அப்படியான ஒரு பிள்ளையை தானே நாங்கள் இப்ப இழந்து கொண்டிருக்கிறது நினைச்சு கொண்டிருக்கிறோம். இப்ப இந்த நாள் அன்னைக்கு சனிக்கிழமை எட்டு ராத்திரி நினைவு ஒரு கிழமையா இப்ப 12 நாளா நினைத்து கொண்டு அதை இருக்கிறோம். அந்த பிள்ளைய என்ன
2: பாருங்க, 39 ஆண்டு ஆகியும் அந்த பிள்ளைய மறக்கையில இல்ல பாருங்க. அந்த பிள்ளை கடைசி நேரம் தன் உடலையே தானம் செய்து கொடுத்துட்டு போயிட்டார். தண்ட இதுக்கு மருத்துவ இதுக்கு படிக்க சொல்லி
1: அப்படி ஒரு ஒரு இதா இருக்குது. உயிர் போனாலும் அந்த எலும்பு அந்த உருவம் இருக்குதே என்று ஒரு ஒரு ஒரு இருக்கிற நம்பிக்கை, திளிவந்துக்கிறான் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு. அது வந்து ஒரு ஒரு புண்ணியம் கிடைச்சிருக்கு ஒரு பலன். என்ன
2: அதை விட என்ன நினைச்சீங்க, அந்த பிள்ளை மற்ற நாள் பல்லு உலக பிரஷா கொண்டு போவோம், அந்த பல்ல உலக்கினா தண்ணிய வாயில விட்டு கொப்பிடிக்க வேணும்னு பல்லு உலக்காமலும் இல்லையே படுத்திருந்த வேறாமா. அது தெரிஞ்சது உங்களுக்கு. நான் அண்ட இ வாசி எங்க உடத்துல சொல்றதை கேட்கத்தான் என்ன இப்போ தண்ணி வாயில படக்கூடாது. யாரும் தனக்கு ஒரு தண்ணியோ ஒரு முயற்சிச்சு மயக்கமா இருக்கேக்க செய்ய எப்படி அந்த பிள்ளை இவ்வளவு சட்டம் போட்டுட்டு மக்கள் ஒழிச்சுதான் வர வேணுங்க, கொழியில வர வேணுமெண்டு இவ்வளவு அந்த இயலாத நேரத்திலும் அந்த தாங்க நீங்க நீங்க தானே போய் பார்த்த, நீங்க சொல்லுங்க மிச்சத்தை.
1: ஓ நாங்கள் நாலஞ்சு நாள் நான் போனான் போயிருந்தா முதல் நாள் சார் கதை, ரெண்டாம் நாள் கதை, மூணாம் படிப்படியா குரல் சத்தம் குறைஞ்சு கொண்டே வந்து கடைசியா 10-11 நாளையால கதையை கதைக்க முடியா போட்டுது. என்றாலும் இருக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்து தானே கடைசியா இல்லாம போறது. எவ்வளவு சரி அந்த அவர் இறந்தா பிறகும் கூடி நல்லூர் சுடலை பார்க்கல, அதுதான் புடி இந்த ரோட்டு வரிசையா ரெண்டு பக்கமும் வரிசையா நிக்க ஊர்வல தான வர கண்ணுல இப்பவும் நிக்குது கண்ணுல இப்ப நினைக்காத உருவம் எல்லாம் தெரியுது. இப்ப நேற்று நடந்த போல இருக்குதே புஷ்பா.
2: அதுக்கிடையில பாருங்க 39 வருஷம் ஆயிட்டு தானே இருந்தாலும் பாருங்க நீங்களே இந்த வயசு வந்த உங்களுக்கே இந்த அளவு உணர்ச்சியாக இதாக அந்தரப்பட்டு கதைக்கிறதுக்கு எங்களுக்கே கண்ணீர் வருது. நேற்று நடந்த போல அப்ப அந்த பிள்ளைக்கு சொல்லி நான் மகனிட்ட சொல்லி பாக்குறேன்னம்மா, நீ இப்படி படிச்சு நல்லாவா அப்படி எல்லாம் பஞ்சுப்படக்கூடாது, இப்படித்தானே எல்லாம் படிக்கவும் மட்டும் போ, நீ 3 வருஷத்தை படிச்சுட்டு வீணாக்காது என்று சொல்லி தம்பி இவனை கொண்டு சொல்லி வச்சு பாப்பா.
1: ஓ அப்ப ஏன்னா அந்த பிள்ளைங்க படிப்பு வீணா போகுது, 3 வருஷம் வீணா போகுது. இனி ஒரு சேவையா ஒரு சேவை செய்யற ஒரு வேலை தானே அப்படி என்ன எல்லாரும் இப்படி செய்தா இப்போ சேவை செய்ய ஒரு ஆள் வேணுமே ஆக்கள் என்ன நாலஞ்சு பேரா சேர்ந்து எல்லாம் சொல்லித்தான் அந்த பிள்ளைக்கு உஷார ஏற்றி அவரை தொடர்ந்து படிச்சு அவர் ஒரு நல்ல முடிவுக்கு வர வேணும். நீங்க தான் இவருக்கு ஒழுங்கு பண்ணி விடு.
2: அவர் தான் சொன்னவரான் தான் இங்க படிச்சு எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் காலம் போய் எங்களோட தண்டை நாட்டுல மண்ணுக்கு மக்களுக்காக மருந்து மருத்துவம் செய்யணும், அவளை பார்க்கணும், வைத்தியம் கொடுப்பு செய்து கொடுக்கணும் சொல்லி கொண்டிருந்தவர் ஏதோ ஒரு பஞ்சியோ இல்லாட்டி மேனச்சோரோ தெரியலா நம்ம பிள்ளைய கொஞ்சம் கதப்பி பஞ்சு யோசிக்காதேங்கோ மேலம்மா பெரியம்மாக்கு சொல்லி விடுங்க யோசிக்காத கதைப்பான்னு.
1: ஓ நான் நாளைக்கு பார்க்கணும் பூ வந்தானே போய் கண்டு சொல்லி வந்தேன், நீ கவலைப்படாதேங்கோ எல்லாரும் புத்தி சொல்லி அவர் தொடர்ந்து படிப்பாருன்னு சொல்றேன்.
2: அதை விட அவன் சனிக்கிழமை எங்களுக்கு நடக்கிற இடங்கள்ல பாத்திவனுக்கு பிரார்த்தனை கும்பிடுற இடங்கள் இது இடம் வந்தா நாங்கள் போய் மலரஞ்சலி செய்து அதுகளை செய்வோம். என்ன பிரான்ஸ்லேயும் புத்தகம் எல்லாம் முடிக்கிட்ட வியாமன் சொல்லி கேட்டு கொண்டிருந்தேன். என்ன இதுகளில் செய்திகளில் நாங்களும் இப்படி இடம் வீட்டு கிட்டவா இருக்கிற இடத்துக்கு நாங்களும் போய் இருக்கோம் மலரஞ்சலி செய்துட்டு வருவோம். அம்மா உங்களுக்கு
1: நாங்கள் ஒரு வருஷம் விடுவோம் விழுந்து தவிச்சோட்டாலும் நான் வந்துடுவேன் உன்னோட கூட என்ன குடியுன்னு போயிடு.
2: சரி சரி சரி உங்களுக்கு தெரியுதா கூட்டிட்டு.
1: வணக்கம்
2: நன்றி.
0: காலத்தின் தேவை அறிந்து செய்கின்ற கடமைகள் ஒரு பதிவாகும். அந்த வகையிலே உங்களுடைய நாடகத்துக்கும் உங்களுடைய நன்றி அம்மா.
1: நன்றி
0: கொண்டு வந்தீங்க. நன்றி அம்மா நன்றி. வணக்கம்.
2: ஓ
0: காலத்தின் தேவை அறிந்து அவற்றை இதுக்குள் பதிவு செய்தது உண்மையிலே வரவேற்கக்கூடிய விஷயம். அந்த விடயத்தை மிக சிறப்பாக தந்தீர்கள். நன்றி அம்மா.
2: மிக்க நன்றி இந்திரன். எங்களை உற்சாகம் மூட்டி தட்டி தர்றது நீங்க தான். அப்படி ஒரு இடத்தை தந்து
0: நான் தட்டினா நீங்க விழுந்து போகிறேன். சரி சரி அம்மா அவர்கள்.

0: சொல்லாச்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 ரூ கை பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0142417767 அல்லது 0662621 15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
1: அந்த நாடகத்தை எங்கள் அன்புக்குரிய புஷ்பவதி அம்மா, யுவேஸ்வரி அம்மா இருவரும் இணைந்து காலத்தின் தேவையாக தந்திருந்தார்கள். அவர்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நேரம் சரியாக 6:20. இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் டிஆர்டி தமிழொலியில். இப்பொழுது முதல் நீங்கள் பாடல் கேட்கும் நேரம். பாடல் கேட்கும் நேரத்துக்காக இரண்டு தொலைபேசி இலக்கம் இருக்கின்றது. 0142483540. இன்னொரு தொலைபேசி இலக்கம் 0033951 48 47 71. பைபர் இலக்கம் இருக்கின்றது. வாட்ஸ்அப் நப்பும் வேலை செய்யாது. எல்லாத்தையும் நாங்கள் தந்து விட்டோம்னு கேட்டால் எல்லாத்திலும் வந்து நின்று கன நேரம் இன்னைக்கு நீங்கள் எங்களை திட்டிக் கொண்டிருப்பீங்க. சரி, அந்த வகையில் வந்திருக்கும் முதலாவது நேயர் பாட்டு கேட்க. வணக்கம்.
2: வணக்கம்.
1: ஆ, குணநாயம்மா, சுகமா இருக்கிறீங்களே?
2: நல்ல சுகமா இருக்கிறேன்.
1: சந்தோஷம். நிலமா இருக்கிறேன், நிலமா இருக்கிறேன். அம்மா அம்மா சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் அம்மா?
2: எனக்கு வந்து நில ஓடுவான் முகில் விளையாடுதே அந்த பாட்டு.
1: ஏன் அப்படி?
2: இயக்க பாட்டா? இந்த தெளிவான பாட்டா?
1: வெள்ளிக்கிழமை விடுதலை பாடல் எடுக்கலாம், பாப்போம். சரி, போகட்டும். என்ன பாட்டம்மா? மில போடுவான் முகில் விளையாடுது. இப்ப ஏஆர் ரஹ்மான் இதுல வந்த பாட்டு. நாங்கள் வளர இளங்களுக்கு பிரதான் விருப்பம் என்ன? கேப்பம் பாட்டு என்னம்மா? சோமாயிருங்கோ, சோமாயிருங்கோ. குணநாயி அம்மா அவர்கள்

அருமையான அந்த பாடலை எங்கள் அன்புக்குரிய குணநாயகி அம்மா கேட்டிருந்தார். சூப்பர் பாடல். எம்ஜிஆர் அவர்களுடைய நடிப்பும் இருந்தது. சரி, அடுத்து நீண்ட நேரமாக முதல்லே வந்தவர், வணக்கம். சரி, அவர் ஓடிவிட்டார். வைபர் ஊடாக வந்திருக்கிறார் ராணி அம்மா. வணக்கம். சுகமாக இருக்கிறீங்களோ? சந்தோஷம். நானும் நலமாக இருக்கிறேன் அம்மா. என்ன பாட்டு? நானும் நலமாக இருக்கிறேன் அம்மா. என்ன பாட்டு? சொல்லுங்கோ. ஆனால் அதை சரி, சரி, அவ்வளவுதானே. சரி, ராணி கதைப்பது கேட்கவில்லையாண்டு சொல்லினா என்ன நடந்தது தெரியல. என்ன கேட்க இல்லைன்னு சொல்றார்கள் தெரியல. ஓமாம், இங்க தெரியாதான் இருக்குது, கேட்க

0: என்னும் சரி பரவாயில்லை, என்ன நடந்து வரியா பாப்ப அதில் ஓடியாங்க ஒரு பாட்டை சொல்லி போட்டு போங்க ஆடுற பாட்டை சொல்லி போட்டு போச்சுல ஓடி விட்டா சரி. அடுத்து வந்திருப்பார், வணக்கம் வணக்கம். நான் நல்லா கொஞ்சம் உஷாரா கதை உங்க டெலிஃபோனை வைங்க காதுக்கு. அப்போ இப்ப சத்தம் வருது ஐயா வந்ததோ
1: என்ன
0: பாட்டு பண்ணுமையா?
1: எனக்கு புரட்சி பாடுற காங்களே காங்களே காட்டுக்கு போறீங்களா?
0: தயார் பாடல் இல்லையா ஐயா? அப்பன் இப்ப கேட்டுறது சினிமா பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கணும்.
1: பறக்குது பார் கொடி
0: அப்பன், சினிமா பாட்டுன்னு பறக்குது பேர் கொடுங்க.
1: கொடி
0: பறக்குது பாடல் இருக்கு, பழைய
1: பாடல் கேட்டேன்.
0: கொடி பறக்குது பேரோ
1: கொடி பறக்க அந்த பாடல் இருக்கிறது.
0: பாப்பா பாருங்க கொடி பறக்குது பாப்பா
1: பறக்குது
0: பேர் கொடி
1: அப்படி
0: பாட்டு அடிச்சு பாக்கணுமே
1: சொல்றேன்.
0: பாட்டை கேட்டுக்கொண்டு வாங்க திருப்பி. ஐயோ கடவுளே, பறக்குது பேர் கொடி கொடி பறக்கு திரைப்படத்திலே ஒரு பாட்டை போட்டு விடுவோம். இல்லை அந்த பாட்டு இல்லை. சரி அவருக்கு விரட்டும், என்ன பாட்டுண்டு? வணக்கம் ராணியம்மா.
2: வணக்கம்.
0: கேக்குதுன்னு தான் மற்றாக சொல்லிச்சுன்னா சொல்லுங்க. நீங்க என்ன பாட்டு போடணும்னு சொல்லுங்கம்மா.
2: என்ன
0: அது கேட்டுட்டேன், நீங்க பாட்டு சொல்லுங்க. வயலாம் கேட்டு

0: நாடு வேண்டும் அந்த பாடலை கேட்குறோம்.
1: மாறும் மாறும். வாழ்ந்து பார்க்க வேண்டும்.
0: ரோசாந்தி என்ற படத்தில்
1: அறிந்தேன். வருகிறேன் வருகிறேன். வாழ்ந்து பார்க்க வேண்டும். வாழ்ந்து பார்க்கணும். வாழ்ந்து வாழ்ந்து பார்க்கணும். ஆமாம் ஆமாம். நீங்கள் மேடையில் பாடுற நீங்களா? ஆ, பரிசுகள் பெற்று நீங்களோ? எவ்வளோ கட்டித்தனம் அதெல்லாம் தான். நம்ம சரி
0: பாட்டு
1: என்னம்மா? நன்றி அம்மா, நன்றி அம்மா.

0: ராணி அவர்கள் கேட்ட பாடல் உண்மையில் நல்ல ஒரு கருத்தாளம் மிக்க பாடல். பழைய பாடல்களிலே உயிர் இருக்கும் தானே. அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, வைபர் இலக்கம் இருக்கிறது, மற்றும்படி சாதாரண தொலைபேசி தான். வாட்ஸ்அப்பில் யாரும் வராதீர்கள், எடுக்க மாட்டேன். ஏனென்றால் எல்லாம் எடுத்து விட்டோம்னு கேட்டால் நீங்கள் கன நேரம் காத்திருப்பீங்கள். அந்த சிக்கல் உங்களுக்கும் இல்லை, எனக்கும் இல்லை. அடுத்து வந்திருப்பவர் வணக்கம்.
1: நீங்க மாலை வணக்கம். இந்திரன் கொண்டிருந்த திலீபி, நாங்கள் நலம், நீங்கள் நலமாக இருக்க எல்லாம் வேண்டிக் கொண்டோம்.
0: வணக்கம், வாழ்த்துக்கள். நலமா இருக்கிறீங்களா? சுகம்,
1: நலமா இருக்கிறோம். மரபுரவி படத்தில இருந்து கண்ணதாசனின் கற்பனை வேலைக்கு டி ஆர் பாப்பா இசையமைக்க, எம் ஆர் விஜயா பாடின ஏடி பூங்கொடி ஏன் இந்த பார்வை என்ற பாடல். ஏடி பூங்கொடி ஏன் இந்த பார்வை அந்த பாடல். இல்ல, இந்த பாட்டு உங்கள்கிட்ட இருந்தே தான் கேக்குறேன். வேற யாரோ கேட்டவன் இந்த ரேடியோ நான் கேட்டிருக்கிறேன். அதான் கேள்வி கேட்டிருக்கோம் போட.
0: நீங்க கேட்டுறீங்க
1: இல்ல? நான் கேட்கல.
0: சரி, இது வருகிறது பாட்டா. நன்றி ஐயா.
1: ஓகே, நன்றி நன்றி.

0: அருமையான ஒரு பாடல். இந்த பாடலிலே சின்ன வயதிலே அதாவது மஞ்சுளா அவர்களுடைய உருவம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. நன்றி விபி. அடுத்து பைபர் ஊடாக நின்ற நேரமாக இருப்பார். வணக்கம்.
1: வணக்கம் இந்திரன். புங்கராஜா.
0: புங்கையூர் ராஜா. நலமா இருக்கிறார் ராஜா?
1: நலமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
0: நாங்கள் நலமோடு இருக்கிறோம். சொல்லுங்க அப்போ, என்ன பாட்டு போகணும் ஐயா?
1: நான் வந்து பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திலே இருந்து தோகை இளமையில் ஆடி வருது வானில் மழை வருமோ, அந்த பாடலுக்கு விரும்புகிறேன் இந்திரன்.
0: அடிக்கடி நீங்கள் பாடுற பாட்டு தான், எல்லாம்
1: பாடுற பாட்டு தான்.
0: சரி, வருகிறது ஐயா பாடல. நன்றி சவரம்.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி.
0: புங்கையூர்.

0: அந்த பாடலை புங்கையூர் ராஜா அவர்கள் கேட்டிருந்தார். நன்றி நன்றி. அடுத்து யார் வந்திருக்கிறது? வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம்.
1: ராஜலிங்கம்.
0: சுகமா இருக்கீங்களா? சந்தோஷம். சொல்லுங்க, என்ன பாட்டு பாடும் ஐயா?
1: இருக்காண்டு பாட்டு தேடினாலும் கிடைக்காத முக்கியமான பாடல் பி வி சிறீனிவாசன் பாட்டு பூசைக்கு வந்த மலரே வா. இந்த பாடலை கேட்போம்.
0: ஏன் கிடைக்காது?
1: ஒருக்காவது கேட்போம்.
0: இல்ல ஏன் கேடுனாலும் கிடைக்காது?
1: அவ்வளவு பொக்கிசமான பாடல்கள் தான் இருக்குது எல்லாம்
0: உங்களுக்கும்
1: சொல்றேன்.
0: நிச்சயமா
1: மகிழ்ச்சியா இருக்கும் அவருடைய பாடல்களுக்கு கைதாவில்.
0: சரி, இதோ வருகிறது பாடல் ராஜலிங்கண்ணா.
1: நன்றி நன்றி. வணக்கம்.
0: பூசைக்கு வந்த மலரேவா.

0: நேரம் 6:49 வந்திருக்கின்றார். அடுத்த பாடகி வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம்.
1: அடுத்த பாடகி வந்திருக்கிறார். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். பாட்டுக்காரா அம்மா, சுகமா இருக்கிறீங்களோ?
2: ஓ, சுகமா இருக்கிறோம். நீங்கள்?
0: வதனா அம்மா, நானும் நலமா இருக்கிறோம். சொல்லுங்க அம்மா, என்ன பாட்டு வேணும்?
2: சித்தி படத்துல,
0: சித்தி படத்துல மருமகள் கேக்குறா.
2: மாமியார்
0: என்ன பாட்டு?
2: என்ன பாட்டு? என்ன? காலமீதே காலமீதே கண்ணுரங்க மகளே, காலமீதை தவற விட்டார் தூக்கமில்லை மகளே. அந்த பாட்டை
0: கேக்குறேன்.
2: நானும் பாடி எடுத்த நான் தான். ராணி சம்பந்த சூப்பர் சிங்கர்ல எல்லாம் பாடுங்க தெரியாது.
0: பாடணுவாவா? சூப்பர் பாடு, நல்ல மெலோடி. அப்ப நீங்கள் எங்க பாடினீங்க? கோயில் பள்ளிக்கூடங்க இல்லையா? நன்றி.
3: ஏதாவது தாலாட்டு விளையாட்டு பாடினா கேட்டுக்கிட்டே அது பாட்டுக்கு பொண்ணா போற.

0: அருமையான ஒரு பாடல். எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய பேர பிள்ளைகள் நித்திரையாகும் பொழுது பார்க்க வேண்டும். ஏனென்று கேட்டால், இப்பொழுது அவர்கள் உறங்குகின்ற பொழுது எந்த விதமான சலனமும் இல்லாமல், எந்த விதமான கவலையும் இல்லாமல், அப்பா இருக்கிறார், அம்மா இருக்குது, பேரப்பிழா பேத்தி இருக்குது, பேரன் இருக்குன்ற அந்த சந்தோஷத்திலும் எந்த விதமான சலனம் இல்லாமல் அவர்கள் நித்திரை கொள்வதை ரசித்து பாருங்கள். ஒரு வயதுக்கு அப்புறம் எங்களுக்கு நித்திரையே வராது. பிள்ளைகள், பேர பிள்ளைகள் ஊரில் என்ன மாதிரி, இங்கே நாட்டு பிரச்சனை, இந்த கொடிய உலகத்தில் எப்படி வாழ்கிறது, கொஞ்சம் டெவலப் பண்ணி நல்லா வந்துட்டா நல்லா இருந்தால் பிடிக்காது, கெட்டு போனாலும் பிடிக்காது, எவ்வளவோ பிரச்சனைகள் மத்தியில் தான் நாம் நித்திரை கொள்கிறோம். ஆனால் இந்த குழந்தைகள் கண்ணதாசன் எழுதிய அந்த பாடல் அற்புதமான ஒரு பாடல். சரி, அடுத்து யார் வந்திருக்கிறது? வணக்கம். வணக்கம் பார்த்திபன். ஓகே, நலமையா என்ன பாட்டு வேணும்னு சொன்ன
1: நீங்கள்
0: என்ன படத்தில் அந்த பாட்டு? கொடி பறக்குதுன்றதுதான் வருது. பாருங்க பாருங்க பாருங்க, ஏன் இங்க இல்லாத தானே கொண்டு வியலா? உங்களுடைய சண்டை எங்களுக்கு
1: சண்டை வேணாம், இருக்க போன இருக்கத்தான் முடியாது.
0: பறக்குது பறக்குது கொடி பறக்குது. அப்படியா? அப்படி பாட்டு இல்லையா ஐயா?
1: அப்படி பாட்டு இல்லையா?
0: எங்க யார் சொன்னது? இப்படி எங்க இடந்து எடுத்தீங்க?
1: நான் எடுத்து கேட்டேன் அந்த பாடல். அப்படி இல்லையா? அப்ப நீங்க கொடி பறக்கோட பாட்டு வந்தது இல்ல சொன்னீங்க அப்பதான்.
0: சரி, வெறுகிறது இருப்பா அந்த கொடி பறக்குது
1: திரைப்படத்தில்.
0: நன்றி அப்பா, நன்றி. கொடி பறக்குது என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்.

0: நேரம் 7:04 நிமிடம். பார்த்திபன் அவர்கள் கேட்ட பாடல், அதிலே அப்படி ஒரு பாட்டு இல்லை, அதனாலுடைய கொடி பறக்கு என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடலை கொடுத்திருந்தேன், நான் சந்தோஷமாக வாங்கிட்டு போட்டார். இன்று 7:30 இடம்பெறப் போகின்ற நிகழ்வானது உங்கள் ரசனைக்கேற்ப. அன்று நாம் அனுபவித்தவைகளை இன்றைய தலைமுறையினர் அனுபவிக்கின்றார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அதைவிட கூடுதலும் அனுபவிக்கிறார்கள். மற்றது நாங்கள் வாழ்ந்த காலத்தில் அனுபவித்த வண்டில் மாடுகளை அனுபவித்தது இல்லை, பெட்டிகளங்களை அனுபவிச்சாண்டா அது இல்லை, அதுக்கு மேலாலே வருகிறார்கள். சரி, அந்த சந்தோஷம்ன்றது வேறு தான். உரியாட நீங்கள் காத்திருங்கள். இப்பொழுது பத்மராணி அம்மா வந்திருக்கிறார். வணக்கம். நான் நலமா இருக்கிறேன். நீங்கள் எப்படி? சுமோ
1: நாங்களும் அப்படியே இருக்கிறோம்.
0: சந்தோஷம். இடக்கிட வந்ததான் இந்த குரல்களை கேட்க, உங்களுடைய ஆரம்ப கால. சரி, என்ன பாட்டு வேணும் அம்மா?
1: ஜேஸ்தாஸ் பாடினது ஆத்துக்கு பக்கம் ஆத்துக்கு பக்கம் ஒரு பாட்டு.
0: ஆத்துக்கு பக்கம்,
1: ஆத்துக்கு பக்கம், ஆத்துக்கு பக்கம்,
0: ஆத்துக்கு பக்கம், ஆத்துக்கு பக்கம், ஆத்துக்கு பக்கம். எங்களோட முரளியாக்கள் நடித்த திரைப்படம்
1: என்ன?
0: ஆத்துக்கு பக்கம், ஆத்துக்கு பக்கம். கேட்போமா?
1: ஓகே,
0: நன்றி. நாளைக்கு தேவார்த்தக்கு பாடுங்க, வேலை இடத்துலேருந்து கேட்போம். நன்றி, நன்றி, நன்றி. பத்மராணி அம்மா அவர்கள் கேட்ட பாடல் ஆத்துக்கு பக்கம் ஆத்துக்கு பக்கம் என்ற பாடல்.

0: அம்மா என்ன மாதிரிடலாம்?
1: எங்க தட்டி விட்டே?
0: என்னால பார்க்க முடியலம்மா. உன் கையில தீயறி இருந்த என்னால தாங்க முடியலம்மா.
1: அட பைத்தியக்கார பையன், சாமிக்கு சூடம் கொடுத்தப்பா அது தீ இல்ல ஜோதி, சுடாதுப்பா.
0: நீ என்ன வேணா சொல்லுமா, சாமி அது இதுன்னு சொல்லிக்கிட்டேன், உன்னைய வர்த்திக்கிறது என்னால ஏத்துக்க முடியாது.
1: எதுக்கே இப்படி பயந்துகிட்டியே? ஒரு நாள் செத்துட்டா இந்த கட்ட கொழுந்து விட்டு எரிய போகுதே, அப்ப என்னப்பா செய்ய போறேன்?
0: அம்மா அப்படியெல்லாம் நடக்காது. அப்படி நடந்தா அதை பார்க்க சக்தி எனக்கு இருக்காது.

0: ஒவ்வொரு பாடல்களையும் கேட்கின்ற பொழுதுதான் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் பிறக்கிறது. குழந்தைகளே, இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருப்பவர்களே, வெறும் பாடலோடு மட்டும் கடந்து போகாமல் உங்களுடைய தெய்வமான தாயை மறந்துடாதீங்க. அந்த தாய் உங்களுக்காக பட்ட கடனை எந்த ஜென்மத்திலும் உங்களால் தீர்க்க முடியாது. நீங்கள் பெரிய கோடீஸ்வரராக இருந்தால் கூட, ஆனபடியால் இந்த உலகத்தில் தாய் தான் கடவுள். அதை மறந்துடாமல் பிள்ளைகள் இருந்து கொள்ளுங்க. சொல்ல வேண்டிய கடமைகள் சொல்லிட்டோம். புல்லாகி புழுவாகி பல்விருவமாகி பறவையாய் பாம்பாய் எத்தனையோ பிறப்புகள் இருக்கிறது. நாங்கள் விதைக்கின்ற இந்த நன்மைகள்லாம் அடுத்த பிறப்பில் என்னவாக பிறக்கப் போகிறோம் என்றது தெரியும். இந்த வெறும் உடலுக்குள் இருக்கின்ற உயிர் போய்விட்டால் இந்த உடல் மண்ணுக்கு அல்லது போனால் தீ நெருப்புக்கு, அவ்வளவுதான். அதுவரை நாங்கள் அடுத்த பிறப்பிலும் சரி, அம்மாவுக்கு துரோகம் செய்த பிள்ளைகளாக இருந்தால் அல்லது உங்கள் அனைவருக்குமே தெரியும், சில படங்களில் காட்டுவ காலால் உதைந்தால் இந்த கால் வலிகள் எப்படி போகுமெண்டு. தாயை கும்பிடுங்கோ, தாயை மதியுங்கோ பிள்ளைகள். சரி, அடுத்து வந்திருப்பவர், வணக்கம். வணக்கம். ஐயா வணக்கம். சந்திரசேரம் ஐயா, நலமோடு இருப்பீர்கள் என்று நம்புகிறோம்.
1: ஒற்று
0: குறை சொல்லுங்க.
1: நான் வந்து இந்த ராஜபாட் தாங்குத்திர படத்தில இருந்து இந்த பாட்டு என்னென்றால்
0: அம்மம்மா தம்பியோ, அல்ல
1: அம்மம்மா தம்பி என்று நம்பி உன்னவளத்தான் அந்த பாட்டை கேட்கலாம் யோசிக்க.
0: ஏன் யோசிக்கிறீங்களா? தம்பியை வளர்த்து காசு வந்த பிறகு தமியனை யாரென்று சரிய சொல்ல வேண்டாம் என்று அங்க போய் அந்த வீட்டிலேயே தகப்பன் பெரிய கோடீஸ்வரன் என்று சொல்லி தன் மாமன் வீட்டை நடிக்க சொல்ல அங்க போய் நடிக்கிறார். நடிச்சது என்றவுடனே ராஜபாட்டு தெரிஞ்ச உடனே செல்வார், நீ ஏன் பழைய இந்த நடிக்கிறதில் விட்டுட்டு நீ இருக்கலாம் தானே எங்கள்கிட்ட எவ்வளோ சொத்து இருக்குன்னு. ஐயா என்னதான் இருந்தாலும் ராஜா வேடம் போட்டு அந்த இடையில நடிக்கிற போல சந்தோஷம் வராதுன்ற ஒரு வசனம் சொல்லும். அந்த வசனம் வெறியக்கில் சத்தியமாக சொல்கிறேன். அந்த வசனம் கேட்டவுடனே எனக்கு பிக்கல் எடுத்து அழுவனே. தொலைக்காட்சிகள் இருக்குது, அந்த வானொலிகளை சுத்தி சுழண்டு பாருங்க. பாப்பம் நல்ல கலைஞர்கள் குறைவா தான் இருக்கு. வேணுண்டா அதுல ரெண்டு காரணம், ஒன்று அங்க இருக்கிறவை எடுக்கப்படாதன்ற ஒன்று இருக்கும், இன்னொன்று அங்க இருக்கிறவ நல்லவையே உள்ளுக்கு விட்டா அவையன்றே கெட்டு போடும். இப்படித்தான் இந்த உலகம். ஆனால் எங்களுடைய டிஆர்டி தமிழர் கடவுளர் சத்தியமாக சொல்றாங்க தலைவனுங்கிறோம். இது இங்கே நல்லவர்களுக்கு கொடுக்குற மரியாதை இருக்கு, திறமை. ஆனால் ஒன்று, எந்த வானொலியா தொலைக்காட்சியாக இருந்தாலும் நாம வந்தா வந்தல பார்த்துட்டு போயிடும், ஒன்றும் இல்லையோ. அதுக்கு மேல கதை கவலைக்கிட்டோம்னா கன பிரச்சனை வந்துடும். வந்தமா போனமா சந்தோஷமா சாப்பிட்டோமா போய் சில பேரை பாருங்க, வீட்டை போவீங்க மாற்றியம் வீட்டை வந்துட்டீங்கன்னா இந்த செட்டி எங்கே வேண்டுனீங்கள், இந்த செட்டி இதில் வச்சு நேரம் அங்கே வச்சிங்களா, அந்த வீட்டுக்கு ஒரு பார்வையாக இருக்கு. வந்தால் தின்னுட்டு போக வேண்டியான். சில பேர் கொண்டாட்டத்துக்கு போனால் பாரு, இப்போ கொண்டாட்டம் செய்கிற பெரிய சிக்கல் ஐயா. மேளகாரர் அவி ஒரு முதலாளி, கோல் மண்டபக்காரன் ஒரு முதலாளி, அங்கே கோஷ்டிகாரன் ஒரு முதலாளி, அங்கே வாரவி ஒரு முதலாளி, எங்கட கொண்டாட்டத்துக்கு வந்த கனவேர் எத்தனையோ காய்ச்சல் நான் பாயை பொத்தி கொண்டு இருக்கணும். இல்லையாண்டா கதவு திறந்துக்கிட்டு அப்படியே போயிருங்கோ. ஒருத்தர் வந்து கேட்டார், போத்தில் எடுக்க இல்லையோண்டு, தண்ணி போத்தில் தீ கொடுத்தேன், இல்லை மற்ற போத்தில் வெளியில போ, வெளியே மிஞ்ச தேவை இல்லை எனக்கு, அஞ்சு பேர் இருந்தால் காணும் விளங்குது ஐயா. என்னென்று கேட்டால் எங்களை சுதந்திரம்டா என்ன ஐயா, நாட்டுக்கு சுதந்திரம் விட தனி மனித சுதந்திரம் முக்கியம், அதுதான் முக சுதந்திரம். சில பேருக்கு விளங்குறது இல்லை. அப்போ நம்மடையில இல்லை, இந்த நாடக கலையை சொல்லுகின்ற பொழுது கலைஞன் என்பதும் தன்னை உருக்கி அந்த மேடையில் எவ்வளவோ கஷ்ட துன்பங்கள் இருக்கும் ஐயா. முந்தின காலத்தில் எத்தனையோ பெரிய நாடகக்காரருக்கு வீட்டில் வறுமை தான். ஆனால் அவன் மேடை நினைக்கும் பொழுது அவன் மிடுக்கும் இது அவனை யாராலுமே இல்லாது, அது அவனை துளைச்சி போட்டு தான் பிறகு தீர்றது. எங்கட கலைஞர் இந்தியாவிலேருந்து வாரவைக்கெல்லாம் லட்சக்கணக்காக கொட்டல்கள் அதெல்லாம் கொடுப்பினோம், எங்கடைய கம்பு ரூபா கொடுக்கறதுக்கு அஞ்சு தரம் காய எண்ணுவினும். சரி படுக்கப்பம் ஐயா, சந்தோஷம், மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி ஐயா சந்திரசேகரம் ஐயா. சில விஷயம் சொல்லாமல் இருக்க முடியாது.

என்றும் தன்னை நினைத்தான், தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தான். அது உனக்கு

கையில் வைத்து காத்திருந்தான் காலடியில் காத்திருக்கும் நன்றி மிக்க நாய்கள் உள்ள நாடு இதில் சொந்தமின்றி பந்தமின்றி

என்னுடைய நாடகத்தில் காட்சி. அவள் கொண்டவனை பிரிந்து வந்து கோலங்கொண்டு நிற்பதனை கண்டதற்கு

0: தம்பி.
1: நேரம் 7:20. இனி ஒரு ஜென்மம் எடுத்தாலும் இப்படி ஒரு பாடலும் பெறாது, இப்படி ஒரு நடிகரும் பெறாது, இப்படி ஒரு பாடகரும் பெறாது. அது எங்களுக்கு கிடைச்ச சொத்து. சரி, வைபர் ஊடாக வந்திருக்கிற வதனி, வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். சுகமா இருக்கிறீங்களோ? நானும் சுகமா தான் இருக்கிறேன் அம்மா. சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் அம்மா?
2: எனக்கு
1: மட்டும்தான் சொல்லணும், எனக்கு மட்டும்தான் சொல்லணும். உனக்கு மட்டும், உனக்கு மட்டும் ரகசியம். சூப்பர் பாட்டு, அருமையான பாட்டு. பாட்டு கேப்பமா அம்மா? நன்றி அம்மா, நன்றி நன்றி. அருமையான ஒரு பாடல், உண்மையிலே சூப்பர் பாட்டு.

0: சொல்ல வேண்டாம் என்ற ரகசியத்தை யாருக்குமே சொல்லக்கூடாது. அருமையான ஒரு பாடல். அடுத்து வந்திருப்பவர், வணக்கம்.
1: வணக்கம்,
0: ஐயா. சதீஷ் சதீஷ் ஐயா, நலமா இருக்கிறீங்களா?
1: என்ன
0: பாட்டு வேணும் ஐயா?
1: எனக்கு மன்னன் படத்திலிருந்து அம்மா என்று
0: அழைக்காத இயேசுதாஸ் அவர்கள் பாடின பாட்டு என்ன பாட்டுக்கப்பா ஐயா? நன்றி நன்றி. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். இதோ அவருடைய பாடல், மன்னன் திரைப்படத்தில் கே ஜே ஜேசுதாஸ் பாடிய பாடல். பாடல் எழுதியவர் வாலி அவர்கள்.

உலக வான்பர பெண்கள் 29 ஆண்டுகளாக ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் அணி.

0: உங்கள் உணர்வுகளை வழியாக எங்கள் டிஆர்பி
1: நேரம் 7:32 விநாயகராட்சியத்தில் 6:32 நீங்கள் கேட்டுக்கொண்டு பிரான்சிலிருந்து 24 மணி நேரம் வைத்துக் கொண்டிருக்கும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி தமிழொலி இன்றைய நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்ந்து வானொலிகளில் தமிழொலி இன்றைய நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்ந்து வானொலிகளில் உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்பமும் அந்த வகையில் உங்கள் எண்ணத்துக்காக அன்று நாம் அனுபவித்தவைகளை இன்றைய தலைமுறை அனுபவிக்கிறார்களா இந்த தலைப்பிலே உங்கள் எண்ணங்களோடு நீங்கள் முனைந்து கொள்ள அழைப்பு கலத்த ஒன்று தொலைபேசி இலக்கம் 6331 4832 1540 இன்னொரு தொலைபேசி இலக்கம் 6339 51 48 47 71 அல்லது வந்து பைபிள் இலக்கத்து கூட இருந்துக்கலாம் 6 3 6 50 74 27 அல்லது வாட்ஸ்அப் இலக்கம் இருக்க 6 3 6 89 86 55 29
2: இன்றும் மழை நேற்று ஆரம்பித்திருக்கேன் திரும்ப ஒரு பாடல் அலைகளை திரையில் இருந்து

0: அதுவே இன்றைய உங்கள் எண்ணத்துக்காக. அன்று நாம் அனுபவித்தவளை இன்றைய தலைமுறை அனுபவிக்கிறார்களா? இந்த தலைப்பில் உங்கள் எண்ணங்களோடு நீங்கள் இணைந்துள்ள அந்த இன்று நிகழ்ச்சியான விஜய்க்கு வாழ்நிலை இணைந்திருக்க முதலாவது நிலை இப்பொழுது அன்பாக வாழ்நிலை இணைத்துக் கொண்டிருக்கின்றேன்.
1: ஆரம்பிக்கலாங்களா?
0: அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க வாழ்நிலையில் இணைந்திருக்கின்ற முதலாவது நேயர் வணக்கம். நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நன்றி.
2: நாங்கள் அன்றும் அன்றும் அன்றும் அனுபவிக்கல, இன்றும் அனுபவிக்கல.
0: அட்டையும் கொடுத்து வைக்கல, அட்டையும் கொடுத்து வைக்கல,
2: அப்பவும் கொடுத்து வைக்கல, இப்பவும் கொடுத்து வைக்கல. ஆனா இப்பத்திய தலைமுறை வந்து
0: அண்டைக்கு இன்றைக்கு அனுபவிக்கிறாரு,
2: இன்றைக்கு அனுபவிக்கிறார்கள். அதான் நாங்கள் அன்றும் இல்ல, இன்றும் இல்ல,
0: கொடுத்து வைக்கல. அதுக்கு எல்லாரும் கொடுப்பா வேணும்.
2: இப்ப கூடுதலா அங்கேயும் அனுபவிக்காம அங்கேயும் பாலுக்கு சீவலன் உண்டு, இங்கேயும் பேக்கெட்ல பானை சாப்பிட்டு புள்ளிகளுக்கு தான் சேர்க்கிறாரு. அப்ப புள்ளிகளுக்கு கஷ்டமா தான் தெரியாது. இன்னைக்கு புள்ளிகளுக்கு
0: இங்கே புள்ளிகள் பேக்கெட்ல போய் பான் வாங்கி ஓட்டிக்கிறாங்க. கியூல உண்டு
2: பஞ்சகாலத்துல
0: அந்த
2: தெரியுமா,
0: சின்ன அப்ப அந்த கேள்விப்பட்டேன், பஞ்சம் சொல்லுவாரு, பஞ்சகாலம் சொல்லி
2: பஞ்சம் வந்து அதுலயே
0: நடத்தமான முருங்கைக்காய் சாப்பிடுவார்கள். ஆனா முருக்கம் இல்லையா, அதெல்லாம் மிகவும் சத்தான ஒரு சாப்பாடாக தான் இருக்கிறது.
2: ஊர்ல மண் மண்புட்ல இருந்திருப்போம், மழை பெஞ்சா தண்ணி ஊத்துட்டு இல்ல நிலம் எல்லாம் ஊறிடும், மாச்சாக்கு போட்டு நிலத்துல அடிக்க போட்டு அப்புறம் சாதிரிச்சு பழக்கிறாங்க. இப்பத்திய பிள்ளைகளுக்கு நிலத்துல ஈரமண்டான செய்யாது,
0: கஷ்டம் இல்ல, கஷ்டம் இப்பத்த பிள்ளைகளுக்கு குறைவுதான். இப்ப இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு மட்டும் இல்ல, அங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு கூட இந்த கஷ்டம்ன்றது மிக குறைவு. என்னன்னு சொன்னா வீட்டு வாசல்ல இருந்து

0: குழஞ்சு கொட்டிட்டு அவளை சாப்பிடுறாங்க சுத்தி இருந்து அப்படித்தானே இதாங்கள இந்த முஸ்லீம் காரணமா அப்படி நாங்க பட்டது நாங்க கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருக்கோம் தான் இந்த விளையாட்டுகள்
1: அதுகள் அதெல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு அனுபவிச்சுக்க மாட்டாங்க நாங்கள் அனுபவம் சின்ன வயசுல அனுபவித்த மாதிரி சில பேர் ரெண்டு பேர் டபுள் சைக்கிள்ல போன அந்த சந்தோஷம் இப்ப மோட்டர் சைக்கிள்ல போற அளவுக்கு இருக்காதுன்னு தான் நிக்கிறேன் நான்.
0: ஓ நாங்கள் பஸ்ஸுகள் எல்லாம் அதாவது இது ஏன்னா விளையாட்டுகள் அதுகள் மற்றது அந்த உடுப்பு வள்ளேற்று வருஷம் தீபாவளி பொங்கல் ரெண்டாவது படிகள் கொடுத்துறது அது வெள்ள எல்லாம் சந்தோஷப்பட்ட நாங்கள்லாம் கொஞ்சம் ஆனா இப்பத்திய பிள்ளைக்கு அதுவும் இல்ல தானே அதுவும் தெரியாது தானே இப்பத்திய பிள்ளைக்கு அதுவும் தெரியாது நாங்கள் நாங்கள் வருத்தங்கள் தான் கூட இங்க இருந்தா கூட நம்ம அர்த்தம் கொடுத்து மாத்திடுவாங்க அங்க நாங்கள் பொக்குளிப்பான் சின்ன முத்து செந்தமாரி எல்லாம் வந்து சரியா கஷ்டப்பட்டாங்க அங்க சாப்பாடு அப்ப கஷ்டம் அப்ப
1: ஆனா இப்ப இப்பத்த மாதிரி அப்ப வருத்தங்கள் கூட வாக்களுக்கு இப்ப இந்த கணக்கு யாரை பார்த்தாலும் கேன்சர் அப்படி இப்படி அப்படிலாம் வந்து என் கல்விப்பட்டது இல்லை தான் நாங்கள் வைத்தியங்களோட முடிஞ்சு விடுந்தானே இப்ப
0: ஊர் வைத்தியங்கள் முடிஞ்சது ஆனா நாங்கள் அந்த அந்த இப்பத்திய தலைமுறை நாங்கள் கஷ்டப்பட்ட மாதிரி ஆனா இப்பத்திய தலைமுறையால் கஷ்டப்பட்டாலும் என்னன்னு தெரியாது அதுதான் இப்ப நான் என்ன இப்ப நாங்கள் அங்கேயும் கஷ்டப்பட்டு இங்கேயும் கஷ்டப்பட்டு பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துறோம் பிள்ளைகளுக்கு கஷ்டப்பட்டா என்னன்னு தெரியாது என்ன அப்படித்தான் இப்பத்திய தலைமுறைய வழியா நான் இனி வருங்காலத்திலேயும் இதை விட இன்னும் பிள்ளைங்க மேலதான் இருக்கு பண்ணி நான் நினைக்கிறேன் சிலரும் ஆகாயத்தில் தொட்டில் காட்டித்தான் பிள்ளைகள் பறக்க வருகிறாது இனி வருங்காலத்திலே அப்படி அது அது நாங்கள் கொஞ்சம் பிள்ளைகளுக்கு என்ன கஷ்டத்தை காட்டாம வளர்த்து விட்டோம் கஷ்டத்தை காட்டணும் என்ன பிள்ளைகளை கலவி சாப்பிட்டுட்டு உருப்பி அயன் பண்ணி தோய் அண்டு சொல்லு ஒண்ணும் இது எல்லாம் நாங்களே செய்து வைச்சா பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு கஷ்டம் தெரியாது இப்ப எத்தனை எத்தனை பிள்ளைகளுக்கு இப்படி செய்தாலும் சாதப்பன்
1: பிள்ளைகளுடைய கஷ்டப்படுறாங்களே பிள்ளைகளுக்கு அந்த கஷ்டத்தை அனுபவிக்க விடுவதில்லை
0: அதிவைக்க விடுறதுலேயே தாழப்பட்டு சாப்பாடு செய்யாது பிள்ளைகள் அடிக்குது என்ன மகன் ஆம்பியர் பிள்ளைகள் அடிக்கணும் தோப்பலுக்கு என்ன தாய்க்கு அடிக்கணும் என்ன சாப்பாடு செய்யல அது சரியில்லை சாப்பாடு அப்படி கொஞ்சம் பேர் கூட பாக்கத்தை பழகி போதுனா எல்லாருமே நாங்க சொல்ல மாட்டோம் கூடுதலாக ஆனால் 70-80 விதமான பிள்ளைகள் வந்து
1: பாடல்களில்

0: ஏமா எப்படி சும்மா இருக்கிறீங்களா?
1: என்ன அடையாளம் தான் என்ன கோலம் இது?
0: ஐயோ நீங்க அந்த மாதிரி இருக்கிறீங்க, வந்து பார்த்த மாதிரி இப்போ கடவுள் தான் உங்களை என் காதல் வந்தது தெரியாம எப்படி சும்மா இருக்கிறீங்களா?
2: குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல் விற்பனை முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள் செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை பண முதலீட்டு சேவைகள் உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் வன்கூவர் நகரில் வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778-994-23-25.
3: நேரம் 7:50 கட்சியில் 6:50 டிஆர்டி தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்பமும். அதுவே இன்றைய உங்கள் எண்ணத்துக்காக அன்று நாம் அனுபவித்தவைகளை இன்றைய தலைமுறையினர் அனுபவிக்கிறார்களா? இந்த தலைப்பிலே தனது எண்ணத்தோடு அறிந்திருக்க திருமதி புஷ்பவதி அவர்களை வாழ்ந்து இணைத்துக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம்
4: அப்படி சாப்பிட்டதான நாங்க இவ்வளவு தைரியமா சிடமா இருக்கு. இப்ப இந்த
3: பிள்ளைகளுக்கு
4: இல்ல எல்லா
3: சாப்பாடு
4: நாங்க இப்ப சில ஓலங்கட கஷ்டம் அந்த காலங்கள்ல சீனிக்கு வைக்கிறது நாக்குல நக்கி குடிக்கிறத விட
3: சீனி
4: சாப்பாடு விளையாட்டு என்ன விளையாட்டு
3: காசு எல்லாம் இருக்காது. விளையாடுறது ஒரு பந்து வாங்குறது கூட காசு இருக்காது, ஆனால் அந்த சந்தோஷமா இருக்கும் அந்த விளையாடுற நம்ம அந்த விளையாடுற பின் விளையாடுற நேரம் இல்லை பிள்ளைங்க பிள்ளைங்க பார்த்து விளையாடுறத பாத்துருங்களா இல்லையே
4: பிள்ளையா வந்து இப்ப என்ன டின்னுகளை எல்லாம் பாவிச்ச டின்னுகளை அடிக்க வச்சு போட்டு
3: மாபிள் அங்க போனீங்கன்னா ஒரு பிள்ளைய விளையாடுற மாதிரியே காண முடியாது.
4: வெளியில விடா மழைக்குள்ள நாங்க எப்படி நினைவோம் என்ன அந்த பீலியால மழை தண்ணி விழும்
3: வெள்ளத்துக்கு எல்லாம் முறங்காலோட போய் அந்த நீச்சிரங்க கூட வேறம் என்ன
4: நீச்சிலங்கு அது வெறும் வெள்ளம் அட்டை அதுக்குள்ள எல்லாம் போய்
0: பள்ளிக்கூடத்துக்கு பள்ளிக்கூடத்தில் மறைச்சு வச்சிருக்காங்க.
4: அதுதான் வீட்டுக்குள்ள நாங்க இங்க வந்து நாலு பேர் தானே, அங்க எத்தனை பேர், அப்பா பாட்டா பாட்டி பக்கத்து வீட்டுக்காரர் எல்லாரும் பொட்டுக்குள்ளால போய் சாப்பாடு கறியை வாங்கிக்கொண்டு அவங்க கொடுத்து சிரட்டைக்கு
0: கறி வாங்குறது, அந்த தூள் வாங்குறது எல்லாம் இரவில் வாங்குறது இருக்கு, பக்கத்து வீடு கடன் வாங்குறது
4: வாங்கி கொடுத்து வாங்கி கூழ காய்ச்சி போட்டா எல்லாருமா சேர்ந்து இருந்து ஒண்ணு பிலாவிலையில காவத்துக்கு ஒரு பக்கத்தால
0: இருந்து கஷ்டங்கள் இருந்தாலும் கூட அந்த அந்த வாழ்க்கை சந்தோஷமா இருந்தது.
4: அருமையான வாழ்க்கை எல்லாரோட சேர்ந்திருந்து மூத்த பாட்டா பாட்டி கண்டாவே இந்த குழையல் குழைச்சி சாப்பிட்டதுகள் அதுல எல்லாம் இப்ப எங்களுக்கு அது இப்ப எங்கட அம்மாங்கள வளர்க்கையில தானே, எங்கட அக்காவியல் சகோதரங்கள் ஒன்று பத்து பிள்ளைகள் இப்ப ஒன்று இல்லாட்டி ரெண்டு, அதுவும் பெரிய ஆளுக அந்த ரெண்டு பிள்ளைய போடுறதுக்கு
0: கஷ்டம் வளர்க்கறதுக்கு பெரிய கஷ்டம் மாதிரி சொல்றது.
4: ஓ இதுக்கணும் அதுக்கணும் அந்த கணவரை போட்டு பிக்சர் தெரியணும் இங்க பிள்ளைகள் ஒரு பிரெக்னன்ட் ஆயிட்டா அங்க பத்து பிள்ளைகளும் மூச்சு பேச்சுக்காம கம்பி மாதிரி இருக்கணும் என்ன அந்த கிணத்துல அள்ளி குளிக்கிறது என்ன வாழ சிறப்பு அந்த ஒரு கிணத்துல தொட்டிக்கதான் நீங்க நினைச்சிட்டு இது வெளியில ஊத்த கூடாது சுடு தண்ணி தலையெல்லாம் கொதி தண்ணியா ஊத்தணும் எவ்வளவு இது எங்கட குடிமையான தண்ணிய குடிச்சு
0: நாங்களும்
4: பழஞ்சோறுன்றது
0: பெரிய உணவா இருக்கிறது,
4: உணவா போச்சு, ரசம் பெரிய உணவா போச்சு. அப்படி எங்கட வாழ்க்கைய மாதிரி எங்கட இந்த கதையில சொன்னா அது இருக்கு வாய் விடுறோம் எங்களுக்கு சொல்லவே வாய் விடுறது. அப்ப அவருக்கு இப்படி இருக்கும்.
0: நன்றி எனக்கு
4: மிக்க நன்றி. மற்றவர்களை கூறுவதை கேட்போம். பண்ணி பாட்டி கொடுங்க.
0: நன்றி வணக்கம். அவர் புஷ்பதி நந்தன் அவருக்காக அவர் கேட்ட அந்த பாடல் வளர்ப்புறதுக்காக.

புள்ளே தேங்கியுள்ள ஓட்டுக்குள்ளே தேங்காயை போலிருப்பான் ஒருவன். சென்னை இளநீருக்குள்ளே தேங்கியுள்ள ஓட்டுக்குள்ளே தேங்காயை போலிருப்பான் ஒருவன். அவனை தெரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை

தகந்ததென்று பட்டறுத்து வந்தவர்க்கு சுத்தமென நின்றிருப்பான் ஒருவன். முற்றும் கசந்ததென்று பட்டறுத்து வந்தவர்க்கு சுத்தமென நின்றிருப்பான் ஒருவன். அவனை தொடர்ந்து சென்றால் அவன் தான் இறைவன். ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன். அவனை

முட்டைக்குள் கோழி வைத்து வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவன். கோழிக்குள் வைத்து முட்டைக்குள் கோழி வைத்து

தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு சுவிட்சர்லாந்தில் சிறப்பாக நடைபெற இருக்கிறது.

0: பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாபுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். மறந்து விடாதீர்கள், 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிழான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இடம்பெறும் மண்டபம்
1: In der AU 18604 Volkeswil Zürich Switzerland.
0: இந்த நிகழ்வுக்கு அனுசரணை கொடுக்கின்றார்கள் பிசரியா மம்மா மியா GMBH, சஜிகா கேஷ் அண்ட் கரி, சஜிகா பியூட்டி பார்லர், சோட்டகன் கராத்தே நிறுவனம், பரவச யோகா நிலையம் இவர்களது ஆதரவுடனும் உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கின்றார்கள் வசாவிழான் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்கள். மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தியாகராஜா சச்சிதானந்தமூர்த்தி, சைவ சைவர் 41 79 771 17 12, தம்பிராஜா இளங்குமரன், சைவ சைவர் 41 76 386 14 82, தர்மலிங்கம் பிரபாகரன், சைவ சைவர் 41 76 51 83, சைவர் 3 4. மறந்து விடாதீர்கள், நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிழான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வு. கல்வி கண்ணை திறந்த வயாவிழான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம், அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: நேரம் 8:00 விடாக்கலாச்சத்தில் 7:00 விடாம் டிஆர்டி தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்பமும். அந்த இன்றைய உங்கள் எண்ணத்துக்காக அன்று நாம் அனுபவித்தவர்களை இன்றைய தலைமுறையினர் அனுபவிக்கின்றார்களா? இந்த தலைப்பிலே தனது எண்ணத்தோடு இணைந்திருக்கின்ற அடுத்த அன்புறவை இப்பொழுது அன்பாக வாழ்க்கை வைத்துக் கொள்கின்றேன். வணக்கம்.
1: வணக்கம் ஜெகன்.
0: லாலாரவி நலம் தானே?
1: நாங்கள் நலமாக இருக்கிறோம் ஜெகன். நீங்கள் எப்படி நலமாக இருக்கிறீங்களா?
0: நாங்கள் நலமாக இருக்கிறோம். நன்றி.
1: நன்றி.
0: சொல்லுங்கள்.
1: என்ன அந்த நேரம் நாங்கள் நிறைய இந்த காலத்து பிள்ளைகள் அனுபவிச்ச சில விடயங்கள் எங்களுக்கு கிடைக்கலத்தான்.
0: இந்த வசதி வாய்ப்புகள் என்றது இன்றைய பிள்ளைகளுக்கு கூடுதலா இருக்கு. அன்று இந்த
1: வசதி வாய்ப்பு இல்லாட்டாலும் ஜெகன் மன அமைதியும் மகிழ்ச்சியும் நற்பண்புகளும் நல்ல ஒழுக்கமும் நல்ல சிந்தனைகள் பெரியாக்கள் சொல்லுறத கேட்டு நடந்தம் மூத்தோராக இருந்தார்கள் ஜெகன். அந்த காலத்து ஆசிரியர் என்று சொல்லி சொன்னா அவ்வளவு ஒரு ஒழுக்கமா ஒரு தமிழ் ஆசிரியர்ன்றா அவ்வளவு ஒரு ஒழுக்கமானவரா தான் இருப்பாரு.
0: என்ன
1: பாடத்தை தாண்டி எங்களுடைய நலந்தே அக்கறை உள்ளவராக எங்களுடைய சமூக பின்னணியை தெரிந்தவராக இருப்பார்.
0: என்ன
1: பாடசாலையிலையும் ஜெகன் இப்பத்தே பிள்ளைகளுக்கு நீங்க சொன்ன மாதிரி வெளியில விளையாடுறதே காண முடியல. அப்படி இல்லையென்றா ஒரு கிளப்புக்கு போய் அங்க பதிஞ்சு அங்கே ஒரு
0: சம்பந்தப்பட்ட இதுல சேர்ந்தா தான் விளையாடலாமே ஒழிய இப்ப அங்க நாங்கள் மாதிரி 4-5 பேர் சேர்ந்து போட்டு அங்க விளையாடலாம். இப்ப ஊர்ல நாங்கள் விளையாடுறோம்னு சொன்னா இல்ல உறவினர்களா தான் உறவினர்களா இருப்பார் அந்த
1: விளையாடுறோம். மற்றது ஆடசாலையில இல்ல விளையாட்டு போட்டியன்ட்டு இருக்குமே என்ன அப்ப காலையில அதுக்கு பிராக்டிஸ் பண்றது. மற்றது இந்த பிள்ளைகள் மார்ச் பாஸ்ட் எப்பயாவது என்ன இதன் பழகிருப்பினமா செய்து பழகிருப்பினமா நாங்க விளையாட்டா இல்லாம என்ன அது மட்டுமில்ல இயற்கையோட இணைந்து வாழ்ந்தோம். நிலவை ரசிக்க நட்சத்திரத்தை ரசிக்க எல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு நேரம் இல்லை ஜெகன்.
0: கஷ்டங்களும் இருக்கவில்லை வீட்டு வேலையோ அதோ இதோ இருக்கவில்லை. ஆனால் அவளுக்கு நேரம் இல்லாத நேரம் இல்லைன்னா சொல்லுவார். அன்று நாங்கள் 6 மணிக்கு எப்பாவது 6 மணி படுத்திருக்கேலுமா விடுமுறை நாளா இருந்தாலும் சரி பள்ளிக்கு நாளா இருந்தாலும்
1: ஆனா இங்க
0: அதை விடுமுறை என்றா கூட நாங்கள் 7 மணிக்கு 6 மணிக்கு முன் வீட்டு இருந்தாலும் போகணும். ஆனால் இங்க விடுமுறை என்று சொன்னா 2 மணிக்கு முழம்பு வரும் 3 மணிக்கு முழம்பு வரும் பிள்ளை
1: வசதி. ஆனா பிள்ளைகள் இப்ப
0: நடந்து
1: போய் தான் கடைக்கு போய் சாமான் நாங்கள் தான் சாமான் வேண்ட போகணும். சிலவேள எழுதியும் தர மாட்டார்கள் சொல்லி விடுறத மறக்காம எல்லாம்
0: வேண்டிக்கொண்டு போகணும்.
1: சந்தர்ப்பம் கூறி பொருள் விளக்கு எல்லாம் இருக்குதல்ல. அப்ப இன்றைக்கும் நாங்கள் சில விடயங்களை எனக்கெல்லாம் இந்த வீட்டு தொலைபேசியில இந்த பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் பாடமா வந்துட்டு பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் பிள்ளைகள் உறவினர்கள் எல்லாத்த இலக்கங்களும் எனக்கு மனப்பாடம் நான் நினைப்பேன். ஆனா இவர் அவர்களுக்கு தங்கட
0: இலக்கம் தெரியாம
1: பார்த்துதான் சுற்றுவார்கள் என்ன. அப்ப சில விடயங்கள் நல்ல விடயங்கள் எங்களுக்கு காத்திருக்க பழகி இருந்தாங்க ஜெகன். ஒரு பொம்மை வேண்டோணும்னு சொல்லி சொன்னா
0: திருவிழா
1: விருந்தனைக்கும் அதுக்காக காசு சேர்ப்பாம என்ன காசு சேர்த்து திருவிழா வேண்டும் காத்திருப்போம். காத்திருக்க பழகினாங்க சில விடயங்கள். இப்ப எல்லா நேரமும் இப்ப சாப்பாடு ஒரு நாள் பிடித்தால் எங்கட வீட்டுல அக்காதான் நிறைய அக்கா மேல தானே. அப்ப என்ன விட எந்த மூத்த காக்கும் எனக்கு 20 வயசு வித்தியாசம். அப்ப அவைகள் சோறு கையில குழச்சி தெரிவிக்க நல்ல இறைச்சி கறியோட நல்ல மாதிரி முதலாம் குழச்சி தந்தா. அப்ப எல்லாரும் சாப்பிட்டுட்டு எழும்பிட்டுதான் கேட்டா போ அடுத்தரம் போடவான்னு. நான் நல்லா இருக்குதுன்னு ஓமண்டேன். அடுத்தரம் போட்டுக்க கத்திரிக்காய் பார்க்கறச்சியோட போட்டான். அப்ப நாங்க அந்த கத்திரிக்காய் எனக்கு வேண்டாம். அப்ப இது என்ன செய்கிறேன் என்ற தலையில வேணும். அவ தலையில வச்சு விட்டுட்டா செய்வன்
0: தோட்டுக்கும் வழி இல்லாதவர்கள் தான் கூட இருந்தார்கள். சங்கிலி எல்லாம் உண்டு ஒரு வழக்க காலத்துல. இப்ப மாதிரி இப்ப என்ன இந்த கிளிட்டுகள் அந்த பிளாஸ்டிக் எல்லாம் இருக்குத்தானே தோடல. அப்ப அன்று அது இருக்கவில்லை
1: குளிக்கிறதுக்கு கலட்டி வச்சிட்டு குளிச்சா தொட்டி வச்சு போடு மூளி மாதிரி நிக்காத வீட்டுல. இப்ப குமர் பிள்ளையோட ஒரு சங்கிலியோ காதலியோட தோடோ இருக்கணும். இருந்தா தான் என்ன ஆகும். இப்ப பிள்ளையோட தோடு குத்தவே விருப்பம்
0: இல்லையா? பாத்துக்க வெள்ளக்கார எத்தனையோ பிள்ளைகள் அந்த காது குத்தாத பிள்ளைகளே இருக்குது.
1: அப்படி நாங்க அனுபவிச்ச நல்ல வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை, நல்ல பண்பான வாழ்க்கை, நல்ல சமுதாயம். அப்ப எல்லாம் என்னுடைய பாப்பா 7 பவுனில சங்கிலி போட்டு பேர்த்தியவன் அந்த தொப்புளுக்கு கீழே புளிப்பல்லு ஒரு 2 சங்கிலி
0: வச்சிருந்த
1: அச்சரக்கூடு. ஓ அப்ப அத வீட்டிலேயே போட்டுப்பான். அம்மா எனக்கு தெரிஞ்ச காலம் தொடக்கம் பாப்பா இறக்கும் வரையும் இந்த 19 வயசு மட்டும்
0: தாலிக்கொடி இருக்கும். அது அங்க ஒரு வழக்கமா இருக்கு, தாலிக்கொடி கலட்ட கூட அந்த மாதிரி ஒரு வழக்கத்துல இருக்கு. நன்றி. இணைந்தொண்டவைக்கு உங்களுக்காக நீங்க கேட்ட பாடலை இருந்திருக்கட்டும். நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: அவர் திருமதி லாலரவீனந்தன். அவருக்காக அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் நடு இரவில் திரைக்காக.

0: ഫ്രിഡ്ജ് വാങ്ങി ഒരു മാറം കൂടെ ആകില്ല. ഒഴുങ്ക വെയില ചെയ്തില്ല. ചിക്ക് എന്നാ ചെയ്യുന്നത്?
1: സരി സരി, എന്റെ കാറും ഒഴുങ്കാ ബ്രേക്ക് പിടിക്കുന്നില്ല. എല്ലാ പ്രജനക്കും ഒരേ തീർവ് എങ്കിട ജോയിതാൻ. ജോയിന്റെ ഫോൺ നമ്പർ ചൊല്ലുങ്കപ്പ.
2: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0782 81 88 14. மறந்து விடாதீர்கள், ஜோய் 0782 81 88 14.
3: நேரம் 8:17 விட கட்சிகள் 17 விடம் தியாட்டி தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்பம். அதுவும் இன்றைய உங்கள் எண்ணத்துக்காக அன்று நாம் அனுபவித்தவர்களை இன்றைய தலைமுறை அனுபவிக்கிறார்களா? அது நல்ல விடயங்களாக இருந்தாலும் சரி, அல்லது துன்பகரமான விடயங்களாக இருந்தால், அது கஷ்டமான விடயங்களாக இருந்தாலும் சரி, அன்று நாங்கள் அனுபவித்தவர்களை இன்றைய தலைமுறை அனுபவிக்கிறார்களா? இந்த தலைப்பிலே தனது எண்ணத்தோடு இணைந்திருக்க ரவிசெல்வத்துறை அவர்களை வாழ்ந்து இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம்.
4: வணக்கம் ஜெகன், எப்படி? நலமாக இருக்கிறீர்கள்?
3: நலமாக இருக்கணும். நீங்கள் நலந்தானே?
4: ஆமாம், நலமாக இருக்கேன். என்ன இதன் சொன்னால், நான் வெளியில் நான் இப்போ கடைசி நடந்து கொண்டிருக்கேன். அப்போ உங்களோட கோல் வந்த உடனே இப்போ நடந்து நடந்தே கதை
3: நடைபயணம்
4: நடந்து கொண்டே கதைக்கேன். பாருங்க, எவ்வளோ காலம் மாறி இருக்கேன். முந்தி இந்த நேரம் ரேடியோ வீட்டுக்கு ஓடி
3: ஆறதன். இப்போ நடக்கிறது இதாகிவிட்டது, கட்டாயமாகிவிட்டது.
4: நாங்க சாப்பிட்டு அப்படியே தவள விலங்கின பாம்பு மாதிரி அப்படியே
3: பிடிக்கிறார்கள்.
4: இப்ப நீங்க ஒரு நல்ல தலைப்பு கொண்டு வந்து இருக்கிறீர்கள் என்றால், நாங்க அனுபவிச்சத அவர்கள் அனுபவிக்கிறார்களாண்டு ஏதோ நாங்க அனுபவிச்சோம்
3: மாதிரி சொல்லிருந்தாரு. அன்று அனுபவிக்கல, அனுபவிக்கல.
4: அங்கேயும் இல்ல. அதான் இந்த கூட்டு கூட தாதகப்பனுக்கு பயந்து வாழ்ந்த கடைசி
3: தலைமுறை நாங்கள் தான் இருந்தோம்.
4: தலைமுறை மற்றது, பிள்ளைகளுக்கு பயந்து வாழ்ற முதலாவது தலைமுறை நாங்கள் தான்.
3: அந்த காலத்துல
4: மரத்தில் ஏறும் நாங்கள், அங்கு ஏறும் நாங்கள், கள்ள மாங்கா புடுங்க சாப்பிடணும். அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கோ, அதொன்றும் இது இல்லையாண்டு. ஆனா நான் சொல்றேன், நாங்கள் அனுபவிக்க இல்லை, அனுபவிக்காதபடியா இந்த காலத்து பிள்ளைகள் அனுபவிக்கிறத பாக்கேங்க. அட, எங்களுக்கு இப்படி இல்லாம போச்சு யோசிக்கிறவன்.
3: இன்றைய பிள்ளைகளுக்கு எல்லாம் கஷ்டங்கள் என்னென்னு தெரியாது. நம்ம கஷ்டங்கள் நான் அனுபவிக்கிறேன்னு சொன்னா, அந்த இப்ப நல்லதை மட்டும் சொல்லி இல்லை, நான் கஷ்டங்களையும் தான் சொல்றேன். அன்று
4: அங்க நாங்கள் அதான் எங்களுக்கு அங்க கஷ்டங்கள். ஒரு குடும்பத்துல 7-5-6 பேர் குடும்பம் வேண்டாம், 7 பேர் இருக்கும். எல்லாரையும் நாங்கள் கூட்டு குடும்பமா ஏன் இருந்து சாப்பிட்டா சொல்லுங்க.
3: ஒரு வழி இல்ல,
4: வழி இல்ல. பிந்தி பிந்தி சாப்பிட்டா, முந்தி உள்ள சாப்பிட்டா, கூட சாப்பிட்டு போனா, கடைசியா
3: சாப்பிட்டு பானையை வாங்கி அந்த 8 பேரோட சொல்லி இது.
4: ஆமாம், அதுவும் அப்படித்தான். ஒரே அடியா வாங்கி வெட்டி எல்லாரும் அப்படி இல்ல. அப்ப நாங்கள் சும்மா சொல்ற அளவுக்கு இல்ல. நாங்கள் அங்கேயும் அனுபவிக்க இல்ல, இங்கும் அனுபவிக்க இல்ல. நாங்கள் எங்களுக்கு வேண்டித்தானே பிள்ளைகளை ஹோலிடே விசிட் கூட்டி கொண்டு போனோம். நாங்கள் அவைகளிட பள்ளிக்கூட லீவுக்கு நாங்கள் பிள்ளைகளை கூட்டி கொண்டு எங்களை சேர்த்து தான் கூட்டி கொண்டு போறோம். கோவிலுக்கு கூட்டி கொண்டு போறோம்.
3: மாமன்
4: இப்ப பார்த்தா அவர்கள் கூட்டிக் கொண்டு சவுத் ஆப்பிரிக்கா போறார்கள், துபாய்க்கு போறார்கள், வேறு வேறு நாடுகளுக்கு போறார்கள், போத்துக்கள் எல்லாம் பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு. ஏனென்று பிள்ளைகளுக்கு தானே ஹோலிடே. மற்றது நாங்கள் பர்த்டே கொண்டாடணும் எல்லாம் என்ன சொல்லுங்க. பிள்ளைக்கு பர்த்டே கொண்டாடிட்டு நாங்க கூப்பிட்டு வச்சு சாப்பிட்டு குளிச்சு கொண்டிருந்த ஒழிய பிள்ளைகளுக்கு ஏற்ற. அப்ப நாங்க அனுபவிக்கல. இப்பத்திய பிள்ளைகள் தான் நல்லா அனுபவிக்குது. ஆனா நாங்கள் இந்த அண்ணன், தம்பி, மாமன், சித்தப்பன், பெரியப்பனோட வாழ்ந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கை இதுகளுக்கு இல்ல. இதுகள் சொல்லு, அதுகளுக்கு இல்ல. அது இல்லாம வாழ்றதான் தொல்லை இல்லையா? அப்ப என்ன பொறுத்தளவு நாங்கள் சும்மா இந்த முந்தி வீட்டில் சைக்கிள் ஒன்று வாங்கி தர சொல்லி கேட்டான்.
3: அதில் அவர் முந்தி சைக்கிள் வாங்குறதே பெரிய விஷயம். இப்போ ஊரில் எல்லாரும் மோட்டர் சைக்கிள் வந்து இதாக, ஆனால் அன்று சைக்கிள் ஒன்று வாங்குறதே பெரிய விஷயம். அவர் சைக்கிள் இருந்தாலே பெரிய விஷயம். அவர் வீட்டுக்கு வீட்டுக்கு சைக்கிளோ
4: அதுவும் புது புது சைக்கிள் இல்லை, செகண்ட் ஹேண்டில் பார்த்து தான் வாங்கி தருவினோம். வாங்கி தரக்க சொல்லுவினோம், தாங்கள் படிக்க சைக்கிள் இல்லை, நாங்கள் நடந்து தான் போய் படித்த நாங்கள், உங்களுக்கு ஏன் ரெண்டு கால் ரெண்டு கையை என்னத்துக்கு தந்துருக்கு, கால் நடக்கவும் கை புத்தகங்களை தூக்கி கொண்டு போகும் தானே, உங்களுக்கு என் சைக்கிள் உண்டு, எங்களை கேட்க நான் ஒன்னும் மறுமொழி சொல்றேன் இல்ல தானே.
3: இல்ல பேட்டா ஒரு பென்சில் வாங்குறா கூட பெரிய கஷ்டமா தான் இருக்கு, பென்சிலுக்கு காசு வாங்கிட்டே பென்சில் ஒன்று வாங்குறதுன்னு சொன்னாரு கூட.
4: இல்ல அதையும் வாங்கி வெட்டி ரெண்டா கொடுக்கறது என்ன, குடும்பத்துல ரெண்டு பேர் இருந்தா மற்றது இன்னொன்று என்ன சொல்லுங்க. இப்ப அண்ணருக்கு அளவில் அண்ணர் வளர வளர அந்த அண்ணர் வளர்ந்தோன்னு அவர்த்த சட்டை சின்னா தான் எங்களுக்கு வரும்.
3: வரும்
4: அவருக்கு அப்புறம் எங்களுக்கு தான் புத்தகத்துல இருந்து சகலதும் எங்களுக்கு பாவிச்சாதான் செகண்ட் ஹேண்ட் தான். அப்ப அப்புறம் என்னண்டு நாங்கள் இந்த நாளத்தை அனுபவிச்சு நாங்கள் ரெண்டையும் பாக்குறோம் என்ன, அங்கேயும் பண்ண வாழ்ந்து நாங்கள் இங்கேயும் வாழ்ந்தாங்க. இப்ப பாக்கியங்க இந்த பிள்ளைகள் வலு சந்தோஷமா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம போகுது. அது என்ன நாங்கள் வாழற நாடும் அப்படித்தானே. ஆனா நாங்க சொல்லுவோம் என்றாலும் இந்த கிணத்துல அள்ளி குளிச்ச மாதிரி வரான்னு சொல்லி போட்டு போய் அங்க பார்த்தா கிணறைய காணும். அனுபவிச்சிருக்கிறோம் உண்மையான சூழ்நிலை அனுபவிச்சதா இருக்கையில இந்த சந்ததியினர் அதை அனுபவிக்கிறார்கள். அந்த அரசாங்கங்களும் அதை கேட்ட வாழ்க்கை சூழ்நிலை இருக்குத்தானே, அப்பா அம்மாட்ட வீட்டால கலைச்சாலும் பிள்ளைகளுக்கு வசதி இருக்குத்தானே. அங்கே நாங்களே என் வீட்டுல இருந்து நாங்க சொல்லுங்க வெளியில
3: போனா வெளியில போனா நாளை அடுத்த சாப்பாட்டுக்கு என்ன சிறந்த பிரச்சனை இருக்கு.
4: அப்பதான் முந்தி அந்த ஒரு தந்தை சொன்னாராம், மகனுக்கு உலகம் உருண்டை என்பதை உண்ண வைத்துத்தான் கண்டு கொண்டேன் என்று என்னென்று சொன்னா இப்படித்தான் அடிச்சு கலைச்சாலும் சாப்பாடு நேரம் வீட்டை வந்துடுறேன்.
3: இந்த
4: உலகம் ஒரு இடத்துல இருந்து வெளிக்கிட்டு போனா திருப்பி ஒரு அந்த இடத்துக்கு வரலாம்னு சொல்றவே இல்லை. அப்ப ஆகவே அப்படி வாழ்ந்தனாங்கள். என்ன பொறுத்தளவு இப்பத்திய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள். அவர்கள் அனுபவிப்பதை பார்த்து நாங்கள் இயங்கிக் கொண்டு சரி அவர்கள் ரசிக்கிறார்கள் என்பது அவர்களை பார்த்து நாங்கள் ரசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறவன் கூறி விடப்படுகிறேன். நன்றி வணக்கம்.
3: நன்றி வணக்கம். அவர் ரவிசெல்லத்துடன் இணைந்து கொண்டு அவருக்காக அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் இதோ தலை தாயில்லா பிள்ளை திரைக்காக.

தஞ்சை நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படிப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சிய தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சூழன் பல்பொருள் வாணிபம் ரன்சியே.

0: നേരം 8:29 കാഴ്ച 7:29 தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்பமும். உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்பம் பிரதி வியாழன் தோறும் இரவு 8 மணிக்கும் இரவு 7:30 9 வரை உங்களை டிஆர்டி தமிழில் அந்த விலன்றைய உங்கள் எண்ணத்துக்காக அன்று நாம் அனுபவித்தவர்களை இன்றைய தலைமுறையினர் அனுபவிக்கின்றார்களா? இந்த தலைப்பில் உங்கள் எண்ணங்களோடு நீங்கள் முனைந்தோல் அழைப்பு கலத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 03-1-43-42-15-40 அல்லது இன்னொரு தொலைபேசி இலக்கம் 03-9-51-48-47-71 அல்லது வைபர் இலக்கத்தில் நுழைந்தெல்லாம் வைபர் இலக்கம் 03-6-50-74-27 வைபர் இலக்கம் மட்டுமல்ல வாட்ஸ்அப் இலக்கம் உங்களோட இருக்கிறது. வாட்ஸ்அப் இலக்கத்தில் நீங்கள் இணைந்துள்ள வாட்ஸ்அப் இலக்கமானது 03-6-89-86-55-29 அந்த வேலை தொடர்ந்து வாழ் இணைந்திருக்கிற அடுத்தனே. வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் ஜெயன். வணக்கம் பார்த்திபன். ஜெயன்
0: நிலமா இருக்கீங்களா?
1: நேற்று கொஞ்சம் வெயிலா இருக்கும், இன்றைக்கு கொஞ்சம் குளிரான காலநிலையா இருக்கும். குறிக்கொண்டு தலைப்புல வரும். ஆனா நாங்கள் இல்லாச்சும் நாங்க அனுபவிக்கலாம், நாங்க அனுபவிக்கோம். நாங்க
0: என்ன,
1: ஆனா இவர்கள் வந்து நாங்க ஒரு சின்ன பொண்ணை வச்சு விளையாட்டா செய்ய வேண்டாம். ஒரு காசு இல்லாம இப்ப இவர்கள் தொலைபேசி எல்லாம் வச்சு காசு எல்லாம் வச்சு
0: விளையாடுறாரு.
1: தொலைபேசி எல்லாம் வாங்கி ஐபோன் எல்லாம் பணத்துல கொடுத்தா வாங்குறாரு. ஆக்கி அதுக்குள்ள போய் விளையாடுற நாங்க ஒரு சின்ன பொருள் இருந்தாலும் நாங்க அதை விளையாட்டா ஆக்கிட்டோம் என்ன. நீங்க ரெண்டு பேர் சைக்கிள் போனா நாங்க மூன்று பேர் போனாங்க. கண்டில ஒரு ஆள், பார்ல ஒரு ஆள், பின்னுக்கு மிதிக்கிற ஒரு ஆள், அப்படி மூன்று பேர் போய் அது ஒரு வீட்டுல ஓல சரிஞ்சு ஈக்கில கிழிச்சு கொண்டு நண்டு பிடிச்சு வந்தாங்க. அப்ப ஏன்னா உங்களுக்கு தெரியாது, கடற்கரையில போய் நாங்க கடல்ல அந்த அலையில வந்து கால் கழுவுறது கடவா கடவாவோடு பொறுக்கி வரேன்னா அது இவங்களுக்கு தெரியாது
0: இல்லை.
1: அதை பாத்தி இவங்க அறிவிக்கல. நாங்க இவங்க ஒரு நாள் கரண்டில இருக்க சொல்லிப்பா இருக்கும். அப்போ மின்சாரம் இல்லாம எடுத்துட்டு நாங்க இருந்துருப்போம் இல்ல. நாங்கதான் எங்க தலைமுறை எல்லா கஷ்டத்தை வளர்ப்பது நல்லது நல்லது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டோம் இல்ல. அப்ப இவங்களுக்கு ஒரு நாள் ஒரு மின்சாரம் இல்லாம இருக்க சொல்லுவா முடியுமா? முடியாது. ஒரு நாள் அந்த வெட்டி சாத்திர இருக்கும், அடுத்த நாள் என்ன செய்ய போறாங்க?
0: உடுப்பில்லாமே இருந்தாலே நாங்கள் இரவுலயே கட்டிக்கொண்டு இருக்கிறாரே காலப்போக்கில் மாறிக்கொண்டு வரைக்க நீங்கள் உடுப்பில்லாம இருப்பீங்களா கூட கட்டிக்கொண்டு இருப்பீங்களான்னு கேட்கக்கூடாது.
1: கடற்கரை செய்தார்களா? அந்த கலர்ல அலையில கழுவோடு மடியா கால அவரு அந்த முன்னுக்கு அந்த பார்த்து கொண்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட போக மாட்டாங்க, அலை கிட்ட போக மாட்டாங்க. பயத்துல இப்பொழுது பயம் கூட நம்மளுக்கு பயம் இருக்கு. அலை வந்தா எடுத்து உழுக்காண்டு வந்து அந்த காலை தான் கழுவிட்டு வரும். அதே மாதிரி இந்த நண்டு நண்டு பிடிப்போம், இந்த சுருக்கு வச்சு ஈக்கில சுருக்கு வச்சு நண்டு பிடிப்போம் என்ன. அப்படியெல்லாம் நாங்க அனுபவிச்சிட்டோம். ஆனா இவங்களை போல எங்களை போல இவங்களை அனுபவிக்க மாட்டேன். மின்சாரம் ஒரு மூன்று நாலு நாளைக்கு இருந்தா இவங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்ன. நாங்க 6-7 மாதம் அப்படி மின்சாரம் இல்லாமலே இருந்த நாங்க என்ன தண்ணி அள்ளி கிணற்றாள்ளி
0: குளிக்க
1: இவர்கள் நாங்களும் மாறிவிட்டோம் என்ன. எல்லாருமே மாறி மூட்டம் என்று கூறிக்கொண்டு நான் கேட்ட ஃபாலோ.
0: நன்றி வணக்கம். அவர் பார்த்தி விளைஞ்சார், பார்த்தி விளக்காக அவர் கேட்ட அந்த பாடல் இதோ தாம்தும் திரையில் இருந்து.
2: நான் நினைச்சா நீ வந்துருவ.
3: என் மேல அவ்வளவு நம்பிக்கையா?
2: இல்ல, நம்ம காதல் மேல நம்பிக்கை.
4: கௌதம் சீக்கிரம் வா, டைம் ஆயிடுச்சு.
3: ஒரு நிமிஷம்.
4: பாய் மா, பாய் பாட்டி.
2: ஒரு வாரம் விட்டுட்டு போறல, ஏதாவது கொடுத்துட்டு போ. புரியல? எல்லாரும் உன்னையே பாத்துட்டு இருக்காங்களா? அப்ப நான் இப்படியே உங்ககிட்ட வந்துட்டுமா?
3: வரியா?
2: பக்கத்துலதான் இருக்கேன்.

0: வேன் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பொலிவுடன் பொண்டுபண்டி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொண்டுபண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோ 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபொண்டி ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டி மார்க்கெட்.
1: நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கிக் கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
2: இருக்கேன். மரக்கறிகளை மாறி போன மீனையும் வாங்கி வாருங்கள், நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன். குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
2: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லி விட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
0: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
3: நேரம் 8:40 பிரான்ஸ் திருப்பாம் டிஎட்டி தமிழில் தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உங்கள் எண்ணங்களும் உங்கள் இருப்பும் அந்த வகையில் இன்றைய உங்கள் எண்ணத்துக்காக. அன்று நாம் அனுபவித்தவர்களை இன்றைய தலைமுறை அனுபவிக்கிறார்களா? இந்த தலைப்பிலே உங்கள் எண்ணங்களோடு நீங்களும் இணைந்து கொள்ள அழைப்புகள். அத்தனுடைய தொலைபேசி இலக்கம் 03-31-38-32-15-40 இன்னொரு தொலைபேசி இலக்கம் 03-39-41-47-71 அல்லது ஒரு பைபர் இலக்கம் இருக்குது, பைபர் இலக்கத்தில் கூட நீங்கள் இணைந்துள்ளால் 03-6-57-74-27. பைபர் இலக்கம் மட்டுமல்ல, வாட்ஸ்அப் இலக்கம் இருக்குது, வாட்ஸ்அப் இலக்கத்தில் இணைந்துள்ளால் வாட்ஸ்அப் இலக்கமானது 03-6-89-86-55-29.

0: கொள்ளழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு
1: 7265 Fraser Street, Vancouver, Canada.
0: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறியத்தருகின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778-882-40-39 அல்லது 604-375-55. மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
2: உங்கள் எண்ணங்களும் உங்களுடைய உங்கள் எண்ணத்துக்காக அன்று நாம் அனுபவித்தவர்களை இன்றைய தலைமுறை அனுபவிக்கின்றார்களா?

0: சூப்பர், ரொம்ப நல்லா பாடுற. யார்கிட்ட பாட்டு கத்துக்கிட்ட?
1: அட நீங்க ஒண்ணு, நான் எங்க கத்துக்கிட்டேன்? நான் மாட்டுக்கு தண்ணி கட்டுறதுக்காக ஏரி கரைக்கு போவேன். அங்க அரிதாசன் ஒருத்தர் பசங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. அத காதால கேட்டுதான் இப்படி கத்துக்கிட்டு இருக்கேன்.
0: காதால கேட்டதுக்கு இப்படி பாடுறானே. ஆமா, அந்த பாட்டு வாத்தியார் பேர் என்ன சொன்ன?
1: ஹரிதாஸ்.

0: அரசு லாட்சியில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாவனிகள் முதல் பல் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை. இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில் குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 ரே கை பாரிஸ் 10 லா ஷோப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி 0951-15-82 0-3 அல்லது 0-669-58-61-61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லா ஷோப்பலில் ஷெரிமஹால்.
1: நேரம் 8:51 பிரான்ஸ் பகம் கேட்டி தமிழை தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உங்கள் எண்ணங்களும் உங்கள் எழுப்பும் அதுவிலே இன்றைய உங்கள் எண்ணத்துக்காக அன்று நாம் அனுபவித்தவர்களை இன்றைய தலைமுறையினர் அனுபவிக்கின்றார்களா? இந்த தலைப்பில் தனது எண்ணத்தோடு இணைந்திருக்கின்ற அடுத்த அன்பு இப்பொழுது அன்பாக வான் இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் ஜெகன். நலமா இருக்கிறீங்களோ?
1: சரோ நலமா இருக்கிறோம். நீங்க நலம் தானே?
2: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்களே நலமா இருக்க வேண்டிக் கொண்டு.
1: நன்றி. சொல்லுங்கள்.
2: என்னென்றால் இப்ப லாலா கசன மாதிரி அதை நாங்கள் இயற்கையோடு ஒட்டி வாழ்ந்த நாங்கள் இவியல் அப்படி இல்லை தானே இப்ப இங்க இப்பத்தைய தலைமுறை. ஆனா இருந்தாலும் வந்து அங்க தாயத்துக்கு கொண்டு போன உடனே சில சில இதுகளை அவை விரும்பினோம். இப்ப பார்க்கணும், வயல் பார்க்கணும், தோட்டம் பார்க்கணும் என்று கூட அதையும் விரும்பினோம். கொஞ்சம்
1: போறவே
2: இல்லோ இப்ப இங்க இருந்து போறதே கொஞ்சம் பெரியாக்களா வந்த உடனே அதுல பாக்கணும். மலை பிரதேசங்களுக்கு போனா அந்த தேயில என்ன மாதிரி வருது, அந்த தேநீர் நாங்க குடிக்கிறது என்ன மாதிரி அவை உற்பத்தி செய்யணும், அதுகளை அப்படி எல்லாம் அதுகளை எல்லாம் அந்த தேர் நீங்க சொன்ன தேர்றதுக்காக அதுகளை எல்லாம் பார்க்க விரும்புறோம்.
1: நாங்கள்
2: யோசிப்போம். நாங்கள் வந்து அப்ப ஒரு பென்சில் வந்து வேண்டேலா இல்லாம பாடசாலைக்கு போகாம இருந்த காலமும் இருக்கு.
1: கஷ்டம்ன்றது தெரியாது கஷ்டம் நன்று. இந்த பிள்ளைகளா இருக்கிறவர்கள் இந்த கஷ்டம் கூடுதலாக இன்று இங்கேயும் சரி தாயத்திலும் சரி இந்த பிள்ளைகளிடம் இந்த கஷ்டங்கள் என்பது குறைவு.
2: ரயில்
1: படிக்கிற பிள்ளை கூட சில இடங்களில் தனியா போக தெரியாத மற்றது அன்று ஒரு அது அந்த மாதிரி சொன்னேன். ஒரு தோடு இருந்தாலே பெரிய விஷயமா தான் இருந்திருக்கு. இல்லை உண்மையில் சங்கிலி இருந்தாலும் கொஞ்சம் ஒரு பிள்ளை ஒரு சங்கிலி போட்டு வள்ளிக்கம் வருமா இருந்தால் அது பெரிய அந்த கொஞ்சம் வசதியான பிள்ளை என்ற மாதிரி தானே இருக்கும் அந்த எண்ணெய்.
2: நாங்கள் இப்ப அதே ஒரு சங்கிலியை ஒரு வசதியான போட்டு கொண்டாந்துட்டு அதை நாங்க ஒரு பெரிய
1: ஆச்சரியமா அந்த பிள்ளை வசதியான பிள்ளை மட்டும் தான் சங்கிலி போட்டு வரும் ஒரு பள்ளி
2: நாங்க அவருக்கு ஒரு மதிப்பு கொடுத்து அவைகளுக்கு கொஞ்சம் அவையில நாங்க முன்னிலையில வைக்கிறது. ஆனா இப்ப
1: அதான் சொல்றேன் இப்ப பிள்ளைகளுக்கு அது அப்படியே சில கஷ்டம் சில கஷ்டங்கள் பிள்ளைகளுக்கு என்னன்னு தெரியாது உண்மையில அங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த கஷ்டங்கள் என்ன என்னது அது ஒரு சில பிள்ளைகளுக்கு கஷ்டத்தில் இருக்கலாம் இருந்தாலும் கூட கூடுதலான விட வசதிகள் தான் இருக்கிறது. இப்போ இங்கே எல்லாம் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு எல்லாம் சின்ன வயசுல நாங்கள் பட்ட கஷ்டங்கள் தெரியாது அந்த பிள்ளைகளுக்கு
2: பழக்கம்
1: கூட
2: கையிலே பிடிக்கலாம இருக்கும் அப்படி அழி அழிற அறி அழிற சரி இருக்காது அத பக்கத்துல கேக்குற நன்றியோட அப்படி இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சிருப்போம்.
1: உடுப்பல் கூட யூனிஃபார்ம் இருந்தா கூட அஞ்சு நாளைக்கு அஞ்சு யூனிஃபார்ம் இருக்கு மேக்சிமம் மக்கள்கிட்ட
2: அதை விட கால் செருப்பு அங்க வந்துட்டு வெயில் தெரிந்தால தார் ஊத்தி இருக்கும் அது செருப்பே கிடைக்காது கால போட்டு கொண்டு போறதுக்கு அத புல்லுக்குள்ளால வந்த அப்படியும் அங்க
1: வந்துடும் வச்சிருக்கலாம் வந்து கொஞ்சம் வசதியான கும்பாசா இருக்கு கும்பாஸ் பெட்டி என்று சொல்லுது இந்தியன் கும்பாஸ் எல்லாம் வந்தா அதுக்கு முன்னாடி கும்பாஸ் எல்லாம் மக்கள்கிட்ட இருப்பது குறைவு வந்து
2: சும்மா நாங்கள் ஒரு பெஞ்சில மறுபடியும் கையில சும்மா கொண்டு போறேன் அப்படி
1: நன்றி வணக்கம். அவர் திருமதி சரோபரமேஸ்வரன் அவருக்காக கேட்ட அந்த பாடல் பொய்முகங்கள் திரைக்காக

0: சொந்தம் என்பது எல்லாம்
1: ஒலிக்கிற இந்த பாடலோடு நிறைவு காண்கின்றது. இன்றைய உங்கள் எண்ணங்களும் உங்கள் இருப்போம் இன்றைய உங்கள் எண்ணங்களும் உங்கள் பின்னச்சி கன்சாப்பித்த நிகழ்ச்சி செய்யப்படுத்திக் கொண்டிருந்த தமிழொலி நினைத்தன்பர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி மீண்டும் தியாட்டி தமிழொலியின் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வேண்டும் என்ற ஆவலோடு இரவு பிரதான செய்திகளுக்கு வழிவிட்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நீர்களே தொடர்ந்து முதல் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.
2: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000 மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
3: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிட்ட

0: போட்டி நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். புதிய தளத்தில் நூலகம் புதிய புதிய ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: NWLULAGA நூலகம் நூலகம்.com.
3: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
4: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
3: விடாது இங்க போங்க போ.
5: ஆம் அங்கும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris Lachapelle
6: 11 à 13 rue Caille 75 000 Paris
5: VT Superstore Gala Gone Sasseville
6: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses
5: மேலதிகே தொடர்புகளுக்கு VT Cash and Curry Paris Lachapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18 சாசல் கால்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்
7: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
5: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 01 39 71 77 50 அல்லது 78 928 88 58. மறந்து விடாதீர்கள் சுவிசிலே VTS Finance GmbH.
8: இலக்கம் 5 கார்பன்ஸ்டர் கிராஸ் 3028 அருகாமையில்.
5: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
8: பெறவேசி இலக்கம் 03 1971 27 50. கைத்தொலைபேசி இலக்கம் 07 8 928 58 58.
5: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.nulagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விஜி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வடத்தினர், சாசல் காஷ்லா கோடிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்ற நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து புதிதாக கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். வெடுக்குநாரிமலை ஆலய நிர்வாகம் சார்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி என் ஏ சுமந்திரன் முன்வைத்த வாதங்களை தொடர்ந்து வெடுக்குநாரிமலையில் இருதரப்புகள் ஒரே நேரத்தில் வழிபடுவதால் சமாதான குலைவு ஏற்படும் என்ற நெடுங்கணி போலீசாரின் விண்ணப்பம் வவுனியா நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டதோடு சட்டம் மீறப்பட்டால் மாத்திரமன்றி மாறாக நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்றும் போலீசாருக்கு நீதவான் அறிவுறுத்தினார். நெடுங்கேணி வெடுக்குநாரிமலையில் எதிர்வரும் சனிக்கிழமை வடக்கு மாகாண தலைமை தேரர் சந்தபூதி தலைமையில் பௌத்த நிகழ்வு ஒன்று ஏற்பாடாகியுள்ளது. இந்த நிலையில் அன்றைய தினம் சைவ மக்கள் புரட்டாதி சனி விசேட பூசை வழிபாடுகளில் அங்கு ஈடுபட இருக்கிறார்கள். இந்த நிலையில் அந்த தினத்தில் அந்த பகுதியில் இருதரப்பும் ஒரே நேரத்தில் வழிபாட்டுக்கு செல்வதால் சமாதான குறைவு ஏற்படும் என்று நெடுங்கணி போலீசார் வவுனியா நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பித்திருந்தார்கள். இதனையடுத்து ஆலயத்தின் நிர்வாகத்தினரும் பௌத்த தேரர் தரப்பும் இன்று நீதிமன்றத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இதன்போது வெடுக்குநாரிமலையில் வழிபடும் சுதந்திரத்துக்கு தடையப்படுத்த முடியாது என்று உயர்நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளதை சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் மன்றுக்கு சுட்டிக்காட்டினார். அத்துடன் சட்டம் மீறப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் மாத்திரம் போலீசார் நீதிமன்றத்துக்கு வர வேண்டும், மாறாக மன்றி நேரத்தை வீணாக்க கூடாது என்று நீதவான் போலீசாருக்கு உத்தரவிட்டதோடு உடனடியாக போலீசாரின் விண்ணப்பத்தையும் நிராகரித்திருக்கிறார். இதேவேளை ஆலய நிர்வாகம் சார்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தலைமையில் சிரேஷ்ட சட்டத்தரணி திருவருள் ஆகியோர் முன்னிலையாகி இருந்தார்கள். அத்துடன் கல்கமுவ சந்தபோதி தேரனும் அவரது சட்டத்தரணிகளும் அங்கு முன்னிலையாகி இருந்தார்கள். பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சாவுக்கு 70 மில்லியன் ரூபாவை லஞ்சமாக வழங்கிய குற்றச்சாட்டின் கீழ் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட கிரிக்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பணிப்பாளர் ஜானகி ஸ்ரீவத்தனாவை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அத்துடன் தற்போது விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சாவிடமிருந்து இந்த சம்பவம் தொடர்பான வாக்குமூலத்தை பதிவு செய்வதற்கு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு அனுமதி வழங்குமாறு கொழும்பு முதன்மை நீதிவான் அசங்க எஸ் போதரகம சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்தார்.
1: விசாரணை தொடர்பில் ஏற்கனவே விளக்கமறிகளில் வைக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவிடம் வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்வதற்கு லஞ்ச விசாரணை ஆணைக்குழுவுக்கு அனுமதி வழங்குமாறும் இதன்போது நீதவான் சிறைச்சாலை அத்தியட்சருக்கு உத்தரவிட்டார். லஞ்ச விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகள் மற்றும் சந்தேக நபரின் சட்டத்தரணிகள் முன்வைத்த விடயங்களை ஆராய்ந்த பின்னர் கொழும்பு பிரதம நீதவான் அசங்க எஸ் போதரகம இந்த உத்தரவை பிறப்பித்தார். லஞ்ச விசாரணை ஆணைக்குழு என்று முற்பகல் சந்தேக நபரிடம் வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்து கொண்ட பின்னரே கைது செய்தது. இந்த சம்பவம் தொடர்பில் நீதிமன்றத்துக்கு விடயங்களை முன்வைத்த விசாரணை அதிகாரிகள் நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான கொழும்பு கோட்டையில் உள்ள டிரான்ஸ்போர்ட் சதுக்கம் எனப்படும் காணியை குறித்த நிறுவனத்திற்கு விரைவாக பெற்றுக் கொள்வதற்கு உதவியமைக்காகவே பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு 70 மில்லியன் ரூபாய் பணத்தை லஞ்சமாக வழங்கியதாக சந்தேக நபருக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். சந்தேக நபர் 3 வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் குறித்த 70 மில்லியன் ரூபாய் பணத்தை நாமல் ராஜபக்சவுக்கு வழங்கியுள்ளதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளமை குறித்தும் விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்தனர். இதேபோல முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாரியார் சிராந்த் ராஜபக்ச சார்பில் சட்டத்தரணி ஒருவர் போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவுக்கு என்று கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். என்று விசாரணை பிரிவில் ஆஜராகுமாறு விடுக்கப்பட்ட அழைப்புக்கு இணங்க சிராந்த் ராஜபக்ச பாண்டு என்று சமூகமளிக்க முடியாது என அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் கண் அறுவை சிகிச்சைக்காக சிங்கப்பூர் சென்றுள்ளதாகவும் நாடு திரும்பி மோதியதன் பின்னர் போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவில் ஆஜராவானிடம் சட்டத்தரணி தெரிவித்துள்ளார். ஸ்ரீராந்த் ராஜபக்சவால் நடத்தி செல்லப்பட்ட சிறிலிய சபை அமைப்பின் கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பான விசாரணைகளுக்காகவே அவர் நிதி குற்ற விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்டிருந்தார். அவர் கடந்த 16 சிங்கப்பூருக்கு பயணித்தார்.
0: இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களின் அமைப்பானது பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான வன்முறை, அதன் காரணங்கள் மற்றும் விளைவுகள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் சபையின் சிறப்பு அறிக்கையாளர் அலுவலக உறுப்பினர்களுடன் ஜெனிவாவில் முக்கிய சந்திப்பொன்றை நடத்தியிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சிறப்பு அறிக்கையாளர் கிம் அல்ஸ்மிலேமின் அலுவலகத்தை பிரித்துவப்படுத்தி அதன் செயலகத்தைச் சேர்ந்த அலியா இந்த சந்திப்பில் பங்கெடுத்தார். வலிந்து காணாமலாக்கப்பட்ட தமது உறவுகளை தேடும் போராட்டத்தை முன்னெடுத்து வரும் குடும்பங்களில் பெரும்பான்மையானவர்கள் பெண்களாகவும் குறிப்பாக தாய்மார்களாகவும் இருப்பதால் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. உண்மை மற்றும் நீதியை வலியுறுத்தி கடந்த 17 மேலாக தாய்மார்கள் அமைதியான முறையில் தொடர்ந்து போராடி வருவதாகவும் அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. வலிந்து காணாமலாக்கப்பட்ட சம்பவங்களால் பெண்கள் எதிர்கொள்ளும் தனித்துவமான பாலின அடிப்படையிலான பாதிப்புகள் குறித்தும் பெண்கள் மற்றும் அவர்களது குடும்பங்கள் நீண்ட காலமாக எதிர்கொள்ளும் சமூக பொருளாதார மற்றும் உணர்வு ரீதியான பாதிப்புகள் குறித்தும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களின் அமைப்பின் பிரதிநிதிகள் சந்திப்பின் போது எடுத்துரைத்தார்கள். அத்துடன் அமைதியான முறையில் உரிமைகளுக்காக குரல் கொடுக்கும் தாய்மார்கள் மற்றும் பெண்கள், மனித உரிமை பாதுகாவலர்கள் எதிர்கொள்வதாக தெரிவிக்கப்படும் அச்சுறுத்தல்கள், கண்காணிப்புகள், விசாரணைக்கு அழைத்தல், துன்புறுத்தல்கள் மற்றும் பழிவாங்கும் நடவடிக்கைகள் தொடர்பான பாதுகாப்பு அச்சுறுத்தல்களும் முன்வைக்கப்பட்டன. தீர்க்கப்படாத வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான விவகாரங்களுக்கு சர்வதேச ரீதியில் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளில் பாதிக்கப்பட்ட பெண்களின் பாதுகாப்பு முக்கிய அங்கமாக இருக்க வேண்டும் என்று அந்த அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. மேலும் தாய்மார்கள் தங்களது கருத்து சுதந்திரம், அமைதியான முறையில் ஒன்று கூடும் உரிமை மற்றும் சங்கங்களை அமைக்கும் உரிமைகளை அச்சமின்றி பயன்படுத்துவதற்கும் சர்வதேச மனித உரிமை பொறிமுறைகளுடன் எந்தவித அச்சுறுத்தலுமின்றி தொடர்பு கொள்வதற்கும் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. உண்மை, நீதி, பொறுப்பு கூறல், நிவாரணம் மற்றும் மீள் நிகழாமைக்கான உத்தரவாதங்கள் தொடர்பான செயற்பாடுகளில் பாதிக்கப்பட்ட பெண்களின் அர்த்தமுள்ள பங்கேற்பை உறுதி செய்வதன் அவசியத்தையும் அமைப்பின் பிரதிகள் எடுத்துரைத்தார்கள். மேலும் பாதிக்கப்பட்டவர்களின் முன் அறிவிக்கப்பட்ட சம்மதம் மற்றும் தகவல் ரகசியத்தன்மை பாதுகாப்புகள் உறுதி செய்யப்பட்ட நிலையில் ஆவணப்படுத்தப்பட்ட சாட்சியங்கள், சம்பவ தகவல்கள் மற்றும் ஏனைய தொடர்புடைய ஆவணங்களை சிறப்பு அறிக்கையாளர் அலுவலகத்துக்கு வழங்க தயாராக இருப்பதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான வன்முறை மற்றும் பாகுபாடு தொடர்பாக செயற்படும் ஐக்கிய நாடுகள் பொறிமுறையிடம் பாதிக்கப்பட்ட தாய்மார்களின் குரல்களையும் அனுபவங்களையும் நேரடியாக முன்வைக்க கிடைத்த வாய்ப்பை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களின் அமைப்பு வரவேற்றிருக்கிறது. பாதிக்கப்பட்ட பெண்களின் பாதுகாப்பு, கண்ணியம், உரிமைகள் மற்றும் அடிப்படை சுதந்திரங்கள் தொடர்பில் சிறப்பு அறிக்கையாளர் அலுவலகத்துடன் தொடர்ந்தும் ஆக்கப்பூர்வமான ஈடுபாட்டை மேற்கொள்ள தயாராக இருப்பதாகவும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட தாய்மார்களின் கவலைகளை முன்வைப்பதற்காக வாய்ப்பை வழங்கிய ஐக்கிய நாடுகள் சிறப்பு அறிக்கையாளர் டிம் அல்சலின் மற்றும் அவரது செயலகத்தைச் சேர்ந்த அலியாவுக்கு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களின் அமைப்பு நன்றியையும் தெரிவித்திருக்கிறது. இலங்கையில் முன்பள்ளி சிறுவர்களில் 64% நாளொன்றுக்கு 30 மேலாக கையடக்க தொலைபேசி அல்லது கணினியை பயன்படுத்துவதாக அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வொன்றில் தெரிய வந்துள்ளது. இந்த தகவலை சுகாதார அமைச்சின் செயலாளர் அனில் ஜெயசிங்கே தெரிவித்தார். அதேவேளை ஆய்வில் பங்கேற்ற சிறுவர்களில் சுமார் 32% நாளொன்றுக்கு 10 to 11 மணித்தியாலங்களுக்கு குறைவாகவே உறங்குவதாகவும் தெரிய வந்துள்ளது. மேலும் சுமார் 43% சிறுவர்கள் கையடக்க தொலைபேசி அல்லது கணினி திரைகளை பயன்படுத்தியவாறு உணவு உட்கொள்வதாகவும் ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த ஆய்வின் முடிவுகளை அடிப்படையாக கொண்டு முன்பள்ளி சிறுவர்களுக்கான சுகாதார மேம்பாட்டு திட்டம் மற்றும் வழிகாட்டுதல்களை அறிமுகப்படுத்த சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுத்து வருவதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் அனில் ஜெயசிங்க தெரிவித்திருக்கிறார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பனிக்கன்குளம் பகுதியில் உள்ள வீடொன்றில் உறங்கிக் கொண்டிருந்த தம்பதியினர் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். இன்று அதிகாலை 2 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அந்த வீடொன்றில் தந்தை, தாய் மற்றும் மகள் ஆகியோர் உறங்கிக் கொண்டிருந்த போது அதிகாலை வேளையில் வீட்டுக்குள் புகுந்த குழுவொன்று தந்தையினதும் தாயினதும் தலையில் பலமாக தாக்கியுள்ளது. இதன்போது மகள் கூச்சலிட்டதை அடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த அயலவர்கள் இருவரையும் மீட்டு மாங்குளம் ஆதார வைத்தியசாலையில் அனுமதித்தார்கள். ஆனாலும் சிகிச்சை பலனின்றி இருவரும் உயிரிழந்து போனார்கள். இந்த கொலையை செய்தவர்கள் யார், எந்த காரணத்துக்காக இந்த சம்பவம் முன்னெடுக்கப்பட்டது என்பது தொடர்பில் சம்பவ இடத்துக்கு சென்றுள்ள மாங்குளம் போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருவதாக குறிப்பிடப்படுகிறது. நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா அமைச்சரவை அந்தஸ்தை பயன்படுத்தி ஆதனத்தை அடாத்தாக ஆட்சி புரிந்துள்ளார் என்று யாழ்ப்பாணம் மாவட்ட நீதிமன்ற இடைக்கால கட்டளையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் ஸ்டான்லி வீதியில் தமக்கு சொந்தமாக உள்ள ஆதனத்தை டக்ளஸ் தேவானந்தா 30 வருடங்களுக்கு மேலாக சட்டவிரோதமாக பயன்படுத்தி வருவதாக இருவர் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார்கள். இந்த ஆதனத்தை மீள ஒப்படைக்குமாறு பல சந்தர்ப்பங்களில் கோரிக்கை விடுத்ததாகவும் 2015 ஆதனத்தை மீள ஒப்படைப்பதாக டக்ளஸ் தேவானந்தா எழுத்து மூலம் உறுதியளித்த போதிலும் இதுவரை அது ஒப்படைக்கப்படவில்லை என்று வழக்காளிகள் குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த வழக்கில் வழக்காளிகள் சார்பில் மனு மற்றும் பல ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் எதிராளியான டக்ளஸ் தரப்பிலும் ஆட்சேபனை முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு யாழ்ப்பாணம் மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுக்கப்பட்ட போதே டக்ளஸ் தேவானந்தா நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர், அமைச்சரவை அந்தஸ்தற்ற அமைச்சர் ஆகிய பதவிகளில் இருந்த காலங்களில் அந்த அதிகாரங்களை பயன்படுத்தி அந்த ஆதனத்தில் அடாத்தாக ஆட்சி புரிந்துள்ளார் என்று சுட்டிக்காட்டிய நீதிமன்றம் வழக்காளிகளின் கோரிக்கைக்கு அமைய அந்த ஆதனத்தில் மாற்றங்களை செய்வதற்கும் ஆதனத்தை உரிமை மாற்றம் செய்வதற்கும் டக்ளஸால் வணிக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் தடை விதித்து இடைக்கால கட்டளையை நீதிமன்றம் தற்போது வழங்கியுள்ளது. 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து நீர் ஆகாரமின்றி உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்த தியாக தீபம் திலீபனின் 39வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் யாழ்ப்பாணம் நல்லூரில் உணர்வெழுச்சியுடன் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நினைவேந்தல் நிகழ்வுகளின் 10ஆம் நாள் நிகழ்வுகள் இன்று நல்லூரில் அமைந்துள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவிடத்தில் நடைபெற்றன. தியாக தீபம் திலீபனின் நினைவிடத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பலரும் கலந்து கொண்டு பலரும் அஞ்சலி செலுத்தினார்கள். சுவிட்சர்லாந்துக்கும் இலங்கைக்கும் இடையிலான ராஜேந்திர உறவுகளின் 70 ஆண்டுகள் பூட்டியை முன்னிட்டு சுவிட்சர்லாந்து தூதரகம் யாழ்ப்பாணத்தில் 2 நாள் நிகழ்வு ஒன்றை நடத்த இருக்கிறது. இந்த நிகழ்வு எதிர்வரும் அக்டோபர் 3 மற்றும் 4 தேதிகளில் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மையத்தில் நடைபெறுகிறது. இதில் அரசு பங்காளர்கள், சமூக பிரதிகள், பங்காளர் அமைப்புகள் மற்றும் பிற பங்குதாரர்கள் ஒன்றிணைந்து இலங்கையுடனான சுவிட்சர்லாந்தின் நீண்டகால ஈடுபாடு, குறிப்பாக அபிவிருத்தி, ஒத்துழைப்பு, சமாதானம் மற்றும் மனித உரிமைகள் சார்ந்த பணிகளை நினைவு கூற இருக்கிறார்கள். வடக்கு மற்றும் கிழக்கின் அபிவிருத்தி, ஒத்துழைப்பு, சமாதானம் மற்றும் மனித உரிமைகள், மனிதநேய உதவிகள் ஆகியவற்றில் சுவிட்சர்லாந்தின் பங்களிப்பை மையமாக கொண்ட ஆவணப்படம் அக்டோபர் 3 தேதி சனிக்கிழமை அன்று திரையிடப்பட உள்ளதுடன் இந்த பணிகளுக்காக பங்காற்றியவர்கள் கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து இந்த வருட தொடக்கத்தில் கொழும்பில் காட்சிப்படுத்தப்பட்ட 70 ஆண்டுகள் 70 முகங்கள் 70 இயர்ஸ் 70 ஃபேசஸ் புகைப்பட கண்காட்சி யாழ்ப்பாணத்தில் காட்சிப்படுத்தப்படும். இது 7 தசாப்த கால இருதரப்பு உறவுகளின் தனிப்பட்ட கதைகளை சித்தரிக்கிறது. மேலும் அக்டோபர் 4 தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று எதிர்கால பொருளாதார அபிவிருத்தி, புலம்பெயர் தமிழ் மக்களின் பங்களிப்பு மற்றும் தேசிய ஒருமைப்பாடு ஆகிய தலைப்புகளில் நிபுணர்களின் குழு கலந்துரையாடல்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நினைவு நிகழ்வு சுவிட்சர்லாந்துக்கும் இலங்கைக்கும் இடையிலான பிணைப்பை வடிவமைத்த மக்களையும் பங்களிப்புகளையும் அங்கீகரிக்கும். அதேவேளையில் கலந்துரையாடல்கள் ஒத்துழைப்பு மற்றும் தொடர்புகளை வலுப்படுத்துவதற்கான புதிய வாய்ப்புகளை எதிர்நோக்கி இந்த ஆண்டு விழா மைல்கற்களை ஒன்றிணைக்கும் என்று குறிப்பிடப்படுகிறது. அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்டம் மூலம் மீதான விவாதம் இன்றும் நாளையும் நாடாளுமன்றத்தில் நடைபெறுகிறது. விவாதத்தின் முடிவில் இந்த திருத்த சட்டம் மூலம் தொடர்பான வாக்கெடுப்பு நடத்தப்படும். உயர்நீதிமன்ற வியாக்கியானத்துக்கு அமைய இந்த சட்டம் மூலத்தை நிறைவேற்றுவதற்கு நாடாளுமன்றத்தில் 2/3 பெரும்பான்மை பலம் அவசியம் என்று அறிவிக்கப்பட்டுள்ள சூழலில் இன்று இதற்கான விவாதம் தொடக்கி வைக்கப்பட்டது.
1: உயர்நீதிமன்றம் மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஒரு பெரும் வயதை 2 வருடங்களினால் நீடிப்பதற்காக 22வது அரசியலமைப்பு திருத்தமும், ஏனைய நீதிமன்ற நீதிபதிகளின் ஒரு பெரும் வயதை 2 வருடங்களினால் நீடிப்பதற்கான நீதித்துறை திருத்த சட்டமூலம் தொடர்பான சட்டமூலமும் முன்வைக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான விவாதம் இன்று காலை 11:30 ஆரம்பமானது. சட்டமூலங்களை முன்வைத்து நீதி அமைச்சர் அரசாங்கம் சார்பில் விவாதத்தை ஆரம்பித்தார்.
2: ஒரு சந்தர்ப்பத்தில் ஃபைசர் முஸ்தபாவும் இதை செயல்படுத்துவதற்காக தனிநபர் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேரணை ஒன்றை கொண்டு வந்தார். ஆனால் அது முன்னோக்கி செல்லவில்லை. அதேபோல் 2010 போன்ற தொலைதூர காலத்தில் கூட நீதித்துறை தொடர்பான துணைக்குழு ஒன்றின் அறிக்கை 2016 இருந்தது. அதில் முன்மொழியப்பட்டிருந்தது என்ன? அனைத்து நீதிமன்றங்களிலும் பணியாற்றும் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது ஒரே வயதாக இருக்க வேண்டும் என்றும், அந்த வயது 65 இருப்பது அல்லது அதைவிட பொருத்தமானதாக இருப்பது என்றும் முன்மொழியப்பட்டது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 63 வயதிலிருந்து 65 வயதாக கொண்டு வருவதற்கான முயற்சிதான் மேற்கொள்ளப்படுகிறது. துரதிருஷ்டவசமாக பல சட்டத்தரணிகள் இந்த திருத்தத்தை விரும்புகிறார்கள். ஏனெனில் இதன் மூலம் அவர்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு நீதி கிடைக்கும். தங்களுடைய வாடிக்கையாளர்களின் வழக்குகள் விரைவாக முடிவடைவதை இந்த சட்டத்தரணி தான் விரும்ப மாட்டார். ஆனால் சிலர் அரசியல் காரணங்களுக்காக இதற்கு வேறு அர்த்தம் கொடுக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் மகாநாயக்க தேரர்கள், மத தலைவர்கள் மற்றும் சர்வதேச அமைப்புகளிடம் தெரிவித்த கருத்துக்களில் இருந்த விமர்சனம் என்னவென்றால், நீங்கள் உயர்நீதிமன்றங்களில் அதாவது உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றும் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்க முயற்சிக்கிறீர்கள். இது அரசியலமைப்புக்கு முரணானது என்பதாகும். தவறான தகவல்களை வழங்கிய சில குழுக்களும் சில தொழில்முறை குழுக்களும் இந்த திருத்தம் அனைத்து நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதையும் அதிகரிப்பதை குறிப்பிடாமல் அதில் உள்ள ஒரு பகுதியை மட்டும் முன்னிலைப்படுத்த முயற்சித்தன. அதை ஐக்கிய நாடுகள் சபையின் அறிக்கையிலும் எழுதினார்கள். ஐக்கிய நாடுகள் சபையின் அறிக்கையும் அதற்கு பதில் அளித்தது. ஆனால் நாங்கள் எல்லா இடங்களிலும் அதற்கு பதில் அளித்தோம். ஜிஎல் பீரிஸ் பேராசிரியரும் இதனால் நீதித்துறையின் சுதந்திரத்துக்கு பாதிப்பு ஏற்படும் என்று கூறுவதை நாங்கள் பார்த்தோம். அவர் பேராசிரியராக இருக்கலாம், ஆனால் அவரது இதயம் அந்த அளவுக்கு நேர்மையானதாக இல்லை. ஏனென்றால் அது பொய் என்பதை அவரும் அறிந்து கொண்டே கூறுகிறார். ஆனால் அவருடைய கடந்த கால நடவடிக்கைகளில் ஒன்றை பற்றி நான் குறிப்பிட விரும்புகிறேன். 1999 மார்க் பெர்னாண்டோ என்ற எங்களுடைய மிகவும் திறமையான உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருவர் இருந்தார். இலங்கையில் இருந்த சிறந்த நீதிபதிகளில் ஒருவராக அவர் இருந்தார். 1999 ஜி பி சில்வா ஓய்வு பெற்ற பின்னர் அடுத்ததாக வரவேண்டியவர் நீதிபதி மார்க் பெர்னாண்டோ. மூப்பநிலை அடிப்படையில் அவர் வரவேண்டியிருந்தது, ஆனால் அது வழங்கப்படவில்லை. அவரை நியமிக்காமல் சரத்தன் சில்வா நியமிக்கப்பட்டார். சரத்தன் சில்வா நியமிக்கப்பட்ட போது பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் வெளிப்படையாக என்ன கூறினார்? அவர் பொதுவெளியில் நீதித்துறை 1994 மக்களால் வழங்கப்பட்ட மக்கள் அரசாங்கத்தின் ஆணைக்கு எதிராக செயல்படுகிறது என வாதிட்டார். முந்தைய 17 ஆண்டுகால ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சி காலத்தில் நியமிக்கப்பட்ட சிரேஷ்ட நீதிபதிகள் அரசாங்கத்தின் முன்னேற்றத்துக்கும் அதன் நிகழ்ச்சி திட்டத்துக்கும் தடையாக இருப்பதாக அவர் கூறினார். நீதித்துறை அரசாங்கத்தின் வேலை திட்டத்துக்கும் மக்களின் கருத்திற்கும் எதிராக செயல்படுகிறது என்பதுதான். இதுதான் நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதிப்பதாகும். அரசாங்கத்துக்கு ஏற்ற வகையில் தலைமை நீதிபதிகளை நியமித்த ஜி எல் பீரிஸ் அவர்கள் இன்று இந்த திருத்தம் நீதித்துறையின் சுதந்திரத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று குறை கூறினால், கௌரவ சபாநாயகர் அவர்களை, இதை பார்த்து நாம் எங்கிருந்து சிரிப்பது? எங்கிருந்து நாம் சிரிக்க வேண்டும்? என் வாயில் மட்டுமே பற்கள் இருப்பதால் நான் வாயால் சிரிக்கிறேன். ஜி எல் பீரிஸ் போன்றவர்கள் அந்த கருத்தியலை தாங்கிக் கொண்டிருக்கும் போது மற்ற எஞ்சியவர்களை பற்றி இங்கே பேசுவதால் எந்த பயனும் இல்லை.
3: தற்போது இந்த தீர்ப்பின் மூலம் தற்போது பதவியில் இருக்கும் பிரதம நீதியரசருக்கு இந்த 6 வருட வரம்பு பொருந்தக்கூடாது என்பதற்காக மேலதிக விதிவிலக்கு ஒன்று சேர்க்கப்பட்டுள்ளது.
0: இந்த கருத்தானது பாராளுமன்ற உறுப்பினர் ஐக்கிய மக்கள் சக்தியின் சட்டத்தரணி அஜித் பி பெரேரா அவர்களது.
3: புதிதாக முன்வைக்கப்பட்டுள்ள குழுநிலை திருத்தத்தில் கூறப்படுவது என்னவென்றால், முதல் இடைக்கால விதிகள் குறிப்பிடப்பட்டுள்ள 6 வருட கால வரம்பு இந்த சட்டம் நடைமுறைக்கு வரும் நாளில் பிரதம நீதியரசர் பதவியில் இருக்கும் எந்த ஒரு நபருக்கும் பொருந்தக்கூடாது என்பதாகும். இவருக்கு இது பொருந்தாது என்பது தெளிவாகிறது. ஏன், அவர் இன்னும் எவ்வளவு காலம் பதவியில் இருக்கின்றார் என்பதை பாருங்கள். நேற்று இந்த பாராளுமன்றத்தின் குழுநிலை விவாதத்தின் போது பரிசீலித்த போது அவர் 2026 டிசம்பர் 1ஆம் தேதி ஓய்வு பெற வேண்டும் என்பது வெளிப்படுத்தப்பட்டது. அப்படியானால் அவருக்கு மேலும் 2 ஆண்டுகள் வழங்கப்பட்டால் அவர் 67 வயதில் ஓய்வு பெறுவார். ஆனால் அவ்வாறு இருக்கும் போது அவரை சட்ட கொள்கையை பற்றி விவாதித்து இந்த திருத்தத்தை தற்போதைய பிரதம நீதியரசருக்கு இது பொருந்தக்கூடாது என்பதற்கான விதிவிலக்கை சேர்க்க வேண்டும் என்றும் முன்மொழிகின்றார். தற்போது பதவியில் இருப்பவருக்கு இது பொருந்தக்கூடாது என்றால் இது 2 ஆண்டுகள் ஓய்வு பெறுவதை நீடிப்பதாகும். தற்போது பதவியில் இருப்பவர்களுக்கு இது பொருந்தக்கூடாது. இது சாதாரண தருக்கம், பொதுவான அறிவு. ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த நீதிமன்ற தீர்ப்பிலேயே அந்த முரண்பாடு காணப்படுகிறது. ஒரு விடயம் தெளிவாக உள்ளது. இந்த அரசியலமைப்பு திருத்தமும் நீதித்துறை அமைப்பு தொடர்பான திருத்த சட்டமும் இந்த இரண்டும் மிகவும் தீய நோக்கத்திற்காக நீதிமன்றத்தின் அதிகாரத்தை தாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்வதற்கும் அரசின் அதிகாரத்தை தாங்கள் கைப்பற்றுவதற்கும் நீதித்துறையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சில நபர்களின் ஊடாக இது செய்ய முடியும் என்று நினைத்துக் கொண்டதற்கும் அறியாமையான ஒரு முயற்சியாகும்.
0: தொடர்ந்து பிரதமர் ஹரணி அமரசூரிய பதிலளித்தார்.
4: இந்த திருத்தம் தொடர்பாக எதிர்க்கட்சியினர் முன்வைத்துள்ள வாதங்கள் சிறந்த நிலையில் நேர்மையற்றவை, மோசமான நிலையில் அவை பாதகத்தை ஏற்படுத்துபவையாகவும் இந்த திருத்தத்தின் மூலம் நிறைவேற்று அதிகாரத்திற்கு நீதித்துறையின் மீது எந்தவிதமான விசேட அதிகாரமும் வழங்கப்படவில்லை. இந்த திருத்தம் எந்த வகையிலும் அதிகார சமநிலையை சீர்குலைக்கவில்லை. இந்த நாட்டின் அரசியலமைப்பில் கொண்டுவரப்பட்ட திருத்தங்கள் ஜனநாயகத்திற்கு உண்மையில் எவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளன என்பதை பார்ப்பதற்கு நாம் சிறிது கடந்த காலத்திற்கு சென்றாலே போதுமானது. நாம் கூற விரும்புவது என்னவென்றால், இந்த மாற்றம் தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதும் சிறந்த இலங்கைக்காக இந்த மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதே உண்மை.
5: இருபத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்தம் நாட்டில் ஏற்பட்ட இந்த மிகவும் பொருளாதார ரீதியாக ஏற்பட்ட மாற்றங்கள் அதற்கு காரணமாக இருந்த
0: இந்த கருத்தானது இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் பத்மநாதன் சத்தியலிங்கம் அவர்களது.
5: லஞ்சம், ஊழல், களவு, போதைப்பொருள் இப்படி பல விடயங்களை கையாளுவதற்கு இந்த சட்டம் உதவியாக இருக்குமாக இருந்தால் அதற்கு நாங்களும் இந்த அரசாங்கத்திற்கு ஆதரவு அளிப்பதற்கு நாங்கள் தயங்கவில்லை. ஓய்வு பெறும் வயது போன்ற அடிப்படையான அரசியலமைப்பு ஏற்பாடுகள் பொது ஒரு புதிய அரசியலமைப்பை உருவாக்கும் விரிவான சீர்திருத்த செயல்முறையின் ஒரு பகுதியாக தீர்மானிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. நீதிபதிகளின் அனுபவத்தை பெறுவதற்காக அவர்களுடைய வயது எல்லையை கூட்டுவதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அது உரிய முறையில் கூட்டப்பட வேண்டும். புதிய அரசியலமைப்பின் ஊடாக கொண்டு வரப்பட வேண்டிய ஒரு விடயத்தை நீங்கள் இருக்கின்ற சட்டத்தை திருத்துவதன் ஊடாக கொண்டு வந்திருக்கிறீர்கள். இந்த செயற்பாட்டை நாங்கள் எதிர்க்கின்றோம்.
0: வழக்குகளினுடைய தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களது கருத்துக்கள்.
6: அந்த எண்ணிக்கை குறைப்பதற்கான ஒரு நிலை வருமாக இருந்தால் அது ஒரு நல்ல ஒரு விடயம். ஆனால் இதற்கு பின்னுக்கு வார இளம் நீதிபதிகள் இன்னும் 2 வருடங்கள் பின்னோக்கி போகின்ற ஒரு நிலை காணப்படுவது இங்கு சுட்டிக்காட்டப்பட வேண்டும். அரசியல் கைதிகள், ஆனால் அவர்களுடைய விடுதலை இந்த நீதிபதியுடைய வயது எல்லை கூட்டுகின்ற போது நடைபெறுமா? இந்த மனித உரிமை சம்பந்தமான விடயம், அதிலே நிறைய வழக்குகள் இன்றைக்கு பின்போடப்பட்டிருக்கிற சூழல், அதுவும் இந்த 2 வருடங்கள் கூட்டுகின்ற போது நடைமுறைக்கு வருகின்ற வாய்ப்புகளை ஏற்படுத்துமா என்ற கேள்வி எங்களிடம் நிறைய இருக்கிறது.
3: உண்மையில் இங்கு 2 வருடங்களுக்கு பின்னர் இந்த பதவிகளின் பதவிக்காலம் நீடிக்கப்படும் போது யாராவது அதில் அரசியல் தலையீடு அல்லது அரசியல் அழுத்தம் இருப்பதாக கூறினார். உண்மையில் நடப்பது அரசியல் தலையீடு இல்லாமல் போவதுதான். எங்களுக்கு தேவையான ஒருவரை அந்த பதவிக்கு நியமிக்க வேண்டும் என்றால் அதனை
0: இந்த கருத்தானது வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கரத் அவர்களது.
3: செய்ய முடியாதவரிடமே ஏற்படும், அது 2 வருடங்களுக்கு முடக்கப்படும். தற்போது பதவியில் இருப்பவர்களை அடுத்தடுத்த பதவிகளுக்கும் செல்லுகின்றனர். அதனால் இது மிகவும் பலவீனமான ஒரு வாதம் தானே. எமது அதிகாரத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காகவோ இல்லையென்றால் தனிக்கட்சி ஆட்சி ஒன்றை முன்னெடுப்பதற்காகவோ இதனை செய்கின்றோம் என கூறுவது எப்படி சாத்தியமாகும்? அவ்வாறு ஒன்று செய்வதற்கான தர்க்கரீதியான காரணம் என? அவ்வாறு எதுவும் இல்லை. எமது அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு நீதிபதிகள் அனைவரும் இந்த பதவிகளுக்கு நியமிக்கப்பட்டனர்.
0: இருபத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐக்கிய மக்கள் சக்தியினால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஆர்ப்பாட்டமும் கவனயீர்ப்பும் இன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. ஜனநாயகத்தை சூறையாடும் 22 வேண்டாம் என்ற கருப்பொருளின் கீழ் இந்த ஆர்ப்பாட்டம் காலை 9 மணிக்கு பத்திரமுள்ள பொல்துவ சந்தியில் ஆரம்பிக்கப்பட்டது. 22வது அரசியலமைப்பு திருத்தம் நாட்டை சர்வாதிகார பாதை கிட்டு செல்லும் வகையில் அமைந்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பில் கருத்து தெரிவித்த ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் மத்தும பண்டாரா சர்வாதிகார பயணத்துக்கு வித்திடும் 22வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு எதிராக இந்த ஆர்ப்பாட்டமும் கவனஈர்ப்பும் நடத்தப்படுவதாகவும் இதில் கலந்து கொள்ளுமாறு அனைத்து மக்களுக்கும் ஏற்கனவே அவர் அழைப்பு விடுத்திருந்தார். இதற்கிடையில் எண்ணாயத்தை பாதுகாப்பதற்கான சுதந்திர போராட்ட மையம் இன்று நடைபெற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதில்லை என்று தீர்மானித்திருந்தது. தற்போதெல்லாம் சர்ச்சைக்குரிய சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அறிக்கையொன்றையும் வெளியிட்டு அது அறிவித்திருந்தது. இதற்கிடையில் பத்திரம் உள்ள பொதுத்துவ சந்தியில் அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்டமூலத்துக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தி ஏற்பாடு செய்துள்ள போராட்டம் காரணமாக அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசலம் ஏற்பட்டிருந்தது.
4: எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேரணியாக ஜெயந்திபுர நுழைவாயிலூடாக பாராளுமன்றத்தை நோக்கி செல்ல முயற்சித்தனர். இதன்போது பாதுகாப்பு தரப்பினர் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு தடை ஏற்படுத்தவில்லை. எனினும் ஐக்கிய மக்கள் சக்தியின் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் தலையிட்டு குழுவினரை மீண்டும் திரும்பிச் செல்லுமாறு கூறினர். தியத்த உயனவுக்கு முன்பாக ஆரம்பமான பேரணி பாராளுமன்ற சுற்றுவட்டம் வரை முன்னெடுக்கப்பட்டது. தொங்கவிடும் அரசாங்கம் 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை நடைமுறைப்படுத்தி ஜனநாயகத்தை அழிக்க முயற்சிக்கின்றது. அந்த முயற்சியை நாம் தோற்கடிப்போம்.
7: ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் இவ்வாறான கருத்துக்களை தெரிவித்தனர். பாராளுமன்றத்துக்கு செல்வதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்ட போதிலும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் தலையீட்டினால் மீண்டும் உறுப்பினர்கள் எதிர்ப்பில் ஈடுபட்டனர்.
8: இன்று நுழைவாயில் திறக்கப்பட்டுள்ளது. எதற்காக நுழைவாயிலை திறக்கின்றார்கள்? அனந்தகுமார் தனது கட்சியில் இருப்பவர்களைப் போன்றே ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்களும் இருப்பார்கள் என நினைத்துக் கொண்டிருக்கின்றார் போன்று தெரிகின்றது. நாம் இவற்றை உடைத்துக் கொண்டு உள்ளே செல்வோம் என்பதற்காகவா நுழைவாயிலை திறந்து வைத்திருக்கின்றீர்கள்? நாம் அவ்வாறானது இழிவான செயலை செய்ய மாட்டோம்.
9: இந்த சந்தர்ப்பத்தில் நாம் அழைப்பு விடுக்கின்றோம். அச்சமடைய வேண்டாம். எப்படி இருந்தாலும் ஐக்கிய தேசிய கட்சியோடு இணைந்திருக்கின்றோம் அல்லவா? நாட்டின் முன்னேற்றத்துக்காகவும் மக்களின் வளமான வாழ்வுக்காகவும் மக்களின் நலனுக்காகவும் ஒன்றிணையும் அனைத்து ஜனநாயகமானதும் தூய்மையானதுமான சக்திகளோடு இணைந்து செயற்பட நாம் தயாராக இருக்கின்றோம். ஐக்கிய மக்கள் சக்தி என்பது எமது நாட்டு மக்களின் ஒரே தெரிவு என்பதை நினைவிற்கொள்ளுங்கள். அரசியலமைப்புக்கு முரணான 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை நாம் நீங்கள் நிறைவேற்றினாலும் எமது அரசாங்கத்தின் கீழ் அதனை ரத்து செய்வோம்.
10: இந்த போராட்டத்தில் போராட்ட பிரஜைகள் அமைப்பின் செயலாளர் சாணக்க பண்டாரவும் பங்கேற்றார்.
11: வீதிகள் இறங்கி தோல்வி கடை செய்வோம் என கூறிய சஜித் பிரேமதாஸ் உள்ளிட்ட அந்த குழுவினர் அனைவரும் மக்களை ஏமாற்றியதன் பின்னர் அனைவரும் வீடுகளுக்கு செல்ல தயாராகியுள்ளனர். அவர்கள் ஒரு ஒப்பந்தம் செய்துள்ளனர். நீங்கள் அடுத்த ஜனாதிபதியாக வந்தால் 23வது அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வந்து 22வது திருத்தத்தை ரத்து செய்வீர்களா? சஜித் இது தொடர்பில் ஏதேனும் கூறியுள்ளாரா? இல்லை அல்லவா? ஏன் எதுவும் கூறாமல் மௌனமாக இருக்கின்றார்? அவர்கள் அனைவரும் மோசடிக்காரர்கள்.
12: ஐக்கிய மக்கள் சக்தியினரால் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டம் தொடர்பில் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி ஆண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் மந்தோனத்தை இவ்வாறு கருத்து வெளியிட்டார். பகுதியில் சுமார் 1200 பேர் ஒன்று திரண்டு பின்னர் பாராளுமன்றத்திற்கு அருகில் வந்திருந்தனர். அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்ததா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. ஏனென்றால் அங்கு வந்த சிலரிடம் எதற்காக வந்தீர்கள் என்று கேட்டபோது தாங்கள் எதற்காக வந்தோம் என்பதை தெரியாது என்று கூறியவர்களையும் நான் பார்த்தேன். உண்மையில் அவர்களுக்கு அது ஒரு பிரச்சனையாகவும் இருக்கவில்லை. அவர்கள் வந்தார்கள், மழையில் நனைந்தார்கள், பின்னர் சென்று விட்டார்கள். அது வேறு ஒரு விடயம். ஆனால் அந்த குழுவினர் மாத்திரம் இந்த நாட்டின் ஒட்டுமொத்த மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை. இந்த நாட்டின் பொதுமக்கள் என்றால் இந்த 1200 பேர் மாத்திரமல்ல, நாடு முழுவதும் மக்கள் இருக்கின்றார்கள். இன்று 22வது அரசியலமைப்பு திருத்தத்திற்கு இந்த நாட்டின் பொதுமக்கள் ஆதரவாக இருக்கின்றார்கள் என்பதை உங்களுடைய இயலாமையின் ஊடாகவே நீங்கள் நிரூபித்திருக்கின்றீர்கள். எனினும் அங்கு வந்திருந்த அந்த குழுவினர் தொடர்பிலும் ஒரு விடயத்தை கூற வேண்டும். அவர்களில் பாராளுமன்ற உணவகத்திற்கு வந்து சஜித் பிரேமதாசவுடன் நிழற்படம் எடுத்துக்கொண்டு உணவு அருந்தி செல்லும் வாய்ப்பு கிடைத்தவர்கள் மிகவும் குறைவானவர்களே. அந்த வாய்ப்பு அவர்களுக்கு நெருக்கமான சிலருக்கு மாத்திரமே கிடைத்தது. பாராளுமன்ற லொபியிலும் பாராளுமன்ற உறுப்பினர்களுடனும் அவர்கள் நிழற்படம் எடுத்துக் கொண்டதை நான் பார்த்தேன். எமது கிங் பாராளுமன்ற உறுப்பினரின் குழு ஒன்றும் அங்கு வந்திருந்தது. அதே போன்று இன்னும் சில பாராளுமன்ற உறுப்பினர்களின் குழுக்களும் அங்கு வந்திருந்தன. அது குறிப்பிட்ட சிலருக்கு மாத்திரமே கிடைத்த வாய்ப்பு, அதுவும் ஒரு சிலருக்கு தான். அவர்கள் எமது பிரதமருடனும் நிழற்படம் எடுத்துக் கொண்டார்கள், எங்களுடனும் படம் எடுத்துக் கொண்டார்கள். அவர்கள் எதற்காக வந்தார்கள் என்பதை அவர்களுக்கு தெரியவில்லை. எனவே பரவாயில்லை. ஆனால் அந்த 1200 பேர் தொடர்பில் உண்மையான நிலையை ஆராய்ந்து பாருங்கள். ஏனென்றால் நிலப்படம் எடுத்துக் கொண்டதற்காக பாராளுமன்றத்திற்கு வந்து பாராளுமன்ற உணவகத்தில் உணவு அருந்துவதற்கான சலுகைகள் பெற்றவர்கள் நான் கூறுவது மழையில் நனைந்தவர்கள் கூட அல்ல. அவர்கள் குடைகளின் கீழ் நின்று கொண்டு நீங்கள் கூறியதை ஆதரித்த ஒரு குழுவினர்கள் தான். எனவே அந்த குழுவை கொண்டு இந்த நாட்டின் பொதுமக்களின் விருப்பத்தையோ அல்லது விருப்பமின்மையையோ அளவிட முடியாது. உண்மையில் எங்களால் முடிந்திருந்தால் அந்த பக்கத்திற்கு வந்து இந்த நேரத்தில் எதிர்கட்சியாக ஒரு போராட்டத்தை எவ்வாறு ஏற்பாடு செய்வது, மாவட்ட மட்டத்தில் மக்களை எவ்வாறு ஒன்று திரட்டுவது என்பதை உங்களுக்கு கூறுவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்திருந்தால் நிச்சயமாக நாங்கள் அதனை செய்திருப்போம்.
10: 22வது அரசியலமைப்பு திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐக்கிய மக்கள் சக்தி இன்று ஏற்பாடு செய்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனை ஏன் ஆதரவளிக்கவில்லை? கட்சியின் பொதுச் செயலாளர் அது தொடர்பில் கருத்து தெரிவித்தார்.
11: இன்று நாம் போராட்டத்தில் கலந்து கொள்ள தயாரானோம். எனினும் மிகவும் துரதிருஷ்டவசமாக ஐக்கிய மக்கள் சக்திகளிலிருந்து பகிரங்கமாக வெளியிடப்பட்ட அறிக்கைகளில் எதிர்கட்சியின் ஏனைய கட்சிகள் இதில் கலந்து கொள்ளக்கூடாது என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இவ்வாறான நிலையில் எமது சுயமரியாதையை அடகு வைத்து அங்கு செல்ல தேவையில்லை என தீர்மானித்தோம். எனினும் இது எதிர்கட்சியின் போராட்டமாக இல்லாமல் ஒட்டுமொத்த நாட்டின் போராட்டமாக இருக்க வேண்டும் என நாங்கள் கருதுகின்றோம். ஐக்கிய மக்கள் சக்தியின் போராட்டமாக மாத்திரம் அந்த போராட்டம் இருந்திருக்க கூடாது.
13: சமூக ஜனபதி மந்திரி பிரகாஷ்.
0: ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அறிக்கையை காரணம் காட்டி அனைவரும் ஒன்றிணைந்து எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய நிலை இருக்கிறதா?
13: இல்லை, ஐக்கிய மக்கள் சக்தியின் போராட்டம் நிறைவடைந்ததன் பின்னர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அந்த அறிக்கையை வெளியிட்டார். அந்த அறிக்கைக்கு எதிராக இதுவரை எதிர்க்கட்சி தலைவரோ அல்லது அந்த கட்சியின் வேறு எந்த பாராளுமன்ற உறுப்பினரோ பொறுப்பு கூறும் வகையில் அந்த கருத்தை கண்டிக்கவில்லை அல்லது அந்த கருத்து தவறானது என கூறியதாகவோ தெரியவில்லை. எனவே அந்த அறிக்கை சஜித் பிரேமதாசவின் தேவையின் அடிப்படையில் வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையாகவும் இருக்கலாம் அல்லவா? அவ்வாறான சந்தேகம் எதிர்க்கட்சியில் அங்கம் வகிக்கும் என கேட்பட்டுள்ளது. சஜித் பிரேமதாச அரசாங்கத்தின் தேவையை நிறைவேற்றும் வகையில் சில செயற்பாடுகளை செய்கின்றாரா என்று கேள்வியும் எழுகின்றது. அவருக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காகவா அவர் இவ்வாறு செய்கிறாரோ தெரியவில்லை.
14: இன்றைய ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்வதில் முன்னின்று செயற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிக்கார் இவ்வாறு கருத்து வெளியிட்டார்.
15: இப்போது மக்களை ஒன்று திரட்டக்கூடிய சக்தி ஐக்கிய மக்கள் சக்திக்கும் ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணிக்கும் இருக்கின்றது. மக்களை ஒன்று திரட்ட முடியாதவர்களிடம் நாங்கள் கூறுவது என்னவென்றால், எங்களுடைய நிகழ்வுக்கு வந்து முகம் காட்டுவதற்கு பதிலாக உங்களால் முடிந்தால் 25 பேர், 10 பேர், 15 பேர் என்ற மக்களை ஒன்று திரட்டி ஒரு மாநாட்டையாவது நடத்துங்கள். ஏனென்றால் நீங்களும் அரசாங்கத்துக்கு எதிரானவர்கள் தானே? அதற்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல, ஆனால் யதார்த்தம் மாறப்போவதில்லை. நாங்கள் கருத்துக்கள் ரீதியாக தெளிவான பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஐக்கிய மக்கள் சக்தியில் இருப்பவர்கள் 22வது திருத்தத்துக்கு எதிராகவும் ஜனநாயகத்துக்கு எதிரானவர்களுக்கு எதிராகவும் இருக்கின்றார்கள். மேலும் சிலர் சட்டத்திலிருந்து தப்பி செல்ல முயற்சிப்பவர்களுக்கு எதிராக இருக்கின்றார்கள். எனவே அதற்கு எங்களால் உதவ முடியாது.
0: தொடர்ந்து இந்த நாட்களில் நடத்தும் எதிர்ப்புகள், போராட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களின் போது சிறப்பு போலீஸ் பாதுகாப்பு தேவையில்லை என்றும், தற்போது வழங்கப்படும் போலீஸ் பாதுகாப்பே போதுமானது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். நாட்டில் சில அரசியல் தரப்பினர் நாட்டின் பல்வேறு இடங்களில் இந்த நாட்களில் நடத்தும் போராட்டங்களுக்கு அதிக அளவில் பாதுகாப்பு வழங்கப்படுகிறதா என்று ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கே அமைச்சர் பதிலளித்தார். நடத்தப்படும் போராட்டங்களின் போது கண்ணீர் புகை குண்டுகளை வீச வேண்டிய அவசியம் இல்லை என்று போலீசாருக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதோடு, வாகன போக்குவரத்துக்கும் பொதுமக்களுக்கும் எந்தவித இடையூறும் ஏற்படாத வகையில் செயல்படுமாறும் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கு போலீஸ் தலைமையகம் ஊடாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும், அத்துடன் ஏதேனும் அவசர தேவை அல்லது அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டால் போலீசாரால் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் பதிலளித்தார். எதிர்வரும் 2029ஆம் ஆண்டு நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசா அல்லது நாமல் ராஜபக்சாவே நிச்சயமாக இந்த நாட்டின் அடுத்த ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார்கள். மாறாக தற்போதைய ஜனாதிபதி ஆந்திரகுமார திசநாயக்கா மீண்டும் ஒருமுறை எந்த காரணம் கொண்டும் அதிகாரத்துக்கு வரமாட்டார் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர குறிப்பிடுகிறார். நாட்டிலும் தற்போதைய அரசியல் சூழல் மற்றும் அரசாங்கத்தின் செயற்பாடுகள் குறித்து அவர் கருத்துக்களை தெரிவித்தார். நாட்டின் தற்போதைய அரசாங்கம் மேற்கொண்டு வரும் தன்னிச்சையான மற்றும் ஒருதலை பட்சமான செயற்பாடுகளுக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்துள்ளன. நீதிமன்றங்களின் தீர்ப்புகளுக்கு தான் எப்போதும் தலைவணங்க தயாராக இருப்பதாக குறிப்பிடும் அதேவேளை, ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்தின் மீது பல்வேறு தரப்பினரும் நம்பிக்கை கொண்டிருந்தாலும், கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள் யாவும் பிற்காலத்தில் ஆட்சியாளர்களுக்கு எதிராக மாறியதை போல் தற்போதைய அரசாங்கத்துக்கும் எதிர்காலத்தில் இந்த சீர்திருத்தங்கள் பிரச்சனையாக மாறக்கூடும். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடன் தொடர்புடைய உண்மையான குற்றவாளிகளுக்கும் சூத்திரதாரிகளுக்கும் முறையான தண்டனை பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் நாட்டு மக்கள் அனைவரும் ஒரே நிலைப்பாட்டில் இருக்கிறோம். மேலும் எதிர்காலத்தில் வரக்கூடிய அரசியல் மாற்றங்களின் போது தற்போதைய நிலைமைகளை கருத்தில் கொண்டு மக்கள் சஜித் பிரேமதாசா அல்லது நாமல் ராஜபக்சா போன்ற மாற்றுத் தலைவர்களை நோக்கி செல்லக்கூடும். மாறாக தற்போதைய ஆட்சியாளர்களை மக்கள் எவ்வாறு அணுகுவார்கள் என்பது கேள்விக்குறியாக இருப்பதாகவும்

0: சர்வாதிகார மற்றும் சட்டத்துக்கு எதிரான கொள்கைகள் கொண்ட நாடுகளைப் போல சமூக வலைதளங்கள் மற்றும் கருத்து சுதந்திரம் படிப்படியாக கட்டுப்படுத்தப்பட்டு மக்களின் உரிமைகள் பறிக்கப்படும் ஆபத்து தற்போது காணப்படுகிறது. இலங்கை நாட்டு மக்கள் எத்தகைய கடினமான சூழ்நிலைகளையும் நீண்ட காலம் பொறுத்துக் கொள்ளக்கூடிய சகிப்புத்தன்மை கொண்டவர்கள் என்றாலும் இந்த அடக்குமுறைகள் எல்லிய தாண்ட போதும் மக்களின் கோபம் எரிமலை போல வடிக்கும். அந்த நாளில் எந்த ஒரு தலைவராலும் மக்களின் எழுச்சியை தடுத்து நிறுத்த முடியாது போய்விடும் என்ற எச்சரிக்கையும் அவர் விடுத்திருக்கிறார். பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு அப்பால் நாடு நிலையான மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சியை நோக்கி நகர வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் இலக்கு என்று பிரதமர் கருணாநிதி கருணி அமரசூரிய தெரிவித்திருக்கிறார். இலங்கைக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் பணிக்குழு பிரதானி இவான் பாபு ஜோர்ஜியோ தலைமையிலான பிரதிகள் குழுவினருக்கும் பிரதமர் கருணி அமரசூரியாவுக்கும் இடையிலான விசேட சந்திப்பு ஒன்று பாராளுமன்றத்தில் நடைபெற்றிருக்கிறது.
1: சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவான கடன் வசதியின் கீழ் இலங்கையின் பொருளாதார சீர்திருத்த வேலை திட்டத்தின் முன்னேற்றம் மற்றும் அடையப்பட்டுள்ள பலன்கள் தொடர்பில் மேற்கொள்ளப்படும் ஏழாவது மேலாய்வு குறித்து இதன்போது விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. சவாலான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் இலங்கை பொருளாதாரத்தை முகாமைத்துவம் செய்து அடைந்துள்ள முன்னேற்றம் தொடர்பில் பிரதமர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். வெளிப்புற அழுத்தங்களுக்கு மத்தியிலும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை பேணி பாதுகாப்பதற்கு அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருவதாக வலியுறுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் பதவியேற்று 2 ஆண்டுகள் நிறைவடைந்ததன் பின்னர் அடைந்துள்ள முன்னேற்றம் குறித்தும் தெரிவித்த பிரதமர் சர்வதேச நாணய நிதியத்தினால் வெளிப்படைத்தன்மையுடன் வழங்கப்படும் ஆதரவையும் பாராட்டியுள்ளார். பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு அப்பால் சென்று நிலையான பொருளாதார வளர்ச்சி ஒன்றை அடைந்து கொள்வதற்காக அரசாங்கம் மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு தொடர்ச்சியாக ஆதரவு அளிப்பதற்கு சர்வதேச நாணய நிதியம் காண்பிக்கும் விருப்பத்தையும் பிரதமர் பாராட்டியுள்ளார். ஊழல் ஒழிப்பு சட்டம் மூலத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ள திருத்தங்கள் தொடர்பாகவும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளதுடன் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு சொத்து பிரகடனங்கள் ஊடாக சமர்ப்பிக்கப்படும் தகவல்களின் தனி உரிமை மற்றும் வெளிப்படைத்தன்மை ஆகியவற்றிற்கு இடையே சமநிலையை பேணுவதன் முக்கியத்துவம் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது.
0: அனுஜனின் விடுதலைக்காக இனமத பேதமில்லாமல் அனைத்து சமூகங்களையும் சார்ந்த தலைவர்களும் பல முயற்சிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் இஸ்லாமிய சகோதரர்களை கோபமுற்ற நோக்கத்தோடும் பொதுவெளியில் கருத்துக்கள் பகிரப்படுகின்றன. இது மிகவும் துரதிருஷ்டவசமானது என்று தமிழரசுக் கட்சியின் செயலாளரான ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் கவலை தெரிவித்திருக்கிறார். இத்தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் சவுதி அரபு ராஜ்யத்தில் சிவராஜா அனுஜனுக்கு மன்னிப்பு வழங்கி ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கின்ற மரண தண்டனையை ரத்து செய்வதற்கான பல முயற்சிகளை இனமத பேதமில்லாமல் அனைத்து சமூகங்களை சார்ந்த தலைவர்களும் தற்போது மேற்கொண்டுள்ளார்கள். இதில் இஸ்லாமிய தலைவர்களது பங்களிப்பு மிகவும் முக்கியமானதாகும். முஸ்லிம் அரசியல் தலைவர்களும் மத தலைவர்களும் தாங்களாகவே முன்வந்து இந்த அளப்பெரும் பணியை செய்கிறார்கள். அதேவேளையில் இந்த ஒற்றுமையை குலைப்பதற்கென்றும் இந்த முயற்சி தோல்வியடைய வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடும் சில தீய சக்திகள் செயற்படுவதை காண முடிகிறது. வேண்டுமென்றே இஸ்லாமிய சகோதரர்களை கோபமுற்ற நோக்கத்தோடும் பொதுவெளியில் கருத்துக்கள் பகிரப்படுகின்றன. இது மிகவும் துரதிருஷ்டவசமான செயலாகும், அனுஜனின் நன்மைக்கு புறம்பானதாகும். ராஜேந்திர ரீதியில் இந்த விடயத்தை கையாள்வதற்கு போதிய அவகாசம் அளிப்பதாக இருந்தால் இதை குறித்து கருத்துக்கள் எதையும் அனுஜனை மன்னிக்கும்படியாக வேண்டுவதை தவிர பொதுவெளியில் பகிர்வது உசிதமானது அல்ல, ஆபத்தானதும் கூட. ஆகவே ஒரு உயிரை காப்பாற்றும் முயற்சிகள் வெற்றி பெறும் வகையில் எமது நாவினை காப்போம், அவரை மன்னிக்கும்படியாக சவுதி அரபு ராஜ்யத்தை வேண்டுவோம், இறபக்தி உடையவர்கள் அதற்காக இறைவனிடத்தில் மன்றாடுவோம் என்று சுமந்திரன் குறிப்பிட்டிருக்கிறார். சமூக ஊடக பதிவு ஒன்றை அடிப்படையாக கொண்டு சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் அனுஜன் சிவராசாவின் உயிரை காப்பதற்கான ராஜேந்திர நடவடிக்கைகள் நேற்று உத்தியோகமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ஜாபதி சட்டத்தரணிகளான பைசர் முஸ்தபா மற்றும் உபுல் குமாரப்பெரும ஆகியோர் இந்த நடவடிக்கைக்காக விசேட ராஜேந்திர தூதுவர்களாக செயற்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜாபதி மற்றும் வெளிவிகார அமைச்சரின் தலையீட்டின் கீழ் முன்னெடுக்கப்படும் இந்த நடவடிக்கைக்காக இருவரும் அரசாங்க நிதியை பயன்படுத்தாமல் தங்களது சொந்த செலவில் பயணங்களை மேற்கொள்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனுஜன் சிவராசாவின் உயிரை காப்பதற்கான கோரிக்கையுடன் இருவரையும் சவுதி அரேபியாவுக்கு அனுப்ப அரசாங்கம் கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று தீர்மானித்திருந்தது. இது தொடர்பான உத்தியோர்வ அறிவிப்பை வெளிவிகார அமைச்சர் விஜிதகரத் நாடாளுமன்றத்தில் வெளியிட்டிருந்தார். இந்த நடவடிக்கையின் முதற்கட்டமாக சட்டத்தரணிகளான பைசர் முஸ்தபா மற்றும் உபுல் குமாரப்பெரும ஆகியோர் நேற்று மாலத்தீவின் முன்னாள் ஜனாதிபதி முகமது நசீத்தை சந்தித்து அனுஜன் சிவராஜ்

0: நாப்தா தொடர்பான கோரிக்கை குறித்து கலந்துரையாடியிருக்கிறார்கள். இந்த சந்திப்பின் போது அனுஜனின் சமூக ஊடக பதிவு இஸ்லாமிய சமூகத்துக்கு பாரதூரமானதாக இருந்ததாக தாம் கருதுவதாக தெரிவித்த முகமது நசீத், அதேவேளை மனிதநேய அடிப்படையில் அவரது உயிரை காப்பதற்கான முயற்சிகளுக்கு தம்மால் இயன்ற ஆதரவை வழங்குவதாக உறுதியளித்திருக்கிறார். மாலத்தீவில் இடம்பெற்ற சந்திப்பு பயனுள்ளதாக அமைந்ததாகவும் அடுத்த கட்டமாக சவுதி அரேபியாவுக்கு பயணிக்க தயாராக இருப்பதாக ஜனாதிபதி சட்டத்தரணி உபுல் குமரப்பெரும தெரிவித்திருக்கிறார். அனுஜன் சிவராசா விவகாரத்தில் இலங்கை அரசு அதிகாரபூர்வமாக சவுதி அரேபிய அரசை நாடி கோரிக்கை விடுத்ததன் பின்னரே இந்த விவகாரத்தில் இந்திய அரசு அதன் முயற்சிகளை முன்னெடுக்க முடியும் என்று இலங்கைக்கான இந்திய உயிர்ஸ்தானிகர் சந்தோஜா பாராளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் தலைமையிலான தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதிகளிடம் தெரிவித்திருக்கிறார். மத நிந்தனை குற்றச்சாட்டில் கடந்த மாத தொடக்கத்தில் சவுதி அரேபிய நீதிமன்றத்தினால் 5 வருட கால சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்ட இலங்கையரான சிவராஜா அனுஜனின் மேன்முறையீட்டை அடுத்து தற்போது அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஜாவை சந்தித்த தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதிகள் அனுஜன் விவகாரத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் நேரடி பங்களிப்பை கோரியிருந்தார்கள். அத்தோடு இலங்கை அரசின் முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் அதேவேளை அனைத்து வழிகளிலும் முயற்சிகளை மேற்கொண்டு அனுஜன் விவகாரத்துக்கு ஒட்டுமொத்த இலங்கையர்கள் சார்பில் தீர்வு தேடவே தமிழ் முற்போக்கு கூட்டணி விரும்புவதாக இதன்போது மனோகணேசன் இந்திய உயர்ஸ்தானிகரிடம் தெரிவித்திருந்தார். இந்த சந்திப்பின் போது இந்திய பிரதமருக்கான எழுத்து மூல மகளிர் ஒன்றும் உயர்ஸ்தானிகரிடம் கையளிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்க விடயமாகும். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை எதிர்கொண்டுள்ள 26 வயதான சிவராசா அனுஜனுக்கு மன்னிப்பை பெற்றுக் கொடுத்து அவரை விடுதலை செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்காவுடன் அவசர சந்திப்பு ஒன்றை நடத்துமாறு இலங்கை தமிழர் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. இதொடர்பில் செப்டம்பர் 22 இடப்பட்ட கடிதம் ஒன்றை ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள இலங்கை தமிழர் கட்சி அனுஜனின் விடுதலைக்காக இலங்கைக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து ராஜேந்திர வழிமுறைகளையும் அவசரமாக பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளது. மேலும் சவுதி அரேபியாவுக்கு அனுப்பப்பட உள்ள இலங்கை பிரதிகள் குழுவில் அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கே கோடீஸ்வரனை கட்சியின் பிரதிநிதியாக நியமித்துள்ளதாகவும் தமிழரசு கட்சி தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொழும்பில் உள்ள பல்வேறு நாடுகளின் ராஜேந்திர தூதரகங்கள் மற்றும் பிரதிகளுடன் கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளதாக அந்த கட்சி தெரிவித்துள்ளது. இதன்போது சிவராஜா அனுஜனின் வழக்கு தொடர்பான தங்களுக்கு தெரிந்த தகவல்களை தெரிவித்ததோடு அவருக்கு மன்னிப்பை பெற்றுக் கொடுத்து விடுதலை செய்வதற்கான முயற்சிகளுக்கு ஆதரவளிக்குமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேவேளை தமிழர் கட்சியுடன் நெருக்கமாக செயற்படும் புலம்பெயர் அமைப்புகளும் தாங்கள் செயற்படும் நாடுகளின் அரசாங்கங்கள் மற்றும் தொடர்புடைய அதிகாரிகளை அணுகி அனுஜனின் வழக்கில் ராஜேந்திர மற்றும் மனிதாயமான ஆதரவை பெற்றுக் கொள்ளும் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜேந்திர தூதரகங்கள் மற்றும் பல்வேறு நாடுகளின் பிரதிகளுடனான கலந்துரையாடல்களின் அடிப்படையில் இலங்கை அரசாங்கம் அவசரமாக பரிசீலிக்க வேண்டிய மேலதிக ராஜேந்திர நடவடிக்கைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தமிழரசு கட்சி குறிப்பிட்டுள்ளது. அந்த முன்மொழிவுகளை ஜனாதிபதியிடம் நேரடியாக முன்வைக்க விரும்புவதாகவும் சவுதி அரேபிய அதிகாரிகளுடனான இலங்கையின் ராஜேந்திர ஈடுபாடுகளுக்கு ஆதரவளிக்கக்கூடிய நட்பு நாடுகளின் உதவியை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளையும் பரிசீலிக்க வேண்டும் என்று தமிழரசு கட்சி தெரிவித்துள்ளது. அரசாங்கம் ஏற்கனவே முன்னெடுத்து வரும் தூதரகம் மற்றும் ராஜேந்திர நடவடிக்கையுடன் இணைந்து ஒருங்கிணைந்த உயர்மட்ட ராஜேந்திர முயற்சிகளை முன்னெடுக்க வேண்டும் என்றும் தமிழரசு கட்சி வலியுறுத்தியுள்ளது. சிவராஜா அனுஜனுக்கு மன்னிப்பை பெற்றுக் கொடுத்து அவர் பாதுகாப்பாக விடுதலை செய்யப்படுவதற்கான அனைத்து சாத்தியமான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதே தமது நோக்கம் என்று தமிழரசு கட்சி தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கைகளுக்காக ஜனாதிபதி, வெளிவிகார அமைச்சு, ராஜேந்திர பங்காளிகள், புலம்பெயர் அமைப்புகள் மற்றும் ஏனைய தொடர்புடைய தரப்பினருடன் இணைந்து செயற்பட தாங்கள் தயாராக இருப்பதாகவும் இலங்கை தமிழரசு கட்சி குறிப்பிட்டுள்ளது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக சட்டத்தரணி ஹபீப் ரிபான் இன்று சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். இன்று நாடாளுமன்ற நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டதை தொடர்ந்து சபாநாயகர் முன்னிலையில் அவர் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். அதன்படி தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் அவர் 1 வருட காலத்துக்கு செயற்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது.
1: அரசியல் மீண்டும் சந்தோஷம் ஸ்தாபிக்கப்படுவதில்லை.

0: 1979 ஆண்டு 48வது இலக்க பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு பதிலாக புதிய சட்டம் மூலம் ஒன்று வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. பயங்கரவாத செயல்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய குற்றங்களை தடுப்பதற்கான சட்ட ஏற்பாடுகளை உள்ளடக்கிய இந்த சட்டம் மூலம் நீதிமன்றம் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்சன நாணயக்காராவினால் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி பயங்கரவாத செயலில் அல்லது அதனுடன் தொடர்புடைய பிற குற்றச்செயல்களில் ஈடுபடுவதாக கூறப்படும் நபர்களை அடையாளம் காணுதல், கைது செய்தல், சிறையில் அடைத்தல், தடுப்பு காவலில் வைத்தல், விசாரணை செய்தல், வழக்கு தொடருதல் மற்றும் தண்டனை வழங்குதல் உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்கான சட்ட ஏற்பாடுகள் இதில் முன்மொழியப்பட்டிருக்கிறது. மக்கள் அல்லது ஒரு குழுவினரிடையே பயங்கரவாத அச்சுறுத்தல் அல்லது சூழ்நிலையை ஏற்படுத்துதல், அரசாங்கம் அல்லது சர்வதேச அமைப்பொன்றை குறிப்பிட்ட நடவடிக்கையை மேற்கொள்ளவோ அல்லது தவிர்க்கவோ சட்டவிரோதமான நிர்பந்தித்தல் உள்ளிட்ட செயற்பாடுகள் பயங்கரவாத குற்றங்களாக சட்ட மூலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் அரசியல் அல்லது கருத்தியல் நோக்கங்களை முன்னெடுப்பதற்காக மேற்கொள்ளப்படும் குறிப்பிட்ட செயற்பாடுகளும் பயங்கரவாத குற்றங்களின் வரையறைக்குள் உள்ளடக்கப்பட்டுள்ளது. மேலும் சட்ட மூலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள குற்றங்களுக்கான தண்டனைகள் மற்றும் அவற்றுடன் தொடர்புடைய சட்ட நடைமுறைகள் குறித்த ஏற்பாடுகளும் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகள் அபிவிருத்தி நிலையங்களில் தங்கியுள்ள சில சிறுவர்களுக்கு பிறப்பு சான்றிதழ்கள் இல்லாத காரணத்தால் அவர்களை பாடசாலைகளில் சேர்ப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளன. இதனால் உரிய அதிகாரிகளுடன் கலந்துரையாடி அருகிலுள்ள பாடசாலைகளில் அவர்களை பாதுகாப்பாக இணைப்பதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்திருக்கிறார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்ட போது வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தின் போது அவர் இதனை குறிப்பிட்டார். இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக பதிவாளர் திணைக்களம் மற்றும் கல்வி அமைச்சுடன் கலந்துரையாடி பிறப்பு சான்றிதழ் இல்லாத நிலையிலும் சிறுவர்களை பாடசாலைகளில் சேர்ப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். அதற்கமைய இந்த நடவடிக்கைகள் தற்போது துரிதமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதோடு நீண்ட காலமாக பாடசாலையை விட்டு விலகியிருந்த சில சிறுவர்கள் குழந்தைகள் அபிவிருத்தி நிலையங்களுக்கு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அவர்களின் கல்வி இடைவெளியை குறைப்பதற்காக விசேட கல்வி திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். இதனிடையே குழந்தைகள் அபிவிருத்தி நிலையங்களில் உள்ள சிறுவர்களின் சுகாதார நிலைமை தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். அதற்கமைய ஒவ்வொரு 3 மாதங்களுக்கும் குறைந்தபட்சம் 1 தடவை அங்கு தங்கியுள்ள ஒவ்வொரு சிறுவருக்கும் சுகாதார பரிசோதனை மேற்கொண்டு அறிக்கை பெற்றுக் கொள்ளும் திட்டம் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் பிரதேச சுகாதார அதிகாரிகள் ஊடாக குழந்தைகள் அபிவிருத்தி நிலையங்களை கண்காணித்து அங்கு இருக்கின்ற ஒவ்வொரு சிறுவரின் சுகாதார நிலைமை தொடர்பான அறிக்கையை வழங்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குழந்தைகள் அபிவிருத்தி நிலையங்களில் உள்ள சிறுவர்களை அவர்களுக்கு அருகில் உள்ள பாடசாலைகளில் இணைக்க வேண்டும் என்ற நடைமுறை ஏற்கனவே சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். அதற்கமைய கல்வி மற்றும் சுகாதாரம் ஆகிய 2 துறைகளிலும் சிறுவர்களின் தேவைகளை அடிப்படையாக கொண்டு விரிவான வேலைத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்திருக்கிறார். ஏறாவூர் அலிகார் தேசிய பாடசாலைக்கு 246.45 பேஜ் காணி சுவீகரிக்கப்பட்டு இதில் 172.77 பேஜ் காணி 2016 வழங்கப்பட்டுள்ள போதிலும் பாடசாலைக்காக சுவீகரிக்கப்பட்ட மீதமுள்ள 73.65 பேஜ் காணி இதுவரை வழங்கப்படவில்லை. எனவே இந்த காணியை சட்ட ரீதியாக வழங்குவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினர் ஹிஸ்புல்லா தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று நிலையியல் கட்டளை 27(2) கேள்வி எழுப்பி உரையாற்றுகையிலே அவர் இதனையும் வெளிக்கொணர்ந்தார். ஏறாவூர் அலிகார் தேசிய பாடசாலை 1/10/1912 அன்று ஆரம்பிக்கப்பட்டு 100 ஆண்டுக்கு மேலாக மட்டக்களப்பு மாவட்டத்தின் கல்வித்துறையில் முக்கிய பங்களிப்பை வழங்கி வரும் ஒரு புகழ்பெற்ற தேசிய பாடசாலை. இவ்வாறான வரலாற்று பெருமை மிக்க பாடசாலையின் எதிர்கால வளர்ச்சிக்கும் மாணவர்களின் கல்வி மற்றும் இணைப்பாடவிதான நடவடிக்கைகளுக்கும் போதுமான காணி வசதி மிகவும் அவசியமாக இருக்கிறது. பாடசாலை தேவைக்காக 1912, 1921, 1928 மற்றும் 1960 அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட காணி சுவீகரிப்பு நடவடிக்கைகள் மூலம் மொத்தமாக 246.45 பேஜ் காணி சுவீகரிக்கப்பட்டுள்ளது. இதற்கான அரசு வர்த்தமானிகள் மற்றும் நில அளவை ஆவணங்கள் உள்ளன. இதில் 172.77 பேஜ் காணி 2016 ஆண்டு வழங்கப்பட்டவருள்ள போதிலும் பாடசாலைக்காக சுவரிக்கப்பட்ட மீதமுள்ள 73.65 பேஜ் காணி இதுவரை பாடசாலைக்கு வழங்கப்படவில்லை. அதேவேளை ஈராவூர் போலீஸ் நிலையமும் இந்த பிரசத்தில் சட்டம் ஒழுங்கு மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் மிக முக்கியமான அரசு நிறுவனம். எனவே போலீஸ் நிலையத்துக்கும் நிரந்தரமான சட்டபூர்வமான காணி மற்றும் தேவையான கட்டிட வசதிகள் வழங்கப்பட வேண்டியது அவசியம். 1925 ஆண்டு தயாரிக்கப்பட்ட 6006 இலக்க நில வரைபடம் மற்றும் 13/2016 தேதி மேற்கொள்ளப்பட்ட நில அளவையின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட நிலவரைப்படம் இவற்றிலும் குறித்த காணி அரச காணியாகவும் பாடசாலை தேவைக்காக சுயரிக்கப்பட்ட காணியாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் 2008 ஆண்டு கால பகுதியில் அந்த காணியை அடிப்படையாக கொண்டு ஈராவூர் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் பெயரில் முற்பதிவற்ற உறுதி தயாரிக்கப்பட்டுள்ளதாக ஆவணங்களில் காணப்படுகிறது. மேலும் 3/2/2025 அன்று 73.65 பேஜ் காணியை அளவிட சென்ற நில அளவை திணைக்கள அதிகாரிகளின் நடவடிக்கை தடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எனவே இந்த பிரச்சனை இனியும் காலதாமதப்படுத்தப்படாமல் மிக அவசரமாக தீர்க்கப்பட வேண்டிய ஒன்றாகும். இது பாடசாலைக்கும் போலீஸ் நிலையத்துக்கும் இடையிலான மோதலாக இது கருதப்படக்கூடாது. மாறாக பாடசாலைக்கு அதன் சட்ட ரீதியாக சுயரிக்கப்பட்ட காணி கிடைப்பதையும் போலீஸ் நிலையத்துக்கு நிரந்தரமான காணி மற்றும் கட்டிட வசதிகள் கிடைப்பதையும் அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும். எனவே அரசாங்கத்தின் உத்தியோர்வு ஆவணங்கள் மற்றும் காணி சுயரிப்பு பதிவுகள் மற்றும் நில அளவை ஆவணங்களின் அடிப்படையிலும் இந்த வரலாற்று பெருமைமிக்க தேசிய பாடசாலையின் எதிர்கால தேவைகளை கருத்தில் கொண்டு 73.65 பேஜ் காணியை ஈராவூர் அலிகார் தேசிய பாடசாலைக்கு சட்ட ரீதியாக வழங்குவதற்கு தங்களது அமைச்சு மூலம் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கு ஆவண செய்யுமாறு கேட்டுக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டார். அதன் பிரகாரம் இங்கே தரப்படுகிற கேள்விகளுக்கு முறையான பதிலை எதிர்பார்க்கிறேன். பாடசாலை தேவைக்காக அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட காணி சுயரிப்பு நடவடிக்கைகளின் மூலம் மொத்தமாக 246.45 பேஜ் காணி சுயரிக்கப்பட்டுள்ளது என்பதை தாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா? ஏற்கனவே அரசாங்கத்தினால் பாடசாலை தேவைக்காக சுயரிக்கப்பட்ட அரசு காணியை அடிப்படையாக கொண்டு ஈராவூர் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் பெயரில் முற்பதிவற்ற உறுதி தயாரிக்கப்பட்டதற்கான சட்டபூர்வ அதிகாரம் என்ன? அரசாங்கத்தின் உத்தியோர்வ ஆவணங்கள் மற்றும் காணி சுயரிப்பு பதிவுகள் மற்றும் நில அளவை ஆவணங்களின் அடிப்படையிலும் பாடசாலையின் எதிர்கால தேவைகளை கருத்தில் கொண்டும் 73.65 பேஜ் காணியை பாடசாலைக்கு சட்ட ரீதியாக வழங்குவதற்கு அரசாங்கம் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் என்ன என்று கேட்க விரும்புவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பேராதனையில் விவசாய திணைக்கழகத்தின் வருடாந்த மாநாடு எதிர்வரும் 30 தேதி நடைபெற உள்ளதாக விவசாய திணைக்கழகத்தின் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்திருக்கிறார். பேராதனை கண்ணுருவ விவசாய திணைக்கழகத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார். இலங்கை விவசாயத்துறையில் விஞ்ஞான ரீதியான ஆய்வுகள், புதிய தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள், விவசாய கொள்கைகள் என்பன தொடர்பான கலந்துரையாடப்படும் பிரதான மேடையாக இது அமைந்திருப்பதோடு விவசாயத்துறையின் தொடர்புடைய விஞ்ஞானிகள் மற்றும் துறை சார்ந்தவர்கள் தமது ஆய்வுகளின் முடிவுகளை சமர்ப்பிக்கும் ஒரு களமாக அமைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இந்த மாநாடு எதிர்வரும் 30 தேதி கண்ணுருவ விவசாய ஆராய்ச்சி திணைக்களகத்தில் நடைபெறும். இந்த நிகழ்வில் காணி விவசாய நீர்ப்பாசனத்துறை கால்நடை வளர்ப்பு அமைச்சர் கே டி லால்காந்த் பிரதம அதிதியாக கலந்து கொள்வார் என்றும் இதில் கடந்த வருடம் சாதனைகள் புரிந்த பலர் கௌரவிக்கப்பட இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை ஆண்டின் சிறந்த விவசாயிகளுக்கான விருதுகள் ANPN அபேசிங்காவும் சிறந்த விஞ்ஞானிக்கான விருதுக்கு கே என் கண்ணங்கராவும் தெரிவாக்கியுள்ளார்கள். அத்துடன் WMADP விக்ரம் சிங்க வாழ்நாள் சாதனையாளர் விருதுக்கும் தேர்வு செய்யப்பட்டுள்ளதோடு இந்த மாநாடு 2 அமர்வாக இடம்பெறும் என்று விக்ரமாராட்சி தெரிவித்திருக்கிறார். இலங்கை சுங்க திணைக்களம் தனது முதலாவது தாளில்லா சுங்க பிரகடன முறைமையை வருகின்ற அக்டோபர் 1 தேதி முதல் உத்தியோகமாக தொடங்கி வைக்க இருக்கிறது. இது சுங்க நடைமுறைகள் மற்றும் வர்த்தக சமூகத்துக்கான சேவைகளை டிஜிட்டல் மயமாக்கும் நோக்கில் எடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. புதிய முறைமையின் மூலம் சுங்க பிரகடனங்கள் மற்றும் அதற்குரிய ஆவணங்களை மின்னணு முறையில் சமர்ப்பிக்கவும் பரிசீலிக்கவும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இது இதனால் காகித ஆவணங்களின் பயன்பாடு கைமுறை செயல்பாடுகள் வெகுவாக குறைந்துவிடும். இந்த திட்டம் மூலமாக ஆவண செயலாக்கங்கள் விரைவுபடுத்தப்படுவதோடு வெளிப்படைத்தன்மை மற்றும் நிர்வாக தாமதங்கள் தவிர்க்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இடர் அடிப்படையிலான சுங்க கட்டுப்பாடுகள், வருமான பாதுகாப்பு, ஒழுங்குமுறை இணக்கம் மற்றும் வர்த்தக வசதிகளை மேம்படுத்துவதோடு சுற்றாடல் நட்பு ரீதியான பணிச்சூழலுக்கும் இது வழிவகுக்கும். இந்த புதிய டிஜிட்டல் முறைமை அக்டோபர் 1st கொழும்பில் உள்ள இலங்கை சுங்க திணைக்கள கேட்போர் கூடத்தில் உத்தியோகமாக தொடக்கி வைக்கப்பட இருக்கிறது. சுங்க அதிகாரிகள், தொழில்நுட்ப குழுக்கள், அரசாங்க நிறுவனங்கள், வர்த்தக சமூகம், சுங்க தரகர்கள் மற்றும் தளபாட போக்குவரத்து துறை பங்காளிகள் பங்களிப்புடனே இந்த திட்டம் சாத்தியமாகியுள்ளதாக இலங்கை சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. டிஜிட்டல் வருமான வரி பத்திர சேவைகள் தளத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள முக்கியமான கட்டமைப்பு மேம்பாடு காரணமாக எதிர்வரும் செப்டம்பர் 25th முதல் 28th வரையான 4 அந்த சேவைகள் இடம் உள்ளது. இலங்கையின் டிஜிட்டல் வருமான வரி பத்திர சேவைகள் முறைமையின் ஒட்டுமொத்த செயல்பாடு ஸ்திரத்தன்மை மற்றும் நம்பகத்தன்மை அதிகரிக்கும் நோக்கிலே இந்த மேம்பாட்டு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. மத்திய, உவா, தென் சப்ரகமுவா, வடமேல், வடக்கு மற்றும் கிழக்கு உள்ளிட்ட 8 மாகாண சபைகளின் முதன்மை செயலாளர்களின் உத்தியோர்வ உடன்பாடு மற்றும் அனுமதியுடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்நிலையில் மேல் மாகாணம் தவிர்ந்த ஏனைய அனைத்து மாகாணங்களிலும் டிஜிட்டல் வருமான வரி பத்திர சேவைகள் 4 தற்காலிகமாக இடம்பெறுத்தப்படுகிறது. மாற்றுத்திறனாளிகள் சாரதி அனுமதி பத்திரங்களை பெறுவதற்கான நடைமுறைகளை இலகுபடுத்தும் வகையில் முக்கிய கொள்கை மாற்றங்கள் மற்றும் சட்ட திருத்தங்களை மேற்கொள்ள நாடாளுமன்ற விசேட குழு பரிந்துரை செய்துள்ளது. போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி பற்றிய அமைச்சரவை ஆலோசனைக் குழுவினால் நியமிக்கப்பட்ட இந்த விசேட குழுவின் ஆரம்ப கூட்டம் அண்மையில் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற போதே இந்த தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. பார்வை மற்றும் செவிப்புலன் குறைபாடுடைய நபர்களுக்கு சாரதி அனுமதி பத்திரம் வழங்குவதற்கான தகுதிகளை விரிவுபடுத்துதல், மாவட்ட மட்டத்தில் மருத்துவ பரிசோதனைகளை அறிமுகப்படுத்தல் மற்றும் அவர்களின் தேவைகளுக்கேற்ப வாகனங்களை மாற்றியமைப்பதற்கான தெளிவான வழிகாட்டல்களை உருவாக்குதல் ஆகியவற்றுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்தின் நடைமுறைகள் மற்றும் தொடர்புடைய வர்த்தமானி அறிவித்தல்களை திருத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. குறிப்பாக பார்வை புல மதிப்பீடுகளின் அடிப்படையில் மருத்துவ அளவுகோள்களை மதிப்பீடு செய்து பார்வை சவால்கள் உள்ளவர்கள் பரந்தளவிலான வாகன பிரிவுகளை பயன்படுத்த அனுமதிப்பது குறித்து முன்மொழியப்பட்டுள்ளது. செவிப்புலன் சவால்கள் உள்ள ஓட்டுநர்களுக்கு சையமொழி மொழிபெயர்ப்பாளர்களின் சேவையை பயன்படுத்துதல், சிறப்பு அடையாள குறியீடுகளை அறிமுகப்படுத்துதல் மற்றும் மாற்றியமைக்கப்பட்ட பல வாகனங்களை ஒடி அனுமதி பத்திரத்தின் கீழ் பதிவு செய்ய அனுமதித்தல் ஆகியவை அதில் அடக்கப்பட்டுள்ளது. நிர்வாக தடைகளை நீக்கும் வகையில் தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனம் மற்றும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் இடையிலான டிஜிட்டல் அமைப்பை மேம்படுத்தவும், சாலை பாதுகாப்பை பேணி மாற்றுத்திறனாளிகளின் போக்குவரத்து உரிமைகளை உறுதி செய்யவும் குழு வலியுறுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. சாரதி அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கு தேவையான மருத்துவ சான்றுகளை வழங்கும் நடைமுறையை இலகுபடுத்தும் வகையில் புதிய டிஜிட்டல் முறைமை இன்று முதல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்தின் தலைவர் கிளிஃபோர்ட் ஃபெரேரா இதனை தெரிவித்திருக்கிறார். புதிய முறைமையின் கீழ் சாரதி அனுமதி பத்திரத்துக்கான மருத்துவ பரிசோதனையை மேற்கொள்வதற்கு விண்ணப்பதாரர்கள் எந்தொரு தொலைபேசி வலையமைப்பின் ஊடாகவும் நேர ஒதுக்கீட்டை பெற்றுக் கொள்ள முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த நேர ஒதுக்கீட்டு சேவை முற்றிலும் இலவசமாக வழங்கப்பட உள்ளதாகவும், தேதி மற்றும் நேரத்தை ஒதுக்குவதற்காக விண்ணப்பதாரர்கள் எந்தவித மேலதிக கட்டணத்தையும் செலுத்த தேவையில்லை என்றும் அவர் தெரிவித்தார். இதன் மூலம் சாரதி அனுமதி பத்திர விண்ணப்பதாரர்கள் மருத்துவ சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளும் நடைமுறை மேலும் இலகுபடுத்தப்படுவதோடு மருத்துவ பரிசோதனைக்கான நேர ஒதுக்கீட்டையும் விரைவாக பெற்றுக் கொள்ள முடியும் என்று தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்தின் தலைவர் கிளிஃபோட்டோ ஃபெரேரா குறிப்பிட்டிருக்கிறார். போலீஸ் நற்சான்றிதழ்கள் தொடர்பில் பொதுமக்கள் தகவல்களை விரைவாக பெற்றுக் கொள்வதற்கும் விசாரணைகளை இலகுபடுத்துவதற்கும் போலீஸ் தலைமையகம் விசேட நடவடிக்கை ஒன்றை எடுத்துள்ளது. இதற்கமைய நேற்று முதல் அமலுக்கு வரும் வகையில் போலீஸ் நற்சான்றிதழ் பிரிவுக்கு வாட்ஸ்அப் ஊடாக செய்திகளை அனுப்புவதற்காக புதிய தொலைபேசி இலக்கம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் தமக்கு தேவையான தகவல்களை வாட்ஸ்அப் செய்திகள் மூலம் அனுப்பவும், போலீஸ் நற்சான்றிதழ் பிரிவுடன் நேரடியாக செய்திகளை பரிமாறி விசாரணைகளை மேற்கொள்வதற்கும் இதன் மூலம் வசதி செய்யப்பட்டுள்ளது. இலங்கையில் கிடைக்கப்பெற இருந்த ஏறத்தாழ 10,000 வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கடந்த அரசாங்கங்களின் தான் தோன்றித்தனமான ஊழல் செயற்பாடுகள் காரணமாக இழக்கப்பட்டதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் கோசல விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கிறார். இஸ்ரேலிய நாட்டுக்கு தொழிலினை பெற செல்ல உள்ள இலங்கையர்களை சந்தித்து அவர் உரையாற்றினார். கடந்த அரசாங்கங்களின் ஆட்சி காலத்தின் போது விவசாயத்துறைக்காக வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் 12,000 கிடைத்திருந்த போதிலும் அவற்றில் ஏறத்தாழ 2,000 பேரையே இலங்கையிலிருந்து அனுப்ப முடிந்துள்ளது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பான மோசடி மற்றும் ஊழல் செயற்பாடுகள் காரணமாகவே சர்வதேச தொழில் வாய்ப்புகளை முறையாக பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். ஆனாலும் தற்போது வேலைவாய்ப்பு முகவர் நிறுவனங்கள் மற்றும் அவற்றுடன் தொடர்புடைய தனிநபர் மேற்கொள்ளும் மோசடி தொடர்பில் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. தற்போது வருடாந்தம் ஏறக்குறைய 3,00,000 இலங்கையர்கள் சட்ட ரீதியாக வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளுக்காக நாட்டை விட்டு வெளியேறுகிறார்கள். இதேவேளை அரசாங்கத்தின் ஊடான வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை பெற்ற 5,000 பேர் இஸ்ரேலுக்கும் 5,000 பேர் தென்கொரியாவுக்கும் 1,000 பேர் ஜப்பானுக்கும் அனுப்பப்பட்டுள்ளார்கள். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்து மீண்டும் நாடு திரும்பிய இலங்கையர்களுக்கு 5,00,000 ரூபாய் முதல் 10,00,000 ரூபாய் வரையிலான வீடமைப்பு கடன்கள் வழங்கும் திட்டமும் நடைமுறையில் உள்ளதோடு வெளிநாட்டில் உயிரிழக்கும் புலம்பெயர் தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு காப்புறுதி இழப்பீடு வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். புத்தல மொண்டாகலை பிரதான வீதியின் மகாகோடிய பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் வண்டி ஒன்றும் தனியார் பஸ் வண்டி ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இந்த விபத்தில் காயமடைந்த நபர்கள் உடனடி சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கிருகாலை மாவட்டம் கித்துல்கல மன்னாங்கெத்தியல்ல பகுதியில் நீராடச் சென்ற 2 இளைஞர்கள் நீரில் மூழ்கியதில் ஒருவர் உயிரிழந்திருப்பதோடு மற்றொரு இளைஞர் காணாமல் போய்விட்டார். சம்பவம் குறித்து தெரிய வருகின்ற மேலதிக தகவல்களில் அந்த பகுதிக்கு நீராடுவதற்காக சென்ற போது எதிர்பாராத விதமாக இந்த இருவரும் நீரில் மூழ்கியுள்ளார்கள். சம்பவம் தொடர்பில் தகவலறிந்த காவல்துறையினர் உடனடியாக அந்த பகுதிக்கு சென்று மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். இதன் போது நீரில் மூழ்கிய ஒரு இளைஞரின் உடலம் மீட்கப்பட்டிருப்பதோடு காணாமல் போயுள்ள மற்ற இளைஞரை தேடும் பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நுரலியா மாவட்ட செயலகத்தில் உத்தியோர்வ கடித தலைப்புகள் மற்றும் உத்தரவுகளை போலியாக தயாரித்து அரசாங்க வேலைவாய்ப்புகள் வீடுகள் மற்றும் கடன்களை பெற்றுத் தருவதாக கூறி பொதுமக்களிடம் பணம் வசூலித்த 5 சந்த நபர்கள் நுரலிய கோட்ட குற்றப்பிணவு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கைது செய்யப்பட்டவர்களில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 70 வயதுடைய நபர் ஒருவரும் நுவரெலியா ஹட்டன் மற்றும் கொட்டகலை ஆகிய பகுதிகளில் தகவல் தொடர்பு மையங்களை நடத்தி சென்ற நபர்களும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். நுவரெலியா மாவட்ட செயலாளர் துஷாரி தென்னக்கோனுக்கு பதிலாக மாவட்ட செயலகத்தின் பதில் கணக்காளர் மற்றும் திட்டமிடல் பணிப்பாளர் என்று தங்களை காட்டிக்கொண்டு அவர்களின் போலி கையொப்பங்கள் இட்டு சந்த நபர்கள் இந்த மோசடியை முன்னெடுத்திருப்பது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இவ்வாறு போலி கையொப்பம் விட்டு பணம் பெறப்பட்ட நபர்களுக்கு சந்த நபர்களால் வழங்கப்பட்ட கடிதங்களுக்கு இதுவரை எந்தவித பதில்களும் கிடைக்கப்பெறாததால் அது குறித்து மாவட்ட செயலாளருக்கு அனுப்பப்பட்ட சில கடிதங்களை பரிசீலித்த போதே அந்த கடித தலைப்புகளும் கையொப்பங்களும் போலியானவை என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனை அடுத்து மாவட்ட செயலாளர் நுவரெலிய கோட்ட குற்றப்பிணவு பிரிவில் அளிக்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. கட்டன் மற்றும் கொட்டகலை பகுதிகளைச் சேர்ந்த மேலும் சிலரின் ஒத்துழைப்புடன் பிரதேசவாசிகளிடமிருந்து பணத்தை பெற்றுக் கொண்ட சந்த நபர்கள் அந்த பணத்தை பெற்றுக் கொண்டதை உறுதிப்படுத்துவதற்காக போலியான முத்திரையிடப்பட்ட கடிதங்களை வழங்கியுள்ளார்கள். கைது செய்யப்பட்ட சந்த நபர்களிடமிருந்து போலியான முத்திரைகள் கடித தலைப்புகள் மற்றும் அவற்றை உருவாக்க பயன்படுத்தப்பட்ட கணினிகளும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்த மாவட்ட செயலாளர் துஷாரி தென்னக்கோன் தனது பெயரையும் மேலதிக மாவட்ட செயலாளரின் பெயரையும் பயன்படுத்தி ஒழுங்கமைக்கப்பட்ட பல்வேறு நிகழ்வுகளுக்காக பொதுமக்களிடமிருந்து பணம் திரட்டப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அந்த நிகழ்வுகளில் தாம் கலந்து கொள்வதாக கூறிவிட்டு பின்னர் தவிக்க முடியாத காரணமாக வர முடியவில்லை என்று தொலைபேசியில் அறிவித்து கூட்டங்களை தொடர்ந்து நடத்துமாறு தெரிவிக்கும் தந்திரோபாயத்தையும் இவர்கள் பயன்படுத்தியுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். நுவரெலிய கோட்டத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட அத்தியட்சரின் மேற்பார்வையில் கோட்டை குற்றப்பிரிவு பிரிவின் பொறுப்பதிகாரி உள்ளிட்ட போலீஸ் குழுவினர் இந்த சம்பவம் தொடர்பான நேரடிய விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அஸ்வசிம நிதி மோசடி தொடர்பில் நுவரெலியா மாவட்டம் நோர்வுட் பிரதி செயலக பிரிவின் கீழ் இயங்கும் இளைஞர் மன்ற ஊழியர் ஒருவரும் அவரது மனைவியும் பணியிலிருந்து இடநீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள். போவந்தலாவையில் சேர்ந்த கனகராஜ் என்ற அந்த இளைஞர் மன்ற ஊழியர் அஸ்வசிம நலன்பிரி நிதி ஒதுக்கீட்டில் முறைகேட்டில் ஈடுபட்டதாக இருந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் பணி நீக்கம் செய்யப்பட்டார். அத்துடன் ஆசிரியையாக பணியாற்றி வந்த இவரது மனைவிக்கும் இந்த நிதி முறைகேட்டில் தொடர்பு இருப்பதாக கூறப்பட்டதை அடுத்து அவரும் ஆசிய பணியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அதிகாரிகள் தீவிரமாக முன்னெடுத்து வருகிறார்கள். வெள்ளவத்தை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போது போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதன் போது 10 கிராம் 230 மில்லி கிராம் போதைப் பொருள் வர்த்தகத்தின் மூலம் ஈட்டப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 66,230 ரூபாய் பணம் மற்றும் வெளிநாட்டு பணத்துடன் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புடையதாக கூறப்படும் நதுன் சிந்தக விக்ரமரட்ன எனப்படும் கரகட்டா மற்றும் மத்னி பத்மஸ்ரீ பெரேரா எனப்படும் கேகல் பத்ர பத்னி ஆகியோருக்கு இடையில் ஏற்பட்ட மோதல் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மோதலுக்கு முன்னர் இருவரும் ஒருவரையொருவர் சந்திக்கும் வகையில் சூழ்நிலை எவ்வாறு உருவானது என்பது தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் செனக பலதென தெரிவித்திருக்கிறார். இதேவேளை இந்த மோதல் தொடர்பில் காவல்துறை மற்றும் சிறைச்சாலை திணைக்களம் ஆகிய இருதரப்பினரும் தனித்தனியாக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் பிற்பகல் இடம்பெற்றதாக கூறப்படும் இந்த மோதலில் கிகல் பத்ர பத்னி சிறு காயங்களுக்கு உள்ள நிலையில் வெளிசர கடற்படை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். பின்னர் சிகிச்சை நிறைவடைந்ததை தொடர்ந்து அவர் வெளிசர சிறைச்சாலையில் தங்க வைக்கப்பட்டிருந்த சிறைப்பிரிவுக்கு மீண்டும் அழைத்து செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வவுனியாவைச் சேர்ந்த ஆசிரியையும் கலை மற்றும் இலக்கிய துறைகளில் ஆர்வத்துடன் செயற்பட்டு வந்தவருமான வனிதா சேனாதிராஜா நேற்று புதன்கிழமை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மின்னேரியா பகுதியில் உள்ள தங்குமிடம் ஒன்றில் இருந்து அவரது சடலம் காணப்பட்டதை சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். ஆரம்பகட்ட விசாரணைகளின் அடிப்படையில் வனிதா சீனாதிராஜா தனது உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கலாம் என்று மின்னேறிய போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளார்கள். ஆனாலும் இது தொடர்பில் இறுதியான முடிவு எதுவும் அறிவிக்கப்படாத நிலையில் மேலதிக விசாரணைகள் தொடர்கின்றன. இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக தகவல்கள் விசாரணைகளின் முன்னேற்றத்தின் அடிப்படையில் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையின் பல பகுதிகளில் அடுத்த சில மணித்தியாலங்களில் கனமழையுடன் பலத்த காற்று வீசக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வங்களா விரிகுடாவின் மத்திய மற்றும் வடமேற்கு பகுதிகளில் உருவாகியுள்ள ஆழமான தாளமுக்கமே இதற்கு காரணம் என்று திணைக்களகத்தின் அதிகாரி குறிப்பிடுகிறார்.
1: இலங்கைக்கு வடக்கே நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது ஆந்திர பிரதேச கடற்கரை வழியாக இந்திய கடற்பரப்புக்குள் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. எனினும் இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தொடர்ந்தும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை என்ற நிலையிலேயே காணப்படுகின்றது. இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையை நோக்கி வீசும் காற்று இலங்கை ஊடாக தொடர்ந்து பயணிப்பதால் குறிப்பாக இன்றைய தினம் மேல் சபரகமோ வடமேல் மத்திய தென் மாகாணங்களில் நாள் முழுவதும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும். தற்போது குறிப்பாக தென் மாகாணத்திலும் தென்மேல் மாகாணத்தை சூழ்ந்த சில பகுதிகளிலும் பலத்த மழை பெய்து வருகின்றது. தென் மாகாணத்தின் காலி மாத்தறை மாவட்டங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பதிவாகி வருகின்றது. எனவே குறித்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். மேலும் இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையை நோக்கி வீசும் காற்று இலங்கை ஊடாக நிலவுவதால் குறிப்பாக நாட்டின் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகள் வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்கள் திருகோணமலை மாவட்டம் மற்றும் அம்பாறை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களில் மணித்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்போது பலத்த காற்று வீசக்கூடும். இந்த பலத்த காற்றினால் மரங்கள் முறிந்து விழுதல் உள்ளிட்ட அனர்த்தங்கள் ஏற்படக்கூடிய சாத்தியம் நிலவுவதால் அவற்றால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்கும் வகையில் மக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள்.
2: நாட்டை சூழ உள்ள கடற்பரப்பில் தற்போதைய வானிலை நிலை எவ்வாறு காணப்படுகின்றது?
1: கடற்பரப்புகள் தற்போது கொந்தளிப்பான நிலை காணப்படுவதால் மீனவர்கள் மற்றும் கடற்றொழிலாளர்கள் இது தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். அதே வேளை வங்காள விரிகுடாவின் ஆழ்கடல் பகுதிகளிலும் குறிப்பாக வடக்கு வங்காள விரிகுடாவின் ஆழ்கடல் பகுதிகளிலும் மீன்பிடி கடற்றொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை மறு அறிவித்தல் வரை தவிர்க்குமாறு மீண்டும் அறிவுறுத்தப்படுகின்றீர்கள்.
3: தொடர்ந்து பெய்து வரும் கடும் மழையால் நெல்வளம் கங்கை பஸ்கோடு பிட்டபத்திர அத்துரலிய மாலிம்படு கம்புருப்பிட்டிய திககுட பிரதேச செயலக பிரிவுகளில் சிறிய அளவிலான வெள்ளமட்டத்தை எட்டியுள்ளது. கிங்கங்கையும் தவளம நாகுடு பத்திகம வல்பிட்டிய திவித்துறை பிரதேச செயலக பிரிவுகளில் சிறிய அளவிலான வெள்ளமட்டத்தை எட்டியுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. எனவே குறித்த பிரதேச செயலக பிரிவுகளில் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு நீர்ப்பாசன திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. கிங்கங்கையின் பத்திகம நீர்மட்ட அளவீட்டு நிலையத்தில் இன்று காலை சுமார் 4.2 மீட்டர் நீர்மட்டம் பதிவாகியிருந்தது. நேற்றிரவு முதல் தொடர்ச்சியாக பெய்த பலத்த மழையால் தலவாக்கலின் மேல்கொட்மலை நீர்த்தேக்கத்தின் ஒரு வான்கதவு திறந்துவிடப்பட்டுள்ளது. இதேவேளை மாத்தறை மொரவக்கவில் நேற்று மாலை முதல் பெய்து வரும் கடும் மழையால் மொரவக்க நிலவ கொடிக்காரகுட வீதி வெள்ளத்தில் மூழ்கியது. வீதியை அண்டியுள்ள சில வீடுகளும் பகுதியளவில் வெள்ளத்தில் மூழ்கியதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். கொழும்பு மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் இன்று காலை முதல் மழை பெய்து வருகின்றது. கொல்கொண்ட மகாவலி அணைக்கட்டின் 3 வான்கதவுகளை தலா 18 அங்குலம் அளவிற்கு திறக்க இன்று நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதன் மூலம் வெளியேற்றப்படும் நீர் விக்டோரியா நீர்த்தோக்கத்திற்கு வெளியிடப்படுகின்றது. இதேவேளை கண்டி மாவட்டத்தின் பஸ்பாகி கோரளை முகரளியா மாவட்டத்தின் அபகமுக கொத்மலை கிழக்கு கொத்மலை மேற்கு நோர்வுட் பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண்சரிவு தொடர்பான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காலி கண்டி கேகாலை மாத்தறை ரத்தினபுரி மாவட்டங்களின் பல பிரதேச செயலக பிரிவுகளுக்கு 2 கட்டத்தின் கீழ் மண்சரிவு எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. கொழும்பு காலி கம்பஹா ஹம்பாந்தோட்டை களுத்துறை கண்டி கேகாலை குருநாகல் ரத்தினபுரி மாவட்டங்களுக்கு 1 கட்டத்தின் கீழ் மண்சரிவு எச்சரிக்கை
0: தொடர்ந்து பிலிப்பைன்ஸில் நடைபெறவுள்ள சர்வதேச அழகி போட்டிகளில் இலங்கையை பிரதிவப்படுத்தி பங்கேற்பதற்காக சந்திபா செவினி மற்றும் நிமோஷா பிரேமச்சந்திர ஆகியோர் இன்று அதிகாலை கட்டநாயக்கா சர்வதேச விமான நிலையத்திலிருந்து பிலிப்பைன்ஸ் நோக்கி புறப்பட்டு சென்றுள்ளார்கள். 43rd மிஸ் ஏசியா பசிபிக் இன்டர்நேஷனல் 2026 அழகி போட்டி உலகின் 50 நாடுகளைச் சேர்ந்த அழகிகளின் பங்கேற்புடன் இன்று முதல் அக்டோபர் 10 தேதி வரை பிலிப்பைன்ஸின் செபு நகரில் நடைபெறுகிறது. உலகின் 32 நாடுகளைச் சேர்ந்த திருமணமான அழகிகள் பங்கேற்கும் 12th மிஸ்இஸ் டூரிசம் 2026 அழகி போட்டி இன்று முதல் அக்டோபர் 2 தேதி வரை பிலிப்பைன்ஸின் மணிலா நகரில் நடைபெறுகிறது. இதில் இலங்கை சார்பில் போட்டியிடும் நிமோஷா பிரேமச்சந்திர சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் ஊடாக சிங்கப்பூர் ஊடாக பிலிப்பைன்ஸுக்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார். இந்த போட்டியாளர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்காக இரு போட்டிகளினதும் தேசிய படிப்பாளர் ருக்மால் சினநாயக்கா உள்ளிட்ட குழுவினரும் போட்டியாளர்களின் குடும்ப உறவினர்களும் கட்நாயக்கா விமானத்துக்கு இன்று சென்றிருந்தார்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை செய்தானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி. இது தமிழ் மக்களின் வானொலி.
0: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்ஷுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனைத் தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து புதிதாக கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். ஒன்றிய அமைச்சரவையின் 2 ஆலோசனைக் கூட்டம் நேற்று தொடங்கியிருக்கிறது. முதல் நாள் கூட்டத்தில் சீர்திருத்தங்கள், பெண்கள், இளைஞர்களுக்கான நலத்திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டன. பிரதமர் மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா அரசின் சிந்தன் சிவிர் எனப்படும் 2 சிந்தனை அமர்வு கூட்டம் டெல்லியில் நேற்று தொடங்கியிருக்கிறது. பிரதமர் மோடி தலைமையில் நடந்த கூட்டத்தில் ஆளுகை, சீர்திருத்தங்கள், பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கான நலத்திட்டங்கள் மற்றும் மேம்பாட்டு திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டன. டிஜிட்டல் மயத்துக்கு முன்னுரிமை அளிக்கும் எதிர்காலத்துக்கு தயாரான ஒரு நிர்வாக அமைப்பை வளர்ப்பதற்கு தேவையான கட்டமைப்பு மாற்றங்கள் குறித்து அமைச்சர்கள் மீளாய்வு செய்து விவாதித்தார்கள். இளைஞர்களின் ஈடுபாடு மற்றும் பாலின சமத்துவ பொருளாதார திட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்து அடித்தள மேம்பாட்டு திட்டங்களின் தரவிலை அதிகப்படுத்துவதற்கான செயல் திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கிறது. மதுராந்தகம் தாராபுரம் இடைத்தேர்தலில் எந்த காரணம் கொண்டும் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறக்கூடாது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் அந்த தொகுதி வாக்காளர்களை கேட்டுக் கொண்டுள்ளார்.
5: மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் தொகுதி அதிமுக எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைந்ததால் அந்த தொகுதிகளில் அக்டோபர் 6 இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இந்நிலையில் மதுராந்தகம் இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் வையாவூரில் பள்ளி மாணவர்களை தாவேக்கா ஈடுபடுத்திய காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே மதுராந்தகத்தில் மார்க்சிஸ்ட் வேட்பாளர் திருமதி சுகந்தியை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட திரு பே சண்முகம் வாக்களித்த மக்களை மதிக்காமல் ராஜினாமா செய்துவிட்டு கட்சி மாறி போட்டியிடும் தாவேக்கா வேட்பாளர்களை கடுமையாக விமர்சித்தார். ஆளுங்கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றால் மீண்டும் கட்சி தாவல் அதிகரிக்கும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதேபோல் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வேறொரு கட்சியில் இணைந்து மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளரை நோக்கி மக்கள் கேள்வி எழுப்புவது அரசியல் விழிப்புணர்வை வெளிப்படுத்துவதாக தாராபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் கூறினார். தாராபுரம் தொகுதியில் நாதாக்கா வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் துணை முதலமைச்சர் பதவி தருவதாக திரு ஆதவ் அர்ஜுனா தன்னிடம் பேரம் பேசியதாக கூறியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
6: ஐயா எடப்பாடி சொல்ற மாதிரி அவர் என்னை கூட்டு பேசினது எது தெரியுமில்ல? எடப்பாடி ஐயாவோட கூட்டின் வைக்கணும், நான் துணை முதலமைச்சர் அப்படிதான் பேசினாவில்ல. அப்புறம் அதுக்கு ஒத்துக்கல என்னன்னு உங்க அண்ணிட்டு கூப்பிட்டு வேளாண் துறை அமைச்சர் ஆக்கிடலாம்.
5: தாவேக்கா தூய சக்தி என கூறிக்கொண்டு ஊழல்வாதிகளை கொண்டு கட்சி நடத்துவதாகவும் சீமான் சாடினார்.
0: தொடர்ந்து மத்திய அரசின் கொள்கைகளை ஒரு மாநிலம் அமுல்படுத்துமாறு உச்சநீதிமன்றம் ஒரு மாநிலத்தை கட்டாயப்படுத்த முடியாது என்று திராவிடர் கழக வீரமணி தெரிவிக்கிறார்.
7: தமிழ்நாட்டில் நவோதயா பள்ளிகளை அமைத்தே தீர வேண்டும் என்றும் அதற்கான நிலங்களை தேட 3 கெடு வழங்குவதாகவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருப்பது எந்த வகையில் சட்டப்படி சரியாகும் என அறிக்கை ஒன்றில் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல என்றும் தெரிவித்துள்ள திரு கி வீரமணி, புதிதாக சட்டம் இயற்றும் அதிகாரமுள்ள சட்டமன்றம் நாடாளுமன்றத்தின் அதிகாரங்களை உச்சநீதிமன்றமே கையில் எடுத்துக் கொள்ள முடியாது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் ஹிந்தி மொழி கற்பிப்பதை முற்றிலும் தவிர்க்க முடியாது என நீதிபதி திரு பி வி நாகரத்னா தெரிவித்திருப்பது எந்த சட்ட பிரிவின் கீழ் ஏற்றுக்கொள்ளத்தக்கது என்றும் அவர் வினவியுள்ளார். தமிழ்நாட்டில் தமிழ் ஆங்கிலம் என்னும் இருமொழி கொள்கைதான் எனவும் ஹிந்தி திணிப்பை ஒருபோதும் தமிழ்நாடு ஏற்காது எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.
0: தொடர்ந்து கர்நாடக அரசு அறிவித்துள்ள வறட்சி பாதித்த தாலுகாக்கள் பட்டியலில் விஜயபுரா மாவட்டத்தில் உள்ள இண்டி மற்றும் சடன தலாக்காக்கள் சேர்க்காமல் தவிர்க்கப்பட்டதால் அதிருப்தி அடைந்திருக்கிற இண்டி தொகுதி ஆளுங்கட்சி சட்டப்பேரவை உறுப்பினர் யஸ்வந்தராயா கவுடா தனது பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து சபாநாயகரிடம் கடிதம் கொடுத்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. ஒன்றிய மோடி அரசுக்கு பொது சிவில் சட்டம் என்பது சட்ட திருத்தத்துக்கான சாதனம் அல்ல, மாறாக சமூகத்தில் பிரிவினையையும் குழப்பத்தையும் ஏற்படுத்த பாரதிய ஜனதா பயன்படுத்தும் அரசியல் ஆயுதம் என்று காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. மகாராஷ்டிர மாநில பொது சிவில் சட்டவரவு குழுவிலிருந்து மும்பை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி ஆர் சி சவான் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து காங்கிரஸ் இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறது. வாக்காளர் பட்டியல் திருத்த பணியின் போது தமிழ், தெலுங்கு, கன்னடம், மராத்தி, பங்காளி உட்பட பிராந்திய மொழிகளில் இருந்த பெயர்களை தேர்தல் ஆணையம் பயன்படுத்திய மென்பொருள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த போது எழுத்துப்பிழைகள் மற்றும் வயது கணக்கீடுகளில் குளறுபடிகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது.
7: தேர்தல் ஆணையத்தின் 3 ஆணையர்களில் திரு சுப்பீர் சிங் சந்து மற்றும் திரு விவேக் ஜோஷி ஆகியோர் இந்த மென்பொருள் மற்றும் வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பான முடிவுகளுக்கு கடந்த 10 14 முறைக்கும் மேல் எழுத்துப்பூர்வமாக எதிர்ப்பு தெரிவித்திருப்பது தற்போது தெரிய வந்துள்ளது. இந்திய சட்டப்படி வாக்காளர்களை சேர்ப்பதும் நீக்குவதும் அந்தந்த பகுதி வாக்காளர் சேர்ப்பு அதிகாரிகளின் சட்டப்பூர்வ அதிகார வரம்பிற்கு உட்பட்டது. ஆனால் ஏரோநெட் மென்பொருளின் வருகைக்கு பின் டெல்லியில் உள்ள மத்திய தொழில்நுட்ப பிரிவு அனைத்து அதிகாரிகளையும் தன்வசப்படுத்திக் கொண்டதாக குற்றம் சாட்டப்படுகிறது. மென்பொருள் தானாகவே வாக்காளர்களை பிளாக் காட்டுவதால் உள்ளூர் அதிகாரிகளால் அதை மாற்றி அமைக்கவோ அல்லது திருத்தவோ முடியாத தொழில்நுட்ப முட்டுக்கட்டை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாடு, தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா மற்றும் டெல்லி ஆகிய மாநிலங்களில் சுமார் 1.76 கோடி வாக்காளர்கள் தகுதி நீக்க அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி அவர்களுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியது. தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான வாக்காளர்களின் பெயர்கள் இந்த மென்பொருள் குளறுபடிகளால் நீக்கப்படும் அபாயம் எழுந்ததை அடுத்து திமுக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் உச்சநீதிமன்றத்தை நாடின. இதனை விசாரித்த நீதிமன்றம் முரண்பாடுகள் இருப்பதாக கூறப்படும் வாக்காளர்களின் பெயர்களை காரணங்களுடன் வார்டு வாரியாக பொது இடங்களில் காட்சிப்படுத்த வேண்டும் என்றும், பாதிக்கப்பட்ட வாக்காளர்கள் தங்களின் ஆவணங்களை சமர்ப்பிக்க போதிய கால அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டது. தொழில்நுட்பத்தின் தவறான பயன்பாடு மற்றும் வெளிப்படைத்தன்மையற்ற அல்காரிதம்கள் காரணமாக தகுதியான வாக்காளர்களின் வாக்குரிமை பறிக்கப்படும் சூழல் உருவாகி இருப்பது தேசிய அளவிலான சர்ச்சையாக மாறியுள்ளது.
0: தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியும் தேர்தல் ஆணையமும் மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலை சூறையாடியது இப்போது அது நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஞானேஷ்குமார் தலைமை தேர்தல் ஆணையராக நீடிக்கும் வரை நாடு தழுவிய போராட்டங்கள் நடைபெறும். உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட வேண்டும். பழைய வாக்காளர் பட்டியலை கொண்டு மேற்கு வங்கத்தில் மீண்டும் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி தெரிவிக்கிறார்.
5: ஆங்கில நாளேடு ஒன்று மேற்கொண்ட புலன் விசாரணையில் தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கடந்த சில ஆண்டுகளாகவே தன்னிச்சையாக செயல்பட்டது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. எஸ்ஐஆர் உட்பட ஆணையத்தின் பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து தேர்தல் ஆணையர்களான திரு சுக்பீர் சிங் சந்து மற்றும் திரு விவேக் ஜோஷி ஆகியோரின் எதிர்ப்பையும் அவர் நிராகரித்திருப்பது தெரியவந்துள்ளது. இந்நிலையில் பல ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சியும் பல்வேறு எதிர்க்கட்சிகளும் நாட்டில் நடைபெறும் தேர்தல்களின் நேர்மைத்தன்மை குறித்து கேள்விகளை எழுப்பி வருவதாக சுட்டிக்காட்டியுள்ள காங்கிரஸ் தலைவர் திரு கார்கே கடந்த 2026 ஏப்ரல் 24 அன்று 73 எதிர்க்கட்சி மாநிலங்களவை உறுப்பினர்கள் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரை நீக்குவதற்கான புதிய தீர்மானத்தை கொண்டு வந்ததாக சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்னும் அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வரவில்லை என்று தெரிவித்துள்ள அவர், நிலுவையில் உள்ள அந்த தீர்மானம் குறித்து மாநிலங்களவை தலைவர் இப்போது முடிவெடுப்பாரா என வினவியுள்ளார். இந்த வாக்கு திருட்டு குறித்து பிரதமர் திரு மோடி பதிலளிக்க வேண்டும் என்றும் திரு கார்கே வலியுறுத்தியுள்ளார். தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் பதவி விலக வலியுறுத்தி இளைஞர் காங்கிரஸ் டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வாழ்நாளில் இதுபோன்ற ஒன்றை பார்த்ததே இல்லை என்று தெரிவித்துள்ள மேற்குவங்க முன்னாள் முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி தலைமை தேர்தல் ஆணையரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். சிறப்புமிக்க அந்த பதவியில் தொடர எந்த தார்மீக உரிமையும் அவருக்கு இல்லை என்றும் செல்வி மம்தா கூறியுள்ளார். எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு பிறகு தேர்தல் நடைபெற்ற மகாராஷ்டிரம், மேற்குவங்கம், தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் ஏற்கனவே நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல்களை ரத்து செய்துவிட்டு அந்த மாநிலங்களில் வாக்குச்சீட்டுகளை பயன்படுத்தி மறுதேர்தல் நடத்த வேண்டும் என்று சிவசேனா உத்தவ் பிரிவு தலைவர் திரு உத்தவ் தாக்கரே வலியுறுத்தியுள்ளார். தனி ஆவர்த்தனம் செய்த தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் இனியும் பதவியில் நீடிக்க கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்துள்ள திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவரை உடனடியாக நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். எஸ்ஐஆர் நடவடிக்கைகளை நிறுத்துவதுடன் இதுவரை தேர்தல் ஆணையத்தில் நடந்த குளறுபடிகள் நியாயமான முறையில் விசாரிக்கப்பட்டு இதற்கு பொறுப்பானவர்களை தண்டிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்.
0: இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருடன் தேர்தல் ஆணையத்தின் மற்ற 2 உறுப்பினர்கள் பல்வேறு விகாரங்களில் கருத்து வேறுபாடு கொண்டிருந்ததாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆங்கில நாளிதழின் புலனாய்வறிக்கை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து எதிர்க்கட்சியைச் சேர்ந்த ராகுல்காந்தி, திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின், மேற்குவங்க முன்னாள் முதல்வர் மம்தா ஆகியோர் கூறுவதென்ன, அதற்கு இந்திய தேர்தல் ஆணையம் அளித்த விளக்கம் என்ன?
8: தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் வெளியிட்டுள்ள செய்தியில் கடந்த 10 மாதங்களில் தேர்தல் ஆணையத்தின் பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்பாக 2 தேர்தல் ஆணையர்கள் 14 ஆட்சேபனைகளை தெரிவித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையர்கள் சுக்பீர் சிங் சந்து மற்றும் விவேக் ஜோஷி ஆகியோர் புதிய வாக்காளர்களை சேர்ப்பது, வாக்காளர் பெயர்களை நீக்குவது உள்ளிட்ட விவகாரங்களில் தங்களுக்கு உரிய தகவல்கள் அளிக்கப்படவில்லை என்று கேள்வி எழுப்பியதாகவும் அந்த செய்தி கூறுகிறது. சில நடவடிக்கைகள் அங்கீகாரமற்றவை மற்றும் சட்டவிரோதமானவை என்றும் சுக்பீர் சிங் சந்து குறிப்பிட்டதாக தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியலின் சிறப்பு தீவிர திருத்த பணியான எஸ்ஐஆர் கடந்த 2025 ஜூன் மாதம் பீகாரில் தொடங்கியது. அதன் பின்னர் 30 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் வரைவு வாக்காளர் பட்டியல்களில் இருந்து 13 கோடிக்கும் அதிகமான பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. எனினும் பெயர்கள் நீக்கப்பட்ட வாக்காளர்களுக்கு அதற்கு எதிராக மேல்முறையீடு செய்யவும் தங்கள் தரப்பை தெரிவிக்கவும் வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஜூலை மாதம் புதிய வாக்காளர்களை சேர்ப்பதற்கான படிவம் 6 எஸ்ஐஆர் தொடர்பான கேள்வி ஒன்று சேர்க்கப்பட்டது. ஆனால் சட்டத்தில் திருத்தம் செய்யாமல் இதுபோன்ற மாற்றத்தை மேற்கொள்ள முடியாது என்று இரு தேர்தல் ஆணையர்களும் ஏற்கனவே மே மாதத்தில் தெரிவித்திருந்ததாக தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தி கூறுகிறது. மேற்கு வங்கத்தில் எஸ்ஐஆர் பணிகளின் போது வாக்காளர் பெயர்களை நீக்குவது மற்றும் அதற்கு எதிரான மேல்முறையீடுகள் தொடர்பாகவும் இருவரும் கேள்வி எழுப்பியதாக கூறப்படுகிறது. மேலும் டெல்லியில் உள்ள தேர்தல் ஆணையத்தின் நிர்வாக பிரிவில் பணிகள் பிரிக்கப்பட்ட விதத்திற்கும் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இது தேர்தல் ஆணையத்தை நிர்வகிக்கும் சட்டத்திற்கு வெளிப்படையான மீறல் என்று குறிப்பிட்டு இருவரும் மத்திய அமைச்சரவை செயலாளருக்கு தனித்தனியாக கடிதம் எழுதியதாக அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. இதற்கிடையே கோவாவில் தகுதியானவர்கள் என உள்ளூர் அதிகாரிகளால் அடையாளம் காணப்பட்ட 97 வாக்காளர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலை தயாரிக்க பயன்படுத்தப்படும் மையப்படுத்தப்பட்ட மென்பொருளில் பதிவு செய்யப்படவில்லை என்றும் அந்த அறிக்கை கூறுகிறது. இந்த மென்பொருளின் மையப்படுத்தப்பட்ட கட்டுப்பாடு குறித்தும் இரு தேர்தல் ஆணையர்களும் கேள்வி எழுப்பியதாக தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் தெரிவித்துள்ளது.
0: எதிர்கட்சி தலைவர்கள் இது தொடர்பாக கூறுவதென்ன?
8: சமீப ஆண்டுகளில் நடைபெற்ற தேர்தல்கள் நேர்மையாக நடத்தப்பட்டனவா என்று காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வருகின்றன. தேர்தல் ஆணையத்துக்குள் இருந்தே வெளியாகியுள்ளதாக கூறப்படும் ஆவணங்கள், மத்திய அரசு மற்றும் பாஜக RSS அமைப்புகளின் பங்கு குறித்து தீவிரமான கேள்விகளை எழுப்புவதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். இதற்கு பிரதமர் நரேந்திர மோடி பதிலளிக்க வேண்டியிருக்கும் என்றும் அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியும் தேர்தல் ஆணையம் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். வாக்கு திருட்டு என்பது இந்திய மக்களுக்கு எதிரான குற்றம். இது அரசமைப்பு சட்டத்தின் மீதான நேரடி தாக்குதல் என்று அவர் கூறியுள்ளார். மேலும் தேர்தல் அதிகாரிகள் செய்ததாக கூறப்படும் தவறுகளுக்கு பின்னால் அவர்கள் தப்பிக்க முடியாது என்றும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பதவியில் தொடர்ந்து நீடிக்கக்கூடாது என்று தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். எஸ்ஐஆர் எனப்படும் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு அவசரமாக மேற்கொள்ளப்பட்டதாகவும் இதில் பல்வேறு குளறுபடிகள் நடந்ததாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். எஸ்ஐஆருக்கு பிறகு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்தும் கேள்விகள் எழுந்துள்ளதாக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பாஜகவும் தேர்தல் ஆணையமும் மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தல்களில் மோசடியில் ஈடுபட்டன என்பது இப்போது நிரூபிக்கப்பட்டுள்ளது என்று மேற்கு வங்க முன்னாள் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பேஸ்புக் நேரலை ஒன்றில் தெரிவித்துள்ளார். ஞானேஷ்குமார் தலைமை தேர்தல் ஆணையராக பதவி வகிக்கும் காலம் முழுவதும் நாடு தழுவிய போராட்டங்கள் தொடரும். அவர் உடனடியாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட வேண்டும். அவரை போன்ற ஒருவர் தலைமை தேர்தல் ஆணையர் பதவியில் இருப்பது பொருத்தமற்றது. இது சுதந்திரத்திற்கான இன்னொரு போராட்டமாகும். இம்முறை சமரசம் செய்து கொண்ட தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் இந்தியாவை அழித்த பாஜகவை எதிர்த்து போராட வேண்டும் என்று மம்தா கூறியுள்ளார். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரை பதவியிலிருந்து நீக்கி கைது செய்ய வேண்டும் என சிவசேனா உத்தவ் பாலாசாஹேப் தாக்கரே அணியின் தலைவர் உத்தவ் தாக்கரே தெரிவித்துள்ளார். ஆணையம் எடுத்ததாக கூறப்படும் தவறான முடிவுகள் அனைத்தையும் ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம் மற்றும் தமிழ்நாட்டில் வாக்குச்சீட்டு முறையில் புதிதாக தேர்தல் நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.
0: இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தின் பதில் என்ன?
8: இதற்கிடையே தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள விளக்கத்தில் உறுப்பினர்கள் முன்வைக்கும் கருத்துக்கள், ஆலோசனைகள் மற்றும் கேள்விகள் அனைத்தும் ஆணையத்தின் வழக்கமான உள்நடைமுறையின் ஒரு பகுதி என்று கூறப்பட்டுள்ளது. இறுதி முடிவு எடுப்பதற்கு முன்பு உறுப்பினர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவிப்பது இயல்பான நடைமுறை என்றும் ஆணையம் விளக்கமளித்துள்ளது.
3: கடந்த 10 மாதங்களில் பதிவான சில உள்நிலை அவதானிப்புகளை மட்டும் வைத்து முழுமையான நிலவரத்தை மதிப்பிட முடியாது என்றும் ஆணையம் கூறியுள்ளது. கடந்த ஓராண்டில் சுமார் 40 புதிய முன்னெடுப்புகள் தொடங்கப்பட்டதுடன் வாக்காளர் பட்டியல் திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு தேர்தல் சீர்திருத்தங்களும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அரசியலமைப்பின் கீழ் தனக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்புகளை நேர்மையுடனும் வெளிப்படை தன்மையுடனும் நிறைவேற்ற தேர்தல் ஆணையம் உறுதிபூண்டுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது.
0: தொடர்ந்து நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட உள்ளூராட்சி ஆணையர் கட்டுமான இடத்தை ஆய்வு செய்ய சென்ற போது அவர் மீது நாய்களை அவிழ்த்துவிட்டு அவரது பணிக்கு இடையூறு செய்ததற்காக இருவருக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் நீதிமன்ற அவமதிப்பு நோட்டீஸை அனுப்பியுள்ளது. டெல்லியில் 17 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் நீதி கேட்டு கல்லூரி மாணவிகள் பேரணியாக சென்று போராட்டத்தில் ஈடுபட்டார்கள்.
7: டெல்லியில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்பான சம்பவங்கள் தொடர்கதையாகி வருகிறது. கடந்த 2 வாரங்களில் மட்டும் சிறுமிகளை குறிவைத்து 4 பாலியல் குற்ற சம்பவங்கள் அரங்கேறி இருப்பது டெல்லியில் சட்டம் ஒழுங்கு மற்றும் பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு தொடர்பாக பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. தலைநகரில் உள்ள பிரபல கல்லூரியில் படிக்கும் மாணவி ஒருவர் ஆண் நண்பருடன் காளிகாஜி கோயில் அருகே உள்ள பூங்காவுக்கு சென்றுள்ளார். அப்போது அங்கு வந்த அடையாளம் தெரியாத 3 பேர் போலீஸ் என மிரட்டி துப்பாக்கி முனையில் அச்சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட சிறுமி அளித்த புகாரின் அடிப்படையில் 3 பேரையும் கைது செய்து போலீஸ் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இச்சம்பவத்திற்கு நீதி கேட்டும் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை வலியுறுத்தியும் 100,000+ மாணவிகள் டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் பதாகைகளை ஏந்தியபடி முழக்கங்களை எழுப்பியவாறு பேரணியாக சென்றனர்.

0: தலைநகரின் மையப்பகுதியில் இத்தகைய கொடூரம் அரங்கேறிய சம்பவம் டெல்லி மக்களிடையே பெரும் கொந்தளிப்பையும் பெண் பாதுகாப்பு குறித்த அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா முழுவதும் தினமும் சராசரியாக 80 மேற்பட்ட பாலியல் வன்புணர்வு வழக்குகள் காவல்துறையிடம் பதிவாகி வருவதாக தேசிய குற்றப்பதிவு பணியகத்தின் தரவுகள் தெரிவிக்கின்றன.
1: தொடர்ந்து கோர்மஸ் நீரிணையில் சரக்கு கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் இந்திய மாலுமியொருவர் இறந்து போனார். ஓமான், இந்தியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த அதிகாரிகள் அதை தெரிவித்துள்ளார்கள். ஆண்டிகுவா பார்புடா நாட்டைச் சேர்ந்த அந்த கப்பல் ஓமான் கரைக்கு சுமார் 5 கிலோமீட்டருக்கு அப்பால் தாக்கப்பட்டது. யந்திர அறை தீப்பற்றியதில் மாலுமி உயிரிழந்தார். கப்பல் ஊழியர்கள் 27 பேரை ஓமானிய கடற்படை மீட்டிருக்கிறது. தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. போரிடன் நாடுகள் மீண்டும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுமாறு இந்திய வெளியுறவு அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. அந்த வட்டாரத்தில் வர்த்தக கப்பல்கள், மாலுமிகள் மற்றும் உள்கட்டமைப்புகள் குறிவைக்கப்படுவது நிறுத்தப்பட வேண்டும் என்று அது தெரிவித்தது. இந்தியாவைச் சேர்ந்த மாலுமிகள் பலர் உலகளாவிய கப்பல் போக்குவரத்து துறையில் பணியாற்றுகிறார்கள். மத்திய கிழக்கு போர் தொடங்கியதிலிருந்து இந்திய மாலுமிகள் சிலர் உயிரிழந்து போனார்கள். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தின் 81வது உயர்நிலை அமர்வில் உலகத் தலைவர்கள் மத்தியில் உரையாற்றிய துருக்கி அதிபர் ரிசப் தாயிப் எர்டோகன் காஷ்மீர் பிரச்சினை குறித்து பேசியது சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே சில ஆண்டுகளுக்கு முன்பு காஷ்மீர் பிரச்சினை குறித்து அவர் ஐக்கிய நாடுகளில் பேசியதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்திருந்தது. மத அடிப்படையில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்பட்டு வரும் எர்டோகன் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது இந்தியாவுக்கு எதிராக தாக்குதல் நடத்த பாகிஸ்தானுக்கு ட்ரோன் உள்ளிட்ட ஆயுதங்களை வழங்கியதுடன் பாகிஸ்தான் ராணுவத்தினருக்கு ட்ரோன் உட்பட பல்வேறு ஆயுத பயிற்சிகளையும் தங்கள் நாட்டு வீரர்கள் மூலம் அளித்திருந்தார்கள். மேலும் பாகிஸ்தான், சவுதி அரேபியா, துருக்கி ஆகிய 3 நாடுகளும் அண்மையில் பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டன. இதன்படி 3 நாடுகளில் எந்தொரு நாட்டின் மீது நடத்தப்படும் தாக்குதலும் மற்ற நாடுகளின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலாக கருதப்படும் என்று கூறப்பட்டது. இது இந்தியாவுக்கு எதிரான ஒப்பந்தமாகவே கருதப்படுகிறது. இந்நிலையில் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் நேற்று முன்தினம் உரையாற்றிய எர்டோகன் தெற்காசியாவில் காஷ்மீர் பிரச்சினை உள்ளிட்ட அனைத்து விவகாரங்களும் ஐக்கிய நாடுகள் சாசனம் மற்றும் தொடர்புடைய தீர்மானங்களின் அடிப்படையில் பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்கப்படுவது முக்கியம் என்று குறிப்பிட்டார். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் காஷ்மீர் பிரச்சினை குறித்து எர்டோகன் பேசுவது இது முதல் முறையல்ல. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் நடைபெற்ற பொதுச்சபை கூட்டத்தில் காஷ்மீர் பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருந்தார். ஆனாலும் 2004 ஆண்டு ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் பேசிய போது ஜம்மு காஷ்மீர் குறித்து எர்டோகன் எதுவும் பேசவில்லை. 2020 ஆண்டு ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் போது பொது விவாதத்தில் காணொலி உரமூலம் பேசிய எர்டோகன் ஜம்மு காஷ்மீர் பிரச்சினையை குறிப்பிட்டிருந்தார். அப்போது எர்டோகனின் கருத்துக்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. காஷ்மீர் தொடர்பான துருக்கியின் கருத்து முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று தெரிவித்ததோடு பிற நாடுகளின் இறையாண்மையை மதிக்க துருக்கி கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் தனது சொந்த கொள்கைகள் குறித்து முழுமையாக சிந்திக்க வேண்டும் என்றும் இந்தியா வலியுறுத்தியிருந்தது. பல தசாப்தங்களாக இமயமலையின் சர்ச்சைக்குரிய பகுதியில் உள்ள பாகிஸ்தான் சீனா எல்லையை இந்தியா அங்கீகரிக்க மறுத்து வருகிறது. அந்த பகுதியை இந்தியா தனது சொந்த நிலப்பிறப்பாக கூறுகிறது. ஆனால் கடந்த வாரம் அந்த மலைப்பாங்கான பிராந்தியத்தின் தொலைதூர பகுதியில் பாகிஸ்தானும் சீனாவும் தங்களது எல்லையை முறைப்படுத்தின. இதற்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. அங்கு என்னதான் நடக்கிறது?
2: 2 நாடுகளும் பாகிஸ்தான் சீனா எல்லை கூட்டு ஆணையம் தொடர்பான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கின்றன. இந்த ஒப்பந்தத்தை முக்கிய மைல்கல் என பாகிஸ்தான் குறிப்பிடுகிறது. எல்லை நிர்வாகம், வர்த்தகம் மற்றும் இரு நாடுகளுக்கும்

0: மீட்டர் ராணுவ பதற்றத்திற்கு பிறகு இந்தியாவும் சீனாவும் தங்களது உறவை நிலைப்படுத்த முயன்று வருகின்றன. அதேவேளை இந்தியா உரிமை கோரும் மற்றொரு எல்லைப் பகுதியில் சீனாவும் பாகிஸ்தானும் தங்கள் ஒத்துழைப்பை வலுப்படுத்தி வருகின்றன. இந்த ஆணையம் பாகிஸ்தான் சீனா எல்லைப் பகுதி தொடர்பானது. இதில் சக்ஸ்காம் பள்ளத்தாக்கும் அடங்கும். சுமார் 5180 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த பகுதியை 1963 பாகிஸ்தான் சீனாவிடம் ஒப்படைத்தது. ஆனால் இது லடாக்கில் உள்ள தனது பிரதேசத்தின் ஒரு பகுதி என இந்தியா உரிமை கோருகிறது. அந்த நிலப்பரப்பு முன்னாள் ஜம்மு காஷ்மீர் சமஸ்தானத்தின் ஒரு பகுதியாக இருந்தது என்றும், பாகிஸ்தான் இதனை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து பின்னர் சீனாவிடம் ஒப்படைத்ததாகவும் இந்தியா கூறுகிறது. ஜம்மு காஷ்மீர் ஒரு சர்ச்சைக்குரிய பகுதியாகவே நீடிப்பதாக கூறும் பாகிஸ்தான் 1963 சீனாவுடன் தான் மேற்கொண்ட எல்லை ஒப்பந்தத்தை எதிர்த்து கேள்வி எழுப்ப இந்தியாவுக்கு எந்த உரிமையும் இல்லை என வாதிடுகிறது. டெல்லியின் ஷிவ்நாடா பல்கலைக்கழகத்தின் சர்வதேச உறவுகள் துறை பேராசிரியரான ஜபின் டி ஜேக்கப், இந்த புதிய நகர்வு என்பது ஒரு புதிய ஏற்பாடு என்பதை விட ஒரு பழைய அமைப்பை மீண்டும் புதுப்பிப்பதே என்கிறார். 1963 சீனா பாகிஸ்தான் ஒப்பந்தத்திலேயே கூட்டு எல்லை ஆணையத்திற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. தற்போதுள்ள ஒரே கேள்வி அது செயல்படுத்தப்பட்ட நேரத்தை பற்றியதுதான் என அவர் பிபிசியிடம் தெரிவித்தார். இதுகுறித்து இந்தியா கவலைப்பட வேண்டும் என்று ஜேக்கப் கூறினார். அதைவிட முக்கியமாக இந்த நடவடிக்கை 1963 ஒப்பந்தத்தில் உள்ள ஒரு விதியை புறக்கணிப்பதாக தெரிகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். காஷ்மீர் பிரச்சனை தீர்க்கப்பட்டு நிலப்பரப்பு இறுதியாக எந்த நாட்டின் கட்டுப்பாட்டின் கீழ் வருகிறதோ அந்த நாட்டுடன் இந்த ஒப்பந்தம் குறித்து மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த ஒப்பந்தத்தின் 6வது பிரிவு வழிவகை செய்கிறது என ஜேக்கப் கூறுகிறார். அமெரிக்காவுக்கான முன்னாள் பாகிஸ்தான் தூதரும் அன்வர் கர்காஷ் டிப்ளமேட்டிக் அகாடமி மற்றும் ஹட்சன் இன்ஸ்டிடியூட் ஆகியவற்றின் மூத்த ஆராய்ச்சியாளருமான உசேன் ஹக்கானி, இந்த புதிய ஆணையம் நடைமுறை சார்ந்ததாகவும் அரசியல் சார்ந்ததாகவும் இருக்கிறது என்றார். இது இரண்டின் கலவை. எல்லை கூட்டுறவை மேம்படுத்துவதற்கும் சட்டவிரோத ஊடுருவல்களை தடுப்பதற்கும் சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தட திட்டத்துடன் தொடர்புடைய உத்திசார் உள்கட்டமைப்பை பாதுகாப்பதற்குமான அமைப்பாக இது செயல்படும் என்கிறார் ஹக்கானி. காஷ்மீர் விவகாரத்தை சீனா தொடர்ந்து பாகிஸ்தானின் கோணத்திலேயே பார்க்கிறது என்பதை இந்தியாவுக்கு உணர்த்தும் எச்சரிக்கையாகவும் இது அமைகிறது என்றும் அவர் கூறினார். இது சீனாவை பொறுத்தவரை அண்டை நாடுகளுடனான தனது உறவுகளை பயன்படுத்தி இந்தியாவுடனான தனது நிலைப்பாட்டை நிர்வகிப்பதிலும் அது குறித்த சமிஞ்சைகளை வெளிப்படுத்துவதிலும் உள்ள பரந்த நடைமுறையின் ஒரு பகுதி. காஷ்மீர் விவகாரத்தில் பாகிஸ்தானுக்கு உறுதி அளிப்பது சீனாவிற்கு உத்தி ரீதியாகவும் புவிசார் அரசியல் ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என ஹக்கானி கூறினார். உத்தி ரீதியாக பார்த்தால் இது பாகிஸ்தானுடனான உறவை மேலும் ஆழமாக்கும். புவிசார் உத்தி ரீதியாக பார்த்தால் சீனா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளிலும் ஒரே நேரத்தில் இருமுறை அச்சுறுத்தல் ஏற்படும் என்ற இந்தியாவின் அச்சத்தை மேலும் வலுப்படுத்தும். இது பாகிஸ்தானுக்கு மகிழ்ச்சி அளிப்பதோடு சீனாவுக்கும் பலனளிக்கும் என்கிறார் ஹக்கானி. இந்த அறிவிப்பு வெளியான நேரமும் மிக முக்கியமானது என்று நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இது பற்றி கூறும் ஹக்கானி, சீனா எப்போதும் தனது முடிவுகளை பல மாதங்களுக்கு முன்பே, ஏன் சில ஆண்டுகளுக்கு முன்பே திட்டமிடுகிறது. எனவே இந்த கூட்டு எல்லை ஆணையத்தை நடைமுறைப்படுத்தும் முடிவு சில காலத்திற்கு முன்பே எடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அதிபர் ஷி ஜின்பிங் சமீபத்தில் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிற்காக மேற்கொண்ட பயணத்திற்கு பிறகு இந்த தகவல் வெளியிடப்பட்டது. இது பாகிஸ்தானுக்கு தங்களது வியூக கூட்டணி குறித்த உறுதியை அளிக்கவும், அதே வேளையில் பல தரப்பு ஈடுபாடுகள் இருந்தாலும் தெற்காசியா குறித்த சீனாவின் தொலைநோக்கு பார்வையில் எந்த மாற்றமும் ஏற்படாது என்பதை இந்தியாவுக்கு நினைவூட்டவும் மேற்கொள்ளப்பட்ட ஒரு நடவடிக்கை என்றார்.
1: தொடர்ந்து மதுரை திருப்பரங்குன்றம் அருகே தென்பழஞ்சியில் மேலும் ஒரு கல்குவாரி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அந்த கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளதால் பரபரப்பு நிலவியது.
2: தென்பழஞ்சியில் ஏற்கனவே கல்குவாரி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் மேலும் ஒரு புதிய கல்குவாரி அமைக்க அரசு அனுமதி அளிப்பது தொடர்பாக பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் வடபழஞ்சியில் நடைபெற்றது. தென்பழஞ்சி, மாவில்லிப்பட்டி, மீனாட்சிப்பட்டி, வடபழஞ்சி கிராம மக்கள் மற்றும் குவாரி உரிமையாளர்கள் கலந்து கொண்டனர். குவாரி அமைந்தால் அப்பகுதி மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று குவாரி உரிமையாளர் பேசியதற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தினர். ஏற்கனவே செயல்பட்டு வரும் குவாரியால் குடிநீர் ஆதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வெடிச்சத்தம், காற்றில் பரவும் மண் துகள்களால் சுவாசக் கோளாறு ஏற்படுவதால் புதிய கல்குவாரி அமைக்க கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர்.
3: நீர்நிலைகள் இருக்க இடத்துல வீடு கட்டக்கூடாது, மனுஷன் குடியிருக்க கூடாதுன்னு சொல்லுது. ஆனா இந்த இடத்துல குவாரிக்கு அனுமதி கொடுக்குறாங்க.

0: ஏன் குவாரிக்கு அனுமதி கொடுக்குறாங்க? வீடு மனுஷன் குடி இருந்தா எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருவானா? ஆல்ரெடி ஒரு குவாரிக்கு இந்த பாடு, இன்னைக்கு இன்னொரு குவாரி கொடுத்தா இன்னும் நாலு குவாரி வரும். நாலு குவாரின்றது நாலு தலைமுறைக்கு அப்புறம் ஜீரோ ஆயிரும். எல்லாருக்கும் தொழு நோய் வந்துடும், குழந்தைகள் பிறக்காது, சுவாச கோளாறு வந்துடும், ரோடு ஃபுல்லா ஒரு நாள் ரோடா இருக்காது.
1: இருதரப்பு வாதத்தையும் கேட்ட வருவாய்த்துறை மற்றும் கனிமவளத்துறை அதிகாரிகள் கூட்டம் தொடர்பான அறிக்கை அரசுக்கு அனுப்பப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என கூட்டத்தை நிறைவு செய்தனர்.
2: தொடர்ந்து மதுரை திருமங்கலம் சுற்றுவட்டார கிராமங்களில் தொடரும் அறிவிக்கப்படாத மின்வெட்டு காரணமாக கூலி தொழிலாளர்கள் வேலைக்கு செல்ல முடியாமல் வீட்டில் முடங்கி கிடப்பதாக கவலை தெரிவிக்கிறார்கள்.
3: திருமங்கலம், மேலக்கோட்டை, காந்திநகர், வீரராகவ நகர், கரிசல்பட்டி, மேலக்கோட்டை ஹவுசிங் போர்டு உள்ளிட்ட 20-க்கும் மேற்பட்ட கிராமங்களில் கடந்த ஒரு சில வாரமாக அறிவிக்கப்படாத மின்வெட்டு நீடித்து வருவதாக தெரிவித்துள்ளனர். மேலக்கோட்டை ஹவுசிங் போர்டு குடியிருப்பு பகுதியில் பழுதடைந்த மின்மாற்றியால் தினமும் இரவில் 6 மணி நேரம் மின்வெட்டு இருப்பதாக கூறியுள்ளனர். மின்சாரம் இல்லாததால் குடிநீர் தட்டுப்பாடு, தூக்கமின்மை, மன அழுத்தம், மாணவர்கள் மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் படிக்கும் அவலம் என வாழ்க்கையே இருளில் கிடப்பதாக அப்பகுதி மக்கள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். புதிய மின்மாற்றி அமைத்து சீரான மின்சாரம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.
4: இப்ப காலாண்டு தேர்வு நடந்துகிட்டு இருக்கு, இப்ப நைட்டு 7 மணிக்கெல்லாம் கரண்ட் போயிருது, நாங்க எப்படி படிக்க? நாங்களே விளக்கும் இந்த செல்லு லைட்டும் வச்சுதான் படிக்கிறோம்.
5: டெய்லி 4 தடவை 5 தடவை பவர் கட் ஆயிருக்கும். பவர் கட் ஆனால பப்ளிக் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. சிற்போ திரளி மில்லுக்கெல்லாம் வேலைக்கு போறாங்க, கூலி வேலைக்கு வேலைக்கு போறாங்க. அது இல்லாம நல்ல தண்ணி பிடிக்க போவாங்க, அது 5 ரூபா கொடுத்து பிடிக்கிறாங்க. அந்த 5 ரூபா கொடுத்து பிடிக்கிறத பவர் கட் அதிகமா இருக்கிறதுனால வேலைக்கு போறது இல்லையாது.
3: இதனிடையே வத்தரகுண்டு அருகே விருவீடு கிராமத்தில் உள்ள வீட்டிற்கு 2 மாதத்திற்கு மின்கட்டணம் 250 ரூபாய் செலுத்தி வந்த நிலையில் தற்போது 21,000 ரூபாய் மின்கட்டணம் செலுத்துமாறு குறுஞ்செய்தி வந்ததால் விவசாயிகள், சுமை தூக்கும் தொழிலாளிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இவ்வளவு தொகை கட்ட முடியாது என தெரிவித்துள்ள தொழிலாளி வீட்டை விற்பதை தவிர வேறு வழி இல்லை என கூறியுள்ளார்.
6: அதேபோல்
3: தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே குச்சனூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட அண்ணாமலை நகரில் 50-க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு மின்கட்டணம் குறைந்தபட்சம் 20,000 ரூபாயில் இருந்து அதிகபட்சமாக 120,000 ரூபாய் வரையிலும் மின்கட்டணம் வந்துள்ளதால் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மீண்டும் அளவீடு செய்து உரிய கட்டணத்தை செலுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும், பொருளாதார வசதி இல்லாததால் மின் இணைப்பை துண்டிக்க கூடாது எனவும் அவர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.
2: தொடர்ந்து சாண்டா கிளாஸ் தொப்பியால் நீதிமன்றம் வரை சென்றிருக்கிறது ஒரு வேலையிட சர்ச்சை. இந்தியாவின் ஆக்ரா நகரில் இந்த சம்பவம் நடந்தது. தமக்கு கீழ் வேலை செய்யும் ஊழியர்களை சாண்டா தொப்பி அணிய கட்டாயப்படுத்தியதாக விக்ரம் சிங் என்ற நபர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. விக்ரம் அதை எதிர்த்து முறையிட்டார். வழக்கு அலகாபாத் உயர்நீதிமன்றம் சென்றது. நாட்டின் ஜன்னாய முறைப்படி இதுபோன்ற கட்டாயம் கூடாது என்று அது தெரிவித்தது. ஒவ்வொரு குடிமகனும் அவரவர் நம்பிக்கையை பின்பற்ற சுதந்திரம் கொண்டிருப்பதாக நீதிமன்றம் தெரிவித்தது. இதுபோன்று மீண்டும் செய்ய வேண்டாம் என்று நீதிமன்றம் விக்ரமையும் கடையின் உயர் நிர்வாகத்தையும் எச்சரித்தது. அவ்வாறு வற்புறுத்துவது வேலையிட நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடும் என்று அது தெரிவித்தது. லஞ்சம் கேட்டதற்கான ஆதாரம் இல்லாமல் வெறும் ரசாயனம் தடவிய பணத்தை பறிமுதல் செய்வதை வைத்து ஒருவரை குற்றவாளியாக அறிவிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பினை வழங்கியுள்ளது.
1: பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த ஜஸ்விந்தர் சிங் என்பவர் வருவாய்த்துறையில் கிராம நிர்வாக அதிகாரியாக பணிபுரிந்தார். தனது சகோதரரின் நிலப்பதிவேட்டில் பெயர் மாற்றம் செய்ய குல்வந்தர் சிங் என்பவரிடம் ஜஸ்விந்தர் சிங் 10,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டது. பின்னர் 9,500 ரூபாய் தருவதாக ஒப்பந்தமாகி லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் ரசாயனம் தடவிய நோட்டுகளை கொடுத்து அனுப்பினர். இதன் பின் நடந்த சோதனையில் ஜஸ்விந்தர் சிங்கிடமிருந்து பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பான வழக்கில் கடந்த 2004 சிறப்பு நீதிமன்றம் ஜஸ்விந்தர் சிங்கிற்கு ஊழல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் தண்டனை விதித்தது. 2013 பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றம் இந்த தண்டனையை உறுதி செய்தது. இதை எதிர்த்து அவர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த நிலையில் இவ்வழக்கு நிலுவையில் இருந்தபோதே ஜஸ்விந்தர் சிங் காலமானார். இருப்பினும் அவரது மீதுள்ள ஊழல் கரையை துடைக்க அவரது குடும்பத்தினர் தொடர்ந்து இந்த வழக்கை நடத்தினர். இந்நிலையில் இந்த வழக்கில் நேற்று தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகள் திரு உஜ்ஜல் பூயான் மற்றும் திரு அருண் பாலி ஆகியோர் அரசு தரப்பு சாட்சியங்கள் தெளிவாக இல்லை என்று கூறினர். குற்றம் சாட்டப்பட்டவர் லஞ்சம் கேட்டதையோ அல்லது வாங்கியதையோ யாரும் நேரில் பார்க்கவில்லை என்று சுட்டிக்காட்டியதுடன் பணம் எங்கே இருந்தது, லஞ்ச பணம் சட்டை பையிலிருந்து எடுக்கப்பட்டதா அல்லது வேறு எங்கிருந்து எடுக்கப்பட்டது என்பதில் சாட்சியங்களில் முரண்பாடுகள் இருப்பதாக கூறினர். ரசாயன சோதனைகள் அவர் அந்த பணத்தை தொட்டார் என்பதை மட்டுமே நிரூபிக்குமே தவிர அவர் லஞ்சம் கேட்கும் நோக்கில் அதை வாங்கினார் என்பதை நிரூபிக்காது என்று தெளிவுபடுத்திய நீதிபதிகள், லஞ்ச கோரிக்கையை அரசு தரப்பு சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்க தவறிவிட்டதால் மறைந்த ஜஸ்விந்தர் சிங் மீது சுமத்தப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளையும் நீக்கி அவரை முழுமையாக விடுவித்தனர்.
2: தொடர்ந்து திருநங்கியான காலி சித்தாந்த மடப்பள்ளி சுரப்பி மாற்று சிகிச்சையை தொடங்கிய போது ஓராண்டுக்குள் அறுவை சிகிச்சையை முடித்து விடலாம் என்று கனவு கண்டிருந்தார். இப்போது அது கலைந்து விட்டது. சிகிச்சை தொடங்கிய சில மாதங்களிலே தடங்கள். நாட்டின் திருநங்கை திருநம்பி சட்டத்தை நாடாளுமன்றம் திருத்தியது. சிகிச்சை தந்து வந்த மருந்தகம் அவருக்கு மருந்துகளை கொடுப்பதை நிறுத்தியது. திருநங்கை திருநம்பி அடையாளத்தை ஏற்க ஒருவரை அறுவை சிகிச்சை ரசாயன அல்லது சுரப்பி சிகிச்சைகளை மேற்கொள்ள கட்டாயப்படுத்துவதற்கு சட்ட திருத்தம் தண்டனைகளை அறிமுகம் செய்தது. எளிதில் பாதிக்கப்படக்கூடியவர்களை இன்னமும் நன்றாக பாதுகாக்க அந்த மாற்றங்கள் என்று அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். ஆனால் ஆயிரக்கணக்கானோருக்கு அது நிச்சயமற்ற சூழலை உருவாக்கிய இருப்பதாக ஆர்வலர்களும் மருத்துவர்களும் கூறுகிறார்கள். இது தொடர்பாக பொதுவான தெளிவு இல்லை. அதனால் நல்லெண்ணம் கொண்ட மருத்துவத்துறையினரும் அஞ்சுவதாக அவர்கள் தெரிவித்தார்கள். சட்ட திருத்தம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்படுகிறது. நடிகை ராதாவின் குற்றச்சாட்டுகளுக்கு அவரது அக்காவும் நடிகையுமான அம்பிகா கண்ணீர் மல்க நேற்று செவ்வியளித்தார். நடிகை அம்பிகா தன்னிடம் 46 கோடி ரூபாய் மோசடி செய்து விட்டதாக சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் தெரிவித்தார். அவரது தங்கையும் நடிகையுமான ராதா மேலும் அக்கா என்று நம்பினேன், ஆனால் இப்படி செய்து விட்டார் என்று செய்தியாளர்களிடம் கண்ணீர் விட்டார் ராதா.
3: 1980s தமிழ் திரையுலகில் முன்னணி கதாநாயகிகளாக திகழ்ந்த நடிகை அம்பிகா மற்றும் அவரது சகோதரி ராதா இடையே குடும்ப சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனை பூதாகரமாக வெடித்துள்ளது. அண்மையில் நடிகை ராதா தனது சொத்து பிரச்சனை தொடர்பாக அக்கா அம்பிகா மற்றும் சகோதரர் மல்லிகார்ஜுனா மீது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் மோசடி புகார் ஒன்றை அளித்திருந்தார். அதில் தனது வீட்டில் இருந்த காசோலைகளை திருடி 46 கோடி ரூபாய் மோசடி செய்ய முயன்றதாக இருவர் மீதும் ராதா புகார் அளித்திருந்தார். இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த நடிகை அம்பிகா ராதாவின் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் உண்மைக்கு புறம்பானவை என்று கூறியுள்ளார். ராதா தனக்கு அளிக்க வேண்டிய 97 கோடி ரூபாய்க்கான காசோலைகளை கொடுத்துவிட்டு வங்கியில் அதை நிறுத்தி வைக்குமாறு கூறி மோசடி செய்துவிட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். 5000 கோடிக்கு மேல் ராதாவிடம் சொத்துக்கள் உள்ளதாகவும் ERS கார்டன் சொத்து பிரச்சனையில் தொடங்கியுள்ள இந்த மோதல் குறித்து தாம் உண்மையை சொன்னால் ராதாதான் சிறைக்கு செல்வார் என்று அம்பிகா எச்சரித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
7: எல்லா குடும்பத்திலேயே ஒரு கொஞ்சம் ஒரு டைம் ஆனதுக்கு அப்புறம் சொத்து அப்படின்னு வரும்போது அந்த படிக்காதன் சாங் மாதிரி ஆயிடுது. சோ அப்படி இருக்கும்போது லீகலி போயிட்டு இருக்கிறதுனால லீகல் ப்ரொசீஜருக்கு நான் பேசுற வார்த்தைகள்னால பிரச்சனை வரும்னா நான் சைலண்டா தான் இருக்கணும், சைலண்டா தான் இருப்போம் அப்படின்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம்.
3: இந்த விவகாரம் தொடர்பாக சமரசம் பேச நினைத்தால் தான் தயாராக இருப்பதாக கூறிய அம்பிகா, ராதா சுயமாக இப்படி செய்யவில்லை, அவரது கணவர் உள்ளிட்டோர் தூண்டிவிட்டதாலேயே இப்படி நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டியுள்ளார்.
2: தொடர்ந்து இலங்கையைச் சேர்ந்த 50 வயது என்றவிடைந்த பெண்ணுக்கு செயற்கை கருத்தரிப்பு சிகிச்சைக்கு வயது வரம்பில் விலக்கு அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இலங்கையைச் சேர்ந்த அகிதா சாமுவேல் மற்றும் சாமுவேல் ஜெயநாதன் தம்பதியினர் வெளிநாட்டில் வசித்து வருகிறார்கள். சென்னையில் உள்ள ஜிஜி மருத்துவமனை மூலமாக செயற்கை முறை கருத்தரிப்பு சிகிச்சையை பெற முடிவு செய்தார்கள். 2013 சிகிச்சை பெற சென்னை சென்றபோது அகிதா சாமுவேலுக்கு கற்பையில் கட்டியிருப்பதை கண்டறிந்து அதற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. கடந்த செப்டம்பர் 7 சென்னைக்கு சென்று செயற்கை கருத்தரிப்பு சிகிச்சைக்காக ஜிஜி மருத்துவமனையில் அனுமதி கோரினார். ஆனால் அகிதா சாமுவேலுக்கு 50 வயது பூர்த்தியாகி இருந்ததால் செயற்கை முறை கருத்தரிப்பு முறை ஒழுங்குமுறை சட்டத்தில் சிகிச்சை அளிக்க முடியாது என்று ஜிஜி மருத்துவமனை அவர்களின் கோரிக்கையை நிராகரித்தது. இதை எதிர்த்து அகிதா தம்பதியினர் சென்னை உயர்நீதிமன்றில் வழக்கு தொடுத்தார்கள். இந்த வழக்கு நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் சரப்பில் வழக்கறிஞர் ஷப்னம் பானு ஆஜராகி செயற்கை கருத்தரிப்பு செய்வதற்கான உச்ச வயது வரம்பில் மட்டும் விலக்கு அளிக்க வேண்டும் என்று கோரினார். தமிழக அரசின் சுகாதாரத்துறை தரப்பில் வழக்கறிஞர் சக்தி பாலகிருஷ்ணன் ஆஜராகி பெண் 21 வயதுக்கு மேற்பட்டவராகவும் 50 வயதுக்கு உட்பட்டவராகவும் இருக்க வேண்டும், செயற்கை கருத்தரிப்புக்கான உச்ச வயது வரம்பில் எந்த ஒரு விதிவிலக்கம் இல்லாமல் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்பதை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதென்று வாதிட்டார். உத்தரப்பிரதேசத்தின் கிரேட்டர் நொய்டாவில் உள்ள யமுனா விரைவு சாலையில் இன்று அதிகாலை தூங்கும் வசதி கொண்ட சுற்றுலா பேருந்தொன்று தீப்பிடித்ததில் ஒரு பெண் உட்பட 9 பேர் தீயில் கருகி உயிரிழந்தார்கள். மேலும் பலர் காயமடைந்தார்கள். திடீரென தீப்பிடித்த அந்த பேருந்தில் 34 மேற்பட்ட பயணிகள் பயணம் செய்ததாக கூறப்படுகிறது. தீபத்துக்கான காரணம் இன்னமும் கண்டறியப்படவில்லை. சபரிமலை கோவிலில் பாதுகாக்கப்பட்ட அறையில் வைத்திருந்த தங்க கிரீடம் திருடப்பட்டுள்ளது. போலி கிரீடத்தை வைத்துவிட்டு 1.5 கிலோ எடையிலான தங்க கிரீடம் திருடப்பட்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். திருடப்பட்ட தங்க கிரீடம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பக்தர்களால் நன்கொடையாக வழங்கப்பட்டிருந்தது. இதை சென்னையில் ஆபரணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1,080 ரூபாய் குறைந்து 1,12,000 ரூபாவுக்கும் கிராமுக்கு 135 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,000 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 250 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலக செய்திகள்.
8: யுக்ரைனின் பெட்ரோல் நிலையங்கள், கப்பல் மற்றும் ரயில் போக்குவரத்துகள் மீதான ரஷ்யாவின் புதிய தாக்குதல்களுக்கு பிறகு அந்நாடு பொது போக்குவரத்து உள்கட்டமைப்பை இலக்கு வைப்பதாக யுக்ரைன் குற்றம் சாட்டியுள்ளது. தாக்குதலுக்கு உள்ளான பகுதிகளில் தலைநகர் கியேவும் அடங்கும். இந்த தாக்குதல்களில் 2 பேர் கொல்லப்பட்டதாகவும் மேலும் 25 பேர் காயமடைந்ததாகவும் கியேவ் நகர மேயர் விட்டாலி கிளிட்ஸ்கோ கூறினார். யுக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி இன்று நியூயார்க்கில் நடைபெறும் ஐநா பொது சபையில் உரையாற்ற உள்ளது குறிப்பிடத்தக்கது. அரசாங்கங்களின் வட்டி செலவுகள் பல வாரங்களாக வேகமாக அதிகரித்து வரும் நிலையில் வளர்ந்த பொருளாதார நாடுகள் தங்கள் கடன் வாங்குதலை குறைத்து கடன் அளவை தணிக்க வேண்டும் என்று சர்வதேச நாணய நிதியத்தின் தலைவர் கிறிஸ்டலினா ஜார்ஜிவா எச்சரித்துள்ளார். கடனை கட்டுப்படுத்த அவசரமான அரசியல் ரீதியாக கடினமான நடவடிக்கைகள் தேவை என்று பிபிசியிடம் பேசிய அவர் வலியுறுத்தினார். ஈரான் போர் போன்ற வெளிப்புற காரணிகளை அரசாங்கங்களால் கட்டுப்படுத்த முடியாது என்றாலும் உள்நாட்டு கொள்கைகள் மீது அவர்களுக்கு கட்டுப்பாடு உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். டான்சானியாவின் செரங்கட்டி தேசிய பூங்காவில் ஒரு இளம் ஆராய்ச்சியாளரான எலன் பொன்ஸ்
2: எல்னினோ தருவநிலை நிகழ்வால் உலகளவில் கூடுதலாக 451,000 பேர் இறக்கலாம் என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள். வெப்பம் தொடர்பான காரணங்களால் அவர்கள் இறக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. எல்னினோ காலம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை நீடிக்கும். இந்த ஆண்டு பிற்பகுதியில் அது உச்சத்தை எட்டலாம் என்று முன்னுரைக்கப்பட்டுள்ளது. நிகழ்வால் வெப்பநிலை அதிகமாக இருக்கிறது. இதுவரை இல்லாத அளவில் இந்த ஆண்டில் எல்னினோ நிகழ்வு ஆக தீவிரமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. வளரும் நாடுகள் ஆக கடுமையாக பாதிக்கப்படும் என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள். ஆப்பிரிக்காவின் சாகல் பகுதியில் வழக்கமான ஆண்டை காட்டிலும் வெப்பம் தொடர்பில் கூடுதலாக 66,800 பேர் உயிரிழக்கலாம். இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், வியட்நாம், தாய்லாந்து, கம்போடியா, இந்தியா, இலங்கை ஆகிய நாடுகளிலும் வெப்பத்தால் 1,000 பேர் மடியக்கூடும் என்ற எதிர்வு தெரிவிக்கப்பட்டுள்ளது. பலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்தது போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த உதவியதாக குறிப்பிட்டுள்ள பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சக பேச்சாளர் பாஸ்கால் கொன்பாரு காசாவுக்குள் மனிதநேய உதவிகள் முழுமையாக அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் மேற்கு கரையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் குடியேற்ற திட்டங்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். இதே நேரத்தில் பிரான்ஸ் அதிபர் மக்ரோன் மேற்கு கரையில் இஸ்ரேலால் மேற்கொள்ளப்பட்டு வரும் தாக்குதல்களால் பாதிக்கப்படுகின்ற மக்கள் சாதாரண பொதுமக்கள் என்றும் இந்த விடயத்தில் சர்வதேச நாடுகள் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார்.
9: அதிபர் மக்ரோன் ஆற்றிய உரையின் ஒரு பகுதி டொனால்டு டிரம்ப் முன்பு ஆற்றிய உரைக்கு மறுமொழி அளிப்பதாக அமைந்திருந்தது. காசாவில் அமைதியை ஏற்படுத்திவிட்டதாகவும் அங்கு போரை முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டதாகவும் டிரம்ப் கூறியிருந்தார். இதை மக்ரோன் கடுமையாக மறுத்தார். காசாவுக்குள் செல்வதற்கான மனிதாபிமான வழித்தடங்கள் எதுவும் மீண்டும் திறக்கப்படவில்லை என்பதையும் அங்கு எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இருப்பினும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை பகுதி குறித்தும் அங்கு இஸ்ரேலிய குடியேற்றங்களின் விரிவாக்கம் மற்றும் குடியேறிகளின் வன்முறையால் ஏற்படும் சிக்கல்கள் குறித்தும் பேசும்போது தவறாக ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். அதாவது மேற்கு கரையில் ஹமாஸ் அமைப்பு ஒருபோதும் செயல்பட்டதில்லை என்று அவர் கூறியதை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு உடனடியாக சுட்டிக்காட்டினார். அக்கூற்றை மிகவும் அபத்தமானது என்று சாடிய நெத்தன்யாகு, யூதர்களின் யோம் கிப்பூர் பண்டிகைக்கு முந்தைய வார இறுதியில் பிரெஞ்சு இஸ்ரேலிய குடியேறி ஒருவர் கொல்லப்பட்ட கொடூரமான தாக்குதலையும் சுட்டிக்காட்டினார்.
2: தொடர்ந்து CNN, MS Now, பொலிட்டிகோ ஆகிய நிறுவனங்களின் செய்தியாளர்களுக்கு வெள்ள மாளிகை உடனடியாக அனுமதி வழங்க வேண்டும் என்று நீதிபதியொருவர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அந்த மூன்று ஊடக நிறுவனங்கள் மீதான அதிபர் டொனால்டு டிரம்பின் தடை சட்டத்துக்கு புறம்பானது என்று அவர் தெரிவித்தார். வெள்ள மாளிகையில் செய்தி திரட்ட அவற்றுக்கு தடை விதிப்பதாக சென்ற வெள்ளிக்கிழமை டிரம்ப் அறிவித்திருந்தார். அதை எதிர்த்து டிரம்ப் மீது அவை வழக்கு தொடுத்தன. நிறுவனங்களின் ஊடக அனுமதி அட்டைகள் உடனடியாக திருப்பிக் கொடுக்கப்பட வேண்டும் என்று நீதிபதி தெரிவித்தார். தேசிய பாதுகாப்பு அக்கறைகளால் தடை விதிக்கப்பட்டதாக அரசாங்கம் கூறியதை நீதிபதி உடனடியாக நிராகரித்தார். அதற்கு போதுமான ஆதாரம் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். வெள்ள மாளிகை இந்த தீர்ப்பு தொடர்பாக இதுவரை கருத்துக்களை தெரிவிக்கவில்லை. ரோஹிங்கா அகதிகளை மியன்மாருக்கு திருப்பி அனுப்பும் திட்டத்தை கைவிடும்படி மனித உரிமை குழுக்கள் மலேசியாவுக்கு நெருக்குதல் அளிக்கின்றன. சுமார் 160 சமூக அமைப்புகள் அறிக்கை வெளியிட்டுள்ளன. அதில் அகதிகளை திருப்பி அனுப்பும் திட்டத்தை நிறுத்தும்படி பிரதமர் அன்வார் இப்ராஹிம் கேட்டுக் கொள்ளப்பட்டது. மியன்மாரில் நிலவும் வன்முறையை அறிக்கை சுட்டியிருக்கிறது. மக்கள் திருப்பி அனுப்பப்பட்டால் அவர்கள் ராணுவத்தில் சேர கட்டாயப்படுத்தப்படலாம் என்று கூறப்பட்டது. மியன்மாரைச் சேர்ந்த சுமார் 200,000 பேர் மலேசியாவுக்கு இடம்பெயர்ந்திருப்பதாக ஐக்கிய நாடுகள் நிறுவனம் மதிப்பிடுகிறது. அவர்களில் பலரும் முஸ்லிம் சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். யார் என்பதை குறிப்பிடாமல் 5,000 அகதிகளை திருப்பி பெற்றுக் கொள்ள மியன்மார் சம்மதித்திருப்பதாக மலேசியா தெரிவித்தது. முதற்கட்டமாக 1,500 அகதிகள் வரும் 29ஆம் தேதி திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் ஈரானிய அதிபர் மசூத் பெசஸ்கியான் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் சாடியிருக்கிறார். போரால் தமது நாடு பாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். ஈரான் ஒருபோதும் அடிபணியாது, துடைத்தொழிக்கப்படும் என்ற மிரட்டல்களுக்கு சரணடியாது என்று பெசஸ்கியான் தெரிவித்தார். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் உரையாற்றிய அவர் பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களை குறை கூறினார். பெசஸ்கியானின் உரையின் போது அமெரிக்க பிரதிநிதியொருவர் வெளிநடப்பு செய்தார். இந்நேரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் நேற்று ஐக்கிய நாடுகள் சபையிலே உரையாற்றியிருந்தார்.
10: ஆனால் நான் ஒரு முக்கியமான முடிவை எடுக்க வேண்டியுள்ளது. ஈரானுடன் ஒரு ஒப்பந்தம் செய்து அவர்கள் மறுகட்டமைப்பை மேற்கொண்டு முன்னெப்போதையும் விட மிகச்சிறந்த நாடாக, ஒருவேளை மத்திய கிழக்கிலேயே அல்லது உலகிலேயே மிகச்சிறந்த நாடுகளில் ஒன்றாக அவர்கள் உருவெடுக்க அனுமதிப்பதா, அல்லது அந்த இஸ்லாமிய குடியரசை விரைவாக அழித்தொழித்து அவர்கள் மீண்டும் மக்களை கொள்ளவோ அல்லது நாடுகளை அழிக்கவோ ஒருபோதும் வாய்ப்பளிக்காமல் இருப்பதா, அல்லது பிழைத்திருப்பதற்கான எந்த ஒரு வாய்ப்பும் எதிர்கால மேன்மைக்கான நம்பிக்கையோ அல்லது அடுத்தடுத்த தலைமுறைகளோ இல்லாத வகையில் அவர்களை நரகத்திற்கு அனுப்புவதா என, எதுவாக இருப்பினும் தேர்தலுக்கு பிறகு நாம் ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொள்வோம் என்று நான் நம்புகிறேன்.
11: Future greatness or generations, but I believe we'll make a deal right after the election.
2: தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் சபையின் கூட்டத்தின் 2ஆம் நாளில் உக்ரைனிய அதிபர் விளாடிமிர் செலஸ்கியும் உரையாற்றினார். மாஸ்கோ மீது பொருளாதார ரீதியில் தொடர்ந்து நெருக்குதலை அளிக்கும்படி அவர் உலகத் தலைவர்களை கேட்டுக் கொண்டார். ரஷ்யாவின் வருவாய் இலக்காக இருக்க வேண்டும் என்றார் அவர். உக்ரைன் மீதான போரில் 47 நாடுகளின் குடிமக்களை ரஷ்யா பயன்படுத்தியிருப்பதாகவும் செலஸ்கி தெரிவித்தார். ஐக்கிய நாடுகள் சபையில் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலஸ்கி நேற்று உரையாற்ற இருந்த சில மணி நேரங்களுக்கு முன்பாக அந்த நாட்டு தலைநகர் கீவ் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தார்கள். ரஷ்யாவுக்கு எதிரான 4.5 ஆண்டு கால போரில் கூடுதல் சர்வதேச ஆதரவை திரட்டும் நோக்கில் அதிபர் செலஸ்கி அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ளார். அவர் ஐக்கிய நாடுகள் சபையில் உரையாற்றினார். நேட்டோ பொதுச் செயலர் மார்க் ரூட்டே மற்றும் ஐரோப்பிய தலைவர்கள் ஆகியோரையும் அவர் சந்தித்து வருகிறார். இந்நிலையில் உக்ரைன் தலைநகர் கீவை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தார்கள், 23 பேர் காயமடைந்தார்கள். தொடர் தாக்குதல்களால் கீவ் நகரின் வான்பரப்பில் கரும்புகை சூழ்ந்ததோடு பல்வேறு கட்டிடங்கள் சேதமடைந்து தீப்பற்றி எரிந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள். தென்கிழக்கு உக்ரைனின் சபோரிசியா பகுதியில் உள்ள ஒரு வணிக வளாகத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 2 காயமடைந்தார்கள். அங்கு ஏற்பட்ட தீ சுமார் 6 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு பரவிய பின்னர் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. இதனிடையே உக்ரைனின் ராணுவ கட்டமைப்பு மற்றும் எரிசக்தி மையங்களை தாக்கியதாகவும் பல்வேறு பகுதிகளில் ஊடுருவிய 500க்கும் மேற்பட்ட உக்ரைன் ட்ரோன்களை இடமறித்து தாங்கள் அளித்ததாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. சியாவின் கலின்பிராட் பிராந்தியத்தில் இருந்து புறப்பட்ட அந்த நாட்டு ராணுவத்தின் MiG ரக ஹெலிகாப்டர் ஒன்று நேட்டோ உறுப்பு நாடான போலந்தின் வான்பரப்புக்குள் சுமார் 300 மீட்டர் வரை நேற்று அத்துமீறி நுழைந்திருந்தது. சீன அதிபர் ஷி ஜின்பிங் அமெரிக்காவை சென்றடைந்திருக்கிறார். அவர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்புடன் முக்கிய சந்திப்பில் கலந்து கொண்டார். திரு சியை டிரம்ப் விமானத்தில் வரவேற்றார். ஒரு அமெரிக்க அதிபர் வெளிநாட்டு தலைவரை ஆகாயப்படை தளத்தில் நேரில் சென்று வரவேற்று 60 ஆண்டுக்கு மேல் ஆகியுள்ளது. திரு சி அமெரிக்காவில் 3 நாள் இருப்பார். 2015 ஆண்டுக்கு பின் சீன அதிபர் ஷி அமெரிக்காவுக்கு அதிகாரத்துவ பயணம் மேற்கொண்டிருப்பது இதுவே முதன்முறையாகும். 2015 ஆண்டுக்கு பின் சீன அதிபர் ஷி அமெரிக்காவுக்கு அதிகாரத்துவ பயணம் மேற்கொண்டிருப்பது இதுவே முதன்முறை. சீனாவும் அமெரிக்காவும் பங்காளிகளாக இருக்க வேண்டும், எதிரிகளாக அல்ல என்று சீன அதிபர் ஷி ஊடகத்திடம் தெரிவித்தார். அமெரிக்க பயணம் பயனுள்ளதாக அமையும் என்ற நம்பிக்கையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். ஆஸ்திரேலிய பிரதமர் அன்டனி அல்பனிசி ஓபன் AI நிறுவனத்தின் தொழில்நுட்ப ரகசிய அரசாங்க ஆவணங்களை அது ஊடுருவியிருப்பதாக கூறியிருக்கிறார். ஓர் அரசாங்க இணைய பக்கத்தை செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்பம் அத்துமுறை நுழைந்திருப்பதாக கூறப்படுவது இது முதன்முறை சம்பவம். ஜூன் மாதம் நடந்திருக்கிறது. மெடிக்கேர் என்ற நாட்டின் சுகாதார பராமரிப்பு அமைப்பின் புள்ளிபெற தளத்துக்குள் தொழில்நுட்பம் அத்துமுறை நுழைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. நோயாளிகளின் அந்தரங்க ஆவணங்களோ தனிப்பட்ட விவரங்களோ பெறப்பட்டதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று ஆஸ்திரேலியாவின் ஓபன் AI நிறுவனம் தெரிவித்தது. விடைகளை தேடும் முயற்சியில் தொழில்நுட்பம் எதிர்பாரா நடவடிக்கைகளை எடுத்ததாக நிறுவனம் தெரிவித்தது. சம்பவம் குறித்து மிகுந்த கவலை தெரிவித்த நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியுடன் நேரடியாக பேசியிருப்பதாக ஆஸ்திரேலிய பிரதமர் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கிடையில் சீனா AI தொழில்நுட்பத்தை விரிவுபடுத்தி வருகிறது. இது தொடர்பாக சீனாவின் நிலப்பரப்பை மீறியும் சீனா அந்த தொழில்நுட்பத்தை விரிவுபடுத்தி வருவது தொடர்பான தகவல்கள் வந்துள்ளன.
12: பல நூற்றாண்டுகளாக இந்த பரந்த புல்வெளிகள் குதிரைகளுக்கும் அவற்றை மேய்ப்பவர்களுக்கும் பெயர் பெற்றவையாக இருந்தன. ஆனால் இன்று சீனாவின் டிஜிட்டல் வளர்ச்சியின் புதிய மையமாக மாறியுள்ளது. அந்நாட்டின் AI வளர்ச்சிக்கு தேவையான அளவு புதுப்பிக்கத்தக்க மின்சாரம் இங்கு கிடைக்கிறது. அதனால்தான் இங்கு தரவு மையங்கள் மிக வேகமாக உருவாக்கப்படுகின்றன. அமெரிக்காவுக்கு இணையாக முன்னேற சீனா தீவிரமாக முயற்சி செய்து வருகிறது. செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சியில் சீனா உலகை வழிநடத்தப் போகிறது என்றால் அந்த மாற்றத்தை முன்னெடுத்து செல்லும் தொழில்நுட்ப மையத்தை அது கட்டியெழுப்பும் இடம் இதுதான். சில மாதங்களுக்கு முன்பு வரை விவசாய நிலமாக இருந்த உள் மங்கோலியாவின் இந்த பகுதியில் இன்று ஹுவாவே போன்ற நிறுவனங்களின் பல டஜன் தரவு மையங்கள் வேகமாக உருவெடுத்துள்ளன. தொழில்நுட்ப போட்டியில் சீனா சிறிதும் தனது வேகத்தை குறைப்பதாக தெரியவில்லை. சீனா முழுவதும் ரோபோக்கள் மூலம் பொருட்களை விநியோகிப்பது முதல் காவல்துறையின் ரோந்து பணி வரை செயற்கை நுண்ணறிவு அன்றாட வாழ்வின் ஓர் அங்கமாகவே மாறி வருகிறது. நாட்டின் பொருளாதாரத்தில் AI தொழில்நுட்பத்தை முழுமையாக ஒன்றிணைக்கும் சீனாவின் லட்சிய பயணத்தில் இது ஆய்வகங்களை தாண்டி தெருக்களுக்கே வந்துவிட்டது. இங்கு உருவாக்கப்படும் பிரம்மாண்ட கணினி திறன் அந்த தொலைநோக்கு பார்வைக்கு வலு சேர்க்கும்.
13: ஒவ்வொரு ஆண்டும் கட்டுமான பணியின் ஒரு கட்டம் நடைபெறுகிறது. இது 2வது கட்டமாகும். இன்னும் பல கட்டங்கள் வரவிருக்கின்றன. இதுவரை $75 பில்லியன் முதலீடு செய்யப்பட்டுள்ளது.
10: எங்களை போன்ற உள்ளூர் வாசிகளுக்கு இதனால் பெரிய பலன் எதுவும் இல்லை. அவர்களுக்கு படித்த ஆட்கள் தான் தேவை. தொழிலாளர்கள் பெரிய அளவில் தேவையில்லை. என்னால் கடினமான உடலுழைப்பு சார்ந்த வேலைகளை மட்டும்தான் செய்ய முடியும்.
12: மேற்கத்திய நாடுகளில் இருப்பதைப் போல இங்கு பெரிய எதிர்ப்பு இல்லை. ஆனால் சிலர் இன்னும் வெளிப்படையாக சொல்லாமல் சந்தேகத்துடன் இருக்கின்றனர். தரவு மையத்துக்காக இந்த கிராமத்தை அழைத்தால் அது சரியாக இருக்காது. விவசாய நிலங்களுக்கு நடுவே வாழ்வதையே நான் விரும்புகிறேன். கேமராவுக்கு பின்னால் பேசிய விவசாயிகள் இதனால் தங்களுக்கு எவ்வித பயனும் இல்லை என்றும் தங்கள் நிலமும் வாழ்வாதாரமும் பறிபோய்விடுமோ என்று அஞ்சுவதாகவும் கூறினர். அதேவேளையில் வேறு சிலர் நாட்டின் தலைமையை பாராட்டினர்.
14: நிச்சயமாக இந்த தரவு மையம் நன்மைகளை தருகிறது, வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிறது. அதிபர் ஷி ஜின்பிங் சீன மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறார். சீனா வளர்ந்து வருகிறது. இன்று நாங்கள் உலகையே வழிநடத்துகிறோம். இது 1960களில் இருந்த பழைய சீனா அல்ல.
12: இதனால் வயல்வெளிகள் முழுவதும் தொடர்ந்து புதிய தரவு மையங்கள் கட்டப்பட்டு வருகின்றன. ஏஐ சார்ந்த எதிர்காலத்தை நோக்கி இந்த நாடு வேகமாக செல்வதற்கு இது ஓர் அடையாளமாக உள்ளது. ஆனால் அந்த எதிர்காலத்தின் பயன் தங்களுக்கும் கிடைக்குமா என்று சில மக்கள் கவலைப்படுகின்றனர்.
2: தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கிரீன்லாந்தில் அமெரிக்க ராணுவ செயற்பாட்டை விரிவுபடுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளார். டென்மார்க் கிரீன்லாந்து தலைவர்களுடன் ட்ரம்ப் ஒப்பந்தம் செய்துள்ளார். ஐக்கிய நாடுகளுடன் பொதுச்சபை கூட்டத்துக்கிடையே ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. கிரீன்லாந்தின் இரண்டு புதிய ராணுவ தளங்களை அமைக்க ஒப்பந்தம் வழிசமைக்கிறது. கிரீன்லாந்து டென்மார்க் அரசுரிமையில் இருக்கும் அதே வேளையில் அமெரிக்காவின் பாதுகாப்பின் கீழ் வருகிறது. கிரீன்லாந்தில் ரஷ்யாவும் சீனாவும் தளம் அமைப்பது அல்லது படைகளை அனுப்புவதை தடுக்க புதிய ஒப்பந்தம் உதவும் என்று நம்புவதாக அமெரிக்கா கூறியிருக்கிறது. அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்புக்கு ஆர்க்டிக் தீவு முக்கியம் என்று ட்ரம்ப் நெடுங்காலமாக கூறி வருகிறார். டென்மார்க் அமெரிக்கா இடையே பதற்றத்தை தணிக்கவும் இந்த ஒப்பந்தம் உதவும் என்று அரசியல் கவனிப்பாளர்கள் நம்புகின்றார்கள். புதிய ஒப்பந்தம் செய்யப்பட்டது வரலாற்று சிறப்புமிக்க தருணம் என்று அவர்கள் வர்ணித்துள்ளார்கள். கம்போடிய பிரதமர் குன் மனாட் தமது நாடு அனைத்துலக மோசடி கும்பல்களுக்கு ஒருபோதும் பாதுகாப்பான புகலிடமாக இருக்காது என்று கூறியிருக்கிறார். புறம்பெண்ணில் இணைய மோசடி குறித்த அனைத்துலக மாநாட்டை தொடக்கி வைத்த போது அவர் அதனை வலியுறுத்தினார். மாநாட்டில் கலந்து கொள்வோரில் அமெரிக்க சீன பிரதிநிதிகளும் அடங்குவார்கள். குற்றச்செயல் கும்பல்கள் நாட்டின் முன்னேற்றத்தையும் மில்லியன் கணக்கான மக்களின் வாழ்வாதாரத்தையும் கீழறுக்க அனுமதிக்க முடியாது என்று குன் மனட் குறிப்பிட்டார். எல்லை கடந்த மோசடிகளுக்கு நடுவமாக உருவாகியிருக்கும் தென்கிழக்காசிய நாடுகளில் கம்போடியாவும் ஒன்று என்று கூறப்படும் வேளையில் அவரது கருத்துக்கள் வந்துள்ளன. தொழிலியல் வளாகங்களின் அளவில் இருந்த மோசடி நிலையங்களை அழித்துவிட்டதாக கம்போடியா தெரிவித்துள்ளது. அடைக்கப்பட்ட இடங்களையும் மோசடி கும்பல்கள் பயன்படுத்திய போலி அடையாள வில்லைகளையும் அதிகாரிகள் இந்த வாரம் நிருபர்களிடம் காட்டினார்கள். ஆனாலும் அரசாங்கம் கூடுதல் நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டதான குறை கூறப்படுகிறது. குறிப்பாக மோசடிகளுடன் தொடர்புடையவர்கள் என்று கருதப்படும் சில பிரமுகர்களிடம் புலனாய்வு நடத்தப்படவில்லை என்று ஆய்வாளர்களும் அந்த நாட்டு எதிர்க்கட்சியினரும் கூறுகிறார்கள். போரினால் உருக்குலைந்துள்ள காசாவை மறுசீரமைக்கவும் அங்கு நிர்வாகத்தை நிறுத்தவும் 245 கோடி டாலர் மதிப்பிலான 6 மாத செயல் திட்டத்தை அமைதி வாரியம் முன்மொழிந்துள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் மோதலை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வகுத்த 20-அம்ச போர் நிறுத்த திட்டத்தின் ஒரு பகுதியாக காசா மறுசீரமைப்புக்கு இந்த அமைதி வாரியம் அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபரில் அமலுக்கு வந்த இந்த போர் நிறுத்த உடன்படிக்கையின்படி இஸ்ரேல் படைகள் வெளியேறுதல், ஹமாஸ் அமைப்பினர் ஆயுதங்களை கைவிடுதல், சர்வதேச அமைதிப்படை வருகை, அரசியல் சார்பற்ற புதிய பாலஸ்தீன அரசு அமைத்தல் ஆகியவை செயல்படுத்தப்பட வேண்டும். ஆனால் காசாவின் 60% பகுதிகளை இன்னமும் இஸ்ரேல் தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளதோடு ஹமாஸ் அமைப்பும் ஆயுதங்களை கைவிடாததால் போர் நிறுத்த திட்டங்கள் முழுமையாக முடங்கியுள்ளன. இதனால் பெரும்பான்மையான மக்கள் தொடர்ந்து கூடாரங்களிலும் இடிபாடுகளுக்கு இடையே வாழ்கின்ற அவலநிலை நீடிக்கிறது. இந்நிலையில் அமைதி வாரியத்தின் ஆளுநர்கள் கூட்டத்தில் வெளியிடப்பட்ட இந்த வரவில் உள்கட்டமைப்பு, கல்வி மற்றும் சுகாதாரத்துறைகளை மேம்படுத்தும் வகையில் 66 முக்கிய திட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. காசாவில் ஏற்பட்டுள்ள சேதங்களை நடுத்தர கால அளவில் முழுமையாக சீரமைக்க 352 கோடி டாலரும் அடுத்த 10 ஆண்டுகளில் கூடுதலாக 714 கோடி டாலரும் தேவைப்படும் என்று அந்த வாரியம் கணித்துள்ளது. குடும்பத்துடன் விடுமுறை சென்ற இடத்தில் நேர்ந்தது பெரும் சோகம். ஹோட்டலின் 4வது மாடி ஜன்னலில் இருந்து விழுந்து 3 வயது சிறுவன் உயிரிழந்தான். சைப்ரஸின் பாபோஸ் நகரில் ஜூலை மாதம் இந்த சம்பவம் நடந்தது. சிறுவன் எவ்வாறு விழுந்தான் என்பது இன்னமும் தெளிவாக தெரியவில்லை. சிறுவனின் 37 வயது தந்தை கவனக்குறைவால் மரணம் ஏற்படுத்திய குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டுள்ளார். உள்ளூர் சட்டத்தின்படி அவரது பெயர் வெளியிடப்படவில்லை. அவர் பிரிட்டனைச் சேர்ந்தவர். நீண்ட விசாரணையை தவிர்க்கவே அவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக வழக்கறிஞர் அலெக்சாண்டர்ஸ் அலெக்ஸ் ட்ரூ தெரிவித்தார். மகனின் மரணம் தொடர்பான விவரங்களை குடும்பத்தினர் மீண்டும் நினைவு கூறுவதை தவிர்ப்பதும் காரணம் என்றார். தண்டனை தொடர்பான விசாரணைக்காக அவர் அக்டோபர் 5ஆம் தேதி மீண்டும் நீதிமன்றம் செல்வார். இந்த குற்றத்துக்கு அதிகபட்சமாக 4 ஆண்டு வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம். மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் குழந்தை பிறக்க தயாரானால் என்ன செய்வது? இங்கிலாந்தின் போர்செஸ்டரில் ஒரு தம்பதிக்கு அருகில் இருந்த KFC உணவகமே உதவிக்கு வந்தது. 33 வயது ஹெட்டி மார்பிக்கு ஆகஸ்ட் 29 தேதி பிரசவ வலி அதிகரித்தது. துணைவர் ஸ்டீபன் கிரபியுடன் மருத்துவமனைக்கு காரில் சென்று கொண்டிருந்தார். பாதி வழியில் குழந்தை பிறக்கப் போவதை உணர்ந்தார் ஹெட்டி. உடனே அவசர சேவையை அழைத்த ஸ்டீபன் அருகில் இருந்த KFC வாகன நிறுத்தமிடத்துக்குள் காரை செலுத்தினார். ஆனால் மருத்துவ உதவி வருவதற்குள் குழந்தை பிறந்துவிட்டது. இரவு 9:35 மணிக்கு பிறந்த ஆண் குழந்தையை ஸ்டீபனை கைகளில் ஏந்தினார். 5 நிமிடங்களுக்கு பிறகு மருத்துவ உதவி வந்தது. குழந்தைக்கு கொடி என்று அவர் பெயரிட்டார். KFC நிறுவனர் கர்னல் காலன் சாண்டர்ஸை நினைவு கூறும் வகையில் அவருக்கு இன்னொரு செல்ல பெயரும் கிடைத்தது, கர்னல் கோடி. முதல் பிறந்த நாளுக்கு கோடியை KFCக்கு அழைத்து செல்ல அந்த குடும்பம் திட்டமிட்டிருக்கிறது. நெடுங்காலமாக விடையில்லாத கேள்விகளுக்கு முட்டையிலிருந்து கோழி வந்ததா கோழியிலிருந்து முட்டை வந்ததா என்ற கேள்வியை உதாரணம் சொல்லிக் கொண்டிருந்த நிலையில் இங்கிலாந்து விஞ்ஞானிகள் இதற்கான விடையை தேடி கண்டடைந்து விட்டார்கள். வெறும் வார்த்தைகளால் அல்ல, விஞ்ஞானபூர்வமாக கோழியா அல்லது முட்டையா எது முதலில் தோன்றியிருக்கும் என்பதை அவர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்லியிருப்பது முதலில் முட்டைதான் வந்திருக்கும், அதிலிருந்து கோழி வந்திருக்கலாம் என்ற கூற்றை உண்மையில்லை என்று சொல்லுகிறார்கள். அதற்காக அவர்கள் கோழி எப்படி உருவானது என்பதை நிரூபிக்காமல் முட்டை உருவாக சாத்தியமில்லை என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். இதன் மூலம் ஒன்று தவறென்றால் தன்னிச்சையாகவோ மற்றொன்று சரி என்பதாகிவிடும் அல்லவா? அதுபோல ஷெல்விட் பல்கலைக்கழக பேராசிரியர் தலைமையிலான குழுவினர் இது தொடர்பான ஆய்வுக் கட்டுரையில் கோழிதான் முதலில் வந்துள்ளது என்பதை நிரூபிக்கும் ஆய்வின் முடிவுகளை வெளியிட்டுள்ளார்கள். ஸ்கோட்லாந்து இங்கிலாந்து விஞ்ஞானிகள் முட்டை ஓட்டின் தன்மை குறித்து சூப்பர் கம்ப்யூட்டர் மூலம் ஆய்வு செய்ததில் அது புரோட்டீன் மூலம் உருவான மிக முக்கிய பகுதி, இது கோழியின் உள்ளிருந்து மட்டுமே உருவாக்கப்பட முடியும் என்பதை உறுதி செய்திருக்கிறார்கள். அதாவது கோழியின் உள் உறுப்புகள் எவ்வாறு ஓடுகளை உருவாக்கின்றன என்பதை ஆராய்வதும் அதனை புரிந்து கொள்வதும் மிக சுவாரஸ்யமானது. இந்த புதிய பொருட்களை வடிவமைப்பதற்கான சில ஆச்சரிய குறிப்புகளையும் கொடுக்கலாம் என்று விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறார்கள். அதாவது ஒரு முட்டையினோடு வெளிப்புற காரணிகளால் உருவாக்கப்பட முடியாது என்பதால் கோழியிலிருந்துதான் முட்டை வந்திருக்க முடியும் என்பதை உறு செய்த விஞ்ஞானிகள் அதனால் கோழிதான் முதலில் தோன்றியிருக்க வேண்டும் என்பதை வரையறை செய்கிறார்கள். ஆனால் கோழி எப்படி உருவானது என்பதற்கான ஆய்வுகள் நிகழ்கின்றன. எனவே தற்போது கோழியிலிருந்து முட்டை வந்துள்ளது என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. இது ஏதோ நேற்றோ என்றோ கண்டுபிடிக்கப்படவில்லை, சில ஆண்டுகளுக்கு முன்பே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. தன்சானியாவின் சிரங்கட்டி தேசிய பூங்காவில் ஒரு இளம் ஆராய்ச்சியாளரான ஆனாயிலான் கொன்சியான் சுமார் 300 சிங்கங்களின் நடமாட்டத்தை கண்காணித்து வருகிறார். அவருக்கு ஒவ்வொரு சிங்கத்தின் பெயர், அதனுடன் சேர்ந்துள்ள கூட்டம், அதன் தனிப்பட்ட வரலாறு என்ற அனைத்தையும் அவர் தெரிந்து வைத்திருக்கிறார்.
10: ஒரு சிங்கத்திற்கு மிக அருகில் செல்வது இளனின் பணியின் ஒரு பகுதியாகும். ஆனால் சில நேரங்களில் இது ஆபத்தான சூழலாகவும் மாறக்கூடும். தான்சானியாவின் செரங்கெட்டி தேசிய பூங்காவில் கடந்த 3 ஆண்டுகளாக பணியாற்றி வரும் இவர் 100 சிங்கங்களின் பெயர், அவை சேர்ந்துள்ள கூட்டம் மற்றும் அவற்றின் வரலாறு ஆகியவற்றை தெரிந்து கொண்டுள்ளார்.
15: நாங்கள் மொத்தம் 23 சிங்க கூட்டங்களை கண்காணித்து வருகிறோம். அவற்றில் சுமார் 300 சிங்கங்கள் உள்ளன. ஒவ்வொரு சிங்கத்திற்கும் நாங்கள் பெயரிட்டுள்ளோம். மோசஸ், பாப் ஜூனியர் என்று அழைக்கப்படும் சிங்கங்களும் உள்ளன.
16: We have allocated a special card for each lion.
15: ஒவ்வொரு சிங்கத்திற்கும் தனித்தனி அட்டையை ஒதுக்கியுள்ளோம். பெண் சிங்கத்தை குறிக்க மஞ்சள் நிற அட்டையும், ஆண் சிங்கத்தை குறிக்க வெள்ளை நிற அட்டையையும் பயன்படுத்துகிறோம்.
10: அவரது நாள் வழக்கமாக கணினி முன் தொடங்குகிறது. சிங்கங்களின் கழுத்தில் பொருத்தப்பட்டுள்ள GPS கருவிகளில் இருந்து பெறப்படும் தரவுகள் அவற்றின் நடமாட்டத்தையும் இருப்பிடத்தையும் எலனும் அவரது குழுவினரும் கண்காணிக்க உதவுகின்றன. அதன் பிறகு அவர்கள் காட்டுக்குள்
16: செல்கின்றனர்.
10: கால்நடை மருத்துவ குழு ஒன்று சிங்கத்துக்கு மயக்க மருந்து செலுத்துகிறது. இதன் மூலம் சிங்கத்தின் உடல்நிலையை ஆய்வு செய்யவும், மாதிரிகளை சேகரிக்கவும், முக்கிய தகவல்களை பதிவு செய்யவும் எலனுக்கு 45 நிமிடங்கள் வரை நேரம் கிடைக்கிறது.
15: அந்த சிங்கத்திற்கு சுமார் 5 முதல் 6 வயது இருக்கும் என்று தோன்றுகிறது. ஏனெனில் அதன் மூக்கு இன்னும் இளஞ்சிவப்பு நிறத்திலேயே உள்ளது.
10: பணி முடிந்ததும் அந்த சிங்கம் மயக்கத்திலிருந்து பாதுகாப்பாக எழும் வரை அக்குழு காத்திருக்கிறது.
15: ஒரு ஆராய்ச்சியாளராக சிங்கம் பாதுகாப்பாக வைத்துக் கொண்டதை காண்பதில் நான் பெருமை அடைகிறேன். எங்கள் பணி சிறப்பாக முடிவடைந்துள்ளது என்பதை இது காட்டுகிறது.
10: ஆனால் சிங்கங்களுக்கு இவ்வளவு அருகில் செல்வது எப்போதும் திட்டமிட்டபடி அமைவதில்லை.
15: சிங்கங்களுக்கும் மிக அருகில், அதாவது 3 முதல் 5 மீட்டருக்கும் குறைவான தொலைவில் காட்டில் இரவை கழித்த அந்த நாளை என்னால் மறக்க முடியாது. இரவு முழுவதும் அவை கர்ஜித்துக் கொண்டே இருந்தன. உண்மையை சொல்வதானால், அந்த சூழலிலிருந்து விடுபட சூரியன் உதிக்கும் வரை காத்துக்
16: கொண்டிருந்தேன்.
10: செய்யும் இந்த பணியை உங்களால் ஒரு நாளாவது செய்ய முடியுமா?
16: Actually, I'm not so sure if I can do that.
9: உண்மையில் என்னால் அதை செய்ய முடியுமா என்று தெரியவில்லை. ஆப்பிரிக்காவின் சில கலாச்சார சூழல்களில் நீங்கள் ஏதோ ஒன்றை பற்றி ஆராய்ச்சி செய்கிறீர்கள் அல்லது படிக்கிறீர்கள் என்பதை மற்றவர்களுக்கு புரிய வைப்பது அவ்வளவு எளிதானது அல்ல. ஏனென்றால் ஆப்பிரிக்காவில் ஒருவர் தனது வழக்கமான வாழ்க்கையை விட்டுவிட்டு, நான் காட்டுக்கு சென்று அங்கே விலங்குகளுடன் வாழப்போகிறேன், அவை செய்யும் பல்வேறு விஷயங்களை பற்றி கற்றுக்கொள்ளப் போகிறேன் என்று சொல்வது பொதுவான விஷயம் அல்ல.
10: ஆனால் காட்டை விட்டு வெளியேறியதும் ஏலனின் பணி முடிவதில்லை. அவர் சேகரிக்கும் மாதிரிகள் மேலதிக ஆய்வுக்காக ஆய்வகத்துக்கு எடுத்துச்
16: செல்லப்படுகின்றன.
17: உயிருள்ள விலங்குகளிடமிருந்து மாதிரிகளை சேகரித்த பிறகு இரத்த மாதிரிகள், மலம் மற்றும் உண்ணுகள் இருந்தால் அவற்றையும் சேகரிக்கிறோம். இறந்த விலங்குகளிடமிருந்து இரத்தம், மலம், உண்ணுகள் மற்றும் உடல் உறுப்புகளை சேகரிக்கிறோம். மாதிரிகளை பதப்படுத்திய பிறகு எதிர்கால பயன்பாட்டுக்காக, அதாவது ஆராய்ச்சி, நோய் கண்காணிப்பு அல்லது பயிற்சி நோக்கங்களுக்காக அவற்றை சேமித்து வைக்கிறோம்.
10: ஆராய்ச்சி காடுடன் முடிவதில்லை, ஆய்வகத்திலும் பணி தொடர்கிறது. சிங்கங்களின் நடமாட்டம் குறித்த தகவல்களை சேகரிக்க ஆராய்ச்சியாளர்கள் பயன்படுத்தும் கழுத்து பட்டைகளில் இதுவும் ஒன்று. இந்த தகவல்கள் இந்த விலங்குகளை புரிந்து கொள்ளவும் அவற்றை பாதுகாக்கவும் உதவுகின்றன. ஒரு இளம் பெண் ஆராய்ச்சியாளராக எலன் மேற்கொள்ளும் பணி தான்சானியாவில் வனவிலங்கு ஆராய்ச்சி மற்றும் பாதுகாப்புக்காக மேற்கொள்ளப்படும் பரந்த முயற்சியின் ஒரு பகுதியாகும்.
13: ஆய்வுதான் எல்லாம். முறையான தகவல்கள் இல்லாவிட்டால் உங்களால் வன பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது. அந்த தகவல்கள் ஆய்வின் மூலமே கிடைக்கின்றன. ஆய்வு செய்வதன் மூலம் ஒரு விலங்கு எவ்வாறு வாழ்கிறது, அதற்கு என்னென்ன அச்சுறுத்தல்கள் உள்ளன, அவற்றை எவ்வாறு குறைப்பது என்பது போன்ற விவரங்களை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. எனவே இந்த ஆராய்ச்சியிலிருந்து கிடைக்கும் அனைத்து தகவல்களும் அந்த பகுதியில் சிங்கங்களின் பரவல் மற்றும் அவற்றின் சூழலியல் பங்கு குறித்த புரிதலை நமக்கு
18: அளிக்கின்றன.
10: தான்சானியா வனவிலங்கு ஆராய்ச்சி நிறுவனத்தின் தரவுகளின்படி தான்சானியாவில் சுமார் 17,000 சிங்கங்கள் உள்ளன. இது ஆப்பிரிக்காவிலேயே சிங்கங்களின் மிகப்பெரிய எண்ணிக்கையாகும். மேலும் எலன் போன்ற ஆராய்ச்சியாளர்கள் சேகரிக்கும் தகவல்கள் இந்த சிங்கங்கள் எவ்வாறு வாழ்கின்றன, நகர்கின்றன மற்றும் உயிர் வாழ்கின்றன என்பதை புரிந்து கொள்ள விஞ்ஞானிகளுக்கு உதவுகின்றன.
2: இனி விளையாட்டுச் செய்திகளில், நெதர்லாந்து கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக முன்னாள் ஆஸ்திரேலிய வீரர் ஆஸ்லி நொப்கே நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு வயது 49. இந்த பதவிக்காக ஆஸ்லி நொப்கே தனது பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் பந்துவீச்சு பயிற்சியாளர் பொறுப்பை ராஜினாமா செய்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. சிம்பாபே வீரர் சிக்கந்தர் ராசா சர்வதேச கிரிக்கெட் சபையின் அனைத்து விளையாட்டு வீரர் தரவரிசையில் 2ஆம் இடத்துக்கு முன்னேறி அசத்தியிருக்கிறார். சிங்கப்பூர் ஓபன் மகளிர் டென்னிஸ் போட்டியில் ரஷ்யாவின் மீரா ஆண்ட்ரிவா, கனடாவின் லெய்லா பெர்னாண்டோஸ் ஆகியோர் காலிறுதி சுற்றுக்கு நேற்று முன்னேறினார்கள். மகளிர் சாம்பியன் லீக் கால்பந்து போட்டியில் ரியல் மாட்ரிட், பாரிஸ் சென் ஜெர்மன் அணிகள் நேற்று மோதிய ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் சமநிலையானது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பெண்களுக்கான 49 கிலோகிராம் எடைதூக்கும் போட்டியில் 3 உலக சாதனைகளை வடகொரியா படைத்திருக்கிறது. ஜப்பானின் நகோயா நகரில் ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறுகின்றன. டிஷோங்கம் 94 கிலோகிராம் எடையை தலைக்கு மேல் தூக்கி உலக சாதனை படைத்திருக்கிறார். இதற்கு முன் உலக சாதனை 93 கிலோகிராமாக இருந்தது. மற்றொரு போட்டியில் 116 கிலோகிராம் எடையை தூக்கிய பின் 121 கிலோகிராம் எடையை தூக்கி 2வது உலக சாதனையை படைத்தார். இதற்கு முன் அந்த போட்டியின் உலக சாதனை 115 கிலோகிராம். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் எடைதூக்கும் போட்டியில் 3 தங்கப்பதக்கங்களை வென்ற 4வது விளையாட்டாளர் டி அவரே அந்த சாதனையை புரிந்த முதல் பெண்ணுமாவார். மேஜர் லீக் கால்பந்தாட்டத்தின் பெண் நடுவரிடம் தகாத முறையில் நடந்ததற்கும் இழிபடுத்தும் விதத்தில் பேசியதற்கும் அர்ஜென்டினா அணியின் பயிற்சிப்பாளர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இது ஆண்களுக்கான விளையாட்டு என்பதை மறந்துவிடாதீர்கள் என்று பெரட்ரிகோ ஹிக்வைன் அந்த பெண் நடுவரிடம் கூறியிருந்தார். கீக்குவைன் நடுவருடன் கைகுலுக்கிய போது மூன்று முறை கையை விடும்படி சொல்லியும் அவரது கையை விட மறுத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அதனால் கீக்குவைனுக்கு ஏற்கனவே சிவப்பு அட்டையும் இரண்டு ஆட்டங்களுக்கான தடையும் விதிக்கப்பட்டிருந்தது. அணியின் தலைமை பொறுப்பில் இருப்பவரிடம் எதிர்பார்க்கப்படும் தரநிலைகளை கீக்குவைன் பூர்த்தி செய்யவில்லை என்று கொலம்பஸ் குழு தெரிவித்தது. அவரது செயலுக்கு பொறுப்பேற்கவோ மன்னிப்பு கேட்கவோ கீக்குவைன் தயாராக இல்லை. கீக்குவன் அர்ஜென்டினா, ரியல் மாட்ரிட் ஆகிய அணிகளின் முன்னாள் ஆட்டக்காரர் கொன்சிலா கியூவைனின் சகோதரர் ஆவார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் அனுசரணை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியூர்வ இணையதளமான www.trttamilodi.com. இந்த இணையதளத்தின் ஊடாக டிஆர்டி தமிழொடியின் நேரடி ஒலிபரப்பினையும் மறு ஒலிபரப்புகள் சிலவற்றையும் நீங்கள் கேட்கலாம். ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் 375 ரூபாய் 45 சதம், இந்திய பிரமதியில் 109 ரூபாய் 15 சதம், ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பிரமதியில் 329 ரூபாய் 85 சதம், இந்திய பிரமதியில் 95 ரூபாய் 89 சதம், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 400 ரூபாய் 15 சதம், இந்திய பிரமதியில் 116 ரூபாய் 32 சதம், ஒரு அக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 436 ரூபாய் 78 சதம், இந்திய பிரமதியில் 126 ரூபாய் 98 சதம், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 233 ரூபாய் 90 சதம், இந்திய பிரமதியில் 67 ரூபாய் 99 சதம். கேட்டது டிஆர்டி தமிழடியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து புதிதாக கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள். சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

நீங்கள் போட்டுக்கொண்டிருப்பது சாந்தரங்கி ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் ஈசம் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

வியசனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வொரு விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானிலைகளும் இனிவரும் காலங்களில் இவ்வாறான வியசனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க மாட்டோம் என்று

0: அரசியல் சமூக மேடை.
1: என்று பணியும் இந்த சுதந்திர தாகம் என்று படியும் எங்கள்.
0: நேர்களுக்கு வணக்கம். நேர்களே, இன்றைய அரசியல் சமூகம் இடையிலே ஞாயிறு தினம் வாராவாரம் இடம்பெறும் சங்கமம் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக இடம்பெற்று வருகின்ற அமெரிக்காவிலிருந்து தேயா அவர்கள் தோத்து தருகின்ற உலகின் மறுபக்கம் என்ற நிகழ்ச்சியில் இடம்பெற்ற இந்த உலகத்தை உண்மையில் யார் இயக்கி வருகின்றார்கள் என்பது தொடர்பான அவரது ஆக்கத்தை இன்றைய அரசியல் சமூகம் இடையில் தருகின்றோம்.
2: வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் உலக வரலாற்றையே தன் விரல் அசைவில் மாற்றியமைத்த ஒரு குடும்பத்தை பற்றி பார்க்க போகின்றோம். அதனை த ஹவுஸ் ஆஃப் ராத்சைல்ட் ஓ ராத்சைல்ட் ஃபேமிலி என்று அழைத்துக் கொள்ளலாம். அதாவது ராத்சைல்ட் குடும்பம். ராத்சைல்ட் என்று பார்க்கும்போது அதன் ஸ்பெல்லிங் RO THS CHILD. ராத்சைல்ட் ஃபேமிலி இன்று பிரான்ஸ், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து என ஐரோப்பா அங்கும் பரவி வாழும் நமது தமிழ் மக்களுக்கு இந்த கதை இன்னும் மிக நெருக்கமானதாக இருக்கின்றது. ஏனென்றால் இன்று நாம் வாழும் இதே ஐரோப்பிய வீதிகளில் தான், பிராங்க்ஃபர்ட் மற்றும் பாரிஸ் நகரங்களில் தான் இந்த ராத்சைல்ட் சாம்ராஜ்யம் உருவானது. ஆனால் உலகத்தையே அடிப்படைத்துக் கொண்டிருக்கும் இவர்களுக்கும் நம் தாயகமான இலங்கைக்குமே ஒரு பிரிக்க முடியாத வரலாற்று தொடர்பும் இருக்கின்றது. நம் மண்ணிற்கும் இவர்களுக்கும் ஒரு ஆழமான வரலாற்று பதிவு இருக்கின்றது. நம்மிடம் பலர் மலையர் பகுதியான கண்டி, நுவரெலியா அல்லது புசல்லாவை பகுதிகளுக்கு சென்றிருக்க வாய்ப்பில்லை. ஆனால் பிரிட்டிஷ் காலகட்டத்தில் இந்த ராத்சைல்ட் குடும்பத்தின் வாரிசுகள் இலங்கையில் ஒரு பிரபாண்டமான தேயிலை தோட்டத்தை தொடங்கினர். அதுதான் புசல்லாவையில் இருக்கும் புகழ்பெற்ற ராத்சைல்ட் டீ எஸ்டேட். இன்று கூட அந்த ஊர் பக்கமாக பயணித்தால் ராத்சைல்ட் என்று எழுதப்பட்ட வாகனங்களையோ அல்லது தேயிலை தொழிற்சாலைகளையோ பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த உலக பேரரசின் பிரமாண்டத்திற்கு பின்னால் நம் தாயெழுத்து மலையக தமிழ் மக்களின் கடின உழைப்பும் இரத்தமும் கலந்திருக்கின்றது. இந்த தேயிலை தோட்டம் எப்படி உருவானது, இவர்களின் சாம்ராஜ்யம் எப்படி அங்கு நீடித்தது என்பதை இந்த நிகழ்ச்சியின் உறுதியில் நாம் மிக விரிவாக பார்க்க போகின்றோம். என்றால் வாருங்கள், முதலில் கால இயந்திரத்தில் ஒரு 250 ஆண்டுகள் பின்னோக்கி ஜெர்மனிக்கு பயணிப்போம். இந்த கதை தொடங்க போகும் இடமானது 18ஆம் நூற்றாண்டு ஜெர்மனியின் பிராங்க்ஃபர்ட் நகரமாகும். அந்த காலகட்டத்தில் அங்கே இருந்த யூத மக்கள் வாழும் பகுதி ஒரு கெட்டோ போன்றது. அதாவது அது ஒரு மிக குறுகிய, அசுத்தமான, நெருக்கடியான, ஒடுக்கப்பட்ட ஒரு குடியிருப்பு தெரு. நம்ம பாசையில் சொன்னால் இதை ஒரு சேவி அல்லது குப்பம் போன்ற ஒரு பின்தங்கிய பகுதி என்று கூறிக்கொள்ளலாம். இந்த வம்சத்தின் தந்தையான மேயர் ஆப்ஷல் ராத்சைல்ட் இந்த தெருவில் தான் பிறந்தார். அப்போது அவர்களுக்கு பல கடுமையான சட்டங்கள் இருந்தன. சட்டப்படி அவர்கள் சொந்தமாக நிலம் வாங்க முடியாது, விவசாயம் செய்ய முடியாது, பழைய துணிகளை மட்டுமே விற்கும் மிக கடுமையான சூழ்நிலை. அந்த காலத்தில் வீட்டு முகவரிகளுக்கு எண்கள் கிடையாது. இவர்களின் முன்னோர்கள் வாழ்ந்த வீட்டின் வாசலில் ஒரு பெரிய சிவப்பு நிற கேடயம் அடையாளமாக தொங்கவிடப்பட்டிருந்தது. ஜெர்மன் மொழியில் போட்டன் ஷீல்ட் என்றால் சிவப்பு கேடயம் என்று அர்த்தம். அதுவே மருவி பிற்காலத்தில் ராத்சைல்ட் என்ற உலக புகழ்பெற்ற குடும்ப பெயராக மாறியது. நான் இந்த ராத்சைல்ட் குடும்பத்தை ஒரு உலக புகழ்பெற்ற குடும்பமாக கூறினாலும் உண்மையில் இவர்கள் மிகவும் மறைவிலிருந்தே பெரும்பாலும் இயங்கி வருபவர்கள் என்றபடியால் பெரும்பாலான மக்களுக்கு இவர்களை பற்றி தெரியாது. மேயர் ஆம்ஸ்டர் ராத்சைல்டும் தன்னுடைய வாழ்க்கையை முதலில் ஒரு எளிய துணி வியாபாரியாகத்தான் தொடக்கினார். ஆனால் இந்த வறுமை அவரை முடக்கவில்லை. அதிக லாபம் தரும் பழங்கால தங்க நாணயங்கள் வர்த்தக தேடலில் இறங்கினார். மெதுவாக அங்கிருந்த பிரபுக்களின் நம்பிக்கையை பெற்றார். குறிப்பாக பிரின்ஸ் வில்லியம், இளவரசர் வில்லியம் என்பவருடன் அவருக்கு நெருக்கமான வணிக தொடர்பு ஏற்பட்டது. இந்த இளவரசர் வில்லியம் யார் என்று பார்க்கும்போது இவர் ஜெர்மனியின் ஹெஸ் கேசல் என்ற குறுநில பகுதியின் ஆட்சியாளரான இவர் அன்றைய காலகட்டத்தில் ஐரோப்பாவின் ஆகப்பெரிய கோடீஸ்வர பிரபுக்களில் ஒருவராக திகழ்ந்தார். த நாட்டுப்படை வீரர்களை பிரிட்டிஷ் பேரரசுக்கு வாடகைக்கு அனுப்பி அதன் மூலம் மாபெரும் செல்வத்தை குவித்தவர். பழங்கால தங்க நாணயங்களை சேகரிப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்ட இவருக்கு நாணயங்களை சேகரித்துக் கொடுக்கும் ஒரு எளிய அரசவை முகவராகத்தான் மேயர் ஆம்ஷல் வாட்சைல்ட் தன் வங்கியல் வாழ்க்கையை தொடங்கினார். இங்குதான் அவர் உலகையே ஒழுக்கக்கூடிய ஒரு புத்திசாலித்தனமான உத்தியை கண்டுபிடித்தார். நிதியுலகில் இன்று அதை ஃபண்ட் ரன்னிங் என்று அழைக்கிறார்கள். இளவரசர் வில்லியம் நாணயங்களை வாங்க விரும்பும் போதெல்லாம் வாட்சைல்ட் என்ன செய்வார் தெரியுமா? சந்தைக்கு சென்று பிரடம் கடன் வாங்கிய பணத்தை கொண்டு அந்த நாணயங்களை முதன் முதலில் தன் சொந்த பெயரில் வாங்கி விடுவார். அதன் பிறகு அதை அதிக விலைக்கு இளவரசருக்கு விற்பார். அதாவது அந்த வர்த்தகத்தில் மேயர் வாட்சைல்டே வாங்குபவராகவும் இருப்பார், விற்பவராகவும் இருப்பார். இதன் மூலம் கமிஷன் மட்டுமல்லாமல் லாபம் என இரண்டு வழிகளில் சம்பாதித்தார். இந்த அசாத்திய மூளையினால் 1782 மேயர் வாட்சைல்ட் மாபெரும் சொத்தை குவித்து அதிகாரபூர்வமாக ஒரு வங்கியாளராக மாறினார். 1700 இறுதியில் அவர் பிராங்க்ஃபர்ட் நகரின் ஆகப்பெரிய கோடீஸ்வரர் ஆனார். அரசாங்கங்களையும் சாம்ராஜ்யங்களையும் தாண்டி திரையின் அறையில் இருந்து பொம்மலாட்ட கயிர்களை அசைத்து தலைமுறை தலைமுறையாக உலகை ஆளும் ஒரு அசைக்க முடியாத வம்சத்தை நிலைநிறுத்துவதுதான் அவரின் நீண்டகால குறிக்கோளாக இருந்தது. அதை செய்ய அவர் தனது 5 மகன்களில் 4 பேரை ஐரோப்பாவின் மிக முக்கிய தலைநகரங்களுக்கு அனுப்பினார். வியனா, நேபிள்ஸ், பாரிஸ் மற்றும் அன்றைய உலக பேரரசின் மையமாக திகழ்ந்த லண்டன் மாநகரத்திற்கு தன்னுடைய 5 மகன்களில் 4 மகன்களை அனுப்பி வைத்தார். லண்டனுக்கு அனுப்பப்பட்ட இவரின் 3வது மகனான நேத்தன் வாட்சைல்ட் தன்னுடைய தந்தை கொடுத்த முதலீட்டை கொண்டு லண்டனில் மிக குறுகிய காலத்திலேயே அதை 3 பெருக்கினார். நிலையான வருமானம் பெற வேண்டும் என்பதற்காக அவர் ஒரு ஆபத்தான இரகசியமான உலகிற்குள் நுழைந்தார். அதுதான் சர்வதேச கடத்தல் தொழில். துணிகள் மட்டுமன்றி மதிப்பு மிக்க தங்கம் மற்றும் உலோகங்களையும் அவர் ஐரோப்பிய நாடுகளுக்கு கடத்த தொடங்கினார். இங்கு ஒரு முக்கியமான கேள்வியும் எழுகிறது. இங்கிலாந்தின் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அதாவது கிழக்கு இந்திய கம்பெனியை போல இவர்களும் பாப்பி, கசகசா மற்றும் ஓபியம், அபின் போன்ற போதைப் பொருட்களை கடத்தினார்களா என்று. நேதன் வாட்சைல்ட் தனிப்பட்ட முறையில் ஐரோப்பாவில் அபினை கடத்தவில்லை. அவருடைய கவனம் முழுவதும்

வாங்கவும் பெருமளவில் தங்கு நாணயங்கள் தேவைப்பட்டன. இந்த இக்கட்டான சூழ்நிலையை நேத்தன் ராத்சைல்ட் தன் வாழ்நாளில் ஆகப்பெரிய வாய்ப்பாக பார்த்தார். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிழக்கிந்திய கம்பெனியிடம் இருந்த ஒட்டுமொத்த தங்கத்தையும் அவரே ஏலத்தில் எடுத்தார். இங்கிலாந்து அரசாங்கத்திற்கு வேறு வழியே இல்லை. அந்த தங்கத்தை நேத்தனிடம் இருந்து வாங்கிய அவர்கள் அதை எப்படி போர்க்களத்திற்கு கொண்டு சேர்ப்பது என்று தெரியாமல் தவித்தார்கள். அந்த தங்கத்தை நேத்தன் ராத்சைல்டிடம் இருந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் வாங்கியது ஏனென்றால் அன்றைய போர்க்களத்தில் தன் படை வீரர்களோடு நேரடியாக நின்று கொண்டு போரிட்ட டூக் ஆஃப் வெலிங்டன் வீரர்களின் சம்பளத்திற்கும் உணவுப் பொருட்களுக்கும் உடனடியாக தங்கம் தேவைப்பட்டது. ஆனால் ஒட்டுமொத்த கடல் வழியையும் நெப்போலியனின் படைகள் கட்டுப்படுத்தின. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் தான் நேத்தன் ராத்சைல்ட் தன் இரகசிய கடத்தல் நெட்வொர்க்கை பயன்படுத்தி நெப்போலியனின் கண்ணிலேயே மண்ணை தூவி அந்த தங்கத்தை வெலிங்டன் கைகளுக்குள் கொண்டு போய் சேர்த்தார். இந்த போர்கள் அவர்களுக்கு பெரும் லாபம் தரும் வணிகமாக மாறின. நிதியுலகில் இன்ஃபர்மேஷன் இஸ் எவ்ரிதிங், ஸ்பீட் இஸ் கிங், தகவலே எல்லாம், வேகமே ராஜா என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தனர். தங்களுக்கென்று சொந்தமாக இரகசிய குதிரை வீரர்களையும் மிகச் சிறப்பாக பழக்கப்பட்ட தூதுப்புறாக்களையும் பயன்படுத்தினர். இதன் மூலம் அரசாங்கத்திற்கே செய்தி போய் சேருவதற்கு முன்பாக போரில் யார் ஜெயித்தார்கள் என்ற இரகசிய தகவல் நேத்தன் ராத்சைல்டுக்கு தெரிந்துவிடும். இதனால் சந்தையை தன் விரல் அசைவில் ஆட்டி படைத்து உலகின் ஆகப்பெரிய கோடீஸ்வரனாக உயர்ந்தார் நேத்தன் ராத்சைல்ட். இவர்களின் இந்த அசாத்திய நிதி ஆதிக்கம் ஏதோ 19 நூற்றாண்டோடு முடிந்துவிடவில்லை. நவீன உலக அரசியலிலும் இவர்களின் தந்திரங்கள் நீண்டுள்ளன. அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பற்றிய ஒரு வரலாற்று உண்மையாகும். 1990s தொடக்கத்தில் டொனால்ட் ட்ரம்பின் ஹோட்டேலும் கசினோவுமான தாஜ்மஹால் தொழில்கள் கடும் நஷ்டமடைந்து திவலாகும் நிலைக்கு தள்ளப்பட்டது. கடன் கொடுத்தவர்கள் டொனால்ட் ட்ரம்பை வெளியேற்ற துடித்தனர். அப்போது களமிறங்கியவர்தான் வில்பர் ராஸ். இவர் அப்போது புகழ்பெற்ற ராத்சைல்ட் அண்ட் கோ திவால்துறை ஆலோசனை குழுவின் தலைவராக இருந்தார். ராத்சைல்ட் வங்கியின் சார்பில் பேச்சுவார்த்தையை நடத்திய அவர் டொனால்ட் ட்ரம்பை தனிப்பட்ட முறையில் திவாலாகாமல் காப்பாற்றி அவருடைய சாம்ராஜ்யம் தொடர்ந்து அவர் கைகளிலே இருக்க வழிவகுத்தார். பிற்காலத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவின் பிரசிடென்ட் ஆகிய போது இந்த வில்பர் ராஸ் டொனால்ட் ட்ரம்பின் அட்மினிஸ்ட்ரேஷனில் வர்த்தக அமைச்சராக பணியாற்றினார் என்பது நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாகும். இங்குதான் வரலாற்று ஆய்வாளர்கள் மத்தியில் ஒரு பெரிய கேள்வி எழுகிறது. எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல் ஒரு சாம்ராஜ்யத்தை காப்பாற்ற இவ்வளவு பெரிய நிதி நிறுவனம் ஏன் முன்வர வேண்டும்? உலக தலைவர்களை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் ஒரு ரகசிய வியூகத்தின் ஒரு பகுதிதானா இது? டொனால்ட் ட்ரம்பை இவர்கள் காப்பாற்றிய இந்த ரகசிய பின்னணி ஒரு புறம் இருக்க, இப்போதைய நவீன ஐரோப்பிய அரசியலின் உச்சத்தில் இருக்கும் பிரான்ஸ் நாட்டின் அதிபர் இமானுவேல் மேக்ரான் பின்னணியிலும் இதே ராத்சைல்ட் வங்கியின் நிழல் படிந்திருக்கிறது. அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக 2008 to 2012 வரை இமானுவேல் மேக்ரான் பாரிஸில் உள்ள ராத்சைல்ட் அண்ட் கோ வங்கியில் ஒரு முதலீட்டு வங்கியாளராக பணியாற்றினார். வங்கியல் துறையில் எந்த ஒரு பெரிய முன் அனுபவமும் இல்லாத ஒரு இளைஞர் மிக குறுகிய காலத்திலேயே அந்த வங்கியின் மிக உயரிய பார்ட்னர் மற்றும் மேனேஜிங் டைரக்டர் பதவிகளுக்கு உயர்ந்தார். நெசல் மற்றும் ஃபைசர் நிறுவனங்களுக்கு இடையே நடந்த பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள மாபெரும் உலகளாவிய வர்த்தக ஒப்பந்தங்களை முன்னின்று நடத்தியவர் இதே மேக்ரான் தான். இதன் மூலம் வரும் 4 கோடிக்கணக்கான யூரோக்களை அவர் சம்பாதித்தார். ஆனால் இதற்கடுத்த சில வருடங்களிலேயே அவர் வங்கியில் இருந்து விலகி பிரான்ஸ் நாட்டின் நிதியமைச்சராக மாறினார். பிறகு மிக இளம் வயதிலேயே அந்நாட்டின் பிரசிடண்டாக வந்துள்ளார். இங்கும் தான் அந்த பெரிய கேள்விக்குறி எழுகிறது. பிரான்ஸ் நாட்டின் எதிர்கட்சி தலைவர்கள் பலர் மேக்ரான் பொதுமுறைகளில் பிரசிடன்ட்

0: வாட்சைல்ட் என்று அழைத்து விமர்சிப்பது எதற்காக? இது வரும் ஒரு திறமையான மனிதனின் தனிப்பட்ட வளர்ச்சியா, அல்லது 250 ஆண்டுகளுக்கு முன்பு மேயர் வாட்சைல்ட் தங்கள் குடும்ப வேல்சுகளை ஐரோப்பாவின் கரை நகரங்களுக்கு அனுப்பி அதிகாரத்தை கைப்பற்றிய அதே பழைய உத்தியை போல நவீன காலத்தில் தங்களுக்கு சாதகமான தங்களின் வங்கியிலேயே வளர்ந்த ஒருவரை ஒரு வல்லரசின் அதிபர் நாட்காலியில் அமர வைக்கும் ஒரு மாபெரும் உலகளாவிய சதுரங்க ஆட்டமா இது? இப்படி உலக நாடுகளையும் தலைவர்களையும் தங்களுக்கு சாதகமாக மாற்றியமைத்த இந்த வம்சத்தின் தலைமை 1836 நேத்தன் வாட்சைல்டின் மறைவுக்கு பிறகு பாரிஸ் நகரில் இருந்த அவருடைய இளைய சகோதரரான ஜேம்ஸ் வாட்சைல்டின் கைகளுக்கு மாறியது. 1840 பாரிஸில் இருந்து காய் நகர்த்திய ஜேம்ஸ் வாட்சைல்ட் வளர்ந்து வந்த தொழிற்புரட்சியை பயன்படுத்தி சுரங்க தொழில் மற்றும் உலோகவியல் துறைகளில் பிரமாண்டமாக முதலீடு செய்து தங்களின் அசைக்க முடியாத உலகளாவிய ஆதிக்கத்தை தொடர்வதற்கு வழிவகுத்தார். ஜேம்ஸ் வாட்சைல்ட் பிரான்சின் முதலாவது பிரமாண்ட ரயில்வே நிறுவனமான செமின் டி ஃபர் டு நோர்ட் என்ற நிறுவனத்தை 1845 தொடக்கி அதற்கு முழு நிதி உதவி வழங்கினார். பாரிஸ் நகரையும் வடக்கு பிராந்தியங்களையும் இணைக்கும் தண்டவாளங்களை இவர்களின் வங்கிதான் அமைத்தது என்று பிரான்ஸ் பாரிஸில் வாழும் தமிழ் மக்கள் தினசை கூடும் மற்றும் ரயில் நிலைய பகுதிக்கு நீங்கள் சென்றிருந்தால் ஒரு கணக்கு போட்டு பாருங்கள். இங்கு மினி ஜாழ்வானம் என்று அழைக்கப்படும் அந்த புகழ்பெற்ற கார்டனோட் ரயில் நிலைய கட்டுமானத்தின் பின்னால் 180 முன்பே திரைமறைவில் இருந்து செயல்பட்ட இதே வாட்சைல்ட் வங்கியின் மூலதன பணம் தான் காலத்தின் விசித்திரமான ஒரு வரலாற்று சக்கரமாகும். கார்டனோட் ரயில்வே சாம்ராஜ்யத்தை ஜேம்ஸ் உருவாக்கிய போது அவர் முழுமையாக தன்னை மறைத்துக் கொள்ளவில்லை. ஒரு மாபெரும் தொழில் அதிபராக தன்னை உலகிற்கு வெளிப்படையாக காட்டிக் கொண்டார். ஆனால் பிரான்ஸ் அரசாங்கத்திடமிருந்து இந்த ரயில்வே பெருங்கோ உரிமைகளை அவர் வாங்கியதுதான் முற்றிலும் ஒரு திரை மறைவு சதுரங்க ஆட்டம்தான். நாடாளுமன்ற எம்பிகளுக்கும் அரசாங்க அதிகாரிகளுக்கும் இரகசியமாக தன் வங்கியிலிருந்து கடன் கொடுத்து ஊடகங்களை விலைக்கு வாங்கி சட்டங்களை தனக்கு சாதகமாக மாற்றியமைத்த கைடுகள் அனைத்தும் திரை மறைவில் இருந்துதான் அசைக்கப்பட்டன. நீங்கள் இதுவரை கேட்டது உலக வரலாற்றையே ஒரு விரலும் அசைவிலிருந்து மாற்றியமைத்த ஒரு குடும்பமான த ஹவுஸ் ஆஃப் வாட்சைல்ட் பகுதி உண்டு. இதன் மற்றைய பகுதியை உங்கள் முன்வைக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
1: உலக வரலாற்றை தன் விரல் அசைவில் மாற்றியமைத்த ஒரு குடும்பம் த ஹவுஸ் ஆஃப் வாட்சைல்ட் த வாட்சைல்ட் ஃபேமிலி. வாட்சைல்ட் குடும்பம் பற்றி இந்த பகுதி இரண்டிலும் நாம் தொடர்ந்து இன்று பார்ப்போம்.
0: மேல்மான இந்த நவீன அரசியல் நிழலுக்கு பின்னால் இருக்கும் அதே தந்திரம் தான் 19 நடுப்பகுதியிலும் அரங்கேறியது. 1840 ஐரோப்பாவில் ஒரு மிகப்பெரிய பொருளாதார படுபாதாளம் உருவானது. ஒருபுறம் வாட்சைல்ட் வம்சத்தின் சொத்துக்கள் மலைபோல் குவிந்து கொண்டிருக்க, மறுபுறம் சாதாரண மக்கள் தங்களின் அன்றாட உணவிற்கே கடுமையாக போராடி கொண்டிருந்தனர். பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையிலான இடைவெளி முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு பிரமாண்டமாக விரிவடைந்தது. அதே சமயம் பிரெஞ்சு அரசாங்கம் அடுத்தடுத்து போர்களில் தோற்று பெரும் கடனில் மூழ்கி திவால் நிலைக்கு வந்தது. இதனால் கோபமடைந்த பிரெஞ்சு மக்கள் அரசாங்கத்திற்கு எதிராகவும் அவர்களுக்கு பின்னால் இருந்து பணம் கொடுத்து இயக்கிய வாட்சைல்ட் வங்கிக்கு எதிராகவும் வீதிகளில் இறங்கி போராடத் தொடங்கினர். 1848 படித்த பிரெஞ்சு புரட்சியின் போது பாரிஸில் இருந்த ஜேம்ஸ் வாட்சைல்டின் வங்கி கிட்டத்தட்ட அழியும் நிலைக்கு வந்தது. அப்போது தங்களின் தந்தை சொல்லிக் கொடுத்த குடும்ப ஒற்றுமை என்ற தாரக மந்திரத்தின்படி லண்டனில் இருந்த நேத்தன் வாட்சைல்டின் மகன் லைனன் வாட்சைல்ட் தன் சொந்த பணத்தை புனியாக வைத்து மாபெரும் நஷ்ட அபாயத்தையும் தாண்டி தன் சித்தப்பாவின் பாரிஸ் வங்கியை வீழ்ச்சியில் இருந்து காப்பாற்றினார். ஆனால் இத்தோடு அவர்கள் நிறுத்தவில்லை. வரும் வங்கியாக மட்டும் இருந்தால் எப்போது வேண்டுமானாலும் மக்கள் புரட்சியால் தங்களின் அதிகாரம் பறிகோலாமல் லயனல் உணர்ந்தார். உண்மையான பாதுகாப்பு என்பது அரசாங்கத்திற்குள் நேரடியாக நுழைவதுதான் என்று அவர் முடிவு செய்தார். லயனல் ராட்சல் தன் அபார பணப்பலத்தை பயன்படுத்தி அன்றைய இங்கிலாந்தில் ஊடகங்களை விலைக்கு வாங்கி மக்கள் மத்தியில் பெரும் பிரச்சாரத்தை மேற்கொண்டு பிரிட்டிஷ் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார். ஆனால் அங்கே ஒரு பெரிய சட்ட சிக்கல் எழுந்தது. நாடாளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்க வேண்டுமானால் கிறிஸ்தவ புனித வேத நூலின் மீது சத்திய பிரமாணம் செய்ய வேண்டும் என்று சட்டம் இருந்தது. ஆனால் லயனல் ராட்சல் அதை மறுத்து தன் யூத மதத்தின் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் பழைய ஏற்பாடு மீதுதான் சத்தியம் செய்வேன் என்று பிடிவாதம் பிடித்தார். இறுதியில் இங்கிலாந்து அரசாங்கம் தன் சட்டத்தையே மாற்றி லயனல் ராட்சலை நாடாளுமன்றத்திற்குள் அமர வைத்தது. லயனல் ராட்சல் மெதுவாக ராட்சல் வம்சத்தின் புதிய தலைவரானார். இங்குதான் நாம் சிந்திக்க வேண்டும், இது வரும் ஒரு சமூகத்தின் மீதான பாரபட்சத்தை ஒழிப்பதற்கான முயற்சியா அல்லது ஊடகங்களை விலைக்கு வாங்கி நாட்டின் சட்டங்களையே மாற்றி அரசாங்கத்தின் மிக உயரிய நாடாளுமன்ற நாற்காலிகளை தங்கள் குடும்ப கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் ஒரு மாபெரும் உலகளாவிய வியூகமா? ஆனால் ஐரோப்பிய நாடாளுமன்றங்களை ராட்சல் வம்சம் தஞ்சைக்குள் வைத்திருந்த அதே வேளையில் அவர்களுக்கு சவால் விடக்கூடிய ஒரு புதிய வங்கி பேரரசு உலக அரங்கில் உருவாகி கொண்டிருந்தது. அதுதான் இன்று வரை உலக புகழ் பெற்ற மோர்கன் வங்கி வம்சம். 1864 லண்டனில் இருந்த ஒரு முக்கிய வணிக வங்கியின் கட்டுப்பாட்டை ஜூனியஸ் மோர்கன் அந்த அமெரிக்க பிரிட்டிஷ் வங்கியாளர் தன் கைகளில் எடுத்தார். இவர் தன் உணர்ச்சிகளை வெளியே காட்டாத மிகவும் கடுமையான கணக்கப்பிள்ளையான ஒரு மனிதர். ராட்சல் குடும்பத்தை போலவே இவரும் பெரிய லீகில் விளையாட வேண்டுமானால் உலக போர்களுக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்பதை நன்கு புரிந்து வைத்திருந்தவர். சரியாக 1870 ஐரோப்பாவில் மீண்டும் ஒரு போர் வெடிக்கிறது. பிரான்ஸ் நாட்டின் அதிபர் நெப்போலியன் III ஜெர்மனியை ஒன்றிணைக்க துடித்த புருசியாவின் இரக்கமற்ற இராணுவ தளபதியான ஒரவான் பிஸ்மார்க் மீது போர் பிரகடனம் செய்தார். ஒரவான் பிஸ்மார்க் ஒரு வரி பிடித்த காளையை போன்றவர், ஆனால் அசாத்திய இராணுவ புத்திசாலி. ஒரு நூற்றாண்டு காலமாக போர்களுக்கு பணம் கொடுத்து பழகிய ராட்சல் வம்சத்துக்கு ஒரு நாடு தோற்குமா ஜெயிக்குமா என்று கணிக்கும் விசித்திரமான ஆற்றல் இருந்தது. பிஸ்மார்க்கின் அசாத்திய இராணுவ பலத்திற்கு முன்னால் பிரான்ஸ் தேசம் மண்ணை கவும் என்பதை உணர்ந்த ராட்சல் வங்கி பிரெஞ்சு அரசாங்கத்திற்கு போர்க்காக கடன் கொடுக்க முற்றிலும் மறுத்துவிட்டது. ஆனால் இந்த இடத்தை தான் ஜூனியஸ் மோர்கன் தன் வாழ்நாளில் ஆகப்பெரிய வாய்ப்பாக பார்த்தார். பிரான்ஸ் போரில் ஜெயிக்குமா தோற்குமா என்பது அவருக்கு முக்கியமில்லை. தோற்றாலும் பிரான்ஸ் தேசத்தின் வரி வசூல் முறை மிகவும் பலமானது, அவர்கள் எப்படியும் தன் கடனை திருப்பி அடைத்து விடுவார்கள் என்று கணக்கு போட்டார். உடனடியாக ஜூனியஸ் மோர்கன் தன் முதலீட்டாளர்களை திரட்டி பிரெஞ்சு வாணகத்திற்காக அன்றைய காலகட்டத்திலேயே 10 மில்லியன் பவுண்ட்ஸ் நிதியை திரட்டி கொடுத்து உதவினார். 1871 நடந்த பிரெங்கோ பிரஞ்சிய போரில் பிரான்ஸ் முற்றிலும் படுதோல்வி அடைந்தது. பிரான்சின் பெரும்பகுதிகள் ஜெர்மனியிடம் பறிபோயின. விவசாய அரண்மனையில் ஜெர்மனி ஒரு புதிய பேரரசாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் போர் முடிந்தவுடன் தோற்றுப்போன பிரெஞ்சு அரசாங்கம் ஜூனியஸ் மோர்கனிடம் வாங்கிய கடனை ஏமாற்றிவிடவில்லை. மாறாக 1873 அனைத்து பத்திரங்களையும் வட்டியுடன் முன்கூட்டியே திருப்பி அடைத்தது. இதன் மூலம் ஜூனியஸ் மோகனுக்கு கிடைத்த நிகர லாபம் எவ்வளவு தெரியுமா? அன்றைய காலகட்டத்திலேயே 1.5 மில்லியன் பவுண்ட்ஸ் ஆகும். இந்த அசாத்திய லாபம் மோகன் வங்கியின் முதலீட்டை பல மடங்கு உயர்த்தியது. சர்வதேச அரசாங்கங்களுக்கு நிதி வழங்கும் மிக உரிய உலகளாவிய சக்தி வாய்ந்த வங்கி வரிசையில் மோகன் வம்சத்தை அமர வைத்தது. ஜூனியஸ் மோர்கன் தன் புதிய வம்சத்தை லண்டனில் நிலைநிறுத்திக் கொண்டிருந்த அதே வேளையில் ஐரோப்பாவின் பழைய சாம்ராஜ்யங்கள் மெதுவாக வீழ்ச்சியடைய தொடங்கின. அதற்கு பதிலாக உலக வரலாற்றிலேயே அதுவரை கண்டு எதிராக ஒரு புதிய பிரமாண்ட வல்லரசு அட்லாண்டிக் கடலுக்கு அப்பால் உருவாகத் தொடங்கியது. அதுதான் அமெரிக்கா. 1850 முதல் 1870 வரை அமெரிக்கா தொழிற்புரட்சி மூலமும் தங்களின் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ரயில்வே மூலமும் அசுர வளர்ச்சி அடைந்தது. அந்த காலகட்டத்தில் அமெரிக்காவின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் தங்கள் கைக்குள் வைத்திருக்க சில பெரும் முதலாளிகள் உருவானார்கள். ரயில்வே துறையில் கொர்னேலியஸ் வேண்டுபர்ட் என்றும், ஸ்டீல் தொழிலில் ஆண்ட்ரூ கார்னகியும், மற்றும் எண்ணெய் வர்த்தகத்தில் உலகையே ஒழுக்கிய ஸ்டாண்டர்ட் ஆயில் நிறுவனத்தின் ஜான் டி ராக்கஃபெல்லர் ஆகியோர் உருவெடுத்தனர். பல வருடங்களாக ராத்ஷைல்ட் குடும்பம் அமெரிக்காவை ஒரு பைத்தியக்காரர்களின் நிலம் என்று நினைத்து மிகவும் அலட்சியப்படுத்தியது. அங்கே பெரிய முதலீடுகளை செய்யவில்லை. ஆனால் மோர்கன் வங்கியின் அசுர வளர்ச்சியையும் வால் ஸ்ட்ரீட் என்ற புதிய உலக நிதி மையம் உருவாகுவதையும் பார்த்த பிறகு ராத்ஷைல்ட் வம்சம் அமெரிக்காவிற்குள் முழைய சமயம் பார்த்து காத்திருந்தது. நிதி உலகில் ஒரு பழமொழி உண்டு நேயர்களே, வீதிகளை ரத்தம் ஓடும் போதுதான் முதலீடு செய்ய வேண்டும். அமெரிக்காவிற்கு அந்த இரத்தம் தோய்ந்த வீழ்ச்சி நாள் 1893 மே 9 வந்தது. அமெரிக்காவின் ஓய்வேற்றுவை அளவுக்கு அதிகமாக விரிவடைந்து திடீரென ஒட்டுமொத்தமாக செறிந்தது. அமெரிக்க வரலாற்றிலேயே மிக மோசமான ஒரு பொருளாதார பெருமந்தம் உருவானது. அன்று அமெரிக்க அதிபர் க்ரோவர் கிளீவ்லண்ட் டாலரின் மதிப்பை தங்கத்தின் மதிப்போடு சமமாக வைத்திருக்க வேண்டும் என்பதில் பிடிவாதகமாக இருந்தார். ஆனால் அமெரிக்க அரசாங்கத்தின் கஜானாவில் இருந்த தங்க இருப்பு மிக வேகமாக தீர்ந்து வரும் சில நாட்களில் அமெரிக்கா முற்றிலும் திவாலாகும் நிலைக்கு வந்தது. அமெரிக்கா முற்றிலும் அழியும் நிலைக்கு வந்த அந்த இக்கட்டான தருணத்தில் அந்த நேர பிரசிடென்ட் க்ரோவர் கிளீவ்லண்ட் உலகிலே ஆட்டி படைத்த ஒரு புதிய மனிதரை உதவிக்கு அழைத்தார். அவர்தான் ஜே.பி. மோர்கன். ஜூனியஸ் மோர்கனின் மறைவுக்கு பிறகு மோர்கன் வம்சத்தின் புதிய தலைவராக உயர்ந்தவர் இவர். அமெரிக்க அரசாங்கம் திவாலானால் தன் வங்கி சாம்ராஜ்யம் அழியும் என்பதை அறிந்த ஜே.பி. மோர்கன் இந்த நாட்டை பின்னால் இருந்து காப்பாற்றக்கூடிய உலகிலேயே அதிக அளவில் தங்கத்தை இரகசியமாக சேமித்து வைத்திருக்கும் அந்த ஒரே ஒரு குடும்பத்தை நாடினார். அவர்கள் யார்? ஒரு யாரும் அல்ல, ராத்ஷைல்ட் வம்சம்தான். கடந்த 30 வருடங்களாக உலகெங்கும் உள்ள தங்க சுரங்கங்களை இரகசியமாக தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த ராத்ஷைல்ட் வம்சத்திடமிருந்து ஜே.பி. மோர்கன் கூட்டு சேர்ந்து 3.5 மில்லியன் அவுன்ஸ் தூய தங்கத்தை நேரடியாக விலைக்கு வாங்கி அமெரிக்காவின் பெடரல் ரிசர்வ் என்று கூறப்படும் மத்திய கஜானாவிற்குள் கொண்டு வந்து சேர்த்தார். வரும் 30 நிமிடங்களில் இந்த பாண்டுகள் பவுன்ஸ் பொதுமக்களுக்கு விற்கப்பட்டு தீர்ந்தன. அமெரிக்கா திவாலாவதில் இருந்து தப்பியது. ஆனால் இங்குதான் நாம் மிக கடுமையாக கேள்விகளை எழுப்ப வேண்டும் நேயர்களே. ஒரு சுதந்திர ஜனநாயக வல்லரசு என்று தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் அமெரிக்கா போன்ற ஒரே ஒரு நாடே வரும் 2 தனிப்பட்ட வங்கியாளர்களின் காலடியில் விழுந்து தங்கத்திற்காக கையேந்தும் நிலை ஏன் வர வேண்டும்? வங்கிகள் ஏன் எப்போதும் அரசாங்கங்களுக்கு கடன் கொடுக்க விரும்புகின்றன என்று தெரியுமா? ஏனென்றால் அரசாங்கங்கள் எப்படியும் மக்கள் மீது வரியை விதித்து அந்த பணத்தை திருப்பி செலுத்திவிடும் என்று அசைக்க முடியாத நம்பிக்கைதான். ஒரு உலகளாவிய வல்லரசாக மாற்றியதற்கு பின்னால் இருப்பது மக்களின் உழைப்பா அல்லது உலக நாடுகளின் கஜானாக்களையும் தங்கத்தையும் தங்கள் கைக்குள் வைத்துக் கொண்டு நாடாளுமன்றங்களையும் அதன் ஜனாதிபதிகளையும் தங்கள் விருப்பப்படி ஆட்டி படைக்கும் இந்த ராத்ஷைல்ட் மற்றும் மோர்கன் குடும்பங்களின் ரகசிய உலகளாவிய நிழல் அரசாங்கமா? இதையும் உங்களின் ஆழமான சிந்தனைக்கே விட்டு விடுகிறேன். அமெரிக்க அரசாங்கத்தையே தங்கள் கைக்குள் சுருட்டிய ராத்ஷைல்ட் வம்சம் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஐரோப்பாவில் படிக்கவிருந்த ஒரு மாபெரும் பேரழிவை நோக்கி தங்கள் பார்வையை திருப்பியது. 1800ஆம் ஆண்டுகளின் இறுதியில் ஐரோப்பிய வல்லரசுகளுக்கு இடையே இருந்த வாணிக போட்டி மற்றும் இரகசிய கூட்டணிகள் ஒரு கொதிநிலையை அடைந்தன. போர் மூண்டால் பல வணிகங்கள் அழியும் என்று தெரிந்திருந்தும் லண்டன் வங்கியின் தலைவரான நேரி வாட்சைல்ட் பிரிட்டிஷ் அரசாங்கம் தன் கடற்படை பலத்தை அசுர வேகத்தில் அதிகரிக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். ஏனென்றால் ஐரோப்பிய நாடுகள் தங்களின் வாணிபத்திற்காக எவ்வளவு அதிகமாக செலவிடுகின்றனவோ அவ்வளவு அதிகமாக அவர்களுக்கு வங்கியிடமிருந்து கடன் தேவைப்பட்டது. ஆனால் அவர்கள் எதிர்பார்க்காத ஒரு கொடூரமான படுகொலை 1914 அரங்கேறியது. ஆஸ்திரியா ஹங்கேரியின் பேரரசின் இளவரசர் பிரான்ஸ் ஃபெர்டினாண்ட் சோஃபிய புரட்சியாளர்களால் படுகொலை செய்யப்பட்டார். ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் முதலாம் உலக போருக்குள் மூழ்கியது. இந்த உலக போரில் தான் வரலாற்றிலேயே முதன்முறையாக ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் நடந்தது. அதுவரை ஒற்றுமையாக இருந்த வாட்சாய குடும்ப உறுப்பினர்கள் தங்களின் தனிப்பட்ட லாபங்களுக்காகவும் நாடுகளுக்காகவும் போரில் வெவ்வேறு எதிர் அணிகளில் பிரிந்து நின்று போரிட்டனர். சுமார் 1,75,000 மனித உயிர்களை பழிவாங்கிய இந்த போரின் முடிவில் இவர்களின் ஆதிக்கத்தை அமெரிக்காவின் புதிய வம்சமான ஜாக் மோகன் தலைமையிலான மோர்கன் வங்கி முற்றிலும் முந்தியது. அமெரிக்க அரசாங்கத்தின் முதன்மை நிதி ஆதாரமாக மாறிய மோர்கன் வங்கி உலக போருக்கான நிதியை திரட்டி உலகளாவிய சக்தியாக மாறியது. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.

ಮೊದಲ

உள்ளம் என்று தோட்டத்திலே ராமன்

0: மதுரையோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புண்டகை.

0: சோகமா இருக்கீங்க?
1: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லி தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
2: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679 66 46 8679 6646.

0: சீர்காழி கோவிந்தராஜன் பீசஸ் எல்லாம் பாடிய பாடலை கேட்டீங்க. சீதா அவர்கள் இந்த பாட்டு வந்துச்சு. இந்த பாடல் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாரு வீரப்பன், அவருக்கான பாடலாக அது இடம் பெற்றது.
1: அதற்கு முன்பு குடும்ப தலைவன் திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. பீசஸ் எல்லாம் அந்த பாடலை விரும்பி பீசஸ் எல்லாம் விரும்பி கேட்கல, பீசஸ் எல்லாம் அந்த பாடலை பாடி இருந்தாங்க. மீனாட்சி அந்த பாடலை விரும்பி
0: கேட்டிருந்தாங்க. புது கதையா இருக்கே,
1: கடவுள வந்து கேட்டாங்க ரவி,
0: கேப்பாங்க
1: அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட வேண்டியதான். சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எல் ஆர் ஈஸ்வரி பாடியிருக்கும் இந்த இரண்டு பாடல்கள் ஒலிக்கவிருக்கின்றன.
0: அந்த பாடல கேட்போம். அத்தையா மாமியா அவர்கள் அந்த பாடல் வரப்போகுது. அதனை அடுத்து
2: புதுவிதம் அழகினில் ஒரு விதம்
0: வீட்டுக்கு வீடு பார்த்து உங்களுக்காக பாடல் வரப்போகுது. இன்னொரு நேரத்துல பாடல்களை கேட்கறதுக்கு முன்னால
1: நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் ரவி. சரி, நீங்க வந்து வேலைக்காக ஒரு நேர்முக தேர்வுக்கு போறீங்க. அங்க வந்து 9 மணிக்கு நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க 8:30 மணிக்கே போய் அமர்ந்துருந்தீங்க.
0: நல்ல விஷயம் தான்,
1: சரியா? ஆனா 9 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய நேர்முக தேர்வு ஆரம்பிக்கல. உங்களை வந்து தேர்வு செய்ய வேண்டிய நபர் வந்து ஒரு 10:30 மணிக்கு வராரு, 1.5 மணி நேரம் கழிச்சு வராரு. அவரு தான் சிஇஓ, சரியா?
0: நிர்வாக அதிகாரி.
1: அப்ப நீங்க என்ன செய்வீங்க?
0: என்ன செய்ய முடியும்? நமக்கு தேவை, நேர்முக தேர்வுக்கு போயிருக்கோம். ஒருவேளை இது கூட நம்ம பொறுமையை சோதிக்கிற ஒரு பரீட்சை இருக்குமோ அப்படின்னு நானே என்ன சமாதானப்படுத்திக்கிட்டு அங்க
1: உட்காந்துருப்பேன். ஆனா மோகன் அப்படிங்கிற ஒரு நபர் என்ன செஞ்சிருக்காருன்னா, அவரு வந்து பொறுமையா காத்திருக்காரு. அதாவது ஒரு நேர்முக தேர்வுக்கு போயிருக்காரு. 1.5 மணி நேரத்துக்கு, அதாவது நேர்முக தேர்வு தொடங்குவதற்கு முன்பே 1.5 மணி நேரத்துக்கு முன்பே வந்து போய்
0: உட்காந்துட்டாரு.
1: அதுக்கப்புறம் 9 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டியது ஆரம்பிக்காம 70 நிமிடங்கள் கழித்து தான் தலைமை நிர்வாக அதிகாரி அந்த அறைக்குள்ளே வந்திருக்காரு.
0: 70 நிமிடங்கள்
1: கழித்து அப்ப அவர் உள்ள வந்திருக்காரு. வந்த உடனே வந்து எந்த ஒரு மன்னிப்பும் கேட்காம, நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்காம, வா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த நேரத்துல மோகன் என்ன செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க?
0: என்னாச்சு என்னாச்சு?
1: அவர் அப்படியே எழுந்து போயிட்டாரு. சரியா சொன்னீங்க ரவி, எழுந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருக்காருன்னா, ஒரு மின்னஞ்சலும் அனுப்பி இருக்காரு. டியர் சிஇஓ, நீங்க 70 நிமிடங்கள் தாமதமா வந்தீங்க. நான் வந்து நேர்முக தேர்வு ஆரம்பிப்பதற்கு முன்பே நான் வந்து ஏர்லியா வந்துட்டேன். ஆனா நீங்க வந்து எந்த ஒரு மன்னிப்பும் கேட்காம வா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அலட்சியமா பேசிட்டீங்க. இப்ப வேலை தொடங்குவதற்கு முன்பே நீங்க இந்த மாதிரி என்ன நடத்துறீங்கன்னா, வேலை செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்வீங்க?
0: அதுவும் ஒண்ணு. இரண்டாவது, இதெல்லாம் வந்து நிறுவனத்துடைய கலாச்சாரத்தை குறிக்கும்.
1: அதேதான்,
0: ஒரு நிறுவனம் எப்படி நடக்குது, அதுல தலைமை எப்படி செயல்படுது, தலைமை எப்படி இருக்கும்போது இடைநிலை மேலாளர்கள் எப்படி இருப்பாங்க, சக ஊழியர்கள் எப்படி இருப்பாங்க, இதை எல்லாத்தையும் ஒரு வித நிர்ணயிப்பா
1: ஒரு
0: காலத்துல நம்ம அப்பா அம்மா நேரத்துல ஒரு நிறுவனத்துக்கு வேலைக்கு போவாங்க. அந்த நிறுவனத்திலே வேலை செய்து முடித்து ஓய்வும் பெறுவாங்க. அது ஒரு அந்தஸ்து, ஒரு பெருமைன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, வெவ்வேறு நிறுவனங்களை போய் வேலை செய்யற பழக்கம் ஏற்பட்டது.
1: ஆமா, ஆனா வெவ்வேறு நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு 5 வருட காலம், ஒரு 8 வருட காலத்திற்கு அனுபவம் பெற்ற பிறகுதான் நம்ம வந்து மற்ற நிறுவனங்களுக்கு மாறுவோம் இல்லையா. ஆனா இந்த காலத்துக்குள்ள
0: இந்த நிறுவனம் எனக்கு ஒத்து வருமா, உங்க நிறுவனத்துல வேலை செய்யறதுனால என்னுடைய வாழ்க்கை எப்படி மேம்படும், நான் என்ன கத்துக்க முடியும்னு இப்படி கேள்வி கேட்கிற பசங்க வந்துட்டாங்க.
1: ஆமா, எனக்கு என்னமோ இந்த கலாச்சாரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரவி. எனவே ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நான் உங்களுக்கு வேலை செய்யறேன் தான், ஆனா நீங்களும் இது எனக்காக வந்து என்ன தர முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு.
0: ஆமா, உண்மைதான், இருவழி தொடர்பாயிடுச்சு வேலை. இப்பயே எப்படி இருக்குன்னா, இன்னும் எதிர்காலத்துல எப்படி இருக்கும், நான் நினைக்கிறேன் முதலாளிகள் தான் இனிமே நீர்முக தேர்வுக்கு போய் உட்காரணும், தயவு செஞ்சு வாங்க வந்து எங்க நிறுவனத்துல வேலை செய்யுங்க அப்படின்னு.
1: ஆமா, நடந்தாலும் நடக்கலாம் ரவி, நடந்தாலும் நடக்கலாம். இருந்தாலும் அந்த சம்பவம் வந்து கேட்கும் பொழுது வந்து படிக்கும் பொழுது ரொம்ப வியப்பா இருந்துச்சு. அடடா, அவருக்கு இவ்வளவு தைரியமா இருக்க, நான் இந்த மாதிரி செஞ்சிருப்பேனா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா படிக்கும் பொழுது ஒரு சின்ன மகிழ்ச்சியா இருந்துச்சு. சரி நேர்களே, நீங்க சாலைகள்ல பயணம் செஞ்சுட்டு இருப்பீங்க, உங்களுக்கான போக்குவரத்து நிலவரம் இதோ.
3: முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிடுங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
4: சான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ் வழி சீனாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். 141 சலுகையை இப்போதே பெறுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 50 விழுக்காடு வரையிலான தள்ளுபடி, இலவச 3 பயண பெட்டிக்கான தொகுப்பு, கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உணவு வகைகளின் மூலம் கலாச்சாரத்தை அனுபவித்தல், ஏரிக்கரை ஓரத்தில் ஹைடி, பாலைவன அழகு என பல அனுபவங்கள் உண்டு. சான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ் 2 நாட்களுக்கு மட்டும், செப்டம்பர் 26-27 முற்பகல் 11 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை, மரினா ஸ்கொயர் 2வது மாடி, சென்ட்ரல் ஏட்ரியம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வணக்கம் சிங்கே.

0: நேரம் இப்பொழுது காலை 6:35 ஆகி விட்டது. MCEA நோக்கி செல்லும் AYE கிளமிட்டி ரோடு இருக்க பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது.
1: என்ன விசேஷம், முகம் ஜொலிக்குதே. சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
2: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
1: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
3: சேஜ் சலூன், அனுபவம் உள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்றவில்லை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா, சீட் சலூன்.
4: 2026 வெளிவந்த புத்தம் புதிய தமிழ் பாடல்கள்ல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது? ஒலியின் சிறந்த 10 பாடல்கள் நிகழ்ச்சியில நீங்க வாக்களிச்ச பாடல் எந்த தரவரிசையில இடம்பெறுதுன்னு தெரிஞ்சுக்க ஆசையா? வெள்ளிக்கிழமைகள்ல மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை டீ கடை நிகழ்ச்சியை கேட்க தவறாதீங்க. இந்த தொகுப்பை நீங்க ஒலியின் டிக்டாக் வாயிலாக நேரடியாகவும் பார்க்கலாம். பாடல்கள் புதுசு, உங்க வாக்குகள் தான் பெருசு. ஆதரவு மதராஸ் பிலாஸ்.
0: நேரம் இப்பொழுது 6:36 ஆகிவிட்டது. பொன்மொழி நேரத்துல நான் ஒண்ணு சொல்ல
5: காத்துக்கிட்டேன்.
0: கதை அப்படின்னு கிடையாது ரவி, இத நான் வந்து சமூக வலைதளத்துல பார்த்தேன், பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப நாம வந்து சாலைகள்ல பயணம் செய்யறோம் இல்லையா, ஒன்று நம்முடைய சொந்த வாகனத்தை நாம செலுத்துறோம், அல்லது வந்து தனியார் வாகனங்கள்ல நாம பயணம் செய்யறோம் இல்லையா,
5: அல்லது பொது போக்குவரத்துல போறோம்.
0: இந்த மாதிரி நம்ம போறதுனால நமக்கு அந்த வசதி இருக்கிறதுனால நாம போக்குவரத்தை பத்தி கம்ப்ளைன் பண்றோம்.
5: ஆமா,
0: சரியா? ஏன்னா நமக்கு அந்த வசதி இருக்கு. நாம இப்ப சட்டைகள் போடுறதுனால, ஆடைகள் அணியறதுனால சலவை செய்யணுமே அப்படிங்கிற
5: செலுத்துக்கிறோம்
0: அப்படின்னு செலுத்துக்கிறோம். இப்ப நமக்கு உணவு சாப்பிட அந்த வசதி இருக்கிறதுனால உணவு நல்லா இல்ல, உப்பு சத்து குறவாயிருக்கு அப்படின்னு நம்மால சொல்ல முடியுது,
5: குறைபாடுகள் கண்டுபிடிக்கிறோம்.
0: இந்த மாதிரி வாழ்க்கையில இருக்கிற பலவற்றை பார்த்து நம்ம வந்து குறை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கோம். ஆனா இந்த வசதிகள் இல்லாத பலரும் இந்த உலகத்துல இருக்காங்க. அப்ப நாம ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி குறைபாடுகளை வந்து நினைத்து கூறும் பொழுது, எதிர்மறையான சிந்தனைகள் வரும் பொழுது நாம நினைக்கிறோம், அடடா இப்ப நமக்கு சாப்பிடுறதுக்கு வந்து ஒரு வசதி நமக்கு இருக்கு, அதனால வந்து நாம வந்து கம்ப்ளைண்ட் பண்றோம், அதை பத்தி வந்து குறை சொல்றோம். ஆனா சாப்பாடு கூட வழி இல்லாம பலரும் இருக்காங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு வாய் சோறு கிடைக்காதான்னு அவங்க தவிப்பாங்களா இல்லையா, ஒரு சொட்டு தண்ணி கிடைக்காதான்னு அவங்க நினைப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில இருக்கிற வசதிகளை வந்து நம்ம என்னைக்குமே வந்து நன்றி உணர்வோட நம்ம நடந்துக்கணும், நன்றி தெரிவிக்கணும்.
5: உண்மைதான், ஏதாவது தமிழ்ல ரொம்ப அழகா போதும் என்ற மனதே பொன் செய் மருந்துன்னு சொல்லிருக்காங்க. இந்த உலகத்துல நம்ம பத்தலன்னு சொன்னா எதுவுமே பத்தாது. ஆனா இதாவது எனக்கு கிடைச்சிருக்கே அப்படின்னு நாம ஒரு கணம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தணும்னா இன்னும் அதிகமா வந்து செய்யறோம் அப்படிங்கறது என்னுடைய நம்பிக்கை. அந்த சிந்தனைய உங்க முன்னால வைக்கிறோம்.
6: தானே அவனை உசுப்பி விட்ட வீணே, இனி விசுல பறக்கும் தானே, என் பேர அடி மதுர வீரன் தானே.

0: உங்களுக்காக பாடல் ஒலித்தது வித்யா சாகரினி, செல்பரவை முனியம்மா. அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. ஏ சிங்க போல என் பக்கத்துல அமர்ந்திருக்கார் செல்ல பேராண்டி.
1: பேராண்டியா? என்ன சொல்றீங்க நீங்க? அப்புறம் உங்களுக்கு பேரன் ஆயிட்டானா?
0: இல்ல இல்ல, என்னைக்காவது ஏதோ ஒரு நாடகத்துல நான் பாட்டியா இருப்பேன், நீங்க பேரனா இருப்பீங்க.
1: அதுவும் உண்மைதான். நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. எனக்கு வந்து நீங்க அம்மா நடிச்சிருக்கீங்க, அண்ணியா நடிச்சிருக்கீங்க, அக்காவை நடிச்சிருக்கீங்க, அடுத்து பாட்டியா நடிக்க போறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்ல வச்சு பாக்கும்போது
0: எனக்கு
1: ஜோடியா மட்டும் அமையவே மாட்டது. இல்ல
0: அமைச்சிக்கிறேன்.
1: நீங்களும் நானும் வந்து ரஜினியும் ஸ்ரீவித்யா மாதிரி.
0: என்ன சொல்றீங்க?
1: அடுத்து நீங்க மாமியாரா வருவீங்கன்னு நினைக்கிறேன். ஆரம்பத்துல அவங்க கூட ஜோடியா தான் இருந்தாங்க. அவங்க கூட தான் இந்த மாதிரி அமைய மாட்டேங்கிறது.
0: கவலைப்படாதீங்க ரவி, கிறிஸ்துமஸ் நாடகம் இருக்கு, தீபாவளி நாடகம் இருக்கு, பொங்கல் நாடகம் இருக்கு, இப்படின்னு பல வானொலி நாடகங்கள் இருக்கின்றன. நம்ம தயாரிப்பாளர்கள் கிட்ட வந்து நான் சொல்லி வச்சிடறேன், என்னையும் ரவிஜியா சேர்த்து வச்சிருங்க அப்படின்னு.
1: அப்படி எந்த தேதின்னு சொல்லிருங்க பதிவு.
0: ஏன்
1: அன்னைக்கு நான் சரியா பார்த்து விடுபடுத்துறேன்.
0: இன்று மதிய வேளைகள்ல நீங்க இடியுடன் கூடிய மழையை எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர்.
1: அதோடு சிங்கப்பூரில் PSI எனப்படும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 61 84 இடைப்பட்டிருக்கும். வானிலை நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னிரைஸ்.
3: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8 தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிடுங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
4: சிங்கப்பூர் உற்சாகத்துடன் தயாராகுங்கள். இந்த செப்டம்பரில் IG நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் ஆசியாவின் தலை சிறந்த வீரர்களுடன் களமிறங்குகிறது சிங்கப்பூர் அணி. செப்டம்பர் 19 தேதி முதல் அக்டோபர் 4 தேதி வரை ஆசிய விளையாட்டு போட்டிகளை நீ வாட்சின் 6 ஒளிவடிகளில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். மேலும் தினசரி சிறப்பம்சங்கள், வெற்றி தருணங்கள் ஆகியவற்றை ஒளிவழி 5 மற்றும் மீடியாகாப் ஸ்போர்ட்ஸ் யூடியூபில் கண்டு மகிழ்ந்திடுங்கள். பரவசமூட்டும் ஒவ்வொரு பந்தயமும், வெற்றியை நோக்கிய ஒவ்வொரு முயற்சியும், சிங்கப்பூரையே ஆர்ப்பரிக்க வைக்கும் ஒவ்வொரு தருணமும் IG நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளை மீடியாகாப் தளங்களில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். சிங்கப்பூர் அணியை உற்சாகப்படுத்துங்கள். நேர்ந்தவர்களுக்கு newwatch.sg/AsianGames.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
4: வணக்கம் சிங்கே.
0: ஆரோக்கியசாமி, இன்று உங்களுடைய பிறந்த நாள். பிறந்த நாள் அன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக ஒரு ஆரோக்கிய குறிப்பு எடுத்து விடுங்களே.
1: சஜினி, இன்னைக்குமே நம்ம உணவு வண்ணமயமா இருக்கணும், அப்பதான் வாழ்க்கையோ வண்ணமயமா இருக்கும்.

0: ரவிஜி எடுத்து விடுவாருன்னு நினைக்கிறேன்.
1: ஆமா, இப்ப நீங்க சொன்னதுனால அதை செய்ய வேண்டிய கட்டாயத்துல நான் இருக்கேன்.
0: என்ன தகவல் இருக்கோ உங்களோட பகிர்ற
1: மனசுல இருக்கிறத பாட்டா கொட்டுறாரு ஆனந்த் சாமி, கேளுங்க.

0: ஏஆர் ரஹ்மானின் இசையில் உங்களுக்காக இரண்டு பாடல்கள் ஒலித்தன. சிவாஜி தி பாஸ் பாய்ஸ் திரைப்படங்கள்ல இருந்து.
1: 7 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நாங்க பரிசு மழையா கொட்ட போறோம். 7 மணிக்கு மேல வானொலி வாயிலா பரிசுகள் கொடுக்க போறோம். 8 மணிக்கு மேல டிக்டாக் வாயிலா பரிசுகள் கொடுக்க போறோம்.
0: இந்த பரிசுகளை நீங்க வெல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தொடர்ந்து வணக்கம் சிங்க நிகழ்ச்சியோட இணைந்திருங்க.
2: 96.8 போக்குவரத்து நிலவரம்.
1: வாகனம் பழுதாகியுள்ளது. TPE PIE செல்லும் வழியில் பொங்கல் சாலைக்கு பிறகு
3: வேகமான வெள்ளிக்கிழமையில நாம் இணைந்திருக்கிறோம்.
4: பல பேர்கிட்ட இருக்கிற கேள்வி, முக பராமரிப்பை நம்ம வயதானதுக்கு அப்புறம் மேற்கொள்ளணுமா அல்லது நல்ல வயதுல இருக்கும் போதே நம்ம மேற்கொள்ளணுமா? நல்ல இளம் வயதா இருக்கும் போதே நீங்க மேற்கொள்ள தொடங்கினீங்கன்னா உங்களுடைய முகம் பள்ள பள பழன்னு மின்னிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா வயசானதுக்கு அப்புறம் நான் ஒண்ணும் செய்யக்கூடாதுங்கிறீங்களா? இளம் வயதுல சில காரணங்களுக்காக நீங்க செய்ய முடியாம போயிருக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க, இப்ப உங்ககிட்ட வசதி இருக்கு, போறதுக்கு நேரம் இருக்கு. அப்ப எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? எங்க கிட்ட வாங்கன்னு உங்களை இரு கரம் ஏந்தி அழைக்கிறாங்க.
5: கொஞ்சம் சிந்தனை.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம். காலை மணி 7, மீடியா போலி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடனான சந்திப்பு மிகச் சிறப்பாய் அமைந்திருக்கிறது என்று கூறியிருக்கிறார். சீன அதிபர் 3 நாள் பயணமாக அமெரிக்கா சென்றிருக்கிறார். தலைவர்கள் இருவரும் வெள்ளை மாளிகையில் சந்தித்தனர். அமெரிக்காவும் சீனாவும் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்று திரு டிரம்ப் கூறினார். இருதரப்பு பேச்சுவார்த்தையை தொடர வலியுறுத்திய சீன அதிபர் அமெரிக்காவில் சீன நிறுவனங்கள் நியாயமாக நடத்தப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். அமெரிக்க அரசாங்கம் வழங்கும் விருந்தில் சீன அதிபர் கலந்து கொள்கிறார். தொழில்நுட்ப செயற்கை நுண்ணறிவு நிறுவனங்களின் தலைவர்களும் விருந்தில் பங்கேற்கின்றனர். அமெரிக்க சீன வர்த்தக பேச்சுக்கு கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. சீன அதிபரின் அதிகாரத்துவ அமெரிக்க பயணத்தையொட்டி அதுபற்றி அறிவிக்கப்பட்டது. திரு டிரம்ப் அதிபர் பொறுப்பேற்றதும் சீனாவுடன் அமெரிக்க சரக்கு வர்த்தகம் சரிந்திருக்கிறது. சீன இறக்குமதி பொருட்களுக்கு அமெரிக்கா வரி விதித்தது, பதிலுக்கு அமெரிக்க இறக்குமதி பொருட்களுக்கு சீனாவும் வரி விதித்தது. இருதரப்பிலும் வர்த்தக பதற்றம் நீடிக்கிறது. அமெரிக்க சீன வர்த்தக பேச்சு வரும் நவம்பர் 10 காலாவதியாகவிருந்தது. அது அடுத்த ஆண்டு ஜனவரி 10 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது என்று அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட் கூறினார். சீன அதிபர் ஜி ஜின்பிங் மத்திய கிழக்கு போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்காவும் ஈரானும் மீண்டும் பேச்சு நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். எல்லா நாடுகளின் பாதுகாப்பும் அரசுரிமையும் மதிக்கப்பட வேண்டும் என்று சீனா எப்போதும் விரும்புவதாக திரு ஜி அமெரிக்க அதிபரிடம் கூறியதாக ஜின்ஹுவா செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. அமெரிக்காவும் ஈரானும் ஜூன் மாதம் 14 அம்சங்களின் அடிப்படையில் தற்காலிக சண்டை நிறுத்த உடன்பாடு செய்து கொண்டன. இருதரப்பும் அந்த உடன்பாட்டை பேணி நடப்பதை சீனா ஆதரிப்பதாகவும் திரு ஜி கூறினார். CNN, பொலிட்டிகோ, MS Now ஆகிய நிறுவனங்கள் வெள்ளை மாளிகையில் செய்தி சேகரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அந்த 3 நிறுவனங்களும் பொய்த் தகவல்களை வெளியிடுவதாக கூறி வெள்ளை மாளிகையில் செய்தி சேகரிக்க அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அண்மையில் தடை விதித்தார். அதை எதிர்த்து அந்நிறுவனங்கள் நீதிமன்றத்தை நாடின. திரு டிரம்பின் உத்தரவு அரசமைப்பு சட்டத்துக்கு முரணாய் இருக்கலாம் என்று நீதிமன்றம் கூறியது. CNN, பொலிட்டிகோ, MS Now ஆகிய நிறுவனங்கள் வெள்ளை மாளிகையில் செய்தி சேகரிக்க உடனே அனுமதி வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. சில மணி நேரத்தில் அந்த நிறுவனங்களின் செய்தியாளர்களுக்கு வெள்ளை மாளிகையில் அனுமதி வழங்கப்பட்டது. ஐக்கிய நாட்டு நிறுவனம் கடல் மட்டம் உயர்வதை சமாளிக்க உலகளாவிய நடவடிக்கையை வலியுறுத்தும் தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றியிருக்கிறது. கடல் மட்டம் உயர்வது மில்லியன் கணக்கான மக்களுக்கு அச்சுறுத்தலாய் உள்ளது. தாழ்வான தீவு நாடுகளின் வருங்காலம் அபாயமாகலாம் என்று ஐக்கிய நாட்டு நிறுவன தலைமைச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் கூறினார். 2024 உலக அளவில் கடல் மட்டம் சுமார் 6 மில்லிமீட்டர் உயர்ந்தது. ஓராண்டில் அது ஆகப்பெரிய உயர்வு. வெப்ப வாயுக்களின் வெளியேற்றத்தை குறைத்து கடல் மட்டம் உயர்வதால் பாதிக்கப்படும் நிலையில் உள்ள நாடுகளுக்கு கூடுதல் நிதி வழங்கும்படி தீர்மானம் வலியுறுத்துகிறது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு மத்திய கிழக்கில் இஸ்ரேலின் நடவடிக்கையை தற்காத்து பேசியிருக்கிறார். தம்மை குறை கூறுவோரை அவர் கடுமையாக சாடினார். ஐக்கிய நாட்டு நிறுவன பொதுச்சபை கூட்டத்தில் உரையாற்றிய திரு நெட்டன்யாகு ஈரானின் தலைமைத்துவம் வீழும் என்று சொன்னார். திரு நெட்டன்யாகு பேசிக் கொண்டிருக்கும் போது உலக நாடுகளின் பிரதிநிதிகள் சிலர் ஏளன கூச்சலிட்டு அரங்கிலிருந்து வெளியேறினர். கத்தாரும் துருக்கியவும் இஸ்ரேலை பற்றி பொய்களை பரப்புவதாக திரு நெட்டன்யாகு சாடினார். கனடாவுக்கு எதிராக அமெரிக்கா ராணுவ நடவடிக்கை எடுக்கும் சாத்தியத்தையும் தாம் பரிசீலித்ததாக கனடிய பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்திருக்கிறார். ஆனால் அதுபற்றி அவர் விவரித்து சொல்லவில்லை. நியூயார்க் டைம்ஸுக்கு திரு கார்னி பேட்டியளித்திருக்கிறார். அபாயத்தை சமாளிக்க தீவிரமான விளைவுகளை ஏற்படுத்தும் சூழலை கவனிக்க வேண்டிய பொறுப்பு பிரதமருக்கு இருப்பதாக அவர் சொன்னார். கனடாவை அமெரிக்காவின் 51வது மாநிலமாக்கப் போவதாக திரு ட்ரம்ப் அவ்வப்போது கூறியிருக்கிறார். அவ்விரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தக பதற்றம் நீடிக்கிறது. இந்நிலையில் பல்வேறு விவகாரங்கள் குறித்து தொலைபேசியில் உரையாடும் அளவு திரு ட்ரம்புடன் நல்லுறவு இருப்பதாகவும் திரு கானி சொன்னார். ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியன் ஏமனின் ஹவுதி குழுவினர் தெஹ்ரானின் உத்தரவுக்கு ஏற்ப செயல்படுவதில்லை என்று கூறியிருக்கிறார். ஃபாக்ஸ் நியூஸ் தொலைக்காட்சிக்கு வழங்கிய பேட்டியில் அவர் அவ்வாறு சொன்னார். ஹவுதி குழு ஈரானுக்கு ஆதரவாய் செயல்படுவதாகவே பரவலாக கருதப்படுகிறது. ஆனால் ஹவுதிகளின் நடவடிக்கைக்கு அந்த குழுவே பொறுப்பு. அது ஈரானின் வழிகாட்டுதலுக்கு ஏற்ப செயல்படுவதில்லை என்று திரு பெசஸ்கியன் கூறினார். ஹவுதி குழுவுடன் தொடர்பில் இருப்பதாக சொன்ன அவர் இருதரப்புக்கும் இடையே வரையறுக்கப்பட்ட முறையான உறவு இல்லை என்றார்.
1: சொல்லும் பொருளும் ஹியூமிடிட்டி ஈரப்பதம். மழை பெய்து ஓய்ந்த பிறகு வழக்கமாக காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். ஹியூமிடிட்டி ஈரப்பதம்.
2: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
3: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.
4: வணக்கம் சிங்கே,
5: ஆதரவு BYD.
4: COI விலை அதிகமாக உள்ளதா? BYD வழி சிறந்த தொகையை பெறுங்கள்.
5: 11,000 வெள்ளி மதிப்புடைய உரிமையாளருக்கான பலன்களையும் பெறுங்கள்.
4: அதோடு 88-க்கும் மேற்பட்ட வர்த்தகங்களின் வழி பயன் பெறலாம்.
5: BYD வாகனத்தை இன்றே ஓட்டி பாருங்கள்.
4: இன்றே BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
6: சூடா இருக்கு, குளிர்சாதனம் வேலை செய்யலையா?
7: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
6: GED ஏகோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர்சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குதுன்னு 10 வருட அனுபவம் GED ஏகோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர்சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
8: GED Aircon and Engineering. அறியுங்கள். 6371 1105. புலனும் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். GED Aircon.com.
9: எனக்கு அம்மால இருந்து புத்தம் புது ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ் கிடைச்சிருக்கு.
10: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
9: அம்மாவுக்கு மாறின கைத்தொலைபேசிக்கு 1 வெள்ளி கூட கொடுக்கல.
10: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
9: மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி.
10: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி.
9: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
10: அடடா, நான் இப்பவே அம்மாவுக்கு மாற போறேன்.
9: அம்மாவுக்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புது ஐபோன் 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது m1 கடைக்கு வாருங்கள்.
11: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்

0: வணக்கம் சிங்கே.
1: உத்தம புதிர இந்த படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது விஜய் ஆந்தனியின் இசையில். விஜய் ஆந்தனி, ஜானகி ஐயர் மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க எம்சி ஜேஸோட சேர்ந்து.
2: இந்த பாட்டுல ஒரு வரி வரும், தூக்கம் போச்சு நான் தூங்கி
3: நாளாச்சு
2: தாங்காது மூச்சு
1: நச்சுக்கு.
2: ஆரம்பத்துல வணக்கம் சிங்க நிகழ்ச்சி படிக்கும் போது நீங்க ரெண்டு பேருக்கும் அப்படித்தான் இருந்து
1: எனக்கு
2: முந்தாள் ராத்திரி தூக்கம் வராது, நாளைக்கு எழுந்திருப்போமா, எழுந்திருச்சா வேலைக்கு போவோமா, வேலைக்கு போனா வேலை செய்வோமா, பல கேள்விகள். ஆனா இன்னைக்கு பாருங்க, கிட்டத்தட்ட 9 மாதங்களுக்கு பிறகு துள்ளலா மகிழ்ச்சியா வேலைக்கு வரணும். அது காரணமே நேயர்களுடைய அன்பும் ஆதரவும் தான்.
1: கண்டிப்பா நம்ம நேயர்களுடைய உற்சாகமான கருத்துக்களை வந்து அவங்க வந்து தெரிவிக்கலன்னா, வாட்ஸ்அப் வாயிலா தெரிவிக்கலன்னா, நமக்கு வந்து அதை செய்யணுமே அப்படிங்கிற அந்த சலிப்பு தட்டாம நம்ம சந்தோஷமா வந்து நம்ம நேயர்கள் காலையில நம்ம நிகழ்ச்சியை கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க, அதற்காகவே நம்ம உற்சாகமா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு துள்ளல் ஏற்படுது.
2: சரி, அப்படிப்பட்ட நேயர்களுக்கு இப்ப பரிசு கொடுக்க நாங்க காத்துட்டு இருக்கோம். நீங்க தயார்னா எங்களுடைய கேள்வியை நாங்க கேட்க போறோம். இதோ வருது அந்த கேள்வி.
1: ஜோதிஷா புஷ்பக்கடை வழங்கும் லவிஸ்தா காஃபி உங்களுக்கு பரிசா காத்துக்கிட்டு இருக்கு.
2: இவரு தமிழ் திரைப்பட இயக்குனர் தான், ஆனா ஒரு கட்டத்துல தெலுங்கு ஹிந்தின்னு அந்தந்த மொழி படங்களும் இயக்குனாரு.
1: சரி,
2: ஆனா இங்க என்ன ஒரு திருப்பு முனைனா, இந்த மொழிகளே ஆரம்பத்துல தெரியாம அந்த படங்களை போய் இயக்குனாரு அப்படின்னு தகவல் சொல்லுது.
1: அப்படின்னா தெலுங்கு படம் தெரியாம தெலுங்கு படத்தை இயக்கியிருக்காரு.
2: தெலுங்கு
1: மொழி தெரியாம, மன்னிக்கலாம், தெலுங்கு மொழி தெரியாம அவர் தெலுங்கு படத்தை இயக்கியிருக்காரு.
2: அதே மாதிரி ஹிந்தி மொழி சரியா தெரியாம ஹிந்தி படத்தை இயக்கியிருக்காரு.
1: யாரா இருக்கும் நேர்களே, உங்களுக்கு தெரியும்னா வாங்க கண்டுபிடிச்சு வந்து சொல்லுங்க.
2: அது சும்மா இல்ல தெரியுமா, 3 தமிழ் படங்கள் தான் எடுத்தாரு. அந்த 3 தமிழ் படங்களும் பிரம்மாண்ட வெற்றி. அந்த தமிழ் படங்களை தான் ஓரளவு தெலுங்குக்கும் ஹிந்திக்கும் கொண்டு போனாரு. அவருக்கு அந்தந்த மொழிகள் தெரியாதுன்னு சொல்லப்படுது.
1: சரி, இந்த நபர் யார் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு வந்து 9678889 என்ற எண்ணுக்கு அனுப்பி வச்சிருங்க. உங்களுடைய பதில்களை எதிர்பார்த்து நாங்க காத்துக்கிட்டு இருக்கோங்க. பரிசு கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காரு நம்ம பிறந்த நாள் பேபி ரவிஜி.
2: சத்தியமா கிடையாது, ஜோதிஷ்டா புஷ்பக்கடை வழங்குறாங்க லவிஸ்டா காஃபி, உங்களுக்கு பரிசா காத்துட்டு
4: இருக்கேன்.
1: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக PIEயை நோக்கி செல்லும் BKE புகெட் பஞ்சாங் ரோடிற்கு பிறகு விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளதால் அந்த பகுதியில் 2 விபத்து ஏற்பட்டுள்ளது. அந்த பகுதியில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
5: உங்களுடைய காதலியை நீங்க தெரிவு செய்யும் போது அதன் அழக மட்டும் பார்க்காதீங்க, உங்க முக வடிவத்தையும் கவனியுங்க. வட்டமான முகம் இருந்துச்சுன்னா சற்று நீளமாக விழும் காதலிகள் முகத்தை நீளமாக காட்ட உதவும். உங்களுக்கு நீளமான முக வடிவம் இருந்துச்சுன்னா வட்டமான அல்லது சற்று அகலமான காணனிகளை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். ரொம்ப அழகா பொருத்தி வரும். முகம் சிறியதாக இருந்தா பெரிய காணனிகளை விட மென்மையான வடிவங்கள் கொண்ட காணனிகளை தேர்ந்தெடுங்க, சிறப்பான முறையில அது பொருத்தி வரும். சரியான காணனி முகத்தை மறைக்காது, முகத்தின் அழகை இன்னும் தெளிவா பொலிவா காட்ட உதவுங்க. அதோட நகையை நீங்க தெரிவு செய்யும் போது உங்க முடி அலங்காரத்தையும் நீங்க சேர்த்து யோசிக்கணும். முடியை நீங்க முழுமையா பின்னால கட்டி இருந்தீங்கன்னா காதணி தெளிவாக தெரியும். அழகான தொங்கும் காதணியை நீங்க தெரிவு செய்யலாம். முடியை நீங்க விரித்து வைத்திருந்தீங்கன்னா சிறிய காதணி மறைந்து போகலாம். சற்று தெளிவான வடிவம் கொண்ட காதணிகளை தெரிவு செய்யுங்க. முடி அலங்காரமும் நகையும் ஒன்றாக சேர்ந்தால்தான் முழு தோற்றமும் நிறைவடையும். இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜோயலுக்காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
6: கல்யாண விருந்தினா இப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பக்கம் நம்ம வீட்டு பாரம்பரிய சுவைய வாழை இலையில வரவங்களுக்கு அன்போடு பரிமாறணும், இன்னொரு பக்கம் அப்பஞ்சால பூரி ஆப்பம் பணியாரம் காஃபின்னு கேட்ட உடனே சுட சுட செஞ்சு அசத்தணும்.
7: அதுக்குதான் மதுராஸ் விலாஸ். 20 அனுபவம், பாரம்பரிய வாழை இலை திருமண விருந்தா இருக்கட்டும், உடனே தயாரிக்கிற உணவா இருக்கட்டும், எல்லாமே மதுராஸ் பாத்துக்குவாங்க.
8: சுவையின் சிறப்பு அன்பின் அரவணைப்பு. மதுராஸ் விலாஸ் கேட்ரிங், தொலைபேசி 8183-9075.
9: சான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ்ட் வழி ஐரோப்பாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லலாம். ஒவ்வொரு 2வது பயணிக்கு 800 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்த கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஆல்பைனின் பிரம்மாண்ட மலை பகுதிகள், அஞ்சல் அட்டை நகரங்கள், வடதுருவ ஒளி அனைத்தையும் பார்த்து ரசிக்கலாம். ஷான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேட், 2 நாட்களுக்கு மட்டும், செப்டம்பர் 26-27, முற்பகல் 11 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை, மரினா ஸ்கொயர், 2வது மாடி, சென்ட்ரல் ஏட்ரியம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வணக்கம் சிங்கே.

0: இது மர்வினின் இசையில் குலேபகாவலி சங்க தமிழன் திரைப்படங்கள்ல இருந்து உங்களுக்காக அந்த விறுவிறுப்பான பாடல்கள் ஒழித்தன.
1: இவ்வாறு நட்சத்திரம் பி பி ஸ்ரீனிவாஸ் அவருடைய பாடல்களை நீங்க திங்கக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் கேட்டுக்கிட்டே வரீங்க. பி பி ஸ்ரீனிவாஸ் பற்றி பல தகவல்களை நாங்க சொல்லியிருக்கோம். இதையும் தாண்டி நீங்க பழைய பாடல்கள் அந்த தொகுப்புலயும் அவருடைய பாடல்களை கேட்கலாம், தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம்.
0: எனவே அவர் டி எம் சௌந்தரராஜனோடு பாடியிருக்கும் பாடல் ஒன்று அடுத்து உங்களுக்கு அங்கே இடம்பெறுகிறது. படித்தால் மட்டும் போதுமா திரைப்படத்திலிருந்து கேட்டு மகிழுங்கள். இது உங்கள் ஒலி 968
1: கேட்டாலே பரவசம் நல்ல

0: மர நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: அப்பப்பா உன் முகம் எப்படி இவ்ளோ அழகா இருக்கு.
3: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்ப பயன்படுத்துற, இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
2: அப்ப பொலிவான சர்மத்திற்கு
3: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாய சோப்ப பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கருப்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
2: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
3: அப்பப்பாவை ஈடு கவலைய விடு, அப்பப்பானா பியூரிட்டி.
4: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர் புஷ்ப கடை சிங்கப்பூர்.
5: வாவ், என்ன விசேஷம், முகம் ஜொலிக்குதே. சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
6: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
7: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
8: சேஜ் சலூன், அனுபவம் உள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா. சீட் சலூன்,
9: கொஞ்சம் சிந்தனை
10: நிறைந்த புன்னகை.
11: வணக்கம் சிங்கே.

0: வேலைக்காரன் பர்த்டே இருந்து பாடல கேட்டீங்க மனோ, அந்த பாடல வழங்கியிருந்தாரு இசைஞானி இளையராஜாவோட இசையில.
1: மூன்றே
0: தமிழ் படங்கள் தான் இயக்குனாரு, அதுக்கப்புறம் தெலுங்கு ஹிந்தின்னு பிற மொழி படங்களை இயக்குனாரு. ஆனா அவர் ஆரம்பத்துல இந்த மொழிகள்ல படங்களை இயக்கும் போது அந்தந்த மொழிகள் அவருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லப்படுது.
1: அந்த இயக்குனர் யாருன்னு கேட்டிருந்தோம், நம்ம நீர்கள் விதவிதமான பதில்களை சொல்லியிருக்காங்க. கே பாக்யராஜ் சொல்லியிருக்காங்க, ஏட்லி, கே பாலச்சந்தர், இப்படின்னு பல இயக்குனர்களுடைய பெயர்களை சொல்லியிருக்காங்க. இவை எல்லாமே நாங்க எதிர்பார்க்கிற பதில்கள் கிடையாது. இருந்தாலும் ஒரு நேயர் சரியான பதில சொல்லிட்டாரு.
0: ரமேஷ் கோபால், வாழ்த்துகள்.
1: ஜோனிஸ்தா புஷ்பகரை வழங்கும் லவிசா காஃபி உங்களுக்கு பரிசாக கிடைக்கின்றது.
0: 1974 ஆண்டு இதே நாள் செப்டம்பர் 25 பிறந்தவர் இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ். இவரு தீனா, ரமணா, கஜினின் வரிசையா மூணு திரைப்படங்கள் தமிழ்ல பிரம்மாண்ட வெற்றி அடைய திரைப்படங்களை கொடுத்தாரு.
1: அதுக்கப்புறம் அவரு தெலுங்குல போய் ஸ்டாலின் அப்படிங்கிற திரைப்படத்தை இயக்குனாரு. அதுக்கப்புறம் கஜினி திரைப்படத்தை ஹிந்திலயும் இயக்குனாரு.
0: இந்த படங்களை இயக்கும் போது ஸ்டாலின் கஜினி அவருக்கு அந்த நேரத்துல தெலுங்கும் ஹிந்தியும் அவ்வளவு சிறப்பா தெரியாதுன்னு சொல்லப்படுது.
1: தெரிஞ்ச மொழியில படம் எடுத்து வெற்றி பெற வைக்கிறதே கஷ்டம் ரவி. ஆனா தெரியாத மொழியில அவர் சிறப்பா இயக்கி இந்த திரைப்படங்களை வெற்றி அடைய செஞ்சிருக்காரு. ஒலி 968 சார்பாக ஏ ஆர் முருகதாசுக்கு எங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துகள். இப்போ வாங்க போக்குவரத்து நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க.
0: விபத்துகளும் நேர்ந்துள்ளன. இவற்றுக்கு முன்பு போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது.
1: சுவையாக சமைக்க
2: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
1: அம்மா சொல்லி கொடுத்த மாதிரியா சமைக்கிறேன், அதே சமையல் குறிப்பையும் பயன்படுத்துறேன், அதே ஏன் சமையல் மட்டும் சரியா வர மாட்டேங்குது அப்படின்னு யோசிப்பவரா இருந்தீங்கன்னா உங்க சமையல் முறையில பிரச்சனை இல்லைங்க. நீங்க காய்கறிகளை எப்படி பார்த்து வாங்குறீங்க என்பதோ அதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம்.
3: என்ன சொல்றேன்,
1: சந்தையில முட்டை கோஸ் வாங்க போறீங்களா, நல்ல கனமானதாக தேர்ந்தெடுங்க, இது சுவையா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாட்டர் ஸ்பினச் கங்கம் அப்படின்னு மலாய் மொழியில சொல்லுவோம். மெல்லிய உறுதியான தண்டுகளை கொண்ட கங்கம் தேர்ந்தெடுங்க. தடிமனாக இருந்தா பொதுவாகவே சாப்பிடவும் ருசியா இருக்காது, அது கடினமாகவும் இருக்கும். சாவி வகையான கீரை, அவற்றின் தண்டுகளை மெதுவா அழுத்தி பாருங்க, அவை உறுதியாக இருக்கணும். இலைகள் மஞ்சள் நிறமாக இருந்தா அவற்றை தவிர்த்து விடுங்க. அடுத்து பூண்டு, நல்ல இறுக்கமா சேதமடையாத தோல் கொண்ட பூண்டுகளை தேர்ந்தெடுங்க, அப்பதான் சுவையாக இருக்கும். நிறைவா இஞ்சி, மென்மையான தோலுடன் அழுத்தும் போது உறுதியா இருக்கணுங்க. இப்படிப்பட்ட இஞ்சிதான் வாசமா சுவையா இருக்கும். சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.
4: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு. நவம்பர் 8 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலைய உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடி இருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிடுங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலைய உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.

0: கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: இசை ஞானி இளையராஜாவின் இசையில் ஜோனி திரைப்படத்தில் இருந்தும், சங்கர் கணேஷின் இசையில் இதய தாமரை திரைப்படத்தில் இருந்தும் உங்களுக்காக பாடல்கள் ஒலித்தன.
3: இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெற்றி விழா பாடல் உங்களுக்காக இடம்பெற போகுது. நீங்க தயார்னா ஆட்டம் போட இதோ.
2: நடைபெறுகிறது 20வது ஆசிய விளையாட்டுகள்.
3: மகிழ்ச்சியான ஒரு தகவல் என்னன்னா, சிங்கப்பூர் அணியை சேர்ந்த நம்ம சாந்தி ஃபெரேரா இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்காங்க இல்லையா?
2: அதோடு மார்க் பிரையன் லூயிசோ ஆண்களுக்கான போட்டியில தகுதி பெற்றிருக்காரு.
3: இவங்க இருவருமே ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ கொண்டாடப்பட வேண்டியவர்கள். ஏன்னா சிங்கப்பூருடைய பெருமையை அவ்வளவு தூரம் கொண்டு போறாங்க. ஆசியான்னு சொல்லும் போது உலகத்திலே ஆக பெரிய கண்டம் இது. இதுல எத்தனை நாடுகள், எத்தனை போட்டியாளர்கள், எவ்வளவு போட்டித்தன்மை இருக்கும். ஆனா இதையும் தாண்டி இறுதி போட்டி இருக்கும் போறாங்கன்னா அவங்களுக்கு கைத்தட்டலாம் எப்படி சரிண்ணே?
2: கண்டிப்பா இப்ப கைத்தட்ட கொடுத்துருவோம்.
3: நமது வீரர்கள் வெற்றிகளை குவிச்சு வருவாங்க, அவங்களை கொண்டாட காத்துட்டு இருக்கோம். ஒளி 9:08
2: இப்ப வாங்க பதக்கப்பட்டியல் நிலவரங்களை நாம தெரிஞ்சுக்கலாங்க.
3: 10 தங்க பதக்கங்கள், 12 வெள்ளி பதக்கங்கள், 28 வெண்கல பதக்கங்கள்னு 60 பதக்கங்களை பெற்ற தென்கொரியா பட்டியல்ல 3வது இடத்துல இருக்காங்க.
2: போட்டியை ஏற்று நடத்தும் ஜப்பான், அவங்க வந்து 2வது நிலையில இருக்காங்க. 20 தங்க பதக்கங்கள், 34 வெள்ளி பதக்கங்கள், 37

0: ஏழு வெண்கல பதக்கங்களோடு மொத்தம் இவர்களுக்கு 91 பதக்கங்கள் கிடைத்துள்ளன.
1: 80 தங்க பதக்கங்கள், 30 வெள்ளி பதக்கங்கள், 20 வெண்கல பதக்கங்கள், 130 பதக்கங்களை குவிச்ச சீனா பட்டியல முதல் இடத்துல இருக்காங்க. ஐச்சி நகோயா அங்கே நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டு போட்டிகளை பத்தின தகவல்களை நாம தெரிஞ்சுக்கிட்டோம். வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில
0: உடனுக்குடன் நீங்க நிலவரங்களை பெற்றுக்கொள்ளணும் அல்லது நீங்க நிகழ்ச்சிகளை காண தவற விட்டீர்கள் என்றால் மீ வாட்ச் பக்கமாக நீங்க சென்று காணலாம்.
2: 96 போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்துகள் ஏற்பட்டுள்ளன. துவாசை நோக்கி செல்லும் PIE ஜலான் பஹாருக்கு பிறகு விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளதால் ஜூரோங் வெஸ்ட் அவென்யூ 2 வரையிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. முதலாம் தடத்தை தவிர்க்கவும். PIE நோக்கி செல்லும் BKE புக்கெட் பஞ்சாங் ரோடிற்கு பிறகும் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக KJE வரையிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. 2-3 தடங்களை தவிர்க்கவும்.
1: ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2 தள ஏஜிஎம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயன்பட தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2 தள ஏஜிஎம்மில் நடைபெறவுள்ள எவ்ரிபாடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
2: வணக்கம் சிங்கே.
0: ஆதரவு BYD.
1: COI விலை அதிகமாக உள்ளதா? BYD வழி சிறந்த தொகையை பெறுங்கள்.
0: 11,000 வெள்ளி மதிப்புடைய உரிமையாளருக்கான பலன்களையும் பெறுங்கள்.
1: அதோடு 88 மேற்பட்ட வர்த்தகங்களின் வழி பயன் பெறலாம்.
0: BYD வாகனத்தை இன்றே ஓட்டி பாருங்கள்.
1: இன்றே BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.

0: அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம். காலை மணி 8, மீடியா கப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடனான சந்திப்பு மிகச் சிறப்பாய் அமைந்தது என்று கூறியிருக்கிறார். சீன அதிபர் 3 நாள் பயணமாக அமெரிக்கா சென்றிருக்கிறார். தலைவர்கள் இருவரும் வெள்ளை மாளிகையில் சந்தித்தனர். அமெரிக்காவும் சீனாவும் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்று திரு டிரம்ப் கூறினார். இருதரப்பு பேச்சுவார்த்தையை தொடர வலியுறுத்திய சீன அதிபர் அமெரிக்காவில் சீன நிறுவனங்கள் நியாயமாக நடத்தப்பட வேண்டும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். அமெரிக்க அரசாங்கம் வழங்கும் விருந்தில் சீன அதிபர் கலந்து கொள்கிறார். தொழில்நுட்ப செயற்கை நுண்ணறிவு நிறுவனங்களின் தலைவர்களும் விருந்தில் பங்கேற்கின்றனர். அமெரிக்க சீன வர்த்தக பேச்சுக்கு கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. சீன அதிபரின் அதிகாரத்துவ அமெரிக்க பயணத்தையொட்டி அதுபற்றி அறிவிக்கப்பட்டது. திரு டிரம்ப் அதிபர் பொறுப்பேற்றதும் சீனாவுடன் அமெரிக்க சரக்கு வர்த்தகம் சரிந்திருக்கிறது. சீன இறக்குமதி பொருட்களுக்கு அமெரிக்கா வரி விதித்தது. பதிலுக்கு அமெரிக்க இறக்குமதி